0: கையெழுத்தாகிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார். வரும் வெள்ளிக்கிழமை ஜெனீவாவில் ஒப்பந்தம் நேரில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாக திட்டமிடப்பட்டுள்ளது. ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஈரானிய அதிபர் மசூத் பெசக்ஷியான் ஒப்பந்தம் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் தன் நாட்டுக்கு அது ஒரு மரியாதைக்குரிய ஆவணமாக கருதப்படும் என்றார். ஒப்பந்தம் நேரில் கையெழுத்தானவுடன் ஹார்முஸ் நீரிணை உடனடியாக திறக்கப்படும் என்று கூறப்பட்டது. புதிய ஒப்பந்தத்தின் கீழ் ஹார்முஸ் நீரிணையை கடக்க ஈரானிடம் சுங்கவரி செலுத்த வேண்டியிருக்காது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. ஈரான் நிபந்தனைகளை நிறைவேற்றினால் மட்டுமே பொருளாதார ஆதாயங்களை அது பெறும் என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறினர். ஈரானின் மறுநிர்மாணத்துக்காக அமெரிக்கா $300 பில்லியன் வழங்க வேண்டும் என்பதும் ஒப்பந்தத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது. அமைதி ஒப்பந்தம் செய்யப்பட்டாலும் அமெரிக்கா மீதான அவநம்பிக்கை நீடிப்பதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. பதற்றத்தை தணிக்கும்படியாக மட்டுமே இதை பார்ப்பதாக வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் கூறினார். ஈரானிய மக்களின் நம்பிக்கையை பெற அமெரிக்கா இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு சண்டை முடிய வில்லை என்று கூறியுள்ளார். இஸ்ரேல் எந்நேரமும் விழிப்புடன் இருக்கும் என்றார் அவர். தென் லெபனானில் இஸ்ரேல் தனக்கென அமைத்துள்ள பகுதியில் துருப்புகள் தொடர்ந்து இருப்பர் என்று திரு நெட்டன்யாகு சொன்னார். இதற்கிடையே அமெரிக்க ஈரான் அமைதி ஒப்பந்தம் வன்முறையை முடிவுக்கு கொண்டுவரும் என்ற நம்பிக்கையில் லெபனானிய மக்கள் வீடு திரும்ப தொடங்கியுள்ளனர். நிலைமை இன்னும் ஆபத்தாக இருப்பதாய் அதிகாரிகள் எச்சரித்தும் மக்கள் இருப்பிடங்களுக்கு செல்கின்றனர். G7 மாநாடு பிரான்சில் நடைபெறுகிறது. அதில் கலந்து கொள்ள உலக தலைவர்கள் கூடியுள்ளனர். மத்திய கிழக்கு போர் குறித்து மாநாட்டில் முக்கியமாக பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்ய உக்ரைன் போர், வர்த்தக பதற்றங்கள், பொருளாதார மில்திறன் ஆகியவை பற்றியும் விவாதிக்கப்படும். மாநாட்டுக்கு இடையே அமெரிக்க அதிபர் டிரம்பும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் சந்தித்து பேசுவர் என்று நம்பப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணையில் நடந்த தாக்குதலில் இந்திய மாலுமிகள் மூவர் கொல்லப்பட்டது குறித்து பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க ஆகாயப்படையின் B-52 பாம்பர் போர் விமானம் கலிபோர்னியாவில் விழுந்து நொறுங்கியது. அதிலிருந்த 8 பேரும் மாண்டதாக அஞ்சப்படுகிறது. விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் விமானம் விபத்துக்குள்ளானது. விமானம் வழக்கமான சோதனை பயணத்தை மேற்கொண்டிருந்தது. யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்று ஆகாயப்படை தெரிவித்துள்ளது. நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற மூத்த துணை அமைச்சர் ஜனில் புதுச்சேரி டெங்கி பரவல் உலகளாவிய பொது சுகாதார அச்சுறுத்தலாய் உருவெடுத்துள்ளதாக கூறியிருக்கிறார். குறிப்பாக எல் நீனோ வானிலை டெங்கி பரவலை வேகப்படுத்தக்கூடும் என்றார் அவர். சிங்கப்பூரில் நடைபெற்ற 9வது ஆசிய டெங்கி உச்சநிலை சந்திப்பில் டாக்டர் ஜனில் பேசினார். டெங்கியை முறியடிக்கும் ஒரு புதிய கட்டமைப்பு நிகழ்ச்சியில் அறிமுகமானது. டெங்கி தடுப்புக்காக இங்கு 6 வட்டார இயக்கங்கள் இணைந்துள்ளன. டெங்கி சம்பவங்கள் குறித்து திரட்டப்பட்ட தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் மேலும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை எடுக்கவும் அது வழியமைக்கும். சிங்கப்பூர் சொகுசு கப்பல் நிலையம் அதன் சேவைகளை அடுத்த மாதம் முதல் புதிய ஹாபர்ஃபிரண்ட் முனையத்துக்கு மாற்றவிருக்கிறது. சேவைகள் 2 கட்டமாக மாற்றப்படும். முதலாவதாக பாட்டம் ஃபாஸ்ட் ஃபெரி நிறுவனம் அடுத்த மாதம் 7ஆம் தேதியிலிருந்து புதிய முனையத்தில் செயல்படும். மற்ற நிறுவனங்கள் அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து மெல்ல மெல்ல சேவை வழங்க தொடங்கும். தற்போது ஹாபர்ஃபிரண்ட் நிலையத்தில் பயன்படுத்தப்படும் முனையம் புதிய முனையத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது. இனி விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. நள்ளிரவு 12 மணிக்கு ஸ்பெயின் காபோ வேர்டே களமிறங்கிய ஆட்டம் கோலின்றி சமநிலையில் முடிந்தது. காபோ வேர்டே அணிக்கு இது முதல் உலகக்கிண்ண போட்டி. தகுதிச் சுற்றில் கேமரூனை வீழ்த்தி போட்டியில் இடம் பிடித்தது. அதிகாலை 3 மணிக்கு பெல்ஜியம் எகிப்து அணிகள் மோதிய ஆட்டமும் சமநிலையில் முடிந்தது. அணிகள் தரப்புக்கு 1 கோல் போட்டன. எகிப்து இதற்கு முன் உலகக்கிண்ண போட்டியில் கிண்ணத்தை வென்றதில்லை. உருகுவே சவுதி அரேபியாவை சந்திக்கும் ஆட்டம் காலை 6 மணிக்கு தொடங்கியது. அணிகள் தரப்புக்கு 1 கோல் போட்டு ஆட்டம் தற்போது சமநிலையில் உள்ளது. ஈரானும் நியூசிலாந்தும் சந்திக்கும் ஆட்டம் காலை 9 மணிக்கு தொடங்கும்.
1: சொல்லும் பொருளும்
0: யூசேஜ் பயன்பாடு. தொழில்நுட்ப பயன்பாடு பெருகி உள்ளதால் தனிநபர் தகவல்களை பாதுகாப்பதில் அதிக கவனம் தேவைப்படுகிறது. யூசேஜ் பயன்பாடு. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
3: செழிப்பூட்டும் செவ்வாய் கிழமையில் சந்திக்கின்றோம்.
4: நான் முகத்தை நல்லாதான் பராமரிக்கிறேன், அழகா இருக்கிற பாக்குறதுக்கு. என்னுடைய ஒப்பனை மற்றவர்களை கவரதான் செய்யுது, ஆனா யாருமே என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? இதுதான் உங்களுடைய வருத்தமா? சிலர் வாய் திறந்து சொல்லுவாங்க நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு, சிலர் மனசுக்குள்ளே வைத்துக்கிட்டு உங்களை ரசிப்பாங்க. சில கணவன்மார் அப்படிதான், மனைவி அழகா இருக்காங்கன்னு வாய் திறந்து பாராட்டிட மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வைத்திருந்து ரசிக்கிட்டே இருப்பாங்க. யாருமே பாராட்டலைங்கிறதுக்காக நீங்க செய்யறத செய்யாம இருந்துடாதீங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நல்லா இருக்கும் போது சொல்ல மாட்டாங்க. அதுவே கொஞ்சம் ஒரு நாள் நீங்க ஒப்பனை போடாம போய் பாருங்களேன், ஏய் எப்போது நல்லா இருப்பியே, ஏன் இன்னைக்கு நல்லா இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? முகத்தை பராமரிச்சு நம்பிக்கையோட செயல்படுங்கன்னு சொல்றாங்க.
5: 101 ஸ்ரேங்கன் சாலை குட்டி பியூரி பாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
6: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
7: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ட்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
8: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுப்போம்.
9: ஆஹா, சம்ம வாசனை! அட்டட்டாங்க அம்மா. எங்க
8: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
10: ஆர்கேஜி நெய், சிங்கப்பூரின் திருத்தமான நெய்.
11: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
12: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்பக.

0: வணக்கம் சிங்கே.
1: மத கஜ ராஜா திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது விஜய் ஆந்தனியின் இசையில். பிரபு சின்ன பொண்ணு அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
2: இன்னும் கொஞ்ச நேரத்துல பல் மருத்துவர் டாக்டர் நிஜாம் அவரை சந்திக்க போறோம். பேஸ்புக் வாயில அவரோட இணைய போறோம். அங்க நீங்க வரலாம், தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம், கேள்விகளை அவர்கிட்ட நீங்க கேட்கலாம்.
1: இப்ப வாங்க அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. இடியுடன் கூடிய மழைய அடுத்த 3 நாட்களுக்கு மதிய வேளைகள்ல நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
2: ஓர் அமெரிக்க டாலர்
1: ஒரு வெள்ளி 28 காசு.
2: ஓர் யூரோ
1: ஒரு வெள்ளி 50 காசு.
2: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
1: ஒரு வெள்ளி 74 காசு.
2: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
1: 92 காசு.
2: 100 இந்திய ரூபாய்
1: ஒரு வெள்ளி 38 காசு.
2: 100 இலங்கை ரூபாய்
1: 39 காசு.
2: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட்
1: 3 வெள்ளி 16 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்

0: ஸோ நம்ம ஜா பொசிஷன் வந்து நம்ம ஸ்லீப் பாஸ்டருக்கு வந்து ரொம்ப சம்மந்தப்பட்டது. ஸோ சில பேருக்கு வந்து தூங்கும் போது ஸ்னாரிங் குழட்ட விடுறது, அல்லது பிள்ளைங்கள் அடல்ட்ஸ் வந்து டீத் கிரைண்டிங் சொல்லுவாங்க, ஸோ அந்த பற்களை வந்து கிரைண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஹேபிட்ஸை பார்க்கும் போது அந்த ஸ்லீப் குவாலிட்டியை வந்து பாதிக்குது. ஸோ நீங்க சொன்னீங்க உங்களுக்கு ஒரு வெர்டிகோன்னு நம்ம
1: மருத்துவர்கிட்ட போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. ஏன்னா ஜிம்ல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், அப்படியே உலகமே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. எதனால இந்த வெர்டிகோ வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மருத்துவர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, தலையை எங்கனாச்சும் இடிச்சிங்களா, ஏதாச்சும் தலைக்கு வந்து அடி ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், ஒண்ணுமே நடக்கலையே, திடீர்னு எங்கிருந்தோ இது வந்துச்சு. அதுக்கப்புறம் அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் எப்ப உலகம் சுத்தம்னு தெரிய மாட்டேங்குது, ஆனா அப்பப்ப சுத்திக்கிட்டு இருக்கும். சோ அந்த எப்ளி மெனுவ அப்படின்னு ஒண்ணு இருக்க, தலைய வந்து பக்க பக்கமாக ஒரு பக்கத்துல இருந்து மறுபக்கத்துக்கு நம்ம வந்து மெதுவாக அசைக்கணும். நம்ம காதுகள்ல இருக்கிற அந்த இயர் கிறிஸ்டல்ஸை நம்ம வந்து சமசீரான ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காகவே அதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வெர்டிகோக்கு வந்து இது வந்து நீங்க என்னமோ சொல்லணும்னு சொல்ல வந்தீங்க.
0: எப்படி இது பல்லுக்கு சம்மந்தப்பட்டீங்கன்னா, நம்ம பல்லு வந்து நம்ம ஜா ஜாயின், நமக்கு வந்து ஒரு ஜா ஜாயின் இருக்கு, அது வந்து காதுக்கு பக்கத்துல இருக்குது. ஸோ அந்த ஜா ஜாயின் வந்து நம்ம பல்ல வந்து கைட் பண்ணுது. ஸோ அந்த நம்ம பல்லு வந்து சரியான அலைன்மெண்ட்ல இல்லாம இருந்தா, அல்லது சில சமயம் அந்த நாக்கு வந்து சரியான பொசிஷன்ல இருந்தா, இல்லைன்னா அந்த ஜா ஜாயின் வந்து அந்த இயர் கனலுக்கு ரொம்ப கிட்ட போய் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ வெர்டிகோ, டிங்கிளிங் இந்த ஃபிங்கர் டிப்ஸ், சில பேருக்கு தலைவலி, கழுத்து வலி, இந்த மாதிரி பல விஷயம் வலி வர வாய்ப்பு இருக்கு. இது வந்து தூக்கம் கூட சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ சில பேருக்கு வந்து நல்ல தூக்கம் வராம இருந்தா இந்த மாதிரியான வெர்டிகோ சிம்டம்ஸ், டிஎம்டி சிம்டம்ஸ், சில சமயம் ஹை பிளட் ப்ரெஷர் கூட வரலாம். எனக்கு தெரிஞ்ச சில பேஷண்ட்ஸ் வந்து நிறைய வருஷத்துக்கு நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க, ஆனா திடீர்னு தூக்கம் சரியா வராம பிறகு அந்த திடீர்னு ஹை பிளட் ப்ரெஷர் வந்துடும். அப்போ கார்டியோலஜி ஹார்ட் டாக்டருக்கு போய் பார்த்து ஏன்னு தெரியல, ஆனா வந்து மாத்திரை வந்து கொடுப்பாங்க. ஆனா அந்த சரியான டயக்னோசிஸ் வர கொஞ்சம் கஷ்டமா, ஏன்னா திடீர்னு வந்து ஹை பிளட் ப்ரெஷர் வர வாய்ப்பு அவ்வளவு காமனா இல்லை. ஸோ they will try their best to avoid medication. ana nam nichayama namba thooka vende and the quality of sleep namba paakanum. So sila perukku vende 8 mani nera vende thooka irundha kuda and the quality of the sleep irukadhu. So sila perukku vende and the oxygen levels romba keela varum. So naturally namaga oxygen levels vende 95% and above irukano. So sila perukku thookum bodhu and the oxygen levels sila samayam below 90 alladhu below 85. Sila patient kuda paathara like below 80% kuda varudhu. So அந்த பிரெயின்க்கு சரியா ஆக்சிஜன் வர வர வருதில்லை.
2: சரி, இப்ப தூக்கத்தை பத்தி நீங்க இவ்வளவு சொன்னீங்க டாக்டர். இப்ப தூக்கம் அப்படின்னு சொல்லும் போது ஸ்லீப் அப்னியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு பகுதி இருக்கு. அப்படின்னா என்ன, அது வருவதற்கான ஏதாவது அறிகுறிகள் இருக்கா, அதனை பத்தின தகவலை சொல்லுங்களேன்.
0: சோ ஸ்லீப் அப்னியா பார்க்கும்போது ரெண்டு வகையான ஸ்லீப் அப்னியா இருக்கு. சென்ட்ரல் ஸ்லீப் அப்னியா, அல்லது நம்ம பிரெயின் வந்து சிக்னல்ஸ் கொடுக்கும் பிரீதிங்காக. இன்னொரு ஸ்லீப் அப்னியா வந்து ஆப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா. ஆப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா தான் வந்து டென்டிஸ்ட்ரிக்கு வந்து தொடர்பு இருக்கு. ஆப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியாக்கு பேசும்போது நம்ம ஏர்வே வந்து பிளாக் ஆகுது, அல்லது நம்ம நாக்கு, அல்லது நம்ம பல்லு அலைன்மென்ட் வந்து நம்ம ஏர்வே பிளாக் பண்ணுது. சோ தூங்கும் போது நம்ம மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆயிடும். சோ நம்ம நாக்கு நம்ம ஜா மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடும். இந்த ரிலாக்ஸ் ஆன போஸ்டர்ல இருக்கும் போது நம்ம அந்த பிரீத் பண்ணும் போது அந்த ஏர்வே வந்து பிளாக் ஆனது. சோ அந்த ஏர்வே பிளாக் இருக்கும் போது நமக்கு நம்மளுடைய பிரெயின்க்கு வந்து சரியான ஆக்சிஜன் வரதில்லை. சோ சில பேருக்கு வந்து திடீர்னு எழுந்துருவாங்க, அல்லது ஸ்னோரிங், அல்லது குவாலிட்டி ஸ்லீப் வர. சோ பிள்ளைங்களை பார்க்கும் போது சில சில பேருக்கு வந்து மெமரி இஷ்யூஸ், லேர்னிங் டிஸ்ஆர்டர்ஸ், பிஹேவியர் இஷ்யூஸ் பல வகையான பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு.
1: அப்ப ஒரு பல் மருத்துவராக இருக்கும் பொழுது இந்த ஸ்லீப் அப்னியாவுக்கு வந்து நீங்க எப்படி உதவலாம்?
0: சோ பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்வோம், மயோ ஃபங்க்ஷனல் தெரப்பி செய்வோம். இது வந்து பிரீதிங் எக்ஸசைசஸ், டங் எக்ஸசைசஸ், லிப் எக்ஸசைசஸ் நம்ம சொல்லி கொடுப்போம். இது வந்து அந்த ஜாயை வந்து இன்னும் ஒரு பெட்டர் பொசிஷனு இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டா வைக்க, அல்லது அந்த ஜாயை கொஞ்சம் வைடனா செய்ய நம்ம செய்வோம். இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து உதவும். இன்னும் ஒரு பெரிய பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து சில சமயம் ஐனஸ் அல்லது பிரேசஸ் தெரப்பி நம்ம செய்வோம். இது வந்து அந்த பல்லை வந்து சரி செய்ய, அந்த நாக்கை வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வர நம்ம செய்வோம். டவுஸ்க்கு கூட நம்ம வந்து அலைனஸ் செய்வோம். சில பேருக்கு வந்து அந்த ஸ்லீப் டிவைஸ் நம்ம செய்வோம். ஸ்லீப் டிவைஸ் என்ன, அவங்க டவுஸ் வந்து இந்த டிவைஸை வந்து போட்டு படுப்பாங்க. போடும் போது அந்த ஜா வந்து கொஞ்சம் ஃபார்வர்டா வைக்கும். சோ அந்த ஜா வந்து கொஞ்சம் ஃபார்வர்டா வரும்போது அந்த பிரீதிங் கொஞ்சம் ஈஸியா வரும். சோ அந்த ஸ்னோரிங் பிரீதிங் சில பேருக்கு வந்து நல்லதா வரும். சில பேருக்கு வந்து அந்த ஜாயிண்ட் ப்ராப்ளம் இருந்தா இந்த மாதிரி அப்ளையன்ஸ் போட்டா அந்த ஹெட் ஏக்ஸ், நெக் ஏக்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கு.
1: பிரமாதமா சொல்லிருந்தீங்க டாக்டர். சரி, நம்ம நேயர்கள் தொடர்ந்து நம்ம டாக்டர் நிஜாம் என்ன சொல்றாரு அப்படின்னு தெரிந்து கொள்ள ஆர்வமா இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு நாங்க உங்களோட மீண்டும் இணைகிறோம். இது உங்கள்
3: போக்குவரத்து நிலவரம்.
2: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. பல இடங்கள்ல போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. அதுல ஒண்ணு PIE துவாசை நோக்கி செல்லும் வழியில் எடம் சாலைக்கு பிறகு, காரணம் அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: தரும் தினம் ஆர்கேஜினை.
1: அப்பா, ரவியும் நானும் எங்களுடைய முதல் வீடியோ வீட்டை வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு இருக்கோம்.
2: நல்ல விஷயம் தானே? எந்த இடத்துல வீடு வாங்கலாம இருக்கீங்க?
1: நகரத்துல, அதுவும் வேலை இடத்துக்கு பக்கத்திலேயே வாங்கலாம்னு இருக்கோம். MRT நிலையத்துக்கு பக்கத்துல நல்ல வசதிகளோட இருந்தா நல்லா இருக்கும்.
2: அப்படிப்பட்ட இடங்கள்ல வீட்டு விலை அதிகமா இருக்குமே.
1: இப்படிப்பட்ட வீடியோ வீடுகளுக்கு சந்தை தள்ளுபடிகள் இருக்கிறதால மறு விற்பனை வீட்டை விட குறைவான விலையிலேயே வாங்கலாம். அதோட நகரத்தின் மைய பகுதியில பிரைம் அல்லது பிளஸ் வீடுகளை வாங்கும் போது எங்களுக்கு கூடுதல் நிதி உதவிகளும் கிடைக்கும்.
2: நிதி உதவி கிடைச்சாலும் இதனால இன்னும் சில பொருளாதார சுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களால சமாளிக்க முடியுமா?
1: கவலைப்படாதீங்கப்பா. சந்தை தள்ளுபடிகளையோ கூடுதல் நிதி உதவிகளையும் தவிர எங்களை போன்ற முதல் முறை வீட்டியோ வீடுகளை வாங்கும் தம்பதிகளுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியங்களையும் வழங்குறாங்க. எங்க கிட்ட சேமிப்போ CPF பங்களிப்பு இருக்கிறதால மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகைகளை எங்களால எளிதாக நிர்வகிக்க முடியும்.
2: நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
1: விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்துதான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்பா. உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கைத்தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready set go.

0: 8:24 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. குறிப்பா மருத்துவர், பல் மருத்துவர் டாக்டர் நிஜாம் நம்மளோட இணைந்திருக்காரு. தூக்கம், பல் மருத்துவம், இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு உங்களை பல பேர் யோசிச்சிருக்கலாம். அது ரொம்ப விரிவா, பொறுமையா, விளக்கமா அவர் நமக்கு தகவல்களை வழங்கியிருந்தாரு. அடுத்தடுத்து கேள்விகளை நாங்க கேட்க காத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கிடையில உங்களுக்கும் கேள்விகள் இருக்கலாம். இது இதோட சம்பந்தப்பட்டதா, பல் மருத்துவத்தை நான் பாத்துக்க என்ன சிறப்பா செய்யலாம் அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா உங்களுடைய கேள்விகளை நீங்க Facebook லைவ்ல வந்து பதிவிடலாம். நேரம் இருந்தா மருத்துவர் அதுக்கு பதில் சொல்ல காத்துட்டு இருக்காரு. சரியா?
1: சரி சரி டாக்டர், நீங்க வந்து சற்று முன்பு வந்து தூக்கத்திற்கும் பல் மருத்துவத்திற்கும் உள்ள இந்த இணைப்பை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க, என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய இந்த பற்கள் அந்த TMD-ஆ, அந்த என்ன செய்யலாம்?
2: பல்ல வந்து நம்ம எழுந்து விட்டா வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. சில பேர் வந்து டென்சர்ஸ் போடுவாங்க, அல்லது நம்ம பிரிட்ஜிங் நம்ம செய்யலாம். ஆனா என்ன பார்க்கணும்னா, இந்த ரொம்ப நேச்சுரலான ஒரு ஆப்ஷன் என்னன்னா, நம்ம வந்து டென்டல் இம்ப்ளான்ஸ் நம்ம சொல்லலாம். ஏன்னா டென்டல் இம்ப்ளான்ஸ் தான் வந்து ரொம்ப ஒரு நேச்சுரலான ஒரு ஆப்ஷன். அந்த பல்ல எழுந்த பிறகு டென்டல் இம்ப்ளான்ஸ் போட்டா அந்த ஜாவ் போனை வந்து ப்ரிசர்வ் பண்ணும், அந்த பக்கத்துல பல்ல வந்து அஃபெக்ட் பண்ணாது. சோ நம்ம இம்ப்ளான்ஸ் போட, அந்த பல்ல எழுந்த பிறகு நம்ம இம்ப்ளான்ஸ் போட்டா ரொம்ப ஒரு நேச்சுரலான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போய் நம்ம சாப்பிடலாம், அந்த கடிக்கும் போது அந்த ஸ்ட்ரெங்க், அந்த பலம் இருக்கும். மத்த சொல்யூஷன்ஸ் மாதிரி இம்ப்ளான்ஸ் வந்து ரொம்ப ஒரு நேச்சுரலான ஆப்ஷன். ஆனா எல்லாருக்குமே வந்து சூட்டபிளா இருக்காது. சில பேருக்கு வந்து அந்த ஜாவ் போன்ஸ் வந்து சரியான குவாலிட்டி இருக்காது, அல்லது அவங்க டயபெட்டிஸ் பேஷண்ட் செய்யலாம், ஆனா அந்த டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலா இருக்கணும். ஸோ சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஹெல்த்தியா இருந்தா நிச்சயமா ஒரு டென்டல் இம்ப்ளான்ட் ஒரு நல்ல ஆப்ஷனா வரும்.
0: ஆரோக்கியமா இருந்தா இது அவங்களுக்கு ஒரு சிறந்த தேர்வா இருக்கும். அப்படி நீரிழிவு நோயால் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க பாதிப்பை பொறுத்து அவங்களுக்கு வந்து இந்த சிகிச்சை பொருந்துமா இல்லையா அப்படிங்கிற ஆலோசனைய மருத்துவர் வழங்குவாங்க இல்லையா? சரி, இப்ப சில நேரத்துல டாக்டர் நம்ம சாப்பிடும் போது இந்த ஜா கிளிக் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, நிச்சயம் உங்களுக்கு தெரியும் அதை பத்தி. அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். இந்த ஜா கிளிக் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பிரச்சனையா, இல்ல அது வந்து பரவாயில்ல பார்க்க மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாமா?
2: நிறைய பேருக்கு இந்த ஜா கிளிக்கிங் இருக்கும். அந்த ஜா கிளிங் எப்படின்னா, அந்த ஜா ஜாயின் வந்து ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கும். அந்த டிஸ்க் வந்து நவரும் போது சில பேருக்கு அந்த கிளிக்கிங் வரலாம். இது வந்து ஒரு காடிய ஓட்டும் போது ஒரு சஸ்பென்ஷன் சிஸ்டம் மாதிரி. ஸோ சில பேருக்கு வந்து அந்த அந்த டிஸ்க் வந்து ரொம்ப தேஞ்சி போயிடும். ஸோ இதை நம்ம, இது சில பேருக்கு வந்து வலி வரலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஜா கிளிக்கிங் இருந்தா நீங்க நிச்சயமா ஒரு டென்டிஸ்ட் போய் பார்க்கணும். நிறைய பேருக்கு வந்து சிகிச்சை செய்ய வேண்டியில்ல, அந்த ஜா கிளிக்கிங் வந்து நார்மலா இருக்கும். ஆனா நம்ம சும்மா இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அந்த டென்டிஸ்ட பார்த்து நம்ம சில ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்ம செய்யலாம். அந்த ஜா ஜாயின் வந்து டீஜெனரேட்டிவ் ஜாயின்ஸ் டிசார்டர்னு ஒண்ணு இருக்கு, அதை வந்து பாதுகாக்கணும். ஸோ அந்த ஜா ஜாயின்ஸ் நம்ம ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் சில ப்ரிவென்ஷன் நம்ம செய்யலாம்.
1: இப்ப டாக்டர், இப்ப இந்த ஜா கிளிக்கிங், அந்த அது மட்டும் இல்ல, அந்த டீத் கிரைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பற்களை வந்து இறுக்கமா பிடிச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து எதுக்கா, ஏதாச்சும் காரணம் இருக்கா, முக்கிய காரணம் இருக்கா தூக்கத்தை தவிர?
0: ஆமா, அந்த பல்கள் வந்து ஒன்னோட ஒண்ணு உரசுறது.
2: நிறைய வருஷத்துக்கு நம்ம படிச்சிருக்கோம் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட், நம்ம சொல்லுவோம். நிச்சயமா ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு ஃபேக்டர். ஆனா நிறைய பேருக்கு வந்து பிரீதிங் தான் ஒரு மிக ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. பிள்ளைங்களை பார்த்தா, நம்ம அடவுஸ் பார்த்தா, நிறைய நம்ம மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் நம்ம சரியா வந்து நம்ம பிரீதிங் செய்யறதில்லை. ஸோ பிரீதிங் தான் ரொம்ப முக்கியம். நம்ம தூக்கத்துல இருந்து நம்ம சரியான பிரீத் பண்ண முடியலைன்னா நிச்சயமா அந்த கிரைண்டிங் வர வாய்ப்பு இருக்கு, நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து கூட வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நிச்சயமா அந்த கிரைண்டிங் வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து நம்ம பிரீதிங் சம்மந்தப்பட்டு இருக்குது.
0: நீங்க அடிக்கடி சொல்றது என்னன்னா, தூக்கம் தூக்கம் தூக்கம்னு. தூக்கத்துக்கும் நம்ம பல் ஆரோக்கியத்திற்கும் அவ்வளவு பெரிய இணைப்பு இருக்கு இல்லையா டாக்டர்? ஏன்னா நம்ம அதை அப்படியே கடந்து போயிடுவோம். அதுவும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த டூம் ஸ்க்ரோலிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு 1008 சீரீஸ் பாத்துக்கிட்டு தூக்கத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம போறோம்.
1: அது மட்டும் இல்ல, நம்ம எனக்கு தெரிந்த பலரும் வந்து ரொம்ப பெருமிதமா சொல்லிக்குவாங்க, நான் ஒரு நாள் முழுக்க தூங்கல, ராத்திரி பூரா நான் தூங்கல, நான் நல்லா ஏங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா
0: அது நாளடைவில் அவர் சொன்ன மாதிரி உங்க பற்களை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்கு பாருங்க. தூக்கத்துக்கும் பல்லுக்கும் என்ன சம்பந்தம் யோசிக்கலாம்.
1: ஆமா,
0: அதுதான் இங்க மருத்துவர் வந்து முன்வைக்கிற முக்கியமான கூறு, அதான் ஞாபகப்படுத்துறோம். சரி, பேஸ்புக் வாயிலா நீங்க கேள்விகளை கேட்கலாம் அப்படின்னு நாங்க சொன்னப்ப இங்க ஒரு நிறுவனம் நினைக்கிறேன், SG பின்ஹோல் சர்ஜரி, அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா,
1: மது அருந்துவதற்கும் தூக்கத்துக்கும்
0: சம்பந்தம் இருக்கா கேட்டிருக்காங்க. நிச்சயமா இருக்கு இல்லையா டாக்டர்?
2: நிச்சயமா நேஷ்மா. சோ நம்ம வந்து சில பேருக்கு வந்து ஆல்கஹால் குடிச்சிட்டு தூங்குவாங்க. ஆல்கஹால் வந்து ஒரு மசில் ரிலாக்ஸன். சோ அந்த ஜா மசில்ஸ், அந்த நாக்கு, அந்த த்ரோட் மசில்ஸ் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடும். ஸோ தூங்கும் வந்து டெஃபினெட்லி அண்ட் ஸ்னோரிங் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ நிச்சயமா ஆல்கஹால் ஹெல்த்க்கு டெஃபினெட்லி நிறைய நிறைய டெட்ரிமெண்டல் இஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸ்லீப்க்கும் ஆல்கஹாலும் நிச்சயமா வந்து ஸ்லீப் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஆல்கஹால் வந்து குடிக்கும் போது டெஃபினெட்லி அந்த ஸ்லீப் குவாலிட்டி நல்லா இருக்கா
0: பாதிக்கப்படும் இல்லையா? மது அருந்துதல் எப்படி பார்த்தாலுமே பாதிப்பு தான். அது தூக்கத்துக்கு மட்டும் இல்ல, ஒட்டு மொத்தமா உங்க உடலுக்கு. ஆக அதை ஒட்டு மொத்தமா கைவிடுறதுதான் சிறப்பு எப்படி பார்த்தாலுமே.
1: சரி, பாலரத்னம் பார்த்திபன் அவரு இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு, நம்ம பற்கள்ல வந்து ஏன் டாட்டா உருவாகுது அப்படின்னு கேட்டிருக்காரு, அதற்கு நாம என்ன செய்யலாம்?
2: சோ சில பேருக்கு வந்து டாட்டா வர வாய்ப்பு இருக்கு. அந்த இது சும்மா கல்குலஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது கால்சிஃபிகேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ சில பேருக்கு வந்து மவுத் பிரீதிங் செய்வாங்க. ஸோ தூங்கும் போது அந்த வாயை திறந்து சுவாசிப்பாங்க. மவுத் பிரீதிங் செய்யும் போது அந்த மவுத் ரொம்ப ட்ரையா வரும். ஸோ அந்த ட்ரையா இருக்கும் போது அந்த டாட்டா வர கூடலா வர வாய்ப்பு இருக்கு. இந்த டாட்டா வந்து நீங்க ப்ரஷ் பண்ண முடியாது, அந்த டென்டிஸ்ட்க்கு போய் தான் அந்த சுத்தம் செய்யணும். அந்த டாட்டா ஏன் வந்து அஃபெக்ட் பண்ணுன்னா, நிறைய ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா பிரீட் பண்ணும். இந்த ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா வந்து நம்ம வாயில மட்டும் இருக்காது, பேட் பிரெத் கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பாக்டீரியா வந்து நம்ம பிளட் வெசல்ஸ்ல இறங்கி ஹார்ட் இஷ்யூஸ், பிரெயின் இஷ்யூஸ், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்து பாதிக்க வாய்ப்பு இருக்கு.
0: புரியுது. அடுத்ததா விவேகானந்தன் புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க, டென்டல் இம்ப்ளான் ஏற்கனவே அவங்க செஞ்சிருக்காங்க, எவ்வளவு நாள் இதை தொடர்ந்து தாங்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. சராசரியா எவ்வளவு நாள் தாங்கும் டாக்டர்?
2: சோ டென்டல் இம்ப்ளான்ஸ் வந்து ஒரு புது பல்லு மாதிரி. சோ அந்த பல்லை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், நம்ம சரியா பிரஷ் பண்ணணும். 6 மாசத்துக்கு ஒரு தர டென்டிஸ்ட் போய் அதை வந்து சுத்தம் செய்யணும். சோ சரியா மெயின்டெனன்ஸ் இருந்தா அது வந்து லைஃப் லாங் கூட லாஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் அல்லது போன் லாஸ் இந்த மாதிரியான சிஸ்டமிக் டிசீசஸ் வந்து வந்தா நிச்சயமா அந்த இம்ப்ளான்ட் கூட பாதிக்க வாய்ப்பு இருக்கு.
0: டாக்டர், எனக்கு ஒரு தனிப்பட்ட கேள்வி இருக்குது. இப்ப இந்த விஸ்டம் டூத்னு சொல்லுவாங்க இந்த பல்லு, அத பலரும் நினைக்கிறாங்களா அப்படி விட்டுரலாம், பரவாயில்ல அது விழும்போது விழுந்துகிட்டோம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் ஆ நோ, அதை எடுத்தே ஆகணும், எடுக்கலன்னா உயிருக்கே பாதிப்பு ஏற்பட்டுரும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எது உண்மை எது சரி சொல்லுங்களேன் டாக்டர்.
2: நமக்கு வந்து 32 பல்லு இருக்கணும், நம்ம ஜா ஸ்ட்ரக்சர்ல 32 பல்லு இருக்கணும். அதுல வந்து நம்ம விஸ்டம் டூத் ஒரு நேச்சுரலான பல்லு. ஆனா ஏன் வந்து விஸ்டம் டூத் வந்து ரொம்ப நம்ம பேசுறோம்னா, நம்ம ஜா சைஸ் வந்து கொஞ்சம் சுருங்கி வந்திருக்கு ஓவர் இயர்ஸ். ஒரு 2000 இயர்ஸ் ஒகோ நம்ம பார்த்தா நம்ம ஜா ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியும். ஸோ அந்த 2000 இயர்ஸ் ஒகோ நம்ம மனிதனுடைய ஸ்கால்ஸ் பார்த்தா அந்த விஸ்டம் டூத் நல்லா வர வளர்ந்துருக்கும். ஆனா நம்ம மாடர்ன் டே டயட், நம்ம பிரீதிங் ஹேபிட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜா ஸ்ட்ரக்சர் ரொம்ப சுருங்கி வந்திருக்கு. ஸோ இதனால அந்த கடைசி பல்லு விஸ்டம் டூத் பல்லு வந்து ஒரு 18 இயர்ஸ், 21 இயர்ஸ் மாதிரி வர வளரும். அதுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்காது, இடம் இருக்காது. ஸோ அது வந்து கொஞ்சம் கோணிட்டு வரலாம், அல்லது ஒரு இன்ஃபெக்டட் விஸ்டம் டூத் மாதிரி வரலாம், பெரியதா இருக்கும். ஸோ இதை வந்து இந்த பல்லை வந்து ரொம்ப சுத்தம் செய்யற ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த பல்லை வந்து சுத்தம் செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது அந்த கம் டிசீஸ் அல்லது டூத் டிகே வர வாய்ப்பு இருக்கும். பக்கத்துல பல்லை வந்து அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ இதனால பல்லு வலி, சொத்த பல்லு இதெல்லாம் வந்து வரும். சோ இதை தவிர்க்க நம்ம சில சமயம் வந்து அந்த விஸ்டம் டூஸ் எடுப்போம். ஆனா அந்த விஸ்டம் டூஸ் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணா நம்ம எடுக்க வேண்டியல. சோ விஸ்டம் டூஸ் நம்ம நல்லா செக் பண்ணணும், எக்ஸ்ரேஸ் எடுக்கணும், இதெல்லாம் பார்த்து இந்த பக்கத்துல பல்ல வந்து அஃபெக்ட் பண்ணாலும் நம்ம வந்து விஸ்டம் டூஸ் நிச்சயமா நம்ம மெயின்டைன் பண்ணலாம்.
1: சரியான கேள்வியை நீங்க கேட்டீங்க ரவி. எனக்கும் வந்து இந்த விஸ்டம் ட்ரூத் பத்தி வந்து அந்த பல்லி
0: வலியில வந்த கேள்வி அது. அந்த பல்ல எடுக்கும் போது நான் எப்படி துடிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். கொஞ்சம் விட்டா சுத்தி இருக்கிற டாக்டர்ஸையும் நேசம் கடிச்சிருப்பேன்.
1: சமீபத்துல காதலுக்கும் வந்து பல்ல வந்து விஸ்டம், அவருடைய விஸ்டம் ட்ரூத்ல வந்து வலி ஏற்பட்டுச்சு.
0: சம்பந்தமே இல்லாம காதலாம் உள்ள கொண்டு வரக்கூடாது.
1: அவருக்கு வலி ஏற்பட்டுச்சு,
0: அது அவரோட பிரச்சனை. அவர் கேட்டுப்பாரு, நம்ம கேள்விக்கு வருவோம்.
1: சரி டாக்டர், இப்ப இந்த டென்டல் இம்ப்ளான்ஸ், இப்ப பல்லு விழுந்து அதற்கு வந்து நம்ம புது பல்ல பொருத்தணும் இல்லையா? அந்த இம்ப்ளான்ட் நம்ம செய்யறோம், அது செய்யறதுக்கு வந்து பலர் வந்து தயங்குறாங்க. அது ரொம்ப வலிக்குமா?
2: மாடர்ன் டே டென்டிஸ்ட்ரிய பார்க்கும்போது எல்லா ப்ரொசீஜர்ஸ்க்கும் வந்து நம்ம செய்யும் போது நம்ம அனஸ்தட்டிக் போட்டு தான் செய்வோம். நம்ம லோக்கல் அனஸ்தட்டிக் ஒரு கிரீம் போட்டு அல்லது பிறகு நம்ம லோக்கல் அனஸ்தட்டிக் கொடுத்து தான் நம்ம செய்வோம். சில பேருக்கு ரொம்ப பயந்தா நம்ம வந்து செடேஷன் கூட நம்ம செய்யலாம். அந்த தூங்கும் போது நம்ம அந்த இம்ப்ளான்ஸை நம்ம செய்யலாம். ஸோ ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலை தான் நம்ம செய்வோம். அந்த இம்ப்ளான்ட் சர்ஜரிக்கு பிறகு கொஞ்சம் ஒரு வீக்கம் இருக்கும், கொஞ்சம் ஒரு சோர்னஸ் இருக்கும், ஜிம்க்கு போகிற மாதிரி கொஞ்சம் அந்த மசில் ஏக் மாதிரி வரும். ஆனால் ரொம்ப வலிக்காது. நிறைய பேருக்கு வந்து அதே நாளைக்குல வந்து அவங்க வேலைக்கு போடுவாங்க, நிறைய டீச்சர்ஸ்க்கு நம்ம செஞ்சிருக்கோம், பேசுவாங்க, எல்லாமே லைஃப் வந்து கொஞ்சம் நார்மலாக நம்ம செஞ்சலாம். ஸோ வலிலாம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா வந்து சில பேருக்கு அந்த பல்லு எல்லாமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் அவங்க சரியா சாப்பிட முடியாது, அல்லது டென்சர்ஸ் போடும் போது அந்த சிரிக்கும் போது அது விழ வாய்ப்பு இருக்கு. சோ இதெல்லாம் தவிர்க்க இம்ப்ளான்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிஷியலான ஒரு சிகிச்சை ப்ரொசீஜர் நம்ம சொல்லுவோம்.
1: ஆக உங்களுக்கு வந்து பல்லு விழுந்துருச்சுன்னா அல்லது வந்து எங்கனாச்சும் வந்து பல்ல வந்து இடைவெளி இருக்குன்னா நீங்க கண்டிப்பா எந்த ஒரு பயமும் இல்லாம அந்த சிகிச்சைக்கு செல்லலாம். அத வந்து அந்த புதிய பல்ல நீங்க பொருத்தி கொள்ளலாம்.
0: குமாரியும் அதான் கேட்டிருக்காங்க டாக்டர், இந்த மாதிரி இந்த பல்லுல இருக்கிற அந்த கேப்ஸ் இருக்கு இல்லையா, அத வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுடைய பல்ல பார்க்காம நீங்க எப்படி இதுக்கு ஆலோசனை சொல்ல முடியும்?
2: பெருசாக்கி அழகா ஒரு காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் மாதிரி நம்ம செய்யலாம். அந்த கேப்ஸ் ரொம்ப பெருசா இருந்தா சில சமயம் நம்ம ஆர்த்தோடான்டிக்ஸ் அல்லது பிரேசஸ் அலைனர்ஸ் நம்ம செஞ்சு அந்த கேப்ஸை க்ளோஸ் பண்ணலாம்.
1: ராஜ்குமார் பாலகிருஷ்ணன் அவரும் வந்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. டாக்டர், நான் அடிக்கடி வந்து இரவு நேரத்துல தூங்கும் பொழுது என்னுடைய பற்களை வந்து அடிக்கடி உரசறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு.
0: டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நீங்க தவறு விட்டுருக்கீங்கன்னு
2: நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு காரணம், இன்னொரு காரணம் வந்து ஏர்வேஸ் அல்லது பிரீதிங் இஷ்யூஸ். ஸோ தூங்கும் போது அந்த பாடி அந்த பிரெயின்க்கு வந்து சரியா ஆக்சிஜன் இருக்கும் இல்லாமல் போகும்போது நம்ம ஜா வந்து நம்ம கிரைண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஏன் நம்ம கிரைண்ட் பண்ணாலும் நம்ம உடம்பு வந்து இன்னும் ஆக்சிஜன் வரணும்னு ட்ரை பண்ணுது. ஸோ அந்த ஜாயை வந்து நல்லா ஃபார்வர்டாக வச்சு அந்த கிரைண்டிங் பண்ண வருது just to breathe better. So if the airway problem ne number solvom bruxism ne or airway related problem ne number solvom.
1: ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப தெளிவா நீங்க வந்து கருத்துக்களை முன் வச்சிருந்தீங்க. தூக்கத்திற்கும் நம்மளுடைய பல் மருத்துவத்திற்கும் என்ன இணைப்பு இருக்கிறது அப்படிங்கறத பத்தியும் நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா?
0: தூக்கத்துக்கும் பல் ஆரோக்கியத்திற்கும் இருக்கிற இணைப்பு பத்தி அவர் சொல்லியிருந்தாரு. நிறைவா டாக்டர் நீங்க நமது நேர்களுக்கு சொல்லி ஆகணும், இப்ப பற்கள்னு சொல்லும் போது எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது வாரங்களுக்கு நாட்களுக்கு ஒரு முறை பல் மருத்துவர் நாடி ஆரோக்கியத்தை பேணி காக்கிறது அவசியம்னு நீங்க பரிந்துரைப்பீங்க?
2: So majority of people and they were twice a year போனா போதும். So every 6 months போனா போதும் ஒரு general check, ஒரு comprehensive check பண்ணணும். சில பேருக்கு வந்து அந்த டயபெட்டிஸ், ஹார்ட் இஷ்யூஸ், சிஸ்டமிக் ப்ராப்ளம், நிறைய மாத்திரை போடுறவங்க சில பேருக்கு வந்து நாலு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து டென்டிஸ்ட போய் பார்க்கலாம். ஸோ ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ் வந்து நாலு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம செய்யலாம். மெஜாரிட்டி ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை போனா போதும்.
1: அப்ப நேயர்களே, கண்டிப்பா உங்களுடைய பல் ஆரோக்கியத்தை நீங்க பேணி காத்துடணும். ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க வந்து உங்களுடைய பல் மருத்துவரை நாடி ஆலோசனை பெற்றுக் கொள்வது சிறப்பு.
0: நம்ம அவர்கிட்ட பேசும்போது எனக்கே சிரிக்க பயமா இருக்கு. திடீர்னு என்னுடைய பல்ல பாத்துட்டு உடனடியா நீங்க கிளினிக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்லி தோணுது.
1: அவரோட பல்ல பாருங்க, அப்படியே அழகா முத்து முத்துதான் இருக்கு.
0: அவர் பல் நல்லதா இருக்கும், நல்லா இருந்திருக்கான்தான் டாக்டரா இருக்காரு. அவரை மாதிரியே உங்களுடைய பல்லும் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் அவர் நேரத்தை ஒதுக்கி ரொம்ப பொறுமையா நம்ம கேள்விகளுக்கு பதிலும் சொன்னார் இல்லையா.
1: ஆமா, இந்த கட்டத்துல டாக்டர் நிஜாம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி. வாய்ப்பு கிடைத்தால் நாம மீண்டும் இணையலாம். உங்களுடைய கருத்திற்கும் மிக்க நன்றி டாக்டர்.
2: ரொம்ப நன்றி ரவி, ரொம்ப நன்றி சஜினி.
1: நன்றி டாக்டர்.
0: சரி டாக்டர் நிஜாம் அவரு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாரு, அது அவருடைய கடமை. நீங்க தொடர்ந்து செய்ய வேண்டியதை செஞ்சிருங்க, ஏன்னா அது உங்களுடைய கடமை. உங்களுடைய ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு, அதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ Facebook வாசிகளுக்கு டாட்டா சொல்லிக்கிறோம், பாய்
1: பாய் நேயர்களே. இப்ப நாங்க மீண்டும் உங்களை வானலைகள்ல சந்திக்கிறோம்.
0: தொடர்ந்து
1: சாலைகள்ல பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா? உங்களுக்கான நிலவரம் இதோ. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரேங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: நேத்து உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து பிரமாதம். எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க.
1: கே மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன்.
0: பெரியவங்களும் வரலாமா?
1: ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்து இசை வகுப்புகளும் இருக்கு. வகுப்புகள் சிங்கப்பூர்ல 8 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineartsdotcom அல்லது 850-94-123 வழி தொடர்பு கொள்ளலாம்.
0: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ ready set go.
2: இது வணக்கம் சிங்கை.

0: ஒலி 9.68 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 9.68 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 9.68
1: கேட்டாலே பரவசம்.
0: தம்பி, அரண், கோச்சடையா திரைப்படங்கள் இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:58 ஆகிவிட்டது.
2: ஒலி 9.8 போக்குவரத்து நிலவரம்.
3: விபத்துகள் நேர்ந்துள்ளன. PIE துவாஸ் செல்லும் வழியில் லோரோங் 2 தோப்பாயோ நுழைவாயில், கிளெமென்டி அவென்யூ 6 எக்ஸிட், இவ்விடங்களில்
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சிங்கம் சிங்கே.
1: இசை ஞானி இளையராஜாவின் இசையில் அஜய் சக்ரபூர்த்தி பாடியிருந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது.
0: ஃபிஃபா உலக கால்பந்து போட்டிகள் 2026 விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. 9 மணிக்கு தொடங்கிய ஆட்டம் ஈரானுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான ஆட்டம். அந்த ஆட்டத்தின் நிலவரத்தை இப்ப நாம கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: 40 வினாடி நிமிடம் கிடையாது, ஒரு நிமிஷத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு ஆட்டம்.
0: ஒரு நிமிஷம் நாடிட்டேன், உங்களுக்கு மட்டும் 40 வினாடி தெரியுதானே. கோல நோக்கி ஈரான் போயிட்டு இருக்காங்க. விறுவிறுப்பா இருக்குதுல.
1: ஆமா, நம்ம நியூசிலாந்து ஆட்டக்காரர்கள்
2: ரசாயன்
1: நம்ம ஈரானுக்கு ஒரு பெரிய போட்டியை வழங்குறாங்க.
0: இந்த ஆட்டத்தை பொறுத்தவரை இந்திய வம்சாவளியை சேர்ந்த சிங் நியூசிலாந்துக்கு
2: களமிறங்கியிருக்காரு.
3: It is, of course, so good in qualifying. And like you said, Chris Wood, I'm sure, will feel that miss of Garber. And especially against such a
1: ஈரான் நியூசிலாந்து மோதும் இந்த ஆட்டத்துல வந்து ஈரான் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு பல செய்தி நிறுவனங்கள் சொல்றாங்க. ஏன்னா நியூசிலாந்து அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுடைய கடந்த 11 ஆட்டங்கள்ல அவங்க சரியா விளையாடல அப்படின்னு கூறப்பட்டுள்ளது.
0: அது மட்டும் இல்ல, தொடக்கத்தில இருந்தே ஈரானுடைய ஆதிக்கம் தான் இந்த ஆட்டத்துல அதிகமா இருக்கு. ஆக அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது நம்புற மாதிரிதான் அமைஞ்சிருக்கு. ஆனா என்னன்னா நடக்கலாம்.
2: Major tournament. Indeed, it's the first occasion both sides have faced an opponent from the other's confederation in the World Cup.
0: தொடர்ந்து ஈரானுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான உலக கிண கார்பந்து போட்டிகளா நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒளிவழி 5 நாடலா இப்ப நேரடியா அந்த ஆட்டம் இடம் பெற்று கொண்டிருக்கிறது.
1: அல்லது மீ வாட்ச் தளங்களை நீங்கள் நாடலாம், மீ வாட்ச் செயலியை நீங்க பதிவிறக்கம் செய்யலாம், அல்லது மீ வாட்ச் SG என்ற இணைய பக்கத்திற்கு நீங்க போகலாம்.
0: ஃபிஃபா உலக கிண கார்பந்து போட்டிகள் 2026 இதன் அதிகாரப்பூர்வ ஊடக பங்குதாரர்
1: எங்களோட
0: அடுத்த 90களில் வந்த பாடல்கள் காத்திருக்கு. 9:06
1: பரவசம்.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: பராமரிப்பு சேவைக்கு
3: குட் டே பியூட்டி பார்லர்,
2: உங்க உடல் சிரமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
3: குட் டே பியூட்டி பார்லர்,
2: உங்க முகத்தை கழுவுறதுக்கு.
3: ஐயோ, அது முகம் கழுவுறது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
2: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
3: குட் டே பியூட்டி பார்லர்.
2: புதன்கிழமைகளில் பிற்பகல் 1 மணிக்கு
3: போட்டில கலந்துங்க, குட்டியின் பரிசுகளை வெல்லுங்க.
2: எந்த நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்.
4: COE விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன, ஆனால் BYD வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD Seal Lion 7, BYD Atto 3 மற்றும் BYD Seal 6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8,000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் BYD அரையாண்டு சிறப்பு சலுகையின் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு

0: சிங்காரம் சூடு.
1: 90ஆம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
3: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
1: காதல் ரோஜாவை பரத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. தெய்வமாக பரத்திலிருந்து பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால.
2: 9:06 இந்தியா போக்குவரத்து நிலவரம்.
4: சாங்கியை நோக்கி செல்லும் PRE ஜலான் பஹாருக்கு பிறகு 5ஆம் தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது. SLEயை நோக்கி செல்லும் CTE PRE நுழைவாயல் அங்கேயும் மற்றும் ஒரு வாகனம் பழுதாகியுள்ளது.
5: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஜிமி,
1: உங்களுக்கு தெரியுமா
2: ஜூன் 16 தேதியான இன்று வரலாற்று சிறப்புமிக்க பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. அந்த வரிசையில 1903 The Ford Motor Company அப்படிங்கிற நிறுவனத்தை ஹென்றி ஃபோர்ட் தோற்றுவித்தார்.
1: இதே நாள் June 16 அன்று 1963 விண்வெளிக்கு பயணம் செய்த முதல் விண்வெளி வீராங்கனை, முதல் பெண்மணி வெலண்டினா தெரஷ்கோவா.
2: இதே சாதனையை லியூ யாங் செய்திருந்தாங்க. குறிப்பா 2012 விண்வெளிக்கு சென்ற முதல் சீன பெண்மணி அப்படிங்கிற சாதனையை அவங்க படைச்சாங்க.
1: 2012 இதே நாளில் 60 கால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் மியான்மர்ல அவங்களுடைய வணிகத்தை தொடர்ந்தாங்க கோகோ கோலா நிறுவனம்.
2: இத்தகவலை வழங்கியோர்
1: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
3: இது வணக்கம் சிங்கை.

0: செலவுகளில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 7600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிப்லி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். பகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready set go.

0: ஹலோ பிரதர் பாட்டில இருந்து பாடல கேட்டீங்க. அதுக்கு முன்னால பொன்மானே வா பாட்டில இருந்து பாடல் உங்களுக்காக இடம் பெற்றது.
1: 165 கிலோமீட்டர் தூரம் நீங்க நடப்பீங்களா அல்லது ஓடுவீங்களா? உங்களுக்காகவே ஒரு காணொளி காத்துக்கிட்டு இருக்கு.
0: யார் ஓடுனாங்க அல்லது நடந்தாங்க, எங்க நடந்துச்சு, எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க, ஏன் நடத்தப்பட்டது, இப்படி பல கேள்விகள் உங்க மனசுல இருக்கலாம். அது எல்லாத்துக்கும் விடையா எங்களுடைய காணொலி காத்துட்டு இருக்கு ஒலி 9:18 இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பக்கங்கள்ல.
1: சரி, இப்ப வாங்க தங்க விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு
0: 174 வெள்ளி 50 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: ஏஆர் ரஹ்மானின் இசையில் பாம்பே திரைப்படத்தில இருந்து பாடல கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நாங்க
1: நம்புறோம்.
2: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. காரணம், வாகனங்கள் பழுதாகியுள்ளன. பிஐஇ சாங்கியை நோக்கி செல்லும் வழியில் ஜாலன் பஹாருக்கு பிறகும் எஸ்எல்இ நோக்கி செல்லும் சிடிஇ பிஐஇ நுழைவாயில் அங்கேயும்
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஜினை ஒலி 968
1: சினிமா சினிமா
2: ஆர்யாவின் நடிப்பில் அடுத்து வெளியாக இருக்கும் திரைப்படம் அனந்தன் காடு.
0: அந்த படத்துல இருந்து ஒரு சில பகுதிகளை இப்ப கேப்போம் வாங்க.
3: வெளிச்சம் யாவும் விழுங்கி வானில் இடித்த மின்னல் நான் வறட்சி மண்ணில் புரட்சி பூக்க பிறந்த வந்தான் நான் வேர்களாகி மரங்களாகி வளர்ந்து நின்றேன் நான்.
2: மலையாளத்திலையும் இந்த திரைப்படத்தை அவங்க எடுத்திருக்காங்க. இந்த திரைப்படத்துல ஆர்யாவோட சேர்ந்து இந்திரன்ஸ், சுனில், நிகிலா விமல், ரஜினா கசந்திரா, சித்திக், அஜய், போஸ் வெங்கட் இப்படின்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க.
0: அனந்தன் காடு அழைக்கப்படுற இந்த படம் June 25 உலகம் முழுவதும் வெளிவரும் பரவலா எதிர்பார்க்கப்படுது.
2: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணிமணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணிமணி.

0: COE விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன, ஆனால் BYD வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD C-Line 7, BYD Atto 3 மற்றும் BYD Seal 6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8,000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் BYD அரையாண்டு சிறப்பு சலுகையின் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை நிலையங்களில் இருந்து இரவு நேரத்துல உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. இப்போதே வாங்க செல்லுங்க canadian-pizza.com. வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கைத்தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirikop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirikop.sg/ready-set-go. First Bench Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 7:00 தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.

0: ஓட்டம்பரத்திலிருந்து பாடலை கேட்டீங்க, அதுக்கு முன்னால பிரியம்பரத்திலிருந்து பாடல் இடம்பெற்றது. வணக்கம் சிங்கே நிகழ்ச்சியில
1: போக்குவரத்து நிலவரம்.
2: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக பிரடலை நோக்கி செல்லும் பாட்லி ரோடு, அப்பர் ஸ்ட்ரெங்கோன் ரோடிற்கும் பாட்லி ரோடு ஈஸ்டிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும், சாங்கியை நோக்கி செல்லும் பிஐஇ புகேட் பாத்தோக் ரோடு எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: மண்டைக்கு மணி அடிக்கிற மாதிரி நடந்துக்கணும். எப்படியாவது இவங்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தை தட்டி எழுப்பணும் அப்படின்னு யோசிச்சுட்டு வருவீங்களா? எனக்கு புரியல.
1: இல்ல ரவி, உங்ககிட்ட இருந்து இந்த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மோர் இமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பாக்குறது எனக்கு ஒரு தனி சந்தோஷம்.
0: ஏன் இருக்காது? இன்னொருத்தனுடைய வாழ்க்கையில பாஸ்கெட் பால் விளையாடுறதுன்னா உங்களுக்கு தனி சந்தோஷமா இருக்கு.
1: பல பேர் நம்மளுடைய வாழ்க்கையில பாஸ்கெட் பால் விளையாடுறாங்க, நாமளும் சேர்ந்து அந்த ஜாய், அந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அனுபவிக்கணுமா இல்லையா?
0: நாங்க பேசுறது உங்களுக்கு புரியல தானே? என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க ஒலி 9:00 இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பக்கமா போய் பாருங்க.
1: ஒவ்வொரு நாளும் காலையில உங்களுடைய அன்பும் ஆதரவையும் பாக்குறதுல எங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம்.
0: அப்ப நாளைக்கு சந்திப்போமா?
1: ரவிஜி சஜினி
0: பாய்.

வணக்கம். காலை மணி 10. மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். தங்கா சேவை நீர்த்தேக்கத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளன. தேசிய தண்ணீர் அமைப்பான PUB அதனை அறிவித்தது. தங்கா வட்டாரத்தின் தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்ய அந்த கட்டமைப்பு நிறுவப்பட்டது. நீர்த்தேக்கம் 120 மில்லியன் டாலர் செலவில் கட்டப்பட்டுள்ளது. 22 ஒலிம்பிக் நீச்சல் குளங்களை நிரப்பும் அளவுக்கு சுத்திகரிக்கப்பட்ட நீரை அங்கு சேமித்து வைக்கலாம். தங்காவில் வசிக்கும் சுமார் 42,000 குடும்பங்களின் தேவைக்கு ஈடு கொடுக்க அது போதுமானது. தங்கா நீர்த்தேக்கம் அங்குள்ள வணிகங்களுக்கும் ஜூரோங் புத்தாக்க வட்டாரத்தில் உள்ள தொழிற்பேட்டைகளுக்கும் ஆதரவு வழங்கும். குடியரசின் தண்ணீர் விநியோக மீள்திறனை வலுப்படுத்தும் நீண்டகால திட்டத்தில் இந்த புதிய நீர்த்தேக்கமும் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கும். தேசிய ஆய்வு நிறுவனம் தண்ணீர் தொழில்நுட்ப ஆய்வுக்காக PUBக்கு கிட்டத்தட்ட 100 மில்லியன் வெள்ளி நிதி வழங்குகிறது. RIE 2030 எனும் ஆய்வு புத்தாக்க நிறுவன நிதியின் கீழ் PUB அந்த நிதியை பெறும். நகராண்மை மற்றும் தொழில்துறை தண்ணீர் தீர்வுகளுக்கான ஆய்வு பணிகளுக்கு முதற்கட்டமாய் 85 மில்லியன் வெள்ளி வழங்கப்படும். நீர் சுத்திகரிப்பு, கடல் நீர் சுத்திகரிப்பு, அக்கறைக்குரிய மாசு

மாற்றுப் பொருள்கள் உள்ளிட்ட முக்கிய அம்சங்களில் அந்த ஆய்வுகள் நடத்தப்படும். நீர் பயன்பாட்டை மேம்படுத்துவதோடு நீர் மறுபயனீட்டை எளிதாக்கும் புதிய புத்தாக்க தீர்வுகளை கண்டறிய 12 மில்லியன் வெள்ளி வழங்கப்படும். பகுதி மின்கடத்தி தயாரிப்பு, தரவு நிலையங்கள் ஆகிய தண்ணீர் அதிகம் தேவைப்படும் 2 துறைகளில் அந்த ஆய்வு கவனம் செலுத்தும். உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கான பேச்சுகளை தொடங்கியுள்ளது. முதற்கட்ட கொள்கை விவகாரங்கள் பற்றி அதிகாரிகள் பேரப்பேச்சை ஆரம்பித்துள்ளனர். உக்ரைன் தனது சட்டங்களை ஒன்றியத்தின் தரங்களுக்கு ஏற்ப சீர்திருத்தம் செய்ய வேண்டியிருக்கும். அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்வதை தனது வெளியுறவு கொள்கையின் முக்கிய இலக்காக வகுத்துள்ளார். ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாட்டை பாதுகாக்க இது ஒரு வழி என்று அவர் கூறினார். அமெரிக்க ஈரான் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார். வரும் வெள்ளிக்கிழமை ஜெனீவாவில் ஒப்பந்தம் நேரில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாக திட்டமிடப்பட்டுள்ளது. ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள விவகாரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஈரானிய அதிபர் மசூத் பெசக்ஷ்கியான் ஒப்பந்தம் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் தன் நாட்டுக்கு அது ஒரு மரியாதைக்குரிய ஆவணமாக கருதப்படும் என்றார். ஒப்பந்தம் நேரில் கையெழுத்தானவுடன் ஹார்முஸ் நீரிணை உடனடியாக திறக்கப்படும் என்று கூறப்பட்டது. அமைதி ஒப்பந்தம் செய்யப்பட்டாலும் அமெரிக்கா மீதான அவநம்பிக்கை நீடிப்பதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. பதற்றத்தை தணிக்கும் படியாக மட்டுமே இதை பார்ப்பதாக வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் கூறினார். ஈரானிய மக்களின் நம்பிக்கையை பெற அமெரிக்கா இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார். அமெரிக்க ஈரான் அமைதி ஒப்பந்தத்தில் இடம்பெறும் அம்சங்கள் குறித்து தகவல் ஏதும் வெளிவராத நிலையில் எண்ணெய் விலை இன்று சற்று ஏற்றம் கண்டது. பிரெண்ட் எண்ணெய் விலை 0.3 விழுக்காடு ஏற்றம் கண்டு பீப்பாய்க்கு $83.42 காசாக பதிவானது. அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டதும் எண்ணெய் விலை நேற்று சுமார் 5 விழுக்காடு சரிந்தது. இந்த ஆண்டு மார்ச் 4ஆம் தேதிக்கு பிறகு பதிவான ஆக குறைவான விலை அது. G7 மாநாடு பிரான்சில் நடைபெறுகிறது. அதில் கலந்து கொள்ள உலக தலைவர்கள் கூடியுள்ளனர். மத்திய கிழக்கு போர் குறித்து மாநாட்டில் முக்கியமாக பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்ய உக்ரைன் போர், வர்த்தக பதற்றங்கள், பொருளாதார மீள்திறன் ஆகியவை பற்றியும் விவாதிக்கப்படும். மாநாட்டுக்கு இடையே அமெரிக்க அதிபர் டிரம்பும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் சந்தித்து பேசுவர் என்று நம்பப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணையில் நடந்த தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 கொல்லப்பட்டது குறித்து பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க ஆகாயப்படையின் B-52 பாம்பர் போர் விமானம் கலிபோர்னியாவில் விழுந்து நொறுங்கியது. அதிலிருந்து 8 பேரும் மாண்டதாக அஞ்சப்படுகிறது. விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் அது விபத்துக்குள்ளானது. விமானம் வழக்கமான சோதனை பயணத்தை மேற்கொண்டிருந்தது. யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்று ஆகாயப்படை தெரிவித்தது. காசாவுக்கு படகுகளில் சென்று கொண்டிருந்த ஆஸ்திரேலிய மனித உரிமை ஆர்வலர்களை தடுத்து வைத்து இஸ்ரேலிய ராணுவத்தினர் துன்புறுத்தி பாலியல் பலாத்காரம் செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகளை ஆஸ்திரேலிய காவல்துறை விசாரிக்கிறது. ஆர்வலர்கள் காசா மக்களுக்காக உதவிப் பொருட்களை கொண்டு சென்றனர். அந்த குழுவில் இடம்பெற்ற 4 பெண்கள் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பெனி வாங்கையும் காவல்துறையினர் உள்ளிட்ட ஏனைய உயரதிகாரிகளையும் சந்தித்து பேசினர். குற்றம் நடந்ததாக எந்த ஆதாரமும் இல்லை என்று இஸ்ரேலிய தூதரக பேச்சாளர் கூறியுள்ளார். ஆர்வலர்கள் அது குறித்து புகார் எதனையும் கொடுக்கவில்லை என்றும் அவர் சொன்னார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

சின்னவர் திரையைப்படுத்தி மனு ஸ்வர்ணலதா பாடியிருந்த பாடலை கேட்டோம். நீங்களே இன்று ஆனந்தமான நிகழ்ச்சி நிகழ்ச்சி தனியாக படிக்கிறேன். ஆமாங்க, இன்றும் நாளைக்கும் ஹலிமா விடுப்புல இருப்பாங்க, எங்களை மன்னிச்சிருங்க, உங்களை எப்படியே ஏமாத்திக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒரு நாள் ஒன்னா நிகழ்ச்சி படிக்கிறோம், இன்னொரு நாள் தனியாக படிக்கிறோம். எல்லாருக்கும் அவங்களுடைய விடுப்பு இருக்கு, பொறுப்புகள் இருக்கு, அதெல்லாம் கிளியர் பண்ண வேணாமா? இன்றைக்கு காலையில நீங்க எழுதிருக்கும் போது உங்க மனதுல உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா அதை கிளியர் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க அடுத்த 4 மணி நேரம் தொடர்ந்து ஆனந்தமாம் நிகழ்ச்சி கேளுங்க. நாம் ஒளிபரப்பும் பாடல்கள் வழி, பகிர்ந்து கொள்ளும் தகவல்கள் வழி, நடத்தும் போட்டிகள் வழி உங்க மனதில் இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை கிளியர் பண்ண முயற்சி பண்றேன். எப்படி பால் காரணம் இருந்துகிட்டு ஒரு பெரிய தொழிலதிபரா அண்ணாமலை மாறினாரோ அதே மாதிரி தனக்கு விருப்பப்பட்டதை படிக்க முடியாம வெளியூர் போயிட்டு இப்ப ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல ஒரு பட்டதாரி ஆயிட்டாரு ஒரு நபர். அவருடைய கதை தன்முனைப்பு அங்கத்தில் இடம்பெற போகுது. அதற்கு முன்பு ஆனந்தம் ஆரம்பம் நிகழ்ச்சிய அண்ணா

0: கொண்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
1: கவிதா, எங்க கல்யாண படத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்க?
2: நீங்களும் அவங்களும் 20 வருஷமா அதே மாதிரி இருக்கீங்களே, அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: அதுக்கு காரணம் குட் டே பியூட்டி பார்லர். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் எங்க அழக பராமரிக்க குட் டே பியூட்டி பார்லருக்கு தான் போவோம்.
3: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
6: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
7: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
8: ஜூன் பள்ளி விடுமுறை தொடங்கிருச்சு, பிள்ளைகள் போறோம், சில பேர் சந்தோஷமா இருக்கலாம், சில பிள்ளைகள் நான் எங்கேயும் போல சிங்கப்பூர்ல தான் இருக்கேன், அங்கிள் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டீங்கன்னா உங்க பெற்றோர்கிட்ட இப்பவே போய் சொல்லுங்க. ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலருங்க 2026 மீண்டும் வந்துருச்சு. நீங்க 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களா இருந்தீங்கன்னா நீங்க இந்த பயிலருங்களை கலந்துக்கலாம். தம்பி தங்கைகளே, நீங்க இந்த பயிலருங்களை கலந்துகிட்டீங்கன்னா தமிழ்ல நீங்க தன்னம்பிக்கையா பேசலாம், வானொலி மேடை நிகழ்ச்சியில எப்படி தன்னம்பிக்கையா பேசுறது அப்படிங்கறதையும் கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம சமூக ஊடகங்கள்ல நீங்க காணொலிகள்ல எப்படி அறிவிப்பு செய்யலாம் இதெல்லாம் நீங்க கத்துக்க போறீங்க. இதெல்லாம் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி இந்த பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை மீடியா கோப் வளாகத்தில் நடைபெறுது. ஏர்லி பர்ட் சலுகை இப்ப முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க பதிவு செய்யும் போது கட்டணம் 150 வெள்ளி, அதோட 9 விழுக்காடு GST கட்டணமும் இருக்கு. அனைவருக்கும் குடி பேக்கும் வழங்கப்படும். பதிவுக்கு இந்த இணைய பக்கத்தை குறிச்சு வச்சுக்கோங்க, go.mediaacademy.sg/oli-APW. மேல் விவரங்களுக்கு 6333-3888. ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.

வாழ்க்கையில நம்ம பல விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுவோம். சில நேரங்களில் செய்ய ஆசைப்பட்ட விஷயங்களை நம்ம நிறைவேற்றிடுவோம். சில நேரங்களில் செய்ய ஆசைப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி செய்து அது நிறைவேறாத போது அதை அப்படியே மறந்துடுவோம். ஒரு சிலர் மட்டும்தான் அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை தொடர்ந்து எந்த சவால்கள் வந்தாலும் அதை தாண்டி போயிட்டு அதை நிறைவேற்றிடுவாங்க, அந்த இலக்கை அடைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி தான் ஜோவல் டான். அவருக்கு சிறு வயதிலிருந்து பயாலஜி பாடம்னா படிக்க ரொம்ப ஆசை, ஆனால் அவருக்கு சரியான மதிப்பெண்கள் கிடைக்காதனால அவர் ஆசைப்பட்ட மாதிரி பல்கலைக்கழகங்களில் சேர முடியல. சிங்கப்பூர்ல 2 வருடங்களுக்கு தொடர்ச்சியா பயாலஜி பாடம் படிக்கிறதுக்கு அவர் முயற்சி செய்த போதிலும் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. இதனாலேயே அவர் டொரண்டோல போய் படிக்க போறாரு. அங்க படிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் அவருக்கு பயாலஜி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவர் ஆசைப்பட்ட மாதிரி டொரண்டோ பல்கலைக்கழகத்துல பயாலஜி படிச்சு முடிக்கிறாரு. இப்ப ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல அவரு முனைவர் பட்டம் பெற்றுக் கொண்டார். உண்மையிலேயே ஒரு பாராட்டக்குரிய விஷயம். அவருடைய ஸ்பீச் உரையில் அவர் என்ன சொன்னார்னா, வாய்ப்புகள் எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆனா சில நேரங்களில் எல்லா வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்காது. ஆனா ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சா மட்டும் போதும், நம்ம நிச்சயமா வாழ்க்கையில நம்ம நினைச்ச மாதிரி, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வெற்றி அடையலாம்னு ஜோவல் டான் அவருடைய உரையில சொல்லியிருந்தார்.

0: இனிப்பு வரிகள் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: சற்று முன்பு கருப்பு திரையப்படுத்தது சாய் அபயங்கருடைய இசையில அதேஷ் கிருஷ்ணாவுடைய வரிகள்ல பாடல் இடம்பெற்றது. கருப்பு திரைப்படத்தை பார்த்திருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அப்பாவும் மகளும் தங்களுடைய தொலைந்து போன நகைகளுக்காக நீதிமன்றத்துக்கு போய் வந்து அவதிப்பட்டு இருப்பாங்க. அவதிப்படும் நேரத்துலதான் இந்த பாடல் இடம்பெறும். இப்ப இன்னும் சுவாரஸ்யமாக்க, இதே சூழ்நிலையில நீங்க இருந்தீங்கன்னா, எவ்வளவு போராடிட்டீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க உங்களுக்கு தீர்வு கிடைக்கல, நியாயம் உங்க பக்கம் திரும்பலனா, கருப்பு திரைப்படத்துல வர மாதிரி சட்டத்தை உங்க கையில எடுக்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டா நீங்க சட்டத்தை கையில எடுத்துப்பீங்களா, அல்லது வேணாப்பா எனக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்ல சொல்லிட்டு ஒதுங்கி போயிருவீங்களா? சட்டத்தை கையில எடுக்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டா உங்களுக்கு மட்டும் இல்ல மற்றவர்களுக்கும் நியாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு எந்த வம்பு வேணப்பா, எந்த மேஜிக் ட்ரிக்கும் வேணப்பா, சட்டத்தை நான் கையில எடுக்கல, அந்த நகைகள் போனா கூட பரவாயில்ல, நான் இந்த விளையாட்டுக்கு வரல அப்படின்னு மறைஞ்சு போயிருவீங்களா? உங்களுடைய கருத்துக்களை நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவாக அனுப்பி சொல்லலாம். 9 6 7 8 8

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: தங்கம் வாங்குறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது? அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
2: பொன்மகள் வந்தாள், கோடி தந்தாள்,
0: ஒவ்வொரு
3: கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? போட்டித்தன்மை என்ற சூழலில் மீனக்கம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 633-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
0: First Bench Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 7:00 த ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
5: நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல நம்ம மன ஆரோக்கியத்திற்கும் நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா உங்க மனசு சரியில்லாம போகும்போது உங்க உடலும் சரியில்லாம போகும். ஏன்னா உங்க மனதும் உடலும் ஒன்றிணைந்திருக்கு. ஆங்கிலத்துல சைக்கோசோமேட்டிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குங்க. அதாவது நம்ம மனதளவுல நமக்கு நிறைய காயங்கள், கவலைகள், கோபங்கள் இருக்கும் போது அதை உடலை அதிகமா பாதிக்கும்னு நிபுணர்கள் சொல்றாங்க. பெரும்பாலான நேரத்துல நோய்கள் வர்றதுக்கு அடிப்படை காரணமே இதுதானே மருத்துவ ஆராய்ச்சியும் சொல்லுது. அதனாலதான் நம்ம மனதுல இந்த தேவைப்படாத எண்ணங்கள், உணர்வுகள்லாம் பூட்டி வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால நீங்க இந்த மாதிரி உணர்வுகளை எதிர்நோக்குனீங்கன்னா நீங்க மனசு விட்டு பேசுறது ரொம்ப நல்லது சொல்றாங்க. எதுவுமே மனசுல வச்சுக்காதீங்க, அப்ப மனசு குப்பையா மாறிடும். நீங்க அந்த குப்பைய ஓரத்துல தள்ளி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க, ஆனா அதுதான் உங்க உடல்ல நோயா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
6: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
4: சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
7: Bob Clearmountain mixed with attitude, funky drums from hell. Sign up at the

0: வீடுகளை வாங்கும் போது எங்களுக்கு கூடுதல் நிதி உதவிகளும் கிடைக்கும்.
1: நிதி உதவி கிடைச்சாலும் இதனால இன்னும் சில பொருளாதார சுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களால சமாளிக்க முடியுமா?
0: கவலைப்படாதீங்கப்பா. சந்தை தள்ளுபடிகளையும் கூடுதல் நிதி உதவிகளையும் தவிர எங்களை போன்ற முதல் முறை பிடிஓ வீடுகளை வாங்கும் தம்பதிகளுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியங்களையும் வழங்குறாங்க. எங்க கிட்ட சேமிப்போ சிபிஎஃப் பங்களிப்பு இருக்கிறதால மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகைகளை எங்களால எளிதாக நிர்வகிக்க முடியும்.
1: நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
0: விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்தா எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்ப்பா.
2: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
0: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி போட்டித்தன்மை என்ற சூழலில் மீரக்கா மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
3: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
0: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு A2B தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால A2B-ன் சுவை சுண்டி இழுக்கும்.
3: சரங்கன் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். A2B சைவ உணவகம்.
0: பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்திய இசை வகுப்புகளும் இருக்கு. வகுப்புகள் சிங்கப்பூர்ல 8 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineartscom அல்லது 8509412 3 வழி தொடர்பு கொள்ளலாம்.
3: ஒவ்வொரு நாளும் பின்னிரவு 3:00 மறக்க முடியாத அன்றைய

0: ரகசிய போலீஸ் 115 திரையப்படுத்து பாடலை ஒளிபரப்பி பழைய பாடல்கள் தொகுப்ப ஆரம்பிச்சு வச்சாச்சு. சற்று முன்பு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், கருப்பு திரைப்படத்தை நீங்க பாத்துருந்தீங்கன்னா அப்பாவும் மகளும் நியாயத்துக்காக நீதிமன்றத்துக்கு மேலையும் கீழும் போயிட்டு அவங்க போராடுவாங்க, கடைசியில நியாயம் கிடைக்கும், ஆனா சில சூழ்நிலைகள் ஏற்பட்டுரும். உங்க வாழ்க்கையில ஒரு ஃபேண்டசி ஒரு மேஜிக் ட்ரிக் மாதிரி உங்களுக்கு சட்டத்தை கையில் எடுக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டா நீங்க நியாயத்தை தேடி போவீங்களா, அல்லது வேணாம் இந்த வம்பு தும்புக்கு நான் வரப்போறதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவீங்களான்னு கேட்டப்போ இங்க மைமுன்னு எனக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கிறாங்க.
1: சில தீர்வுகள் வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும், கொஞ்சம் பொறுமையா இருந்தா தான் அதுக்கு நம்ம தீர்வு கிடைக்கும். இப்ப நம்ம நோயில இருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம எப்படி பொறுமையா தானே இருக்கும், அதுக்காக வேற ஒரு வழியை நம்ம கையாடுது இல்லையா, நம்ம மருத்துவரோட சொல்ல கேட்டுத்தானே நம்ம நோயிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம மெதுவா தான் அது குணமாகும். மருந்து சாப்பிட்டுக்கிட்டு மருத்துவர் அதை அடிக்கடி பார்த்துக்கிட்டு தான் நம்ம இருக்கோம். அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளையும், அதுக்காக நம்ம வந்து வன்முறைக்கு போகணும், வேற அடித்தடியில இறங்கணும், வேற ஒரு வழியை நாடணும், குறுக்கு வழியை நாடி நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும்னு நினைச்சோம்னா அது அப்ப சட்ட ஒழுங்கெல்லாம் எங்க போறது ஒரு நாட்டுல.
0: நியாயம் கிடைக்க நமக்கு சட்டம் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு, நமக்கு தேவை பொறுமை. பொறுமையை கடைபிடித்தாலே போதும் நம்ம கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு, அந்த பொறுமையின் எல்லையை தாண்டிட்டா என்ன செய்வீங்க? தொடர்ந்து உங்க கருத்துக்களை அனுப்பிக்கலாம். 9678899
2: குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளை அடிப்பதில்

0: வரும் தினம் பார்க்கினை
1: என்றும் கேட்ட ஞாபக மகத்துல உங்களுக்காக அகத்தியர் மகாதேவி திரைப்படங்கள் பாடல்கள் இடம்பெற்றன. தொடர்ந்து பழைய பாடல்களை கேட்க போறோம். அதற்கு முன்பு சற்று முன்பு ஒரு தலைப்பை ஒட்டி பேசியிருந்தோம். உங்க கருத்துக்களை அனுப்பிய நேர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். இப்ப அடுத்த அங்கம்
2: சூப்பர் சபாடே.
3: சூப்பர் சபாடே
1: இன்றைய சூப்பர் சாப்பாடு அங்கத்துல நாம பொரித்த வாழைப்பழம் தமிழ சொல்ல நல்ல இல்ல கோரிங் பீசாங். ஆமாங்க கோரிங் பீசாங் பத்தி தான் பேச போறோம். சிங்கப்பூர்ல பல இடங்கள்ல கோரிங் பீசாங் கிடைக்கும். அதுவும் குறிப்பா ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் அந்த கோரிங் பீசாங்குடைய இந்த பிளேவர் சொல்லுவாங்கல்ல ருசி, அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த வாழைப்பழம் சரியா இருக்கணும், அந்த மாவு பொரித்த பிறகு நல்லா முறுமுறுன்னு இருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு பிடித்த கோரிங் பீசாங் எங்க இருக்கு, எந்த கடையில வாங்கி சாப்பிடுவீங்க, அதை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்க. 9678 9968. கோரிங் பீசாங்ல இப்ப பல வகை இருக்கு, பல வேரியேஷன்ஸ் வந்துருச்சு. அப்படியே இம்ப்ரூவைஸ் பண்ணி புது புது விஷயங்களை உருவாக்குறாங்க. தாய்லாந்துக்கு போயிருந்தப்போ அங்கேயும் கோரிங் பீசாங் வித்தியாசமான முறையில பொரித்து கொடுக்குறாங்க. இதனுடைய துவக்கம் வரலாறு எப்படி ஆரம்பிக்குது என்பதை பற்றியும் நான் பகிர்ந்து கொள்ள போறேன். தொடர்ந்து என்னுடைய இணைந்திருங்க. இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம்.
1: நான் முகத்தை நல்லதான் பராமரிக்கிறேன், அழகா இருக்கிறேன் பாக்குறதுக்கு. என்னுடைய ஒப்பனை மற்றவர்களை கவரதான் செய்யுது, ஆனா யாருமே என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? இதுதான் உங்களுடைய வருத்தமா? சிலர் வாய் திறந்து சொல்லுவாங்க நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு, சிலர் மனசுக்குள்ளே வைத்துக்கிட்டு உங்களை ரசிப்பாங்க. சில கணவன்மார் அப்படிதான், மனைவி அழகா இருக்காங்கன்னு வாய் திறந்து பாராட்டிட மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வைத்திருந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே பாராட்டலைங்கிறதுக்காக நீங்க செய்யறத செய்யாம இருந்துடாதீங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நல்லா இருக்கும் போது சொல்ல மாட்டாங்க, அதுவே கொஞ்சம் ஒரு நாள் நீங்க ஒப்பனை போடாம போய் பாருங்களேன், ஏய் எப்போது நல்லா இருப்பியே, ஏன் இன்னைக்கு நல்லா இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? முகத்தை பராமரிச்சு நம்பிக்கையோட செயல்படுங்கன்னு சொல்றாங்க.
2: 101 ஸ்ட்ராங்கன் சாலை குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: யார் அங்கே?
5: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
5: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
5: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
6: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
7: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம். ஓர் அமெரிக்க டாலர் $1.28, ஓர் யூரோ $1.50, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் $1.74, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் $92, 100 இந்திய ரூபாய் $1.38, 100 இலங்கை ரூபாய் $0.39, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் $3.16.
8: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் சர்வர் சுந்தரம் திரைப்படுத்தி பாடல கேட்டோம். சர்வர் சுந்தரம் உங்களுக்கு வந்து கோரிங் பீசா கொடுத்த விட நல்லா இருக்கும்.
1: சூப்பர் சபாடே,
2: சூப்பர் சபாடு.
0: சிங்கப்பூர்ல எங்க கோரி பீசாங் சூப்பரா இருக்கும், எங்க போய் வாங்கி சாப்பிடுவீங்கட்டப்போ இங்க சின்னசாமி அவர் வாங்க மாட்டாராம்.
3: காலை வணக்கம் காதர் அவர்களே, எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு சூப்பரான கோரி பீசாங் வேணும்னா எங்க வீட்டுக்காரங்க சூப்பரா சுடுவாங்க கோரி பீசாங். அந்த கோரி பீசாங்க வந்து அந்த சில்லி சுடுவா
0: செய்வாங்க,
3: கீச்சா பூத்தி ஊசி மிளகாய் சின்ன சின்னதா வெட்டி அந்த கலந்து அந்த கோரிங் பீசாங் தொட்டு சாப்பிட சுட சுட இருக்கு, சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும்.
0: நீங்க சொல்லும் போதே நான் ஊறுது. ஏன்னா நீங்க சொல்ற அந்த கோரிங் பீசா என்ன செய்வாங்கன்னா பாதிய வெட்டி மாவுல வந்து போட்டு அவங்க பொறித்து கொடுப்பாங்க. பாதிய விட்டுன வாழைப்பழத்தை பார்க்கும் போது ஏதோ அடிக்கடி உடற்பயிற்சி செய்யற வாழைப்பழம் மாதிரி இருக்கும், ஸ்லிம்மா இருக்கும். அப்படி ஸ்லிம்மா இருக்கிறனாலதான் மாவுல போட்டு பொறிக்கும் போது நல்லா முறுமுறுன்னு ஆகுது. அதோட அவர் சொன்ன அந்த சிலி பாலையில முக்கி சாப்பிட்டீங்களா? இதே மாதிரி கோரிங் பீசாங் வேற எந்த இடத்துல கிடைக்கும்? தொடர்ந்து செய்தியாகவோ குரல் பதிவோ அனுப்பி சொல்லுங்க. 9 6 7 8 8 9 6 8. இவ்வாறு நட்சத்திரம் நடிகர் மாதவன் அவர் நடித்த அலைப்பாய்தே திரைப்படத்தின் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் எஸ்பிபி சரண் நவீன் பாடும்

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: நீங்க உங்க மகளோட பரதநாட்டிய படிப்பு பார்த்து திறமையான பாட்டு வாத்து இசை வகுப்புகளும் இருக்கு. வகுப்புகள் சிங்கப்பூர்ல 8 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ் .com அல்லது 850-94-123 வழி தொடர்பு கொள்ளலாம்.
3: இந்த ஜூன் மாதம் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலி
4: அடைச்சிட்டாரு.
3: மீலிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையே நீங்க கேட்க

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: சற்று முன்பே மூடி பண்ணி தூரல் நின்னு போச்சு திரைப்படங்கள் நம்ம பாடல்களை கேட்டோம். இன்றைய சூப்பர் சாப்பாடு அங்கத்துல
3: சூப்பர் சாப்பாடு
2: பலரும் விரும்பி சாப்பிட ஒரு உணவா இருக்குது கோரிங் பிசங்க. சாப்பிடுறோம், ஏன் கோரிங் பிசங் தெற்காசியாவில ஒரு புகழ்பெற்ற உணவா இருக்குது, இதற்கு காரணம் என்ன? உங்களுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க வாட்ஸ்அப்ல செய்தியாக குரல் பதிவாக அனுப்பி சொல்லலாம். 9678 9 6 8. பதில சொன்ன பிறகு உங்களுக்கே புரிய வரும் இதோடைய துவக்கம், இதோடைய வரலாறு என்னன்னு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. இணைந்திருங்க எங்களுடன் சுவையாக சமைக்க.
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: உணவு பிரியர்களான நமக்கு விக்ரம் வேதா படத்துல வந்த இந்த காட்சிய மறக்க முடியுமா?
5: பரோட்டா சாப்பிடுறது சில ரூல்ஸ் இருக்கு. முதல்ல கறி போட்டுக்கோ, எத்து பட்டாள வை, குழம்பு முண்டிப்படி, எத்து பாயில் போட்டுக்கோ, கண்ணுமுடி. இப்ப சொல்லு எப்படி இருந்தே.
0: இப்படி நீங்க சமைச்ச சாப்பாட்டையும் சாப்பிடுறவங்க புகழ்ந்து பேசணும்னா அதற்கான ரகசியம் தயிர்ல இருக்குங்க. ஆமா, சிலர் கோழி மசாலா ஊற வைக்கும் போது தயிர் சேர்க்கிறாங்க. அதற்கான காரணம் தெரியுமா? ஏன்னா தயிர் சுவைக்காக மட்டும் இல்லங்க, அது பெரிய மாற்றத்தையும் உருவாக்கும். தயிர்ல இருக்கக்கூடிய இயற்கையான அமிலங்களோ என்சைம்களோ கோழிய மென்மையாக்க உதவுது. அது மட்டும் இல்லங்க, மசாலா நல்லா ஊற்றுறதுக்கும் இந்த தயிர் உதவுது. குறிச்சுக்கோங்க, அட்டகாசமான கோழி இறைச்சி ஆட்டு அரைச்சு சமைக்கணுமா, தயிர மறந்துடாதீங்க. ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள சிறந்த வழி. உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக் கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6 3 3 3 9 8 8 8 மின்னஞ்சல் முகவரி MAE@MiraCop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் MiraCop.sg/ready-set-go.
6: வயிறு சத்தம் போடுதே,
7: வெற்றிய சத்தமா கொண்டாடிட்டு இருக்கீங்க போல. ஆனா உங்க வயிறு இன்னும் அதிகமா சத்தம் போடுதே, பசிக்குதா? அதுக்குதான் கனேடியன் 241 பீட்சாவின் C41 பாக்ஸ் இருக்கே. ஒரு பீட்சா பெட்டியில ஒரு பிரதான உணவு, துணையா 2 உணவு வகைகள், ஒரு பானம், இவையெல்லாம் 10 வெள்ளி துணை காசுதான். தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை நிலையங்களில் இருந்து இரவு நேரத்துல உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. இப்போதே வாங்க செல்லுங்க canadian-pizza.com.

0: வீணை பிரியா திரைப்படங்கள்ல இருந்து நம்ம பாடல்களை கேட்டிருந்தோம்.
1: சூப்பர் சபாடே,
2: அம்மா சூப்பர் சபாடே.
3: கோலிங் பிசா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் சிங்கப்பூர். இங்க வந்து ஹெக் ரோட் ஹாக்கர் சென்டர்ல போய் சாப்பிட்டு பாருங்க.
0: சாப்பிட்ட பிறகு என் பேரே மறந்துடுவேனா? நன்றி அப்துல், ஹேக் ரோல போய் சாப்பிட்டு பாக்குறேன். இங்க ஜான் ராஜா அன்பு ஜூரூங் ஈஸ்ட் இருக்கிற ஒரு கேஃபே இருக்கு, ஐமான் கேஃபே, அங்க போய் சாப்பிட்டு பாருங்க காதர். இன்னும் சூப்பரா இருக்கும்னு எனக்கு இந்த செய்தி அனுப்பிச்சிருக்கிறாரு. ஏன் கோலிங் பிசாங் தெற்காசியாவில புகழடைந்த ஒரு உணவா இருக்குதுன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு கேரளாயின் சரியான பதில் அனுப்பி வச்சிருக்காங்க.
4: ஆசியாவில் குறிப்பிட்ட வாழைப்பழ வகைகள் ஆண்டு முழுவதும் கிடைப்பதால் கோலிங் பிசாங் மிகவும் பிரபலமாக உள்ளது.
0: ஆமாங்க, கிழங்குகளை விட வாழைப்பழம் பரவலா அதிகமா இருக்கிறனால, வாழை மரங்கள் அதிகமா இருக்கிறனாலதான் வாழைப்பழங்களை வைத்து இந்த கோரை பிசாங் அப்ப செய்தாங்க. வாழைப்பழம் மட்டும் இல்ல, தேங்காய் எண்ணெயும் அதிகமா கிடைக்கிறதுனால தேங்காய் எண்ணெயில இந்த வாழைப்பழத்தை பொறித்து அப்ப ஊழியர்கள் வந்து இதை சாப்பிட்டு மகிழ்ந்தாங்க, விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா வாழைப்பழ வகைகளையும் நம்ம கோரை பிசாங்க பயன்படுத்த முடியாது. பிசாங் ராஜாவை தான் பரவலா பயன்படுத்துவாங்க. அதை தவிர்த்து பிசாங் கேப்போ, பிசாங் அவா, பிசாங் நங்கு. மாவுல போட்டு பொறித்த இந்த வாழைப்பழத்தை நாளடிவுல அப்படியே இம்ப்ரோவைஸ் செஞ்சுட்டாங்க. பொறித்த கோரிங் பிசாங்ல சீஸ், சாக்லேட், நட்டேலா, லோட்டஸ் பிஸ்கோப், ஐஸ்கிரீம் இதெல்லாம் போட்டு மக்கள் இந்த காலகட்டத்தில் கடைகள்ல பாசாமலாம்ல இதை விற்பனை செய்து அதிகமான மக்கள் இப்ப வாங்கி விரும்பி சாப்பிடுறாங்க. தெற்காசியாவில அதிகமான வாழைப்பழங்கள் கிடைக்கிறதுனால அதனாலதான் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து நாடுகள்ல இந்த கோரிங் பிசாங்க விற்பனை செய்யறாங்க. இன்று நம்ம கோரிங் பிசாங்க பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி மற்ற உணவை பற்றியும் நீங்க தெரிந்து கொள்ள ஆசைப்படுறீங்கன்னா, நீங்க எனக்கு எந்தெந்த உணவுகளை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுறீங்கன்னு செய்தி குரல் பதிவு அனுப்பி சொல்லுங்க. 96888968. அடுத்த முறை இந்த அங்கத்துல அந்த உணவை பற்றி பேசுறோம்.
1: சூப்பர் சபாடே,
2: அம்மா சூப்பர் சபாடே.
5: தகவலை வழங்கியோர்
0: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: சிஓஇ விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன, ஆனால் பிவாய்டி வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிவாய்டி சீலாயின் 7, பிவாய்டி ஆட்டோ 3 மற்றும் பிவாய்டி சீல் 6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8,000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் பிவாய்டி அரையாண்டு சிறப்பு சலுகையின் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள பிவாய்டி காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். தங்கா சேவை நீர்த்தேக்கத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளன. தேசிய தண்ணீர் அமைப்பான PUB அதனை அறிவித்தது. தங்கா வட்டாரத்தின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய அந்த கட்டமைப்பு நிறுவப்பட்டது. நீர்த்தேக்கம் 120 மில்லியன் டாலர் செலவில் கட்டப்பட்டுள்ளது. 22 ஒலிம்பிக் நீச்சல் குளங்களை நிரப்பும் அளவுக்கு சுத்திகரிக்கப்பட்ட நீரை அங்கு சேமித்து வைக்கலாம். தங்காவில் வசிக்கும் சுமார் 42,000 குடும்பங்களின் தேவைக்கு ஈடுகொடுக்க அது போதுமானது. தங்கா நீர்த்தேக்கம் அங்குள்ள வணிகங்களுக்கும் ஜூரோங் புத்தாக்க வட்டாரத்தில் உள்ள தொழிற்பேட்டைகளுக்கும் ஆதரவு வழங்கும். குடியரசின் தண்ணீர் விநியோக மீள்திறனை வலுப்படுத்தும் நீண்டகால திட்டத்தில் அந்த புதிய நீர்த்தேக்கமும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். தேசிய ஆய்வு நிறுவனம் தண்ணீர் தொழில்நுட்ப ஆய்வுக்காக PUBக்கு கிட்டத்தட்ட 100 மில்லியன் வெள்ளி நிதி வழங்குகிறது. RIE 2030 எனும் ஆய்வு புத்தாக்க நிறுவன நிதியின் கீழ் PUB அந்த நிதியை பெறும். நகராண்மை மற்றும் தொழில்துறை தண்ணீர் தீர்வுகளுக்கான ஆய்வு பணிகளுக்கு முதற்கட்டமாய் 85 மில்லியன் வெள்ளி ஒதுக்கப்படும். நீர் சுத்திகரிப்பு, கடல்நீர் சுத்திகரிப்பு, அக்கறைக்குரிய மாசுப்பொருள்கள் உள்ளிட்ட முக்கிய அம்சங்களில் ஆய்வுகள் நடத்தப்படும். நீர் பயன்பாட்டு திறனை மேம்படுத்தி மறுபயனீட்டை எளிதாக்கும் புதிய தீர்வுகளை கண்டறிய 12 மில்லியன் வெள்ளி வழங்கப்படும். பகுதி மின்கடத்தி தயாரிப்பு, தரவு நிலையங்கள் ஆகியவை சிங்கப்பூரின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றுகின்றன. தண்ணீர் அதிகம் தேவைப்படும் அந்த 2 துறைகளில் ஆய்வு கவனம் செலுத்தும். சிங்கப்பூர் அனைத்துலக எஃகு வர்த்தக நடுவம் எனும் தனது பெயரை வலுப்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளது. பாரம்பரிய எஃகுக்கும் எதிர்கால பசுமை உலோகங்களுக்கும் இந்த வட்டாரத்தின் வர்த்தக தளமாக திகழ அது முனைகிறது. அந்த முயற்சியின் ஒரு பகுதியாக நியூ எனர்ஜி மெட்டல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஃபோரம் எனும் கருத்தரங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கிரீன் எஸ்டீல் நிறுவனமும் ஷாங்காய் மெட்டல்ஸ் மார்க்கெட் நிறுவனமும் அதனை இணைந்து வழிநடத்தும். வர்த்தக தொழில் அமைச்சு, தேசிய வளர்ச்சி அமைச்சு ஆகியவற்றுக்கான துணை அமைச்சர் திரு எல்வின்

பெற்றுவிட்டான் அதனை இன்று அறிவித்தார். உலக அமைப்புகளுடன் சேர்ந்து பணியாற்றி தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் உத்திபூர்வ கூட்டுறவை அமைக்கவும் கருத்தரங்கு உதவும். புதிய உலோகங்களின் வர்த்தகத்துக்கு சிங்கப்பூர் ஒரு தொடக்க தளமாக விளங்க வேண்டும் என்று திரு டான் வலியுறுத்தினார். உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கான பேச்சுகளை தொடங்கியுள்ளது. முதற்கட்ட கொள்கை விவகாரங்கள் பற்றி அதிகாரிகள் பேர பேச்சை ஆரம்பித்துள்ளனர். உக்ரைன் தனது சட்டங்களை ஒன்றியத்தின் தரநிலைக்கு ஏற்ப சீரமைக்க வேண்டியிருக்கும். அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்வதை தனது வெளியுறவு கொள்கையின் முக்கிய இலக்காக வகுத்துள்ளார். ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாட்டை பாதுகாக்க அது ஒரு வழி என்று அவர் கூறினார். அமெரிக்க ஈரான் அமைதி ஒப்பந்தத்தில் இடம்பெறும் அம்சங்கள் குறித்து தகவல் ஏதும் வெளிவராத நிலையில் எண்ணெய் விலை இன்று சற்று ஏற்றம் கண்டது. பிரெண்ட் எண்ணெய் விலை 0.3 விழுக்காடு ஏற்றம் கண்டு பீப்பாய்க்கு $83.42 விலை போனது. அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டதும் எண்ணெய் விலை நேற்று சுமார் 5 விழுக்காடு சரிந்தது. இந்த ஆண்டு மார்ச் 4 பிறகு பதிவான ஆக குறைவான விலை அது. அமெரிக்க ஆகாயப்படையின் B-52 பர்மா போர் விமானம் கலிபோர்னியாவில் விழுந்து நொறுங்கியது. அதிலிருந்த 8 பேரும் மாண்டதாக அஞ்சப்படுகிறது. புறப்பட்ட சிறிது நேரத்தில் விமானம் விபத்துக்குள்ளானது. விமானம் வழக்கமான சோதனை பயணத்தை மேற்கொண்டிருந்தது. யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்று ஆகாயப்படை தெரிவித்தது. காசாவுக்கு படகுகளில் சென்று கொண்டிருந்த ஆஸ்திரேலிய மனித உரிமை ஆர்வலர்களை தடுத்து வைத்து இஸ்ரேலிய ராணுவத்தினர் துன்புறுத்தி பாலியல் பலாத்காரம் செய்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை ஆஸ்திரேலிய காவல்துறை விசாரிக்கிறது. ஆர்வலர்கள் காசா மக்களுக்காக உதவி பொருள்களை கொண்டு சென்றனர். அந்த குழுவில் இடம்பெற்ற 4 பெண்கள் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பெனி வாங்கையும் காவல்துறையினர் உள்ளிட்ட ஏனைய உயரதிகாரிகளையும் சந்தித்து பேசினர். குற்றம் நடந்ததாக எந்த ஆதாரமும் இல்லை என்று இஸ்ரேலிய தூதரக பேச்சாளர் கூறியுள்ளார். ஆர்வலர்கள் அது குறித்து புகார் எதுவும் கொடுக்கவில்லை என்றும் அவர் சொன்னார். காங்கோ குடியரசில் இபோலா நோய் பரவலுக்கு ஆளானோர் எண்ணிக்கை 800 தாண்டிவிட்டது. 192 பேர் மாண்டுவிட்டனர். உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. போதுமான அளவு சோதனை செய்யப்படாதது, நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளில் இடையூறு ஆகியவை அதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இளைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook

0: திரை படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் அமல்ராஜ் கோவை சார்லா பாடியிருந்த பாடலுக்கு இருந்தோம். நேரம் சரியாக இப்பொழுது 12:12
1: ஒலி 9:06 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
0: சிடிஇ நிகழ்ச்சியின் உல்லன்ஸ் அவென்யூ 2க்கு முன்பு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு, 3rd தடத்தை தவிர்த்துங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசோஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசோஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி போட்டித்தன்மை என்ற சூழலில் மீனக்கம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
5: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
6: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
5: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
7: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392221222 வாரத்தில் 7 நாட்களும்.
8: COE விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்றன, ஆனால் BYD வாகனங்களின் விலைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD C-Line 7, BYD Atto 3 மற்றும் BYD Seal 6 ஆகிய வாகனங்களுக்கு நம்ப முடியாத தள்ளுபடிகளை பெற்று மகிழுங்கள். அது மட்டுமா, 8,000 வெள்ளி வரை உரிமையாளர் பலன்களையும் நீங்கள் பெறலாம். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படும் BYD அரையாண்டு சிறப்பு சலுகையின் ஒரு பகுதியாகும். எனவே வாகனம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த தருணம். இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

காதலில் விழுந்தேன் திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி இசையில் உன் தலைமுடி பாடல கேட்டோம். தலைமுடினாலையும் சில பேர் காதல விழலாம். சூரிய ஒளியில அந்த கூந்தலை பார்க்கும் போது அடேங்கப்பா ரொம்ப அழகா இருந்தது, கடல் அலைகளை போல இருந்தது, நேராக இருந்தது, சுருட்டு முடியாக இருந்தது. இந்த மாதிரி முடி கூந்தல் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா முடிக்கும் கூந்தலுக்கும் மற்றொரு அழகான பேர் இருக்கு, அதுதான் குழல். சிவப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் எழுதிய வரிகள், அவள் புரிக்குழல் மாதவின்னு ரொம்ப அழகா ஒரு பெண்ணுடைய கூந்தல், மாதவி என்கிற பெண்ணுடைய கூந்தலை அவர் வர்ணிச்சிருப்பாரு. புரிக்குடல்னா என்ன? முடி கூந்தல் நான் வந்து உங்களுக்கு குறிப்பு கொடுத்துட்டேன், ஆனா புரிக்குடலுக்கு ஒரு அழகான அர்த்தம் இருக்கு. புரிக்குடல்னா என்னன்னு நீங்க பதில எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவாக அனுப்பி சொல்லலாம். 9 6 7 8 8 9

0: கௌதம் வாசுதேவ் மேனனுடைய இயக்கத்துல வெளிவந்த இரண்டு திரைப்படங்கள் என்னை நோக்கி பாயும் தோட்டா, அச்சம் என்பது மனமையடா திரைப்படங்கள் வந்து பாடல்கள் இடம்பெற்றன. இன்று ஒரு அழகான தமிழ் வார்த்தையுடைய அர்த்தத்தை கேட்டிருந்தேன். புரிக்குழல் தான் அந்த வார்த்தை. இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்துல அவள் புரிக்குழல் மாதவின்னு ரொம்ப அழகா ஒரு பெண்ணின் கூந்தல வர்ணிச்சு அவர் எழுதியிருப்பாரு. புரிக்குழல்னா என்னன்னு கேட்டப்போ பல நேர்கள் எனக்கு சரியான பதில் அனுப்பிட்டீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க தெரியல, சரியான பதில் வந்துருச்சு. இந்த விளம்பர இடைவெளிக்கு பிறகு அந்த பதில உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.
1: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குழுக்கள், 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசுகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கேட். பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
2: மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில்.
0: ஜூன் பள்ளி விடுமுறை தொடங்கிருச்சு, பிள்ளைகள்லாம் ஜாலியா நம்ம ஹாலிடே போறோம் அப்படின்னு சில பேர் சந்தோஷமா இருக்கலாம். சில பிள்ளைகள் நான் எங்கேயும் போல, சிங்கப்பூர்ல தான் இருக்கேன் அங்கிள், என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க பெற்றோர்கிட்ட இப்பவே போய் சொல்லுங்க. ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலருங்க 2026 மீண்டும் வந்துருச்சு. நீங்க 7 வயதுல இருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களா இருந்தீங்கன்னா நீங்க இந்த பயிலருங்களை கலந்துக்கலாம். தம்பி தங்கைகளே, நீங்க இந்த பயிலருங்களை கலந்துகிட்டீங்கன்னா தமிழ்ல நீங்க தன்னம்பிக்கையா பேசலாம். வானொலி மேடை நிகழ்ச்சியில எப்படி தன்னம்பிக்கையா பேசுறது அப்படிங்கறதையும் கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம சமூக ஊடகங்கள்ல நீங்க காணொலிகள்ல எப்படி அறிவிப்பு செய்யலாம் இதெல்லாம் நீங்க கத்துக்க போறீங்க. இதெல்லாம் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி இந்த பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 தேதி காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை மீடியா கோப் வளாகத்துல நடைபெறுது. ஏர்லி பர்ட் சலுகை இப்ப இல்ல முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க பதிவு செய்யும் போது கட்டணம் 150 வெள்ளி, அதோட 9 விழுக்காடு ஜிஎஸ்டி கட்டணமும் இருக்கு. அனைவருக்கும் குடி பேக்கும் வழங்கப்படும். பதிவுக்கு இந்த இணைய பக்கத்தை குறிச்சு வச்சுக்கோங்க, go.mediaacademy.sg/oli-APW. மேல் விவரங்களுக்கு 6333-3888. ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.

0: இப்ப ஒலிபரப்பிய பாடல்களுக்கு நான் சற்று முன்பே அவுட்ரோ கொடுத்துட்டேன். இப்ப நம்ம இணை நோக்கி பாயும் தொட்டா அச்சம் என்பது மடமேடா திரைப்படங்கள் பாடல்களை கேட்டிருந்தோம். இன்று புரிக்குடல் என்கிற ஒரு அழகான தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டிருந்தேன். பல நேர்கள் எனக்கு சரியான பதில்களை அனுப்பி வச்சிட்டீங்க. என்ன பதில் என்பதை நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இந்த விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
1: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி MAE@mediacorp.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mediacorp.sg/ready-set-go.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: அன்பே அருயிரே அலை திரைப்படங்களுக்கு நம்ம பாடல்களை கேட்டிருந்தோம். இன்று நான் கேட்ட தமிழ் வார்த்தை புரிக்குழல். இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டப்போ பல நேர்கள் எனக்கு சரியான பதில அனுப்பி வச்சிட்டீங்க. முதல்ல எனக்கு சரியான பதில அனுப்பி வச்சிருக்காங்க பிரியா.
1: வணக்கம் மிஸ்டர் காஜல். புரிக்குழல்னா கேர்லி ஹேர். எனக்கும் புரிக்குழல் தான்.
0: உங்களுக்கும் புரிக்குழலா? ஆஹா, நீங்க புரிக்குழல் மாதிரி இல்ல, புரிக்குழல் பிரியா. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல அவள் புரிக்குழல் மாதவினே மாதவியுடைய கூந்தலை பற்றி வர்ணித்திருப்பாரு. குழல் என்பது முடிக்கு கூந்தலுக்கு மற்றொரு பெயர். புரினா சுருண்ட வளைந்தன்னு அர்த்தம் பொருந்தும். வலம்புரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, வலம்புரி சங்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப சங்கு எப்படி வளைந்திருக்கோ அதனாலதான் வலம்புரி சங்குன்னு சொல்றாங்க. எப்படி தோண்ட தோண்ட தங்கம் புதைந்திருக்கோ அதே மாதிரி தோண்ட தோண்ட இந்த மாதிரி அழகான தமிழ் வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி அழகான நமக்கு தெரியாத தமிழ் வார்த்தைகளை இந்த அங்கத்துல நம்ம எடுத்து சொல்வோம். இன்றைய அங்கத்துல பங்கெடுத்து சரியான பதில்களை அனுப்பி வைத்த அனைத்து நேயர்களுக்கும் மனமான நன்றி. பிற்பகல் ஒரு மணி செய்திகள் இடம்பெறும் போது ஒரு மணி செய்திகளுக்கு பிறகு உங்களுக்காக புத்தம் புதிய பாடல்களும் சினிமா செய்தியும் ஒரு ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கத்தை நீங்க செய்ய போறீங்க. தொடர்ந்து

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழொலியில் முதலில் மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வர தவிலிசை.

கடைசியாக நாதேஸ்வர தபிலிசை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியிலே இனி தொடர இருக்கிறது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் வழமை போல் முதலே விநாயகர் துதியாக இன்று பி சுசிலா குழுவினர் பாடிய இந்த பாடல்

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது சுசிலா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக ஜோன் செந்தில்குமார் பாடியது.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஜோன் செந்தில்குமார் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கம் தமிழதியில் பக்தி பாமரர்கள் வரிசையில் இணைய இஸ்லாமிய கீதமாக நாகூர் கனிபா குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நாகூர் கனிபா பாடியது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது. நல்லூர் திருமுருகன் புகழ் மாலையுடன் நெடுந்தீவு யோகேஷ் பானுகா ஆகியோர் பாடிய

கேட்டது நல்லூர் முருகன் புகழ் மாலை பாடலை தந்திருந்தார்கள் நெடுந்தீவு கே யோகேஷ் பானுகா ஆகியோர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக கானா பாலா குழுவினர்.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது கானா பாலா பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக எம் கே அப்துல் காதர் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது எம் கே அப்துல் காதர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையில் எரே திருநள்ளாறு சனீஸ்வரன் புகழ் மாலையுடன் பொம்பாய் சகோதரிகள் பாடிய இந்த பாடல்.

கேட்டது திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வரன் புகழ் மாலை தந்திருந்தார்கள். பம்பாய் சகோதரிகள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலர்கள் வரிசையில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக டைசி குழுவினர் பாடல்.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது டைசி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்திப்பாமலர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக தஜாவுதீன் பாய்சி குழுவினர் பாடிய இந்த பாடல்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது தஜாவுதீன் பைசி பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலையின் நிறைவாக தொடர்கின்றது. கிருஷ்ண கானமாக சந்தவி பாடிய

0: கிருஷ்ணகானமாக சைந்தவி பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் ஒலித்த வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள்.
1: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வை வசந்தம் வந்தது அதை அம்மாவும் முகம் தந்தது.
1: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவர் மல்லங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005 91 44 79

ரம்சே நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள்

காட்ட வேண்டிய சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5 நிமிடம், ஐக்கிய ராஜ்யத்தில் 7:05. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

வணக்கம். தமிழொலியில் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு.

0: நானே தயவுசெய்து நீங்கள் அந்த நம்பர் வேலை செய்தில்லை, தயவுசெய்து நீங்கள் வைபருக்கு அழைப்பை ஏற்படுத்தி பாருங்கள். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: ராஜா வணக்கம். புங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி. தாருங்கள் உங்கள் நட்சத்திரையை.
1: காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமையோடும் எல்லாம் இறைவன் கொடுத்த வரமெனமும் நெஞ்சில் நினைவு கொண்டு இறைவனை மனத்துமையோடு வணங்கி வழிபட்டு நலமாக வாழ்வோம். அன்றும் இன்றும் நம்மை படைத்த இறைவனால் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு வாழ வேண்டும். நல்லதை உள்வாங்கி தீய எண்ணங்களை மனதில் இருந்து விலக்கி அமைதி பொறுமையோடும் ஒற்றுமையோடும் புரிந்துணர்வோடும் கலை கலாச்சாரத்தோடும் வாழும் போது நம்மால் இயன்ற தானம் தர்மம் புண்ணியம் செய்யும் போதும் இளமையிலிருந்து முதுமையோடு ஒன்றித்து வாழும் போதும் இறைவன் வழி நடத்தலில் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செல்லும். இறைவனை முழுமையாக அர்ப்பணித்து வாழும் போதும் சோதனை வேதனைகள் துன்பம் எல்லாம் தான் செய்யும். அது ஏன் எதற்கு என்று நாங்கள் அறியாவிட்டாலும் இறைவனுக்கு மட்டும் தெரியும். எது வாழ்க்கையில் வந்தாலும் இறைவனை மறக்காமல் வாழவும் வேண்டும் வாழும் காலம் வரை. புத்தகத்தில் வரும் அறிவை விட அனுபவத்தால் கிடைக்கும் அறிவே மேலாகும். குற்றம் புரிவது மனித இயல்பு, அதை குணமாக ஏற்றுக்கொண்டு அருள்வது இறைவன் இயல்பு. இறைவன் எல்லாவற்றையும் மன்னித்தபடியால் தான் இன்றும் உயிரோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எல்லாவற்றிற்கும் பொறுமை அவசியம். யாருக்கும் அஞ்சக்கூடாது, அடிமையாக வாழவும் கூடாது. யார் குறை சொன்னாலும் துன்புறுத்தினாலும் அஞ்சாமல் இருப்பது விவேகத்துடன் புகழ் குற்றத்தை மன்னிப்பதும் ஆண்மையாகும். அம்மாவுக்கு பெருமை, தாயும் தந்தையும் நம் கண்கண்ட தெய்வங்கள், அதை மறக்கக்கூடாது. உடம்பில் ஒவ்வொரு அணுவிலும் நம்பிக்கை பரவ வேண்டும். புதிய முயற்சியில் ஈடுபட்டால் இதையும் சாதிக்கும் வல்லமையை இறைவன் பங்களிப்பு இல்லாமல் இல்லத்தில் வளர்ச்சி உண்டாகாது. அமைதி பொறுமையோடு கலை கலாச்சாரத்தோடு கணவன் மனைவி வாழ்ந்தால் இறைவனுடன் நலமாகவும் வாழலாம், இறைவன் முழுமையாகவும் வாழ வைப்பார்னு சொல்லி மீண்டும் ஒரு நல்ல நட்பு அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி. வணக்கம் ராஜா.
0: நன்றி சகோதரம். இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி. வணக்கம் ராஜா.
0: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் அதாவது நீங்கள் சைபர் 951 ஆரம்பிக்கும் தொலைபேசி வேலை செய்யவில்லை என்பதனை அன்புறவுகளுக்கு தருகின்றோம். ஒருவர் ஒரு செலிபோனில் கதைத்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தாதீர்கள். தயவுசெய்து உங்களுக்கு சொல்வது விளங்குவதில்லையா, நீங்கள் கேட்பதில்லையா நான் சொல்வதை? பத்மராணி அவர்கள் பைபருக்கு நீங்கள் பாருங்கள். தயவுசெய்து பைபருக்கு அழைப்பை ஏற்படுத்தி பாருங்கள். பைபரும் சைபர் 1 48 32 15 இந்த தொலைபேசி இலக்கம் தான் வேலை செய்கின்றது. தயவுசெய்து ஒருவர் நிற்கும் போது மற்றவர் எடுக்க முடியாது. நீங்கள் அவ்வாறு அழைப்பை ஏற்படுத்தாதீர்கள் தயவுசெய்து.

0: இந்த வேளை இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம். வணக்கம் சன். நிலவு அடுத்து விட்டீங்களா சன்? நன்றி, வாழ்த்துக்கள். நலமா இருக்கிறீங்களா? நன்றி. தாருங்கள்.
1: கண்ணனின் பாதங்களை பற்றி பிரார்த்தனை செய்து கொண்டும் எல்லாம் மெல்ல சசிதாய் பகவான் தெய்வீகம் செவ்வாய்க்கிழமை புருஷார்த்தங்கள் என்ற கருத்தின் உண்மையான முக்கியத்துவம் என்ன? நான்கு புருஷார்த்தங்களில் முதலாவது எதை குறிக்கிறது என்பதை பகவான் விளக்கி தெளிவுபடுத்துகிறார். இந்திய பண்பாட்டின்படி மனித வாழ்வின் நான்கு புருஷார்த்தங்கள் உள்ளன. அவை தர்மம், அர்த்தம், காமம் மற்றும் மோட்சம், நீதி, செல்வம், விருப்பம் மற்றும் விடுதல். இந்தியாவில் மட்டுமல்ல, இந்த வாழ்க்கை இலக்குகள் மற்ற நாடுகளிலும் பரவலாக உள்ளன. புருஷார்த்தங்கள் ஆண்களுக்கு மட்டுமே உரியவை, பெண்களுக்கு அல்ல என்று சிலர் கூறுகின்றனர். புரிதல் என்றால் ஆண் என்று பொருள் அல்ல, அது ஆத்மாவை உணர்வையும் குறிக்கிறது. உணவு ஆண் பெண் என்று வேறுபாடு காண்பதில்லை. உண்மையான புருஷன் ஆத்மாவை அது அனைவரிடமும் ஒன்றாகவே உள்ள தர்மம் என்பது நீதியை குறிக்கிறது என்று பொதுவாக கருதப்படும். ஆனால் இது சரியில்லை. மனிதன் தெய்வீகத்தை அடைய உதவும் செயல்களை தர்மத்தின் கீழ் வருகின்றனர். இதயத்தில் ஆனந்தத்தை தூண்டும் அத்வைதத்தை வெளிப்படுத்தும் மற்றும் உரிமையை வலியுறுத்தும் செயல்களே தர்மமாகும். தெய்வீகத்தை பிரதிபலிக்கும் ஆழ்மனம் ஆழ்மன உணர்வுகளை தர்மத்தின் கீழ் வருகின்றன. ஒவ்வொருவரும் இந்த தர்மத்தை பின்பற்ற வேண்டும். உண்மையில் மனித வாழ்வு இந்த நோக்கத்துக்காகவே வைக்கப்பட்டுள்ளது. தான் தெய்வீகத்தை வழிபடுத்தவே பிறந்திருக்கிறான் என்ற உண்மையை மனிதன் உணர வேண்டும். தர்மம் என்பது இல்லற நிலை அல்ல, அல்லது துறவர நிலை போன்ற வாழ்க்கை நிலைகளை குறிப்பதில்லை. இவை உலகத்துடன் தொடர்புடையவையே தவிர ஆத்மாவுடன் இல்லை. மனிதன் தனது உள்ளார்ந்த மனித இயல்பை மறந்து அன்றாட வாழ்வில் உலகியல் மற்றும் வெப்ப பிரச்சனைகளை சிக்கிக் கொள்கிறான். இதன் விளைவாக அவனது வாழ்க்கை பரம தத்துவத்தை நோக்கிய திசை மாறி போகுது. ஆத்ம தத்துவ விழிப்புணர்வை அடைய முயலும் போது வாழ்க்கை சிறந்த முறையில் நிறைவிடப்படுகிறது. மனித முயற்சியும் சிறந்த முறையில் வழிநடத்தப்படுகிறது என்று பகவான் நிறைவுரையில் கூறியிருக்கிறார். கூறிக்கொண்டு மற்றவர் நச்சினை உங்கள் சந்திக்கு உங்களை அம்முடன் நேசிக்கும் நன்மாலாக்கும் அப்படின் வணக்க நிலையை வழங்கினார்.
0: நன்றி சண்முகநாதன். இந்த ஒன்று சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிறந்த ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் அன்பு உறவுகளே, சைபர் 951 தொடங்கும் தொலைபேசி வேலை செய்யவில்லை என்பதனை அன்பு நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். ஜெர்மனியில் வசிப்பவர்கள் வைபரோடாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். வைபரோடாக இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
2: வணக்கம் ராஜண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா ராணி?
2: ஆமா, நான் நிலமா இருக்கிறேன். நன்றினா நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நிலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 5 இறைவசனங்கள் 43 48 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு நோக்கி கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக. பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நம் கதிரவனை உதித்தெழ செய்கின்றார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கின்றார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களே ஆனால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? பரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களே ஆனால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? அதனால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனைக்கு, விண்ணக தந்தையைப் போல் நிறைவுள்ளவர்களாய் இருப்போம். நம் விண்ணக தந்தை இரக்கத்தாலும் அன்பாலும் நிறைந்துள்ளார். இதனால் தான் தம்மை எதிர்க்கின்ற தீயவர்களுக்கும் தமது இரக்கம் மிகுந்த அன்பால் சூரியனை ஒளிரச் செய்கின்றார் மற்றும் மழை பொழிய செய்கின்றார். அவரை போன்று நாமும் நமது எதிரிகளை அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். கடவுள் எதிர்பார்த்து அன்பு செய்வதில்லை, ஏனெனில் அவரிடம் அது நிரம்பி வழிகின்றது. மனிதரில் பிறர் அன்பை குறைப்பது தன்னல உணர்வு. நமக்கென்று நாம் வாழ்வதாலே நாம் கடவுளை போன்று தாராளமாய் பிறரை அன்பு செய்ய முடிவதில்லை. முதலில் நம் தன்னலம் குறைப்போம். கடவுளின் தாராள அன்பால் நம் இதயங்களை நிறைப்போம். அதை அள்ளி அள்ளி பிறருக்கு இறைப்போம். இவ்வாறே நாம் நிறைவுள்ளவராக மாறுவோம். நன்றி. வணக்கம் ராஜண்ணா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பீட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் ராணி சமுந்தர் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவையா அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. நேரம் சரியாக 8:17 ஐக்கிய ராஷ்டிரத்தில் 7:17 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். இந்த வேளையில் வாய்ப்பருடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ஜியா நடேசன் அவர்கள். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் ஜியா நடேசன்.
3: இனிய காலை வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா இருக்கிறது. நீங்களும் நலமாக கலை உறவுகளும் குடும்பத்தில் எல்லோரும் நலமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாள் அமையும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு நஞ்சமர்ந்து ஜியா நடேசன் இன்று பொது காலத்தின் 11 இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை நச்சிந்தனை. நமது சுற்றத்துக்கு ஏற்ப ஆண்டோ தண்டனை வழங்குவாரில் யாரும் இதை சிந்திக்க முடியாது. ஒவ்வொரு முறையும் தவறு செய்துவிட்டு ஆண்டவரே நான் தெரியாமல் சிவக்கு எதிராக பாவம் செய்தேன் மன்னியும் என்று அழும்போது மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றார் அவர். அப்படி இருக்க நாம் காட்டும் நாம் மட்டும் ஏன் அடுத்தவரை எதிரியாக பார்க்கின்றோம்? நமக்கு அடுத்தவரை எதிரியாக காட்டிக்கொள்ளாவிட்டாலும் அவரை பிடிக்கவில்லை என்றால் அவரை பார்த்து பார்க்காமல் போவது, அவரிடம் பேசுவதை குறைத்து கொள்வது, அவரை விட்டு சற்று விலகி இருப்பது, இவையெல்லாம் அடுத்தவரை நாசுக்காக பழிவாங்க நாம் பயப்படுத்த முக்தியல். எதிரியை அன்பு செய்து நண்பர்களாக முயற்சிப்போம். விண்ண தந்தை அனைவர் மீதும் அன்பாக இருந்து பாவத்தில் வாழ்வுகளையும் தேடி சென்று புதிய வாழ்வு தந்து நிறைவாழ் மனிதரை மாற்றுவதே அவரின் நிறைவாழ்ந்த வாழ்வு. விண்ண தந்தையின் மைந்தன் மன்னன் வந்தபோது நீதிக்கும் உண்மைக்கும் அன்புக்கும் சான்று பகிர்ந்தார். நாமும் அவர் காட்டிய வழியில் நடந்து சாட்சியாக காட்டிய வாழ்வு வாழும்போது விண்ண தந்தையும் போல் நாங்களும் நிறைவுள்ளவாக வருவோம்.
0: பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புரோ வணக்கம். வணக்கம் பத்மராணி. நீங்க ரேடியோ சத்தம் குறைச்சு வச்சிருக்கீங்களா?
4: என்ன
0: சௌகரம், ஒரு டெலிபோன்ல வாசனத்தை வைபர்ல எடுக்கிறீங்க?
4: தொடர்ந்து
0: பாவம் அப்ப நான் கத்தி கத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு கேக்கல
4: தெரிஞ்சா எடுக்கலாதோ
0: என்னம்மா
4: நன்றி
0: உங்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டு உங்களுடைய நற்சிந்தனை தாருங்க
4: இறங்கி வந்த பாண்டுரங்க ராமாயணத்தில் கைகேயிடம் பணியாளராக இருந்தவர் கூனி கைகேயியை ராமனுக்கு எதிராக தூண்டி பாவத்தை சேர்த்து கொண்டவளும் அவள்தான். இவளே கிருஷ்ணரின் அவதாரத்தில் ஹம்சனுக்கு சந்தனம் பூசிவிடும் பணி செய்தாள். ஹம்சனின் நாட்டுக்கு ஒரு முறை கிருஷ்ணன் வந்தபோது அவனை பார்த்து மெய் மறந்து கிருஷ்ணனுக்கும் சந்தனம் பூசினாள். அதன் பலனாக அவளது கூனை கிருஷ்ணன் நிமித்தினான். அடுத்த புறவியில் பாண்டுரங்கன் பக்தியாக ஜனாபாய் என்ற பெயரில் பிறந்தாள். பண்டரிபுரம் கோவிலில் கார்த்திகை மாத ஏகாதசி திருவிழாவில் ஏகப்பட்ட கூட்டம். அப்போது பாண்டுரங்கன் சன்னதியில் 10 வயது பெண் குழந்தை இனிய குரலில் பாடிக்கொண்டிருந்தார். பக்தர்கள் அனைவரும் அதை மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தனர். பாட்டு முடிந்ததும் அவள் தன் பெற்றோருடன் ஊருக்கு திரும்பவில்லை. பாண்டுரங்கனே தனக்கு அன்னையும் தந்தையுமாக இருக்கின்றார் என்று சொல்லி கோவிலிலேயே தங்கிவிட்டாள் அந்த தெய்வ குழந்தை. அங்கு வந்த நாமதேவர் என்ற ஞானி ஞானபாயிடம் பேசி அவளது மனநிலையை அறிந்து கடவுளின் திருவருளால் குழந்தைக்கு இளம் வயதிலேயே பக்தி ஏற்பட்டிருப்பதை எண்ணி வியந்தார். அவளிடம் பக்குவமாக பேசி தன் வீட்டுக்கு அழைத்து சென்றார். பாண்டுரங்கனின் சிறந்த பக்தரான நாமதேவர் சிறு வயதிலேயே சிறந்த ஞானியாக விளங்கியவர். 100 கோடி பாடல்கள் பாடி இறைவனுக்கே உணவளித்த பாக்கியம் பெற்றவர். தன் தாய் குனாமி அம்மையாரிடம் ஞானாபாயை ஒப்படைத்து பார்த்து கொள்ளுமாறு கூறினார். நாமதேவரின் வீட்டில் எல்லா வேலைகளையும் செய்ததோடு கோவிலிலும் பயணம் செய்து கொண்டு காலத்தை கழித்தார் ஞானாபாய். சிறு பெண்ணாக இருந்த அவள் மங்கை பருவம் அடைந்தாள். ஒரு நாள் இரவு கடும் காற்றுடன் மழை பெய்ததால் நாமதேவரின் வீட்டு சுவர் ஈரம் தாங்காமல் கீழே விழுந்தது. இதை கண்ட பாண்டுரங்கன் தன் பக்தனின் துன்பத்தை துடைக்க தானே நேரில் வந்து மண்ணை பிசைந்து சுவர் எழுப்பினர். பாண்டுரங்கனை கண்ட நாமதேவரும் ஞானாபாயும் அவரது திருவடியில் விழுந்து வணங்கினர். பகவானுக்கு சேவை செய்யும் பாக்கியம் ஞானாபாய்க்கு கிடைத்தது. வேகமாக வெந்நீர் தயார் செய்து சேராகியிருந்த அவரது பட்டு பீதாம்பரத்தை வாங்கி துவைத்து உலர வைத்தார். அதுவரை பாண்டுரங்கன் ஞானாபாயின் கந்தல் துணியை உடுத்தி கொண்டார். அது அவரது திருமேனிக்கு பொருத்தமாகவும் இருந்தது. பீதாம்பரம் உலரும் வரை பாண்டுரங்கன் சிறிது நேரம் கண்ணேற விரும்பினார். அவர் படுத்துக் கொள்வதற்கு வசதியாக தன் அறையில் இருந்த சாக்கு பைகளையும் ஜானாவாய் கொடுத்தாள். பகவானின் பாதங்களை மெதுவாக பிடித்து விட்டாள். ஆதிசேஷனின் மலைப்படுக்கையில் உறங்கும் பாண்டுரங்கன் வைகுண்டத்தை விட இங்கு சுகமாக தூக்கம் பெறுகிறது என்று அழுக்கு துணியிலேயே நன்றாக தூங்கி எழுந்தார். பிறகு ஞானாவாய் உணவு பரிமாற நாமதேவர் குடும்பத்தாருடன் பாண்டுரங்கன் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார். நாமதேவர் பாண்டுரங்கனுக்கு தன் கையால் சோற்றை ஊட்டிவிட அதை புன்முறுதலுடன் ஏற்றுக்கொண்டார். இதை பார்த்த ஞானாவாய் தனக்கும் அதுபோல் பாக்கியம் கிடைக்கவில்லையே என வருத்தப்பட்டார். இதை அறிந்த பாண்டுரங்கன் அவளது அறைக்கு சென்றார். அங்கே சாப்பிட்டு கொண்டிருந்த ஞானாவாயிடம் எனக்கும் ஒரு கவளம் ஊட்டிவிடுதாயே என்று கேட்டுக்கொண்டார். ஆனந்த கண்ணீர் வழிய அவள் பாண்டுரங்கனுக்கு ஊட்டிவிட்டாள். நிஜ பக்தி ஒன்றுக்கே கட்டுப்படும் பாண்டுரங்கன் ஞானாபாயின் மடியிலேயே தலை வைத்து படுத்து விட்டார். பிறகு அவள் பகவானின் தசாவதார லீலைகளை பாடலாக பாடிய போது ரசித்து மகிழ்ந்தாள். ஞானாபாய் உடலில் மாவு அரைத்த போது தானியத்தை தன் கையாலேயே தள்ளிவிட்டு உதவியும் செய்தார். நாமதேவரின் பக்தியையும் ஞானாபாயின் பக்தியையும் உலகிற்கு தெரிவிக்க திருவுள்ளங்கொண்டார் பாண்டுரங்கன். தன் பட்டு பீதாம்பரன் ஞானாபாய் வீட்டு கொடியில் காய்ந்து கொண்டிருக்க அவளின் கந்தல் புடவையை உறுத்தி கொண்டு மறைந்து போனார். கோவிலின் கதவை மாலை நேர வழிபாட்டுக்காக திறந்த அச்சகர் அறிந்தார். பாண்டுரங்கன் அணிந்திருந்த அருமையான காசை பட்டும் ஆபரணங்களும் காணாமல் போயிருந்தன. ஒரு கந்தல் துணி சிலையில் சுற்றப்பட்டிருந்த ஞானாபாயின் குடும்பத்துக்கு மிகவும் பழக்கமான அர்ச்சகர் இது ஞானாபாயின் துணி போல இருக்கிறதே என்று சொல்ல எல்லாரும் நாமதேவரின் வீட்டுக்கு வந்தனர். அங்கு கொடியில் காய்ந்து கொண்டிருந்த பட்டு பீதாம்பரத்தை பார்த்து இவள்தான் பாண்டுரங்கனின் பீதாம்பரத்தையும் ஆபரணங்களையும் திருடி கொண்டு வந்திருக்கிறாள் என்று சொல்லி வீட்டில் சோதனை செய்ய தொடங்கினர். அவளது படுக்கை அறையில் ஆபரணங்கள் இருந்தன. அவளிடம் நகைகளை எப்போது திருடுநாய் பாண்டுரங்கன் கட்டியிருந்த வஸ்திரத்தை கூட விட்டு வைக்காமல் எடுத்து வந்து விட்டாய் என்று விசாரித்தனர். ஞானாவா இதற்கெல்லாம் கலங்கவில்லை. நான் தவறு செய்தவள் அப்படி என்று செய்ததாக நீங்கள் கருதினால் என்ன தண்டனை வேண்டுமானாலும் தாருங்கள் என கூறி நெஞ்சு நிமித்தி நின்றாள். அவள் பொய் செல்வதாக நினைத்த அர்ச்சகர் அரசனிடம் புகார் கூறினர். அவளை பொது வீதியில் கழுவேற்றும்படி தீர்ப்பளிக்கப்பட்டது. ஞானாபாய கழுமர மைதானத்திற்கு அழைத்து வந்தனர். ஞானாபாய் கழுமரத்தை பார்த்து கைகூப்பி விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல என்று பாடினார். கழுமரம் தீப்பற்றி எரிந்தது. பாண்டுரங்கன் ஓடி வந்து ஞானாபாயை தழுவி கொண்டு உன் நிஜ பக்தியை உலகிற்கு தெரிவிக்கவே இவ்வாறு செய்தேன் என்று சொன்னார். ஞானாபாய் அவரது திருவடியில் விழுந்து வணங்கினார். ஞானாபாயின் புகழும் அவளது கீதங்களை உயர்த்தும் உயர்வும் நாடெங்கும் பரவியது. பாண்டுரங்கனை நேரில் வந்து ஞானாபாய் மற்றும் நாமதேவரின் பாடல்களை எழுதி தொகுத்து கொடுத்த அமுதமயமான அந்த பாடல்களை பக்தர்கள் கேட்டு வருகின்றார்கள் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கு நட்புதாமே இறைவனையும் அன்பு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராய்
0: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். தயவு செய்து அன்பு உறவுகளை ஊரு டெலிபோன் தான் வேலை செய்கின்றது. அந்த டெலிபோனில் பத்ம ராணியை கதைத்து கொண்டிருக்கும் போது நீங்கள் தயவு செய்து அழைப்பை ஏற்படுத்தாதீர்கள். தயவு செய்து ஒரு டெலிபோனில் கதைத்து கொண்டிருக்கும் போது இன்னொருவரை ஏற்க முடியாது. நீங்கள் இருக்கும்போது இடையூறாக இருக்கின்றது. கேட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கு அதோட துன்பத்தை நீங்கள் ஏற்படுத்துகின்றீர்கள். தயவு செய்து இவ்வாறான வேலைகளை செய்யாதீர்கள். ஒருவர் கதைத்து கொண்டிருந்தால் அந்த தொலைபேசியூடாக என்ன நீங்கள் உங்களை எடுப்பது? இந்த வேளை நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். ஆறுதலாக வாங்க, ஆறுதலாக வந்து ஆறுதலாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்க. அவசரப்படாதீர்கள். ஒரு நிகழ்ச்சியில் ஒருவர் கதைக்கும் போது அந்த தொலைபேசிக்கு அழைப்பை ஏற்படுத்த வேண்டாம். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: அழைப்பை ஏற்படுத்த
0: வணக்கம்.
6: வணக்கம் ராஜா, யோசிரி குண ராஜா
0: கதைக்கிறேன்.
6: நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நீங்க தான் அழைப்பை ஏற்படுத்தி கொண்டு
6: இருந்திருக்கிறீங்க. உங்களுக்கும் வணக்கம் கூறிக்கொண்டு எல்லாருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு திருக்குறள் மூலம் முறையும் 118 அதிகாரம் கண் விது பணிதல் கண் கண்டாம் கலும்பது இவன் கொலோ தண்டா நோய் தாம் காட்ட யாம் கண்டது இக்கண்கள் காட்டியதால் அன்றோ இக்காம நோயை யாம் பெற்றோம் அவ்வாறு இருக்க காட்டிய கண்களே இப்போது அழுவது ஏன் தெரிந்து உணரா நோக்கிய உன் கண் தரிந்து உணராய் பைதல் உழப்பது இவன் கண்கள் அன்று ஆராயாமல் காதலரை பார்த்து மகிழ்ந்தனர் இன்று அதை உணராமல் துன்பத்தால் வருந்துவது ஏன் தகுமென தாம் நோக்கி தாமே கழுவும் இது நகத்தக்கது உடைத்து கண்கள் முன்பு தாமாக ஓடிப்போய் காதலரை காதலரை பார்த்தன. இன்று அதே கண்கள் அவரை நினைத்து அழுகின்றன. இது நகைக்கத்தக்கதாகும். பெயலாற்ற நீடுலந்த உன் கண் உயல் ஆற்றா உய்வில் நோய் என் கண் நிறுத்து. என் கண்கள் அன்று தீராத காம நோயை எனக்கு அழித்துவிட்டு இன்று அவை அளக்கூட முடியாமல் நீர் வற்றி போய்விட்டன. கடல் ஆற்றா பைதல் உழக்கும் கடல் ஆற்றா காம நோய் செய்த என் கண். கடலும் தாங்க முடியாத அளவு அந்த காம நோயை எனக்கு அளித்த கண்கள் இன்று அத்தீவினையால் தாமம் உறங்காமல் வந்துகின்றன. ஓ இனிதே உமக்கு இந்நோய் செய்த கண் தா அம் இதன் பட்டது. எனக்கு காம நோயை அளித்த கண்கள் இன்று என்னைப் போலவே பிணிபட்டு வருந்துவது மிக பொருத்தமானது. உலர்ந்து உலர்ந்து உள்நீர் அருக விளர்ந்து இளைந்து வேண்டி அவர் கண்ட கண். ஒரு சமயம் காதலரை விடாது கண்ட கண்கள் இன்று துயிலாமல் வருந்தி அழுது அழுது கண்ணீர் அற்று போகட்டும். புகனாது பெற்றார் உலர்மன்னோ மற்ற அவர் காணாது அமைவில கண். உள்ளத்தால் உள்ளத்தில் விருப்பம் இல்லாமல் பேச்சளவில் அழகி வருகிறவர் பழகி வருகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவரை காணாமல் கண்களால் அமைதி பெற முடியவில்லை. தாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா ஆயிடை ஆரசூர் உற்றன கண். காவலர் வராவிட்டால் தூங்குவதில்லை வந்தாலும் தூங்குவதில்லை. இவற்றுக்கிடையே என் கண்கள் மிக்க துன்பத்தை அடைந்தன. மறைபிறல் மறைபிறல் ஊராட்கு அரிது என்றால் எம்போல் அரைபறை கண்ணார் அகத்து. செய்திய வெளிப்படுத்தும் பறையொத்த பறையையொத்த கண்கள் எங்களிடம் உள்ளதால் மறைபொருளை ஊரார் எளிதில் தெரிந்து கொள்கின்றனர். அம்மையின் எளிமையை வியத்தல். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல்விதை முகர் நாரணர் சிந்தையுள்ளே வந்திப்பவர் அலியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னாலியே உலகலாமுனந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகு சோழிய நம்பலத்தாடுவான் மலத்திலம் படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சி தம்பலம். நன்றி வணக்கம் ராஜா.
0: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
6: இன்னொரு ஆள் வேற வேணும் வேற இல்லை. சரி நன்றி வணக்கம்.
0: அவருக்கும் எங்கள் இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கு நன்றிகள். தொடர்ந்து வானிலையில் மலம் வருகின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேசய்ய அவர்கள் இணைந்து கொள்கின்றார். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று 16 தேதி ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமைக்கு உரியது.
7: இன்னைக்கு விரயத்தை சுப விரயமா பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்களில் நம்ம வந்து இந்த ஃபினான்ஷியலாக 10 சம்பாதிச்சு 1 விட்டுடுவோம், அது மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக டீல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த மாதத்தில் இந்த தினப்பலனில் இந்த மாதத்தில் யார்ட்டையும் பேசுறது பழகும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும். பிகாஸ் என்னென்னா நன்னா பேசுவான் நன்னா பழகுவான், பட் பின்னாடி ஒரு வேலையை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில விஷயங்களை சிரித்து சாதிச்சுன்னு அப்படியே நீங்கள் போயிடுவீங்க. இடத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, சில இடத்துல இப்படி கோவப்பட்டதான் காரியம் நடக்கும், கோவப்பட்டு அந்த காரியத்தை சாதிச்சுன்னு வரீங்க. அது மாதிரி இடம் பொருள் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏதேனும் ஒரு டாப்பிக்கில் இன்றைக்கி ஏதாவது பிரச்சனை வந்துச்சு சண்டை வந்துச்சுன்னா அதை பெருசாக மீன் பண்ணாதீங்க, பெருசாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப அன்பானவர்கள் பிரியமானவர்கள் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அது மட்டும் அப்பப்போ மன ரீதியாக கலக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் என்ன பொறுத்தளவுக்கு 70-30 சொல்லுவேன். 70% வீக்காகவும் 30% நன்னா இருக்கிறதாவும் இருக்குது. அந்த 30%ல் நம்ம முயற்சி பண்ணோம்னா நல்ல பலன்கள் கூடி வரும். வெளிநாடு வெளியூர் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். ரெஸ்ட் எடுக்கணும், ரொம்ப நாளாக ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை சார் அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் சூப்பரான தினம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒரு காரியத்தை பண்ணி பாருங்கள், நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இந்த தினம் நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப வயசானவங்க மட்டும் கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் அனுகூலியம், போகிறதுக்கு முன்னாடி காரியம் நடக்கிறது, நண்பர்கள் மூலமாக காரியம் நடக்கிறது, தாயார் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மனசில் ஒரு பெரிய தெளிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கு. சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கவங்களுக்கு புது வாய்ப்புகள் சார். இந்த அஷ்டமசனி போட்டு என்ன வாட்டி எடுக்கிறது இன்றைய தினத்தில் உங்களுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. நினச்ச காரியங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை அழகாக ஹேண்டில் பண்ணி டீல் பண்ணுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக, நீர் சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கடல் சார்ந்த துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சில கசப்பான அனுபவங்கள் ஒரு பெரிய பாடமாகவும் இன்றைய தினத்தில் உண்டு. ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆஸ் பை மை அஸ்ட்ராலஜி. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுதி அந்தரமும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் 100% அது ஒர்க் ஆகும். இல்லைனா 20-30% உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. இன்னைக்கு தொழில் ரீதியாக இருக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பரவாயில்லையாக இருந்துருக்கு. ஆனாலும் சில விரயங்கள் அப்படின்றது சில நேரங்களில் நம்ம வந்து இன்னைக்கு இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா. அந்த சோம்பேறித்தனத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். யாராவது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இது இதுக்கு போய் வாங்கிட்டு சே ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க. சஜஷன் வந்து கரெக்டாக இல்லையான்னு அனலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகாஸ் அவங்க சொல்கிறங்காட்டி மட்டும் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூட நிறையா இருந்துருக்கு. ஸோ இன்றைக்கி வரக்கூடிய எல்லா விஷயங்கள் கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெயின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தீர விசாரித்து ஒரு காரியத்தை ஈடுபடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஈடுபடக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குனான வாய்ப்புகள் 50% இருக்குது. தொழில் ரீதியான மீட்டிங்கில் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். ஏதேனும் கேன்சல் ஆச்சுன்னா கூட அது உங்களுக்கு பலம் வாய்ந்த நாளாக தான் இன்றைய தினத்தில் இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. தெய்வம் பார்த்துட்டு அம்பாள் துர்கை வழிபாடு ஒரு வெற்றி வழிபாடாக அமையும். பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் தி பெஸ்ட் பரிகாரமாக உங்களுக்கு பிரயாணமாக உங்களுக்கு அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். 4-5 நாளாக அந்த டென்ஷன்ஸ்லேருந்து இப்போ ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன இதில் வந்து கொஞ்சம் கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. காரியத்தில் மட்டும் ஈடுபட்டு காரியத்தில் மட்டும் கண்ணாக இருந்துட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை யூஸ் பண்ணி உங்களால் எதேனும் எந்த அளவுக்கு உங்களால் சில விஷயத்தை சாதிக்க முடியுமோ சாதிச்சிருவோம். உங்கள் டயத்தை நீங்கள் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் முந்தி நடந்திருக்கும், இப்போ நடக்காது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அறிகுறியாக அதை எடுத்து சொல்லிக்கொள்கிறேன். இன்றைக்கி கிரகநிலை உங்களுக்கு பவர்ஃபுல்லாகவும் ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. இதை பயன்படுத்திக் கொள்வது அற்புதமான பலன்களை கொடுக்கும். தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. சில மன ரீதியான குழப்பத்தை கொடுத்துட்டுருக்கும். ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு குழப்பம் இருந்துட்டுருக்கும். எதுனா நம்ம சொல்ல போனால் நம்மளை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டுருக்கும். இல்லைனா அவங்க பேசுகிறது நமக்கு பிடிக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அப்படி இருக்கும்பொழுது நெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணாரப்படுது. அப்போ நல்லா இருந்தாலும் இந்த சந்திரனுடைய பலம் இல்லாதங்காட்டி நமக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தோண ஆரம்பிக்கும். அப்போது சரியான யோசனைகளும் சரியான முடிவுகளும் எடுக்க முடியாததாக இருந்திருக்கும். அப்போ நான் என்ன சொல்லுவேன், இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. 20 நேர பிரயாணம் வேண்டாம். மற்றவர்களை பற்றி காசிப்ஸ் பேச வேண்டாம். உங்களை பற்றி யாராவது பேசினாலும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இன்றைக்கி பேசக்கூடிய விஷயங்களை சண்டைக்கு ஒரு இழுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அது பெருசாக இருக்க வேண்டாம். டென்ஷன் ஆனீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நீங்களே சமாதானமாகிறது நல்லது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, கொஞ்சம் தனிமையாக இருக்கிறது, மௌன விரதம் இருந்துட்டு இருக்கிறது, நிறைய புஸ்தகங்கள் படிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்களை பெருசாக அதை பூம் பண்ண வேண்டாம். அதை மட்டும் கொஞ்சம் அப்படியே நிதானமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. மற்றவர்களை குற்றம் குறை, மற்றவர்களை பற்றி எதையும் சொல்லும்பொழுது அதில் பெருசாக மற்றவர்கள் உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நீங்களும் மற்றவர்களை பற்றி பேச வேண்டாம். இதை மட்டும் இன்றைய தினத்தில் கரெக்டாக இந்த ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. திருமண காரியம் கைகூடி வரும். 2வது குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் கூடி வரும். பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்துருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக இருக்கும். அரியர்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக படிக்கக்கூடிய படித்து ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. முயற்சி மட்டும்தான் நமக்கு தேவை. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். தெய்வீக வழிபாடு வெற்றி வழிபாடாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோ இல்லை மற்றவங்களுக்காகவோ அவங்க கூட சேர்ந்து பிரயாணம் பண்ணுவீங்க. இப்போ எதுக்கு நான் இவங்க கூட வரேன் அப்படின்னு சில நேரங்களில் யோசிக்கினாலும் இருந்தாலும் சரி அவங்க கூப்பிட்டாங்க போந்துட்டுருக்கோம் அப்படின்னு மற்றவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இந்த தினத்தில் இருந்துட்டுருக்கு. சில பேர் ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது என்னாச்சு ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துட்டுருக்கு. சே பரவாயில்ல, நமக்காக பேசுகிறாங்களே, ரெண்டு பேராவது பேசுகிறாங்களேன்னு ஒரு சந்தோஷம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கோம். அதே சமயத்தில் ஜூஸ் கடை வச்சுட்டுருக்கோம், பழக்கடை வச்சுட்டுருக்கோம், விவசாயம் பார்த்துட்டுருக்கிறவங்க, அரிசி கடை வச்சுட்டுருக்கிறவங்க, பூமியில் விளையக்கூடிய பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்க, மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, துணி கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் பதிலாம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சில விஷயங்களில் ரொம்ப தெள்ளத்திலையும் சில விஷயங்களில் மூட் ஆஃபாகவும் இருந்துட்டு இருப்பாங்க. பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பிரயாணம் பண்ணுறது, இரவு நேரம் பிரயாணம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நம்ம சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி பத்து பேர்ட்ட சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அப்படியே பழகிடும். அவங்களுக்கு அது என்னடா அது எப்போ பார்த்தாலும் புலம்பின்றே இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பி பாசிட்டிவ், மற்றவங்ககிட்ட நம்மளுடைய துக்கத்தை சொல்லி அவங்ககிட்ட அனுதாபங்கள் எதிர்பார்க்குறதை தவிர்த்து கொள்வது நல்லது. மே அவங்களே ஒருவேளை உங்கள்கிட்ட உட்காந்து சில விஷயங்களை கவலைப்படாது அப்படின்னு சொன்னாங்கன்னா எஸ் யூ கேன் அக்செப்ட் தட். அதர்வைஸ் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளையும் இல்லை மற்றவர்களுடைய பிரச்சனைகளையும் சுட்டி காட்டுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் சில முக்கிய செயல்கள்லாம் உங்களுக்கு பண பலத்தையும் அதே மாதிரி திடீர் பண வரவுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு மன ரீதியான கவலைகள் படுவதையும் உடல் ரீதியான சில உபாதைகள் இருக்கும்போது அதில் கவனம் செலுத்துறது நம்ம நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு அற்புதமான பலன்களை கொடுக்கும். வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய வேலையை கெட்டியாக பிடிச்சிக்கிறதும் இருக்கக்கூடிய வேலைகளில் சில குழப்பங்கள் ஏற்படாமல் செயல்படுத்துறதும் நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமாக சில விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். குழந்தைகள் அவங்களுடைய ஆரோக்கியம், அதே சமயத்தில் கணவர் கணவன் மனைவி இந்த மாதிரி அவங்களோட ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இந்த கிளைமேட் சேஞ்சிங் அப்போ சில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, என்னமோ சளி பிடிச்சிருச்சு, காய்ச்சல் வச்சிருச்சு, முடியல, அப்பப்போ தலைவலிக்கிறது, ஒத்த தலைவலிக்கிறது, நீதி சம்மந்தமான பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும், ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள்லாம் தீரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துருக்கு. யாராவது நான் டெய்லி அழுதுண்டே தான் சார் இருக்கேன், டெய்லி கவலைப்பட்டுட்டே தான் இருக்கேன், என்ன இது லைஃப் அப்படின்னு சொன்னவங்க கூட இன்னொருத்தருடைய ஆதரவும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள், பிராணிகள் மூலமாக அது எதானும் காமிச்சதுன்னா அப்படியே சந்தோஷப்படக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடுங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்க அற்புதமான வழிபாடு. இன்றைய தினம் உங்களுக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஏதேனும் நீங்கள் கடன் அதாவது வீட்டுக்காக லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல பலன்கள், வண்டி வாகனம் இதை கொடுத்துட்டு வேறு வாங்கணும்னு நினச்சவங்களும் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். வேலையாட்கள் மாற்றம், வேலையாட்கள் புதுசாக இருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கடை வச்சுட்டுருக்கிறவங்க அதே சமயத்தில் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் வச்சுட்டுருக்கிறவங்க, கல்யாண மண்டபம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா டெய்லி இந்த வேலைக்கு போனால் தான் சார் எனக்கு சம்பளம், வீட்லேயே அப்போ தான் சாப்பாடு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி வருமானங்கள் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சார் கடன் அடைக்கிறதுக்கே சரியாக இருந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பாருங்கள், கடனுக்காக கடன் சேர்த்ததை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது, பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி அடைஞ்சுதான் ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, இதுக்குண்டான வருமானத்தை இறைவன் கொடுக்குறாருன்னு ஒரு பெரிய ஒரு ஆனந்தத்தை பட்டுக்கொள்ளுங்கள். இன்றைய தினத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பதிலாக குரு வழிபாடு, விசேஷமான வழிபாடு, ஸ்ரீராமர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் வந்து இருந்துருக்கும். என்னப்பா அது நமக்கு ஒரு வேலையும் இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா முந்தி இருந்ததுக்கு இப்போ வேலை கம்மியாக இருக்குல்ல அப்படின்னு பல யோசனைகள் இருக்கும். ஏழரை சனியில் எது இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, ஒரு கெட் டுகெதரில் கலந்துக்கிறது, இது போன்ற காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துகிட்ருக்கு. ஏதேனும் ஃபங்க்ஷனில் போகிறது, இல்லை சினிமாவுக்கு போகிறது, இல்லைன்னா பார்க்கு போகிறது, இல்லைன்னா ஒரு புதுசாக நம்ம ஊருக்கு வந்திருக்கு, புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னு போய் பார்க்குறது, சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, அவங்களுக்கு எதேனும் முடியல, ஏதேனும் பிரச்சனைகள், ஏதேனும் வீட்டில் ஏதேனும் இருந்ததுன்னா அவங்கள போய் சந்திக்கிறது. இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். மன ரீதியான கவலைகளை மட்டும் எடுத்துக்காதீங்க, அதை தூக்கி அப்படியே பின்ல போட்டுருங்க. மனதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுட்டிங்கன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள். பிளேயராக இருந்துட்டு இருக்கவங்க, அதே சமயத்தில் ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, ஸ்கந்தனுண்டு கவலையில்லை. வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு. இன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பணம், குடும்பம், அதே சமயத்தில் முன்னேற்றம், ஏற்றம், இறக்கம், லைஃப்பில் வந்து ஜெயிக்கணும், வெளிநாடு, வெளியூர், தூரப்பிரயாணம் போகணும், பல்வேறு விதமான சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். கடல், அதே மாதிரி நதி, ஆற்றங்கரை, குளக்கரை, வீட்டுக்கு பக்கத்தில் தண்ணி, தண்ணி குட்டை, இந்த மாதிரி பக்கத்தில் இருக்குது சார் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் நட்சத்திரம் சார்ந்துருக்குங்கிட்ட அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய விரிசல்கள் மூணாவது மனுஷால வச்சு உட்காந்து வச்சு பேச வைக்கக்கூடாது. குடும்ப ஒற்றுமைக்கு நீங்களே இருந்து பேசுகிறது தான் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரயாணத்தை பற்றிய நிறைய யோசனைகள் மனசில் வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நல்ல நாள், உங்களுக்கு சாதகமான நாள், நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்குது. பண விவகாரங்களில் ரொம்ப கவனம் என்பது தேவை. ஒருத்தர் குடுக்கல் வாங்கல் என்பது ரொம்ப கவனமாக இன்றைய தினத்தில் டீல் பண்ணிக்கணும். கடை வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டுருக்கிறவங்க, புதுசாக தொழில் பண்ணணும்னு எதிர்பார்த்துறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் வந்து உங்களுக்கு ஏற்படும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு அற்புதமான வழிபாடு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். இன்றைக்கி எப்படி இருக்கும் மனசு அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு காலையில் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்படி ரொம்ப பிரைட்டாக இருக்கும், ரொம்ப அப்படியே பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மூடியாக இருக்கும், எதாவது பேசினா கூட எங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக விட அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு காலையிலே தெரிய வந்துடும். அப்போ இன்றைக்கி ரொம்ப பிரைட்டாக இருந்ததுன்னா யூ கேன் ப்ரொசீட் எனி திங். அதேமாதிரி ரொம்ப சரியில்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் தியானத்தை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம ஐடியா சொல்லி ஐடியா சொல்லி சார் எல்லோரும் ஜெயிச்சுட்டாங்க நான் மட்டும் இப்படி இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி வரக்கூடிய யோசனைகளை, சமயோஜித யோசனைகளை நீங்கள் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆனதை 3 days கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். டக்குன்னு நிறைய இந்த ஃப்ரீயாக ஐடியா கொடுக்கும்போது அதனால் பயன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறேங்களே, அதுதான் நம்மளுடைய வேர்த் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியுது, மற்றவங்களுக்கு தெரியறது கிடையாது. பிகாஸ் ஈஸியாக கிடச்சா எதுவுமே பெருசாக இருக்காது இல்லையா? அதுதான். அதனால் சரி வரட்டும், நேரம் வரும் இல்லையா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். டீச்சர்ஸாக இருந்துட்டுருக்கவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் சம்மந்தமான பெரிய மிகப்பெரிய பொறுப்பில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே போன்று பார்த்திங்கன்னா கை கால் தொண்டை சம்பந்தமான உபாதைகளில் கவனம் என்பது தேவை. வழிபடக்கூடிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு அற்புதமான வழிபாடுங்க.
0: அங்கு உறவுகள் இதுவரை 12 ராசிகளுக்கான பல பலன்களை கேட்டுக்கள் தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானிலையில் மலர்கின்றது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பவர்களுக்கும் டிஆர்டி தமிழ் அலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த வேளையில் இணைந்திருக்கும் பத்மராணியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். நலமா இருக்கீங்களா பத்மராணி?
8: நன்றி
0: தாருங்கள்.
8: ராஜகோபாலவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறேன். சகல வளங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழவனும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி வணக்கம்.
0: யார் சொன்னீங்க, என்ன பேர்
8: சொன்னீங்க? ராஜகோபால்.
0: எங்களுடைய ராஜகோபால். எங்கள் ராஜகோபால் என்று லக்கி செவன்ல நிக்கிறேன். பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய ராஜகோபால் அவர்கள் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அன்புறவை ரஜினி நாகேந்திரன் அவர்கள். வணக்கம் ரஜினி.
9: வணக்கம் ராஜா. அண்ணா எப்படி, சோமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம், நன்றி. நீங்கள்?
9: நாங்களும் அப்படியே இருக்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு ராஜகோபால் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: அவர் ரஜினி நாகேந்திரன் அவர்கள் இணைந்து கொண்டு ராஜகோபால் அவர்களை வாழ்த்தி சென்றார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
10: வணக்கம் சதீஷ்,
0: சதீஷ் நலமா இருக்கிறீங்களா? அழைப்புகளை ஏற்படுத்தாதீர்கள், அது மற்றவர்கள் இடையூறாக இருக்கின்றது. இந்த வேளையில் இணைப்பில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம். வணக்கம் பாமா, நலமா இருக்கீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி
11: நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ராஜகோபால் அவர்களுக்கும் அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் எல்லா செல்வத்தோடும்
0: அந்த தொலைபேசியில் ஒருவர் கதைத்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தாதீர்கள், நீங்கள் இடையூறு செய்கின்றீர்கள் நேயர்களுக்கு. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் வைபரில் நீங்கள் அழைத்து வாருங்கள் அன்பு உறவுகளை. இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவு வணக்கம்.
12: வணக்கம்
0: சௌதரி, நலமா இருக்கீங்களா?
12: ஓ, நலமா இருக்கிறேன். நீங்களும் அப்படியே இருக்க கடவுளை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு ராஜகோபால் அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் நீண்ட ஆயுள் நிறை செல்லத்தோடு 16 பேத்தி பெருவாழ்வு வாழ வாழ்க என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
13: கனடா வன்கூவர் சரையில் பிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20 ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் பிப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை பெருவிழா 20 ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20 ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. சரி ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ் பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா அனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fdda@angayandraseker.com feda@andresandrasekar.com. மறந்து விடாதீர்கள், 20 ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே பிப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சார விழா.
0: நேரம் சரியாக 8:54, ஐக்கியராஜ்யத்தில் 7:54. இந்த நேரத்தில் பைபருடாக திருமதி யோகேஸ்வரியம்மா இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
14: வணக்கம் ராஜா, யோகசரி குணராஜா கிடைக்கிறேன்.
0: நலமா இருக்கிறீங்களா?
14: ஆம், நாங்கள் நலமா இருக்கிறோம். நன்றி கூறிக்கொண்டு இன்று பிறந்த நாளுக்கு உண்டான ராஜகோபால் அவர்களை நாங்களும் நீடூழி காலம் வாழ்க வாழ்க வருக வருக என்று அவர் வாழ்த்திக் கொண்டு விட ஒரு இடம். நன்றி, வணக்கம்.
0: வருக வருக என்று வாழ்த்திக் கொண்டு நன்றி, வாழ்த்துக்கள். அன்பு
14: நன்றி,
0: உங்க அன்பான வாழ்த்துகளுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அன்புறவுகளை வேகமாக இணைந்து கொள்ளுங்கள். தயவு செய்து நீங்கள் வைபரோடாகவும் வரலாம். அன்புறவுகளே, ஒரு தொலைபேசி எங்களுக்கு வேலை செய்யவில்லை என்பதனை உங்களுக்கு ஏற்படும் சிரமத்திற்கும் எனது மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.

நேரம் சரியாக 8:55 ஐக்கிய ராஷ்டிரத்தில் 7:55 அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது வாழ்த்துவோர் வாழ்த்து.

வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக வளமை போல் இன்றும் தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். நெல்லுக்கான நிர்ணய விலையை அரசாங்கம் வழங்க வலியுறுத்தி கிளிநொச்சி விவசாயிகள் இன்றைய தினம் கவனயீர்ப்பு பேரணி ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். நாடாளுமன்றில் பொய்யுரைக்கும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கலாநிதி சிதம்பரநாதன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். வீட்டு வேலைகளை ஒரு முறையான வேலைத்துறையாக அங்கீகரித்து தொழிலாளர் உரிமைகளை வலுப்படுத்துவதற்கான அடிப்படை நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக தொழிலாளர் அமைச்சு விடுத்துள்ள விசேட ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தடுப்பு காவலில் உள்ள சுரேஷ் அலைக்கு இழைக்கப்பட்டதாக கூறப்படும் அநீதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை எடுப்பதற்கான வழிகள் திறந்தே காணப்படுகிறது. ஆனாலும் அதற்கு அவர் முதலில் உயிருடன் இருக்க வேண்டியது அவசியம் என்பதால் தனது உண்ணாவிரத போராட்டத்தை உடனடியாக அவர் கைவிட வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் இடம்பெற்று வரும் விசாரணைகள் தொடர்பில் திலித் யவிர, விமல் வீரவன்ச, உதய கம்பன் பில, சுகீஸ்வர பண்டார, மகிந்த பத்ரானா மற்றும் அசங்க நவரட்னா ஆகியோர் ஊடகங்கள் முன்னால் தெரிவித்த கருத்துக்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக குற்றப்பிணைவு திணைக்களம் நேற்று கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் அலை காவலில் வைக்கப்பட்டிருந்த போது பல்வேறு விதமான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் முறைப்பாடு குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வரான ஜோசித ராஜபக்ச இன்றைய தினம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தமக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்று தீர்ப்பளிக்குமாறு கோரி ஜோசித ராஜபக்சாவினால் மறு ஆய்வு மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் புங்குடிதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தினால் உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பினை யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றம் குற்றவாளிகள் முன்னிலையில் வாசித்து மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. நாளாவிய ரீதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காகவும் சித்திரவதைகள் இடம்பெறாதிருப்பதை உறுதிப்படுத்துவதற்காகவும் நேற்று நாட்டை சென்றடைந்த சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் உபகுழுவின் பிரதிகள் இன்று அல்லது நாளை வெலிக்கடை சிறைச்சாலைக்கு களவிஜயத்தை மேற்கொள்ள இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கைக்கான சீன மக்கள் குடியரசின் தூதரகத்தின் புதிதாக நியமிக்கப்பட்ட பாதுகாப்பு ஆலோசகர் சிரேஷ்ட கேர்னல் பூசியா பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் அருணஜெயசிங்ராவை நேற்று கொழும்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தம் சந்தித்து உரையாடியிருக்கிறார். வளைகுடா பிராந்திய பதட்டங்கள் தணிந்து உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை ஸ்திரம் அடைந்துள்ள நிலையில் அதன் உண்மையான லாபத்தை உடனடியாக நாட்டு மக்களுக்கு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கர் அணுவுக்க கோரிக்கை விடுத்துள்ளார். லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவின் 23 பிராந்திய அலுவலகங்களை திறப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முகாமைத்துவ சேவை உதவியாளர்கள் சேவைக்காக 1600 பேர் இணைத்துக் கொள்ளப் போவதாக பொது நிர்வாக அமைப்பு தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடத்த தீர்மானித்துள்ளமை 2ம் மற்றும் 3ம் தடவையாக பரீட்சைக்கு தோற்ற உள்ள பரீட்சார்த்திகளுக்கு கிடைக்கும் அநீதியாகும். பரீட்சையை நடத்த தீர்மானித்துள்ள தினத்தை அரசாங்கம் பிற்போட வேண்டும், இல்லையே உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை முறல் வழக்கு தாக்கல் செய்ய நேரிடும் என்று பிதுருக்கல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில தெரிவித்திருக்கிறார். பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் உடல் பருமன் அதிகரித்து வரும் நிலை காணப்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. குத்தகை அடிப்படையில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் நபர் ஒருவர் தனது காணியில் வனவிலங்குகள் மற்றும் பிற உயிரினங்களை வேட்டையாடுவதற்காக சட்டவிரோதமாக கம்பி பொறிகளை அமைத்திருந்தார். இது குறித்து தகவல் வழங்கிய ஊடகவியலாளர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ராகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொடிவுகும்பர பகுதியில் நேற்று வலான மத்திய

கூட்டத்தில் ஒழிப்பு படையினரால் நடத்தப்பட்ட முற்றுகையின் போது பெருந்தொகையான சட்டவிரோத மதுபானத்துடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீர்கொழும்பு பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் நடத்தப்பட்டு வந்த வெச்சார விடுதியொன்றை தலான மத்திய ஊழல் ஒழிப்பு படையினர் முற்றுகையிட்டு 3 சந்தேக நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். தங்கச்சங்கிலி கொள்ளை உள்ளிட்ட பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய தேடப்பட்டு வந்த சந்த நபர் ஒருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் கட்டானா போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜால தேசிய சரணாலயத்தினுள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டங்களை மீறி சபாரி வாகனங்களில் இருந்து இறங்கி நடந்து சென்ற 5 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேற்கு சப்ரகம மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் பல சுற்று மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று எதிர்வு கூறியுள்ளது. அந்தனகல கரஸ்நாகல நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக கம்பகா மாவட்டத்தின் பல பகுதிகளில் நீர் விநியோகம் தடைபட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் டெங்கு நோய் தாக்கத்தின் வீரியம் தற்போது ஒரு பாரிய தொற்று நோய் மட்டத்துக்கு தீவிரமடைந்துள்ளதாக நிர்வாக சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபயரண்ண தெரிவித்திருக்கிறார். இந்திய செய்திகளில், மத்திய அரசு கடந்த 12 கால ஆட்சியில் சாதாரண மக்களின் வாழ்வை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தியதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக காவல்துறையில் ஒரு DIE, 55 SP-கள் என்று 56 காவல்துறை அதிகாரிகள் நேற்று பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். தமிழக அரசின் முழு ஒப்புதல் இல்லாமல் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது என்று திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலர் துரைமுருகன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டத்தில் 2.3 கோடிக்கு அதிகமான மக்கள் டெல்லியில் வசித்து வருவது கணக்கெடுப்பாளர்களால் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஜெய்ப்பூர் போராட்டத்தில் கரப்பான்பூச்சி கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு பல தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17 முதல் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த 6 முதல் 8 வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவித்திருக்கிறார். செலவிக்கியாவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டு பாரம்பரிய முறைப்படி பான் உப்பு கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு தடைகளுக்கு பிறகு இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட இருப்பதால் இந்திய ஏற்றுமதியாளர்களிடையில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. தாங்கள் பாகிஸ்தானியர்களை ஒருபோதும் நம்புவதில்லை என்று இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் ருவான் அசார் நேற்று தெரிவித்திருக்கிறார். மணிப்பூரில் இரு பிரிவினரிடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 இளைஞர்கள் காயமடைந்துள்ளார்கள். புதுடில்லி விமான நிலையத்தில் வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானின் ஆலோசகர் 2.5 மணி நேரம் காத்திருந்து சொந்த நாடு திரும்பிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் அது குறித்து இந்திய துணை தூதருக்கு அழைப்பாணை அனுப்பி வங்கதேசம் தங்களது அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது. திருவள்ளுவர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி அருகே வடமாநில குடும்பத்தைச் சேர்ந்த 2.5 வயது பெண் குழந்தை வடமாநில இளைஞரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு புதரில் வீசப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த குழந்தை நேற்று உயிரிழந்து போனது. இந்தியா தனது வான்வழி மற்றும் கடல்வழி பாதுகாப்பு திறனை மேம்படுத்தும் வகையில் அடுத்த தலைமுறை ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது. சர்வதேச யோகா தின விழாவையொட்டி கும்முடிப்பூண்டியில் செயல்படும் ஸ்ரீ சங்கரி யோகா பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தைச் சேர்ந்த 75 மாணவர்கள் தொடர்ந்து 5 நிமிடங்கள் லகு வஜ்ராசனம் என்ற யோகாசனத்தில் நின்று நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்திருக்கிறார்கள். டெல்லியின் பல்வேறு பகுதியில் நேற்று பிற்பகல் வானிலை மாற்றம் ஏற்பட்டு புழுதி புயல் தாக்கியது. இதனால் வீதிகள் கண்ணுக்கு தெரியாத வகையில் புழுதி மூட்டம் படர்ந்திருந்தது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஜூன் 26 முதல் 28 வரை வருடாந்த ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,12,480 ரூபாவாகவும் கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,060 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், உக்ரைனின் முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா நேற்று அதிகாலை நடத்திய பயங்கர வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்தார்கள், 53 பேர் காயமடைந்திருக்கிறார்கள்.
அமெரிக்க ஈரான் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். வரும் வெள்ளிக்கிழமை ஜெனிவாவில் ஒப்பந்தம் நேரில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாக திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இஸ்ரேலிய படைகள் லெபனான், சிரியா, காசா ஆகிய பகுதிகளிலிருந்து வெளியேறப்போவதில்லை, கால வரம்பின்றி அங்குதான் இருக்கும் என்று தற்காப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறியிருக்கிறார். அமெரிக்காவும் ஈரானும் செய்து கொண்ட உடன்பாட்டில் லெபனானில் நடக்கும் போரையும் முடிவுக்கு கொண்டுவர இணக்கம் காணப்பட்ட சூழலில் அவரின் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கூகுள் நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நிகழ்ச்சியிலிருந்து மாணவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறியதால் சலசலப்பு ஏற்பட்டது. தெற்கு கலிபோர்னியாவின் மொஜாவே பாலைவனத்தில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தில் P-52 ரக குண்டுவீச்சு விமானம் ஒன்று புறப்பட்டு சிறிது நேரத்திலே விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்து எரிந்ததில் அதில் பயணம் செய்த 8 பேரும் பலியானதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே வன்முறை வெடித்துள்ளது. இவியன் நகரில் G7 உச்சநிலை கூட்டம் நடக்க இருக்கும் வேளையில் அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. சூடான் மோதலில் ட்ரோன் தாக்குதல்களில் இந்த ஆண்டு மட்டும் 1000 மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளார்கள். பாகிஸ்தானில் காவல்துறை அதிகாரி ஒருவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சிறுமியை தவறுதலாக சுட்டுக் கொண்டிருக்கிறார். கொள்ளை சம்பவத்தின் போது சந்தேக நபர்கள் ஒரு காரில் இருந்த குடும்பத்தை பிணைப்பிடித்து வைத்திருந்த போது இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. 2030 ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் வருவாய் $1 trillion எட்டக்கூடும் என்று அதன் தலைவர் இலான் மஸ்க் தெரிவித்திருக்கிறார். பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் 16 உட்பட்ட பிள்ளைகளுக்கு சமூக ஊடக தடையை அறிவித்திருக்கிறார். காணொளி விளையாட்டு, இணைய நேரலை தளங்கள் ஆகியவற்றுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். போலந்தில் ஒரு வீட்டில் 29 சிசுக்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அத்தொடர்பில் மக்லேனா என்ற பெண் மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சீனாவில் நாய் மாமிச விற்பனை மீண்டும் பேசுபொருளாகி இருக்கிறது. சுடோ எனப்படும் பிரபல நாயின் மறைவு அதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. சீனாவின் கெனான் மாநிலத்தில் தொடர்ந்து 2 குளிர்ந்த பானங்களை அருந்திய சிறுவர் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். 3 குழந்தைகள் வெப்பமான நாட்களில் திடீரென அதிக அளவு குளிர்ந்த நீரை அருந்துவதை தவிர்க்க வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். அத்துடன் முதியோரும் அளவுக்கு அதிகமான குளிர்ந்த நீரை அருந்தக்கூடாது என்று நிபுணர்கள் ஆலோசனையில் தெரிவிக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில் முத்தரப்பு ஒருநாள் தொடரின் சூப்பர் ஓவரில் இந்தியா ஏ அணியை வீழ்த்தி இலங்கை ஏ அணி அசத்தல் வெற்றி பெற்றுள்ளது. மன அழுத்தத்துடன் போராடியதாகவும் கிரிக்கெட் விளையாடுவதையே கைவிட நினைத்ததாகவும் இந்திய வீராங்கனை ஸ்ரீலங்கா பட்டேல் தெரிவித்திருக்கிறார். விராட் கோலி திமிர் பிடித்தவர், அடங்காதவர் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி நேற்று தெரிவித்தார். நியூசிலாந்தில் நடைபெறும் நேசன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி தனது முதல் ஆட்டத்தில் 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை நேற்று வென்றிருக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஸ்வீடன் துனிசியா இடையான போட்டியில் 5-1 என்ற கணக்கில் ஸ்வீடன் வெற்றி பெற்றிருக்கிறது. உலக கிண்ண கால்பந்தில் முதல் முறையாக களமிறங்கியிருக்கிறது கப்வெர்ட் எச் பிரிவு குழுச்சுற்று ஆட்டத்தில் அது ஸ்பெயினுக்கு எதிராக ஆடியது. ஆட்டம் முடியும் வரையில் ஸ்பெயின் ஆதிக்கம் செலுத்தியது. 27 கோல் போட முயன்றது, ஆனால் ஸ்பெயினுக்கு பலனில்லை. ஆட்டம் கோல் எதுவுமின்றி சமநிலையில் முடிவுக்கு வந்துள்ளது. மற்றொரு எச் பிரிவு ஆட்டத்தில் சவுதி அரேபியாவும் உருகுவேயும் மோதின. 1-1 என்ற கோல் கணக்கில் ஆட்டம் சமநிலையில் முடிவுக்கு வந்தது. ஜி பிரிவில் உள்ள பெல்ஜியம் எகிப்து அணிகள் சந்தித்தன. அந்த ஆட்டமும் சமநிலையில் முடிவுக்கு வந்திருக்கிறது. கால்பந்து தொடரின் ஜி குழுவுக்கு இடையிலான போட்டியில் ஈரான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் நிறைவுக்கு வந்துள்ளது. உலகெங்கும் அனைவரின் கண்ணும் உலக கிண்ண கால்பந்து போட்டி மீது இருக்கிறது. ரசிகர்கள் பல்வேறு விதத்தில் விருப்பமான அணிக்கு ஆதரவை தெரிவிக்கிறார்கள். பங்களாதேஷில் உள்ள தீவிர ரசிகர் தமது வயல் மீது பெரிய கொடியொன்றை விரித்து போட்டிருக்கிறார். அந்த கொடியின் நீளம் 7.5 கிலோமீட்டர் ஆகும். அமெரிக்காவின் நியூயோர்க் நகரில் கால்பந்து ரசிகர்களை ஏற்றிச் சென்ற 5 பள்ளி பேருந்துகள் சேதமடைந்திருக்கின்றன. அமெரிக்காவின் மிசோரி மாநிலத்தில் வான்குடை சாகச விமானம் விழுந்து நொறுங்கியுள்ளது. 12 இறந்தார்கள். அவர்களில் ஒருவர் விமானி, 11 வான்குடை சாகச வீரர்கள் ஆவார்கள்.
நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 385.40 இந்திய பெறுமதியில் 109.57 ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 332.76 இந்திய பெறுமதியில் 94.62 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 418.27 இந்திய பெறுமதியில் 118.95 ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445.82 இந்திய பெறுமதியில் 126.76 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.61 இந்திய பெறுமதியில் 67.57 கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலையொலிப்பான வணக்கம் தமிழொலியிடம் பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஜ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: என்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க, உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: Viti Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare La Gonesse.
2: Mélodie et Tordre-Gelke, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:18, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:18. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்கு வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாமல் இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டார்கள் அந்த பாடல்களை கேட்டு மாறலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் அறிவிப்பாளர்கள்,
1: நல்லா இருக்கிறோம் சண்முகநாதன். நீங்கள் நீங்க அடிக்கிறீங்களே, சும்மா போய் சொல்லாதீங்க. அடி உங்க இப்படி அடிச்சா என்பது கிடைக்காதுல.
2: இன்னைக்கு
1: இல்ல, நீங்க டெய்லி ட்ரை பண்ணுங்க இந்த டைமுக்கு. அப்படியே உடனே வரும். நீங்க கை வைக்கிறீங்கள, சும்மா சொல்றீங்க. எனக்கு கை வைக்கிறீங்களா? அப்ப பயம் இல்லாதான். சரி, நீங்க அடிக்க இன்னொரு தான் அடிக்கிறா. நான் கத்தி கத்தி பாடறிய நல்லா படிச்சனீங்க, இப்படி பேச இல்லாதீங்க. நான் சிந்து பயிரை பாடத்துல இருந்து பாடல் கேக்குறீங்க. பாடறி ஏன் படிப்பறி ஏன் பள்ளிக்கூடம் நான் அறியறேன். நல்ல பாட்டா, நல்ல பாட்டா. அந்த படம் பார்த்தீங்களா? ஆற்று நடிப்பு பிடிச்சது சோமார் இண்டியா, சுஹாசினி இண்டியா. நல்லா இருக்கு. பாடறி ஏன் படிப்பறி ஏன் பள்ளிக்கூடம் நான்
2: அறியேன்,
1: பள்ளிக்கூடம்
2: நான் அறியேன். என்ன சார்
1: அறியலா கிடக்கு, கிட்ட இருக்கிறீங்க, வந்து பாத்துட்டு போங்க.
2: போட்டு புரோகிராம் திரும்பி வருதா?
1: நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மாணவர்கள்.
2: நன்றி.

0: ஒலித்த பாடலை அருகில் இருந்து சண்முகநாதன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். சண்முகநாதனை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம். வணக்கம் சித்ரா பவன் அவர்கள், நலமா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கிறோம், நன்றி.
1: நீங்களும் நல்லா இருக்கணும்னு எல்லாம் வில சுருக்கி எதிர்க்கமான பிரார்த்திட்டு கொண்டு. நான் வந்து டேட்டா குடிச்சிட்டீங்களா?
0: அது என் பஜ்ஜி தர போறீங்களா?
1: அப்பிரச்சனை இல்லை.
0: ஒருவர் அடிச்சா பாருங்க, குழப்பி கண்டு இருக்கிறார்கள்.
1: இப்போ வருதா டெலிஃபோன்?
0: டெல்லி வர இல்ல. அது வராது
1: பாட்டு
0: சரி.
1: தெரிஞ்சது
0: நன்றி வாழ்த்துகள். உங்களுக்கான பாடல் அவர் அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ வானொலியில் மலர்கின்றது.

அன்பு உறவுகளே, இந்த 01-38-32-15-40 என்ற தொலைபேசி தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. மற்ற தொலைபேசி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தடைப்பட்டிருக்கின்றது. நீங்கள் வைபருக்கும் அடித்து வந்து பாடலை கேட்கலாம் அன்பு உறவுகளே.

நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே என்று நல்ல கண்ட எல்லாரும் நீங்க நினைச்சதெல்லாம்

நதியை போல நாமும் நடந்து பயன்தர வேண்டும். கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும்.

0: நேரம் சரியாக 9:33 ஐக்கியராட்சியத்தில் 8:33 ஒலித்த பாடலை சித்ரா பவன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். பைபிள் ஊடாக பதனி மோகன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பதனி.
1: வணக்கம் அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா தங்கச்சி?
1: ஆமாம், நல்ல நலமாக இருக்கிறேன். நீங்க?
0: டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? தொலைபேசி ஒன்று வேலை செய்யவில்லை, அதுதான் அது முடியதில்லை. நீங்க என்ன பாடல
1: எடுத்து பெரிய கரைச்சல்
0: படுறேன் வேலை செய்து ரெண்டுல வரலாம்
1: தானே?
0: என்ன பாடல கேக்குறீங்க?
1: நான் இன்றைக்கு ஒரு பாடல் ஒன்று கேட்க போறேன். ஒரு கொடியில் இரு மலர்கள் படத்துல இருந்து கண்ணன் சந்நிதியில் கண்மணி புன்னகையில் என்று
2: பெருமன்
1: அண்ணன்மார் இந்த தங்கங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் அந்த பட்டதுகளை நினைச்சு இந்த பாட்டி ஒரு கேட்கிறேன்.
0: நிச்சயமாக அன்பு பாசத்துக்காக உடன்பிறப்புக்காக நீங்கள் கேட்ட பாடல் உங்கள் இல்லம் தேடி வருகின்றது. கேட்டு மகளுங்கள் நன்றி.
1: நன்றி அண்ணா. நன்றி நன்றி.
0: அவர் பதனி மோகன் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இது.

0: ஒலித்த பாடலை வந்தனி மோகன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். ஒரு குடியில் இருமலர்கள் சிறையில் இருந்து வாலி அவர்களுடைய கவிதை வரி. இந்த நேரத்தில் வானலையில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
1: தர்மஜித்தம் படத்தில இருந்து இளையராஜா என்ற ஒரு தங்க ரதத்தில் ஒரு மஞ்சள் நிலவன் பொன் மஞ்சள் நிலவன்
0: ஒரு தங்க ரதத்தில்
1: ராஜாவை நான் ராஜாத்திக்கு துணையாக தருவேனம்மா
0: என்று எழுதியிருக்கிறார் கண்ணதாசன்.
1: கண்ணதாசன்
0: நல்ல பாட்டு தானே,
1: நல்ல பாட்டு, நல்ல படம், நல்ல பாட்டு. இதெல்லாம் தியேட்டர்ல பாக்கிற ராஜன், அதெல்லாம் வீடியோ கேசட்ல பார்த்த படங்கள்.
0: அப்படியா?
1: சில படங்கள் வீடியோ கேசட்ல பார்த்து நாங்கள் 80கள்ல இருந்து 70 கடைசி 80 ஆரம்பத்துல சவுதியில இருந்து அண்ணன் பெரிய டிவி உடந்த நெல்லைக்கு அம்மா கொண்டு வந்தார் பங்கார 3-in-1 செட் உண்டு. அப்ப இருந்தால் ஒரு 50-60 பேர் வந்து பார்த்து கொண்டு நான் போயிட்டேன்.
0: ரஜினி நடிச்ச படம்,
1: ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி தங்கச்சிக்கு ஒரு ஆள் நடிக்கிறார் புது நடிகார் அவருடைய காதல் என்ன வந்து சக்கரவர்த்தி கொண்ட ஆள் ரிஷிமூரம் படத்தில் நடித்தவர் சிவாஜி ரஜன் கே ஆர் விஜயாக்கு
0: மகனை
1: அவரை காண கொஞ்சம் ரெண்டு மூன்று படத்தோட ஆள காணல அப்புறம்
0: போயிட்டார். நன்றி, உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு மாலுங்கள். நன்றி
1: நன்றி, வணக்கம் ராஜா.

0: ஒலித்த பாடலை விபி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சிலிருந்து விபியை தொடர்ந்து எங்களை பொங்கு என்ன பிறந்த நாள் வாழ்த்து புகழ் டீச்சர் சபா. நான் நலமா இருக்கீங்களா டீச்சர்? நீங்க எங்கேயோ போயிட்டீங்க.
1: எங்கேயோ போயிட்டோம். இருமலால
0: இருமலால என்ன ஒரு இருமல்
1: தெரியாது போகுது இல்ல மூன்று கிழமை ஆச்சு.
0: நன்றி. என்ன பாடல கேட்க போறீங்க? அழகு மயில் கோலம்
1: என்ன கேட்டு பாப்போம்.
0: அழகு மயில் கோலம் என்ன? அழகு மயில் கோலம் என்ன? எடுத்த பாட்டையும் அழிச்சு போட்டு
1: கெட்டிக்கார்
0: ஷியாமலா சொன்ன இருக்கு. உங்களுக்கான பாடலையும் நாங்கள் தெரிவு செய்து தருகின்றோம். வாழ்த்துக்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு
1: நன்றி. நன்றி. வணக்கம்.
0: அவர் திருமதி பத்மராணி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரியில், விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில், சுசீலா அம்மாவுடைய இனிமையான குரலில் இணைந்தவர் டாக்டர் சிங்காளி எஸ் கோவிந்தராஜன்.

0: ஒலித்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றியிருந்தார். அஞ்சலி தேவி என்கின்ற காலத்துக்கு பிறகு பார்க்கக்கூடியதாக இருந்தது. அருமையான ஒரு நடிகை லக்ஷ்மி, ஜெய்சங்கர் போன்றவர்களுடைய முன்னணி கலைஞர்களுடைய திரைப்படமாக மகனே நீ வாழ்க என்ற திரைப்படம் வெளிவந்தது. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி புஷ்பவதி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
1: என்ன
0: பாடல்
1: புஷ்பவதி?
0: காலை
1: பொன்னிற
0: வேளையில சூரியனுடைய உதயம்,
1: சூரியன் உதிக்கிறார், நல்ல காலநிலையா இருக்குது. இன்றைக்கு நான் 22 சொன்னீங்கன்னா அருமையான காலநிலை, இயற்கையை வணங்கி வேண்டி.
0: நீங்க இல்ல உஷாரா இருக்கிறீங்களா?
1: ஓமாண்ணா உஷாரா இருக்கிறேன். இன்னும் அந்த உஷார் சொல்றதுக்கு வருது இல்ல, ஓரளவுக்கு வந்து கொண்டிருக்கிறேன்.
0: ஓரளவுக்கு வந்து கொண்டிருக்கிறீங்க,
1: வேறத்தானே வேணும்.
0: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவருடைய பாடலை தருவதற்கு முதல் அன்பு உறவுகளை எங்களுக்காக அந்த பொய் வழக்கு போட்டமை பற்றிய அந்த உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். கேட்காமலே அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதில் பலருடைய பெயர்களை நான் தினமும் வாசிக்கிறேன், இப்பொழுது வாசிக்காமல் விட்டுவிட்டேன். மல்லாகன் ரவி அவர்கள் 500 யூரோ, செல்வகுமார் அவர்கள் பிரான்சில் 200 யூரோ, திருமதி பாமினி உமாகாந்தம் 150 யூரோ, திருமதி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேயில் 500 யூரோ, அகிலன் ஆர்த்திகன் அவர்கள் 500 யூரோ பேங்குக்கு அனுப்பியிருக்கிறார். திருமதி சவுந்தலா தியாகராஜ் அவர்கள் 100 யூரோ காசாக தந்தார். பிபி சிவா அவர்கள் 500 யூரோ பேங்குக்கு அனுப்பியிருக்கிறார். லாலா ரவி அவர்கள் பேங்குக்கு அனுப்பியிருக்கின்றார் 150 யூரோக்கள். இது பிரான்ஸ் நாட்டிலிருந்து அனுப்பி வைத்தவர்கள் அறிவிப்பாளர்கள். எங்களுடைய 14 அறிவிப்பாளர்களில் அருள்மொழித்தேவன் அவர்கள் உதவி செய்திருக்கிறார், இந்திரன் அவர்கள் உதவி செய்திருக்கிறார், சுரேஷ் அவர்கள் உதவி செய்திருக்கின்றார், கணேஷ் அவர்கள் உதவி செய்திருக்கின்றார், ஜெகன் அவர்கள் உதவி செய்திருக்கின்றார், சோபிதா அவர்கள் உதவி செய்திருக்கின்றார், கேமா அவர்கள் உதவி செய்திருக்கின்றார், திரு அவர்கள் உதவி செய்திருக்கின்றார், ராஜா அவர்கள் உதவி செய்திருக்கின்றார், ரகு அவர்கள் 500 உடனடியாகவே பாஸ் பண்ணிட்டார், கேது அவர்கள் 1000 மல்லி வழங்கி இருக்கின்றார்கள். இவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அதனைத் தொடர்ந்து ஜேர்மனியிலிருந்து நான் சொல்லவில்லை என்று நினைக்கின்றேன், திருமதி ரெட்னேஸ்வரி ஜெர்மனியில் இருக்கின்றார், 150 யூரோக்களை பத்மராணிக்கு அனுப்பியிருக்கிறார். ரஜினி ஆண்டன் அவர்கள் 100 யூரோக்கள், பாஸ்கரன் அவர்கள் 200 யூரோக்கள் பத்மராணிக்கு அனுப்பியிருக்கிறார், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் 100 யூரோக்கள் பத்மராணிக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். புதிதாக வந்தது திருமதி தவமலன் நகுலேஸ்வரன் அவர்கள் 150 யூரோக்கள், திருமதி வதனி மோகன் அவர்கள் 200 யூரோக்கள், திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள் 200 யூரோக்கள், திருமதி தேவேந்திரம் அம்மா 100 யூரோக்கள், பத்மராணி ராஜரட்னம் அவர்கள் 300 யூரோக்கள், ஜெயந்தி அவர்கள் 150 யூரோக்கள், ரஜினி நாகேந்திரம் அவர்கள் 400 யூரோக்கள், உதயன் அவர்கள் 200 யூரோக்கள், இந்திரா சகோதரிகள் இத்தாலியில் வசிப்பவர் ஒருவர் ஜெர்மனியில் வசி 200 யூரோக்கள், மீரி டாக் மெக்லின் அவர்கள் 200 யூரோக்கள், சாந்தினி வடிவேல் அவர்கள் 150 யூரோக்கள், சுபாசினி பத்மநாதன் அவர்கள் 200 யூரோக்கள், மீனா மகேஸ்வரன் அவர்கள் 250 யூரோக்கள் பத்மராணியிடம், திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 150 யூரோக்கள், திருமதி ஜெனி அன்டன் அவர்கள் 125 யூரோக்கள் அனுப்பியிருக்கின்றார்கள். சரி அன்புறவர்களே, மற்றது எங்களுடைய நேயர்கள் பிரான்சில் இருக்கின்றவர்கள் தந்திருக்கின்றார்கள் நிறைய. அந்த வகையில் எல்லோருக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புறவர்களே, ஒருவராக அனுப்பி அனுப்பி நீங்கள், அதாவது பத்மராணிக்கு அனுப்புபவர்கள் உங்களுடைய பெயர்களை பத்மராணியிடம் எடுத்து கூறி பெயரை அவர்களிடம் கொடுங்கள், நாங்கள் கூறவில்லை என்று சொல்லாதீர்கள். அதே மாதிரி பிரான்ஸ் நாட்டில் இருப்பவர்கள் நீங்கள் கொண்டு வந்தும் தரலாம் இங்கே நிலைய கலையத்திற்கு, அல்லது நீங்கள் பேங்கிலேயும் போடலாம் என்பதனையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பத்மராணி அங்கா அழைப்பை ஏற்படுத்துகின்றார் என்னும், சொல்லுங்கள் பத்மராணி.
2: இல்ல சியாமலா தான் சொல்றீங்க? இல்ல
0: சியாமலா இருட்டடிப்பு தான், கண்ணூர் வாட்டரும் பிள்ளை கண்டு சியாமலா அவர்கள் 300 சொன்னார் சகோதரி. இப்ப சொன்னா நீங்க கேட்காம பாவ எனக்கு டெல்லி முடிஞ்சுக்கிறீங்க. அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்ளணும். சரி, அவர் போயிட்டார். ஆகவே எங்களுடைய புஷ்பதி அம்மா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்

பரிஷ் ரமேஷ் அவர்கள், நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தியிருந்தீர்கள். உங்களுடைய அழைப்பு கிடைக்கவில்லை. அந்த தொலைபேசி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தடைப்பட்டிருக்கின்றது.

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில்.

முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் டி வி பந்தலசேன உள்ளிட்ட விசாரணை அதிகாரிகள் கடந்த 14ஆம் தேதி நுரைச்சோலை லக் விஜய மின் உற்பத்தி நிலையத்துக்கு விசேட கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். டிட்வா புயலால் சேதமடைந்த உள்நாட்டு பிரதான தொடர்ந்து பாதையை சீரமைக்கும் பணிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவடையும் என்று தொடர்ந்து திணைக்களம் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்த போது உள்நாட்டு தொடர்ந்துக்கு பேரிடரால் ஏற்பட்ட சேதத்தின் மதிப்பு 300 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. தற்கொலைகள் தொடர்பான காணொலிகள் மற்றும் பதிவுகளை சமூக ஊடகங்களில் பகிர வேண்டாம் என்று பொதுமக்களிடமும் ஊடகங்களிடமும் சுகாதார நிபுணர் டாக்டர் சதுரியா கேட்டுக் கொண்டுள்ளார். இத்தகைய நடவடிக்கைகள் சமூகத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார். நெல்லுக்கான நிர்ணய விலையை அரசாங்கம் வழங்க வலியுறுத்தி கிள்ளச்சி விவசாயிகள் இன்றைய தினம் கவனயீர்ப்பு பேரணி ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். நாடாளுமன்றில் பொய்யுரைக்கும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கலாநிதி சிதம்பரநாதன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். வீட்டு வேலைகளை ஒரு முறையான வேலைத்துறையாக அங்கீகரித்து தொழிலாளர் உரிமைகளை வலுப்படுத்துவதற்கான அடிப்படை நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக தொழிலாளர் அமைச்சு விடுத்துள்ள விசேட ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தடுப்பு காவலில் உள்ள சுரேஷ் சிலைக்கு இழைக்கப்பட்டதாக கூறப்படும் அநீதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை எடுப்பதற்கான வழிகள் திறந்தே காணப்படுகிறது. ஆனாலும் அதற்கு அவர் முதலில் உயிருடன் இருக்க வேண்டியது அவசியம் என்பதால் தனது உண்ணாவிரத போராட்டத்தை உடனடியாக அவர் கைவிட வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் இடம்பெற்று வரும் விசாரணைகள் தொடர்பில் திலித் யவிர விமல் வீரவன்ச உதயகம்பன் வீல சுகீஸ்வர பண்டார மகிந்த பத்ரானா மற்றும் அசங்க நவரண்ணா ஆகியோர் ஊடகங்கள் முன்னால் தெரிவித்த கருத்துக்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக குற்றப்பிணைவு திணைக்களம் நேற்று கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலை காவலில் வைக்கப்பட்டிருந்த போது பல்வேறு விதமான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் முறைப்பாடு குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வரான ஜோசித ராஜபக்ச இன்றைய தினம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தமக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்று தீர்ப்பளிக்குமாறு கோரி ஜோசித ராஜபக்சாவினால் மறு ஆய்வு மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் புங்குடிதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தினால் உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பினை யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றம் குற்றவாளிகள் முன்னிலையில் வாசித்து மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. நாளாவிய ரீதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காகவும் சித்திரவதைகள் இடம்பெறாதிருப்பதை உறுதிப்படுத்துவதற்காகவும் நேற்று நாட்டை சென்றடைந்த சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் உபகுழுவின் பிரதிகள் இன்று அல்லது நாளை வெலிக்கடை சிறைச்சாலைக்கு களவிஜயத்தை மேற்கொள்ள இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கைக்கான சீன மக்கள் குடியரசின் தூதரகத்தின் புதிதாக நியமிக்கப்பட்ட பாதுகாப்பு ஆலோசகர் சிரேஷ்ட கேர்னல் பூசியா பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசிங்ராவை நேற்று கொழும்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தம் சந்தித்து உரையாடியிருக்கிறார். வளைகுடா பிராந்திய பதட்டங்கள் தணிந்து உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை ஸ்திரம் அடைந்துள்ள நிலையில் அதன் உண்மையான லாபத்தை உடனடியாக நாட்டு மக்களுக்கு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கர் அணுவுக்க கோரிக்கை விடுத்துள்ளார். லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவின் 23 பிராந்திய அலுவலகங்களை திறப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முகாமைத்துவ சேவை உதவியாளர்கள் சேவைக்காக 1600 பேர் இணைத்துக் கொள்ளப் போவதாக பொது நிர்வாக அமைப்பு தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடத்த தீர்மானித்துள்ளமை 2ஆம் மற்றும் 3ஆம் தடவையாக பரீட்சைக்கு தோற்ற உள்ள பரீட்சார்த்திகளுக்கு கிடைக்கும் அநீதியாகும். பரீட்சையை நடத்த தீர்மானித்துள்ள தினத்தை அரசாங்கம் பிற்போட வேண்டும், இல்லையே உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை முறல் வழக்கு தாக்கல் செய்ய நேரிடும் என்று பிதுருகல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில தெரிவித்திருக்கிறார். பாடசாலை மாணவர்களுக்கிடையில் உடல் பருமன் அதிகரித்து வரும் நிலை காணப்படுவதாக

சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. குத்தகை அடிப்படையில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் நபர் ஒருவர் தனது காணியில் வனவிலங்குகள் மற்றும் பிற உயிரினங்களை வேட்டையாடுவதற்காக சட்டவிரோதமாக கம்பி பொறிகளை அமைத்திருந்தார். இதுகுறித்து தகவல் வழங்கிய ஊடுவிலாளர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ராகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொடிவுகும்பர பகுதியில் நேற்று வலான மத்திய ஊழல் ஒழிப்பு படையினரால் நடத்தப்பட்ட முற்றுகையின் போது பெருந்தொகையான சட்டவிரோத மதுபானத்துடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீர்கொழும்பு பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் நடத்தப்பட்டு வந்த வெச்சார விடுதியொன்றை வலான மத்திய ஊழல் ஒழிப்பு படையினர் முற்றுகையிட்டு 3 சந்தேக நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். தங்கச்சங்கிலி கொள்ளை உள்ளிட்ட பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய தேடப்பட்டு வந்த சந்த நபர் ஒருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் கட்டானா போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜால தேசிய சரணாலயத்தினுள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டங்களை மீறி சபாரி வாகனங்களிலிருந்து இறங்கி நடந்து சென்ற 5 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேற்கு சப்ரகம மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் பல சுற்று மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று எதிர்வு கூறியுள்ளது. அந்தனகல கரஸ்நாகல நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக கம்பகா மாவட்டத்தின் பல பகுதிகளில் நீர் விநியோகம் தடைபட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் டெங்கு நோய் தாக்கத்தின் வீரியம் தற்போது ஒரு பாரிய தொற்று நோய் மட்டத்துக்கு தீவிரமடைந்துள்ளதாக நிர்வாக சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபயரண்ண தெரிவித்திருக்கிறார். செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 4000 ரூபாவால் அதிகரித்து 3,62,500 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,313 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில், மத்திய அரசு கடந்த 12 கால ஆட்சியில் சாதாரண மக்களின் வாழ்வை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தியதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக காவல்துறையில் ஒரு DIE, 55 SPக்கள் என்று 56 காவல்துறை அதிகாரிகள் நேற்று பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். தமிழக அரசின் முழு ஒப்புதல் இல்லாமல் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது என்று திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலர் துரைமுருகன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டத்தில் 2.3 கோடிக்கு அதிகமான மக்கள் டெல்லியில் வசித்து வருவது கணக்கெடுப்பாளர்களால் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஜெய்ப்பூர் போராட்டத்தில் கரப்பான் பூச்சி கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு பல தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17 முதல் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த 6 முதல் 8 வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவித்திருக்கிறார். செலவிக்கியாவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டு பாரம்பரிய முறைப்படி பான் உப்பு கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு தடைகளுக்கு பிறகு இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட இருப்பதால் இந்திய ஏற்றுமதியாளர்களிடையில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. தாங்கள் பாகிஸ்தானியர்களை ஒருபோதும் நம்புவதில்லை என்று இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் ருவான் அசார் நேற்று தெரிவித்திருக்கிறார். மணிப்பூரில் இரு பிரிவினரிடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 இளைஞர்கள் காயமடைந்துள்ளார்கள். புதுடில்லி விமான நிலையத்தில் வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானின் ஆலோசகர் 2.5 மணி நேரம் காத்திருந்து சொந்த நாடு திரும்பிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் அதுகுறித்து இந்திய துணை தூதருக்கு அழைப்பாணை அனுப்பி வங்கதேசம் தங்களது அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது. திருவள்ளுவர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி அருகே வடமாநில குடும்பத்தைச் சேர்ந்த 2.5 வயது பெண் குழந்தை வடமாநில இளைஞரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு புதரில் வீசப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த குழந்தை நேற்று உயிரிழந்து போனது. இந்தியா தனது வான்வெளி மற்றும் கடல்வெளி பாதுகாப்பு திறனை மேம்படுத்தும் வகையில் அடுத்த தலைமுறை ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது. சர்வதேச யோகா தின விழாவையொட்டி கும்முடிப்பூண்டியில் செயல்படும் ஸ்ரீ சங்கரி யோகா பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தைச் சேர்ந்த 75 மாணவர்கள் தொடர்ந்து 5 நிமிடங்கள் லகு வஜ்ராசனம் என்ற யோகாசனத்தில் நின்று நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்திருக்கிறார்கள்.
டெல்லியின் பல்வேறு பகுதியில் நேற்று பிற்பகல் வானிலை மாற்றம் ஏற்பட்டு புழுதி புயல் தாக்கியது. இதனால் வீதிகள் கண்ணுக்கு தெரியாத வகையில் புழுதி மூட்டம் படர்ந்திருந்தது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஜூன் 26 முதல் 28 வரை வருடாந்த ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,480 ரூபாவாகவும் கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,060 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் உக்ரைனின் முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா நேற்று அதிகாலை நடத்திய பயங்கர வான்வெளி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்தார்கள், 53 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அமெரிக்க ஈரான் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். வரும் வெள்ளிக்கிழமை ஜெனிவாவில் ஒப்பந்தம் நேரில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாக திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இஸ்ரேலிய படைகள் லெபனான், சிரியா, காசா ஆகிய பகுதிகளிலிருந்து வெளியேறப்போவதில்லை, கால வரம்பின்றி அங்குதான் இருக்கும் என்று தற்காப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறியிருக்கிறார். அமெரிக்காவும் ஈரானும் செய்து கொண்ட உடன்பாட்டில் லெபனானில் நடக்கும் போரையும் முடிவுக்கு கொண்டுவர இணக்கம் காணப்பட்ட சூழலில் அவரின் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கூகுள் நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நிகழ்ச்சியில் இருந்து மாணவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறியதால் சலசலப்பு ஏற்பட்டது. தெற்கு கலிபோர்னியாவின் மொஜாவே பாலைவனத்தில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தில் P-52 ரக குண்டுவீச்சு விமானம் ஒன்று புறப்பட்ட சிறிது நேரத்திலே விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்து எரிந்ததில் அதில் பயணம் செய்த 8 பேரும் பலியானதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே வன்முறை வெடித்துள்ளது. இவியன் நகரில் G7 உச்சநிலை கூட்டம் நடக்க இருக்கும் வேளையில் அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. சூடான் மோதலில் ட்ரோன் தாக்குதல்களில் இந்த ஆண்டு மட்டும் 1,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளார்கள். பாகிஸ்தானில் காவல்துறை அதிகாரியொருவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சிறுமியை தவறுதலாக சுட்டுக் கொன்றிருக்கிறார். கொள்ளை சம்பவத்தின் போது சந்தேக நபர்கள் ஒரு காரில் இருந்த குடும்பத்தை பிணைப்பிடித்து வைத்திருந்த போது இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. 2030 ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் வருவாய் $1 trillion எட்டக்கூடும் என்று அதன் தலைவர் எலான் மஸ்க் தெரிவித்திருக்கிறார். பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் 16 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு சமூக ஊடக தடையை அறிவித்திருக்கிறார். காணொலி விளையாட்டு, இணைய நேரலை தளங்கள் ஆகியவற்றுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். போலந்தில் ஒரு வீட்டில் 29 சிசுக்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அத்தொடர்பில் மக்லேனா என்ற பெண் மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சீனாவில் நாய் மாமிச விற்பனை மீண்டும் பேசு பொருளாகி இருக்கிறது. சுடோ எனப்படும் பிரபல நாயின் மறைவு அதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. சீனாவின் கெனான் மாநிலத்தில் தொடர்ந்து 2 குளிர்ந்த பானங்களை அருந்திய சிறுவர் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். 3 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வெப்பமான நாட்களில் திடீரென அதிகளவு குளிர்ந்த நீரை அருந்துவதை தவிர்க்க வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். அத்துடன் முதியோரும் அளவுக்கு அதிகமான குளிர்ந்த நீரை அருந்தக்கூடாது என்று நிபுணர்கள் ஆலோசனையில் தெரிவிக்கிறார்கள். ஜப்பான் மத்திய வங்கி தனது வட்டி வீதத்தை 1 விழுக்காடு உயர்த்தியுள்ளது. அது கடந்த 31 ஆண்டுகளில் காணாத உயர்வு என்று கடந்த டிசம்பர் மாதத்துக்கு பிறகு நடக்கும் முதல் வட்டி உயர்வாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கு போரால் உலகளவில் விலைவாசி கடுமையாக உயர்ந்துள்ளது. உலகின் முன்னணி யூடியூபரான மிஸ்டர் பீஸ்ட் யூடியூப் வரலாற்றில் முதன்முறையாக 500 மில்லியன் அதாவது 50 கோடி சாந்தாதாரர்களை பெற்று வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகளில் முத்தரப்பு ஒருநாள் தொடரின் சூப்பர் ஓவரில் இந்தியா ஏ அணியை வீழ்த்தி இலங்கை ஏ அணி அசத்தல் வெற்றி பெற்றுள்ளது. மன அழுத்தத்துடன் போராடியதாகவும் கிரிக்கெட் விளையாடுவதையே கைவிட நினைத்ததாகவும் இந்திய வீராங்கனை ஸ்ரீலங்கா பட்டேல் தெரிவித்திருக்கிறார். விராட் கோலி திமிர் பிடித்தவர், அடங்காதவர் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி நேற்று தெரிவித்தார். நியூசிலாந்தில் நடைபெறும் நேசன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி தனது முதல் ஆட்டத்தில் 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை நேற்று வென்றிருக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஸ்வீடன் துனிசியா இடையான போட்டியில் 5-1 என்ற கணக்கில் ஸ்வீடன் வெற்றி பெற்றிருக்கிறது. உலக கிண்ண கால்பந்தில் முதல் முறையாக களம் இறங்கியிருக்கிறது
கப்வெர்ட் எச் பிரிவு குழுச்சுற்று ஆட்டத்தில் அது ஸ்பெயினுக்கு எதிராக ஆடியது. ஆட்டம் முடியும் வரையில் ஸ்பெயின் ஆதிக்கம் செலுத்தியது. 27 முறை கோல் போட முயன்றது, ஆனால் ஸ்பெயினுக்கு பலனில்லை. ஆட்டம் கோல் எதுவுமின்றி சமநிலையில் முடிவுக்கு வந்துள்ளது. மற்றொரு எச் பிரிவு ஆட்டத்தில் சவுதி அரேபியாவும் உருகுவேயும் மோதின. 1-1 என்ற கோல் கணக்கில் ஆட்டம் சமநிலையில் முடிவுக்கு வந்தது. ஜி பிரிவில் உள்ள பெல்ஜியம் எகிப்து அணிகள் சந்தித்தன. அந்த ஆட்டமும் சமநிலையில் முடிவுக்கு வந்திருக்கிறது. கால்பந்து தொடரின் ஜி குழுவுக்கு இடையிலான போட்டியில் ஈரான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் நிறைவுக்கு வந்துள்ளது. உலகெங்கும் அனைவரின் கண்ணும் உலக கிண்ண கால்பந்து போட்டி மீது இருக்கிறது. ரசிகர்கள் பல்வேறு விதத்தில் விருப்பமான அணிக்கு ஆதரவை தெரிவிக்கிறார்கள். பங்களாதேஷில் உள்ள தீவிர ரசிகர் தமது வயல் மீது பெரிய கொடியொன்றை விரித்து போட்டிருக்கிறார். அந்த கொடியின் நீளம் 7.5 கிலோமீட்டர் ஆகும். அமெரிக்காவின் நியூயோர்க் நகரில் கால்பந்து ரசிகர்களை ஏற்றிச் சென்ற 5 பள்ளி பேருந்துகள் சேதமடைந்திருக்கின்றன. அமெரிக்காவின் மிசோரி மாநிலத்தில் வான்குடை சாகச விமானம் விழுந்து நொறுங்கியுள்ளது. 12 பேர் இறந்தார்கள். அவர்களில் ஒருவர் விமானி, 11 பேர் வான்குடை சாகச வீரர்கள் ஆவார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 385.40 ரூபாய், இந்திய பிரமதியில் 109.57 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 332.76 ரூபாய், இந்திய பிரமதியில் 94.62 ரூபாய், 1 ஸ்விஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 418.27 ரூபாய், இந்திய பிரமதியில் 118.95 ரூபாய், 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 445.82 ரூபாய், இந்திய பிரமதியில் 126.76 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 237.61 ரூபாய், இந்திய பிரமதியில் 67.57 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால டென்ட் கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டா? மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு. இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: Viti Superstore, Gala Gonesse Sasselil,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
2: Mélodie et Tordre-Prélaque, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bu, Tolébissi-Lacam, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: நேரம் சரியாக 10:20, ஐக்கிய ராஜ்யத்தில் 9:20. இந்த நேரத்தில் வானிலையில் மலர்கின்றது. திருமதி பேராசிரியை ஜெயந்தாசிரி பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரை ஒன்றினை உங்களுக்காக தருகின்ற நண்பர்களே,
6: மகிழ்ச்சியா அரங்கம் அதிர்ற மாதிரி ஒரு வணக்கம் சொல்லுங்க. அதை யாருக்கு கொடுக்க போறேன்னு நான் சொல்லிடுறேன். வணக்கம். இந்த வணக்கம் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் சொந்தமானது, குறிப்பாக உங்க சேர்மன் சாருக்கு மொத்தமாக இந்த வணக்கத்தை கொடுத்துடலாம். உங்க கைத்தட்டல் கூட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. நன்றி, நன்றி. நான் இது கூடவே இன்னொரு வரியும் சொல்வேன். உங்க பக்கத்துல யாராவது கை தட்டாம உட்கார்ந்து இருந்தாங்கன்னா உங்க கையை கடன் வாங்கி கூட நீங்க தட்டலாம். இல்ல, வேறொன்றுமே இல்ல, ஒரு வணக்கம் சொல்லும் பொழுது உங்க பிரின்சிபல் மேம் குட் மார்னிங் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மார்னிங் உங்ககிட்ட இருந்து வந்தது. வணக்கத்தை எதற்காக உங்க சேர்மன் சாருக்கு கொடுக்குறீங்க? ஒரு நபர் காணக்கூடிய கனவினுடைய அளவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய கனவுகள் உள்ளங்கையில வைக்கக்கூடிய சாதாரண ஒரு கடுகு நொடிய அளவுல வரலாம். ஆனா உங்க சேர்மன் சாருடைய கனவு எவ்வளவு பிரம்மாண்டமானது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய கல்வி சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு விண்ணுக்கும் மண்ணுக்குமாக இருக்கக்கூடிய ஒரு கனவு. அது மட்டும் அல்ல, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்காக ஒரு நபரால் உட்கார்ந்து இவ்வளவு பிரம்மாண்டமான கனவு காண முடியும் அப்படின்னா, உங்களாலே என்னாலே என்ன தர முடியும்? ஒரு கைத்தட்டல் மட்டும்தானே தர முடியும். நன்றி. கூடவே உங்களுடைய வணக்கத்தின் ஒரு பகுதியை 1998 இந்த ஸ்தாபனத்தோடு இருக்கக்கூடிய டாக்டர் ராஜேந்திரன் அவர்களுக்கு, உங்களுடைய பிரின்சிபல் மேடம்க்கு, வைஸ் பிரின்சிபல் மேடம்க்கு, மேலே இருக்கக்கூடிய எல்லாருக்கும். அது மட்டும் அல்ல, அடுத்த ஒரு வருடம் 2023-24 வரை உங்களை வழிநடத்த போகிற, உங்களுக்காக கனவு காண்கின்ற, உங்களுக்காக கொள்கை கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்கக்கூடிய, தலையில் மணிமகுடம் அணிந்து கொண்டு உட்கார்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நீங்க சரியா கை தட்டல. நன்றி. என்ன காரணம்? ஒரு சில குழந்தைகள் வரும்பொழுது மட்டும் கைத்தட்டல் பெரும் இறைச்சலாக இருந்தது. மேடையில் இருக்கக்கூடிய நாங்க கூட அவங்க காதல விழுகிற மாதிரி கிண்டலாகவே கேட்டோம், என்ன சொல்லிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. ஆனா அத்தனை பேருக்கும் கைத்தட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அடுத்து நான் சொல்ல வேண்டிய ஒன்று, எத்தனை குழந்தைகள் கையில் ஒரு சின்ன ஒரு குறிப்பேடோடு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இனிமேலாவது என்ன, ரொம்ப அழகாக ஒரு ஆக்ஷன் பிளான் போட்டிருக்காங்க. அதுல கூட நான் பார்த்ததுல மேத்ஸ் டிபார்ட்மெண்ட், பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் தான் செமினார்ஸ் ரொம்ப அதிகமாக நடத்த போறோம் அப்படின்னு மிகப்பெரிய கனவுகளை கொடுத்துருக்காங்க. இன் ஃபியூச்சர் Whenever you make it a point to assemble here, இங்கே வருவதற்காக உங்களுக்கு அழைப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் எத்தனை அவசரமாக இருந்தாலும் சரி, உங்களது தோழி உங்களை எத்தனை வேகமாக விரட்டி கொண்டு கூட்டி வந்து உட்கார வைத்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் கையில் ஒரு சின்ன குறிப்பேடும் ஒரு பேனாவும் இல்லாமல் வருவது இல்லை அப்படின்னு ஒரு முடிவை இந்த தேதியில நம்ம எடுக்கலாம். என்ன காரணம், வந்து சொல்லக்கூடிய நபர்கள் உங்க பிரின்சிபல் மேம் சொல்லும் பொழுது அவ்வளவு அழகாக சொன்னாங்க, மனதில் உறுதி வேண்டும்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்து கனவு மெய்ப்படுறதை பத்தி எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, ஆனா அந்த விரும்பின பொருள் உடனடியாக என் கையில கிடைக்கணும். எனக்கும் அந்த மாதிரி தான், சில சமயம் அது நல்லதாக இருக்கலாம், சில சமயம் அது கஷ்டமாக கூட மாறலாம், ஆனால் உடனடியாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய மன அமைப்பை பற்றி கூட ரொம்ப அழகாக சொன்னாங்க. எத்தனை குழந்தைங்க கேட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இன் ஃபியூச்சர் வரும்பொழுது தான், நாளைக்கு மறுபடியும் கலியமூர்த்தி சார் வரப்போறாரு, வரும்பொழுது கையில் ஒரு சின்ன குறிப்பேடு எடுத்துக்கோ, தேதி அங்கே எழுது அம்மா, அந்த தேதி அங்கே எழுதிட்ட அப்படின்னு சொன்னால் அதற்கப்புறம் அன்றைக்கு உன் மனதில் விழுந்த விதைகள் என்ன அப்படின்னு அடையாளம் தெரிவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உங்களிடம் என்ன தலைப்பில் பேச போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக மின்னஞ்சல் மூலமாக உங்களுடைய பிரின்சிபல் முதல்வர் கல்லூரி முதல்வருக்கு நான் சொல்லியிருந்தேன். தெளிந்த நல் அறிவு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். ஏன்னா மனதில் இருந்து வேண்டும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று தனியாக போட்டுட்டாங்க. அதற்கப்புறம் பாரதியுடைய இந்த வேண்டும் அப்படிங்கிற பட்டியல் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு சின்ன பேப்பரை கொடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டால் என்னதெல்லாமோ கேட்போம். ஆனால் பாரதி கேட்கக்கூடிய வேண்டும் அப்படிங்கிற பட்டியல் மிக அழகானது, மிக அருமையானது, ஆழமானது, தீர்க்க தரிசனம் உள்ள ஒரு பட்டியல் அது. அந்த தீர்க்க தரிசனம் உள்ள பட்டியலில் மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிறது ஒரு தனியாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் எடுத்தீங்கன்னா, தொடங்கும் போதே எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படின்னு தொடங்குவாரு. என்னெல்லாம் நினைக்கிறேனோ அதெல்லாம் நடக்கணும். ஆனால் ரொம்ப அபாயகரமான ஒரு விண்ணப்பம் இல்லையா? நீங்க ஆண்டவனா இருந்தா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சு பார்ப்பீங்க. பக்தன் உங்ககிட்ட வந்து எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படின்னா, ஆமாம் பக்தா உனக்கு வழங்கினேன் அப்படின்னு வரம் தரமாட்டீங்க. நீங்க தெய்வமாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்பீங்களா? அடுத்த நிமிடம் பாரதி என்ன சொல்றான், ஐயோ தப்பா நினைச்சிடாது, எதையோ நான் என்ன போறது இல்ல, எண்ணிய முடிதல் வேண்டும், அதுக்கு அடுத்த வரி மிகவும் முக்கியமானது, நல்லவே எண்ணல் வேண்டும். என்ன நினைக்கிறோமோ அது நல்லதாக இருக்கணும். எனக்கு நல்லதாக இருக்கிறது இல்ல, ஊருக்கு நல்லதாக இருக்கிறது இல்ல, உலகத்துக்கே நல்லதாக இருக்கணும். இன்றைக்கு நல்லது நாளைக்கு நல்லதல்ல, என்றென்றைக்கும் நல்ல விஷயங்களை மட்டும்தான் நினைக்கணும். அதனால நல்லவே எண்ணல் வேண்டும். நீங்க கடவுளாக இருந்தா நினைப்பீங்க, தேவலையே கொஞ்சம் புத்திசாலியான பக்தன் தான், அப்ப எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், அதற்கு அடுத்தது என்ன அப்படின்னா திண்ணிய நெஞ்சம் வேண்டும், உறுதியான நெஞ்சம் எனக்கு வேணும். நாம இப்படி கேட்க மாட்டோம். என்ன காரணம், வள்ளுவர் கிட்ட போய் நின்னீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, நீ நினைக்கிறதெல்லாம் உனக்கு நடக்கணும், ஆனா கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு சொல்லுவாரு. என்ன கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ணியர் எண்ணியாங்க எய்துவர், என்ன ஆசைப்படுறோமோ அது அடுத்த நிமிஷம் கைவசமாகணும் அப்படின்னு நீ கேட்கறதெல்லாம் நடக்கும், ஆனால் கண்டிஷன்ஸ் அப்ளை, கண்டிப்பாக சில கட்டாயங்களுக்குள்ள நீ போகணும். என்ன அது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எண்ணியர் எண்ணியாங்க எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறின் மனதில் உறுதி இருக்குமே ஆனால். அப்போ எண்ணிய முடிதல் வேண்டும், சரி நல்லவே எண்ணல் வேண்டும், மிகச்சரி. அடுத்தது நல்லவே என்றதுக்கு என்ன வேணும் தெரியுமா, மனதில் உறுதி வேணும். உறுதி இல்லாமல் எப்பொழுதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய மனதினால நல்லவற்றை எண்ணவே முடியாது. உங்ககிட்ட கூட நான் தனியா கூப்பிட்டு உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, பெரும்பாலான குழந்தைகள், அதுவும் பதின்பருவத்து குழந்தைகள் சொல்லக்கூடியது, நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்கு, எதிர்மறையான எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு, அச்சங்கள் வந்துட்டே இருக்கு, ஐயங்கள் வந்துட்டே இருக்கு, சந்தேகங்கள் வந்துட்டே இருக்கு, இதில் நான் தோற்று விடுவேனோ அப்படிங்கிற அச்சத்தோட தான் நான் எதுலையும் காலை வைக்கிறேன், இதுல இருந்து நான் எப்படி வெளியில வருது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பாரதி ரொம்ப அழகா பக்கத்துல கொண்டு வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடியது, திண்ணிய நெஞ்சம் வேண்டும், மிகவும் உறுதியான நெஞ்சம் வேண்டும். ஆனா அந்த மிக உறுதியான நெஞ்சம் எப்ப கிடைக்கும் தெரியுமா, தெளிந்த நல் அறிவு வேண்டும். தெளிவான அறிவு இருக்கணும், அதுவும் நல்ல அறிவு இருக்கணும். அப்போ உங்களுக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, தெளிந்த நல் அறிவு வேண்டும். தெளிந்த நல் அறிவு கிடைச்சது அப்படின்னா திண்ணிய நெஞ்சம் வந்துடும், திண்ணிய நெஞ்சம் வந்ததுன்னா நல்லவே எண்ணக்கூடிய பக்குவம் வந்துடும், நல்லவே எண்ணக்கூடிய பக்குவம் வந்தது அப்படின்னா எண்ணிய கண்டிப்பாக முடிந்துவிடும். ரிவர்ஸ்ல இருந்து இது போகணும், ஒத்தொத்தப்படியா இறக்கி இறக்கி உங்களை கொண்டு வந்து நிற்கக்கூடிய அந்த பாரதி மாதிரி திருப்பி அங்கிருந்து போனீங்கன்னா தெளிந்த நல் அறிவு வேண்டும். இந்த தெளிந்த அறிவு வேண்டும்னு கேட்டிருக்கலாம், நல் அறிவுன்னு மட்டும் கேட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா தெளிந்த நல் அறிவு அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டமானது, மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டிய ஒன்று அப்படின்னு உற்று பார்க்க வேண்டிய ஒரு வேலையாக இருக்கு. இந்த தெளிந்த நல் அறிவு வேண்டும் அப்படிங்கிற இடத்து பக்கத்துல வச்சுக்கலாம். இன்றைய தேதியையும் அதுல மறக்காம மனதுக்குள்ள எழுதிக்கலாம். இன்றைய தேதி இன்னைக்கு நாம எல்லாம் சந்திச்சிருக்கோம், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழு அமைப்புக்காக தலைவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. தலைவர்கள் மட்டுமல்ல, துணைத் தலைவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, உதவக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அத்தனை பேருக்கும் மணிமகுடம் சூட்டியிருக்கும். அவர்கள் யார் என்ற ஒரு அடையாளத்தையும் அவர்களுக்காக கொடுத்திருக்கோம். அது போக இல்லாமல் கையில் ஒரு ரோஜாவையும் கொடுத்திருக்கோம். பதவி மிகவும் அழகாக ரோஜாவை போல கவர்ச்சியாக இருக்கலாம். நான் பிடித்துக் கொண்டிருக்கிற கைக்குத்தான் தெரியும் அதில் இருக்கக்கூடிய முள் எங்கே குத்துகிறது என்று. அதனால ஒரு ரோஜாவை கொடுத்தது கூட இட்ஸ் ஹைலி சிம்பாலிக், ரொம்ப ரொம்ப பெரிய குறியீடாக தான் கொடுத்துருக்கோம். அங்கிருந்து பார்ப்பவர்களுக்கு அழகான ரோஜா பூ தான் தெரியுமே தவிர, கையில் இருந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது அந்த குழந்தைகள் அதை பிடிக்கக்கூடிய இடத்துல தான் தெரியும் அந்த முள் எங்கே இருக்கிறது. அந்த முள் குத்தலையும் தாங்கிக் கொண்டு ரோஜாவை போல் எப்பொழுது புன்னகைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த தெளிந்த நல் அறிவு வேணும் அப்படின்னா இந்த கைத்தட்டல் உங்களுக்கானது. ஏன்னா இடையில நின்று அந்த கைத்தட்டலை நான் வாங்கக்கூடாது, அவங்ககிட்ட நேராது போகணும். இது படிப்படியா பார்த்துட்டே வரலாமா. முதல் படி என்னவாக இருக்கும் இந்த குழந்தைகள் மட்டும் இல்ல உங்களுக்கும், ஏன்னா இவர்களுக்கு இவ்வளவு அழகாக மரியாதை செய்யப்பட்ட போது அங்க அரங்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் மனதில் தோன்றியது, எனக்கு ஒரு நாள் வரும், நானும் இந்த மேடையில் ஏறுவேன், எனக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு கிடைக்கும், எனக்காகவும் கைத்தட்டுவார்கள், வேகமாக நான் போக வேண்டும் என்னும் பொழுது என்னுடைய கல்லூரியினுடைய இந்த மிகப்பெரிய கல்வி சாம்ராஜ்யத்தினுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய ஐயா அப்படியே நிறுத்தி ஒரு புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்வாரு. இது எத்தனை அழகான ஒரு விஷயம். அங்க உட்கார்ந்து இருந்த பொழுது எத்தனை குழந்தைங்க மனதுல வந்தது, கை தூக்க முடியுமா? நாட் பேட் அட் ஆல், நாட் பேட் அட் ஆல். உங்களுக்காக நீங்களே ஒரு தடவை கை தட்டிக்கோமா, இவ்வளவு பெரிய கனவு கண்டிப்பா வேணும். சரி, அப்ப நம்மளுடைய முதல் விஷயம் என்னவாக இருக்கணும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். அதுவும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியாச்சு. இந்த தெளிந்த நல் அறிவு வேணும் அப்படின்னு சொன்னா முதல்ல மனதுல இன்னைக்கு போய், அதுக்குதான் குறிப்பிட்டு சொன்னேன், வீட்டுக்கு போன உடனேயோ அல்லது விடுதிக்கு போன உடனேயோ எழுதி வைக்க வேண்டிய ஒன்று, தேதியை போட்டுட்டு தெளிந்த நல் அறிவு வேண்டும் ஸ்டெப் ஒன், முதல் படியாக நான் என்ன செய்யணும் அப்படின்னா, கல்லூரிக்கிட்ட இருந்து நீ நிறைய எதிர்பார்க்கிற, உன்னுடைய ஆசிரியர்கள் கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிற, முதல்வர்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிற, ஏன் பின்னால் உட்கார்ந்துருக்கக்கூடிய உங்களுடைய பிரதிநிதிகள் கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிற, சமுதாயத்துக்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிற, தாய்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிற, தந்தை கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிற, அதிர்ஷ்டவசமாக உன்னோடு உடன்பிறப்புகள் இருப்பார்களே ஆனால் அண்ணனுகளிடமிருந்தோ தம்பியிடமிருந்தோ அக்காளிடமிருந்தோ தங்கியிடமிருந்தோ நிறைய எதிர்பார்க்கிற, ஏன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய உன்னுடைய நட்பினிடமிருந்தும் அதிகம் எதிர்பார்க்கிற. எல்லோரிடமும் எதிர்பார்க்கக்கூடிய குழந்தைகள் ஒரே ஒரு வினாடி யோசிச்சுப்பாரு, உன்னிடமிருந்து நீ என்ன எதிர்பார்க்கிற, உன்னிடமிருந்து நீ என்ன எதிர்பார்க்கிறாய் என்று இன்றளவும் உனக்கு புரியவில்லை என்றால் கண்டிப்பாக கனவு காணக்கூடிய வல்லமையும் அனுமதியும் உனக்கு கிடையாது. என்னிடமிருந்து நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு கனவு வரும், அந்த கனவு மெய்ப்படும். அப்ப நீ இன்னைக்கு எழுத வேண்டியது என்னிடமிருந்து நான் என்ன எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இவர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் போட்டு கொடுத்தாச்சு. தமிழ் துறை எவ்வளவு செமினார் நடத்துவாங்க, ஆங்கிலத்துறை எவ்வளவு நடத்துவாங்க, பிசிக்ஸ் எவ்வளவு, கெமிஸ்ட்ரி எவ்வளவு, மைக்ரோபயாலஜி, மேத்ஸ் அப்படியே ஒரு நீண்ட பட்டியல் போட்டிருக்காங்க. எவ்வளவு முறை கூடுவோம், என்னெல்லாம் செய்வோம், வாராந்திரமாக என்னெல்லாம் செய்வோம், மாதாந்திரமாக என்னெல்லாம் செய்வோம், மொத்தமாக அதற்கு என்ன செய்திருக்க போகிறோம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு கொடுத்துட்டாங்க உங்ககிட்ட. ஆனா நீங்க உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு இதுவரைக்கும் ஒரு நாளாவுக்கு ஒன்னு குனிந்து நீ அந்த கேள்வி கேட்டிருக்கியா, என்னிடமிருந்து நான் என்ன எதிர்பார்க்கிறேன். எனக்கு வயது உங்களுக்கு 18 இருக்கலாம், 19 இருக்கலாம், 20, 21, 22 மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கக்கூடிய குழந்தைகளும் இருக்கீங்க. Have you ever asked this question? I have got a lot of expectation. நிறைய எதிர்பார்ப்புகள், பெரும் பட்டியல் வச்சிருக்கேன், முடிவே இல்லாத பட்டியலாக இருக்கு. ஒவ்வொரு நாளும் வரும்போது பலவித விஷயங்களை நான் எதிர்பார்க்கிறேன். என்னிடமிருந்து என்ன நான் எதிர்பார்க்கிறேன் என்று ஒரு நாளாவது ஒரு பட்டியல் போட்டிருப்பேனே ஆனால் எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படிங்கிற நிலைக்கு நம்மளால போக முடியும். அப்ப உன்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிற, முதலாம் ஆண்டு குழந்தையா உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிற, வந்து இவ்வளவு நாட்கள் ஆச்சு, முதல் செமஸ்டர் எக்ஸாம் இப்ப வந்துடும், இதற்குள்ள நான் என்ன பண்ண போறேன். இவர்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக they had an interview with your principal and a team. இங்க அத்தனை பேர்கிட்டயும் ஒரு இன்டர்வியூ நடந்திருக்கு, கேள்விகள் கேட்டிருக்காங்க. யாராக போற, என்னவாக போற, நீ ஆனா இந்த ஒரு வருடத்துக்குள்ள நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்பொழுது ஒவ்வொரு குழந்தையும் முதல்ல சந்தோஷமா சொன்ன விஷயம் என்னவாக இருக்கும், எல்லாரும் பார்க்க, புகைப்படங்கள் எடுக்க, கையில் ஒரு அழகான பூவை கொடுக்க, தோளில் நீ யார் என்ற அறிவிப்பை கொடுக்க, தலையில் ஒரு மகுடம் போட்டு, அந்த ஒரு 2 எனக்கு மிகவும் அழகாக இருக்கும், மிகவும் உன்னதமாக இருக்கும். ஆனால் அந்த வினாடி முடிந்த பின்பு பொறுப்பு என்று ஒன்று கையில் வரும் பொழுது அடுத்த ஆண்டுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறேன் என்னிடம் பார்க்க பார்க்க பார்க்க பார்க்க ஒரு பிளாங்க் செக் மாதிரி என் கையில இறைவன் ஒவ்வொரு நாளும் கையில் கொடுக்கக்கூடியது இந்த 24 மணி நேரம். வந்து உட்கார்ந்தது சத்தியம், திரும்பி போக போவது சத்தியம், இந்த ஒரு நாள் முடிந்து போனது சத்தியம், நாளை இன்னொரு மீட்டிங் இருக்கு, நாளைக்கு மறுபடியும் வந்து உட்கார போறோம். வந்து பேசிய நபர்கள் சென்ற பிறகு என்னிடமிருந்து நான் என்ன எதிர்பார்க்கிறேன் என்று எனக்கு எதுவும் தெரியாவிட்டால் கனவு என்பது கிடையாது, அது மெய்ப்படுவது என்பது இயலாத காரியமாக மாறிப்போகும். இப்ப இன்னைக்கு போய் எடுக்க வேண்டிய முதல் முடிவு, What do I expect from myself? என்னிடமிருந்து என்ன நான் எதிர்பார்க்கிறேன்? காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டுமா? அது என்னிடம் எதிர்பார்த்தால் அது நடக்குமா? அலாரம் வச்சுதான் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்ற குழந்தையோ அல்லது அம்மா எழுப்பிதான் எழுந்திருக்கணும்னு சொல்ற குழந்தையோ கண்டிப்பாக 5 மணிக்கு இதுவரை எழுந்திருச்சது கிடையாது. As long as you expect somebody else to wake you up, உன்னை வேறொரு நபர் எழுப்பி விட வேண்டும் என்று எதிர்பார்த்து நிற்கக்கூடிய நபர்களால் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள முடியாது. இப்போ 5 மணிக்கு நான் எழுந்திருக்கணுங்கிற அலாரம் வைக்கலாம், 5 மணிக்கு அம்மா என்னை எழுப்பி விடுன்னு சொல்லலாம், ஆனால் 4:45க்கெல்லாம் எழுந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெளியிலிருந்து யூ டு நாட் நீட் எனிபடி டு வேக் யூ அப். சாதாரணமாக எமர்சன் அப்படிங்கக்கூடிய அமெரிக்காவின் மிக நேர்த்தியான சிந்தனாவாதியாகவும் படைப்பாளராகவும் இருந்த நபர் தான் ரொம்ப சொல்வாரு, ரொம்ப அழகா சொல்வாரு, பீப்புள் ஹூ பிலீவ் இன் இன்ட்யூஷன் வில் நாட் கோ ஃபார் டியூஷன் அப்படிம்பாரு. இன்ட்யூஷன், உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உள் உணர்வை கேட்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக வெளியில் இருந்து ஒரு உந்துதலுக்கு ஒரு நாளும் போக மாட்டார்கள். அப்ப செய்ய வேண்டிய முதல் வேலை, நான் என்ன என்னிடமிருந்து எதிர்பார்க்கிறேன், எத்தனை நாட்களுக்குள் இதை என்னால் சாதிக்க முடியும். அப்ப காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கக்கூடியது கூட உன்னிடமிருந்து நீ எதிர்பார்ப்பதாக இருக்கலாம். கிளம்பும் பொழுது எந்த பதட்டமும் இல்லாமல் புறப்படுவது உன்னிடமிருந்து எதிர்பார்ப்பதாக இருக்கலாம். ஒரு மகளாக நான் என்ன செய்ய போகிறேன், மகனாக என்ன செய்ய போகிறேன், அக்காவாக என்ன செய்ய போகிறேன், தம்பியாக என்ன செய்ய போகிறேன், வகுப்பு தோழியாக என்ன செய்ய போகிறேன், வகுப்பு மாணவியாக என்ன செய்ய போகிறேன், இந்த கல்லூரியின் ஒரு பிரஜையாக நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு பட்டியல் இல்லை அப்படின்னு சொன்னா, மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க இல்லையா உங்களுடைய பிரின்சிபல் மேடம், when you talk about your undergraduate experience here, உங்களுடைய இந்த கல்லூரி நாட்களை பற்றி பிற்காலத்தில் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது கூட சந்தோஷமான நினைவில் நிற்கக்கூடிய விஷயங்களை உங்களால் சொல்ல முடியாது. அப்ப உங்ககிட்ட சொல்லும் பொழுது நானே மனதுக்குள்ள அதையே தான் எழுதிக்கிறேன், வாட் டு ஐ ஹாவ் டு டு, என்னிடமிருந்து நான் என்ன எதிர்பார்க்கிறேன். இதுதான் ஒரு 1ஆம் ஆண்டு குழந்தையால் செய்ய முடியும், இதுதான் 2ஆம் ஆண்டு குழந்தையால் செய்ய முடியும் அப்படின்னு யார் வரையறை போட்டாலும் அந்த எல்லையை தாண்டி கையை வைக்க முடியும் என்றால் கனவு கண்டிப்பாக மெய்ப்படும். அந்த தெளிந்த நல் அறிவு முதல்ல அஸ்திவாரமாக போடணும். சரி, 2வது என்ன? ரொம்ப சுலபமாக குழந்தைகள் வாய்க்குள்ள வரக்கூடிய வார்த்தைகள் பெரும்பாலும் அந்த வார்த்தைகள் புத்தகங்களில் இருந்தோ வகுப்பில் ஆசிரியர் சொல்லக்கூடிய அறிவுரையில் இருந்தோ வருவதில்லை. வார்த்தைகள் கிடைக்கக்கூடிய களஞ்சியம் உங்களுக்கு என்னவாக இருக்கிறது அப்படின்னா சமூக வலைதளங்களும் திரைப்படங்களுமாக தான் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாக யோசிச்சுப்பார், எத்தனை கோபம் வந்தாலும், எத்தனை வேகம் வந்தாலும், எத்தனை விதமான ஆத்திரம் வந்தாலும், உன்மேல் உனக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை என்றால் உன் சொல்லை யாரும் கேட்கப் போவதில்லை. நீ என்ன சொல்ல போகிறாய் என்று உன் அறிவு சொல்வதை நீ கேட்காதவரை நீ சொல்வதை யாரும் கேட்கப் போவதில்லை. அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு சாதாரண செடியாக இருந்தா கூட நீ தண்ணீர் ஊற்றி வளம் போட்டு எல்லாம் பண்ணி அது மேல பூத்து வரும்பொழுது பூ இருக்கிறது என்ற விஷயத்தை பூ மற்றவர்களுக்கு உணர்த்தும் அதனுடைய மனத்தினால். அப்ப ஓரறிவே உள்ள அந்த ஒரு சாதாரண செடிக்கு கூட, ஓரறிவே இருக்கக்கூடிய அந்த மரத்திற்கு கூட தன்னுடைய பயனை தன் மனத்தாலும் குணத்தாலும் ஊரறிய சொல்ல முடியும். ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்குள்ளிருந்து வெளியே வரக்கூடிய எதுவும் சுத்தமானதாக இருப்பதில்லை. அது உன்னுடைய உமிழ்நீராக இருந்தாலும் சரி, வியர்வையாக இருந்தாலும் சரி, உள்ளே சென்ற பொருள் ஜீரணிக்க முடியாமல் வெளியே வந்தாலும் சரி, ஜீரணித்த பின்பு வெளியே வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு உவப்பான ஒன்றாக இதுவரை மனிதனிடமிருந்து எதுவுமே வந்ததில்லை. ஆனா மனிதன்கிட்ட இருந்து ஒரு விஷயம் மட்டும் எப்பொழுதும் இனிமையாகவும் நல்லதாகவும் சுத்தமாகவும் வர முடியும், அவனுடைய சொல் அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான். மனிதனுடைய வார்த்தைகள் மட்டும்தான் உன் கட்டுப்பாட்டில் இருக்குமே ஆனால் மிகவும் அழகாக, மிகவும் இனிமையாக, மிகவும் உவப்பாக உன்னால சொல்ல முடியும். இதற்குத்தான் என்ன வேணும்னா தெளிந்த நல் அறிவு வேண்டும். தெளிந்த அறிவு போதாது, தெளிந்த அறிவு இருக்கலாம், மிகவும் படித்த நபராக இருக்கலாம், பட்டங்கள் வாங்கி குவித்த நபராக இருக்கலாம், பலர் பல பேர் பாராட்டக்கூடிய நபராக இருக்கலாம், பெருமை வாய்ந்த நபராக இருக்கலாம், மிகப்பெரிய விருதுகள் வாங்கிய நபராக கூட நீங்க இருக்கலாம். ஆனால் அந்தரங்கத்தில் உங்கள் மனதில், ஆழ் மனதில் நல்ல சொற்கள் இல்லாமல் போகுமே ஆனால் தெளிந்த அறிவுடைய நபர்கள் நீங்க, ஆனால் நல்லறிவுடைய நபர்களாக இருக்க முடியாது. இல்லைன்னா வள்ளுவன் வந்து கண்டிப்பாக சொல்ல மாட்டான், என்ன சொல்லற்க பயனில்லா சொல், பயனில்லாத சொற்களை சொல்லாதே, கடுமையான சொற்களை சொல்லாதே அப்படின்னு. அப்ப பெண் குழந்தைகள் கிட்ட எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விண்ணப்பம், நீ என்ன செய்யணும் அப்படிங்கறத முதல்ல அடையாளம் பண்ணி ஒரு பட்டியல் போட்டுற, உன்னிடமிருந்து நீ என்ன எதிர்பார்க்கிறேங்கிறத ஒரு பட்டியல் போடுற, அதற்கடுத்தது உன்னை சுற்றியும் உன் அருகிலும் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நீ தரக்கூடிய மிகப்பெரிய வெகுமதியாக இருக்கக்கூடியது உன்னுடைய நல்வார்த்தைகள், இனிமையான வார்த்தைகள். அந்த இனிமையான வார்த்தைகள் வெளியே விற்பனைக்கு கிடையாது. இந்த கடைக்கு போனோம் அப்படின்னா ஒரு கிலோ இனிமையான வார்த்தைகள் வாங்கினேன் அப்படின்னா அரை கிலோ இனிமையான வார்த்தைகள் இலவசமாக தரும் கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் உன் கட்டுப்பாட்டுக்குள் உன்னை உன்னால் வைத்துக் கொள்ள முடியும் என்றால், பெரும்பாலும் நான் மறுபடியும் பெண் குழந்தைகள்கிட்ட அதுதான் சொல்றேன், மிகவும் அச்சம் தரக்கூடியதாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய அநாகரிகமான வார்த்தைகளையும் எந்த தயக்கமும் இல்லாமல் எந்த கூச்சமும் இல்லாமல் பெண் குழந்தைகளும் பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நின்று பார்க்க வேண்டிய நிலையில் நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். அது பார்க்கும் பொழுதுலாம் எனக்கு தோணும், ஹவு குட் அ கேர்ள் சே திஸ் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா இது சம உரிமை அல்ல. இஃப் அ மேன் கேன் சே, வை காண்ட் அ வுமன் சே அப்படின்னு கேட்கலாம். ஆனா பாரதி சொல்லக்கூடிய தெளிந்த அறிவு மட்டும் இல்ல, நல் அறிவும் இருக்குமே ஆனால் உனக்கு புரியும், நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எனக்கு எஜமானனா மாறும், நான் சொல்லாத வார்த்தைக்கு இன்னும் நான் தான் எஜமான. எந்த வார்த்தைகள் எல்லாம் என் வாய்க்குள் கட்டுப்படியாக இருக்கிறதோ, எந்த வார்த்தைகள் எல்லாம் உதடையும் பல்லையும் தாண்டி வெளியே வராதோ, எந்த வார்த்தைகள் மேல் எனக்கு முழுமையான ஆக்கிரமிப்பு இருக்கிறதோ, அப்படி இருக்கும் பொழுது அது நல் அறிவாக மாறும். அதனால தான் பாரதி ரொம்ப அழகாக சொல்லுவான், உங்களுக்கு எல்லாம் தெரிந்தது ரௌத்ரம் பழகு அப்படின்னு ஒரு பாரதியை மட்டும்தான் தெரியும். புருவத்தை அப்படியே நெரிச்சுக்கிட்டு கண்களில் தீப்பொறி பறக்க இருக்கக்கூடிய பாரதியை மட்டும் எழுதி கொண்டே இருப்பீர்கள். புதிய ஆத்திச்சூடியை எடுத்து பார்த்துமா, பார்க்கும்பொழுது அச்சம் தவிர ஆண்மை தவறெல்லாம் தொடங்கிடுவாரு. வரும்பொழுது மிக அழகாக சொல்லுவார், ஐம்பொறி ஆட்சி கொள் அப்படின்னு சொல்வார், உன்னுடைய எல்லா புலன்கள் மேலும் உனக்கு முழுமையான, பாரதியே மறுபடியும் சொல்லணும்னா தனி அரசாணை அப்படின்னு சொல்வார், என்னை என்னால் ஆள முடியுமே ஆனால் தெளிந்த நல் அறிவு என்பது வாய்க்கப்பெறும். அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் கனவு காண முடியும், அந்த கனவு கண்ட கனவு மெய்ப்படவும் அதனால தான் முடியும். சரி மேடம், இது ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. இல்ல, அடுத்தது இந்த கல்லூரி வாழ்க்கைக்குள்ள இருக்கும் பொழுது உனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை தேர்ந்தெடு. ஆசிரியரை தாண்டி நான் எங்க கொண்டு போவேன் தெரியுமா, குருவாக அவங்களை கொண்டு போய் வைப்பேன். குருவாக இருக்கக்கூடியது ஆசிரியருக்கும் மேல இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அந்த மேன்மையான நிலைமையில யாரையாவது ஒருத்தர் உனால கண்டடைய முடியும், கண்டிப்பாக தேடிப்பார். அது உன்னுடைய தோழிக்கு பிடித்த ஆசிரியராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, யாராக இருந்தாலும் சரி, அது விவேகானந்தருக்கு நீ உன்னுடைய கனவுல எடுத்துக்கொண்டாலும் சரி, அவரை உன் குருவாக எடுத்துக்கொண்டாலும் சரி, ராமகிருஷ்ண பரமஹம்சரை எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்ல வள்ளுவனை எடுத்துக்கொண்டாலும் சரி, யாரை நீ எடுத்துக்கொண்டாலும் சரி, உயிரோடு கண் முன்னால் நிற்கக்கூடிய நபராக இருந்தால் அந்த நபருக்கு அவ்வளவு தகுதி இருந்தால் மிக நல்லது. அப்படிப்பட்ட தகுதி இல்லை யாருக்கும், கண்ணால் பார்க்கக்கூடிய நபர்கள் யாருக்கும் அந்த தகுதி இல்லை என்று தோன்றுமே ஆனால், கடந்து சென்ற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் ஆனாலும் சரி, இதுதான் பௌத்த மதம் ரொம்ப அழகாக சொல்லும். நான் படித்துட்டு குழந்தைகள் கிட்ட மீண்டும் மீண்டும் இதை சொல்லிட்டே வரேன். நான் புத்த மதத்தில் முதல்ல சொல்லக்கூடியது என்ன தெரியுமா, புத்தம் சரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரணம் அப்படின்னு சொன்னா ஒன்று இரண்டு அதுல பொருள் வரும். ஒன்று சரணடைந்தேன் என்றால் ஐ ஜஸ்ட் சப்ஜெக்ட் மை செல்ஃப் டு இட், ஐ சரண்டர் மை செல்ஃப், என்னை உங்களுக்கு ஆட்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு சரித்தல் என்றால் அந்த பாதையில் போவுதல், அதனால்தான் அனுசரித்து செல்தல், ஒருவருடன் அவர் செல்லும் பாதையில் நாம் ஒப்புக்கொண்டு போவது. இந்த இரண்டுல நீ எதை வேணாலும் எடுக்கலாம். புத்தம் சரணம் சொல்லக்கூடியதே இதுதான். இது சொல்லும் பொழுது எனக்கு வர ஞாபகம் வரக்கூடிய ஒரு கதை என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய கல்லூரியில பெரிய ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய அந்த நபர், எ கிரேட் ப்ரொஃபஸர் இன் பிசிக்ஸ், கல்லூரியிலிருந்து பணி நிறைவு கழிஞ்சு அவர் போயாச்சு. ஆனா அவர் இன்னும் அங்கேயே இருக்காருன்னு நினைச்ச ஒரு பையன் வரான், அவரை தேடி வரான், அவர் சொல்றதை கண்டிப்பா கேட்கணும்னு நினைக்கிறான், அவருடைய மாணவனா தான் இருக்கணும்னு நினைக்கிறான். அவரை பத்தி பலதும் கேள்விப்பட்டிருக்கான், வாங்கின விருதுகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கான், அவர் இருக்கக்கூடிய ஆய்வுக்கட்டுரைகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கான். அவரை தேடி அந்த குழந்தை வரும்பொழுதுதான் அவனுக்கு தெரியுது, இந்த கல்லூரியில் அந்த ஆசிரியர் இல்லை, பணி நிறைவு பெற்று போயாகிவிட்டது. அவருடைய விலாசத்தை தேடி கண்டுபிடித்து ஆசிரியரை கண்டடைகிறான். ஊருக்கு வெளியில ஒரு இடத்துல இருக்கிறாரு, அமைதியான வாழ்க்கையாக இருக்கணும்னு அவரை தேடி கண்டு போய் கண்டடைந்து அவர்கிட்ட போய் சொல்றான், நானு ஓ நீங்க இருக்கீங்கன்னு நினைச்சுதான் நான் வந்தேன், இல்லப்பா நான் பணி நிறைவு முடிந்து 10 வருடங்கள் ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு தெரியாது, உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க பேசுறத கேட்கணும் தான் வந்திருக்கேன். அவர் காலடியில உட்கார்ந்து தினம் தினம் தினம் கல்லூரி முடிந்த பின்பு அவருடைய வீட்டிற்கு சென்று அவர் அருகில் உட்கார்ந்து அவனுடைய துறை சார்ந்த பேச்சாக இல்லாமல் போனால் கூட எதுவாக இருந்தாலும் அவருடைய அறிவில் இருந்து அவன் வாங்கிக் கொள்வது ரொம்ப பெரிய சந்தோஷமாக அவனுக்கு இருந்தது. நம்ம சொல்வோம் இல்லையா, உங்ககிட்ட இருக்கிற பொருளை கொடுத்தீங்க அப்படின்னா அதை தானம்னு சொல்லலாம், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளை கொடுத்தீங்கன்னா அது ஞானம்னு சொல்லலாம், உங்களையே கொடுத்துட்டீங்க அப்படின்னா தியாகம்னு சொல்லலாம். இப்ப இந்த குழந்தை எங்க போகிறான் அப்படின்னா, ஞானம் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து கிடைக்கணும், அறிவு அல்ல அவனுக்கு வேண்டியது, புத்தகங்களுடைய அட்டைக்கு நடுவில் அடங்கி இருக்கக்கூடிய அறிவு அல்ல வேணும், அவருக்கு இவருடைய ஞானம் வேணும். போய் பார்க்கறான், தினம் தினம் தினம் பார்க்கறான், ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் இவருக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது, எவ்வளவு பெரிய குழந்தையாக இவன் வரப்போகிறான் அப்படின்னு அவர் கற்பனை பண்றாரு. ஆனா திடீர்னு என்ன, அது ஒரு இரண்டு வாரம் காணும் மூன்று வாரம் காணும், சரி ஏதோ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், அல்லது விடியில் தங்கி விடுதியில் தங்கி இருக்கான், வீட்டுக்கு போயிருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் மூன்று வாரம் நான்கு வாரம் ஆகும் பொழுது அவருக்கு மனதில் ஏதோ ஒரு உறுத்தல், பெரும்பாலும் ஆசிரியர்களுக்கு அந்த உறுத்தல் ஒன்று வரும். ஒரு ஸ்டூடெண்ட் காணோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு நாள் பொறுத்துட்டு இருப்பாங்க, மூணு நாள் பொறுத்துட்டு இருப்பாங்க, நாலாவது நாள் கூட இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்கள் கிட்ட சொல்லுவாங்க, ஐந்தாவது நாள் பிரின்சிபல்கிட்ட சொல்லிடுவாங்க, அதற்கப்புறம் வீட்டுக்காவது எப்படியாவது ஓலை அனுப்பினா என்ன ஆச்சுன்னு கேட்டே ஆகணும். மற்ற யாருக்கும் உள்ளத்தில் இந்த உறுத்தல் வராது. ஆசிரியர்கள் அப்படியே படைக்கப்பட்டிருக்காள், தே வயர்ட் தட் வே அப்படின்னு நான் சொல்வேன். அவங்களுக்கு அடுத்த நம்பியும் புரியும். இவர் தேடி போறாரு, போய் கேட்கிறாரு. கேட்கும்போது அவங்க கல்லூரி விடுதியில் இல்லை இப்போ அந்த குழந்தை, தனியாக அறை எடுத்துக்கொண்டு எங்கேயோ தங்கியிருக்கான் அப்படின்னு. நல்ல பனிக்காலமாக வேற இருக்கு, மழையும் பனியும் சேர்ந்து இருக்கு, எங்க போய் தங்கியிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு கேட்டு பார்க்கறாரு. கேட்டு ஒவ்வொன்றாக வரும்போது அவன் தனியா பத்து மாணவர்களோடு ஒரு ஐந்தாறு மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு அறை எடுத்திருக்காங்க. அங்க இப்போ இவருக்கு தோன்றது, இல்லையே முதலாம் ஆண்டில் வரும்பொழுது தனியாக அறை எடுத்து தங்குவது அவ்வளவு சரி அல்லவே, கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் கூட இருக்காங்க, இவனை விட வயதில் பெரியவர்கள், மூத்தவர்கள், மேலே இருக்கக்கூடிய வகுப்புகளில் படிக்கக்கூடியவர்கள். போய் கதவை தட்டுறாரு, வெளியில மழை, உடம்பெல்லாம் தண்ணீர் அப்படி நனைஞ்சிருக்கு, நல்ல பனியும் வேற இருக்கு. இவருக்கும் வயதும் போன ஒரு நபர் தான், அதனால அவனை பார்த்தாகணும். மாலை மயங்கி இரவு நேரமாக இருக்கு, கதவை தட்டுறாரு. உள்ள கதவு திறந்த அடுத்த நிமிஷம் திறக்கக்கூடியது இவரை வந்து சந்திக்கக்கூடிய, சந்தித்து கொண்டே இருந்த அந்த மாணவன். யாரை பற்றி நல்ல எண்ணங்கள் வைத்திருந்தாரோ அந்த குழந்தை அது. கதவை திறக்கும்போது அவனுக்கு மிகுந்த அதிர்ச்சியாக இருக்கு, இவர் தன்னை தேடிக்கொண்டு வருவார்னு அவன் சத்தியமா நினைக்க கூட இல்லை. ஆனா உள்ள போறாரு, உள்ள போனா அங்க உட்கார்ந்து கொண்டு புகைப்பிடித்துக் கொண்டு மது அருந்திக் கொண்டு என்னெல்லாம் ஒரு குழந்தை செய்யக்கூடாது என்று இவர் நினைத்தாரோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நட்பு வட்டத்திற்குள் இவன் சிக்கிக் கொண்டிருக்கிறான். இவருக்கு புரியுது, சிக்கிக் கொண்டிருந்தானா இல்ல விரும்பி போய் சேர்ந்து கொண்டிருந்தானான்னு நமக்கு தெரியாது. அங்க பார்த்தா நல்ல நான்கு விறகுகளை எல்லாம் ஒன்றாக போட்டு கொஞ்சம் தீ மூட்டி வச்சிருக்காங்க ஒரு இடத்துல. ஒன்னும் பண்ணல, அவரு போறாரு. போய் அந்த எரிந்து இந்த பையன்கிட்ட எதுவும் பேசக்கூட இல்லை. மற்றவர்கள் எல்லாம் வினோதமா பாக்குறாங்க, சில பேர் கிண்டலா சிரிக்கிறாங்க. இவர் எல்லாவரையும் கடந்து போய் அங்கே தீ மூட்டி அந்த விறகுகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாரு. ஒரு விறகை வெளியே எடுத்து வைக்கிறார். வெளியே எடுத்து வைத்தவுடன் அந்த கூட சேர்ந்து எரிந்து கொண்டிருந்து அந்த தனியாக எடுத்து அந்த விறகு என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்ச நேரம் வெளியில வச்சோன்னு அணைஞ்சு போயிடும். மறுபடியும் அந்த விறகு கொண்டு போய் இந்த நெருப்பு கிட்ட காமிக்கிறார். அடுத்த நிமிஷம் குப்பன் பிடிச்சுக்குது. அது மறுபடியும் அதுக்கு தீ மூட்டணும் ஒண்ணுமே அவசியம் இல்ல, வெளியில வச்சு ஆறி போய் அவிந்து போன அந்த விறகு திருப்பி கொண்டு போன அடுத்த நிமிடம் ஏதோ காணாத கண்டது மாதிரி மறுபடியும் அந்த தீச்சூழல் அதை சூழ்ந்து கொள்வது எரிய ஆரம்பிக்குது. வெளியே வராரு, வரும்போது அவனை பார்த்து ஒரு புன்னகையை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் மாலை அந்த பையன் அவரை தேடிட்டு வரான். நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்றான். அவர் சொல்ற, நான் ஒண்ணுமே சொல்லலையே உங்ககிட்ட, நான் எதுவுமே சொல்லலையே, வந்தேன் பார்த்தேன், உன் நட்பு கூட்டத்தை பார்த்தேன், நான் வந்துட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன போது அவன் சொன்ன, இல்ல நீங்க சொன்னீங்க, உங்களுடைய செய்கையால எனக்கு ஒண்ணு சொன்னீங்க. என்ன சொன்னேன்ப்பா? புரிஞ்சுதா உனக்கு? ஆ, எந்த குருநாதரை விட்டு விலகி நீ வேறு எங்காவது சென்றால் வேறு இடத்தினுடைய பண்புகள் அத்தனையும் உன்னோடு வந்து சேர்ந்து கொள்ளும். மீண்டும் அந்த குருநாதரிடம் உன்னால் வர முடியும் என்றால் அவர் சொல்லித்தரக்கூடிய பண்புகள் உனக்கு வந்து சேரும். இது பௌத்த மதம். 2500 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த மாதிரி குழந்தைங்க வருவீங்க. சோசியல் மீடியான்னு ஒண்ணு கையில இருக்கும், கையில மொபைல்னு ஒண்ணு இருக்கும், தேவை இருக்கோ இல்லையோ எதையோ தேடி போக தேவையில்லாத குப்பையில் கொண்டு போய் குழந்தைகளை தள்ளும். யார் எடுத்தாலும் மொபைல் அப்படிதான், எதையோ தேடிட்டு இருப்பீங்க. எதையோ தேடிட்டு இருக்கும் போது சம்பந்தமே இல்லாம தேவையே இல்லாம குப்பையை கொண்டு வந்து உங்க தலையில் கொட்டும். இது குப்பை என்று தெரிந்து வயதும் பக்குவமும் தெளிந்த நல் அறிவு இருக்குமே ஆனால் குப்பையை தள்ளிவிட்டு போகக்கூடிய பக்குவம் எங்களுக்கு வந்துடும். ஆனா இது குப்பைன்னு கூட தெரியாம அதுல ஒரு சுவாரஸ்யம் வரும்போது குழந்தைகள் மீண்டும் மீண்டும் குப்பைக்குள் போகக்கூடிய வாய்ப்பு. இதைத்தான் சொல்லுவோம் புத்தம் சரணம் அப்படின்னா, யாருக்கு போதம் இருக்கிறதோ, யாருக்கு ஞானம் இருக்கிறதோ, யாருக்கு அறிவு இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு நபரை தேர்ந்து எடுத்துக்கொள், அப்படிப்பட்ட நபரை பின்பற்றுவது என்று முடிவு செய்து கொள். சரி, புத்தம் சரணம், அப்படிப்பட்ட ஞானியான ஒரு நபரோடு அன்றாடம் பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை, அப்படி ஒரு நபர் இப்பொழுது இல்லை, அவர் சொன்ன வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னா மறுபடியும் புத்தன் அடுத்ததை கொண்டு வந்து வைக்கிறார். குரு கிடைத்தால் மிக நல்லது, அவரை பின்பற்றி அவரோடே இருப்பது அதைவிட நல்லது. அதற்கு இல்லை என்றால் தம்மம் சரணம், தர்மம் சரணம், குரு இல்லாவிட்டாலும் போகிறது, குரு சொன்ன வார்த்தைகள் உன்னுடன் இருக்குமா என்று பார். அப்படி பார்க்கும் பொழுதுதான் வள்ளுவன் அவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கார். வள்ளுவனோடு போய் அன்றாடம் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை உன்னாலும் என்னாலையும் பார்க்க முடியாது. பாரதியோடு பக்கத்தில் நின்று அவன் வாழ்ந்த வாழ்க்கையை உன்னாலும் என்னாலும் பார்க்க முடியாது. நம்மால் என்ன செய்ய முடியும் என்றால் அவர் சொன்ன வார்த்தைகள் நம்முடன் இருக்கும். ஈவன் இஃப் யூ மிஸ் த மெசஞ்சர், யூ ஹாவ் த மெசேஜ். கொண்டு வந்து தந்த தேவதூதனான நபர் நம்மிடம் இல்லாவிட்டாலும் சொன்ன வார்த்தைகள் நம் கையில் இருக்கிறது இல்லையா, அதுதான் அடுத்தபடி தர்மம் சரணம். என்ன புத்தகங்கள் கிடைக்கிறதோ, என்ன நல்ல புத்தகங்கள் கிடைக்கிறதோ, எங்கு கிடைத்தாலும் ஓடி போய் எடுத்துப்படி. இவ்வளவு பெரிய ஒரு கல்வி சாம்ராஜ்யத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கே அப்படின்னா, ஐ கேன் இமேஜின் ஹவு இம்மென்ஸ்லி பிக் யோர் லைப்ரரி ஷுட் பி. நம்மளால நம்மளுடைய வாழ்க்கையில வீட்டினுடைய ஒரு மூலையில கூட 5 புத்தகங்களை வாங்கி வைக்க முடியாது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு கல்வி ஸ்தாபனத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு நூலகம் இருக்கு அப்படிங்கும் பொழுது நீ போய் சரணடைய வேண்டியது, நல்ல குரு கிடைக்காத பொழுது அவர் சொன்ன வார்த்தைகளை போய் சரணடையணும். எப்ப கிடைத்தாலும் அந்த வார்த்தைகள் பக்கத்திலே போய் நிக்கணும். அதுவும் நீ வள்ளுவன் கிட்ட போய் நின்னு அப்படின்னு சொன்ன ஒன்னரை வரியில, அதுவும் உங்க மேடம் சொன்ன மாதிரி யூ ஆர் ஆல் வெரி ஃபாஸ்ட், யூ வாண்ட் எவ்ரிதிங் வெரி குவிக், நீங்க எல்லாம் வருவீங்கன்னு தெரிஞ்சுதானோ என்னமோ ஹெய்கூ கவிதைகள் மாதிரி ஒன்றரை அடியில வள்ளுவன் எடுத்து எழுதி கொடுத்துட்டு போயிருக்கான். இந்த குழந்தைகளுக்கு பொறுமை கிடையாது, பக்கம் பக்கமா கவிதை எழுந்தா பாதியை விட்டுட்டு தான் படிக்க போறாங்க. முழுதும் படிக்க பொறுமை கிடையாது, நேரம் கிடையாது, தேவையும் கிடையாது. அதனால ஒன்றரை வரிக்குள் நான் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளுவன் முதல்ல உங்ககிட்ட சொல்லக்கூடியது, கல்விங்கிற பேர்ல எல்லாம் கிடைக்கும், உன் கையில இருக்கக்கூடிய மொபைல் உட்பட எல்லாம் கிடைக்கும் கல்விங்கிற பேர்ல. ஆனா இப்படி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு தெரிஞ்சு வள்ளுவன் என்ன சொல்றான் அப்படின்னா, கற்க படி, கண்டிப்பாக படிக்கணும், பெண்ணானாலும் ஆணானாலும் படிக்கணும். எது படியுதோ அதுக்கு தாண்டாம படிப்புன்னு பேரு, படியாம மேலோட்டமா இருக்கிறதுக்கு பேர் படிப்பு கிடையாது. படியணும், ஆழ படியணும், அழுந்த படியணும், நிரந்தரமாக மனதில் படியணும். என்ன காரணம், ஒரு முறை நீ படிச்ச கல்வி எழுமைக்கும் உனக்கு வரும், 7 பிறவிக்கும் வரும் அப்படின்னா அவ்வளவு ஆழமா அழுத்தமா அகலமா தீர்க்க தரிசனத்தோட படிக்கணும். சரி, கற்க படிச்சுட்டு ஒரு வார்த்தையோட ஓடிடலாமா? இல்ல, கட்டளை மாதிரி இருக்கு. கற்க எப்படி கற்கணும் தெரியுமா? கசடு அற, ஏன்னா அப்படி ஒரு கசடுன்னு ஒண்ணு வரும், கல்வி ஜாடையிலேயே குப்பை வந்து விழும். கல்விக்காக நீ கையில இருக்கக்கூடிய எந்த உபகரணத்தை தேடினாலும் கல்வி மாதிரியே இருக்கும். ஓஹோ இது கல்விதானா அப்படின்னு பார்க்க பார்க்க ஒரு குப்பை வரும், கசடு வந்து சேரும். பார்வைக்கு சுத்தமாக இருக்கலாம், பழகும் போது சுத்தமாக இருக்கலாம், அனுபவித்து முடித்து மீண்டு வரும் பொழுது அதனுடைய அதிர்ச்சி உனக்காக காத்துட்டு இருக்கும். இதற்கு நான் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய உதாரணம் என்ன அப்படின்னா, நல்ல கறவ மாடு மாட்டினுடைய மடியை நல்ல கழுவியாச்சு, பாத்திரத்தை நல்லா கழுவியாச்சு, கறக்க போற நபருடைய கைகள் சுத்தமாக இருக்கு, கறந்தெடுத்த பால் நுரையோடு அவ்வளவு சுத்தமான பாலாக இருக்கு, அது கொதிக்க வைக்கும் பொழுதும் சுத்தமாக இருக்கு, அது கொதிச்சு பொங்கி ஆறதுக்கு அப்புறம் மேலே கட்டி இருக்கக்கூடிய ஏடு அப்படின்னு சொல்லக்கூடிய பால் ஆடை அதுவும் சுத்தமாக இருக்கு, அதை நீக்கி விட்டு இருக்கக்கூடிய பால்ல நீங்க மோர் ஊத்த போறீங்க, அதை உரை ஊத்த போறீங்கன்னா அதுவும் சுத்தமாக இருக்கு, அதை கடைந்தெடுக்க போகிறீர்கள் அப்படின்னு சொன்னா அந்த கடைந்தெடுத்த மோரும் சுத்தமாக இருக்கு, கையில வந்த வெண்ணையும் சுத்தமாக இருக்கு, இதெல்லாம் சுத்தமாக இருக்கு. இந்த வெண்ணையும் நல்ல முறையாக கழுவிட்டு இதை காய்ச்சி நெய்யாக மாத்தும் போது, நெய்யாக வரும்போது அடியில் எங்கிருந்தோ ஒரு கசடு வரும், ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. மாட்டினுடைய மடி சுத்தமாக இருந்தது, கைகள் சுத்தமாக இருந்தது, பால் சுத்தமாக இருந்தது, பாத்திரம் சுத்தமாக இருந்தது, இது அத்தனையும் சுத்தமாக இருந்த பின்பும் கடைசியில் எங்கிருந்தோ கண்ணுக்கு தெரியாமல் ஒரு கசடு வந்து அதில் நிற்கிறது அப்படிங்கும் பொழுது புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மை, கல்வி மாதிரியே கசடு ஒன்று கூட வரும். மிக மிக ஜாகிரதையாக இருக்கணும் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கும்பொழுது, அதுவும் 18 வயதை தாண்டி இருக்கக்கூடிய குழந்தைகள் அதைத்தான் பார்த்து எடுக்கணும், அதைத்தான் தெளிந்த அறிவு கூட இல்லை, தெளிந்த நல் அறிவு. திருப்பி திருப்பி நான் அடிக்கொட்டு சொல்றேன் அது. அப்போ கற்க, அதுவும் என்ன பண்ணணும், கசடு அற கற்க, என்ன கற்றையோ கற்றவை கற்ற பின் அதோட மிச்சத்தை நம்ம என்ன பண்றோம்னா சாய்ஸ்ல விட்டுறோம். அடுத்தவர் சொல்லக்கூடியதா, நிற்க அதற்கு தக, என்ன நீ படிச்சியோ அது கசடு இல்லாத கல்வியாக இருக்குமே ஆனால் தெளிந்த நல்லறிவோடு அதையே ஃபாலோ பண்ணப்பார். அப்போ கல்லூரிக்கு பஸ்ல வராம நாங்க எங்களுடைய 2-வீலர்ல வரோம் அப்படின்னு சொல்ற குழந்தைங்க மறக்காம ஹெல்மெட் போடணும், ஹெல்மெட் போடாட்டா என்ன ஆகும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கோ. வெள்ளிக்கிழமை அப்படின்னு உனக்கு தெரியலாம், தலை குளிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியலாம், பூ வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியலாம், ஆனா நீ ஓட்டுற வண்டிக்கு ஆணும் பெண்ணும் வித்தியாசம் கிடையாது. அப்போ எந்த நாடு சட்ட விதிகளை மதிக்காமல் போகிறதோ அந்த நாடு தெளிந்த நல் அறிவு உள்ள நாடு அல்ல. அல்ல, ஒன்னு கொண்டு வந்து விட்டுட்டு போறதுக்கு உங்க அண்ணாவோ அப்பாவோ வராங்க, அப்பா அவங்களுக்கு வரும்பொழுது கையில ஒரு மொபைல் இருக்கு அப்படின்னு சொன்னா, காதல் இப்படி வச்சுட்டு வண்டி இப்படி ஓட்டிட்டு வராங்க அப்படின்னு சொன்னா நீ சொல்லணும், இந்த தேதியில இந்த பெண்மணி வந்து சொன்னாங்க. தெளிந்த நல் அறிவு அப்படின்னா தெளிவாக இருக்கிற அறிவு மட்டும் அல்ல, நல் அறிவுன்னு ஒண்ணு இருக்கும். இப்படி வண்டி ஓட்டும் பொழுது காதல் இப்படியே மொபைல வச்சுட்டு நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த நாட்டுல மட்டும்தான் கண்டும் காணாம இருக்கோமே தவிர எந்த நாட்டிலயும் இது கிடையாது. சாலை விதியை மதிக்காத எந்த நாடும் மேலே வராதுன்னு வேற அவங்க அழுத்தம் திருத்தமா சொன்னாங்க. அப்போ கல்லூரியில படிக்கிற குழந்தைங்க அப்படின்னா எவ்வளவு பிரம்மாண்டமான பொறுப்பு. அப்ப என்ன வரும், ஒரு குருவை தேடி போற, அப்படிப்பட்ட குரு கிடைக்கலன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் கிடைக்கும் அப்படின்னா வள்ளுவன் சொன்ன வார்த்தைகள் கையில இருக்கு, படிச்ச பாடத்தினுடைய சாராம்சம் கையில இருக்கு, எங்க பார்த்தாலும் அதை மாற்ற முடியும். இந்த அரங்கத்துல வந்து உட்கார்ந்து நீ எழுந்திருந்து போகும் பொழுது, நீ வரும்போது எவ்வளவு சுத்தமாக இருந்ததோ இந்த அரங்கம், அவ்வளவு சுத்தத்தை விட இன்னும் சுத்தமாக இந்த அரங்கம் இருக்குமே ஆனால் நான் வந்து பேசினது சத்தியம், தெளிந்த நல் அறிவு உள்ள குழந்தைங்க. ஆனா அரங்கத்தை விட்டு வெளியில போகும் பொழுது குப்பையாக இருக்க போகுது, தலையில இருக்க வாடின பூ அங்க இருக்கும், சாப்பிட்ட மிட்டாய் அங்க இருக்கும், அதனுடைய ரேப்பர் அங்க இருக்கும், இது எல்லாம் தான் இருக்க போகுது அப்படின்னா கல்வி நமக்கு கிடைச்ச எந்த காரியமே இல்லை. அப்போ குருவை பார்த்தாச்சு, அதற்கு கிடைத்தது குரு கிடைக்கலன்னா அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மனதில் எடுத்தாச்சு. அந்த வார்த்தைகள் பக்கத்தில் நிற்கும். அது ஹோலி குரானாக இருந்தாலும் சரி, ஹோலி பைபிளாக இருந்தாலும் சரி, பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, உபநிடதங்களாக இருந்தாலும் சரி, அன்றாடம் உன் ஆசிரியர் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, தாய் தகப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, சாலை விதிகளாக இருந்தாலும் சரி, சட்டதிட்டங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் உள்ளே வாங்கிக் கொள்ளக்கூடிய தெளிந்த நல் அறிவு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு திண்ணிய நெஞ்சம் கிடைக்கும். தெளிந்த நல் அறிவு இல்லாதவங்க யார் என்ன சொன்னாலும் அதற்கு மயங்கி போவோம். அதனாலதான் சொல்லுவாங்க, வாட் டு யூ ஸ்டாண்ட் ஃபார். இப்ப குழந்தைங்கிட்ட கூட கேட்கலாம், வாழ்க்கையின் உன் லட்சியம் என்ன, எதற்காக உன் உயிரை கூட நீ கொடுக்க தயாரா இருப்பாய் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எல்லா குழந்தைகளுக்கும் பதில் கிடையாது. ஆனா ஒரு காலம் இருந்தது, 75 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்றோம் இல்லையா. இதற்கு முன்னால இருந்த ஒரு தலைமுறை, மொத்த தலைமுறையும் ஒற்றை கனவை கண்டது. அந்த ஒற்றை கனவு இந்தியா சுதந்திரம் ஆகணும். பாரதியார் கிட்ட போனா ரொம்ப அழகாக சொல்வாரு, நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம் அப்படின்னா சுதந்திரம் வாங்குறோம். நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம், அது நமக்கே உரிமையாம் என்பது அறிந்தோம்னா குடியாட்சி. எவ்வளவு அழகா வார்த்தைகளை கொண்டு வர்றாருன்னு பாரு. இந்த நாடு என்னோடது அப்படின்னு சொன்னா இது இன்னொருத்தர ஆள விட மாட்டேன். இந்த நாடு என்னோடது மட்டும் இல்ல, எனக்கே உரிமையானது அப்படின்னு சொன்னா இங்க மக்களாட்சி வரும், குடியாட்சி வரும், அதுல பொறுப்பான பிரஜையாக நான் இருப்பேன். அதனால்தான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன், இத்தனை பேர் இங்க தலையில முகுடம் சூட்டி கொண்டு உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, எத்தனை பேருக்கு உங்கள் மனதில் அப்படி ஒரு ஆசை வந்தது, எத்தனை பேருக்கு தலைவன் ஆகணுங்கிற ஆசை வந்தது. தலைவனாக ஆகணும் அப்படின்னு சொன்னா தெளிந்த நல்ல அறிவு வேணும், திண்ணிய நெஞ்சம் வேணும், நல்லவே எண்ணல் வேண்டும், அதுக்கப்புறம் தான் எண்ணிய முடிதல் வேண்டும். சரி, புத்தம் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் தர்மம் பார்த்தாச்சு, இது ரெண்டும் இல்லைன்னா மூன்றாவது ரொம்ப அழகாவும் சொல்வாருமா, சங்கம் சரணம். சங்கம் அப்படின்னா ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு அர்த்தம். சங்கம் வளர்த்த தமிழ் அப்படின்னா, யாரோடு உனக்கு நட்பிருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் 10 வருடம் கழித்து நீ யாராய் இருப்பாய், எங்கே இருப்பாய், எதனால் இருப்பாய், எப்படி இருப்பாய் தீர்மானிக்கப்படும். இது மனதில் வாங்கணும். இது மனதில் வாங்கலை, முதல் நாள் வகுப்புக்கு வந்த உடனே எங்கே உட்காருது அப்படின்னு பார்த்தேன், அட்மிஷன் ஆயிடுச்சு, நான் 10 நாள் கழித்து தான் வந்தேன். நான் வந்த பொழுது பார்த்தேன் எல்லாம் அப்படியே உட்காந்துருந்தாங்க, அப்படியே ஆசிரியர் வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்துட்டே நிற்கும்போது ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் நகர்ந்து இடம் கொடுத்தாங்க, அவங்க என் ஃப்ரெண்டு. வகுப்பறையில் உட்கார்றதுக்கு இடம் கொடுத்தாங்களே தவிர வாழ்க்கையில் மனசில் உட்கார்றதுக்கு அவங்களுக்கு இடம் இல்லை. தகுதியை நீ தான் தேர்ந்தெடுக்கணும். இந்த நபரோடு சேர்ந்திருப்பதால் சங்கம் என்ன காரணம், நல்ல ஆசிரியர் கிடைக்காமல் போகலாம், நல்ல வார்த்தைகள் கிடைக்கலாம் கிடைக்காமல் போகலாம், மூன்றாவதாக வரக்கூடியது நல்ல சங்கம், நல்ல நட்பு. இந்த நட்பு இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நான் எங்கே இருப்பேன், யாராய் இருப்பேன், எப்படி இருப்பேன், எதனால் இருப்பேன் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும். இது வரும்பொழுது மறுபடியும் வள்ளுவன் கிட்ட தான் வரும், திரும்பி திரும்பி போ. இது திஸ் வில் நாட் பி ஆஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ் யுவர் மொபைலில் வரக்கூடிய ஃபார்வர்ட் மெசேஜ்னு வருது இல்லையா. அப்போல்லாம் கூட நான் சிரிச்சுட்டே தான் சொல்வேன், மெசேஜ் தான் ஃபார்வர்டு ஆகுதே தவிர நீயோ நாடோ ஃபார்வர்டில் போகாது. மெசேஜை மட்டும் படிக்காமல் ஃபார்வர்ட் ஞாபகம் வை. விவிலியத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். ஆனால் அதற்கிடையில் எவ்வளோ அபாயகரமான உண்மை உள்ளுக்குள்ளே இருக்குது தெரியுமா, யாராவது யோசிச்சு பார்த்துருக்கோமா. தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னா எந்த கதவை தட்டணும், எவ்வளவு தடவை தட்டணும், உள்ள யார் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்து தட்டணும், அதுக்குத்தான் தெளிந்த நல்ல அறிவு. குழந்தைங்க இந்த சமூக வலைதளங்களை தட்ட ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, எந்தெந்த போர்ட்டலுக்கு எல்லாம் போறீங்க, எங்கெங்கயோ இருக்கக்கூடிய வெப்சைட்டுக்கெல்லாம் போறீங்க, தெரியாது உங்களுக்கு என்னன்னு கூட புரியாது. என்ன காரணம், அதனுடைய அறிவு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. யாராவது ஹாரி பாட்டர் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஹாரி பாட்டர்ல திருப்பி திருப்பி அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஹெட் மாஸ்டராக இருக்கக்கூடிய டம்பிள்டோர் சொல்வார், டு நாட் ட்ரஸ்ட் எனி திங் ஹூஸ் பிரெயின் யூ டு நாட் நோ வேர் இட் ஹஸ் கெப்ட். நம்பாதே, எந்த பொருள் தனது அறிவை எங்கே வைத்திருக்கிறது என்று உன்னிடம் காட்டவில்லையோ அந்த பொருளை நம்பாதே. உன் கையில் இருக்கக்கூடிய இந்த மொபைல், அதில் வரக்கூடிய உன்னுடைய இன்ஸ்டாகிராம், அதில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக், அதில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப், அதில் இருக்கக்கூடிய நட்பு எல்லாமே எங்கே தன் அறிவை வைத்திருக்கிறதுன்னு உனக்கு தெரியாது. 10 நாட்கள் இந்த இடத்துக்கு போகணும் நீ வழி தேடினா 11வது நாள் அதுவே சொல்லும், இந்தந்த இடத்துக்கெல்லாம் நீ போயிட்ட அப்படின்னு. இனிமேல் ரகசியங்கள் கட்டுப்படி ஆகாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். அப்போ தட்டுங்கள் திறக்கப்படும்னா எந்த கதவை தட்டுறேன், ஏன் தட்டுறேன், எதுக்காக தட்டுறேன், எத்தனை நேரம் தட்ட போறேன் தெரியாம அபாயகரமான கதவை நீ தட்டினாலும் கதவு திறக்கும். அது அபாயம்னு உனக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். பெரும்பாலும் இந்த அபாயமான கதவுகள் எல்லாம் தட்டி திறந்து நீ உள்ளே போனவுடன் பின்னால் மூடிக்கொள்ளக்கூடிய கதவுகள், தப்பித்து வெளியே வர மார்க்கம் கிடையாது. அதற்குத்தான் தெளிந்த நல்ல அறிவு. இல்லைன்னா நான் தேர்ந்து எடுத்து குழந்தைகள்கிட்ட பேசுறதுக்கான இந்த வரி வேணும் அப்படிங்கும் போது பாரதியை தவிர கடன் கொடுக்க யாருமே கிடையாது. பாரதிக்கு கடன் திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எப்ப வேணாலும் அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கலாம், பயன்படுத்தலாம். கேட்டா இங்க பாரு, உனக்கு அடுத்த தலைமுறை உன்னோட நாங்க தான் பயன்படுத்த போறோம்னு சொல்லிட்டு வந்துடலாம். ரைட், அப்ப தட்டுங்கள் திறக்கப்படும். அடுத்தது கேளுங்கள். யார்கிட்ட கேட்டாலும், குறிப்பாக ஆசிரியர்கள்ட்ட கேட்கும் போது, அத்தனை பேர் நடுவில் உனக்கு வரக்கூடிய பதில் என்னன்னு தெரியும். அந்த பதில் சரியா தவறா என்று உன்னால் நூலகத்திற்கு போய் பார்த்து தெரிந்து கொள்ளவும் முடியும். ஆனால் கையில் இருக்கக்கூடிய இந்த அபாயகரமான the most dangerous instrument you have got in your hand, அதுகிட்ட கேட்ட அப்படின்னா நீ கேட்டதை கொடுக்கும், கேட்காததை கொடுக்கும், இது நீ ஏன் கேட்கல அப்படின்னு வேண்டாததையும் கொண்டு வந்து கொடுக்கும். இதெல்லாம் உன் வயசு குழந்தைங்க கேட்கணுமே, ஏன் கேட்கவே இல்லை அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ புரிஞ்சுக்கோ, கேட்கறதுக்கும் தெளிந்த நல்ல அறிவு வேணும், தட்டுறதுக்கும் தெளிந்த நல்ல அறிவு வேணும், எல்லாவற்றுக்கும் மேலே தேடுறதுக்கு. வாட் யூ சர்ச் ஃபார், வை யூ சர்ச் ஃபார், ஹவு லாங் டு யூ சர்ச் ஃபார், எதை தேடுகிறாய், எதற்காக தேடுகிறாய், எவ்வளவு நேரம் தேடுகிறாய், அதை பொறுத்து தான் கையில கிடைக்க போற விஷயம். ஆனா நீ எதை தேடி போறியோ அது கிடைச்சிடும். இயற்கை அப்படிதான் அனுமதிச்சிருக்கு. தேவையில்லாத வழியில போறியோ அதையும் கொடுக்கும், தேவையான வழியில போறோமோ அதையும் கொடுக்கும். ஆனா இதுக்கு நடுவுல கல்வி உனக்கு தரக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன? தெளிந்த நல் அறிவு. அப்ப முதல்ல இருந்து நம்ம பார்த்ததெல்லாம் எடுத்துட்டு வா பாக்கலாம். ஒரு பட்டியல் போடுற, இன்னைக்கு போடுற பட்டியல்ல முதல்ல எழுதுற தெளிந்த நல் அறிவுன்னு எழுதுற, தெளிந்தவ அண்டர்லைன் பண்ற, நல்ல அறிவு அண்டர்லைன் பண்ற, ஞான அறிவையும் அண்டர்லைன் பண்ற. அது பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன புரிஞ்சுக்கிற அப்படின்னா, வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவேன். இந்த கல்லூரியில நான் இருக்கிற வரைக்கும் என் கழுத்துல இருக்கக்கூடிய இந்த லேண்ட்யார்டு என்னுடைய அடையாள அட்டை. வெளியில போகும்போது கூட பெரும்பாலும் குழந்தைங்க அதை கழட்டி பைக்குள்ள போட்டுடுவாங்க. அப்புறம் இங்கே வெளியே உள்ள வரும்போது செக்யூரிட்டி கேட்பாரு அப்படிங்கும் போது எடுத்து கழுத்துல மாட்டிக்குவாங்க. எல்லா குழந்தைங்களும் பண்ணக்கூடியதுதான். என்ன காரணம்? கல்லூரியில படிக்கணும், கல்லூரியோட பெயர் வெளியில தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, எடுத்து மறக்காம. இதுவே ஆண் குழந்தைகள் இருந்தா ஷர்ட் பாக்கெட்டுக்குள்ள அப்படியே போட்டுக்குவாங்க. அது வெறும் லேன்யார்ட் மட்டுமா, உள்ளுக்குள்ள ஐடி கார்டு இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியாது. எடுத்து பார்த்தா வெறும் கயிறு மட்டும்தான் இருக்கும், கார்டு இல்லாம இருக்கும். ஆனா எத்தனை வருஷமா இதுக்கு, அதுல ஒரு டேட் போட்டிருப்பாங்களே, எந்த வருஷம் நீ ஜாயின் பண்ணிருக்க அப்படின்னு. இந்த வருடத்திலிருந்து இந்த வருடத்துக்குட்பட்டு இருக்கக்கூடியது. இதற்கப்புறம் ஒரு ஆணியில இதை ஒரு ஞாபகமாக நீ மாட்டி வைப்ப. என்ன எனக்கு தெரியணும் தெரியுமா? 10 வருடம் கழித்து இதே தேதியில் மறுபடியும் 10 வருடம் கழித்து இருக்கக்கூடிய தலைமுறை இங்க வந்து உட்கார்ந்துருக்கும். ஆனா நீ இந்த நபர்கள் அல்ல அப்படின்னு முடிவாயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ முகம் தெரியாத குழந்தைகள், நீயும் ஒரு குழந்தை அப்படின்னா 10 வருடம்.
5: அன்பு உறவுகள், இதுவரை பேராசிரியர் ஜெயந்தாஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரையினை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து வானொலியில் வலம் வர இருக்கின்றது மதிய மணிக்கவும் மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல், கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே

குறைவடையும் என்று தொடர்ந்து திணைக்களம் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்த போது உள்நாட்டு தொடர்ந்துக்கு பேரிடரால் ஏற்பட்ட சேதத்தின் மதிப்பு 300 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. தற்கொலைகள் தொடர்பான காணொலிகள் மற்றும் பதிவுகளை சமூக ஊடகங்களில் பகிர வேண்டாம் என்று பொதுமக்களிடமும் ஊடகங்களிடமும் சுகாதார நிபுணர் டாக்டர் சதுரியா கேட்டுக் கொண்டுள்ளார். இத்தகைய நடவடிக்கைகள் சமூகத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார். நெல்லுக்கான நிர்ணய விலையை அரசாங்கம் வழங்க வலியுறுத்தி கிள்ளச்சி விவசாயிகள் இன்றைய தினம் கவனயீர்ப்பு பேரணி ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். நாடாளுமன்றில் பொய்யுரைக்கும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கலாநிதி சிதம்பரநாதன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். வீட்டு வேலைகளை ஒரு முறையான வேலைத்துறையாக அங்கீகரித்து தொழிலாளர் உரிமைகளை வலுப்படுத்துவதற்கான அடிப்படை நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக தொழிலாளர் அமைச்சு விடுத்துள்ள விசேட ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தடுப்பு காவலில் உள்ள சுரேஷ் அலைக்கு இழைக்கப்பட்டதாக கூறப்படும் அநீதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை எடுப்பதற்கான வழிகள் திறந்தே காணப்படுகிறது. ஆனாலும் அதற்கு அவர் முதலில் உயிருடன் இருக்க வேண்டியது அவசியம் என்பதால் தனது உண்ணாவிரத போராட்டத்தை உடனடியாக அவர் கைவிட வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் இடம்பெற்று வரும் விசாரணைகள் தொடர்பில் திலித் யவிர விமல் வீரவன்ச உதயகம்பன் பில சுகீஸ்வர பண்டார மகிந்த பத்ரானா மற்றும் அசங்க நவரண்ணா ஆகியோர் ஊடகங்கள் முன்னால் தெரிவித்த கருத்துக்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக குற்றப்பிணைவு திணைக்களம் நேற்று கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் அலை காவலில் வைக்கப்பட்டிருந்த போது பல்வேறு விதமான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் முறைப்பாடு குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வரான ஜோசித ராஜபக்ச இன்றைய தினம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தமக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்று தீர்ப்பளிக்குமாறு கோரி ஜோசித ராஜபக்சாவினால் மறு ஆய்வு மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் புங்குடிதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தினால் உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பினை யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றம் குற்றவாளிகள் முன்னிலையில் வாசித்து மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. நாளாவிய ரீதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காகவும் சித்திரவதைகள் இடம்பெறாதிருப்பதை உறுதிப்படுத்துவதற்காகவும் நேற்று நாட்டை சென்றடைந்த சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் உபகுழுவின் பிரதிகள் இன்று அல்லது நாளை வெலிக்கடை சிறைச்சாலைக்கு களவிஜயத்தை மேற்கொள்ள இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கைக்கான சீன மக்கள் குடியரசின் தூதரகத்தின் புதிதாக நியமிக்கப்பட்ட பாதுகாப்பு ஆலோசகர் சிரேஷ்ட கேர்னல் பூசியா பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் அருணஜெயசிங்ராவை நேற்று கொழும்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தம் சந்தித்து உரையாடியிருக்கிறார். வளைகுடா பிராந்திய பதட்டங்கள் தணிந்து உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை ஸ்திரம் அடைந்துள்ள நிலையில் அதன் உண்மையான லாபத்தை உடனடியாக நாட்டு மக்களுக்கு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கர் அணுவுக்க கோரிக்கை விடுத்துள்ளார். லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவின் 23 பிராந்திய அலுவலகங்களை திறப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாமைத்துவ சேவை உதவியாளர்கள் சேவைக்காக 1600 பேர் இணைத்துக் கொள்ளப் போவதாக பொது நிர்வாக அமைப்பு தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடத்த தீர்மானித்துள்ளமை 2ம் மற்றும் 3ம் தடவையாக பரீட்சைக்கு தோற்றவுள்ள பரீட்சார்த்திகளுக்கு கிடைக்கும் அநீதியாகும். பரீட்சையை நடத்த தீர்மானித்துள்ள தினத்தை அரசாங்கம் பிற்போட வேண்டும், இல்லையே உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்ய நேரிடும் என்று பிதுர்கல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில தெரிவித்திருக்கிறார். பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் உடல் பருமன் அதிகரித்து வரும் நிலை காணப்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. குத்தகை அடிப்படையில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் நபர் ஒருவர் தனது காணியில் வனவிலங்குகள் மற்றும் பிற உயிரினங்களை வேட்டையாடுவதற்காக சட்டவிரோதமாக கம்பி பொறிகளை அமைத்திருந்தார். இதுகுறித்து தகவல் வழங்கிய ஊடகவியலாளர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ராகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட

பொடிவிகும்பர பகுதியில் நேற்று வலான மத்திய ஊழல் ஒழிப்பு படையினரால் நடத்தப்பட்ட முற்றுகையின் போது பெருந்தொகையான சட்டவிரோத மதுபானத்துடன் சந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீர்கொழும்பு பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் நடத்தப்பட்டு வந்த வெச்சார விடுதியொன்றை வலான மத்திய ஊழல் ஒழிப்பு படையினர் முற்றுகையிட்டு 3 சந்த நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். தங்கச்சங்கிலி கொள்ளை உள்ளிட்ட பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய தேடப்பட்டு வந்த சந்த நபர் ஒருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் கட்டான போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜால தேசிய சரணாலயத்தினுள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டங்களை மீறி சபாரி வாகனங்களில் இருந்து இறங்கி நடந்து சென்ற 5 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேற்கு சப்ரகம மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் பல சுற்று மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று எதிர்வு கூறியுள்ளது. அந்தனகல கரஸ்நாகல நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக கம்பகா மாவட்டத்தின் பல பகுதிகளில் நீர் விநியோகம் தடைபட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் டெங்கு நோய் தாக்கத்தின் வீரியம் தற்போது ஒரு பாரிய தொற்று நோய் மட்டத்துக்கு தீவிரமடைந்துள்ளதாக நிர்வாக சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபயரட்ன தெரிவித்திருக்கிறார். சிட்டியா தெருவில் இன்று 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 4000 ரூபாவால் அதிகரித்து 3,62,500 ரூபாவாகவும், 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,313 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில், மத்திய அரசு கடந்த 12 கால ஆட்சியில் சாதாரண மக்களின் வாழ்வை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தியதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக காவல்துறையில் ஒரு DIE, 55 SPக்கள் என்று 56 காவல்துறை அதிகாரிகள் நேற்று பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். தமிழக அரசின் முழு ஒப்புதல் இல்லாமல் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது என்று திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலர் துரைமுருகன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டத்தில் 2.3 கோடிக்கு அதிகமான மக்கள் டெல்லியில் வசித்து வருவது கணக்கெடுப்பாளர்களால் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஜெய்ப்பூர் போராட்டத்தில் கரப்பான் பூச்சி கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கே மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு பல தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17 முதல் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த 6 முதல் 8 வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவித்திருக்கிறார். செலவிக்கியாவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டு பாரம்பரிய முறைப்படி பான் உப்பு கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு தடைகளுக்கு பிறகு இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட இருப்பதால் இந்திய ஏற்றுமதியாளர்களிடையில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. தாங்கள் பாகிஸ்தானியர்களை ஒருபோதும் நம்புவதில்லை என்று இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் ருவான் அசார் நேற்று தெரிவித்திருக்கிறார். மணிப்பூரில் இரு பிரிவினரிடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 இளைஞர்கள் காயமடைந்துள்ளார்கள். புதுடில்லி விமான நிலையத்தில் வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானின் ஆலோசகர் 2.5 மணி நேரம் காத்திருந்து சொந்த நாடு திரும்பிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் அதுகுறித்து இந்திய துணை தூதருக்கு அழைப்பாணை அனுப்பி வங்கதேசம் தங்களது அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது. திருவள்ளுவர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி அருகே வடமாநில குடும்பத்தைச் சேர்ந்த 2.5 வயது பெண் குழந்தை வடமாநில இளைஞரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு புதரில் வீசப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த குழந்தை நேற்று உயிரிழந்து போனது. இந்தியா தனது வான்வழி மற்றும் கடல்வழி பாதுகாப்பு திறனை மேம்படுத்தும் வகையில் அடுத்த தலைமுறை ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது. சர்வதேச யோகா தின விழாவையொட்டி கும்முடிப்பூண்டியில் செயல்படும் ஸ்ரீ சங்கரி யோகா பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தைச் சேர்ந்த 75 மாணவர்கள் தொடர்ந்து 5 நிமிடங்கள் லகு வஜ்ராசனம் என்ற யோகாசனத்தில் நின்று நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்திருக்கிறார்கள். டெல்லியின் பல்வேறு பகுதியில் நேற்று பிற்பகல் வானிலை மாற்றம் ஏற்பட்டு புழுதி புயல் தாக்கியது. இதனால் வீதிகள் கண்ணுக்கு தெரியாத வகையில் புழுதி மூட்டம் படர்ந்திருந்தது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஜூன் 26 முதல் 28 வரை வருடாந்த ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
இன்று சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,480 ரூபாவாகவும் கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,060 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் உக்ரைனின் முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா நேற்று அதிகாலை நடத்திய பயங்கர வான்வெளி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்தார்கள், 53 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அமெரிக்க ஈரான் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக்கிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறுகிறார். வரும் வெள்ளிக்கிழமை ஜெனீவாவில் ஒப்பந்தம் நேரில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாக திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இஸ்ரேலிய படைகள் லெபனான், சிரியா, காசா ஆகிய பகுதிகளிலிருந்து வெளியேறப்போவதில்லை, கால வரம்பின்றி அங்குதான் இருக்கும் என்று தற்காப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறியிருக்கிறார். அமெரிக்காவும் ஈரானும் செய்து கொண்ட உடன்பாட்டில் லெபனானில் நடக்கும் போரையும் முடிவுக்கு கொண்டுவர இணக்கம் காணப்பட்ட சூழலில் அவரின் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கூகுள் நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நிகழ்ச்சியிலிருந்து மாணவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறியதால் சலசலப்பு ஏற்பட்டது. தெற்கு கலிபோர்னியாவின் மொஜாவே பாலைவனத்தில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தில் P-52 ரக குண்டுவீச்சு விமானம் ஒன்று புறப்பட்டு சிறிது நேரத்திலே விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்து எரிந்ததில் அதில் பயணம் செய்த 8 பேரும் பலியானதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே வன்முறை வெடித்துள்ளது. இவியன் நகரில் G7 உச்சநிலை கூட்டம் நடக்க இருக்கும் வேளையில் அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. சூடான் மோதலில் ட்ரோன் தாக்குதல்களில் இந்த ஆண்டு மட்டும் 1,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளார்கள். பாகிஸ்தானில் காவல்துறை அதிகாரி ஒருவர் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த சிறுமியை தவறுதலாக சுட்டுக் கொண்டிருக்கிறார். கொள்ளை சம்பவத்தின் போது சந்த நபர்கள் ஒரு காரில் இருந்த குடும்பத்தை பிணைபிடித்து வைத்திருந்த போது இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. 2030ஆம் ஆண்டுக்குள் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் வருவாய் $1 trillion எட்டக்கூடும் என்று அதன் தலைவர் இலான் மஸ்க் தெரிவித்திருக்கிறார். பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் 16 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு சமூக ஊடக தடையை அறிவித்திருக்கிறார். காணொலி விளையாட்டு, இணைய நேரலை தளங்கள் ஆகியவற்றுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். போலந்தில் ஒரு வீட்டில் 29 சிசுக்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அத்தொடர்பில் மக்தலேனா என்ற பெண் மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சீனாவில் நாய் மாமிச விற்பனை மீண்டும் பேசுபொருளாகி இருக்கிறது. சுடோ எனப்படும் பிரபல நாயின் மறைவு அதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. சீனாவின் கெனான் மாநிலத்தில் தொடர்ந்து 2 குளிர்ந்த பானங்களை அருந்திய சிறுவர் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். 3 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வெப்பமான நாட்களில் திடீரென அதிகளவு குளிர்ந்த நீரை அருந்துவதை தவிர்க்க வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். அத்துடன் முதியோரும் அளவுக்கு அதிகமான குளிர்ந்த நீரை அருந்தக்கூடாது என்று நிபுணர்கள் ஆலோசனையில் தெரிவிக்கிறார்கள். ஜப்பான் மத்திய வங்கி தனது வட்டி வீதத்தை 1 விழுக்காடு உயர்த்தியுள்ளது. அது கடந்த 31 ஆண்டுகளில் காணாத உயர்வு என்று கடந்த டிசம்பர் மாதத்துக்கு பிறகு நடக்கும் முதல் வட்டி உயர்வாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கு போரால் உலகளவில் விலைவாசி கடுமையாக உயர்ந்துள்ளது. உலகின் முன்னணி யூடியூபரான மிஸ்டர் பீஸ்ட் யூடியூப் வரலாற்றில் முதன்முறையாக 500 மில்லியன் அதாவது 50 கோடி சாந்தாதாரர்களை பெற்று வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகளில் முத்தரப்பு ஒருநாள் தொடரின் சூப்பர் ஓவரில் இந்தியா ஏ அணியை வீழ்த்தி இலங்கை ஏ அணி அசத்தல் வெற்றி பெற்றுள்ளது. மன அழுத்தத்துடன் போராடியதாகவும் கிரிக்கெட் விளையாடுவதையே கைவிட நினைத்ததாகவும் இந்திய வீராங்கனை ஸ்ரீயங்கா பாட்டில் தெரிவித்திருக்கிறார். விராட் கோலி திமிர் பிடித்தவர், அடங்காதவர் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி நேற்று தெரிவித்தார். நியூசிலாந்தில் நடைபெறும் நேசன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி தனது முதல் ஆட்டத்தில் 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை நேற்று வென்றிருக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஸ்வீடன் துனிசியா இடையான போட்டியில் 5-1 என்ற கணக்கில் ஸ்வீடன் வெற்றி பெற்றிருக்கிறது. உலக கிண்ண கால்பந்தில் முதல் முறையாக களமிறங்கியிருக்கிறது
கப்வெட் ஏச் பிரிவு குழுச்சுற்று ஆட்டத்தில் அது ஸ்பெயினுக்கு எதிராக ஆடியது. ஆட்டம் முடியும் வரையில் ஸ்பெயின் ஆதிக்கம் செலுத்தியது. 27 முறை கோல் போட முயன்றது, ஆனால் ஸ்பெயினுக்கு பலனில்லை. ஆட்டம் கோல் எதுவுமின்றி சமநிலையில் முடிவுக்கு வந்துள்ளது. மற்றொரு ஏச் பிரிவு ஆட்டத்தில் சவுதி அரேபியாவும் உருகுவேயும் மோதின. 1-1 என்ற கோல் கணக்கில் ஆட்டம் சமநிலையில் முடிவுக்கு வந்தது. ஜி பிரிவில் உள்ள பெல்ஜியம் எகிப்து அணிகள் சந்தித்தன. அந்த ஆட்டமும் சமநிலையில் முடிவுக்கு வந்திருக்கிறது. கால்பந்து தொடரின் ஜி குழுவுக்கு இடையிலான போட்டியில் ஈரான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் நிறைவுக்கு வந்துள்ளது. உலகெங்கும் அனைவரின் கண்ணும் உலகக்கிண்ண கால்பந்து போட்டி மீது இருக்கிறது. ரசிகர்கள் பல்வேறு விதத்தில் விருப்பமான அணிக்கு ஆதரவை தெரிவிக்கிறார்கள். பங்களாதேஷில் உள்ள தீவிர ரசிகர் தமது வயல் மீது பெரிய கொடியொன்றை விரித்து போட்டிருக்கிறார். அந்த கொடியின் நீளம் 7.5 கிலோமீட்டர் ஆகும். அமெரிக்காவின் நியூயோர்க் நகரில் கால்பந்து ரசிகர்களை ஏற்றிச் சென்ற 5 பள்ளி பேருந்துகள் சேதமடைந்திருக்கின்றன. அமெரிக்காவின் மிசோரி மாநிலத்தில் வான்குடை சாகச விமானம் விழுந்து நொறுங்கியுள்ளது. 12 பேர் இறந்தார்கள். அவர்களில் ஒருவர் விமானி, 11 பேர் வான்குடை சாகச வீரர்கள் ஆவார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 385.40%, இந்திய பெறுமதியில் 109.57%, 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 332.76%, இந்திய பெறுமதியில் 94.62%, 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 418.27%, இந்திய பெறுமதியில் 118.95%, 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445.82%, இந்திய பெறுமதியில் 126.76%, 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.61%, இந்திய பெறுமதியில் 67.57%. கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர். சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: என்னைக்கே மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: VT Superstore Gala Gones Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:21, ஐக்கியராஜ்யத்தில் 10:21. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: தேனும் பால். தேனும் பால் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனும்பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசனை கொடுத்து வானொலி கருத்து வருகின்றார்கள். பரிசு லாச்சப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவரது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் உங்களுடன்
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1042 5185. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: பொது பண்டிகை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொது பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொது பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோன், 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 8 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பொண்டே மார்க்கெட்.
2: பொந்துபண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:24 ஐக்கியராட்சியத்தில் 10:24. இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பால நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் முதலாவது பாடல்
3: இதை சொல்ல

0: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலடியாப்பா.
1: ஓமாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல உள்ள ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
2: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கட ஆசிவசர ரஜி தான். வெளிநாட்டுல இருந்து மாறவை எல்லாம் ஆசிவசர ரஜியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
0: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே வெளுக்கிடப்பா, போவோம் ஆசிபூசரி.
3: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரே. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரே இலக்கம் 195 பாரிஸ் 10, தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 73 78.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை மீண்டும் தருகின்றேன்.

0: ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி எஸ் அவர்கள், பாடலை யாத்தவர் கவிஞர் ஆலங்குடி சோமு, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் என்ஸ்ரீ அவர்கள். கருடா சமைக்குமா திரையிலிருந்து பாடலை கேட்டீர்கள். நேரம் சரியாக 11:31 ஐக்கியராஜ்யத்தில் 10:31 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள். ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சியே.
1: ரம்சியில் அமைந்திருக்கும் சோழன் பல்பொருள் வாணிபத்தில் அன்புறவுகளை நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்கின்றார்கள். அன்புறவுகளை மறந்து விடாதீர்கள். ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உண்மைகள் உறுதிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல்.

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் மனோவோடு இணைந்து சின்ன கோயில் சுற்றுலா பாடலை யாற்றவர் கலைஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல் இதனை கேட்போம்.
1: கனடா வன்கூவர் சரையில் பிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் ஃபிஃப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை பெருவிழா 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. சரி ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ். பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா அனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fddae@angyvycandracekar.com. மறந்து விடாதீர்கள், 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே ஃபிஃப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சார விழா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: சேர்மலன் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து லதா மங்கேஷ்கர் அவர்கள். பாடலை இயற்றியவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நேரம் சரியாக 11:44 ஐக்கியராஜ்யத்தில் 10:44. இந்த நேரத்தில் டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
1: வாழ்வி வசந்தம் வந்து
0: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவர் மல்லங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0505-91-44-79-26.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பல நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: மேலும் பல நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு பாடலை பாடியவர்கள் ஜெயச்சந்திரனோடு இணைந்து கான சரஸ்வதி பி சுசில் அவர்கள், பாடலை ஆற்றுவர்கள் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பல நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல் இதனை கேட்போம்.
1: பரிசுலாட்சியில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷரிமஹால்.
0: பரிசுலாட்சப்பல் ரூயி கையில் அமைந்துள்ள ஷரிமஹாலில் உங்கள் இல்லங்களில் வீட்டுகளில் பிரச்சனை, அதாவது மூட்டைப்பூச்சி தொல்லியா, எலி தொல்லியா அல்லது கரப்பான் பூச்சி தொல்லியா, உடனடியாக ஷரிமஹாலுக்கு சொல்லுங்கள் அன்புறவர்களே. அதற்கான மருந்துகளை மிக மிக மலி விலையில் தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால் நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல்

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் ஜெயசந்திரனோடு இணைந்து ஜானகி அம்மா அவர்கள். பாடலை இயற்றியவர் கவிஞானி மாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல். அதற்கு முதல்
1: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயம் உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@gmail.com. செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்த பரிசில் அமைந்துள்ள அம்பாலி ஸ்டோர்ஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பண்டி மார்க்கெட் நிறுவனத்திற்கும் நிகழ்ச்சியை செயல்படுத்த கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல். கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோத்தபா ராஜபக்ச மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். 2009 ஆண்டு முதல் இதுவரையிலான காலப்பகுதியில் நிலக்கரி இறக்குமதியின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் டி வி பந்தலசேன உள்ளிட்ட விசாரணை அதிகாரிகள் கடந்த 14 தேதி நுரைச்சோலை லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்துக்கு விசேட கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். டிட்வா புயலால் சேதமடைந்த உள்நாட்டு பிரதான தொடருந்து பாதையை சீரமைக்கும் பணிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவடையும் என்று தொடருந்து திணைக்களம் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்த போது உள்நாட்டு தொடருந்துக்கு பேரிடரால் ஏற்பட்ட சேதத்தின் மதிப்பு 300 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. தற்கொலைகள் தொடர்பான காணொலிகள் மற்றும் பதிவுகளை சமூக ஊடகங்களில் பகிர வேண்டாம் என்று பொதுமக்களிடமும் ஊடகங்களிடமும் சுகாதார நிபுணர் டாக்டர் சதுரியா கேட்டுக் கொண்டுள்ளார். இத்தகைய நடவடிக்கைகள் சமூகத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார். நெல்லுக்கான நிர்ணய விலையை அரசாங்கம் வழங்க வலியுறுத்தி கிள்ளச்சி விவசாயிகள் இன்றைய தினம் கவனயீர்ப்பு பேரணி ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். நாடாளுமன்றில் பொய்யுரைக்கும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கலாநிதி சிதம்பரநாதன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். வீட்டு வேலைகளை ஒரு முறையான வேலைத்துறையாக அங்கீகரித்து தொழிலாளர் உரிமைகளை வலுப்படுத்துவதற்கான அடிப்படை நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக தொழிலாளர் அமைச்சு விடுத்துள்ள விசேட ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தடுப்பு காவலில் உள்ள சுரேஷ் அலைக்கு இழைக்கப்பட்டதாக கூறப்படும் அநீதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை எடுப்பதற்கான வழிகள் திறந்தே காணப்படுகிறது. ஆனாலும் அதற்கு அவர் முதலில் உயிருடன் இருக்க வேண்டியது அவசியம் என்பதால் தனது உண்ணாவிரத போராட்டத்தை உடனடியாக அவர் கைவிட வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் இடம்பெற்று வரும் விசாரணைகள் தொடர்பில் திலித் யவிர, விமல் வீரவன்ச, உதயகம்பன் பில, சுகீஸ்வர பண்டார, மகிந்த பத்ரானா மற்றும் அசங்க நவரட்னா ஆகியோர் ஊடகங்கள் முன்னால் தெரிவித்த கருத்துக்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக குற்றப்பிணைவு திணைக்களம் நேற்று கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் அலை காவலில் வைக்கப்பட்டிருந்த போது பல்வேறு விதமான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் முறைப்பாடு குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வரான ஜோசித ராஜபக்ச இன்றைய தினம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தமக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை முன்னோக்கி

செல்ல முடியாது என்று தீர்ப்பளிக்குமாறு கோரி ஜோசித ராஜபக்சாவினால் மறு ஆய்வு மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் புங்குடிதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தினால் உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பினை யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றம் குற்றவாளிகள் முன்னிலையில் வாசித்து மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. நாளாவிய ரீதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காகவும் சித்திரவதைகள் இடம்பெறாதிருப்பதை உறுதிப்படுத்துவதற்காகவும் நேற்று நாட்டை சென்றடைந்த சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் உபகுழுவின் பிரதிகள் இன்று அல்லது நாளை வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கள விஜயத்தை மேற்கொள்ள இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கைக்கான சீன மக்கள் குடியரசின் தூதரகத்தின் புதிதாக நியமிக்கப்பட்ட பாதுகாப்பு ஆலோசகர் சிரேஷ்ட கேர்னல் பூசியா பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர்னல் அருண ஜெயசிங்ராவை நேற்று கொழும்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தம் சந்தித்து உரையாடியிருக்கிறார். வளைகுடா பிராந்திய பதட்டங்கள் தணிந்து உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை ஸ்திரம் அடைந்துள்ள நிலையில் அதன் உண்மையான லாபத்தை உடனடியாக நாட்டு மக்களுக்கு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கர் அணுவுக்க கோரிக்கை விடுத்துள்ளார். லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவின் 23 பிராந்திய அலுவலகங்களை திறப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாமைத்துவ சேவை உதவியாளர்கள் சேவைக்காக 1600 பேர் இணைத்துக் கொள்ளப் போவதாக பொது நிர்வாக அமைப்பு தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடத்த தீர்மானித்துள்ளமை 2ம் மற்றும் 3ம் தடவையாக பரீட்சைக்கு தோற்ற உள்ள பரீட்சார்த்திகளுக்கு கிடைக்கும் அநீதியாகும். பரீட்சையை நடத்த தீர்மானித்துள்ள தினத்தை அரசாங்கம் பிற்போட வேண்டும், இல்லையேல் உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்ய நேரிடும் என்று பிதுர்கல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில தெரிவித்திருக்கிறார். பாடசாலை மாணவர்களுக்கிடையில் உடல் பருமன் அதிகரித்து வரும் நிலை காணப்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. குத்தகை அடிப்படையில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் நபர் ஒருவர் தனது காணியில் வனவிலங்குகள் மற்றும் பிற உயிரினங்களை வேட்டையாடுவதற்காக சட்டவிரோதமாக கம்பி பொறிகளை அமைத்திருந்தார். இதுகுறித்து தகவல் வழங்கிய ஊடகவியலாளர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ராகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொடிவுகும்பர பகுதியில் நேற்று வலான மத்திய ஊழல் ஒழிப்பு படையினரால் நடத்தப்பட்ட முற்றுகையின் போது பெருந்தொகையான சட்டவிரோத மதுபானத்துடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீர்கொழும்பு பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் நடத்தப்பட்டு வந்த வெச்சார விடுதியொன்றை வலான மத்திய ஊழல் ஒழிப்பு படையினர் முற்றுகையிட்டு 3 சந்தேக நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். தங்கச்சங்கிலி கொள்ளை உள்ளிட்ட பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய தேடப்பட்டு வந்த சந்த நபர் ஒருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் கட்டான போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜால தேசிய சரணாலயத்தினுள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டங்களை மீறி சபாரி வாகனங்களில் இருந்து இறங்கி நடந்து சென்ற 5 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேற்கு சப்ரகம மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் பல சுற்று மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று எதிர்வு கூறியுள்ளது. அந்தனகல கரஸ்நாகல நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக கம்பகா மாவட்டத்தின் பல பகுதிகளில் நீர் விநியோகம் தடைபட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் டெங்கு நோய் தாக்கத்தின் வீரியம் தற்போது ஒரு பாரிய தொற்று நோய் மட்டத்துக்கு தீவிரமடைந்துள்ளதாக நிர்வாக சேவைகள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபயரண்ண தெரிவித்திருக்கிறார். செட்டியா தெருவில் இன்று 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 4000 ரூபாவால் அதிகரித்து 3,62,500 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,313 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் மத்திய அரசு கடந்த 12 கால ஆட்சியில் சாதாரண மக்களின் வாழ்வை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தியதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக காவல்துறையில் ஒரு DIE 55 SPக்கள் என்று 56 காவல்துறை அதிகாரிகள் நேற்று பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். தமிழக அரசின் முழு ஒப்புதல் இல்லாமல் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது என்று திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலர் துரைமுருகன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்.
மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டத்தில் 2.3 கோடிக்கு அதிகமான மக்கள் டெல்லியில் வசித்து வருவது கணக்கெடுப்பாளர்களால் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஜெய்ப்பூர் போராட்டத்தில் கரப்பான் பூச்சி கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கே மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு பல தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17 முதல் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த 6 முதல் 8 வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவித்திருக்கிறார். செலவிக்கியாவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டு பாரம்பரிய முறைப்படி பான் உப்பு கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு தடைகளுக்கு பிறகு இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட இருப்பதால் இந்திய ஏற்றுமதியாளர்களிடையில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. தாங்கள் பாகிஸ்தானியர்களை ஒருபோதும் நம்புவதில்லை என்று இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் ருவான் அசார் நேற்று தெரிவித்திருக்கிறார். மணிப்பூரில் இரு பிரிவினரிடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 இளைஞர்கள் காயமடைந்துள்ளார்கள். புதுடில்லி விமான நிலையத்தில் வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானின் ஆலோசகர் 2.5 மணி நேரம் காத்திருந்து சொந்த நாடு திரும்பிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் அதுகுறித்து இந்திய துணை தூதருக்கு அழைப்பாணை அனுப்பி வங்கதேசம் தங்களது அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது. திருவள்ளுவர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி அருகே வடமாநில குடும்பத்தைச் சேர்ந்த 2.5 வயது பெண் குழந்தை வடமாநில இளைஞரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு புதரில் வீசப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த குழந்தை நேற்று உயிரிழந்து போனது. இந்தியா தனது வான்வழி மற்றும் கடல்வழி பாதுகாப்பு திறனை மேம்படுத்தும் வகையில் அடுத்த தலைமுறை ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது. சர்வதேச யோகா தின விழாவையொட்டி கும்முடிப்பூண்டியில் செயல்படும் ஸ்ரீ சங்கரி யோகா பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தைச் சேர்ந்த 75 மாணவர்கள் தொடர்ந்து 5 நிமிடங்கள் லகு வஜ்ராசனம் என்ற யோகாசனத்தில் நின்று நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்திருக்கிறார்கள். டெல்லியின் பல்வேறு பகுதியில் நேற்று பிற்பகல் வானிலை மாற்றம் ஏற்பட்டு புழுதி புயல் தாக்கியது. இதனால் வீதிகள் கண்ணுக்கு தெரியாத வகையில் புழுதி மூட்டம் படர்ந்திருந்தது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஜூன் 26 முதல் 28 வரை வருடாந்த ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,12,480 ரூபாவாகவும் கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,060 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் உக்ரைனின் முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா நேற்று அதிகாலை நடத்திய பயங்கர வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்தார்கள், 53 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அமெரிக்க ஈரான் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக்கிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறுகிறார். வரும் வெள்ளிக்கிழமை ஜெனிவாவில் ஒப்பந்தம் நேரில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாக திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இஸ்ரேலிய படைகள் லெபனான், சிரியா, காசா ஆகிய பகுதிகளிலிருந்து வெளியேறப் போவதில்லை, கால வரம்பின்றி அங்குதான் இருக்கும் என்று தற்காப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறியிருக்கிறார். அமெரிக்காவும் ஈரானும் செய்து கொண்ட உடன்பாட்டில் லெபனானில் நடக்கும் போரையும் முடிவுக்கு கொண்டுவர இணக்கம் காணப்பட்ட சூழலில் அவரின் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கூகுள் நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நிகழ்ச்சியிலிருந்து மாணவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறியதால் சலசலப்பு ஏற்பட்டது. தெற்கு கலிபோர்னியாவின் மொஜாவே பாலைவனத்தில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தில் P-52 ரக குண்டுவீச்சு விமானம் ஒன்று புறப்பட்ட சிறிது நேரத்திலே விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்து எரிந்ததில் அதில் பயணம் செய்த 8 பேரும் பலியானதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே வன்முறை வெடித்துள்ளது. இவியன் நகரில் G7 உச்சந்தை கூட்டம் நடக்க இருக்கும் வேளையில் அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. சூடான் மோதலில் ட்ரோன் தாக்குதல்களில் இந்த ஆண்டு மட்டும் 1,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளார்கள். பாகிஸ்தானில் காவல்துறை அதிகாரி ஒருவர் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த சிறுமியை தவறுதலாக சுட்டுக் கொண்டிருக்கிறார். கொள்ளை சம்பவத்தின் போது சந்த நபர்கள் ஒரு காரில் இருந்த குடும்பத்தை பிணைபிடித்து வைத்திருந்த போது இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. 2030 ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் வருவாய் $1 டிரில்லியன் எட்டக்கூடும் என்று அதன் தலைவர் இலான் மஸ்க் தெரிவித்திருக்கிறார்.
பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் 16 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு சமூக ஊடக தடையை அறிவித்திருக்கிறார். காணொலி விளையாட்டு, இணைய நேரலை தளங்கள் ஆகியவற்றுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். போலந்தில் ஒரு வீட்டில் 29 சிசுக்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அத்தொடர்பில் மக்தலேனா என்ற பெண் மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சீனாவில் நாய் மாமிச விற்பனை மீண்டும் பேசு பொருளாகி இருக்கிறது. சுடோ எனப்படும் பிரபல நாயின் மறைவு அதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. சீனாவின் கெனான் மாநிலத்தில் தொடர்ந்து 2 குளிர்ந்த பானங்களை அருந்திய சிறுவர் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். 3 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வெப்பமான நாட்களில் திடீரென அதிகளவு குளிர்ந்த நீரை அருந்துவதை தவிர்க்க வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். அத்துடன் முதியோரும் அளவுக்கு அதிகமான குளிர்ந்த நீரை அருந்தக்கூடாது என்று நிபுணர்கள் ஆலோசனையில் தெரிவிக்கிறார்கள். ஜப்பான் மத்திய வங்கி தனது வட்டி வீதத்தை 1 விழுக்காடு உயர்த்தியுள்ளது. அது கடந்த 31 ஆண்டுகளில் காணாத உயர்வு என்று கடந்த டிசம்பர் மாதத்துக்கு பிறகு நடக்கும் முதல் வட்டி உயர்வாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கு போரால் உலகளவில் விலைவாசி கடுமையாக உயர்ந்துள்ளது. உலகின் முன்னணி யூடியூபரான மிஸ்டர் பீஸ்ட் யூடியூப் வரலாற்றில் முதன்முறையாக 500 மில்லியன் அதாவது 50 கோடி சாந்தாத்தார்களை பெற்று வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகளில் முத்தரப்பு ஒரு நாள் தொடரின் சூப்பர் ஓவரில் இந்தியா ஏ அணியை வீழ்த்தி இலங்கை ஏ அணி அசத்தல் வெற்றி பெற்றுள்ளது. மன அழுத்தத்துடன் போராடியதாகவும் கிரிக்கெட் விளையாடுவதையே கைவிட நினைத்ததாகவும் இந்திய வீராங்கனை ஸ்ரீயங்கா பாட்டில் தெரிவித்திருக்கிறார். விராட் கோலி திமிர் பிடித்தவர், அடங்காதவர் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி நேற்று தெரிவித்தார். நியூசிலாந்தில் நடைபெறும் நேசன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி தனது முதல் ஆட்டத்தில் 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை நேற்று வென்றிருக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஸ்வீடன் துனிசியா இடையான போட்டியில் 5-1 என்ற கணக்கில் ஸ்வீடன் வெற்றி பெற்றிருக்கிறது. உலக கிண்ண கால்பந்தில் முதல் முறையாக களம்புறங்கியிருக்கிறது கப்வெட் எச் பிரிவு குழுச்சுற்று ஆட்டத்தில் அது ஸ்பெயினுக்கு எதிராக ஆடியது. ஆட்டம் முடியும் வரையில் ஸ்பெயின் ஆதிக்கம் செலுத்தியது. 27 முறை கோல் போட முயன்றது. ஆனால் ஸ்பெயினுக்கு பலனில்லை. ஆட்டம் கோல் எதுவுமின்றி சமநிலையில் முடிவுக்கு வந்துள்ளது. மற்றொரு எச் பிரிவு ஆட்டத்தில் சவுதி அரேபியாவும் உருகுவேயும் மோதின. 1-1 என்ற கோல் கணக்கில் ஆட்டம் சமநிலையில் முடிவுக்கு வந்தது. ஜி பிரிவில் உள்ள பெல்ஜியம் எகிப்து அணிகள் சந்தித்தன. அந்த ஆட்டமும் சமநிலையில் முடிவுக்கு வந்திருக்கிறது. கால்பந்து தொடரின் ஈ குழுவுக்கு இடையிலான போட்டியில் ஈரான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் நிறைவுக்கு வந்துள்ளது. உலகெங்கும் அனைவரின் கண்ணும் உலக கிண்ண கால்பந்து போட்டி மீது இருக்கிறது. ரசிகர்கள் பல்வேறு விதத்தில் விருப்பமான அணிக்கு ஆதரவை தெரிவிக்கிறார்கள். பங்களாதேஷில் உள்ள தீவிர ரசிகர் தமது வயல் மீது பெரிய கொடியொன்றை விரித்து போட்டிருக்கிறார். அந்த கொடியின் நீளம் 7.5 கிலோமீட்டர் ஆகும். அமெரிக்காவின் நியூயோர்க் நகரில் கால்பந்து ரசிகர்களை ஏற்றிச் சென்ற 5 பள்ளி பேருந்துகள் சேதமடைந்திருக்கின்றன. அமெரிக்காவின் மிசோரி மாநிலத்தில் வான்குடை சாகச விமானம் விழுந்து நொறுங்கியுள்ளது. 12 பேர் இறந்தார்கள். அவர்களில் ஒருவர் விமானி, 11 பேர் வான்குடை சாகச வீரர்கள் ஆவார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 385.40 ரூபாய், இந்திய பிரமதியில் 109.57 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 332.76 ரூபாய், இந்திய பிரமதியில் 94.62 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 418.27 ரூபாய், இந்திய பிரமதியில் 118.95 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 445.82 ரூபாய், இந்திய பிரமதியில் 126.76 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 237.61 ரூபாய், இந்திய பிரமதியில் 67.57 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர். சாசல் கார்ஷிலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போ.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garge Les Gonesses
2: Mélodie et Tordre Brelaque VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை.
5: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலை விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40. சைபர் சைபர் பரிசலாட்சியில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 1 42 41 77 67, அல்லது சைபர் 6 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி எஸ்ஏஎஸ் லங்கா 12@gmail.com.
6: நேரம் சரியாக 12:25 ஐக்கியராச்சியத்தில் 11:25. மதிய பிரதான செய்தி வரை கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற உதவாமல் நிகழ்ச்சியினுடைய மறு ஒளிபரப்பினை கேட்காத அன்புறவுகளுக்காக மறு ஒளிபரப்பாக தருகின்றோம்.

0: டிஆர்டி தமிழ் ஒலி
1: ஒலி ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: கதவை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன்.
1: சுவிஸ் நேரம்.

தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வாரலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுங்கள்.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலி. டிஆர்டி தமிழலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது.

0: இன்றும் உதவுமா நிகழ்ச்சிக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே மீண்டும் அன்பு வணக்கங்களுடன். இன்றும் பேராசிரியர் அவர்கள் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள சூழல் இருக்கிறது. அதன் காரணமாக இன்று எமது தயாரிப்பிலே, அதாவது அனைவருக்கும் பொதுவான ஒரு மொழி உருவாக்கப்பட்டால் எவ்வாறு இருக்கும், இலகுவாக அனைவருடன் உரையாடுவதற்கு உதவியாக இருக்கும், இது தொடர்பான சிந்தனைகள் தொடர்பாக முன்னரும் பேராசிரியர் பல நிகழ்ச்சிகளிலே பேசியிருக்கிறார். இன்று சர்வதேச மொழி சாத்தியமா, கடந்த கால முயற்சிகளுக்கு என்ன நடந்தது, இது தொடர்பான பார்வை முதல்ல.
1: மொழி என்பது நமது எண்ணங்களையும் கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்ள உதவும் ஒலி தொகுப்பு அல்லது குறியீடுகளின் அமைப்பு. பொதுவாக எழுத்துக்கள், சொற்கள், இலக்கணம் ஆகியவற்றை கொண்ட ஒரு மொழி ஓர் இனத்தின் பண்பாடு, வரலாறு மற்றும் சிந்தனைகளை பிரதிபலிக்கும் ஒரு கருவி. எழுத்துகள் இல்லாமல் ஸ்ட்ரோக்குகள், அதாவது வெவ்வேறு வடிவிலான கோடுகள் மூலம் எழுதப்படும் மொழிகளும் உள்ளன. அதற்கு ஓர் எடுத்துக்காட்டு சீன மொழியான மாண்டரின். மொழியை பற்றிய அறிவியல் ஆய்வை மொழியியல் என்கிறோம். தாய்மொழி ஒரு குழந்தை அதன் பிறப்பின் சூழலில், குறிப்பாக தாயிடமிருந்து இயல்பாக கற்கும் முதல் மொழியாகும். இதுதான் ஒருவரின் தனிப்பட்ட சமூக மற்றும் கலாச்சார அடையாளமாக திகழ்கிறது. எனவே தாய்மொழி பிறரோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளும் கருவிக்கும் அப்பாற்பட்டு நமது வாழ்வின் ஒரு பகுதியாகிவிடுகிறது. சிந்தனை திறன், அறிவு வளர்ச்சி மற்றும் பண்பாட்டு தொடர்புக்கு அடிப்படையாக அமையும் தாய்மொழியை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் பிப்ரவரி 21 அன்று உலக தாய்மொழி நாளாக கொண்டாடப்படுகிறது. மொழி பன்முகத்தன்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் பாரம்பரிய மொழிகளை பாதுகாப்பதற்கும் அனைவரையும் உள்ளடக்கிய சமூகங்களுக்காக பன்மொழி கல்வியை மேம்படுத்துவதும் இதன் நோக்கமாகும். உலக அளவில் ஆயிரக்கணக்கான மொழிகள் பேசப்பட்டு வருகின்றன. பல மொழிகளில் பிற மொழிகள் ஏற்படுத்திய செல்வாக்கால் மாற்றங்கள் ஏற்படுவதும் பிற மொழி சொற்களை தங்களின் வழக்கில் பயன்படுத்துவதும் இயல்புதான். ஆனால் பிற மொழிகள் தங்களின் மொழியின் முக்கியத்துவத்தை, பயன்பாட்டை குறைக்க செய்யும் என்ற உணர்வு ஏற்பட்டால் மொழி பற்று காரணமாக பிளவுகள் ஏற்படும் நிலைமைகளும் தோன்றியுள்ளன. உலக அளவில் மக்கள் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக வாழ்வதற்கு தடையாக இருக்கும் ஒரு விஷயமாக மொழிகள் பார்க்கப்படுவது உண்டு. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு வெவ்வேறு மொழிகள் இருப்பது ஒரு தடை என கூறுவோர் உள்ளனர். அதன் காரணமாக சர்வதேச அளவில் பேசக்கூடிய ஒரு மொழியை உருவாக்கும் முயற்சியும் முன்னர் எடுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வார உலகின் கதை நிகழ்ச்சியில் உலக அளவில் சர்வதேச மொழி ஒன்று எப்போதாவது உருவாகுமா என்பது குறித்து அறிய முயற்சிப்போம்.
2: பகுதி 1, உலக அளவில் ஒரே மொழி.
1: 19ஆம் நூற்றாண்டில் 10 வயதினர் ஒருவர் 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போலந்தின் புதிய நகரத்திற்கு குடிபெயர்ந்த போது விரோத மனப்பான்மையையும் ஒடுக்குமுறையையும் எதிர்கொண்டார். இன ரீதியாக தூண்டப்பட்ட தாக்குதல்களை கண்டார். அந்த 10 வயதினரின் பெயர்தான் லுட்விக் லெட்சா சாமன்ஹோஃப். வெவ்வேறு சமூகங்களை சேர்ந்த மக்கள் வெவ்வேறு மொழிகளை பேசினர். எடுத்துக்காட்டாக அங்கு பேசப்பட்ட போலிஷ், ஜெர்மன், இத்திஸ் மற்றும் ரஷ்ய மொழிகளை குறிப்பிடலாம். வெவ்வேறு மொழி பேசும் சமூகங்களுக்கு இடையே ஒரு பாலமாக செயல்படும், அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சர்வதேச மொழியை உருவாக்குவது பற்றி யோசித்த சாமன்ஹோஃப் 1887ஆம் ஆண்டில் எஸ்பராண்டோ என்ற மொழியை உருவாக்கினார். இந்த மொழியில் கற்றலை எளிமையாக்கவும் ஒழுங்குமுறைக்காகவும் பெயர் சொற்கள் மற்றும் உரி சொற்கள் உட்பட மொத்தம் 16 விதிகள் இருந்தன. இன்று நாம் சந்திக்க இருக்கும் முதல் நிபுணர் எஸ்தர் ஷோர், அமெரிக்காவின் பிரிஸ்டன் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில பேராசிரியர். மேலும் பிரிட்ஜ் ஆஃப் வேர்ட்ஸ், எஸ்பராண்டோ அண்ட் த ட்ரீம் ஆஃப் யூனிவர்சல் லாங்குவேஜ் என்ற தலைப்பில் எஸ்பராண்டோ மொழியை பற்றிய புத்தகம் ஒன்றையும் இவர் எழுதியுள்ளார். அந்த நேரத்தில் உலக மொழி பற்றி ஏற்கனவே சிந்தித்துக் கொண்டிருந்த குழுக்களும் இருந்தன. இதை சாமன்ஹோஃப் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார். ஐரோப்பிய மக்கள் எஸ்பராண்டோவை எதிர்கால மொழியாக பார்க்க தொடங்கியது எவ்வாறு என்பதை எஸ்தர் ஷோர் விளக்குகிறார்.
3: There were these circles of people who were already out there thinking about world language.
4: தொடக்கத்தில் சாமன்ஹோஃப் துண்டு பிரசுரங்களை தயாரித்து மக்களிடையே விநியோகிக்க தொடங்கினார். எஸ்பராண்டோ மொழி குறித்து சிறு புத்தக வடிவிலான பிரசுரங்கள் முதலில் ரஷ்ய மொழியில் அச்சிடப்பட்டன. அதனை பயன்படுத்தி கடிதங்கள் எழுதுவதற்கும் செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கும் அவர் மக்களை ஊக்குவித்தார். சிறிய குழுக்களை உருவாக்கி எஸ்பராண்டோ மொழி பற்றி விவாதிக்கவும் அகராதி ஒன்றை தயாரிக்கவும் மக்களை ஒன்றிணைக்க தொடங்கினார். படிப்படியாக எஸ்பராண்டோ மொழி பரவத் தொடங்கியது.
1: சில மாதங்களுக்குள்ளேயே ஜாமென்ஹோஃபின் அந்த சிறிய புத்தகம் ஜெர்மன், போலிஷ் மற்றும் பிரெஞ்சு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. பிரான்சை சேர்ந்த கல்வியாளர்கள் அதை தீவிரமாக எடுத்துக்கொள்ள தொடங்கிய போது இந்த முயற்சிக்கு மிக பெரிய பலம் கிடைத்ததாக எஸ்தர் ஷோர் கூறுகிறார். ஆனால் இந்த மொழி சமூகத்தின் மேல்தட்டு மக்களுடன் மட்டுமே நின்று விட்டதா?
3: In France, yes. In France it was. In Russia, it's hard to
4: பிரான்சில் மேல்தட்டு மக்கள் இதனை பின்பற்ற தொடங்கினர். ஆனால் ரஷ்யாவில் முதலில் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த மக்களில் பெரும்பாலானவர்கள் எஸ்பெராண்டோ மொழியை பயன்படுத்த தொடங்கினார்கள். பின்பு தொழிலாளர்கள் இடையே அது பிரபலமடைய தொடங்கியது. 1920களில் இடதுசாரி குழுக்களிடையே இது பெரும் வரவேற்பை பெற்றது.
1: எத்தனை பேர் எஸ்பெராண்டோ பேசுகிறார்கள் என்பது குறித்து இதுவரை எந்த ஆய்வும் நடத்தப்படவில்லை. ஆனால் புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த மொழியின் பயன்பாடு ஐரோப்பாவின் சிறிய நகரங்களில் அதிகரிக்க தொடங்கியதோடு உலக அளவில் பரவவும் தொடங்கியது. ஒரு மொழி என்பது குழந்தைகளால் பேசப்படுவதால் மட்டுமே வளர்ந்து விடாது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். மாறாக மொழி மீது பற்று கொண்டு தங்களின் வாழ்க்கையில் அது மதிப்பு மிக்கது என்று கருதும் மக்களால் தான் மொழி வளர்கிறது. அந்த மொழியை வளர்ப்பதற்கு உறுதி கொண்ட மக்களின் அர்ப்பணமும் முயற்சியும் மிகவும் அவசியம் என்று எஸ்தர் ஷோர் கருதுகிறார். ஆனால் இந்த மொழியின் வார்த்தைகள் எப்படி இருந்தன? எடுத்துக்காட்டாக எஸ்பெராண்டோ மொழியில் வாழ்த்து கூறுவதற்கு என்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டன?
4: எஸ்பெராண்டோவில் ஹலோ என்பதற்கு சலூட்டான் என்பார்கள், வரவேற்பு என்பதற்கு பொன்வினம் என்பார்கள், நன்றி என்று கூறுவதற்கு நீங்கள் டான்கான் என்று சொல்ல வேண்டும், மெரி கிறிஸ்மஸ் என்பதற்கு போனம் கிறிஸ்மஸ், விடைபெறும் போது குட்பை என்று சொல்லப்படும் வார்த்தைக்கு ஜிஸ் என்பார்கள், அதாவது மீண்டும் சந்திப்போம்.
1: எஸ்பெராண்டோ மொழி உலக அளவில் பேசப்படும் மொழியாக மாறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக தோன்றியது. ஆனால் முதல் உலக போர் தொடங்கியவுடன் பல நாடுகளில் தேசியவாத சிந்தனை வலுப்பெற தொடங்கியதால் அதற்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. மக்கள் எஸ்பெராண்டோ மொழியை சந்தேக கண்ணோட்டத்துடன் பார்க்க தொடங்கினர். இருப்பினும் 1918 சாமென்ஹோஃபின் மரணத்திற்கு ஓராண்டு கழித்து முதல் உலக போர் முடிவடைந்த போது எஸ்பெராண்டோ மீது மக்களின் ஆர்வம் மீண்டும் தலை தூக்கியது. 1920களில் ஒரு புரட்சிகரமான சிந்தனை வளர்ந்து வந்ததாகவும் லத்தீன் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் சீனாவில் மக்கள் இந்த மொழியை கற்க தொடங்கியதாகவும் எஸ்தர் ஷோர் கூறுகிறார். அவரது கூற்றுப்படி சீனா இந்த மொழியை ஊக்குவிக்க அதிக முதலீடு செய்தது. எஸ்பெராண்டோ வானொலி மற்றும் வெளியீடுகளுக்கு சீன அரசு நிதி உதவி அளித்தது. ஆங்கில மொழியை ஒரு காலனித்துவ கருவியாக கருதிய சீனா ஆங்கிலம் உலக அளவில் பொதுவான மொழியாவதை விரும்பவில்லை. சீன அரசு அதன் சமூகத்தை நவீனமயமாக்க எஸ்பெராண்டோவை பயன்படுத்த விரும்பியது. ஆங்கிலம் பல்வேறு வகையான ஏகாதிபத்திய சக்தியுடன் தொடர்புடையதாக பார்க்கப்பட்ட நிலையில் எஸ்பெராண்டோ மீது அத்தகைய பார்வை ஏற்படவில்லை. எஸ்பெராண்டோ இடதுசாரி சித்தாந்தத்துடனும் லட்சிய சிந்தனையுடனும் தொடர்புடையதாக கருதப்பட்டது. சரி, அப்படி என்றால் ஒரு நாள் இதுவே உலக அளவிலான மொழியாக மாறும் என்ற நம்பிக்கை இன்னும் இருக்கிறதா என்ற கேள்விக்கு எஸ்பெராண்டோ என்றாவது ஒரு நாள் உலகின் பொது மொழியாக மாறும் என்கிற நம்பிக்கை இல்லை என்கிறார் எஸ்தர் ஷோர்.
2: பகுதி 2, மொழியின் குடும்ப மரம்.
1: தற்போது உலகில் சுமார் 7100 மேற்பட்ட மொழிகள் பேசப்பட்டு வருகின்றன. இந்த மொழிகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் தோன்றியவை என்றும் உலகின் மக்கள் தொகை சுமார் 8 பில்லியன் என்றும் வைத்துக் கொண்டால் ஒவ்வொரு மொழியை பேசுபவர்களின் குழுவிலும் சுமார் 10 லட்சம் பேர் இருப்பார்கள் என கணக்கிடலாம். ஆனால் யதார்த்தம் அப்படி இல்லை. இன்று நாம் கலந்துரையாட இருக்கும் நிபுணர் பேட்ரிக் ஃபூட் பிரிட்டனை சேர்ந்த எழுத்தாளர் மற்றும் யூடியூபர் ஆவார். நேம் எக்ஸ்பிளைன் என்ற யூடியூப் சேனலை நடத்தி வரும் அவர் அண்மையில் இமிகிரண்ட் டங்ஸ் என்ற புத்தகத்தை வெளியிட்டுள்ளார். அதில் பல சொற்களின் தோற்றம் குறித்து பகுப்பாய்வு செய்வதோடு மொழிகளின் வளர்ச்சி, இலக்கணம் மற்றும் பரவல் பற்றியும் விவரிக்கிறார்.
5: Language is a really tricky thing to pin down. It's not like a dinosaur.
6: மொழியின் தோற்றத்தை துல்லியமாக கண்டறிவது மிகவும் கடினமானது. டைனோசர்கள் அல்லது ஏதேனும் உயிரினங்களின் எச்சங்களை கொண்டு அவற்றின் வயதை கண்டறிவதை விட மொழிகளின் தோற்றத்தை கணிப்பது மிகவும் கடினமானதும் சிக்கலானதுமாக உள்ளது. பேச்சு மொழி சுமார் 135,000 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியதாக கருதப்படுகிறது. ஆனால் மொழியின் எழுத்து வடிவ வளர்ச்சி தாமதமாகவே உருவானது. சைகைகள் அல்லது சைகை மொழி மூலம் தொடர்பு கொள்ளும் முறை அதைவிட பழமையானது.
1: மொழி வெவ்வேறு வடிவங்களில் தோன்றலாம் என்றும் அவை எப்போதும் வாய்மொழி வடிவத்தில் இருப்பதில்லை என்றும் கூறும் பேட்ரிக், பிரிட்டிஷ் சைகை மொழி மற்றும் அமெரிக்க சைகை மொழி இரண்டும் ஆங்கிலம் பேசும் நாடுகளிலிருந்து வந்தவை என்பதால் அவை இரண்டும் ஒன்றுதான் என்று கருதிவிட முடியாது என்கிறார். ஏனெனில் அமெரிக்க சைகை மொழி பிரெஞ்சு மொழியிலிருந்து வந்தது. அமெரிக்க சைகை மொழிக்கு பிரிட்டிஷ் சைகை மொழியை விட பிரெஞ்சு சைகை மொழியுடன் தான் அதிக ஒற்றுமைகள் உள்ளன. ஏனென்றால் அமெரிக்க சைகை மொழியின் நிறுவனர்களில் ஒருவராக கருதப்படுபவர் பிரான்சுக்கு சென்று அங்குள்ள சைகை மொழியை கற்றுக்கொண்டு அதை அமெரிக்காவுக்கு கொண்டு சென்றார். பேச்சின் தோற்றம் குறித்த அறிவியலாளர்களின் கூற்றுப்படி, மனித குரங்குகளை விட தகவல்களை பரிமாற தங்களின் உடலை சிறப்பாக பயன்படுத்தும் கட்டுப்பாடு மனிதர்களிடம் உள்ளது. அவர்களால் சீரான நீண்ட மூச்சை எடுக்க முடியும் என்பதால் தொடர்ந்து சொற்களை உச்சரிக்க முடிவதே இதற்கு காரணம். ஆசியா மற்றும் ஐரோப்பாவில் வாழ்ந்த நியாண்டர்தால் அல்லது ஆதி மனித இனங்களின் உடல் அமைப்பு ஒரே மாதிரியாக இருந்தது. அதனால் 5 முதல் 6 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நியாண்டர்தால்களின் நெருங்கிய மனித வம்சாவளியினர் ஏதோ ஒரு வகையான மொழியை நிச்சயம் பேசியிருப்பார்கள் என்று பல நிபுணர்கள் நம்புகின்றனர்.
5: Most languages belong to something called a language family, which connects them all together.
6: பெரும்பாலான மொழிகள் ஒரே மொழி குடும்பத்தின் பகுதியாகும். ஐரோப்பாவின் பெரும்பாலான மொழிகள் மற்றும் தெற்காசியாவின் இந்தி, உருது அல்லது பாரசீகம் போன்ற மொழிகள் அனைத்தும் ஒரே இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தை சேர்ந்தவை. இவை ஒன்றுக்கொன்று ஆழமான தொடர்பை கொண்டுள்ளன. அந்த ஆரம்ப கால மொழி எங்கு பேசப்பட்டது என்பது நமக்கு துல்லியமாக தெரியவில்லை. இன்று வரை 400க்கும் மேற்பட்ட இந்தோ ஐரோப்பிய மொழிகள் உள்ளன.
1: சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தோ ஐரோப்பிய மொழி பேசுபவர்கள் கருங்கடலுக்கு வடக்கே, அதாவது தற்போதைய யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவர்களாக இருந்தனர் என்று கருதப்படுகிறது. தாங்கள் வளர்த்த விலங்குகளோடு வாழ்ந்த இந்த மக்கள் படிப்படியாக கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்தனர். அவர்களுடன் சேர்ந்து அவர்களின் மொழியும் புதிய இடங்களுக்கு பரவியது. தொல்பொருள் ஆய்வில் இதற்கான ஓரளவு விவரங்கள் கிடைக்கின்றன. ஆனால் இத்தகைய சிறிய குழுவின் மொழி உலகம் முழுவதும் எவ்வாறு பரவியது என்பது இன்னும் புதிராகவே உள்ளது. உலகின் பாதி மக்கள் தொகையின் தாய்மொழி இந்தோ ஐரோப்பிய மொழிகளுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இன்று ஆங்கிலம் உலகின் லிங்குவா பிராங்க், அதாவது முதன்மை தொடர்பு மொழியாக இருப்பதாக பேட்ரிக் ஃபோர்ட் கூறுகிறார். பல்வேறு மொழி பேசுபவர்கள் ஒருவருக்கொருவர் உரையாடுவதற்கு பயன்படுத்தும் பொதுவான மொழியைத்தான் லிங்குவா பிராங்க் என்கின்றனர். கடந்த காலத்தில் ரோமானிய பேரரசு அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்த போது லத்தீன் மொழி லிங்குவா பிராங்காவாக, அதாவது முதன்மை தொடர்பு மொழியாக இருந்தது. ரோமானியர்களுடன் சேர்ந்து அது ஐரோப்பா மற்றும் வட ஆப்பிரிக்காவின் பல நாடுகளுக்கு பரவியது. ஆனால் இன்று உலகின் லிங்குவா பிராங்காக மாறக்கூடிய மற்றொரு மொழி உள்ளது. இணையத்தை பயன்படுத்தும் 10 இல் 9 பேர் தினமும் இதை பயன்படுத்தி வருகின்றனர்.
5: If I had to say what is the world's universal language today, I would honestly say emoji.
6: Emoji உலகின் பொதுவான மொழி என்பது எனது கருத்து. இது அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய எளிய உருவங்களாக இருக்கின்றன. மக்கள் அனைவரும் தங்கள் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த இந்த இமோஜிக்களை பயன்படுத்துகின்றனர். தாங்கள் அனுப்புகின்ற செய்திகளில் இமோஜிக்களை சேர்த்து அனுப்புகிறார்கள். இமோஜிக்கள் மிக வேகமாகவும் பிரபலமாகவும் வளர்ச்சியடைந்து வருகின்றன. உலக அளவில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழி என்றால் இமோஜி என்று சொன்னால் மிகையாகாது.
1: ஆனால் தற்போதுக்கு இமோஜியை ஒதுக்கி வைத்துவிட்டு மொழி ஆதிக்கம் குறித்த பரந்த அளவில் பார்ப்போம். ஏதேனும் ஒரு மொழி ஆங்கிலத்தின் இடத்தை பிடித்து புதிய லிங்குவா பிராங்காவாக, அதாவது முதன்மை தொடர்பு மொழியாக மாற முடியுமா? மேலும் இந்த துறையில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தின் பங்கு என்ன?
2: பகுதி 3, முதன்மை தொடர்பு மொழி.
1: மொழி தொடர்பான ஆராய்ச்சி மையமான எத்னோலாக்கின் படி 39 கோடி மக்களுக்கு மட்டுமே ஆங்கிலம் தாய்மொழியாக உள்ளது. அதேவேளையில் 48 கோடியே 40 லட்சம் மக்களின் தாய்மொழியாக ஸ்பானிஷ் இருக்கிறது. ஆனால் இவற்றை விட அதிகமாக உலகில் சுமார் 100 கோடி மக்களின் தாய்மொழியாக மாண்டரின் உள்ளது. இது சுமார் பூமியில் உள்ள ஒவ்வொரு 8 பேரில் ஒருவர் மாண்டரின் பேசுவதற்கு சமமாகும். இத்தகைய சூழ்நிலையில் சிறிய வட்டார மொழிகள் எவ்வாறு நிலைத்திருக்கின்றன? இதற்கான பதிலை தெரிந்து கொள்ள அமெரிக்காவின் சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் மொழியியல் பேராசிரியராக இருக்கும் நிபுணர் சாலி கோகோ மூஃபனேவுடன் பேசினோம். அவர் காங்கோ ஜனநாயக குடியரசை சேர்ந்தவர். காங்கோவில் இருக்கும் போது அங்குள்ள உள்ளூர் மொழியிலேயே அவர் பேசுகிறார்.
7: In Africa, the situation is different. First, because
8: ஆப்பிரிக்காவில் மிகச்சிலரே போதிய பணம் சம்பாதிக்கிறார்கள். அவர்கள் ஆங்கிலம் பயன்படுத்தப்படும் ஒயிட் காலர் பணிப்பிரிவுகளில் உள்ளனர்.
6: ஆங்கிலம்தான் உயர் மட்டத்தினரின் லிங்குவா பிராங்காவாக, அதாவது முதன்மை தொடர்பு மொழியாக உள்ளது. அவர்கள் தங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வீட்டில் குழந்தைகளிடம் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள். ஆனால் ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு பேசாத குடும்பத்தில் உள்ள பல உறவினர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டியுள்ளதால் ஆங்கிலம் தவிர தங்களின் தாய்மொழியையும் கற்க வேண்டிய நிலை அவர்களுக்கு உள்ளது. நமது வாழ்வில் குடும்பம் முக்கிய பங்கு வகிப்பதால் அவர்கள் அனைவருடனும் தொடர்பை பராமரிக்க அவர்களின் தாய்மொழியில் பேசுவது அவசியமாக இருப்பதால் இரு மொழிகள் தெரிந்தவர்களாக இருக்கின்றனர். இது போன்ற சில பொறிமுறைகளால் தான் சிறிய வட்டார மொழிகள் இன்னும் நிலைத்திருக்கின்றன.
1: உலகம் முழுவதும் சுமார் 1.5 பில்லியன் மக்களால் ஆங்கிலம் பேச முடியும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவர்களின் எண்ணிக்கையை விட தோராயமாக 4 மடங்கு அதிகம். பிரிட்டிஷ் காலனித்துவ பேரரசின் வெற்றியே இதற்கு காரணம் என்று சாலி கோகோ மூஃபனே நம்புகிறார்.
6: ஆங்கிலேயர்கள் உலகின் பெரும்பகுதியை தங்களது காலனி பகுதிகளாக மாற்றுவதில் வெற்றி பெற்றனர். அதன் விளைவாக பிரிட்டனின் காலனித்துவ நாடுகளில் ஆங்கிலம் வேரூன்றியது. அதற்கு பிறகு பிரிட்டிஷ் காமன்வெல்த் மற்றும் அமெரிக்கா ஒரு ராணுவ வல்லரசாக உருவெடுத்தது ஆங்கிலம் பரவுவதற்கு உதவியது.
1: உலகின் 44% மொழிகள் அழிவின் விளிம்பில் உள்ளதாக எத்னோலாக் நம்புகிறது. 1000க்கும் குறைவானோர் பயன்படுத்தும் சில மொழிகளும் உள்ளன. அடுத்த 75 ஆண்டுகளில் உலகில் உள்ள மொத்த மொழிகளில் 50-90% வரை அழிந்து விடலாம் என்று சிலர் கூறுகின்றனர்.
6: இது குறித்து எதிரான கருத்துடையவன் நான். இத்தகைய அச்சங்கள் கடந்த 30 ஆண்டுகளாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. நான் அப்படி நினைக்கவில்லை. ஆங்கிலம் தாய்மொழியாக இருக்கும் நாடுகளையும் கடந்து உலகின் பல பகுதிகளுக்கும் பரவி லிங்குவா பிராங்காவாக பயன்படுத்தப்பட்டு உலக அளவில் பரவக்கூடும் என எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் சீனாவில் அது நடக்குமா என்றால் சந்தேகமே. காரணம், சீனா ஒரு பெரிய பொருளாதார சக்தியாகி உள்ளது. இந்த நிலையை மாண்டரின் மொழி மூலமாகவே அது சாதித்துள்ளது. அதே போல குளோபல் சவுத் என்று குறிப்பிடப்படும் 3 உலக நாடுகளில் இன்றும் வேலையின்மையும் வறுமையும் அதிகமாக நிலவுகின்றன. பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி இல்லை. மக்களில் பெரும்பாலானோர் கிராமப்புறங்களிலேயே வாழ்கின்றனர். அங்குள்ள மக்கள் இன்றும் தங்களது உள்ளூர் மொழிகளிலேயே உரையாடுகிறார்கள். ஐரோப்பிய மொழிகளுடன் அவர்களுக்கு தொடர்பு மிகவும் குறைவு.
2: 4. மொழியும் தொழில்நுட்பமும்.
1: சில மொழிகள் அழிந்து போவதை புரிந்து கொள்ள அவற்றின் வரலாற்று பின்னணி மிகவும் முக்கியம். பல சமூகங்கள் தங்கள் மொழியை உயிர்ப்புடன் வைத்திருக்க முயற்சி செய்து வருவதுதான் இன்றைய நமது புரிதல். பல நேரங்களில் சில வெளிநாட்டு மொழிகள் உள்ளூர் மக்கள் மீது திணிக்கப்படுகின்றன. இன்று நாம் கலந்துரையாட இருக்கும் 4வது நிபுணர் செலஸ்டே ரோட்ரிகேஸ் லவ்ரோ. அர்ஜென்டினாவில் வசித்து வந்த இவர் இப்போது மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறையில் இணை பேராசிரியராக உள்ளார். அர்ஜென்டினாவில் பேசப்படும் ஸ்பானிஷ் மொழி ஐரோப்பிய ஸ்பானிஷ் மொழியிலிருந்து வேறுபட்டது. ஆனால் பள்ளிகளில் ஐரோப்பிய ஸ்பானிஷ் மொழியே கற்பிக்கப்பட்டது என்று அவர் கூறுகிறார். சில மொழிகள் அழியும் என்று மதிப்பிடும் அதே வேளையில் மொழிகள் தொடர்ந்து மாற்றம் அடைந்து வருவதையும் நாம் பார்க்கிறோம்.
8: If a language dies, it's impossible almost to resurrect it.
9: ஒரு மொழி அழிந்துவிட்டால் அதை பெரும்பாலும் மீட்டெடுக்க முடியாது. ஆனால் ஒரு மொழியின் பயன்பாடு குறைந்து கொண்டே வந்தால் அதை மீண்டும் அதிக பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் முயற்சிகளை சரியான நேரத்தில் மேற்கொள்ளலாம். AI என்கிற செயற்கை நுண்ணறிவு மற்றும் பிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தங்களின் பிராந்திய மொழியை மீண்டும் புத்துயிர் பெற செய்யும் முயற்சிகளை பல சமூகங்கள் மேற்கொள்கின்றன. அதற்கு காரணம், அந்த மொழி அவர்களின் நிலம், வானம், கடல் மற்றும் அடையாளத்துடன் ஆழமாக வேரூன்றியிருப்பதாகும்.
1: நான் யார், என்னுடைய அடையாளம் என்ன, நான் எங்கிருந்து வருகிறேன் என்று தங்கள் வழிமரபின் பின்னணியை அறிய முயற்சிப்பது உலக அளவில் காணப்படும்
8: நிலைமைதானா?
9: நிச்சயமாக மக்கள் தங்களின் தாய்மொழியை தேர்வு செய்ய முன்பை விட அதிக சுதந்திரத்தை இப்போது பெற்றுள்ளனர். தங்களிடம் இருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டவற்றை மீண்டும் பெறுவதற்கு மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றனர். தாய்மொழி கற்கும் வாய்ப்பை இழந்தவர்கள் அதனை மீட்டெடுக்கும் வாய்ப்புகளை பெறவே முயற்சிக்கின்றனர். மொழி என்பது வெறுமனே தொடர்பு காண வழிமுறையோ அல்லது வேலை வாய்ப்புக்கு அவசியமான கருவி மட்டுமல்ல, நமது வரலாற்று பின்னணி மற்றும் அடையாளத்தின் ஒரு பகுதி அது. பல நேரங்களில் நாம் வேறொரு இடத்தில் குடியேறும் போது அந்த இடத்தின் மொழியை கற்க முயற்சிக்கிறோம். அதற்கு காரணம், அந்த நாடு அல்லது பிராந்தியத்துடன் இணைவதற்கான ஒரு வழி அது.
1: பிரிட்டன், ஸ்பெயின், பிரான்ஸ் மற்றும் போர்ச்சுகல் ஆகிய நாடுகள் உலகம் முழுவதும் காலனிகளை நிறுவி அந்த பகுதிகளில் தங்கள் மொழி மற்றும் கலாச்சாரத்தை பரப்பின. அதனால் அந்த பகுதிகளின் உள்ளூர் மொழிகள் ஓரங்கட்டப்பட்டன அல்லது புறக்கணிக்கப்பட்டன. இப்போது பல சமூகங்கள் தங்களின் தாய்மொழிகளை மீண்டும் தங்கள் வாழ்க்கையோடு இணைக்க முயற்சிக்கின்றன. சரி, இப்போது நமது முக்கிய கேள்விக்கு திரும்புவோம். உலக அளவில் சர்வதேச மொழி ஒன்று எப்போதாவது உருவாகுமா?
8: இங்கிலீஷ் இஸ் எ குளோபல் லாங்குவேஜ். சோ
9: ஆங்கிலம் ஏற்கனவே உலக அளவிலான மொழியாகத்தான் இருக்கிறது. இந்த கேள்விக்கு விடை ஆங்கிலம் ஏற்கனவே அவ்வாறு உள்ளது என்பதுதான். பல மக்கள் அந்த மொழியை பேசுகிறார்கள், ஆனால் தாங்கள் யார் என்பதை முற்றிலும் வெளிப்படுத்தும் மொழியாக எல்லோரும் அதனை கருதவில்லை.
1: எஸ்பராண்டோ உலக அளவில் பொது மொழியை கொண்டு வர எடுக்கப்பட்ட ஒரு நேரடி லட்சிய முயற்சி. அதனை அர்ப்பணத்தோடு பேசி வளர்த்த சமூகத்திற்கு அப்பாற்பட்டு பரவ அது போராடியது. இத்தகைய நிலை தனி அடையாள சக்தி மற்றும் வரலாற்றோடு மொழி இறுக்கமாக வேரூன்றி உள்ளதை காட்டுகிறது. தொடர்ச்சியாக நடைபெறும் இடம்பெயர்வு மொழிகளின் வரைபடத்தை மாற்றி வருகிறது. இப்போது AI என்கிற செயற்கை நுண்ணறிவு தனி ஒரு மொழியின் ஆதிக்கத்தை அகற்றி இனிமேல் அத்தகைய தேவையே இல்லாத அளவுக்கு புதிய திருப்பத்தை கொண்டு வந்துள்ளது. மிக வேகமாக வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவால் ஒரு மொழியை மற்றொன்றாக விரைவாக மொழிபெயர்க்கும் நிலைமை உருவாகும். பேராசிரியர் செலஸ்டே ரோட்ரிகஸ் லவ்ரோவின் கூற்றுப்படி, அடுத்த 75 ஆண்டுகளில் நாம் ஒரு ஸ்பானிஷ் நபரிடம் ஒரு கருத்தை தமிழில் கூறலாம். செயற்கை நுண்ணறிவு அதை உடனுக்குடன் ஸ்பானிஷ் மொழியில் மொழிபெயர்த்து அவரை புரிந்து கொள்ள செய்யும். அவ்வாறு உருவாகும் போது அந்த நபருக்கு தமிழ் புரிய வேண்டிய அவசியமில்லை. நாம் ஸ்பானிஷ் மொழி தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது.

0: தொடர்ந்து ஈரானில் இடம்பெறுகின்ற யுத்தத்தை தொடர்ந்து உலகிலே எல்லா நாடுகளிலும் எரிபொருளின் விலை அதிகரித்துவிட்டது. எரிபொருள் விலையேற்றத்தால் விமான பயணச்சீட்டுகளிலிருந்து வாகனங்களில் பயணிக்கின்ற அனைவருக்குமே எரிபொருளின் விலை அதிகரிப்பினால் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றன. இது பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சூழலில் 4 சக்கர வாகனத்தை விட்டுட்டு தற்போது மிதிவண்டியை கையில் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் பலருக்கும் ஏற்பட்டதாக குறிப்பிடுகிறார்கள். இது மிதிவண்டியை கையில் எடுக்க சரியான நேரமா? இது தொடர்பான பார்வை.
1: மத்திய கிழக்கில் மீண்டும் நடைபெற்றுள்ள போர் கச்சா எண்ணெய் விலைகள் மிகவும் சீரற்றதாக இருக்க கூடும் என்பதை உலகிற்கு உணர்த்தியுள்ளது.
2: The global economic crisis sparked by the war with Iran just got worse.
3: The price of gas in Europe is more than double the level seen before.
1: ஈரானுடனான போரில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி தற்போது மேலும் மோசமடைந்துள்ளது. இந்த மோதலுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது ஐரோப்பாவில் எரிவாயு விலையில் 2 மடங்குக்கும் மேலான உயர்வு ஏற்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடங்கிய முதல் சில வாரங்களில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 40%க்கும் மேல் உயர்ந்தது. இது பெட்ரோல், விவசாயிகளுக்கு மிக தேவையான ஊரம் மற்றும் உணவுப் பொருட்களின் விலைகளில் கடும் உயர்வை ஏற்படுத்தியது. இதை சமாளிக்க அயர்லாந்து போன்ற சில நாடுகள் எரிபொருளின் வரிகளை தற்காலிகமாக குறைத்த நிலையில் ஆஸ்திரேலியாவின் சில பகுதிகளில் பொது போக்குவரத்து கட்டணம் இல்லாத வசதியாக்கப்பட்டது. ஸ்லோவேனியா, வங்கதேசம் போன்ற நாடுகள் எரிபொருள் பங்கீட்டு முறையை அறிமுகப்படுத்தியுள்ளன. இத்தகைய எரிபொருள் நெருக்கடி எரிபொருள் பயன்பாடு மற்றும் சேமிப்பு முறையை பல நாடுகள் மறுபரிசீலனை செய்ய வைத்திருப்பது இது முதல் முறையல்ல. 1970களின் முற்பகுதியில் யோம் கிப்பூர் போர் எனப்படும் அரபு இஸ்ரேல் போரினால் ஏற்பட்ட இதே போன்ற எண்ணெய் நெருக்கடியினால் ஒரு சில மாதங்களில் கச்சா எண்ணெயின் விலை கிட்டத்தட்ட 4 மடங்கு உயர்ந்தது. அத்தகைய சூழல் சில நாடுகளின் கார் பயன்பாடு குறித்த ஒட்டுமொத்த அணுகுமுறையையும் மாற்றி அமைக்க வழிவகுத்தது. குறிப்பாக நகர்ப்புறங்களில் மலிவான, ஆரோக்கியமான மற்றும் சுற்றுச்சூழலை பாதிக்காத போக்குவரத்து வடிவமாக மிதிவண்டி பயணத்தை அந்நாடுகள் ஊக்குவிக்க வழிவகுத்தது. எனவே இந்த வார உலகின் கதை நிகழ்ச்சியில் 4 சக்கர வாகனங்களை விட்டு மிதிவண்டிக்கு மாற வேண்டிய காலமா இது என்பதை ஆராய்ந்து அறிய முயற்சிப்போம்.
4: பகுதி 1, மிதிவண்டிகள் பயன்பாடு.
1: மக்கள் தொகையை விட அதிக மிதிவண்டிகள் உள்ள ஒரு நாட்டிலிருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். நெதர்லாந்து அரசு புள்ளி விவரங்களின் படி அந்நாட்டில் சுமார் 1,80,000 மக்களே வசிக்கின்றனர். ஆனால் மிதிவண்டிகளின் எண்ணிக்கை சுமார் 2,30,000 முதல் 2,40,000 வரை உள்ளது. நெதர்லாந்தில் மிதிவண்டிகள் இவ்வளவு பிரபலமாக இருப்பதற்கான காரணத்தை அறிய மிதிவண்டி போக்குவரத்து நிபுணர் ஒருவரிடம் உரையாடுகிறோம். அர்பன் சைக்கிளிங் இன்ஸ்டிடியூட் என்ற அமைப்பின் தலைமை நிர்வாக அதிகாரியான மெரிடித் கிளேசர் கென்ட் பல்கலைக்கழகத்தின் மிதிவண்டி போக்குவரத்து துறை பேராசிரியராகவும் ஆம்ஸ்டர்டாம் பல்கலைக்கழகத்தில் மூத்த விரிவுரையாளராகவும் பணியாற்றுகிறார். நெதர்லாந்தில் மேற்கொள்ளப்படும் ஒட்டுமொத்த பயணங்களில் சுமார் 28% மிதிவண்டிகள் மூலமே நடக்கின்றன. நகர்ப்புறங்களில் இது 50%.

0: அதிகரித்ததற்கு மற்றொரு முக்கிய காரணம். ஆனால் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு கார் உரிமையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. நகர திட்டமிடுபவர்களும் கார் பயன்பாட்டை முன்னிலைப்படுத்தினர். அதுவே பின்பு ஒரு பெரிய எதிர்ப்பு அலையை உருவாக்கியது. 1970களின் முற்பகுதியில் அங்குள்ள அடிமட்ட மக்கள் அமைப்புகள் சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் சாலை பாதுகாப்புக்காக தீவிர பரப்புரைகளை மேற்கொண்டன. இந்த இயக்கங்களில் சில மிகவும் சக்தி வாய்ந்தவையாகவும் தங்களின் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் மிகவும் திறம்பட செயல்படுபவையாக இருந்தன. இத்தகைய மக்கள் இயக்கங்களே அப்போதைய கொள்கை வகுப்பவர்கள் மற்றும் நகர திட்டமிடுபவர்கள் நகர்ப்புற மாற்றங்களை செய்யும் தூண்டுகோலாக இருந்தன.
1: இந்த அடிமட்ட மக்கள் இயக்கங்கள் தீவிரமாக இருந்த 1973 முதல் 1974 ஆண்டு வரையான காலகட்டத்தில்தான் யோம் கிப்பூர் போரினால் தூண்டப்பட்ட உலகளாவிய எண்ணெய் நெருக்கடியும் ஏற்பட்டது. கச்சா எண்ணெய் இறக்குமதியை மட்டுமே பெரிதும் நம்பியிருந்த நெதர்லாந்து போன்ற நாடுகள் அரபு உற்பத்தியாளர்களின் வர்த்தக தடையால் கடுமையாக பாதிக்கப்பட்டதோடு எரிபொருள் சேமிப்பை தீவிரமாக அமல்படுத்தின. கார்களை அதிகமாக சார்ந்திருப்பது நெதர்லாந்தில் அதிகமாக விவாதிக்கப்பட்ட அந்த வேளையில் இந்த நெருக்கடியும் இணைந்ததால் அத்தகைய நிலை சாதகமான சூழல்களின் சங்கமமாக மாறியது என மெரிடித் கூறுகிறார்.
2: In the Netherlands they just said okay we're just not driving you know one or two days a week
0: no நெதர்லாந்தில் வாரத்தில் ஓரிரு நாட்கள் மட்டும் கார் ஓட்ட மாட்டோம் என்று கூறுவதற்கு பதிலாக வாகனங்களையே பயன்படுத்த வேண்டாம் என்று முடிவெடுத்ததால் சிறு குழந்தைகள் கூட மிதிவண்டிகளை ஓட்டிச் செல்லும் ஆச்சரியமான புகைப்படங்கள் அப்போது வெளியாகின. இதற்காக போக்குவரத்தில் பெருமளவிலான குறைப்புகள் செய்ய வேண்டியிருந்ததுடன் வாகன பயன்பாட்டின் அளவையும் குறைக்க வேண்டியிருந்தது. இதன் விளைவாக நகரங்களுக்கான திட்டமிடல் மற்றும் கொள்கைகளை எவ்வாறு உருவாக்குகிறோம் என்பதை மறுபரிசீலனை செய்வதற்கும் வாய்ப்பு உருவானது. நெதர்லாந்தில் ஏற்பட்ட இந்த கொள்கை மாற்றமானது பிற ஐரோப்பிய தலைநகரங்களுக்கும் பரவியது. மின்சார மிதிவண்டிகள் மற்றும் ஸ்கூட்டர்களின் வருகை பாரம்பரிய மிதிவண்டியை ஓட்டுவதற்கு போதிய வலிமை அல்லது உடற்தகுதி இல்லாதவர்களுக்கும் புதிய போக்குவரத்து வாய்ப்புகளை வழங்கியுள்ளது.
1: ஆனால் மெரிடித்தின் கூற்றுப்படி கவலை தரும் சில அறிகுறிகளும் தென்படுகின்றன. நெதர்லாந்திலும் மக்களின் பழக்க வழக்கங்கள் மாறி
2: வருகின்றன.
0: வயதானவர்கள் மற்றும் சில குழந்தைகளிடம் கூட மிதிவண்டி ஓட்டும் பழக்கம் குறைந்து வருவதை பார்க்க முடிகிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட தற்போதுள்ள குழந்தைகளுக்கு மிதிவண்டி ஓட்டும் திறன் குறைவாகவே உள்ளது. உலகளவில் அறியப்படுவது போல நெதர்லாந்து தொடர்ந்து ஒரு மிதிவண்டி நாடாக நீடிக்க விரும்பினால் இந்த மாற்றங்கள் சாதகமானவை அல்ல. இதற்கு நகர திட்டமிடல் ரீதியான தீர்வு என்னவென்றால் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை எளிதில் அணுகக்கூடிய வசதிகள் கொண்ட முழுமையான குடியிருப்பு பகுதிகளை உருவாக்குவதை உறுதி செய்ய வேண்டும் என நினைக்கிறேன்.
1: இருப்பினும் மிதிவண்டி வசதிகளை அடிப்படையாக கொண்டு குடியிருப்பு பகுதிகளை வடிவமைப்பது விவாதத்திற்கும் உள்ளாகியுள்ளது. எடுத்துக்காட்டாக பெர்லினில் நிதி செலவிட வேண்டும் என்பது குறித்தும் கார் உரிமையாளர்கள் தங்களுக்கு பாதகமான சூழல் நிலவுவதாக கருதுவது குறித்தும் தீவிர விவாதங்கள் நடைபெறுகின்றன. இது பற்றி அடுத்த நிபுணருடன் விரிவாக பேசலாம்.
3: பகுதி 2, ஆதரவும் எதிர்ப்பும்.
1: மிதிவண்டி ஓட்டுவது உலகம் முழுவதும் குறிப்பாக மேற்கு ஐரோப்பாவில் ஒரு முக்கிய போக்குவரத்து முறையாக மாறியுள்ளது. ஜெர்மனியில் இது கூட்டாட்சி அரசின் போக்குவரத்து அணுகுமுறையோடு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் மிதிவண்டி போக்குவரத்து வியூக திட்டம் ஒன்று செயல்பாட்டில் உள்ளது. இன்று நாம் கலந்துரையாடும் அடுத்த நிபுணர் லெவ் கே சான்ஸ்டன் ஜெர்மனி நகர்ப்புற விவகார நிறுவனத்தில் உதவி ஆராய்ச்சியாளராக பணியாற்றுகிறார். இவருடைய பணி முக்கியமாக மொபிலிட்டி எனப்படும் நடமாடும் திறன் மற்றும் தெருக்களின் இடங்களை மறு சீரமைப்பது ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது.
4: தேசிய மிதிவண்டி வியூக திட்டத்தின்படி 2030 ஜெர்மனியை மிதிவண்டி நாடாக மாற்ற வேண்டும். இதற்கான இலக்குகளும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக 2017 முதல் 2030 வரையிலான காலகட்டத்தில் மிதிவண்டியில் கடக்கும் தூரத்தை இரட்டிப்பாக்க விரும்புகிறார்கள். அதே நேரத்தில் மிதிவண்டி ஓட்டுவதை உண்மையான பாதுகாப்பு நிலவரப்படி மேம்படுத்த அவர்கள் திட்டமிட்டுள்ளனர்.
1: லெவ்கேவை பொறுத்தவரை மிதிவண்டி ஓட்டுவது குறித்த தேசிய அளவிலான விவாதம் நாட்டின் தலைநகரில் தான் மிகவும் தீவிரமாக உள்ளது.
4: பெர்லினில் மிதிவண்டி பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கு அடிமட்ட அளவிலான மக்களின் முன்முயற்சியால் 2018 நடமாடும் திறன் சட்டம் உருவானது. இதில் மிதிவண்டி ஓட்டுவது, சுறுசுறுப்பான நடமாடும் திறன் மற்றும் பொது போக்குவரத்து ஆகியவற்றை மேம்படுத்தும் விரிவான இலக்குகள் சட்டப்பூர்வமாக வகுக்கப்பட்டன. இருப்பினும் பின்னர் ஏற்பட்ட ஒரு அரசியல் பின்னடைவால் அந்த சட்டத்தின் அதிகாரம் மற்றும் இதற்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டது. மோட்டார் வாகன ஓட்டிகளின் கோரிக்கைகளை தாண்டி நடைப்பயிற்சி, மிதிவண்டி ஓட்டுவது மற்றும் பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை அளித்த ஜெர்மனியின்

0: முதல் சட்டம் இதுவாகும். ஆனால் வாகன ஓட்டிகளின் நலன்களை புறக்கணிப்பதாக பரப்புரை மேற்கொண்ட சிடியு எனப்படும் வலது மத்திய கிறிஸ்தவ ஜனநாயக ஒன்றியம் 2023 தேர்தலில் பெர்லின் அரசாங்கத்தை கைப்பற்றியது. இதனால் இந்த திட்டத்துக்கான நிதி மற்றும் முக்கியத்துவம் குறைக்கப்பட்டது. பல திட்டங்கள் வகுக்கப்பட்டிருந்தாலும் அவை நடைமுறைக்கு வரவில்லை.
1: பெர்லினில் நடமாடும் திறன் குறித்த விவாதம் உள்ளூர் நகர்ப்புற திட்டமிடல் பிரச்சனையில் இருந்து மாறி ஒரு முழுமையான கலாச்சார போராக உருவெடுத்துள்ளது. இது சித்தாந்த மற்றும் கட்சி ரீதியாக பிளவுபட்டுள்ளது. மிதிவண்டி உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு லட்சிய வரைபடத்தை உருவாக்கிய பெர்லின் இப்போது ஒரு அரசியல் பின்னடைவுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக மாறியுள்ளது. பழமைவாத தலைமையிலான நிர்வாகத்தால் கார் உரிமையாளர்களின் உரிமைகள் மீண்டும் நிலைநாட்டப்பட்டதே இந்த அரசியல் பின்னடைவு ஆகும். ஜெர்மனி ஒரு கார் நாடு என்று அறியப்படுவதால் இந்த எதிர்ப்பு உருவாகியுள்ளது. கார் பயன்பாடு மிகவும் வசதியாக இருக்கும் சூழலில் அது குறித்த எண்ணங்களை மாற்றுவது கடினமானது. இந்நிலையில் மிதிவண்டியால் ஏற்படும் உடல்நல ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் நன்மைகள் குறித்த விவாதம் தற்போதும் தொடர்கிறதா அல்லது சுதந்திரமா நிலையான வளர்ச்சியா என்கிற விவாதமாக மட்டுமே மாறிவிட்டதா?
2: So in Germany they are trying to shift the discussion more towards this perspective actually.
0: ஜெர்மனியில் மிதிவண்டி பயன்பாடு விவாதத்தை உடல்நலம் சார்ந்த கோணத்தில் முன்னெடுக்க முயற்சிக்கின்றனர். நமக்கு உடல்நல வாய்ப்பை அளிப்பவை தேவை என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். எனவே மிதிவண்டி உள்கட்டமைப்பை ஊக்குவிப்பதன் மூலம் மேம்பாடு அளிக்கும் அம்சங்கள் பலவற்றை நமது உடல் நலம் இணைக்கிறது.
1: அப்படியானால் சுற்றுச்சூழல் எவ்வாறு மிதிவண்டி பயன்பாடு வழங்கும் நன்மைகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? மிதிவண்டி ஓட்டுவது நமது மன மற்றும் உடல் நலத்திற்கு நல்லது என்று பலர் நம்புகிறார்கள். ஆனால் உலகின் சில பகுதிகளில் இதில் சிக்கல்களும் உள்ளன. அதை பற்றி தெரிந்து கொள்ள அடுத்த நிபுணரிடம் உரையாடுவோம்.
3: பகுதி 3, மிதிவண்டி பயன்பாட்டின் நன்மைகள்.
1: மிதிவண்டி பயன்பாடு சுற்றுச்சூழலுக்கு உகந்தது மற்றும் கச்சா எண்ணெய் மீதான சார்பை குறைப்பது ஆகிய நன்மைகளை கொண்டிருந்தாலும் மிதிவண்டியின் ஆதரவாளர்கள் அதை ஓட்டக்கூடியவர்களின் உடல் நல ஆரோக்கிய நன்மைகளையும் முன்னிலைப்படுத்துகிறார்கள். நாம் சந்திக்கும் மூன்றாவது நிபுணர் யுன்கே என்ஹியு, அமெரிக்காவின் பாஃபலோ பல்கலைக்கழகத்தில் புவியியல் பேராசிரியர். மிதிவண்டி ஓட்டுவது நமது உடல் நலத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்து அவர் ஆய்வு செய்துள்ளார்.
4: It's good for your cardiovascular and it changes the mood so people with
5: மிதிவண்டியை பயன்படுத்துவது இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது மற்றும் மனநிலையை மாற்றக்கூடியது. எனவே மனசோர்வால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபட இது சிறந்த வழியாக இருக்கும். மேலும் உடல் எடை கட்டுப்பாடு நீரிழிவு நோய்க்கும் நல்லது. மிதிவண்டி உடல்நல நன்மைகள் வழங்கினாலும் உலகின் பல நகரங்களில் மிதிவண்டி ஓட்டுபவர்கள் மாசடைந்த காற்றை சுவாசிப்பதால் கடுமையான சுவாச ஆபத்துகளை எதிர்கொள்ள நேரிடுகிறது. வாகன உமிழ்விலிருந்து வரும் நுண்துகள்கள், நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மிதிவண்டி ஓட்டுபவர்களின் நுரையீரலுக்குள் சென்று பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன.
1: இது முதியவர்கள் அல்லது ஆஸ்துமா போன்ற நோயாளிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பிடத்தக்க பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். தனது சொந்த நாடான கொரியா போன்ற உலகின் சில பகுதிகளில் மிதிவண்டி ஓட்டுபவர்கள் இத்தகைய அபாயங்கள் குறித்து அதிக விழிப்புணர்வுடன் இருப்பதாக யுன்கே என்ஹியு கூறுகிறார்.
4: So in recent years we experience even in Buffalo where I live.
5: சமீபத்திய ஆண்டுகளில் நான் வசிக்கும் பஃபலோவில் கூட கனடாவில் ஏற்பட்ட காட்டுத்தீயின் காரணமாக சில நாட்கள் மோசமான காற்றின் தரத்தை எதிர்கொண்டோம். அப்போது பலர் அந்த எச்சரிக்கைகளை புறக்கணித்துவிட்டு வழக்கம் போல மிதிவண்டி ஓட்டுவது மற்றும் வெளியே ஓடுவது போன்ற அன்றாட செயல்பாடுகளை மேற்கொண்டனர். கொரியாவில் மக்கள் இத்தகைய மோசமான காற்றின் தரத்திற்கு அடிக்கடி ஆளாகியுள்ளனர். எனவே ஊடகங்களில் காற்றின் தரம் மோசமாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டால் அதற்கு அடுத்த நாள் பெரும்பாலான மக்கள் முகக்கவசம் அணிந்திருப்பதை பார்த்திருக்கிறேன்.
1: மிதிவண்டி ஓட்டுபவர்கள் அதன் ஆபத்துகளையும் நன்மைகளையும் சமநிலைப்படுத்த முயல்கிறார்கள். நகரின் மிகவும் மோசமான பகுதிகளை தவிர்ப்பதற்கு நிகழ்நேர மாசுபாட்டு வரைபடங்கள் உதவும் என்று யுன்கே என்ஹியு கூறுகிறார். மேலும் மின்சார மிதிவண்டிகளின் வருகையால் உடல் உழைப்பு குறைகிறது, மாசுபாடான காற்றை சுவாசிப்பதும் குறைகிறது. இந்த தொழில்நுட்பம் இருசக்கர போக்குவரத்தை மக்கள் தொகையின் பரவலான பிரிவினருக்கு சாத்தியமாக்கி உள்ளது.
4: தற்போது
5: மின்சாரம் அல்லது கலப்பின தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட புதிய வகை மிதிவண்டிகளில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருப்பது நல்ல செய்தி. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி 4 சக்கர வாகனங்களுக்கு பதிலாக 2 சக்கர வாகனங்களை பயன்படுத்தும் முதியவர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவினரின் எண்ணிக்கையை விரிவுபடுத்த உதவும். இதில் உடற்பயிற்சியால் கிடைக்கும் நன்மைகள் சற்று குறைவாக இருந்தாலும் கார் இல்லாமலேயே அவர்களால் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முடியும்.
1: மின்சார மிதிவண்டிகள் 2 சக்கர வாகனங்களை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யும். உலகின் பல பகுதிகளில் மிதிவண்டி பயன்பாட்டிற்கு அரசு கொள்கைகள் மூலம் பெரும் ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. அத்தகைய இடங்களில் ஒன்றுதான் மத்திய கிழக்கு பகுதி. அங்குள்ள பல பெட்ரோலிய பொருளாதார நாடுகளும் மிதிவண்டி பயன்பாட்டின் நன்மைகளை ஏற்க தொடங்கியுள்ளன.
3: பகுதி 4, விரிவாகும் மிதிவண்டி பயன்பாடு.
1: இன்று நாம் கடைசியாக உரையாட இருக்கும் நிபுணர் மார்டின் டில்மன். கடந்த 20 ஆண்டுகளாக மத்திய கிழக்கில் வசித்து வரும் அவர் சுயாதீன போக்குவரத்து ஆலோசகர் ஆவார்.
6: வளைகுடா நாடுகளின் நகரங்களை பற்றி யோசித்தால் கார்களும் போக்குவரத்து நெரிசலுமே பலரின் மனதில் உடனடியாக தோன்றும். தொடக்கத்தில் இந்த நகரங்கள் கார்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டதாக எனக்கு தோன்றியது. ஆனால் அவை படிப்படியாக மாற்றமடைந்து மக்கள் வாழ்வதற்கும் நடப்பதற்கும் உகந்த நகரங்களாக மாறியுள்ளன.
1: மிதிவண்டி பயன்பாட்டை விரிவுபடுத்துவதில் மத்திய கிழக்கு நாடுகளின் அரசுகளிடையே ஏற்பட்டுள்ள இந்த புதிய ஆர்வத்தை மார்டின் நேரில் பார்த்துள்ளார். இதில் ஆர்வம் காட்டுவதற்கு பல காரணங்கள் இருப்பதாக அவர் கருதுகிறார்.
6: இதில் முதலாவது வாழ்க்கை தரம் மற்றும் வாழ்வதற்கேற்ற சூழல். வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்து நகரங்களும் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்தவை. உலகளாவிய தரவரிசையில் மிக உயர்ந்த இடத்தை பிடிக்க அவை விரும்புகின்றன. மிதிவண்டி ஓட்டுவது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான தீர்வின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. மேலும் பொது சுகாதார நிலைத்த தன்மை குறித்த நடவடிக்கைகளும் இதில் அடங்கும் என்று நினைக்கிறேன். மக்கள் நகரத்தையும் பிற சுற்றுலா இடங்களையும் சுற்றி பார்ப்பதற்கு மிதிவண்டியை பயன்படுத்துவது மிகவும் அவசியமானது என நினைக்கிறேன்.
1: இந்த ஊக்கம் மத்திய கிழக்கு முழுவதும் உணரப்படுகிறது. எடுத்துக்காட்டாக துபாய் போன்றவை 2030 ஆண்டிற்குள் ஒட்டுமொத்த பயணங்களில் 30% பொது போக்குவரத்து மூலமாகவே மேற்கொள்ள இலக்கு நிர்ணயித்துள்ளன. அங்கு ஏற்கனவே 600 கிலோமீட்டர் நீளத்திற்கு மிதிவண்டி பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவை நிலைத்தன்மையை நோக்கிய ஒரு பரந்த முயற்சியின் ஒரு பகுதி. இருப்பினும் அங்கு வெயிலால் ஏற்படும் சவால்கள் இன்னும் நீடிக்கின்றன.
7: We're not trying to make it so that cycling is available from the middle of the
6: கோடை காலத்தின் உச்சி வெயிலில் மக்கள் மிதிவண்டி ஓட்ட வேண்டும் என்பது இதன் நோக்கமல்ல. இதமான வெப்பநிலையில் மிதிவண்டி ஓட்டுவதற்கு சாத்தியமான நேரத்தை நீட்டிப்பதுதான் இதன் நோக்கம். எனவே இயற்கையான மரங்கள், செடிகள் போன்றவற்றின் பசுமை நிழல்கள் அல்லது நிழற்கூடைகள் கொண்ட ஓய்விடங்கள் அமைக்கப்படும். இங்கே மக்கள் ஓய்வெடுக்க இயற்கைகள் மற்றும் வெப்பத்தை குறைக்க குளிர்ந்த நீராவியை வெளிப்படுத்தும் மிஸ்டிங் நிலையங்கள் போன்ற வசதிகள் இருக்கும். அத்துடன் குடிநீர் வசதிகளும் செய்து கொடுக்கப்படும். பயணத்தினிடையே இத்தகைய ஓய்விடங்கள் இருப்பதால் நீண்ட தூர மிதிவண்டி பயணம் சாத்தியமாகும்.
1: உலகின் பிற பகுதிகளில் எது சிறப்பாக செயல்படுகிறது என்பதை வளைகுடா நாடுகள் தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக மார்டின் கூறுகிறார். நெதர்லாந்து அல்லது டென்மார்க்கில் சிறப்பாக இருக்கும் ஒரு திட்டத்தை அப்படியே துபாயில் பயன்படுத்த முடியாது. ஆனால் அவற்றின் அடிப்படை கொள்கைகளை, குறிப்பாக பாதுகாப்பு அம்சங்களை ஏற்று பின்பற்ற வேண்டும். மிதிவண்டி கலாச்சாரத்தையும் கட்டமைப்பையும் உலகின் ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு அப்படியே நகலெடுக்க முடியாது என்பதுதான் மார்டினின் வாதமாகும். சரி, இப்போது நமது முக்கிய கேள்விக்கு வருவோம். 4 சக்கர வாகனங்களை விட்டு மிதிவண்டிக்கு மாற வேண்டிய காலமாயது. நெதர்லாந்து போன்ற நாடுகளில் மிதிவண்டி பயன்பாடு பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. அது அவர்களின் தேசிய அடையாளத்தின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது. முன்னுரிமை அவ்வப்போது மாறினாலும் பெரும்பாலான மக்களின் வாழ்க்கையில் இது ஒரு நிலை பெற்ற அங்கமாக உள்ளது. இருப்பினும் பெர்லினில் மிதிவண்டி பயன்பாடு என்பது பெரிய அரசியல் பிளவாகவும் கலாச்சார விவாதங்களின் அடையாளமாகவும் மாறுவதை பார்த்தோம். உடல்நல ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் ரீதியாக 2 சக்கர வாகனங்களின் நன்மைகளை யாரும் சந்தேகிக்கவில்லை. ஆனால் சாலைகளில் பயணிக்கும் அனைவரின் பாதுகாப்பும், சுற்றுச்சூழலுக்கு உகந்த 4 சக்கர வாகனங்களை விரும்புவோருக்கு மின்சார கார்கள் தீர்வாகுமா என்பதும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டியவை. தற்போது நிலவும் எரிபொருள் ஏற்ற இறக்கங்கள் மாற்று வழிகளை பற்றி மக்களை சிந்திக்க வைக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து ஒன்று தெளிவாக தெரிகிறது. மிதிவண்டி என்பது எல்லா இடங்களிலும் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு தீர்வாகாது. கிராமப்புறங்களில் வசிப்போர், முதியவர்கள் மற்றும் சில மாற்றுத்திறனாளிகளுக்கு கார்களை இப்போதைக்கு தவிர்க்க முடியாது.

0: ஹாய் தேவி, டிஆர்டி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. டென்மார்க் பிரந்தாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
3: வாழ்வி வசந்தம் வந்து
2: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7 நாள் 23 தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலா வரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31 தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1 தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2 தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3 தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045 91 44 79 26.

0: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38/5 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரீட், ட்ராஸ், 3098, கோனிக்ஸ் சுவிஸ், கோனிக்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர்

0: கற்றது படிப்பது போட்டியில் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlulaga.com.
3: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: உங்களோட கதையோடு இப்ப நான் போற காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க. போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
5: VT Superstore, Gala Gonesse Sasselil,
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
5: Mélodie et Tonnerbrelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tonnerbe Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
8: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 அருகாமையில்.
5: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
8: பெறபேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
5: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நாகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இலங்கையின் தென்பகுதியில் வாழும் மக்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களுக்கு பாரிய சுமையாக மாறியுள்ள குடும்ப அட்டை நடைமுறை எந்தொரு தெளிவான சட்ட அடிப்படையுமின்றி தன்னிச்சையாக செயற்பட்டு வருகின்றமை ஐபென் நிறுவனம் மேற்கொண்ட விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. யுத்த காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த நடைமுறை முரண்பாடுகள் முடிவுக்கு வந்து 17 ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையில் இன்னமும் கட்டாயமாக்கப்பட்டு வருவது அந்த மக்களுக்கு எதிரான ஒரு பாகுபாடு என்று பலரும் குற்றம் சாட்டுகிறார்கள். கிராம அலுவலர்களிடமிருந்து சேவைகளை பெற்றுக் கொள்ள வேண்டுமாயின் குடும்ப அட்டை கட்டாயமாக கேட்கப்படுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கிறார்கள். அரசின் உதவி திட்டங்கள், சமுர்த்தி வீட்டு திட்டங்கள் மற்றும் கிராம அலுவலர் சான்றிதழ்களை பெற குடும்ப அட்டை அவசியம். தேசிய அடையாள அட்டை, வாக்காளர் அட்டை போலவே இதையும் கொண்டு செல்ல வேண்டும். பிறப்பு இறப்பு தகவல்களை புதுப்பிக்க ஆண்டுதோறும் 50 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்று யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பத்மராஜா சசிகாந்த் மற்றும் சுமதி தங்கராசா ஆகியோர் குறிப்பிட்டுள்ளார்கள். முன்பு மன்னார் நகரை சூழ உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே கட்டாயமாக இருந்த நடைமுறை இந்த ஆண்டு முதல் மாவட்டம் முழுவதற்கும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக யசுதரன் கலாதரன் என்பவர் தெரிவித்திருக்கிறார். இந்த குடும்ப அட்டை யாருடைய உத்தரவின் பேரில் எந்த சட்டத்தின் கீழ் செயற்படுத்தப்படுகிறது என தேடி 2016 ஆம் ஆண்டின் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி ஐபென் நிறுவனம் மேற்கொண்ட விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்துள்ளன. குடும்ப அட்டை என்றால் என்னவென்றே எங்களுக்கு தெரியாது என்று பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு கைவிரித்துள்ளது. அத்துடன் எந்தொரு அரசு சேவைக்கும் இத்தகைய ஆவணம் கட்டாயமில்லை என்று அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனாலும் கிள்ளச்சி, வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகங்கள் இது கட்டாயமில்லை, நிர்வாக வசதிக்கான ஆவணம் மட்டுமே என்று கூறுகின்றன. ஆனால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது பொது நிர்வாக அமைச்சின் திட்டமல்ல, மாவட்ட மட்டத்திலான முடிவென்று முல்லைத்தீவு மேலதிக மாவட்ட செயலாளர் ஒப்புக்கொண்டார். அத்துடன் வடக்கு முழுவதும் இது பயன்படுத்தப்படுகிறது, இல்லை என்று கூறுவது தவறு என்றும் அவர் வாதாடியிருக்கிறார். ஆண்டுதோறும் இந்த அட்டைகளை புதுப்பிப்பதற்கோ அல்லது அச்சிடுவதற்கோ ஒரு குடும்பத்திடமிருந்து 50 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்ட கணக்கின் அடிப்படையில் மட்டும் இதன் மூலம் வருடத்துக்கு 23,72,750 ரூபாய் வருமானம் கிடைப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அமைச்சின் முறையான அனுமதி அல்லது சட்ட ரீதியான பின்னணி இல்லாமல் மாவட்ட மட்டங்களில் வசூலிக்கப்படும் இந்த பணம் எங்கு செல்கிறது என்ற கேள்வி தற்போது எழுப்பப்பட்டுள்ளது. இந்த விசாரணையின் மூலம் குடும்ப அட்டை என்பது முறையான சட்ட ரீதியான அதிகாரமின்றி மாவட்டத்துக்கு மாவட்டம் மாறுபட்ட வகையில் தன்னிச்சையாக செயற்படுத்தப்படும் ஒரு நடைமுறை என்பது தற்போது உறுதியாகியுள்ளது. மத்திய அரசின் பொது நிர்வாக அமைச்சுக்கு தெரியாமல் மாகாண மட்டத்தில் இவ்வாறான கட்டாய நடைமுறைகள் எவ்வாறு சாத்தியமாகின்றன? சமத்துவமான அரச சேவைக்கான உரிமையை இது பாதிக்காதா போன்ற கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் வெளிப்படையான பதில்களை வழங்க வேண்டும் என்று சிவில் சமூகத்தினர் எதிர்பார்க்கிறார்கள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கொத்தபாய ராஜபக்ச மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். சட்டத்தரணி சனத் விஜயவர்த்தன ஊடாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவின் பிரதிவாதிகளாக காவல்துறை மா அதிபர், குற்றப்புணர்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சானி அபயசேகர மற்றும் அதனிலேயே பொறுப்பதிகாரி மெத்யூ குணவர்த்தன ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளார்கள். 2009 ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதியில் நிலக்கரி இறக்குமதியின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் டி வி பந்துலசேன உள்ளிட்ட விசாரணை அதிகாரிகள் கடந்த 14 தேதி நுரைச்சோலை லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்துக்கு விசேட கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். அங்கு மேற்கொள்ளப்பட்ட களப்பிர சோதனையின் போது நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டது முதல் நிலக்கரி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் வரையிலான முழுமையான செயல்முறைகளும் அவதானிக்கப்பட்டன. குறிப்பாக நிலக்கரியை இறக்குதல், அவற்றை சேமித்து வைத்தல், எழுமாறான முறையில் மாதிரிகளை பெறுதல், மாதிரி பரிசோதனை மற்றும் பிரதான கட்டுப்பாட்டறையின் செயல்பாடுகள் போன்ற விடயங்கள் குறித்து விசாரணை அதிகாரிகள் விசேட கவனம் செலுத்தியிருந்தார்கள். இலங்கையில் நிலக்கரி சார்ந்த மின் உற்பத்தி செயல்முறை ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் இந்த ஏப்ரல் 16 தேதி வரை அரசாங்கத்து குறித்தான இலங்கை நிலக்கரி தனியார் நிறுவனம் அல்லது அது சார்ந்த நிறுவனங்கள்னால் இலங்கைக்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்படும் போதும் மின்சார உற்பத்தியின் போதும் முறைகேடுகள் அல்லது சட்டவிரோத செயல்கள் ஏதேனும் இடம்பெற்றுள்ளனவா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்காக ஜனாதிபதி ஆண்டகுமார் திசநாயக்காவினால் இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது. டிட்வா புயலால் சேதமடைந்த உள்நாட்டு பிரதான தொடருந்து பாதையை சீரமைக்கும் பணிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவடைந்துவிடும் என்று தொடருந்து திணைக்களம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்த போது உள்நாட்டு தொடருந்துக்கு பேரிடரால் ஏற்பட்ட சேதத்தின் மதிப்பு 300 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் கலாநிதி பிரசன்ன குடசேன தெரிவித்திருக்கிறார். பல இடங்களில் சேதமடைந்த தொடருந்து பாதைகள் சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதனியாவிலிருந்து நாவலப்பிட்டியாவுக்கும் கொட்டகலையிலிருந்து நானுயோவாக்கம் செல்லும் ரயில் பாதைகள் தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நானுயோவிலிருந்து அம்பேவில வரையிலான தொடருந்து பாதை சீரமைப்பு பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக தொடருந்து திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். நாவலப்பேட்டியாவிலிருந்து ஹட்டனுக்கும் அம்பேவேலாவிலிருந்து பதுளைக்கும் தொடருந்து சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் பதுளையிலிருந்து நானுவேக்கான தொடருந்து சேவை விரைவில் மீண்டும் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தற்கொலைகள் தொடர்பான காணொலிகள் மற்றும் பதிவுகளை சமூக ஊடகங்களில் பகிர வேண்டாம் என்று பொதுமக்களிடமும் ஊடகங்களிடமும் சுகாதார நிபுணர் டாக்டர் சதுரியா கேட்டிருக்கிறார். இத்தகைய நடவடிக்கைகள் சமூகத்தில் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கொரோனா பெருந்தொற்று காலத்தின் போது பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி நேர்மறையான நடத்தைகளை ஊக்குவிப்பதில் ஊடகங்கள் முக்கிய பங்காற்றின என்பதை சுட்டிக்காட்டிய அவர் அந்த முயற்சிகளை பாராட்டினார். இதே நேரத்தில் பெருந்தொற்று காலத்தில் நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்குவதில் ஊடகங்கள் உதவியது போலவே இதுபோன்ற உணர்வூரான விடயங்களிலும் தங்களது பொறுப்பான பங்களிப்பை தொடர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த கருத்தை வலியுறுத்திய மூத்த ஊடகவியலாளர் சந்தன சூரிய பண்டாரா தற்கொலை தொடர்பான செய்திகளை வெளியிடும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார். சில நேரங்களில் விழிப்புணர்வு பிரச்சாரங்களில் ஈடுபடும் நிபுணர்கள் கூட தற்செயலாக தங்களின் எல்லைகளை மீறி செயல்படுவது தேவையற்ற எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார். ஊடகவியலாளர்களும் ஊடக நிறுவனங்களும் தற்கொலை செய்திகளை மிகப்படுத்தவோ அல்லது அவற்றை ஒரு வீரச் செயலாகவோ சித்தரிக்க முயற்சிக்க கூடாது என்றும் அதற்கு பதிலாக தற்கொலை தடுப்பு மற்றும் விழிப்புணர்வை மையமாக கொண்ட பொறுப்பான ஊடக செயல்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நெல்லுக்கான நிர்ணய விலையை அரசாங்கம் வழங்க வலியுறுத்தி கிளிநொச்சி விவசாயிகள் இன்றைய தினம் கவனயீர்ப்பு பேரணி ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். கிளிநொச்சி நகர் சித்தி விநாயகர் ஆலய முன்றிலிருந்து மாவட்ட செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டு தமது கோரிக்கை அடங்கிய மகஜரை மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரனிடம் ஜனாதிபதி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் விவசாய அமைச்சர் உள்ளிட்டோருக்கு கையளித்திருந்தார்கள். தற்போது அரசாங்கமானது 1 கிலோ நெல்லை 120 ரூபாவுக்கு கொள்வனவு செய்கிறது. இது உற்பத்தி செலவுக்கு போதுமானதாக இல்லை என்றும் 135 ரூபாவுக்கு அரசாங்கம் நெல்லை கொள்வனவு செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் பொய்யுரைக்கும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கலாநிதி சிதம்பரநாதன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். யா ஊடகமயத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இந்த கோரிக்கையை அவர் விடுத்தார். யாழ்ப்பாணம் சர்வதேச விமானத்தில் நடராஜர் சிலை வைப்பதற்காக அனுமதிகள் கோரிய போது அதனை கடத்தொழில் அமைச்சர் மறுத்திருந்தார். இது தொடர்பிலான செய்திகள் வெளியாகிய எல்லையில் நாடாளுமன்றில் தான் அவ்வாறு மறுக்கவில்லை என்று பொய்யுரைத்துள்ளார். இவ்வாறான பொய்யர்கள் அமைச்சராக பதவி வைக்க முடியாது, அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். வீட்டு வேலைகளை ஒரு முறையான வேலைத்துறையாக அங்கீகரித்து தொழிலாளர் உரிமைகளை வலுப்படுத்துவதற்கான அடிப்படை நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக தொழிலாளர் அமைச்சு விடுத்துள்ள விசேட ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச தொழிலாளர் அமைப்பு 2011 ஏற்றுக்கொண்ட வீட்டு வேலை தொழிலாளர்கள் தொடர்பான 189 இலக்க உடன்படிக்கையை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு வீட்டு வேலை தொழிலாளருக்கும் கண்ணியம், பாதுகாப்பு மற்றும் கண்ணியமான வேலை என்ற தொனிப்பொருளின் கீழ் நேற்று சர்வதேச வீட்டு வேலை தொழிலாளர்கள் தினம் அனுசரிக்கப்பட்டது. இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் பணியாற்றும் இலங்கை வீட்டு வேலை தொழிலாளர்கள் குழந்தைகளின் பராமரிப்பு, முதியோர் பராமரிப்பு மற்றும் வீட்டு நிர்வாகம் போன்ற சேவைகளை வழங்குவதன் மூலம் நாட்டின் தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதிலும் லட்சக்கணக்கான மக்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளுக்கு பக்கபலமாக இருப்பதிலும் முக்கிய பங்கு வைத்து வருகிறார்கள். இத்தகைய தொழிலாளர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தவும் நவீன மற்றும் உள்ளடக்கிய பணிச்சூழலை உருவாக்குவதற்காக சட்டங்களில் திருத்தங்களை பரிந்துரைக்கவும் தொழிலாளர் அமைச்சின் செயலாளரின் தலைமையில் நிபுணர் குழு ஒன்றை ஏற்கனவே நியமிக்கப்பட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த முன்மொழியப்பட்ட சட்ட திருத்தங்களின் பின்னர் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் 189 இலக்க உடன்படிக்கையில் இலங்கை கையொப்பமிட்டு அதனை அங்கீகரிக்க அரசாங்கம் எதிர்பார்த்திருப்பதோடு இதன் மூலம் பாகுபாடு, சுரண்டல் மற்றும் வன்முறைகளற்ற பாதுகாப்பான பணிச்சூழல் உருவாக்கப்படும் என்று தொழிலாளர் அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. தொழிலாளர் அமைச்சின் இத்தகைய புதிய முயற்சிகளுக்கு மத்தியில் இலங்கையில் வீட்டு பணியாளர்கள் தொடர்பாக தற்போதும் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டவை. உள்நாட்டில் வீட்டு பணியாளர்கள் தொடர்பாக இன்றும் நடைமுறையில் இருப்பது பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட 1871 வீட்டு பணியாளர் சட்டமும் 1936 திருத்தப்பட்டது 1912 சாரதிகள் சட்டமாகும். இந்த துறை சார்ந்த புள்ளிபிரங்களின்படி இலங்கையில் வீட்டு பணியாளர்கள் தொடர்பாக இறுதியாக கடந்த 2016 அதிகாரப்பூர்வ கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அந்த கால பகுதியில் ஒட்டுமொத்தமாக நாட்டில் சுமார் 80,000 வீட்டு பணியாளர்கள் இருந்ததோடு அவர்களில் 66,000 பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வீட்டு பணித்துறை, அவர்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் குறித்த சமூக கலந்துரையாடல்கள் அண்மை காலத்தில் மீண்டும் தீவிரமடைவதற்கு காரணமாக அமைந்தது முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதுதீனின் வீட்டில் பணிபுரிந்த இசாலினி என்ற சிறுமியின் மரணமாகும். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த இசாலினி வழக்கு நீதிமன்றில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதை அடுத்தே காலாவதியான சட்டங்களை மாற்றி வீட்டு பணியாளர்களுக்கு முறையான சட்ட பாதுகாப்பை வழங்க வேண்டியதன் அவசியம் நாடு தழுவிய ரீதியில் பலராலும் வலியுறுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தடுப்பு காவலில் உள்ள சுரேஷ் அலைக்கு இழைக்கப்பட்டதாக கூறப்படும் அநீதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வழிகள் திறந்தே காணப்படுகிறது. ஆனாலும் அதற்கு அவர் முதலில் உயிருடன் இருக்க வேண்டியது அவசியம் என்பதால் தனது உண்ணாவிரத போராட்டத்தை உடனடியாக அவர் கைவிட வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்காரா வலியுறுத்துகிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்தில் ஓய்வுபெற்ற மேஜர் சுரேஷ் சலை கைது செய்யப்பட்டு முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தற்போதைய அரசியல் சூழலில் தேவையற்ற ஒரு குழப்பத்தை தோற்றுவித்துள்ளது. இந்த முழு விவகாரமும் தற்போதைய எல்லையில் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருப்பதோடு பிரதான ஊடகங்கள் அனைத்தும் இதையே முதன்மைப்படுத்தி செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. சலே தொடர்பில் நாட்டில் இருவேறு அரசியல் கருத்துக்கள் மோதிக்கொள்வதை நாம் காண்கின்றோம். கோத்தபா ராஜபக்சாவை ஆட்சிப்பீடம் ஏற்றுவதற்காகவே சுரேஷ் சலையின் வழிநடத்தலில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஒரு தரப்பினர் கூறுகிறார்கள். மறுபுறத்தில் கோத்தபா ராஜபக்சாவை இந்த விவகாரத்தில் சிக்க வைப்பதற்காகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மற்றொரு தரப்பினர் வாதிடுகின்றார்கள். இவ்வாறு இருவேறு அரசியல் தரப்புகள் மோதிக்கொள்வதால் தேவையற்ற குழப்பநிலையே நாட்டில் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தை ஒரு சாதாரண விசாரணை போக்கில் கொண்டு செல்ல அனுமதித்திருக்க வேண்டும். சலையை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிறுத்தி அங்கு அவர் வழங்கும் வாக்குமூலங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் அடுத்த கட்ட தீர்மானத்தை எடுத்திருக்க முடியும். அதனை விடுத்து தற்போது சகல தரப்பினரும் பிரிந்து நின்று முழு பிரச்சனையையும் ஒரு அரசியல் பகையாகவும் மோதலாகவும் மாற்றிவிட்டார்கள். சுரேஷ் அலி என்பவர் நாட்டின் ஒரு முக்கிய ராணுவ அதிகாரி என்பதை நாங்களும் அறிவோம். கடந்த காலங்களில் எத்தனையோ முக்கிய ராணுவ அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள், சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள், தண்டனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளார்கள். அவ்வாறு இருக்கையில் இந்த விவகாரத்தை மாத்திரம் ஏன் இவ்வளவு பெரிய அரசியல் வாதமாக மாற்ற வேண்டும்? இருதரப்பிலும் முன்னெடுக்கப்படும் வாதங்கள் காரணமாகவே இந்த முழு பிரச்சனைகளுக்கும் தேவையற்ற அரசியல் சாயம் பூசப்பட்டுள்ளது. எந்தொரு அரசாங்கமும் தமக்கு நம்பிக்கையற்றவர்களை உயர் பதவிகளில் அமர்த்துவதில்லை. எனவே இந்த அரசாங்கத்தின் கீழ் ரவி செனவரட்ன மற்றும் சானி அபேசர் ஆகியோர் பதவிகளை பெற்றுக் கொண்டவை குறித்து குற்றம் சாட்டுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது. எமக்கு தேவை நீதிமன்றத்தின் ஊடாக இந்த விவகாரத்துக்கு நீதியை பெற்றுக் கொள்வது. இந்த விடயம் ஒரு வழக்காக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் போது அங்கு நடைபெறும் வாத பிரதிவாதங்கள் மற்றும் சாட்சி விசாரணைகளின் பின்னர் நீதிபதிகள் ஒரு தீர்ப்பை வழங்குவார்கள். நாம் செய்ய வேண்டியது அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றத்தின் ஊடாக கருத்துக்களை முன்வைப்பதே தவிர வெளியில் இருந்து கொண்டு தேவையற்ற அரசியல் குழப்பங்களை விளைவிப்பதல்ல. அவ்வாறு செய்வது நாட்டின் நீதித்துறையையும் சட்ட நடைமுறைகளையும் அரசியலோடு குழப்பிக்கொள்ளும் ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும். இதேவேளை சலே தற்போது மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவரது குடும்பத்தினர் தெரிவிக்கிறார்கள். விசாரணைகளின் போதோ அல்லது தடுப்பு காவலில் வைக்கப்படும் போதோ கைதிகள் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு உள்ளாவது இன்று நேற்று நடக்கும் ஒரு விடயம் அல்ல. அது கடந்த காலங்களிலும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்துள்ளது. அத்தகைய அத்துமுறைகள் அல்லது துன்புறுத்தல்களை எவரும் அங்கீகரிக்க முடியாது. அது குறித்து நீதிமன்றம் உரிய நடவடிக்கையை எடுக்க முடியும், எடுக்கவும் வேண்டும் என்று வாசுதேவ நாணயக்காரா குறிப்பிடுகிறார். தடுப்பு காவலில் இருக்கும் போது சலைக்கு ஏற்பட்டதாக கூறப்படும் அவமானங்கள் மற்றும் கசப்பான அனுபவங்கள் குறித்து விசாரணை செய்த அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வழிகள் திறந்தே கிடக்கிறது. ஆனால் அதற்கு அவர் முதலில் உயிருடன் இருக்க வேண்டும். எனவே சலை தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட வேண்டும். போராட்டத்தை நிறுத்தி மருத்துவ சிகிச்சைகளை பெற்று உடல் ரீதியாக தேறி தனக்குள்ள அநீதிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கை முன்னோக்கி அவர் நகர்த்த வேண்டும். விசாரணைகளின் போது சலையின் கணனிக்கான கடவுச்சொல்லை அதிகாரிகள் கோரியுள்ளதாக அறிய முடிகிறது. கணனியின் கடவுச்சொல்லை வழங்க முடியாது, ஏனென்றால் அதற்கான காரணத்தை அவர் தெளிவுபடுத்த வேண்டும். தான் முன்னெடுத்த புலனாய்வு விசாரணைகள் மற்றும் சேகரித்த ரகசிய தகவல்கள் அனைத்தும் அந்த கணனியிலே இருப்பதாக அவர் கூறக்கூடும். ஒருவேளை கடவுச்சொல்லை வழங்கினால் அதில் உள்ள அனைத்து தகவல்களையும் அதிகாரிகள் கைப்பற்றி தமக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடும் என்ற அச்சம் அவருக்கு இருக்கலாம். இதனால் கடவுச்சொல்லை தன்னால் வழங்க முடியாது என்றும் தமக்கு தேவையான முறையில் கணனியை பரிசோதித்துக் கொள்வதற்கான உரிமை அவர்களுக்கு உள்ளதாகவும் அவர் குறிப்பிடலாம் என்று வாசுதேவ நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார். உய்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் இடம்பெற்று வரும் விசாரணைகள் தொடர்பில் திலித் ஏவீர, விமல் வீரவன்ச, உதயகம்பன் வில, சுகீஸ்வர பண்டார, மகிந்த பத்ரான மற்றும் அசங்க நவரட்ன ஆகியோர் ஊடகங்கள் முன்னால் தெரிவித்த கருத்துக்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக குற்றப்புணர்வு திணைக்களம் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தது. குற்றப்புணர்வு திணைக்களம் நேற்று நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்து கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் இந்த விடயத்தை கொண்டு சென்றிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள 6 பேரும் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் விசாரணைகள் தொடர்பில் பொதுமக்களிடம் எதிர்ப்பினை தூண்டும் வகையில் செயற்பட்டு வருவதாக குற்றப்புணர்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் நேற்று தெரிவித்திருந்தார்கள். கனம் நீதவான் அவர்களே, இந்த விசாரணையின் தொடர்புடைய 14 பக்கங்களை கொண்ட அறிக்கை ஒன்றை நீதிமன்றில் சமர்ப்பிக்கிறோம். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இடம்பெற்று வரும் விசாரணைகளை திசை திருப்பும் வகையில் செயற்பட்டமை, இது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த வழக்கில் 3வது சந்தேக நபராக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேசலே இந்த மாதம் 5ஆம் தேதி இரவு முதல் உணவை தவித்து வருகிறார். அதற்கமைய கடந்த 7ஆம் தேதி அன்று சந்தனபரான சுரேசலே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு தற்போது வரை சந்தனபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் 42ஆவது வார்டில் 4 விசேட வைத்திய நிபுணர்களின் கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த 3ஆம் சந்தனபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட காலப்பகுதியில் இங்கே குறிப்பிட்ட குழுவினர் நீதிமன்றத்தின் செயற்பாடு குறித்து பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி, சந்தேகம் மற்றும் அவமதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டுள்ளார்கள். இதன் மூலம் நீதிமன்றத்துக்கு எதிராக பொதுமக்களின் எதிர்ப்பை உருவாக்குவதற்கு அவர்கள் முயன்றுள்ளார்கள். இவர்களது இந்த செயற்பாடுகள் விசாரணைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் திட்டமிட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் முன்னெடுக்கப்படுவதாக அதிகாரிகள் குறிப்பிட்டார்கள். அதற்கமைய 2024ஆம் ஆண்டின் 8ஆம் இலக்க நீதிமன்ற தீர்ப்பு அல்லது நிறுவனத்தை அவமதித்தல் சட்டத்தின் பிரகாரம் திலித் ஜெயவீர, விமல் வீரவன்ச, உதய கம்பன்பில, ஸ்ரீஸ்வர பண்டார, மகிந்த பத்ரன மற்றும் அசங்க நவரட்ன ஆகியோருக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார்கள். கனம் நீதவான் அவர்களே, இந்த நபர்கள் பல்வேறு ஊடக நிறுவனங்கள் வாயிலாக விசாரணைகள் குறித்து வெளியிட்ட அவதூறான கருத்துக்கள் அனைத்தும் இந்த அறிக்கையில் தெளிவாக உள்ளடக்கப்பட்டுள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச, உதய கம்பன்பில, முன்னாள் ஜனாதிபதி கொத்தபா ராஜபக்சாவின் தனிப்பட்ட செயலாளராக கடமையாற்றிய ஸ்ரீஸ்வர பண்டாரா, அசங்க நவரட்ன மற்றும் மகிந்த பத்ரன ஆகியோர் லத்திரனியல் ஊடகங்கள் மற்றும் முகநூல் ஊடாக நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் வெளியிட்ட கருத்துக்களும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. எனவே இவர்களுக்கு எதிரான விசாரணைகளை நிறைவு செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த வழக்கு ஜூலை 1ஆம் தேதி மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதால் அன்றைய தினம் இவர்களை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்குமாறும் அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார்கள். அத்துடன் இந்த விசாரணைகளுக்காக குறித்த கருத்துக்கள் ஒளிபரப்பப்பட்ட 8 லத்திரனியல் ஊடகங்களின் திருத்தப்படாத காணொலிகளை பெற்றுக் கொள்வதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறும் குற்றவியல் நடைமுறை கோவையின் 124ஆவது பிரிவின் கீழ் அந்த காணொலிகளை பதிவு செய்த கமரா தொழில்நுட்ப கலைஞர்கள், செய்தி அறிவிப்பாளர்கள் மற்றும் பணிப்பாளர்கள் உள்ளிட்டோரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய அனுமதி வழங்குமாறும் அதிகாரிகள் கோரிக்கை விடுத்தார்கள். மன்றில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் ஊடக காணொலிகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கான உத்தரவுகளை பிறப்பித்தார். ஆனாலும் அடுத்த வழக்கு தவணையில் திலித் ஏவர உள்ளிட்ட 6 பேரையும் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை பிறப்பிக்குமாறு அதிகாரிகள் விடுத்த கோரிக்கையை நீதவான் நிராகரித்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாத்திரமே நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சட்ட விதிகளின்படி இந்த நபர்களை கோட்டை நீதவான் நீதிமன்றக்கு அழைப்பதற்கான சட்டபூர்வ அதிகாரம் இல்லை என்றும் நீதவான் சுட்டிக்காட்டினார். ஆகவே விசாரணைகளின் இறுதியில் 2024ஆம் ஆண்டின் 8ஆம் இலக்க நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின் கீழ் மேன்முறையீட்டு நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுமாறும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் அவர்கள் அழைக்கப்படுவார்கள் என்றும் நீதவான் குறிப்பிட்டார். சந்தனவரான சுரேசலையை பார்வையிடுவதற்கு நீதவான் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் என்று விசாரணை அதிகாரிகள் இதன் போது கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேசலே காவலில் வைக்கப்பட்டிருந்த போது பல்வேறு விதமான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் முறைப்பாடு குறித்து இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழு தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து நடைபெற்று வரும் விசாரணையின் ஒரு பகுதியாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளிடம் இன்று மீண்டும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதாக ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல்ஜி புஷிகோவா தெரிவித்தார். சிஐடி காவலில் வைக்கப்பட்டிருந்த போது சுரேசலே துன்புறுத்தப்பட்டதாக கூறி அவரது உறவினர்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாட்டை அளித்திருந்தார்கள். அறிக்கைகளின்படி சலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த தடுப்பு காவலில் ஆணைக்குழுவினர் ஒரு சிறப்பு ஆய்வையும் நடத்தியிருக்கிறார்கள். அந்த ஆய்வில் அவர் ஒரு சாதாரண சிஐடி அறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததும் அங்கு போதிய காற்றோட்டம் இல்லாதது உட்பட பல அடிப்படை குறைபாடுகள் காணப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. சோதனையின் போது கண்டறியப்பட்ட குறைபாடுகள் குறித்து குற்றப்பணாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. சிலைக்கு அருகிலுள்ள சிறை அறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஏனைய கைதிகள் மற்றும் குற்றப்பணாய்வுத்துறை அதிகாரிகளிடமிருந்தும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. விசாரணை தொடர்வதால் குற்றப்பணாய்வுத்துறை அதிகாரிகளிடமிருந்து மேலும் வாக்குமூலங்கள் பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சிலைக்கு வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சையையும் ஆணைக்குழு கண்காணித்து வருகிறது. பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் தமக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்று தீர்ப்பளிக்குமாறு கோரி ஜோசித்த ராஜபக்ச தாக்கல் செய்திருந்த மனு மீதான விசாரணைகள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இது தொடர்பான தீர்ப்பு வரும் ஜூலை மாதம் 3ஆம் தேதி வெளியிடப்படும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரரான ஜோசித ராஜபக்ச சார்பில் சட்டத்தரணி கபில் பாரிஸ் கருத்துக்களை முன்வைத்தார். அதேவேளை சட்டமா அதிபர் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டாரா ஆஜராகி கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த பின்னர் விசாரணைகளை நிறைவுக்கு கொண்டு வந்து அமல் ரணராஜா மற்றும் கலாநிதி சுமுது பிரேமச்சந்திர ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வரான ஜோசித ராஜபக்ச இன்றைய தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளில் தான் ஆஜராக போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார்.
1: மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் வழக்கொன்றுக்காக ஆஜராக உள்ளதால் இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராக முடியவில்லை என எழுத்து மூலம் யோசித ராஜபக்சே தெரியப்படுத்தியுள்ளார். இலங்கை கடற்படை மற்றும் பிரித்தானிய கடற்படை அகாடமி ஆகியவற்றுடன் அவர் கொண்டிருந்த தொடர்புகள் குறித்து விசாரணைகளை முன்னெடுப்பதற்காகவே அவர் இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இதற்கமைய நாளைய தினம் விசாரணைகளுக்கு முன்னிலையாகுமாறு யோசித ராஜபக்சேவுக்கு ஆணைக்குழுவினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் த ஃபிளீட் வசந்த கருணா கூட இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். எவ்வாறாயினும் அழைப்பு கடிதம் தனக்கு கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அடுத்த வாரம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் த ஃபிளீட் வசந்த கருணா கூடவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் அப்போதைய கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் த ஃபிளீட் வசந்த கருணா கூட பிரித்தானிய கடற்படை அகாடமியில் யோசித ராஜபக்சவை இணைப்பது தொடர்பில் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கடிதம் ஒன்றினூடாகவே அவர் அந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து குறித்த கோரிக்கையை செயல்படுத்த முடியும் என அந்த ஆண்டு நவம்பர் மாத தினம் ஒன்றில் பிரித்தானிய அகாடமியினால் பதிலளிக்கப்பட்டுள்ளது. கடற்படையில் சேர்க்கப்படும் ஒரு பயிற்சி அதிகாரி உயிரியல் அல்லது கணித பிரிவில் உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்திருக்க வேண்டும் என தகுதி நிர்ணயம் காணப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யோசித ராஜபக்சே கலைப்பிரிவில் உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்திருந்ததால் ஆட்சேர்ப்பு தகுதிகள் திருத்தப்பட்டு பிரசுரிக்கப்பட்டமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. டிசம்பர் மாத ஆட்சேர்ப்பின் போது சாதாரண தர பெறுபேறு தொடர்பாகவும் சிக்கலான நிலை எழுந்ததாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. குறித்த திருத்தமும் யோசித ராஜபக்சவின் தகுதிகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான யோசித ராஜபக்சே 2007ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் பிரித்தானியாவுக்கு சென்று 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக பிரித்தானிய கடற்படை அகாடமியில் இருந்துள்ளமை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பயிற்சி புலமை பெற்ற

நிலையில் குற்றவாளிகளுக்கு எதிராக உயர்நீதிமன்றினால் உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பினை யாழ் மேல்நீதிமன்றம் குற்றவாளிகள் முன்னிலையில் வாசித்து மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. அத்துடன் உயர்நீதிமன்றினால் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட இரண்டு பேரையும் மேல்நீதிமன்றம் நேற்று விடுதலை செய்துள்ளது. கடந்த 2015 மே மாதம் 11 பாடசாலைக்கு சென்ற புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த குற்றச்சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கு விசாரணைகளில் குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்ட 7 பேருக்கும் யாழ்ப்பாண மேல்நீதிமன்றத்தின் மூவரடங்கிய விசேட தீர்ப்பாயத்தினூடாக மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பினை ஆட்சேபித்து குற்றவாளிகள் அறிவிக்கப்பட்ட 7 பேரும் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தார்கள். இதனை அடுத்து நடைபெற்ற விசாரணைகளில் 2 பேரை விடுதலை செய்த உயர்நீதிமன்றம் ஏனைய 5 பேரின் மரண தண்டனைகளையும் உறுதி செய்தது. இந்த குற்றச்சம்பவத்தின் வழக்கு விசாரணை காலத்திலேயே மரண தண்டனை கைதியொருவர் நோய்வாய்ப்பட்டு சிறையிலே உயிரிழந்தார். இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்ட ஏனைய 4 தண்டனையையும் யாழ்ப்பாண மேல்நீதிமன்றத்தால் மீண்டும் வாசித்து அறிவிப்பதற்காக குற்றவாளிகள் கடந்த 25 யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அவர்களில் ஒருவர் சிறைச்சாலைக்குள் தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். அதனால் தீர்ப்பினை உறுதி செய்வதற்காக அன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட இருந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்படாத நிலையில் இந்த வழக்கு நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 5 குற்றவாளிகளில் 2 தற்போது உயிருடன் இல்லாத நிலையில் ஏனைய 3 உயர்நீதிமன்ற தீர்ப்பை மேல்நீதிமன்றம் வாசித்து காட்டி உறுதி செய்தது. நாளாவிய ரீதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காகவும் சித்திரவதைகள் இடம்பெறாதிருப்பதை உறுதிப்படுத்துவதற்காகவும் நேற்று இலங்கையை சென்றடைந்த சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் உபக்குழுவின் பிரதிநிதிகள் இன்று அல்லது நாளை வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கள விஜயத்தை மேற்கொள்ள இருப்பார்கள் என்று நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அல்லது சுதந்திரம் பறிக்கப்படக்கூடிய பிற இடங்களில் உள்ள மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்குரிய நடைமுறைகள் அதிகாரிகளினால் பின்பற்றப்படுகின்றதா என்பதை மதிப்பீடு செய்வதற்காக சுமார் 7 பின்னர் நேற்றைய தினம் இலங்கையை சென்றடைந்த சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் உபக்குழுவின் தலைவர் ஐஷா ஜெனி முகமது தலைமையிலான யாக்குப் ஜியன் ஷெவக்னிகா குவாரஸ் கெலிகா அனிகா டோம்சிக் ஆகியோர் அடங்கிய பிரதிகள் எதிர்வரும் 24 வரை இலங்கையில் தங்கியிருப்பார்கள். இலங்கைக்கு 2019 மேற்கொண்ட விஜயத்தின் பின்னர் அரசாங்க சித்திரவதைகள் இடம்பெறுவதை தடுப்பதற்காக தேசிய தடுப்பு பொறிமுறையை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இது சித்திரவதைகளை தடுப்பதை இலக்காக கொண்ட பயணத்தின் முக்கிய நகர்வென்று சுட்டிக்காட்டியுள்ள சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் உபக்குழுவின் தலைவர் ஐசா, எமது தற்போதைய விஜயமானது சித்திரவதை தடுப்பு பொறிமுறையின் செயல்திறனை மதிப்பிடுவதையும் கடந்த காலங்களில் எமது பரிந்துரைகள் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன என்பது பற்றி ஆராய்வதையும் பிரதான நோக்கங்களாக கொண்டிருப்பதாக தெரிவித்தார். அதேவேளை சித்திரவதைகளை தடுப்பதற்கான கூட்டு முயற்சிகளின் ஓர் அங்கமாக இலங்கை அரசினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் தேசிய தடுப்பு பொறிமுறையுடன் இணைந்து பணியாற்றுவதற்கும் கூட்டாக கள விஜயங்களை மேற்கொள்வதற்கும் தாங்கள் திட்டமிட்டிருப்பதாக ஐசா குறிப்பிட்டார். சித்திரவதைக்கு எதிரான பிரகடனத்தின் தெரிவு செய்யப்பட்ட நெறிமுறையை 2017 இலங்கை ஏற்றுக்கொண்டது. அதன் பிரகாரம் இந்த நெறிமுறையை ஏற்றுக்கொண்ட உறுப்பு நாடுகளுக்கு முன்னறிவிப்புடன் மக்களின் சுதந்திரம் முடக்கப்பட்ட அல்லது முடக்கப்படக்கூடிய இடங்களுக்கு முன்னறிவிப்பின்றியும் சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் உபக்குழுவின் பிரதிநிதிகள் விஜயத்தை மேற்கொள்ள முடியும். அதற்கமைய நாட்டை சென்றடைந்திருக்கும் இந்த குழுவின் பிரதிநிதிகள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு, தேசிய போலீஸ் ஆணைக்குழு, தேசிய சித்திரவதை தடுப்பு பொறிமுறை உள்ளிட்ட கட்டமைப்புகளின் பிரதிகளுடனும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுடனும் பரந்துபட்ட கலந்துரையாடல்களை முன்னெடுக்கிறார்கள். அது மாத்திரமன்றி சிறைச்சாலைகள், தடுப்பு காவல் நிலையங்கள் உள்ளடங்கலாக சித்திரவதைகள் இடம்பெறக்கூடும் என்று சந்தேகப்படும் இடங்களுக்கு கள விஜயங்களையும் அவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள். அதன் ஊரங்கமாக இன்று அல்லது நாளைய தினம் அந்த பிரதிகள் வெலிக்கடை சிறைச்சாலைக்கும் கள விஜயம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். இலங்கைக்கான சீன மக்கள் குடியரசின் தூதரகத்தின் புதிதாக நியமிக்கப்பட்ட பாதுகாப்பு ஆலோசகர் சிரேஷ்ட கேர்னல் போசியா, பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசிகராவை நேற்று கொழும்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தம் சந்தித்திருக்கிறார். இதன்போது பாதுகாப்பு பிரதி அமைச்சரும் சீன பாதுகாப்பு ஆலோசகரும் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பில் சுமூக கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார்கள். வளைகுடா பிராந்திய பதட்டங்கள் தணிந்து உலக சந்தை

0: மசகு எண்ணெய் விலை ஸ்திரத்தன்மை அடைந்திருக்கின்ற நிலையில் அதன் உண்மையான லாபத்தை உடனடியாக நாட்டு மக்களுக்கு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளிய சம்பிக்கரன் அவர்கள் தெரிவிக்கிறார். உலக சந்தையில் எண்ணெய் விலை குறைவடைந்துள்ளது. இந்த அரசாங்கம் போர் தொடங்கிய ஆரம்பத்தில் 35 நாட்களுக்கு தேவையான எண்ணெய் இருப்பு தங்களிடம் உள்ளதாக கூறியது. ஆனால் அடுத்த 7 நாட்களுக்குள் எண்ணெய் விலையை உயர்த்திவிட்டது. இதன் மூலம் அவர்கள் ஒரு பெருந்தொகையான மேலதிக பணத்தை ஈட்டியிருப்பார்கள். எனவே தற்போது எண்ணெய் விலை குறைந்திருப்பதால் மார்ச் மாதத்தில் மக்கள் பணமாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட அந்த பழைய பெருந்தொகை பணத்தை மீண்டும் மக்களிடமே வழங்கி இந்த எண்ணெய் விலையை குறைக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். அதேபோல் எண்ணெய் விலை இதே மட்டத்தில் நீடிப்பதை கருத்தில் கொண்டு மின்சார கட்டண திருத்தம் ஒன்றை மேற்கொண்டு அது தொடர்பிலும் புதிய தீர்மானம் ஒன்றை எடுக்குமாறு நாம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம். ஏனென்றால் இந்த அரசாங்கத்தின் நிலக்கரி ஊழல் காரணமாகவும் அதேபோல் டீசல் ஊழல் காரணமாகவும் பெருமளவிலான மக்கள் பணம் வீணடிக்கப்பட்டது. இப்பொழுதாவது மக்களுக்கு நீதியை நிலைநாட்டும் வகையில் எண்ணெய் விலையை குறைத்து மின்சார கட்டணத்தையும் குறைக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தங்க கடன்களை வழங்குவதை மட்டுப்படுத்த மத்திய வங்கி முன்னெடுத்த நடவடிக்கை சிறந்த நடவடிக்கை என்று ஃபிச் ரேட்டிங் என்ற சர்வதேச கடன் தரப்படுத்தல் நிறுவனம் தெரிவித்துள்ளது.
1: கடந்த மே மாதம் 25ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தங்க நகைகளை அடகு வைத்து வழங்கக்கூடிய அதிகபட்ச கடன் எல்லையை அதன் மதிப்பில் 70% கட்டுப்படுத்துவதற்கு மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. நிதி நிறுவனங்கள் தங்களின் மொத்த கடன்களின் பெரும்பகுதியை தங்கத்தின் மீது வழங்கியுள்ளமையினால் சந்தையில் ஏற்படும் சில மாற்றங்கள் காரணமாக கடுமையான பாதிப்பு ஏற்படும் சூழலை உருவாகியிருந்ததாக ஃபிச் ரேட்டிங்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. வங்கிகளுடன் ஒப்பிடுகையில் நிதி நிறுவனங்களுக்கு இதில் அதிக பாதிப்பு இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய வங்கி, வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் ஆகிய இரு துறைகளுக்கும் தங்கத்தின் மீதான கடன்களை வழங்கும் போது ஏற்படும் தாக்கத்தை சமமாக கணக்கிட்டுள்ளமையை ஃபிச் ரேட்டிங்ஸ் நிறுவனம் பாராட்டியுள்ளது. உலக சந்தையில் தங்கத்தின் விலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படாத பட்சத்தில் நிதி நிறுவனங்களுக்கு இருக்கும் இந்த தாக்கம் மேலும் குறையும் என்பது ஃபிச் நிறுவனத்தின் கருத்தாகும். இதற்கமைய சம்பந்தப்பட்ட சிக்கலானது மதிப்பிடப்பட்ட அளவை விட மேலும் குறைந்த மட்டத்திலேயே காணப்படுவதாகவும் ஃபிச் ரேட்டிங்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது.
0: தொடர்ந்து லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவின் 23 பிராந்திய அலுவலகங்களை திறப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
1: இந்த வருட டிசம்பர் மாதத்துக்குள் இந்த அலுவலகங்கள் திறந்து வைக்கப்படும் என அந்த ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசா நாயக் தெரிவித்துள்ளார். இந்த அலுவலகங்கள் மூலம் முறைப்பாடுகளை பொறுப்பேற்றல், வழக்கு தொடர்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்கும் சாட்சியம் அளிப்பதற்கும் பொதுமக்கள் தற்போது கொழும்புக்கு வரவேண்டியுள்ளதாக பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். பிராந்திய அலுவலகங்களை நிறுவுவதன் மூலம் பொதுமக்கள் எதிர்நோக்கும் இந்த அசௌகரியங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். புதிதாக ஆரம்பிக்கப்படும் பிராந்திய அலுவலகங்களுக்காக 971 அதிகாரிகள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். அவர்களில் சட்ட அதிகாரிகள் மற்றும் தடுப்பு அதிகாரிகளும் அடங்குவர். தற்போது இந்த அலுவலகங்களை திறப்பதற்கான கட்டடங்கள் மற்றும் இடங்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாக பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து முகாமைத்துவ சேவை உதவியாளர்கள் சேவைக்காக 1600 பேர் இணைத்துக் கொள்ளப் போவதாக பொது நிர்வாக அமைப்பு தெரிவித்துள்ளது.
1: திறந்த போட்டி பரீட்சை ஒன்றின் பின்னர் அவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சர் சந்தன் அபே ரத்ன குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் மாதம் 3ஆம் தேதி அவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். நேர்முக தேர்வு ஒன்றை நடாத்தி திறமையின் அடிப்படையில் அவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர்.
0: தொடர்ந்து 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடத்த தீர்மானித்துள்ளமை 2ஆம் மற்றும் 3ஆம் தடவையாக பரீட்சைக்கு தோற்றவுள்ள பரீட்சார்த்திகளுக்கு இழைக்கும் அநீதியாகும். பரீட்சையை நடத்த தீர்மானித்துள்ள தினத்தை அரசாங்கம் பிற்போட வேண்டும், இல்லையேல் உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்ய நேரிடும் என்று பிவிதர்கல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில தெரிவித்திருக்கிறார். 2026ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடத்துவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி தான் வெளியாகியிருக்கிறது. இந்த ஆண்டு பரீட்சைக்கு 2வது மற்றும் 3வது முறையாக தோற்றுவதற்கு தீர்மானித்துள்ள மாணவர்களுக்கு 133 நாட்கள் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் பரீட்சை பேறுகள் பெறுபவர்கள் வெளியாகி 178 முதல் 198 நாட்களுக்கு பின்னரே பரீட்சைகள் நடத்தப்படும். ஆனால் இந்த முறை 133 நாட்கள் மாத்திரமே வழங்கப்படுகிறது. 2026 ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு முதன்முறையாக தோற்றும் மாணவர்களுக்கும் போதுமான காலம் வழங்கப்படவில்லை. கடந்த 4 வருட காலங்களில் உயர்தர மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு 28 முதல் 32 மாத காலம் வழங்கப்படும். ஆனால் இந்த முறை 21 மாத காலம் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளது. சட்டத்தில் அனைவருக்கும் சம உரிமை மற்றும் அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்று அரசியலமைப்பின் 12வது முதலாவது பிரிவில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் 2026 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைக்கான தியதி அறிவிப்பு முதன்முறையாக தோற்றுகின்ற பரீட்சார்த்திகளுக்கும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் முறையாக தோற்றுகின்ற மாணவர்களுக்கும் முரண்பாடான தன்மையிலே காணப்படுகிறது. திட்டமிட்ட வகையில் பரீட்சை உரிய தினத்தில் நடத்தப்படும் என்று பிரதி கல்வி அமைச்சர் பாராளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். மாணவர்களுக்கு போதுமான கால அவகாசம் வழங்காதுவிடின் அது அரசியலமைப்பின் 12வது முதலாவது பிரிவை மீறும் ஒரு செயற்பாடாக கருதப்படும். ஆகவே மாணவர்கள் உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்யலாம் அல்லது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யலாம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் காலத்திலும் இவ்வாறான பிரச்சனை ஒன்று தோற்றம் பெற்றது. மாணவர்களுக்கு போதுமான கால அவகாசம் வழங்காமல் பரீட்சையை நடத்துவதற்கு கல்வி அமைச்சர் எடுத்த தீர்மானத்தில் உள்ள பிரச்சனை மற்றும் சட்ட சிக்கலை சுட்டிக்காட்டி ஊடக சந்திப்பு நடத்தினேன். அதன் பின்னர் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எனக்கு தொலைபேசியில் அழைப்பெடுத்து வழக்கு தாக்கல் செய்தால் மாணவர்கள் தான் நெருக்கடிக்கு உள்ளாவார்கள், ஆகவே இதில் சட்ட சிக்கல் காணப்படுகிறது. இந்த விடயம் குறித்து கல்வி அமைச்சரான சுசில் பிரேமஜெந்தாவுடன் கலந்துரையாடி ஒரு தீர்மானத்தை எடுங்கள் என்று தெரிவித்தார். இதன் பின்னர் அப்போதைய கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெந்தா என்னுடன் தொடர்பு கொண்டு கலந்துரையாடி பரீட்சைகள் திணைக்களகத்துடன் பாராளுமன்றத்தில் கலந்துரையாடி பரீட்சை தினத்தை மாற்றி அமைத்து பரீட்சையை பிற்போட்டார். இதனால் எமக்கு எந்தவித பயனும் கிடைக்கவில்லை, மாணவர்கள் தான் பயனடைந்தார்கள். இந்த அரசாங்கம் தன்னிச்சையான முறையில் தான் தோன்றித்தனமாக செயற்படுகிறது. எவர் குறிப்பிடுவதையும் கேட்பதில்லை. மாணவர்களின் கல்வி விடயத்தில் அவ்வாறு இருக்க முடியாது. 2026 உயர்தர பரீட்சை தினத்தை பிற்போட வேண்டும், இல்லையென்றால் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு செல்ல நேரிடும் என்று அவர் குறிப்பிட்டார். பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் உடல் பருமன் அதிகரித்து வரும் நிலை தொடர்வதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது.
1: 13 முதல் 17 வயதுக்கு இடைப்பட்ட பாடசாலை மாணவர்களில் 17.4% வீதமானோர் காம்பன் அடங்கிய பானங்களை பருகுவதே இதற்கான முக்கிய காரணம் என ஊட்டச்சத்து பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் மோனிகா விஜயரத்ன தெரிவித்தார். சீனியுடன் கூடிய பானங்களை 28 வீதமானோரும் உப்பு கலந்த பானங்களை 28.5% வீதமானோரும் நாளாந்தம் பயன்படுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுகாதார அமைச்சும் கல்வி அமைச்சும் இணைந்து ஆரோக்கியமான பாடசாலை உணவு வழிகாட்டல் கோவையை வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த வழிகாட்டல் கோவையை வெளியிடுவதற்கு இரு அமைச்சுகளிடமிருந்தும் பாரிய ஒத்துழைப்பு கிடைத்துள்ளதாகவும் ஊட்டச்சத்து பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் மோனிகா விஜயரத்னா மேலும் கூறியுள்ளார்.
0: தொடர்ந்து குத்தகை அடிப்படையில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் நபர் ஒருவர் தனது காணியில் வனவிலங்குகள் மற்றும் பிற உயிரினங்களை வேட்டையாடுவதற்காக சட்டவிரோதமாக கம்பி பொறிகளை அமைத்திருந்தார். இதுகுறித்து தகவல் வழங்கிய ஊடகவியலாளர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திம்பில பத்தன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டகலை கொமர்ஷியல் நேத்ரா பிளேஸ் பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர் கட்டன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறார். கிடைத்த தகவலின்படி அந்த ஊடகவியலாளர் தொழில் நிமித்தமாக கொழும்பில் இருந்த வேளையில் அவரது விவசாய காணியின் எல்லை பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கம்பி வலையில் அவரது வளர்ப்பு நாய் சிக்கியுள்ளது. இதனை அடுத்து விவசாயத்தில் ஈடுபட்டு வந்த நபரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட ஊடகவியலாளர் அந்த பகுதியில் சுற்றித் திரியும் வனவிலங்குகள் மற்றும் செல்லப்பிராணிகளின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய இந்த சட்டவிரோத பொறிகளை அகற்றுமாறு கோரிக்கை விடுத்தார். ஆனால் அதற்கு பதிலளித்த அந்த நபர் கம்பி வலைகள் எனது காணிக்குள் அமைக்கப்பட்டுள்ளன, இதில் எவரும் தலையிட தேவையில்லை என்று கூறியதோடு தகாத வார்த்தைகளால் திட்டி அச்சுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து June 10 வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளிடம் இதுகுறித்து ஊடகவியலாளர்கள் தகவல் வழங்கினார்கள். அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு சென்ற அதிகாரிகள் மேற்கொண்ட தேடுதலில் பல சட்டவிரோத கம்பி பொறிகளை மீட்டதோடு சம்பந்தப்பட்ட நபரை விசாரணைக்காக அழைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இதற்கு பழிவாங்க நோக்கில் மல்லிகைப்பூ சந்தி பகுதியில் வைத்து அந்த ஊடகவியலாளர் தாக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இயற்கை சூழலையும் அப்பாவி உயிரினங்களையும் பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். அந்த பொறுப்பனர்வோடு செயற்பட்ட ஒருவரே தாக்குதலுக்கு உள்ளாக வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பது கவலைக்குரிய விடயமாகும். சட்டவிரோத வீட்டு நடவடிக்கைகள் குறித்து தகவல் வழங்குவோர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய பொறுப்பு அதிகாரிகளுக்கும் சட்ட அமலாக்க அமைப்புகளுக்கும் உள்ளது. ஆனால் இவ்வாறான சம்பவங்களில் உரிய நடவடிக்கைகள் தாமதமாகவோ அல்லது அலட்சியமாகவோ மேற்கொள்ளப்படுமானால் எதிர்காலத்தில் சமூக நலனுக்காக குரல் கொடுப்பவர்கள் அச்சமடையக்கூடிய சூழல் உருவாகும் என்று சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வனவிலங்குகளின் உயிர் பாதுகாப்பு மற்றும் ஊடக சுதந்திரம் ஆகியவை பாதுகாக்கப்பட வேண்டிய அடிப்படை விடயங்கள். இத்தகைய சம்பவங்கள் தொடர்பில் அரசாங்கமும் போலீசாரும் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் பக்க சார்பற்ற விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ராகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொடி விகம்புர பகுதியில் நேற்று வலான மத்திய ஊழல் ஒழிப்பு படையினரால் நடத்தப்பட்ட முற்றுகையின் போது பெருந்தொகையான சட்டவிரோத மதுபானத்துடன் சந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீர்கொழும்பு பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் நடத்தப்பட்டு வந்த விபச்சார விடுதி ஒன்றை வலான மத்திய ஊழல் ஒழிப்பு படையினர் முற்றுகையிட்டு 3 சந்தேக நபர்களை கைது செய்தார்கள். நேற்று நீர்கொழும்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொப்ரா சந்தி பகுதியில் வலான மத்திய ஊழல் ஒழிப்பு அதிரடிப்படை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் இந்த முற்றுகை நடத்தப்பட்டது. இதன்போது அந்த விடுதியை முகாமைத்துவம் செய்த பெண்ணொருவரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக அங்கு தங்கியிருந்த மேலும் 2 பெண்களும் கைது செய்யப்பட்டு மேலதிக நடவடிக்கைகளுக்காக நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட பெண்கள் 31, 35 மற்றும் 40 வயதுடையவர்கள் என்று தெரிவிக்கப்படுவதோடு இவர்கள் வாரிய பல புசா மற்றும் மத்துகம ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தங்கச்சங்கிலி கொள்ளை உள்ளிட்ட பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய தேடப்பட்டு வந்த சந்தனவர் ஒருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் கட்டானா போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 10-ஆம் தேதி கட்டானா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டுவிலகம பகுதியில் 6 கிராம் 210 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் இந்த சந்தனவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது பூகொட மற்றும் கிரிந்திவல கொஸ்கம பாதக மற்றும் கட்நாயக்கா வீரம்புக்கு எதிர நாரம்மல பொல்காவில மற்றும் மினுவாங்குடை ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற தங்கச்சங்கிலி கொள்ளைகள் மற்றும் சொத்து திருட்டுக்களுடன் இவர் தொடர்புடையது என்று தொடர்புடையவர் நபர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த குற்றச்செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மோட்டார் சைக்கிள், ஒரு வாள் மற்றும் கொள்ளையடிக்கப்பட்ட தங்க சங்கிலிகளிலிருந்து உருக்கப்பட்ட 9 தங்க கட்டிகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள். ஜால தேசிய சரணாலயத்தினுள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டங்களை மீறி சபாரி வாகனங்களிலிருந்து இறங்கி நடந்து சென்ற 5 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார்கள். ஜால தேசிய சரணாலயத்தின் சுதுவெளிமுள்ள பகுதியில் சபாரி சுற்றுலாவுக்காக 2 ஜீப் வாகனங்களில் சென்ற குழுவினரை வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயத்தின் விதிமுறைகளை மீறி செயற்பட்டுள்ளார்கள். அவர்கள் தங்களது வாகனங்களை விட்டு கீழே இறங்கி சரணாலய பகுதிக்குள் ஆபத்தான முறையில் நடந்து சென்றிருக்கிறார்கள். இதன்போது அங்கிருந்த வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகள் அவர்களை எச்சரித்த போது அந்த குழுவினர் அதிகாரிகளை அச்சுறுத்தும் வகையிலும் வாய்த்தர்க்கத்திலும் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து வனவிலங்கு சட்டங்களை மீறியமை மற்றும் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் 5 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதேவேளை யால தேசிய சரணாலயத்தினுள் ஜீப் வாகன சாரதிகளோ அல்லது வேறு நபர்களோ சட்டங்களை மீறி செயற்பட்டால் அவர்களை கைது செய்வதற்கும் சம்பந்தப்பட்ட ஜீப் வாகனங்களுக்கு சவாரி சேவைகளில் ஈடுபட தடை விதிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜால ஜீப் வாகன சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. ஆனாலும் தற்போதைய சம்பவத்துடன் தொடர்புடைய ஜீப் வாகனங்களுக்கு எதிராக இதுவரை உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அந்த வாகனங்கள் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவில்லை என்றும் அந்த சங்கத்தினர் குற்றம் சாட்டுகிறார்கள். மேற்கு சப்ரகமுவ மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவல்லியா மாவட்டங்களிலும் பல சுற்று மழை இன்றும் பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியுள்ளது. அந்தனகல கரஸ்னாகல நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக கம்பகா மாவட்டத்தின் பல பகுதிகளில் நீர் விநியோகம் தடைபட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது.
1: இதுக்கமைய மினிவாங்குடை அஸ்கிரிய உடுகம்பொல ஓப்பாத்தம் மற்றும் அதனை சூழப்புள்ள பகுதிகள் கம்பஹா மாநகர சபை பகுதி, கம்பஹா பிரதேசபை பகுதி, வலிவேரிய வலுமஹர ரத்பஸ்வல மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர்வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை குறிப்பிட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக மகர பிரதேசபிக்கல்லைக்குட்பட்ட மகரகம சிவரலமுள்ள கிரிக்கித்த கினிகம எடிகேஹல்ஹல்ல மற்றும் அதனை சூழ்நுள்ள பகுதிகளிலும் நீர்வெட்டு அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரன்பகுடுகம்ம வீட்டுத் திட்டம் ஊரா போல அத்தனகல்ல பட்டலிய வதுப்பிட்டி வள மற்றும் அதனை சூழ்நுள்ள பகுதிகள் நிட்டம்புவ வயங்கொட கலகிரிக என திகாரிய நைவல மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளுக்கும் நீர் விநியோகம் தடைப்படும் என நீர்வழங்கல் சபை தெரிவித்துள்ளது. அத்தனகல்ல கரஸ்நாகல நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாகவே இவ்வாறு நீர் விநியோகம் தடைபடவுள்ளது.
0: தொடர்ந்து இலங்கையில் டெங்கு நோய் தாக்கத்தின் வீரியம் தற்போது ஒரு பாரிய தொற்று நோய் மட்டத்துக்கு தீவிரமடைந்துள்ளதாக நிர்வாக சபைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபயரண்ண தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக நாடாவிய ரீதியில் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருந்த 74 டெங்கு அதி அபாய வலயங்களின் எண்ணிக்கை தற்போது 84 உயர்வடைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொழும்பு, கம்பகா, களுத்துறை, காலி, மாத்தறை, அம்பாந்தோட்டை, குருநாகல், புத்தளம், ரட்னபுரி, கேகாலை, கண்டி, மாத்தளை, மட்டக்களப்பு, பதுளை ஆகிய மாவட்டங்களில் டெங்கு நோய் வேகமாக பரவி வருகிறது. தற்போதைய சூழ்நிலையில் பாடசாலை மாணவர்கள் இந்த டெங்கு வைரஸ் தொற்றுக்கு ஆளாகும் சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக காணப்படுவதாக சுகாதார பிரதி அமைச்சர் கன்சக விஜயமுனி சுட்டிக்காட்டுகிறார். எனவே பாடசாலை வளாகங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறு பெற்றோர்களுக்கும் அதிபர்களுக்கும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை வேகமாக பரவி வரும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தின் இரண்டாம் நாளான இன்றைய தினமும் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது.
2: இன்றும் நாளையும் அனைத்து பொது இடங்களையும் கேந்திரமாக கொண்டு டெங்கு ஒழிப்பு வெளித்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. மகரகமையில் இன்று முன்னெடுக்கப்படும் டெங்கு ஒழிப்பு வெளித்திட்டத்தில் பிரதமர் கலாநிதி ஹரணிய முரசூரிய கலந்து கொண்டிருந்தார்.
3: இதனை உங்களுடைய பொறுப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வேலை செய்யும் இடமாக இருக்கலாம், உங்களுடைய வீடாக இருக்கலாம், அல்லது உங்களை அண்மித்த பிரதேசமாக இருக்கலாம். அந்த இடங்கள் டெங்கு பரவும் இடங்களாக மாறாமல் இருப்பதை நாம் அனைவரும் ஒரு பொறுப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நான் நினைக்கின்றேன். அதற்கு மேல் நாம் செயற்பட்டால் இந்த சவாலையும் நம்மால் வெல்ல முடியும். இது ஒரு வாரத்திற்கான வேலை அல்ல, இது நாம் இந்த காலம் முழுவதும் செய்ய வேண்டிய ஒரு விடயமாகும். இந்த வாரத்தை ஒரு விசேடமான வாரமாக, ஒரு விசேடமான நாளாக, பெரிய திட்டமாக நாம் மாற்றி அமைத்துள்ளோம். நாடு முழுவதும் நாம் இதனை செய்கின்றோம்.
2: எதிர்வரும் 18 திகதி நாட்டின் கல்வித்துறை சார்ந்து அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களையும் கேந்திரமாக கொண்டு டெங்கு ஒழிப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் நிறுவன வளாகங்களை கேந்திரமாக கொண்டு டெங்கு ஒழிப்பு திட்டம் 19 திகதி நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. வீடுகள் மற்றும் வீடுகளை சுற்றியுள்ள வளாகங்களை பரிசோதிப்பதற்கும் தூய்மைப்படுத்துவதற்கும் இந்த மாதம் 20 திகதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 70 டெங்கு அபாய வலயங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர தெரிவிக்கின்றார். நாளாந்தும் சுமார் 600 டெங்கு நோயாளர்கள் பதிவாகுவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்தது. நாடளாவிய ரீதியில் இதுவரையில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 42,232 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீர தெரிவிக்கின்றார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 24 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்துள்ளனர்.
0: இனி செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 4,000 ரூபாவால் அதிகரித்து 3,62,500 ரூபாவாகவும், 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,313 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ்ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ்ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
5: நேரம் சரியாக 2:28 ஐக்கியராச்சியத்தில் 1:28. மத்திய பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பார்சல் ஆட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் வி டி கே சங்கரி அவர்களின் சகோதரர் நிறுவனம் கார்லஸ் கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் அமைந்த நன்றிகள். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகால ஆட்சியில் சாதாரண மக்களின் வாழ்வை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தியது என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். தமிழக காவல்துறையில் ஒரு டிஐஜி 55 SPக்கள் என 56 காவல்துறை அதிகாரிகள் நேற்று பணியிடை மாற்றம் செய்யப்பட்டனர். சென்னை, கோவை, திருச்சி, சேலம், ஆவடி, தாம்பரம் ஆகிய மாநகர காவல்துறைகளிலும் பல்வேறு பிரிவுகளுக்கு பதிலாக 29 SPக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. தமிழக அரசின் முழு ஒப்புதல் இல்லாமல் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது என்று திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதற்கட்டத்தில் 2.3 கோடிக்கு அதிகமாக மக்கள் டெல்லியில் வசித்து வருவது கணக்கெடுப்பாளர்களால் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். கடந்த மே மாதம் 3ஆம் தேதி இந்தியாவில் நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவு தேர்வில் வினாத்தால் கசிந்ததாக எழுந்த புகாரை தொடர்ந்து நடைபெறவுள்ள மறுதேர்வை முன்னிட்டு டெலிகிராம் செயலிக்கு மத்திய அரசு தற்காலிக தடை விதித்துள்ளது. ஜெய்ப்பூர் போராட்டத்தில் கரப்பான்பூச்சி கட்சி நிறுவனர் அபிஜித் திபிகே மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பெரியார் பிறந்தநாள் செப்டம்பர் 17 நாளை திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த 6 முதல் 8 வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். ஸ்லோவிக்கா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டு பாரம்பரிய முறைப்படி பான் உப்பு கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. பல்வேறு தடைகளுக்கு பிறகு இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட இருப்பதனால் இந்தியா ஏற்றுமதியாளர்களிடையில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. நாங்கள் பாகிஸ்தானியர்களை நம்புவதில்லை என்று இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் ட்ருவானார் சார் நேற்று தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் இரு பிரிவினருக்கிடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 இளைஞர்கள் காயமடைந்தார்கள். மணிப்பூர் மாநிலம் காங்கோபி மாவட்டத்தில் இரு பிரிவினருக்கிடையே இன்று துப்பாக்கிச்சூடு நடந்தது. இந்த சம்பவத்தில் 3 பேர் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். புதுடெல்லி விமான நிலையத்தில் வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானின் ஆலோசகர் 2.5 மணி நேரம் காத்திருந்து சொந்த நாடு திரும்பிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அது குறித்து இந்திய துணை தூதருக்கு சமன் அனுப்பி வங்கதேசம் மிகுந்த அதிருப்தியை தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே வடமாநில குடும்பத்தைச் சேர்ந்த 2.5 வயது பெண் குழந்தை வடமாநில இளைஞனால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு புதரில் வீசப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த குழந்தை திங்கட்கிழமை உயிரிழந்துள்ளது. இதையடுத்து ஆவேசமடைந்த அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக வடமாநில இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்தியா தனது வான்வழி மற்றும் கடல்வழி பாதுகாப்பு திறனை மேம்படுத்தும் வகையில் அடுத்த தலைமுறை ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. ஒன்றிய அரசின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO கடந்த 10ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதியில் அடுத்த தலைமுறை பல அடுக்கு ஏவுகணைகளை பாதுகாப்பு திறன்களை வெற்றிகரமாக சோதித்து சாதனை படைந்துள்ளது. டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பிற்பகல் வானிலை மாற்றம் ஏற்பட்டு புழுதி புயல் தாக்கியது. இதனால் வீதிகள் கண்ணுக்கு தெரியாத வகையில் புழுதி மூட்டம் படர்ந்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் June 26 முதல் 28ஆம் தேதி வரை வருடாந்திர ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 112,480 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,060 விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் BTH Finance GMPH நிறுவனத்தினர். அவர்களுக்கு நன்றிகள். உக்ரைனின் முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா நேற்று அதிகாலை நடத்திய பயங்கரவாத வான்வெளி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்தார்கள், 53 பேர் காயமடைந்துள்ளார்கள். அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கின்றார். வரும் வெள்ளிக்கிழமை ஜெனீவாவில் ஒப்பந்தம் நேரில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாக இட திட்டமிட்டப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய படைகள் லெபனான், சிரியா, காசா ஆகிய பகுதிகளிலிருந்து வெளியேறப்போவதில்லை, கால வரம்பின்றி அங்குதான் இருக்கும் என்று தற்காப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹாட்ஸ் கூறியிருக்கின்றார். அமெரிக்காவும் ஈரானும் செய்து கொண்ட உடன்பாட்டில் லெபனானில் இருக்கும் போரை முடிவுக்கு கொண்டுவர இணக்கம் காணப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கூகுள் நிறுவன தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை சிறப்பு விருந்தராக பங்கேற்ற நிகழ்ச்சியிலிருந்து மாணவர்கள் வெளிநடப்பு செய்தனர். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறியதால் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. தெற்கு கலிபோர்னியாவில் மொஜாவே பாலைவனத்தில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தில் P-52 குண்டுவீச்சு விமானம் ஒன்று புறப்பட்ட சிறிது நேரத்தில் விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்திருந்ததில் அதில் பயணம் செய்த 8 பேரும் பலியானதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். சுவிட்சர்லாந்தில் ஜெனிவா நகரில் காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே வன்முறை வெடித்துள்ளது. வியன் நகரில் G7 உச்சநிலை கூட்டம் நடக்கவிருக்கின்ற வேளையில் அந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சூடான் மோதலில் டிரோன் தாக்குதலில் இந்த ஆண்டு மட்டும் 1000 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். பாகிஸ்தானின் காவல்துறை அதிகாரி ஒருவரை ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சிறுமியை தவறுதலாக சுட்டுக் கொண்டுள்ளார். கொள்ளை சம்பவத்தின் போது சந்தேக நபர்கள் ஒருவர் காரில் இருந்த குடும்பத்தை பிணைப்பிடித்து வைத்திருந்தனர். இதனால் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஜப்பான் மத்திய வங்கி தனது வட்டி வீதத்தை 1.0 விழுக்காடு உயர்த்தியுள்ளது. அது கடந்த 31 காணாத உயர்வு. கடந்த டிசம்பர் மாதத்தின் பிறகு நடக்கும் முதல் வட்டி உயர்வு இது. மத்திய கிழக்கு போரால் உலகளவில் விலைவாசி கடுமையாக உயர்ந்துள்ளது. பிரிட்டிஷ் பிரதமர் கேஸ் இஸ்மார்ட் 16 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு சமூக ஊடக தடையை அறிவித்துள்ளார். காணொலி விளையாட்டு இணைய நேரலை தளங்கள் ஆகியவற்றுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். போலந்தில் ஒரு வீட்டில் 29 சிசுக்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் மக்தலேனா என்னும் பெண் மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு வயது 57. சீனாவில் நாய் மாமிச விற்பனை மீண்டும் பேசுபொருளாகி இருக்கின்றது. ஷூடோ எனப்படும் பிரபல நாயின் மறைவு அதற்கு காரணம். சீனாவின் ஹெனான் மாநிலத்தில் தொடர்ந்து 2 குளிர்ந்த பாலங்களை அறிந்திய சிறுவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். மூன்று வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வெப்பமான நாள்களில் திடீரென அதிக அளவு குளிர்நீரை அருந்துவதை தவிர்க்க வேண்டும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள். முதியோர் அளவுக்கு அதிகமான குளிர்ந்த நீரை அருந்தக்கூடாது என்று நிபுணர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளார்கள். உலகின் முன்னணி டியூபரான மிஸ்டர் பீஸ்ட் டியூப்பு வரலாற்றில் முதல் முறையாக 500 பில்லியன் 50 கோடி சந்தாக்காரர்களை பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். தொடரும் விளையாட்டு செய்திகள். முத்தரப்பு ஒருநாள் தொடரில் சூப்பர் ஓவரில் இந்தியா ஏ அணியை வீழ்த்தி இலங்கை ஏ அணியை அசத்தல் வெற்றி பெற்றுள்ளது. மன அழுத்தத்துடன் போராடியதாகவும் கிரிக்கெட் விளையாடுவதை கைவிட நினைத்ததாகவும் இந்திய வீராங்கனை ஸ்ரேயாங்கா பட்டில் தெரிவித்துள்ளார். விராட் கோலி திமிர் பிடித்தவர், அடங்காதவர் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி தெரிவித்துள்ளார். நியூசிலாந்தில் நடைபெறும் நேஷனல் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி தனது முதல் ஆட்டத்தில் 3-2 என்ற கால் கணக்கில் அமெரிக்காவை நேற்று வெற்றி பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்தாட தொடரின் ஸ்வீடன் டுனிஷியா இடையேயான போட்டியில் 5-1 என்ற கோல் கணக்கில் ஸ்வீடன் வெற்றி பெற்றுள்ளது. உலகக்கண கால்பந்தாட்ட போட்டியில் முதல் முறையாக களமிறங்கியுள்ள கப்பர் எச் பிரிவு குழிச்சுட்டு ஆட்டத்தில் அது ஸ்பெயினுக்கு எதிராக ஆடியது. ஆட்டம் முடியும் வரையில் ஸ்பெயின் ஆதிக்கம் செலுத்தியது. 27 முறை கோல் போட முயன்றது, ஆனால் பலன் இல்லாமல் போய்விட்டது. ஆட்டம் கோல் எதுவுமின்றி சமநிலையில் வெற்றி தோல்வியின்றி முடிந்தது. மற்றொரு எச்பிரிவு ஆட்டத்தில் சவுதி அரேபியாவும் உருகுவேயும் மோதின 1-1 கோல் கணக்கில் ஆட்டம் சமநிலையில் வெற்றி பெற்றுள்ளது. ஜி பிரிவில் உள்ள பெல்ஜியம் எகிப்து அணிகள் சந்தித்தன. அந்த ஆட்டமும் சமநிலையில் வெற்றி தோல்வியின்றி முடிந்துள்ளன. கால்பந்து தொடரின் ஜி குழுவிற்கு இடையிலான போட்டியில் ஈரான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிந்துள்ளது. உலகெங்கும் அனைவரின் கண்ணுக்கு உலக கிண்ண கால்பந்து போட்டி மீது இருக்கின்றது. ரசிகர்கள் பல்வேறு விதத்தில் விருப்பமான அணிக்கு ஆதரவை தெரிவிக்கின்றார்கள். பங்களாதேஷில் உள்ள தீவிர ரசிகர் தனது வயல் மீது பெரிய கொடியொன்றை விரித்து போட்டுள்ளார். சிவப்பு மஞ்சள் நிறங்களில் தென்படும் ஜெர்மனியின் கொடி அது. கொடி 7.5 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் கால்பந்து ரசிகர்களை ஏற்றி சென்ற அன்று பாடசாலை பேருந்துகள் சேதமடைந்துள்ளன. அமெரிக்காவின் மிஷோரின் மாநிலத்தில் வான்குடை சாகச விளையாட்டு விமானம் விழுந்து நொறுங்கியது. 12 பேர் இறந்தனர். அவர்களில் ஒருவர் விமானி, 11 பேர் வான்குடை சாகச வீரர்களாவார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதம். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசனை வழங்குகின்றார்கள் tamilolli.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் உடனுக்குடன் தருவதோடு எமது வானொலியினையும் எமது வானொலியுடைய மறு ஒலிபரப்பையும் நீங்கள் கேட்கலாம், பார்க்கலாம். அத்தோடு எமது வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சியிலாமும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 385.40 ரூபா, இந்தியாவில் 109.57 ரூபா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 332.76 ரூபா, இந்தியாவில் 94.62 ரூபா. ஒரு சுவிஸ் பிராங் இலங்கையில் 418.27 ரூபா, இந்தியாவில் 118.95 ரூபா. ஒரு அகிராச்ச பவுன் இலங்கையில் 445.82 ரூபா, இந்தியாவில் 126.76 ரூபா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 237.61 ரூபா, இந்தியாவில் 67.57 ரூபா. இதுவரை மத்திய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். இலங்கை செய்திகளுக்கு புத்தகங்களை விற்று வரும் நூலுலகம் நிறுவனத்தினர். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசுலாட்சப்பில் அமைந்திருக்கும் வீட்டி கேஷன்கரி. அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், இரண்டு நிறுவனங்களும். அத்தோடு உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொண்டிருக்கும் விடிஎஸ் ஃபினான்ஸ், ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்த 3 நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து செய்திகளை செயல்படுத்த கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து அன்புகளுக்கும் எமது நன்றிகள்.

நேரம் சரியாக 2:43 ஐக்கியராஜ்யத்தில் 1:43 இந்த நேரத்தில் வானொலியில் வலம் பெறுகின்றது. சகோதர அறிவிப்பாளர் விஜய் ராஜேந்திரம் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் இசையும் தாளாட்டும்.

நேரமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் திலகம் ஏஎஸ் ராஜா அவர்களுக்கும் மற்றும் சகோதர அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது முதல் உங்கள் நேசத்தோடும் பாசத்தோடும் காத்தெளிகளில் மிரண்டு உங்கள் வாசல் தேடி வரும் நான் ஆர்ஜே விஜி.

சுவையாக சமைத்த உணவுகளை சுடச்சுட சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்சா உணவகம். உங்கள் வீட்டு உணவை போல் சுவையும் வாசனையும் மிகுந்த உணவுகளை சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்சா உணவகம். பசித்தவர்கள் பசியாறி புன்னகையுடன் விடைபெறுவதற்கு அழைக்கிறது வர்சா உணவகம். மண் வாசனை உணவு

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. நிகழ்ச்சிகள் வரிசையில் தொடர்கிறது. இசையும் தாளாட்டும் நிகழ்ச்சியை கேட்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி செவ்வாய் தோறும் பிற்பகல் 2:30 3 மணி வரை உங்களை தாளாட்டிக் கொண்டிருக்கின்றது இசையும் தாளாட்டும். இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு பிடித்த பாடல்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நீ நிலவாக இரு, நீ நிழலாக இரு, எதுவாக இருந்தாலும் காதல் செய்கின்றேன். நிலவாக இருந்தால் நினைவுகளால் காதலிப்பேன், நிழலாக இருந்தால் க

0: இருக்கிறது தேவி மகால்.
1: இது சர்வயோகினி அறுசுவை தருவார் அவள் அன்னபூரணி.
0: நாவுக்கு சுவையான உணவுகளை நாளும் சுவைத்து மகள நீங்கள் தேடி செல்ல வேண்டிய உணவகம் தேவி மகால்.
1: ஒவ்வொரு கையிலும் ருசிகள் மாறும், ஒவ்வொரு ருசியிலும் பசியும் மாறும். சமையல் ஆறு வகை கலை அல்லவா.
0: நீங்கள் ஒரே ஒரு தடவை அழைத்து பேசினால் உங்கள் விருப்ப உணவுகள் உங்கள் இல்லங்களை தேடி வரும்.
2: மசாலாவை மிக்சில அரைக்காம அமில அசுவமா கொஞ்சம் தேங்காய் உடைச்சு தூரிட்டாங்க.
0: எல்லை இல்லாத சுவை மிக்க சைவம் அசைவம் என அனைத்து விதமான உணவுகளையும் பெற்றுக் கொள்ளலாம். பெரியவர்கள் மட்டுமல்ல சிறியவர்களும் சுவைத்து மகளும் தரமான உணவுகளுக்கு தேவி மகால். மகால்
2: காய்கறியை நறுக்கி கழுவக்கூடாது.

0: ஹாய் வணக்கம். நான் கலைஞர் மாரிஸ் கதைக்கிறேன். ஆர்ஜி விஜயின்ற இசை தராட்ட தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்காரு. செம்மையா ஒவ்வொரு வாரமும் போய்கொண்டிருக்கு. நீங்களும் தொடர்ந்து கேளுங்க, அசத்துங்க, அட்டகாசம் பண்ணுங்க. பாய்.
1: முருகி முருகி போனதடி
2: எத்தனை முறை எழுதினாலும் இப்படி எழுதினாலும் அழுக்காமல் இருக்கிறது உன்னை பற்றிய கவிதைகள். உன்னை நினைக்க முதலே கவிதை தானாக வருகிறது. காதல் நாம் வணங்கும் கடவுள், கவிதை நான் உனக்கு செய்யும் அர்ச்சனை. என் காதல் சபையில் நீதான்.

லட்ச செப்பலில் அமைந்திருக்கிறது அம்பாள் ஸ்டோர். இல்லத்தரசிகளின் உள்ளங்களில் நிறைந்திருக்கிறது அம்பாள் ஸ்டோர். இலங்கை இந்திய மரக்கறி வகைகளை உடனுக்குடன் சமைத்து சுவைக்க தரமான உணவு வகைகளின் சுவை விரும்புவோரின் ஒரே தேர்வு, ஒரே நம்பிக்கை அம்பாள் ஸ்டோர். மறந்து விடாது, நினைவில் கொள்ளுங்கள், பாரிஸ் லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்.

திருப்பதிக்கு சென்றால் வரம் கிடைக்கும். உங்கள் குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தால் பலன் கிடைக்கும். அகவை திருநாள், பூப்பினித நீராட்டு விழா, திருமணம், அனைத்து மங்களகரமான நிகழ்வுகளையும் காலத்துக்கு ஏற்ப படம் பிடித்து தர காத்திருக்கிறார்கள். திருப்பதி வீடியோ உங்கள் இளமையையும் இளமைக்கால வாழ்வையும் முதுமையிலும் பார்த்து ரசிக்க அழையுங்கள். மகேசனின் திருப்பதி வீடியோவை குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். உருளும் உலகில் அரங்கேறும் செய்திகளை எல்லாம் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்திகளில் உடனுக்குடனும் பிரதான செய்திகளில் விரிவாகவும் வழங்கிக் கொண்டிருக்கிறது TRT தமிழ் ஒலி. உங்கள் இதய துடிப்பான தமிழ் ஒலியில் இதமாக ஒலி

காதலில் ஒரு நாணயம், இரண்டு பக்கமும் விழுகின்றாய், நீ எந்த பக்கம் விழுவாய் என்ற ஏக்கத்தோடு வாழ்கின்றேன். அப்படி ஏங்குவதிலும் காதலில் ஒரு சுகம் இருக்கின்றதே அன்பே.

0: ஒரு நிறைவு பெற்றது. இசையும் தாளாட்டம் இருவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்த நேயர்களுக்கும் கலையரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது உங்கள் விருப்பம். தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளுங்கள் நேயர்களே. உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்ளும் நான் அன்றும் இன்றும் என்றும் உங்கள் அன்பின் ஆ ஜே விஜி.
1: அன்பு உறவுகள், இதுவரை சகோதர அழைப்பாளர் வி ஜி ராஜேந்திரம் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கிய இசையும் தாளாட்டு நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:14 நிமிடம், ஐக்கிய ராஜ்யத்தில் 2:14 நிமிடங்கள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:15 மைக்ரோஅச்சத்தில் 2:15. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு ஒருவளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு எமது அதாவது ஒரு தொலைபேசி வேலை செய்யவில்லை. சைபர் 9 தொடங்குகின்ற சைபர் 9 51 48 47 71 என்ற இலக்கத்துடைய தொலைபேசி வேலை செய்யவில்லை. நீங்கள் பைபருடாகவும் இணைந்து கொள்ளலாம் அன்பு உறவுகளே. அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் எங்கள் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. யோசரி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் யோசரி அம்மா. நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா?
0: நல்ல சூப்பரா இருக்கிறோம். நீங்கள்?
1: நாங்களும் சாப்பிட்டாச்சு.
0: நன்றி. அப்படியே உற்சாகமா என்ன கறி வச்சு வச்சீங்க?
1: இன்னைக்கு சுப என்ன வரக்கீங்களா?
0: உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் பாத்தீங்களா?
1: இல்ல
0: உங்களுக்கு ஒன்றும் அங்குறே இல்ல பிள்ளை. நீங்க சும்மா அடிக்கணும்
1: எனக்கு
0: தெரியாது.
1: என்ன
0: பாட்டு ஆசையா கேக்க போறீங்க?
1: எனக்கு பலே பாண்டியா படத்தில இருந்து அத்திக்காய் காய் காய் அலங்காய் நிலவே இத்திக்காய் காயாரே எல்லவோ சரியா? அப்ப அது வசனம் பிள்ளை சொன்ன ராகவங்களால கொஞ்சம் வர
0: மாட்டுதான்
1: அந்த சொல்லு தெரியாட்டிக்கு அது வந்து அது கொஞ்சம் என்ன மாறி விழுந்தானே.
0: அடிச்சே இருக்கிறார்.
1: அடிச்சு
0: அடிக்கிறானே. நன்றி. உங்களுக்கான பாடலை தருகின்றேன். கேட்டு மாலங்கள். நன்றி
1: நன்றி. நாளைக்கு நான் என்ன கூப்பிட்ட வருவேன்.
0: ஓகே. அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவருக்கான பாடலை தருகின்றோம். பழைய பாண்டிய திரையில் இருந்து

0: ஒலித்தப்பாடலை யோகி சூரியம்மா அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜானா.
0: வணக்கம். நான் சொன்னதெல்லாம் கேட்டீங்களா? பிள்ளை
1: கேட்டுதான் இருக்கிறோம். அவர் இப்பதான் வந்தவர், அவருக்கு தெரியாது.
0: அவர் அடிக்கிறாரோ?
1: அவர் தான் அடிச்சு தந்தவர் எனக்கு. அவருக்கு தெரியாது, அவர் தள்ளுபடுங்க போயிட்டு இப்பதான் வந்து ஹாஸ்பிட்டலால.
0: என்ன பாட்டு?
1: நீ வருவாய் நான் இருந்து.
0: அந்த கல்யாணி மேனன் பாடிய பாட்டா? நல்ல பாட்டு.
1: என்ன
0: அவற்ற கணவர் அந்த கே செத்து போனார். பெரிய உச்ச கதை ஒன்று இருக்கு. அந்த கதைய மனசையும் பாடகையும் கவனிச்சிருக்கிற அவர் என்ன இப்படி இப்படி என்ன இவ்வளவு அன்பு வச்சு வந்து வந்து ஒவ்வொரு கச்சேரியிலும் இருக்கிறார் என்று. கேரளக்காரி தானே? பிறகு அவருக்கு உண்மையாகவே விஸ்வநாத இசையில பாடல் பாடுற வாய்ப்பு கிடைச்சிட்டு. அடிபட்டு கார் அடிபட்டு செத்து போனார். அவன் பாட்டும் அப்படியே தான் இருக்கு. நீ வருவாய் என்று நான் எதிர்பார்த்தேனோ, நீ வருவாய்,
1: நீ வருவாய் என நான் இருந்தேன்,
0: நீ வருவாய் என நான் இருந்தேன், அப்படியே தான் பாடல் வரி கண்ணதாசன் எழுதியது. அப்படியே பாவம் கல்யாணி மேனன் அப்படி ஒரு சூப்பர் பாட்டு. உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம். இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் எங்கள் இதயபூர்வ நன்றி.
1: நன்றி என்ன? நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அவர் சகோதரி சோதி புஷ்பா அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடலை தருகின்றோம். எங்களுடைய சரிதா அவனுடைய குரல்.

0: ஒலித்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் சோதி புஷ்பா அவர்கள். சோதி புஷ்பாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் மேரி. நலமா இருக்கிறீங்களா மேரி? நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம், நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: நான் கேட்கும் பாடல் ஜாதி மல்லிகையே நெஞ்சில் சாய்ந்து கொஞ்சம் நீ தூங்கு.
0: அப்பாடா, உங்களோட பேத்திய சொல்றீங்களா?
1: நல்லா இருக்கு அந்த பிள்ளையோட அவற்ற அந்த சீன் பாருங்களேன்.
0: எங்க பாக்குறோம் நான்?
1: என்ன சீன் வராதா உங்களுக்கு?
0: எனக்கு வராது. அது மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்துல வந்து முத்துலிங்கமோ அல்லது
1: நல்ல பாடல் அது.
0: இவர் புலவம்பித்தனம் எழுதினவர் பாட்டு, முத்துலிங்க தாரம் எழுதினவர். ஆட்ட பாட்டு தெரியா, குழந்தைக்காக எழுதியிருக்கிறார். என்ன கேட்டு ரசிக்கிறா? ஓகே, மலேசியா வாசுதேவன் பாடின பாட்டு.
1: ஓகே,
0: தெய்வேந்திரம் என்ற இசை. உங்களுக்கு எத்தனை இசையமைப்பாளர் தெரியும்?
1: நன்றி.
0: வாழ்க்கையில் கட்டிக்காரன் நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மகளுங்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் மேரி.

0: ஒலித்த பாடலை பாடியவர் மலேசியர்ந்து வாசுதேவன் அல்ல, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை, அவர் மீண்டும் இணைந்து கொள்ளலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் ஒரு தொலைபேசி, அதாவது வைபர் ஊடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் அன்பு உறவுகளே. வைபர் தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு தெரிந்த தொலைபேசி இலக்கம் அல்ல, அழைப்பு கிடைக்கவில்லை என்றாலும் ஆதங்கப்படுகின்றவர்கள் வைபர் ஊடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். ஒலித்த பாடலை மேரி மேக்டலின் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் ராஜா. நலமா இருக்கீங்களா ராஜா?
1: நலமா இருக்கும்.
0: நன்றி. என்ன சாப்பிடுறீங்க? இப்பதான் வந்து சாப்பிடுறீங்க?
1: வெளியே
0: போயிட்டு வந்து சாப்பிட நேரம் இல்ல, இப்ப வந்து ஓடுறீங்க? விரதம் பண்ணபடியே போயிட்டு வந்து பாடுறீங்க, சாப்பிடுறீங்க? அப்ப நயநாதி அம்மாளுக்காக என்ன பாடல கேட்க போறீங்க?
1: இந்த அம்மாவுக்காக ஒரு பாடல
0: கேட்போமே.
1: இந்த அம்மாவுக்கு இந்த திருசூலம் படத்துல கைகுழுங்க வளையாட்டின் மங்கை ராஜாத்திக்கு
0: நீங்க. அதுல சோக பாட்டும் இருக்கு, சந்தோஷ பாட்டும் இருக்கு.
1: சந்தோஷ பாட்டு போடுங்க. சோக பாட
0: என்னது? அதுதான் நீங்க பாக்குறோம். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கான பாடலை தருகின்றேன்.
1: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவர் பொங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். சிறிசூலன் திரைப்படத்திலிருந்து அவருக்கான பாடலை தருவதற்கு முதல்
2: பொது பள்ளியை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொண்டு பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டு பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwin Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டே மார்க்கெட்.

0: ஒலித்த பாடலை புகையூர் ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வைபருடாக இணைந்திருக்கிறார் ஷியாமலா அவர்கள். வணக்கம் ஷியாமலா. நல்லா இருக்கிறோம். நீங்கள்
1: வெயிலும் இல்ல மழையும் இல்ல ரெண்டும் கட்டா நினைக்குது.
0: அப்ப என்ன பாடல் இன்னைக்கு பாட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க, அருமை பெருமையா வந்திருக்கிறீங்க. உங்களை
1: அன்றைக்கு பேசுனீங்க,
0: நானும் இங்கேம்மா பேசுன. நான் பேசினேன்னு
1: சொன்னா
0: வாரம் இல்லைன்னு சொன்ன பேசினாண்டா வாரம் சுயாமல் அவ ராஜா பேசி போட்டுதான் அவன்டாக்கு
1: சொல்லட்டும்.
0: வச்சு அப்படி சொல்லக்கூடாதுல்ல, பாவம் பாவம் கிடைக்கும்.
1: நான் குலதெய்வத்தனே அப்படி
0: கேட்கவன்.
1: சர்வர் சுந்தரம்ல இருந்து சிலை எடுத்தான் சின்ன பொண்ணுக்கு.
0: அந்த படம் வந்து எத்தனை வருஷம்?
1: அது இப்ப கனகாலம் நினைக்கிறேன்.
0: 60 வருஷம் உங்க வயசு?
1: இந்த வயசு என்று சொல்றீங்க?
0: அப்ப உங்களுக்கு என்ன குறை குறையா இருந்தா பரவாயில்ல.
1: கூடையண்டா
0: பாவம் நல்ல சந்தோஷப்படுவீங்க.
1: உலங்கையில்
0: சந்தோஷப்படுவீங்க சொல்ல
1: மாட்டார்கள்.
0: நல்ல பக்குவமான ஒரு திரைப்பட நடன காட்சி, ஒரு ஆபாசம் இல்லாமல் கண்ணியமாக. அப்ப உங்களுக்கு
1: நாயசன் படங்கள் சில அது பாக்கலாம். அது ஒன்று மற்றது இன்னொன்று இருக்குது, அந்த முத்துராமனோட நடிக்கிற படம்.
0: அவரா
1: அந்த மாடி வீட்டு மாடிக்கு கீழே இருக்கிற படம். அது என்ன படம்
0: தெரிய?
1: அந்த அவரை பணக்காரன் என்று சொல்ல எல்லாரும் சாமாங்கள்
0: மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் என்ற பாட்டு பாட்டு வந்து.
1: அது இல்ல ராஜண்ணா, அந்த அவள் பைத்தியம் மாரி நடிப்பாள் அந்த
0: படத்துல.
1: நன்றி
0: வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல்
1: 5 மணிக்கு என்ன படம் பார்த்துட்டு வந்து சொல்றேன்.
0: நன்றி
1: நன்றி ராஜா அண்ணா.

0: ஒலித்த பாடலை சகோதரி சியாமலா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 3:52 ஐக்கியராட்சியத்தில் 2:52 இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் தாஜா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சௌக்கியமா இருக்கிறோம் ராதா. நீங்கள்?
1: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம் அண்ணா.
0: வீடியோ கேட்கிறீங்க போல இருக்கிறாதா அண்ணா?
1: இல்லையா, நான் இப்பதான் கேட்டேன். நான் வெளியில போயிட்டு வந்தா போல ஜோசரி மண்ட பாடல் போனது அப்பதான் கேட்டேன்.
0: முதல் தொடங்கினது
1: ஆனா வெள்ளன கேட்டேன்.
0: வெள்ளன கேட்டீங்களா?
1: வெள்ளன கேட்டேன் நான். காலை பொந்தென்றால் சிறாக இறங்கிட்டேன்.
0: இறங்கிட்டீங்க?
1: ஆமா.
0: ஒரே பிஸியா இருக்கிறீங்க.
1: ஓ அண்ணா, சரியா? நான் அலுவலர்கள் கூடி
0: போச்சு.
1: என்ன
0: பாட்டு கேக்க போறீங்க?
1: தியாகம் படத்துல நல்லவர்கள்லாம் சாட்சிகள் ரெண்டு, அந்த படம் கேக்குறேன்.
0: நல்லவர்கள்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி,
1: ஒன்று மனசாட்சி, மற்றது இறைவனின் சாட்சி,
0: தெய்வத்தின் சாட்சி,
1: தெய்வத்தின் சாட்சி. ஆமா,
0: பாடலுக்கு ஏற்ற மாதிரி இசைக்கு ஏற்ற மாதிரி கவிதை எழுதணும்.
1: நல்ல கருத்துக்கள் தானே அவற்ற பாடல்கள் கூடுதல் தத்துவ கருத்துக்கள். வாலி கவிஞானி வாலியர்களும் எழுதி இருக்கிறார் தான்.
0: அவர் ஒரு 50 வருடம் பாடல் திரையிசை பாடல் மற்றது படங்களுக்கு கதை எழுதி இருக்கிறார், மற்றது உரையாடல் எழுதி இருக்கிறார், ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறார்.
1: கவிஞானி வாலியா?
0: அவருக்கும் பன்முக தன்மை உள்ளவர். ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறார், இந்த சின்ன திரையில் நடிச்சிருக்கிறார். நடிச்சவர்
1: உதவியாளராயிருந்தவர்.
0: ஒரு வேறு மகன் தான். அவருடைய மகனுடைய கதை ஒன்றும் வெளியால வர்றே இல்ல.
1: அவர் திரையுலகிலேயே அவருக்கு தொடர்பு இல்லையான்னு
0: நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. மனைவி யாரே காதலிக்கு தான் கல்யாணம் பண்ணவர். அவாம் ஒரு நடிகை. அவருக்கு எழுதின பாட்டு தான் குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும், வாடகை என்ன தர வேண்டும்
1: என்று
0: பாடல். கண்ணதாசன் மாதிரி அவரும் எழுதியிருக்கிறார். இப்படியே சாப்பிட்டீங்களா?
1: நன்றி.
0: உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாலுங்கள்.
1: நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம்.

ஒலித்த பாடலை ராதா கனகராஜ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உங்கள் விருப்பம் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானொலியில் வலம்புற இருக்கின்றது மணித்தியாள செய்திகள். மணித்தியாள செய்திகளை தொடர்ந்து சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சி வானொலியில் மலர இருக்கின்றது என்பதனையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு உறவுகளே, தொடர்கின்றது மணித்தியாள செய்திகள்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் பி டி கேசங்கரி அவர்களின் சகோதரர் நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் அமைதி இதயபூர்வமான நன்றிகள். காரைதீவு பிரதேச சபையின் நான்காவது சபையின் 12வது மாதாந்த சபை கூட்டம் தவிசாளர் எஸ் பாஸ்கரன் தலைமையில் பிரதேச சபை அலுவலக சபா மண்டபத்தில் செவ்வாய்க்கிழமை இன்று காலை 10 மணிக்கு நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பிரதேச மக்களின் நலன் மற்றும் அபிவிருத்தியை முன்னிறுத்திய பல முக்கிய பிரேரணைகள் ஆராயப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நகரில் உள்ள சில வர்த்தக நிலையங்களில் தரமற்ற பொலித்தீன் பைகள், ஒருநாள் பாவனைக்குரிய பிளாஸ்டிக் கோப்பைகள் மற்றும் பொலித்தீன் என்பன ரகசியமாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக சுகாதார மருத்துவ அதிகாரிகளினால் வடக்கு மாகாண ஆளுநரிடம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கட்சியின் கேப்புக்கு எதிராக செல்வம் அடைக்கல்நாதன் தலைமையில் டெலோ இருக்கும் வரை அக்கட்சியின் எத்தகைய செயற்பாட்டினாலும் சரி அனைத்திலும் டெலோவை புறக்கணியுங்கள் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மூத்த உறுப்பினர் ரகுநாதன் விஜய பவானந்தா தமிழ் மக்களிடம் கேட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைக்கு அமைவாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்ததற்கு தடுக்கும் உத்தரவை ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகளின் தற்போதைய அறுவடை கால சவால்களை, நெல் கொள்வனவு பிரச்சனைகள் மற்றும் நீண்டகால தேவைகள் குறித்து மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளரும் முழுநேர விவசாயியுமான சந்திரலிங்கம் கிருஷ்ணச்சந்திரன் அவர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை விசேட கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற சுரேஷ் ஆலே காவலில் வைக்கப்பட்டிருந்த போது பல்வேறு விதமான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் முறைப்பாடு குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிய வந்துள்ளது. நாடளாவிய ரீதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காகவும் சித்திரவதைகள் இடம்பெறாதிருப்பதை உறுதிப்படுத்துவதற்காகவும் நேற்று நாட்டை வந்தடைந்த சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் உபகுழுவின் பிரதிநிதிகள் இன்று அல்லது நாளை வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கள விஜயத்தை மேற்கொள்ள இருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. குத்தகை அடிப்படையில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் நபர் ஒருவர் தனது காணியில் வனவிலங்குகள் மற்றும் பிற உயிரினங்களை வேட்டையாடுவதற்காக சட்டவிரோதமாக கம்பி பொறிகளை அமைத்திருந்தார். இதுகுறித்து தகவல் வழங்கிய ஊடகவியலாளர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. யாகல தேசிய சரணாலயத்தில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டங்களை மீறி சபாரி வாகனங்களிலிருந்து இறங்கி நடந்து சென்ற 5 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17 முதல் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். நாங்கள் பாகிஸ்தானியர்களை நம்புவதில்லை என்று இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதுவர்

சர்வதேச யோகா தினத்தை விழாவையொட்டி கும்மிடி பூண்டியில் செயல்படும் ஸ்ரீ சங்கரி யோகா பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தை சேர்ந்த 75 மாணவர்கள் தொடர்ந்து 5 நிமிடங்களுக்கு லகு வஷாராசனம் என்னும் யோகாசனத்தில் நின்று நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார்கள். திருப்பதி 7 மில்லியன் கோயிலில் ஜூன் மாதம் 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை வருடாந்திர ஏஷ்டாபிஷேகம் நடைபெறும். உலக செய்திகள். உக்ரைனின் முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா நேற்று அதிகாலை நடத்திய பயங்கரவாத வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்தார்கள், 53 பேர் காயமடைந்துள்ளார்கள். இஸ்ரேலிய படைகள் லெபனான், சிரியா, காசா ஆகிய பகுதிகளில் இருந்து வெளியேற போவதில்லை, கால வரம்பின்றி அங்குதான் இருக்கும் என்று தற்காப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் கூறியிருக்கின்றார். தெற்கு கலிபோர்னியாவின் மிஜேவா பாலைவனத்தில் உள்ள அமெரிக்காவின் விமானப்படை தளத்தில் P-52 ரக குண்டுவீச்சு விமானம் ஒன்று புறப்பட்ட சிறிது நேரத்தில் விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்து எரிந்ததில் அதில் பயணம் செய்த 8 பேரும் பலியானதாக இராணுவ அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். சூடான் மோதலில் ஆளில்லா விமான தாக்குதலில் இந்த ஆண்டு மட்டும் 1000க்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளார்கள். பாகிஸ்தான் காவல்துறை அதிகாரி ஒருவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சிறுமியை தவறுதலாக சுட்டுக் கொண்டுள்ளார். கொள்ளை சம்பவத்தின் போது சந்தேக நபர்கள் ஒரு காரில் இருந்த குடும்பத்தை பிணையை பிடித்து வைத்திருந்தனர்கள். இதனால் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஜப்பான் மத்திய வங்கி தனது வட்டி வீதத்தை 1.0% உயர்த்தியுள்ளது. ஆண்டுக்குள் ஸ்பெக்ஸ் நிறுவனத்தின் வருவாய் 1 டிரில்லியன் டாலரை எட்டக்கூடும் என்று அதன் தலைவர் இலோன் மஸ்க் தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் பிரதமர் ஹியர் ஸ்மார்ட் 16 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு சமூக ஊடக தடையை அறிவித்துள்ளார். காணொலி விளையாட்டு, இணைய நீரிலை தளங்கள் ஆகியவற்றுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று கூறியுள்ளார். போலந்தில் ஒரு வீட்டில் 29 சிசுக்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதன் தொடர்பில் மக்தலேனா என்னும் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவர் ஒரு மருத்துவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. சீனாவில் நாய் மாமிச விற்பனை மீண்டும் பேசுபொருளாகி உள்ளது. சீனாவின் கெனான் மாநிலத்தில் தொடர்ந்து 2 குளிர்ந்த பானங்களை அருந்திய சிறுவர் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். உலகின் முன்னணி டியூப்பரான மிஸ்டர் ஃபீஸ்ட் டியூப் வரலாற்றில் முதல் முறையாக 500 மில்லியன், அதாவது 50 கோடி சந்தாக்காரர்களை பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். தொடரும் விளையாட்டு செய்திகள். முத்தரப்பு ஒருநாள் தொடரில் சூப்பர் ஒருவரில் இந்தியா ஏ அணியை வீழ்த்தி இலங்கை ஏ அணியை அசத்தல் வெற்றி பெற்றுள்ளது. மன அழுத்தத்துடன் போராடியதாகவும் கிரிக்கெட் விளையாடுவதை கைவிட நினைத்ததாகவும் இந்திய வீராங்கனை ஸ்ரேயாங்கா பாட்டீல் தெரிவித்துள்ளார். விராட் கோலி திமிர் பிடித்தவர், அடங்காதவர் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி நேற்று தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடரில் ஸ்வீடன் துனிசியா இடையே போட்டியில் 5-1 என்ற கணக்கில் ஸ்வீடன் வெற்றி பெற்றுள்ளது. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட முதல் முறையாக களமிறங்கியுள்ள கப்பர்ட் எச்பிவி குளிச்சுற்று ஆட்டத்தில் அது ஸ்பெயினுக்கு எதிராக ஆடிய ஆட்டம் முடியும் வரையில் ஸ்பெயின் ஆதிக்கம் செலுத்தியது. 27 முறை கோல் போட முயன்றும் ஆனால் இதில் பலன் இல்லை. ஆட்டம் கோல் எதுவுமின்றி சமநிலையில் முடிந்துள்ளது. மற்றொரு எச்பிரிவு ஆட்டத்தில் சவுதி அரேபியாவும் உருகுவேயும் மோதின 1-1 கால் கணக்கில் ஆட்டம் வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்துள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் TRTTamilnadu.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலி மாறுவொலிப்பையும் அத்தோடு எமது வானொலியில் வளம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சிகள் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கப்படுகின்றது. ஒரு யூரோ இலங்கையில் 385.40 ரூபா, இந்தியாவில் 109.57 ரூபா, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 332.76 ரூபா, இந்தியாவில் 94.62 ரூபா, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 417.97 ரூபா, இந்தியாவில் 118.95 ரூபா, ஒரு ஐக்கியராஜ பவுன் இலங்கையில் 445.82 ரூபா.

சதம் இந்தியாவில் 186 ரூபாய் 76 பைசா, ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 237 ரூபா 61 சதம், இந்தியாவில் 67 ரூபா 57 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அரசனை வழங்கியிருந்தார்கள் பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் வீட்டு கேஷன்கரி. அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வீட்டு சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் இரண்டு நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: நேரம் சரியாக 4:12 ஐக்கியராஜ்யத்தில் 3:12 இந்த நேரத்தில் வானலையில் வலம் பெறுகின்றது சிந்தனை சிறகுகள். இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் விஜய் ராஜேந்திரம் அவர்கள். அவர்களோடு மூத்த கலைஞர்கள் நிகழ்ச்சியில் பங்கு கொள்கின்றார்கள். ரஜினி கோபால சிங்கம் தீபன்.
6: நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சிகளை செவிமடுத்த நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம்.

கண்களுக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்ட உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேம் வைத்திருப்பவர்கள் உங்கள் ரசனைக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37 அவனூர் மரஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 01-72-99-51-61.

0: தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது.
1: சிந்தனை சிறகுகள்.
0: இந்த நிகழ்ச்சியை செய்மடுக்க காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்.

0: உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கும் வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சிக்கும் நல்ல சிந்தனைகளை விதைக்க வேண்டும். அந்த சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் வெற்றி படிகளாக அமையும். இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே மன மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்குமாக நல்ல சிந்தனையை மலரவிடுவோம்.
1: வழிகாட்டும் சிந்தனைகள்.
2: ஒரு சொல், அந்த ஒரு சொல் ஒருவரின் வாழ்வை உயர்த்தலாம் அல்லது வாழ்வை முடிவுக்கு கொண்டு வரலாம். உறவுகளில் வார்த்தைகள் அவதானமாக பாவிக்கப்பட வேண்டும், இல்லையேல் பின்னர் கவலைப்பட வேண்டி வரலாம். உண்மை நிகழ்வை ஒரு உரையில் கேட்டு மனம் ஒரு கணம் திடுக்குற்றது. நாமக்கல்லை சேர்ந்த அந்த கவிஞர் மனைவியுடன் அன்பான வாழ்க்கை, அவர்களுக்கு குழந்தை இல்லை. அவரின் மனைவியின் தங்கியை மரமணம் செய்ய சொல்லி அவருக்கு ஒரே கூடைச்சல், அவர் கட்ட மாட்டேன் என்று அடம் பிடித்தார். அந்த தங்கை 7 வருடமாக அவருக்காக காத்திருந்தார். மனைவி அவரிடம் கேட்டு பார்த்து களைத்தார். கடைசியில் ஒரு நாள் மனைவி அவரிடம் கேட்டால், நீங்கள் திருமணம் செய்ய ஒத்துக்கொள்ளாவிட்டால் நான் இன்று சாப்பிட மாட்டேன் என்று. அன்று அவர் அவளுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ உயிருடன் இருக்கையில் நான் எப்படி இன்னொரு திருமணம் கட்டுவேன். அன்று இரவே மனைவி மௌனமாக இருந்துவிட்டு இறந்து விட்டார். அது இயற்கை மரணம். இதில் யார் குற்றவாளி? யாரும் இல்லை. அந்த ஒற்றை சொல், வார்த்தைகள் வலிமையானவை. இதயத்தை கழித்து விட்டால் எதை கொண்டும் தைத்திட முடியாது உறவுகளில். மகாத்மா காந்தி சிறையில் இருந்த போது ஸ்மக்ஸ் என்ற மகா கொடியவன் ஜெயிலராக இருந்தார். எல்லா கைதிகளையும் எலும்பு ஒடிய அடித்தவன் அவன். காந்தியையும் கீழே தள்ளி பூட்ஸ் காலால் தலைமுறை மிதித்தான், அடித்தான். அடிக்கும் போது எல்லோரும் ஐயோ என்று அலறினார்கள். ஆனால் காந்தி மட்டும் ராம் ராம் என்று சொன்னது அவனை மிகவே யோசிக்க வைத்தது. அன்று முதல் காந்தியை அடிப்பதை நிறுத்தினான். ஆனால் காந்தியை அவ்வப்போது உற்று பார்த்தார். லேசாக புன்முறுவல் காட்டினான். ஒரு நாள் மிஸ்டர் காந்தி என்று கனிவாக அழைத்து, நான் உங்களுக்கு ஏதாவது உதவ நினைக்கின்றேன், என்ன வேண்டும் என்றார். ஏதாவது புத்தகம் கொடுங்கள் என்றார் காந்தி. அவன் பைபிள் சார்ந்த 2 நூல்களை பரிசாக கொடுத்தான். இந்த தொடக்கம் நட்பாக மாறியது, வளர்ந்தது. ஒரு நாள் காந்தியிடம் வந்த ஸ்மக்ஸ், நான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் ஒரு வருத்தமான செய்தியையும் கொண்டு வந்துள்ளேன் என்றார். மகிழ்ச்சி எது, வருத்தம் எது என்று கேட்டார் காந்தி. இன்று உங்களுக்கு விடுதலை, இது மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் உங்களை பிரிய என்னால் முடியவில்லை, இது வருத்தமான செய்தி என்றான் ஸ்மக்ஸ். காந்தி சொன்னார், நானும் உங்களுக்கு ஒரு பரிசு தருகின்றேன், என் நினைவாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தான் சிறையில் தைத்த பூட்ஸை அவரிடம் கொடுத்தார். அவளோடு அணிந்து பார்த்த ஸ்மக்ஸ் கேட்டான், இவ்வளவு துல்லியமாக தைக்க என் கால்களின் அளவு எப்படி கிடைத்தது என்று கேட்க சிரித்தபடி காந்தி தனது மார்பு துண்டை அகற்றினார். ஆரம்பத்தில் ஸ்மக்ஸ் காலால் உதைத்த போது ஏற்பட்ட வடுக்கள் அங்கிருந்தன. இந்த வடுக்களை அளந்துதான் தைத்தேன் என்று காந்தி சொன்னார். தடால் என்று சத்தம். ஸ்மக்ஸ் கீழே விழுந்து காந்தியின் கால்களை பிடித்து கதறினான், நான் மிருகம், கொடிய கேவலமான மிருகம், என்னை மன்னித்து விடுங்கள், இனி யாரையும் அடிக்க மாட்டேன் என்றான். ஒரு நிமிடத்தில் ஒரு கொடிய மிருகம் மென்மையான மனிதனாக மாறியது. கல்லையும் தனியாக மாற்றலாம் என்று இதைத்தான் சொன்னார்களோ என்று என்ன தோன்றுகின்றது. ஸ்மக்ஸ் சத்தியம் செய்தார், இந்த பூட்ஸ் தான் இனி எனக்கு கடவுள், இதை மட்டுமே வணங்குவேன், அணிய மாட்டேன் என்று சொல்லி அந்த பூட்ஸை தன் பூஜை அறையில் வைத்து அப்படியே வணங்கினான். நாம் நினைத்தால் யாரையும் மன்னிக்கவும் முடியும், மாற்றவும் முடியும். மன்னிக்கின்ற மனம்தான் மனிதனை மகாத்மாவாக மாற்றும். அன்பே சிவம், கரணியே இயேசு, நற்பண்பே நபிகள், மனிதன் மகிழ்வுடன் ஒற்றுமையுடன் வாழ்ந்திட மா மனிதமே மிகச்சிறந்த பண்பு.
3: உங்கள் சிந்தனைக்கும் ரசனைக்கும் விருந்தாக பிறவி செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகின்றது சிந்தனை சிறகுகள். சிறகுகள் நீங்கள் சிந்திக்க, சிரிக்க, ரசிக்க பலவிதமான தேடல்களின் தகவல்களோடு சிந்தனை சிறகுகள். சிறகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய் கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிறகுகள். சிறகுகள் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருவது
1: அறிவியல் அரங்கம்.
2: ஊசி போட பயந்தவர் உதிரமே மருந்தாக்கி உலகிற்கு உயிர் தந்தார். அற்பமான மனிதர்களுக்கிடையே அற்புதமான மனிதர்கள் தோன்றிய உலகம் இது. ஊசி பயத்தை கடந்த மனிதன் கோடிக்கணக்கான உயிர்களின் காவலர். 1951 ஆஸ்திரேலியாவில் ஜேம்ஸ் ஹாரிசன் என்ற 14 வயது சிறுவன் ஒரு மருத்துவமனை படுக்கையில் கண்விழித்தான். மார்பில் 100 தையல்கள், ஒரு நுரையீரல் அகற்றப்பட்டிருந்தது. உயிர் பிழைத்த 13 யூனிட் ரத்தம், அதுவும் முகம் தெரியாத பெயர் தெரியாத மனிதர்களிடமிருந்து. அவன் அருகில் அமர்ந்திருந்த தந்தை எவெக் சொன்ன ஒரு வரி அவன் வாழ்க்கையே மாற்றியது. மகனே, யாரோ சிலர் ரத்த தானம் செய்ததால் தான் நீ இன்றைக்கு உயிரோடு இருக்கின்றாய். அந்த நிமிடம் ஜேம்ஸ் ஒரு மௌன சபதம் எடுத்தான். 18 வயது வந்தவுடன் நான் ரத்தம் தானம் செய்தேன். ஒரே ஒரு சிக்கல், அவனுக்கு ஊசி என்றாலே பயம், அதிரும் பயம். 18 வயது அவன் ரத்த தான நிலையத்துக்குள் நுழைந்தான். நாற்காலியில் அமர்ந்தான். மாடத்தை பார்த்துக் கொண்டே இருந்தான். ஊசியை ஒருபோதுமே பார்க்கவில்லை. 64 ஆண்டுகள் ஒரு முறையும் இல்லை. ஆனால் அவன் ரத்தத்தில் இருந்தது அசாதாரணமான உயிர் காக்கும் மருந்து. அவன் பிளாஸ்மாவில் இருந்த ஒரு அரிய எதிர்பொருள் NTD ரீசஸ் நோய் எனப்படும் உயிர்கொல்லி பிரச்சனைக்கு தீர்வாக அமைந்தது. அந்த காலத்தில் RH நெகட்டிவ் தாய்க்கு RH பாசிட்டிவ் குழந்தை பிறந்தால் கருச்சிதைவு, சிசு மரணம், மூளை சேதம். ஆஸ்திரேலியாவில் 1000கணக்கான குழந்தைகள் உயிரிழந்த காலம் அது. ஜேம்ஸ் ஹாரிசனின் ரத்தம் அந்த சாதுகளுக்கு முடிவாக மாறியது. மருத்துவர்கள் கேட்டார்கள், பிளாஸ்மா தானம் செய்ய முடியுமா? அதிக நேரம் வாழ்நாள் முழுவதும் அடிக்கடி அவன் பயத்தை நினைத்தான். பிறகு குழந்தைகளை நினைத்தான். ஆம் என்றார். 64 ஆண்டுகள் 1173 முறை தானம் செய்தார். வேலையின் போது, ஓய்வுக்கு பிறகும். 2005 மனைவி பார்பரா மறைந்த 2 நாட்களிலும் பயம் போகவில்லை அவனுக்கு. ஆனால் அவன் வருவதை நிறுத்தவில்லை. ஒரு அழகான திருப்பம், அவனது மகளுக்கே கர்ப்ப காலத்தில் அவனது ரத்தத்தில் இருந்து தயாரிக்கப்பட்ட மருந்து தேவைப்பட்டது. அவன் பேரன் ஸ்காட் இன்று உயிரோடு இருக்க காரணம் அந்த முடிவு. 81 வயது சட்டப்படி கடைசி தானம் செய்தார். அந்த அறையில் ஆரோக்கியமான குழந்தைகளை வைத்துக் கொண்டிருந்த தாய்மார்கள் கண்ணீருடன் நன்றி கூறுகின்றார்கள். ஜேம்ஸ் வழக்கம் போல் ஊசியை பார்க்காமல் மாடத்தை பார்த்தபடியே 1173 கடைசி தானம். 1967 3 மில்லியன் NTD மருந்து அளவுகள், சுமார் 24 லட்சம் குழந்தைகளின் உயிர் காக்கப்பட்டது. நீங்கள் நாயகன் என்றதும் அவன் சிரித்தான். நான் பாதுகாப்பான அறையில் ரத்தம் கொடுக்கின்றேன். காஃபி தருவார்கள், சிறிது சாப்பாடு தருவார்கள், அதுக்கு பிறகு வீட்டுக்கு போவேன். இதில் கஷ்டம் எங்கே? 2025 பிப்ரவரி 17 ஜேம்ஸ் ஹாரிசன் 88வது வயதில் தூக்கத்திலேயே அமைதியாக மறைந்தார். நாம் தியாகி நாயர்களை திரைப்படங்களில் தேடுகின்றோம், வரலாற்று புத்தகங்களில் தேடுகின்றோம். ஆனால் சில நேரங்களில் நாயகன் என்பவன் 64 ஆண்டுகள் தான் மௌனமாக எடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் மாமனிதராக இருக்கலாம். பயம் இருந்தும் நடுங்கிய மனத்தோடும் சரியானதை செய்ய தொடர்பவர் சேர்த்தெறிய செய்த இறை தூதர். இதுபோல் நம் வாழ்க்கையில் நம்மால் செய்யக்கூடிய மற்றவர்கள் பயன்பெறும் செயல் எதுவாகலும் இருக்கின்றதா? இல்லாவிட்டால் பரவாயில்லை, இந்த செய்தியை பகிர்ந்து மற்றவர்களை ஊக்குவிப்போம். அரட்டை, வீண் பம்பு, சண்டை, சச்சரவு, பொறாமை, கேலி, கிண்டலை தவிர்ப்போம். நல்லதை எண்ணி நல்லவருடன் இணக்கமாக இருப்போம். ஆயுதத்தை விட புத்தகம் ஆபத்தானது என்று ஒரு ராணுவ வீரரை சொன்ன காரணம் இதோ. ஆயுதத்தை விட புத்தகம் ஆபத்தானது என்பது புத்தகங்கள் வழங்கும் அறிவு, சிந்தனை மற்றும் விழிப்புணர்வு ஆகியவை உடல் ரீதியான ஆயுதங்களை விட வலிமையானவை. சமூகத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்த வல்லவை. மேலும் ஒருவரின் வாழ்க்கையையும் சமூகத்தையும் ஆழமாக வடிவமைக்கக்கூடியவை என்பதை குறிக்கும் ஒரு வலுவான மேற்கோளாகும். புத்தகங்கள் மனதின் மீது ஏற்படுத்தும் தாக்கம் புதிய கண்ணோட்டங்களை வழங்குவது, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவுவது மற்றும் அமைதியான புரட்சிகளை உருவாக்குவது போன்றவற்றால் அவை ஆயுதங்களை விட மிகவும் சக்தி வாய்ந்தவை என பலரும் நம்புகின்றார்கள். புத்தகங்கள் ஏன் ஆயுதங்களை விட ஆபத்தானவை? சக்தி வாய்ந்தவை. அதாவது புத்தகங்கள் அறிவை வழங்குகின்றன. இந்த அறிவு உடல் வலிமையை விட அதிக சக்தி வாய்ந்தது. ஏனெனில் அது ஒருவரின் சிந்தனையை தூண்டி நல்ல முடிவுகளை எடுக்க உதவுகின்றது. புத்தகங்கள் மக்களை ஒன்றிணைத்து சமூகத்தில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர உதவுகின்றன. சிறந்த தலைவர்கள் புத்தக வாசிப்பை நேசித்ததற்கு காரணமும் இதுவே. புத்தகங்கள் மக்களின் உணர்வுகளை தூண்டி அவர்களை மனிதனாக்குகின்றன. அவை மனதில் உள்ள அறியாமையை நீக்கி அமைதி மற்றும் ஞானத்தை வழங்குகின்றன. ஆயுதங்கள் அழிவை உண்டாக்கும், ஆனால் புத்தகங்கள் அறிவின் மூலம் போராட்டங்களை நடத்தி புரட்சிகளை உருவாக்கும் சக்தி கொண்டவை. புத்தகங்களே போராட்ட ஆயுதங்கள் என்று சில அறிஞர்கள் கூறுவதற்கு காரணம் இதுவே. உதாரணமாக ஆப்ரஹாம் லிங்கன், ஜூலியஸ் சீசர் போன்ற தலைவர்கள் புத்தக வாசிப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார்கள். அறிவுதான் நமக்கான உண்மையான ஆயுதம் என்ற கருத்து பலரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. சுருக்கமாக, ஆயுதங்கள் உடல் ரீதியான அழிவை ஏற்படுத்த, புத்தகங்கள் மனங்களையும் சமூகத்தையும் உலகையும் நீண்ட காலத்துக்கு மாற்றியமைக்கும் மகத்தான சக்தியை கொண்டுள்ளன.
0: ரசனைக்கும் விருந்தாக பிரதி செவ்வாய் தோறும் மாலை 4:10 மணிக்கு

மனதோடு சிந்தனை சிறகுகள் சிறகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய்க்கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிறகுகள் சிறகுகள். இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியில் சிந்தனை சுரகுகள் நிகழ்ச்சி.

முதுமையில் தனிமை கொடுமை என்பதற்கு ஓர் உதாரணம் மறைந்த வாணிஜியராம் அவர்களின் மரணம் எனலாம். தனிமையை அவர் தேர்ந்தெடுத்தாரா அல்லது தனிமை அவருக்கு கிடைத்த வாழ்க்கையா என நமக்கு தெரியாது. வாணிஜியராம் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் மெலந்த முகத்தோடும் சிரித்துக் கொண்டேதான் தன்னுடைய பாடல்களை பாடுவதோ அல்லது உரை நிகழ்த்தியோ இருந்துள்ளார். ஒரு காதல் பாடலை கூட ஓர் ஆன்மீக பாடல் போன்ற முகப்பாவனையில் பாடும் மனப்பக்குவம் கொண்டவர் என அவருடைய மேடை நிகழ்ச்சிகள் கூறுகின்றது. ஆனால் வாணிஜியராம் அவர்கள் தனிமையில் இரவு நேரத்தில் கீழே விழுந்து காயங்களுடன் இறந்துள்ளார். இவர் இறக்கும் போது என்ன நினைத்திருப்பார்? அருகில் உதவவோ அல்லது ஆறுதலுக்கோ அல்லது தலை சாய்க்க ஒரு உறவுகளின் மடியை நிச்சயம் தேடியிருக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் உலகறிந்த பிரபல பாடகரான ஒருவர் நள்ளிரவில் கீழே விழுந்து இறந்துள்ளார் எனும் போது மனித வாழ்க்கையே என்ன என்பது? தன்னுடைய இறப்பை கூட உலகிற்கு தெரியப்படுத்த விடியும் வரை பணிப்பெண்ணின் வருகைக்கு காத்திருக்க வேண்டி இருந்துள்ளது இவரின் நிலை. இன்றைய காலங்களில் உறவுகள் இன்றைய தனிமை வாழ்க்கை பலரிடமும் ஆட்கொள்வது ஏன்? இன்றைய உறவுகளின் நிலைப்பாடு அவ்வாறு என்றுதான் கூறி முடிக்க வேண்டும். எத்தனை கோடி பணம் புகழ் திறமைகள் இருந்தாலும் இறப்பு நமக்கு எப்படி வரும் என யாராலும் கூற இயலாது. வாழும் நாட்களில் வயதான உறவுகளை தனிமைப்படுத்தாதீர்கள். வயதானவர்களும் ஒரு துணியை அருகில் வைத்துக் கொள்வது நலம் என உணர்த்துகின்றது இவரின் மரணம். உண்மையில் இவருடைய மரணம் என்பது தனிமை தவித்து வாழ பலருக்கும் ஒரு பாடம் எனலாம். என் நெஞ்சை உறுத்திய பதிவு இது.

0: வருகிறது.
1: தாய்மொழி தமிழர்கள் தான் தங்கள் பெயர்களோடு சேர்த்து அதிகமாக சூட்டியுள்ளனர்.
0: தமிழர்களுக்கு தாய்மொழியில் அவ்வளவு பற்று.
1: இந்த நிகழ்ச்சியில் தமிழின் சிறப்புகளை
0: ஒவ்வொரு வாரமும் சுருக்கமாக தர இருக்கின்றோம்.
2: ஒருவர் இறந்தார் என்பதை ஆங்கிலத்தில் டைட் அல்லது பாஸ்ட் அவே என சொல்வார்கள். அதை வைத்து அவர் எப்படி இறந்தார் என தெரிந்து கொள்ள முடியாது. தமிழ் மொழியில் மட்டும் சரியாக பேசினால் எழுதினால் அதனை அறிய முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. காலமானார் என்றால் வயதாகி இறப்பது, மரணம் அடைந்தார் மாரடைப்பினால் இறப்பது, அகால மரணம் விபத்துகளால் இறப்பது, உயிர் நீத்தார் தற்கொலை செய்து கொண்டு இறப்பது, கொலை உண்டார் கொலையாகி இறப்பது, துயில் எய்தினார் தூக்கத்தில் உயிர் போகுதல், இயற்கை எய்தினார் பஞ்சபூதங்களால் உயிர் போகுதல், அதாவது தீ விபத்து பூகம்பம் ஏற்பட்டு உயிர் போகுதல், காற்று புயலில் மூச்சு விட முடியாமல் போகுதல், நீர் ஜல சமாதியாகுதல், ஆகாயம் விமானம் ஹெலிகாப்டர் போகும்போது விபத்து ஏற்பட்டு இறப்பது. இதுதான் தமிழ் மொழியின் பெருமை. பலவிதமான தேடல்களின் தகவல்களோடு சிந்தனை சிறகுகள் சிறகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய் கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிறகுகள் சிறகுகள் இது உங்களுக்கான நேரம். உங்களுக்கு

0: கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. காட்டலிகளில் மிதந்து வருகிறது சிந்தனை சிறகுகள்.
1: நிகழ்ச்சியில் தொடர்கிறது சிறுகதை.
2: கதை சொல்ல போற, கதை சொல்ல போற.
3: என்ன கதைப்பா?
2: ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரே ராஜாவா?
3: ஒரே ஒரு ராஜாவா? ஊர்ல வேற யாரும் இல்லையா?
2: இருக்காங்க. ராஜாவோட மந்திரிங்க நாலு பேரு கூஜாவா?
3: கூஜாவா?
0: எங்கள் கண்கள் படம் பிடித்த,
1: காதுகளில் வந்து விழுந்த,
0: பயணங்களின் போது நாங்கள் பார்த்து உணர்ந்த,
1: வாழ்க்கை தந்த பாடங்கள்
0: சிறுகதையாக மலர்கின்றது.
4: தீதும் நன்றும் எழுதியவர் விமல் பரம், லண்டன். மதியம் 12 மணியாகியும் கதிரவனின் ஒளியின்றி மாப்பிளி மாத குளிரில் மப்பும் மந்தாரமாய் காட்சியளித்தது லண்டன். பனியின் குளிர் உடலை ஊடுருவியது. தடித்த குளிர் உறுப்புகள் போட்டிருந்தாலும் மனதில் ஏற்பட்ட அதிர்ச்சியினால் குளிரையும் தாங்கவே முடியவில்லை. அறையை விட்டு வெளியே வராமல் கட்டிலோடு கட்டிலாய் ஒடுங்கி போய் படுத்திருந்த ரேவதியை பார்க்க பரிதாபமாக இருந்தது. ஜீவா உங்களை விட்டு போனதை என்னாலேயே தாங்க முடியவில்லை. அவனே உலகம் என்று இருந்தவளுக்கு அவன் பிரிவு எடியாக தாக்கிவிட்டது. 2 கிழமையாகியும் பழைய நிலைமைக்கு அவளால் வர முடியவே இல்லை. எழுந்து ரேவதி, எவ்வளவு நேரம் இப்படியே படுத்திருப்பாய்? மோத்தை கழுவி சாப்பிடவா? திரும்பி என்னை பார்த்துவிட்டு மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டாள். வா ரேவதி, எழும்பு. குரலை உயர்த்தினேன். என்ன விட்டுட்டு போக அவனுக்கு எப்படி மனம் வந்தது? அம்மா ஆண்டு இந்த பிள்ளை எனக்கு பின்னாளியிலே தெரிஞ்சவன், என்ன விட்டு போயிட்டானே. இதை எத்தனை தடவை சொல்லுவாய் நீ? இப்ப கவலைப்பட்டு அழுகிறதால போனவன் திரும்பி வந்திருக்க போறானே. ஓயாமல் அழுது உடம்பு கெடுத்துக்காத. அப்படி செய்தார், என்ன விட்டு போக மாட்டானே, ஏன் போனான்? குழந்தைத்தனமான கேள்விக்கு என்ன பதில் சொல்வது? சிறகு முளைச்சால் பறக்கத்தானே செய்யும். அவன் வாழ்க்கை அவன் சந்தோஷம் என்று போயிட்டார். எங்கட பிள்ளைதான் நீ, சந்தோஷமா இருக்கட்டும். நீ எழும்பு. எங்களை விட்டு போறதுக்கு அவன் மேல உயிரா இருந்தான். இந்த வீட்டை அவன் விருப்பப்படி பார்த்து பார்த்தீங்களே கட்டினான். சின்ன வீட்டுல இருந்த போது கூட அவனுக்கு ஒரு குறையும் இல்லாமல் எப்படி எல்லாம் வளர்த்தினான். ஏன் எனக்கு சொல்லாமல் எல்லாம் செய்தான்? எனக்கு ஒன்னும் தெரியாது. நடந்ததை ஏற்க முடியாமல் புலம்பிக் கொண்டே இருந்தார். இந்த பிள்ளைக்காக எத்தனை பேரை உதாசீனப்படுத்தி அவர்களின் மனங்களை நோக வைத்திருக்கின்றாள். அந்த நேரங்களில் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாளே. திருமணமாகி 8 வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்து வைத்து பிறந்தவன் ஜீவா. ரேவதி அவனை கண்ணுக்குள்ளேயே வைத்திருந்தாள். வருமானம் குறைவாக இருந்த அந்த நேரத்திலும் அவனுக்கு வாங்குவது எல்லாம் விலை உயர்ந்த பொருட்கள் தான். அவன் பிறந்த நேரம் உதவிக்கு கொழும்பில் இருக்கும் ரேவதியின் அம்மாவை கூப்பிடும் போது, நானும் கிளிநொச்சியில் இருக்கும் அப்பா அம்மாவை வரவழைத்து எங்களோடு சில மாதங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினான். ஒட்டி பிள்ளையா பிறந்ததுனால அவர்களின் உலகம் நானாக இருந்தேன். திருமணமாகி குழந்தைகள் இல்லாமல் வருடங்கள் தள்ளி போக பேர குழந்தைகளுக்காக ஏங்கியவர்கள் ரேவதி குழந்தையை சுமக்கின்றாள் என்று அறிந்ததும் எவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள். கோயில்களுக்கு நேர்த்தி வச்சு இன்றைக்கு போய் அர்ச்சனை செய்தான் தம்பி. ரேவதியை கவனமாக பார்த்துக்கொள், ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி கொடு தம்பி. குழந்தையின் வளர்ச்சியும் அதன் அசைவுகளையும் ரேவதியுடன் கதைப்பாள் அம்மா. பிரசவ நேரம் நாங்களும் வாரம் கூப்பிடுற அலுவலக பாருங்கோ என்பாள். முதல் அம்மா வரட்டும், பிறகு மாமா மாமியை கூப்பிடுவோம். 2 அறையில வீட்டுல எல்லாரும் வந்து நிக்கிற கஷ்டம், கூப்பிட காசும் வேணும் தானே. ரேவதி சொல்வது சரி என்று பட்டது. பிறகு கூப்பிடுவதாக சமாதானம் சொன்னேன். ஆனால் அதிகரித்து வரும் செலவுகளால் பிறகும் கூப்பிட முடியவில்லை. நாங்கள் போனால் எல்லோரையும் பார்த்து கொண்டு வரலாம் என்று 3 வயது ஜீவாவோடு கொழும்புக்கு போனோம். ரேவதியின் வீட்டில் ஒரு கிழமை நின்று விட்டு கிளிநொச்சிக்கு போக ஆயத்தமானோம். ஊரில் உழம்பு குத்தி காய்ச்சல் வந்தால் என்ன செய்வது? பிள்ளையோட போக பயமா இருக்குது. நாங்கள் போக வேண்டாம், மாமா மாமியை கொழும்பு கூப்பிடுவோம். என்ன தேவையான மருந்துகளோட தான் நீ வந்திருக்கிற, போவோம். பிடிவாதமாக நின்றேன். போறது பயம் என்று அம்மா சொல்றா. இவ்வளவு தூரம் வந்துட்டு ஊருக்கு போகாமல் போறது? எங்கட முருகன் கோயிலுக்கு பிள்ளையோட போக வேணும். கோயில் என்றதும் வந்தாள். எங்களை பார்த்ததும் அப்பா அம்மாவின் பரபரப்பை இங்கியாவை தூக்கி வைத்துக் கொண்டாடியதையும் கோயில்களுக்கு அழைத்து போவதையும் பார்க்க சந்தோஷமாக இருந்தது. மருந்து பூசி உழம்பு விலைக்குள் படுத்திருந்தாலும் உழம்பு குத்தி சில இடங்கள் சிவந்து குப்பளங்கள் வேற ரேவதி பயந்தே விட்டாள். அழும் ஜீவாவை சமாதானப்படுத்த முடியாமல் 5ஆம் நாளே கொழும்புக்கு போக அடம் பிடித்தாள். மருந்து பூசினால் சுகம் வந்துடும், வந்து நாங்கள் இன்னும் ஒரு கிழமை இருந்துட்டு போவோம். உங்களுக்கும் உழம்பு கடி பழக்கம், என்னால தாங்கிலாம இருக்கு. கடிச்சடம் எல்லாம் முருகு இருக்குது, சின்ன குழந்தை தாங்குவானே, வாங்க போவோம். அடுத்த நாளே கொழும்புக்கு வந்து விட்டோம். அங்கு நின்ற ஒரு கிழமையில் மருந்து பூசி காயங்கள் ஆறிவிட்டது. லண்டன் வந்தது மோடி ஆடி விளையாட தொடங்கி விட்டான். ஜீவாவை இனி கொண்டு போறீல, போனாலும் கொழும்புக்கு மட்டும்தான் போறது, அவனை பார்க்க வேண்டாம், அங்க வந்து பார்க்கட்டும் என்றாள். உழம்பு கடிச்சு இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறாய். அம்மா அவனை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமே, ஒரு கிழமை கூட நிக்கல, அஞ்சு நாளாண்டாலும் தூக்கி வச்சு கொஞ்சமே தானே. புறப்படும் போது அவர்கள் இயக்கத்தோடு ஜீவாவை பார்த்த பார்வை கண்ணுக்குள் நிழலாடியது. ஜீவாவுக்கு 5 வயது நெருங்கி கொண்டிருந்தது. 5வது பர்த்டே முடிய மெற்றாரியை அவனுக்கு கொழுந்து பண்ணி கொடுப்பம் தனியப்படுத்த பழகட்டும் என்றாள். அவன் குழந்தை தனியப்படுப்பானே, புதுசா பிரச்சனையை துவங்காதே. இங்கு வெள்ளியில் எல்லாம் சின்னிலே தனியை விட்டு பழக்குதுவள், முதல் படுக்காளுதாலும் பிறகு பழகிடுவான், தைரியமாக வளரட்டுக்கும் என்றாள். பழக வேணும் என்றால் எங்கட அறையில் தனியே படுக்க விடு, பிறகு தனி அறையில விடலாம், லண்டன்ல இருந்தால் அவங்கள போல இருக்க வேணுமே சொன்னேன், அவள் கேட்கவே இல்லை. அடுத்த நாள் நான் வேலையால் வந்தபோது மற்ற அறை வெறுமையாக இருந்தது, அதில் உள்ள பொருட்களை வேறு இடத்துக்கு மாற்றி விட்டாள். அறைக்கு பெயிண்ட் அடிச்சு ஒரு பக்கச்சுவருக்கு காட்டோன் கீறி அவனை கேட்டதாக இதை மாத்த வேணும், சின்ன கட்டில் மேசையும் வாங்க வேணும் என்றாள். என் சம்மதத்தை எதிர்பார்க்காமல் அறை வேலைகளை முடித்து தேவையான பொருட்களையும் வாங்கி பிறந்த நாள் அன்று அறைக்குள் படுக்க வைத்தாள். அழும் போது தானும் போய் படுத்து விரைவிலேயே தனியே படுக்க பழக்கிவிட்டாள். 1 வயதிலேயே குழந்தை காப்பகத்தில் கிழமையில் 3 நாட்கள் விட்டதோடு தடுமாற்றம் இல்லாமல் கதைக்க வீட்டிலும் ஆங்கிலத்திலேயே அவனுடன் கதைத்தாள். 5 வயதில் அவர்களைப் போல தோல் குலுக்கி கதைப்பதும் சாப்பிடுவதும் அவனுக்கு பழகிவிட்டது. அவனின் மழலை கதைகளை கேட்க எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. அவனுக்கு தமிழும் தெரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். தமிழ் படிக்க ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கும் தமிழ் பாடசாலைக்கு விடுவது பற்றி ரேவதியோடு கதைத்தேன். அவள் சம்மதிக்கவே இல்லை. அதெல்லாம் வேண்டாம், தமிழ் படிக்கிறது கஷ்டம், அவனுக்கு இங்கிலீஷ் மட்டும் போதும், அவனை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்றாள். எங்கட மொழிய படிக்கிறது கஷ்டமே, அவனுக்கு தமிழ் தெரிய வேணும், ஊருக்கு போனால் தமிழ் தெரியாமல் திண்டாடுவான், வெளிநாட்டு மோகத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. கோவப்பட்டாலும் கேட்கவே இல்லை, அவனுக்கும் தமிழ் கதைக்கு ஆர்வம் பெறவே இல்லை. நான் தமிழில் கதைத்தால் பாதி விளங்கி ஆங்கிலத்தில் பதில் சொல்வான், அப்பா தமிழ் கதைக்கு எனக்கு விருப்பம் இல்லை என்பான். மற்றவர்களுக்கு முன் அவனுக்கு தமிழே தெரியாது என்று சொல்லிக் கொள்வதில் ரேவதிக்கு பெருமை. ஜீவாவை பார்க்க ஆசைப்படும் அம்மா அப்பாவை நேரம் இருக்கும் போது வீடியோவில் கூப்பிடுவேன். அவன் கதைப்பது அவர்களுக்கு புரியாவிட்டாலும் ஆர்வமாக கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவன் செல்ல கதைகளுக்கு ஆசையா இருக்கு. தம்பி வீட்டுல தமிழ் கதைச்சால் தானே அவனும் கதைப்பார், நாங்கள் வந்தால் எங்களோட கதைச்சு பழகுவார், எங்களை கூப்பிட இல்லாதென்றால் நீங்களாவது அடிக்கடி இங்கு வந்துட்டு போங்கோ. நான் போக நினைத்தாலும் ரேவதி சம்மதிக்கவில்லை. வளர வளர அவனின் படிப்பு விளையாட்டு என்று தன் பொழுது முழுவதையும் அவனுடன் செலவழித்தாள். 10 வயதில் பாடசாலைகளுக்கான தேர்வு பரீட்சைக்கு வகுப்புகள் ஒழுங்கு செய்து படிப்பித்துக் கொண்டிருந்தாள். அந்த நேரம் யாரையும் வீட்டுக்கு வரவோ இரவில் தங்கவோ அனுமதிப்பதே இல்லை. அந்த வேடம் அப்பாவுக்கு ஒரு விபத்து நடந்தது. அப்பாவுக்கு கடுமையா, அம்மா அழுகிறதை பார்க்க தாங்கிலாம இருக்கு, டிக்கெட்ட போறோம், எல்லாருமா போய் வருவோம், ரெடி பண்ண, நீங்க போய் பார்த்துட்டு வாங்கோ, நானும் ஜீவாவும் வரையில, எக்ஸாமுக்கு 6 மாசம் தான் இருக்கு, அவனை இந்த நேரத்துல குழப்ப வேண்டாம், 2 கிழமை மட்டும் நின்றுட்டு வருவோம், அப்பா ஜீவாவை பார்க்க ஆசைப்படுவார், அவன் எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம், அடுத்த வருஷம் போய் பார்க்கலாம், நீங்க போங்கோ, வீடியோல வந்து கதைக்கலாம், பிடிவாதமாக மறத்தே விட்டாள். என்னை பார்த்து அப்பா சந்தோஷப்பட்டாலும் ஜீவாவை தேடினார். இருவரும் வீடியோவில் அவனை பார்த்து ஏங்கினார்கள். 2 கிழமை அவர்களோடு நின்று அப்பாவுக்கு சுகம் வந்தது. அடுத்த முறை எல்லோரும் வருவதாக சொல்லிவிட்டு வந்தேன். நல்ல ஸ்கூல் கிடைத்து படிப்பை தொடர்ந்தான். அவனின் ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்தாள். சில சமயங்களில் ஓய்வே இல்லாமல் அவன் ஓடி திரிவதை பார்க்க கஷ்டமாக இருக்கும், சொன்னாலும் கேட்க மாட்டாள். அவன் விடயத்தில் எல்லா முடிவை தானே எடுக்க வேண்டும் என்பாள். அடுத்த இருக்க மூவரும் ஊருக்கு போகலாம் என்று நினைத்தேன். லண்டனையும் ஊரையும் தவிர ஜீவா அங்கு போயிருக்கிறான், இந்த முறை வேறு எங்காவது போவோம் என்று அவனுக்கு சொல்லிட்டேன் என்று சொன்னாள். அவன் வளர்ந்த பிறகு எத்தனையோ நாட்டுக்கு போக போறான், அப்பா அம்மா இருக்க போய் பார்க்க வேணும், இல்லாவிட்டால் அவையில இங்க கூப்பிட வேணும், இந்த வீட்டுல வந்திருக்க வசதி இல்லையே, வேற வீட்டுக்கு போன பிறகு கூப்பிடலாம், நீங்கள் தான் ஏதாவது காரணம் சொல்லி போறீங்களே, நான் மட்டும் போனால் போதுமே, எல்லோரும் போனால் தானே அவைகளுக்கும் சந்தோஷம். முயற்சி செய்தும் அந்த வேடமும் போக முடியவில்லை. வீட்டில் எங்களுக்கு இடம் போதவில்லை. 3 அறை உள்ள ஒரு வீடு வாங்கினோம். வீட்டுக்கு பக்கத்துல நிறைய இடம் இருக்கு, சேர்த்து கட்டி விட்டா பெருசாக்கலாம் என்றாள். இப்ப இது போதும், ஜீவாவும் யூனிவர்சிட்டி போறதால படிப்பு செலவுகளையும் சமாளிக்க வேணும், இந்த வீட்டை வித்து கட்டுவோம், ஜீவாவுக்கு பிடிச்சதா வசதியா அந்த வீடு இருக்க வேணும், பிறகு அவன் எங்களோட தானே இருப்பான், இந்த வீட்டை வாடகை கொடுத்தால் எங்களுக்கு ஒரு வருமானம் இல்லை, வரும், நான் நினைச்ச மாதிரி வீடு இருக்க வேணும், இதை விற்பம், மனதில் ஒன்று நினைத்து விட்டால் அதை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்ற பிடிவாதம் அவளுக்கு. அவள் நினைத்த மாதிரியே நடந்தது. ஹோலை பெரிதாக்கி பக்கத்தில் குளியல் அறையுடன் விசாலமான ஒரு அறையும், மாடியில் ஜீவாவின் விருப்பப்படி இன்னொரு அறையும் கட்டி வீட்டு வேலைகள் முடிந்தது. இனியாவது அப்பா அம்மாவை கூப்பிடலாம் என்று அவர்களோடு கதைத்தேன். விபத்து நடந்ததில் இருந்து அப்பாவுக்கு முழங்கால நோய் இருக்கு தம்பி, இப்ப வயசு போக இன்னும் கூடிட்டுது, ஒரு இடத்துல காலை மடிச்சு கொண்டு இருக்க மாட்டார், கால் வீங்கி போகுது, லண்டனுக்கு அவர் வர பிளைட்ல 10 மணிக்கு அளம் அப்படி இருப்பார், இனி வாரது சரி வராது தம்பி என்றாள் அம்மா.
5: நான் வந்து கவனமா குடி கொண்டு வரணுமா? எங்களுக்கு இனி பயணம் சரிவதாடா. மருந்துகளோட இருக்கிற சுகமான நிறம் மிக கூப்பிட்டு இருக்கலாம். ஜீவாவும் குழந்தையா இருக்க எங்களோட சேர்ந்திருப்பான், விளையாடுவான், அவனோட பொழுதுபோக்கு. இப்ப படிப்பேன்டா, அவனும் வேலையாட்டு நீங்களும் போனா அவங்க நாங்கள் வந்து என்ன செய்யறது? உங்களுக்கு நேரம் இருந்தால் வந்து பாத்துட்டு போங்கோ. அம்மா சொன்னதை கேட்டு குற்ற உணர்வால் குறுக்கியே போனேன். எங்களோடு வந்திருக்க இவ்வளவு அங்கி இருப்பார்கள். செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய காலங்களில் செய்யாமல் பின்பு உணர்ந்து வருத்தப்பட்டால் தவறவிட்ட காலங்கள் திரும்பி வருமா? அதன் பிறகு எல்லோரும் போய் பார்த்து விட்டு வந்தாலும் அம்மா இங்கு வர ஆசைப்பட்டு வாய் விட்டு கேட்டு ஒரு முறை கூட கூப்பிட முடியவில்லையே என்ற கவலை என்னை வாட்டி கொண்டே இருந்தது. இன்று அவர்களின் நிலைமைதானே எங்களுக்கு. மகனின் பிரிவால் வாடி வதங்கிக் கொண்டிருக்கின்றோம். ரேவதி எழுந்து குளியல் அறைக்குள் போனாள். நான் சோபாவில் வந்த டிவியை ஓடவிட்டு அவளுக்காக காத்திருந்தேன். வேறு சத்தமின்றி வீடு அமைதியாகவே இருந்தது. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிற ரேவதி ஜீவாவின் திருமணத்தை மலசி ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து தானே செய்தாள். கல்யாணம் செய்யற வயசு வந்துட்டது, யாரையாவது பார்த்து வச்சுக்காயி? ரேவதி ஒரு நாள் அவனிடமே கேட்டாள். என்னம்மா, நீங்கள் படிப்பு வேலையாண்டு இருந்ததால அந்த நினைப்பே எனக்கு இல்லை. இருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேனே, எங்களை பாருங்கோ. ஜீவா சொன்னதும் ரேவதி சந்தோஷச்சிரிப்போடு என்னை பார்த்தாள். தனக்கு தெரிந்தவர்கள் மூலமும் ஏஜென்சி மூலமும் தேடத் தொடங்கினாள். லேசில் யாராலும் அவளை திருப்திப்படுத்த முடியவில்லை. அவளின் தேடல் இரண்டு வருடங்கள் தொடர்ந்தது. ரேவதிக்கு பிடித்து ஜீவா பெண்ணோடு கதைத்து சம்மதம் சொல்ல எல்லோருடைய ஆசீர்வாதத்தோடும் வீட்டுக்கு வந்தாள் சிந்து. வீட்டிலும் சில மாற்றங்கள் செய்தாள் ரேவதி. எங்கள் படுக்கையை கீழேயுள்ள அறைக்கு மாற்றி மாடி முழுவதையும் அவர்களுக்கே கொடுக்க அவர்களும் எங்களுடனே இருந்தார்கள். தன் விருப்பப்படி எல்லாம் நடக்கின்றது என்ற கர்வத்தோடு இருந்தாள் ரேவதி. சிந்துவின் அண்ணாவும் அக்காவும் கனடாவில் இருப்பதால் ஒரு மாத லீவில் தேர்ந்தவர் கொண்டாட இருவரும் கனடாக்கு போக விரும்பினார்கள். ஒரு மாதமோ என்று எழுத்தாலும் மறப்பேதும் சொல்லவில்லை ரேவதி. கனடா போனதும் சோமாக வந்து இறங்கியதாக ஜீவாவிடம் இருந்து போன் வந்தது. அதன் பிறகு இரண்டு நாட்கள் வரவே இல்லை. என்னை விட்டு தூர போனால் ஒவ்வொரு நாளும் எடுத்து கரைப்பான், குட் நைட் சொல்லித்தான் நீ படுப்பானே நடுக்கல. போனோடு சுற்றினாள். போனவன் சந்தோஷமா இருந்துட்டு வரட்டும் விடு சொன்னதை கேட்காமல் அவள் எடுத்த போது அவன் எடுக்கவில்லை. பிறகு எடுத்தான். ஏன் இப்போ இவ்வளவு நாளும் எடுக்கல? நான் பார்த்து கொண்ட பண்ண தெரியாதே. வந்த உடனே எடுத்து காய்ச்சலாம் தானியம்மா, நேரம் கிடைக்கிற போதும் எடுத்து கதைக்கிறேன். முன்பு மாதிரி ஒவ்வொரு நாளும் எடுத்து கதைக்காமல் இரண்டு மூன்று நாளுக்கு ஒரு தடவை எடுத்து கதைத்தாள். அவளால் அதை தாங்கவே முடியவில்லை. கல்யாணத்துக்கு பிறகு மாறிட்டானோ, என்னோட கதைக்காமல் இருக்க மாட்டானே. இது பார் ரேவதி, ஒவ்வொரு நாளும் ஏன் அடுக்கையில கதைக்கையில எடுக்காத? உன்னோட அவன் இந்த வீட்டுல இருக்க வேணும் என்றால் சில விடயங்களை நீ தான் விட்டு கொடுக்க வேணும். அவனுக்கும் குடும்பம் வந்துட்டது, சில முடிவுகளை அவையிலேயே எடுக்கட்டுக்கும். நீ சொல்றதான் அவன் செய்ய வேணும் என்று அவனை கட்டுப்படுத்தாத, பொறுமையாக சொன்னேன். அது எப்படி விட முடியும்? அவன் எந்த பிள்ளை? எனக்கு பிரதான் மற்றவியல் என்றாள் உடனே. கனடாவால் வந்த பின் கேட்டால் அவன் சிரித்துக் கொண்டே சமாளித்தான். தன்னை விட்டு சிந்து பக்கம் சாய்ந்து விடுவானோ என்ற பயத்தில் அவன் தேவைகளை முன்பு மாதிரியே ஓடி ஓடி கவனித்தாள். இரவிலும் அவர்களுக்காக காத்திருந்தாள். எனக்கு பசிக்குதரை வதி, நாங்கள் சாப்பிட்டுட்டு படுப்போம், அவையில் வந்து சாப்பிடட்டும். இரவில் உண்டாய்த்தான் நீ சாப்பிடுவோம், அதை விடக்கூடாது, வரட்டும். முந்தின மாதிரி அவனுக்கு நீதான் எல்லாம் செய்யணும், சாப்பாடு கொடுக்கணும் இருக்காத, சிந்து கவனிக்கட்டும். ஏன், சிந்துவுக்கும் சேர்த்து தான் நீ செய்கிற. அவளுக்கிடையில் குறுக்கிடுவதை உணராமல் தான் செய்வது சரி என்று நினைக்கின்றாள். இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று எனக்கே தெரியவில்லை. இரவில் அவர்களுக்காக காத்திருக்க பல நேரங்களில் வெளியில் சாப்பிட்டு வருவார்கள். எங்களுக்காக காத்திருக்க வேண்டாம் அம்மா, நேரத்துக்கு சாப்பிட்டு படுங்கோ. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டாள். இவளுக்கு இடையில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து விடுமோ என்ற பயம் என் மனதை அழுத்தியது. சிந்து அதிகம் கதைப்பதில்லை. ரேவதி ஜீவாவை வளர்த்தது படிப்பித்தது அவன்தான் தன் உலகம் என்று சொல்வது எல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பாள். தனக்கு இருக்கும் மகனின் உரிமையை உணர்த்தி விட்டதாக நினைத்துக் கொண்டிருந்தவள் ஆறு மாதத்தில் அவர்கள் இருவரும் தங்கள் முடிவை சொன்ன போது தாங்க மாட்டாமல் உடந்தே போனாள். என்னாலும் நம்ப முடியவில்லை, எங்களோடு இருந்து கொண்டே எங்களுக்கு தெரியாமல் அமெரிக்காவில் வேலி எடுத்து தங்குவதற்கு வீடும் பார்த்து போவதற்குமான அனைத்து ஒழுங்குகளையும் செய்துவிட்டு பத்து நாளில் போக வேண்டும் என்று சொன்னது கேட்டு உறைந்தே போனோம். ஏண்டா சொல்லாமல் இப்படி செய்தாய், என்னை விட்டு இருப்பாயே? உயிர் வலியோடு கேட்டாள். உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆயிருக்கட்டும் என்று சொல்லியிலே அம்மா, உங்களை விட்டுட்டு இருக்கிறது எனக்கும் கஷ்டம்தான். உங்களை பார்க்க அடிக்கடி வருவன் தானே, நீங்களும் வந்து போகலாம். வந்து போற தூரம் தானே அம்மா, நல்ல வேலை நல்ல சம்பளம், லண்டனை விட அமெரிக்கா எனக்கு பிடிச்சிருக்கு. எங்களை விட்டு போகும் எண்ணம் எப்போது ஜீவாவுக்கு இருந்ததில்லை. இந்த முடிவை இவன் எடுத்திருக்கவே மாட்டான். உரிமை கொண்டாடும் ரேவதியிடம் இந்த ஜீவாவை தன் பக்கம் இழுக்க சண்டே சச்சரவு இல்லாமல் சந்திரமாக காயை நகர்த்தி இருக்கின்றால் சிந்து என்பது எனக்கு தெரிந்தது. எல்லாம் கை முறிய பின் என்ன செய்ய முடியும்? என்னை திடப்படுத்திக் கொண்டு ஆறுதல் சொன்னாலும் அழுது அழுது கரைந்து போனாள் ரேவதி. காலடி சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தேன். பக்கத்தில் வந்து அமர்ந்தாள் ரேவதி. டிவியின் சத்தத்தை கூட்டினேன். கவி அரங்கு நடந்து கொண்டிருந்தது. சங்ககால புலவர் கணியன் பூங்குன்றனாரின் புறநானூற்றில் உள்ள பாடலின் சிறப்பையும் பொருளையும் தந்து கொண்டிருந்தார் பேச்சாளர். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நூதலும் தனிதலும் அவற்றோர் என்ன? நாம் அனுபவிக்கும் நன்மையும் தீமையும் அடுத்தவரால் வருவதில்லை, அதுபோல துன்பமும் அதற்கு மருந்தான ஆறுதலும் கூட மற்றவர் தருவதில்லை. பேச்சு தொடர்ந்து கொண்டு போக சொல்லிய வரிகள் என் மனதை ரணமாக்கியது. ரேவதியின் கண்களும் கலங்கின. இந்த துன்பத்துக்கு நாங்கள் தானே காரணம் ரேவதி. பிள்ளைக்கு பிறந்த ஊரின் அருமையை பற்றி சொல்லாமல், சொந்த பத்தம் திட்ட அன்பை உணர வைக்காமல் வெளிநாட்டு கலாச்சாரத்தில் சீலமாக அவனை வளர்த்தினாங்கள். அவனும் தான் தந்த சுகம் என்று முடிவு எடுத்து சுதந்திரமாக போயிட்டான். இனி அவனுக்காக நாங்க தான் காத்திருக்க வேணும். நாளைக்கு குழந்தை பிறந்தால் பேர பிள்ளையை குஞ்சுறதுக்கு மேங்கி கொண்டிருக்க வேணும். விம்மி வடித்து அழுகின்ற ரேவதியின் குரல் வெகு நேரம் கேட்டுக்கொண்டே இருந்தது.
6: தேடல்களின் தகவல்களோடு சிந்தனை சிவகுகள் சிவகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய் கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிவகுகள் சிவகுகள் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியில் சிந்தனை சுரகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது உங்கள் எங்கள் மனதை தொட்ட பாடல்.
1: அன்பேவா படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த நேரம் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட வேளையான காலை 11 மணி அளவில் ஒரு மெல்லிய பசி இருக்கும். அந்த வேளையில் படப்பிடிப்பு தளத்தில் உள்ள அனைவருக்கும் டீ மற்றும் வடை கொடுப்பது வழக்கம். நாங்கள் அதை குரங்கு டிபன் என்போம். அன்றும் அப்படித்தான் கொடுக்கப்பட்டது. அப்போது என் அருகில் இருந்த எம்ஜிஆர், சரவணன், நீங்க வடையை உங்கள் ரூம்ல வச்சு சாப்பிடுங்க என்றார். நான் என்ன ஏதென்று புரியாமல், என்ன சார் என்னாச்சு என்றேன். ஒரு பொருளை எல்லோருக்கும் கொடுத்து சாப்பிட வேண்டும், இல்லை என்றால் தனியாக வைத்து சாப்பிட வேண்டும் என்றார். நானும் இல்லை சார், எல்லோருக்குமே கொடுத்தாச்சு என்றேன். எம்ஜிஆர் மேலே கையை காட்டினார். அங்கு ஒரு லைட்மேன் அமர்ந்து வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். அவருக்கு நீங்க டீ வடை கொடுக்கல என்றார். எல்லோருக்கும் கொடுத்தாச்சு, பார்த்துட்டு சாப்பிடணும் என்று எம்ஜிஆர் சொன்ன அந்த வார்த்தை இப்போதும் எனக்குள் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. நான் வெளியில் செல்வதற்காக புறப்படும் போது என்னுடைய டிரைவரிடம் கூட சாப்பிட்டாச்சா என்று கேட்டுக்கொண்டுதான் வண்டியை எடுக்க சொல்வேன். அந்த பழக்கம் எனக்கு எம்ஜிஆரிடம் இருந்துதான் வந்தது. சிலர் ஒரு சிலரிடமிருந்து ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்தை வாழ்க்கையில் கற்றுக்கொள்வார்கள். இப்படித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடமிருந்து தான் கற்றுக்கொண்ட நல்ல பழக்கம் என்று கூறுகின்றார் ஏவிஎம் சரவணன்.

0: நேர்கள் இதுவரை நேரமும் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்டீர்கள்.
1: இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை செவிமடுத்த நேயர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியோடு காத்திருக்கும் சகோதர அறிவிப்பாளரை வரவேற்று உங்களிடமிருந்து இப்போது அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.

பரிசு லாட்சியத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால். செல் மாநகரில் புதிய வரவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:04 ஐக்கிய ராஜ்யத்தில் 4:04. அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய 3 தினங்கள் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானொலியில் வலம் வருகின்றது ஜெர்மனிய நேரம். வழக்கம் போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அதனுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பாதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளே, விடை தெரிந்தால் நீங்கள் விரைவாக. அன்பு உறவுகளே, ஒரு தொலைபேசி அதாவது லேண்ட் போன் ஒன்றுதான் வேலை செய்கின்றது. அந்த ஒன்றில் நீங்கள் ஒருவர் உரையாடி கொண்டிருக்கும் போது நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தாமல் மெல்ல மெல்ல மெல்லமாக அல்லது பைபர் ஊடாக இணைந்து கொண்டு நீங்கள் சிறப்பிக்க

புட்டலாமை என்ற, அதாவது கூவக்கட்டு, அதுதான் சரியான விடை. அந்த விடையை கண்டுபிடித்தார் தேவியாண்டன் அவர்கள். இருவருக்கும் 50% சபாசோட இந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பத்மராணி அவர்களுக்கும் தேவியாண்டன் அவர்களுக்கும் எமது இதயபூர்வ நன்றி. புலுகன் என்பதை 3வது நாள் எல்லோருமே அப்படியே கூறி என்றிருந்தார்கள். புலுகனை எடுத்தவர் பத்மராணி அவர்கள், அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அது மாதிரி புட்டலாமை என்பது குவக்கட்டு வருத்தத்தை சொல்லுவார்கள், அது அம்மை குவக்கட்டு வருத்தத்தை சொன்னார்கள். அதுதான் அதற்குரிய விடை. சரியான விடை வந்து என்ன திரும்ப கேட்காதார்கள். இன்று விட புலுகனிலிருந்து விடையை சொல்லியிருக்கிறேன். இன்று உங்களுக்கான கேள்வி வருகின்றது அன்புகளே. கடும் சுகவீனம் காரணமாக உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உடல் உறுப்பொன்றில் தாக்கமாக இருந்ததை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, கடும் சுகவீனம் காரணமாக உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உடல் உறுப்பொன்றில் தாக்கமாக இருந்ததை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, சிறுவயது ஆரம்ப பாடசாலைகளில் கல்வி கண்ணை திறந்தவர்களை திறப்பவர்களை அவர்களின் தொழில் சார்ந்த ஆண்பால் பேரினை விடையாக பெறலாம். அவர்களுடைய தொழில் சார்ந்த ஆண்பால் பெயரொன்றினை நீங்கள் விடையாக பெறலாம் அன்பர்களே. கல்வி கண்ணை திறந்தவர்களையும் திறப்பவர்களையும் அவர்களின் தொழில் சார்ந்த ஆண்பால் பேரினை விடையாக பெறலாம் அன்புறவுகளே. அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. கடும் சுகையினம் காரணமாக உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உடல் உறுப்பொன்றில் தாக்கமாக இருந்ததை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, கடும் சுகவீனம் காரணமாக உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உடல் உறுப்பு ஒன்றில் தாக்கமாக இருந்ததை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, சிறுவயது ஆரம்ப பாடசாலைகளில் கல்வி கண்ணை திறந்தவர்களை திறப்பவர்களை அவர்களின் தொழில் சார்ந்த ஆண்பால் பெயரினை விடையாக பெறலாம் அன்புறவுகளே. அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக வருகின்றது. அதற்கான பாடல் இதோ வானிலையில்.

சரி அன்பு உறவுகளை ஒழித்த பாடலை கேட்டீர்கள். ஒழித்த பாடலிருந்து நான் கேட்ட கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லின் முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளே, மீண்டும் அந்த கேள்வியை உங்களுக்காக தருகின்றேன். அன்பு உறவுகளே, அதாவது மிக மிக அருமையான கடும் சுகவீனம் காரணமாக, கடும் சுகவீனம் காரணமாக உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உடல் உறுப்பு ஒன்றில் தாக்கமாக இருந்ததை, உடல் உறுப்பு ஒன்றில் தாக்கமாக இருந்ததை, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உடல் உறுப்பொன்றில் தாக்கமாக இருந்ததை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து சிறு வயது ஆரம்ப பாடசாலைகளில் கல்வி கண்ணை திறந்தவர்களை, திறப்பவர்களை, அவர்களின் தொழில் சார்ந்த ஆண்பால் பெயரினை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. அதற்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளை, விடை தெரிந்தால் நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ள ஒரு தொலைபேசி, அதாவது லேண்ட் போன் ஒன்று தான் அன்பு உறவுகளை உங்களுக்காக வேலை செய்கின்றது. தயவுசெய்து மற்ற, அதாவது 09 தொடங்குகின்ற 09:51 தொடங்குகின்ற தொலைபேசி அதாவது வேலை செய்யவில்லை என்பதனை உங்களுக்கு மன வருத்தத்துடன் அறிய தருகின்றேன். அன்பு உறவுகளே, கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளே, நேரம் பொன்னானது. நிகழ்ச்சிகள் சரியோ பிழையோ நீங்கள் இணைந்து கொண்டால்தான் விடையை கண்டுபிடிக்கலாம். அன்பு உறவுகளே,

0: இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ரோஜானா.
0: வணக்கம் பிலோமினா. நலமா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க பிலோமினா? நன்றி. நாங்களும் கூட அன்போடு நலமா இருக்கின்றோம்
1: பிலோமினா. இருக்க வேண்டிகண்டு நான் மார்பில் அண்டத வந்தது மார்பண்டெடுத்து
0: மாறுமா?
1: மார்பு
0: மார்பு. ஏன் மார்பு எடுத்தீங்க?
1: மார்பில வருத்தங்கள் வர்றானே எல்லாருக்கும் வேற மார்பில். அதுல இருந்து மாஸ்டர்
0: என்று
1: சொல்றேன். சொல்றானே மாஸ்டர் மாஸ்டர் கதைக்கிறவே அனவியதா நான் மாஸ்டர் என்று
0: எடுத்தேன்.
1: அது மாஸ்டர் நீங்க இங்க ஆங்கில வார்த்தைன்றீங்களோ
0: அதுதான் நான் பெரும்பாலும் நினைக்கிறேன். ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராணி.
2: வணக்கம் ராஜண்ணா.
0: நலமா இருக்கீங்களா ராணி?
2: ஆமா, நான் உங்களை போல நலமா இருக்கிறேன்.
0: நன்றி. எப்படி என்ன போல நலமா இருக்கிறீங்க?
2: நீங்க இவ்வளவு இதுலயும் சந்தோஷமா இருக்கிறது நினைச்சு நானும் அப்படியே இருக்கிறேன்.
0: என்ன சார் எனக்கு ஒரு கவலையும் இல்லை. நான் கவலை இல்லாத
2: எப்பவுமே நீங்க அதே மாதிரி இருக்கிறீங்க.
0: எப்பயும் அப்படி இருக்கும். நடிக்கணும். இதுல வந்து இதுல வந்து நாங்கள் துன்பது கூடாது. என்ன
2: இன்பத்திலும்
0: சிரித்திடும் மகளே. இன்பத்திலும் துன்பத்திலும் எப்படி இருக்கிற அவங்க சம்பந்தர்?
2: சம்பந்தர் இப்பதான் வேலையால வந்து கீழே இருக்கிறார்.
0: வேலையால வந்து கீழே இருக்கிறார்.
2: கீழே
0: நல்ல குளிர் வருமா?
2: சொல்லுங்கள்
0: சகோதரம்.
2: அப்படியே என்றும் இருக்கணும் என்று இறைவனை பிரார்த்திட்டு கொண்டு நெஞ்சு மார்பு எல்லாம் ரெண்டுலும் தான் இந்த சளி பிடிச்சவங்களுக்கு தொத்தி கொண்டு போனது. நான் நெஞ்சு எடுக்கணும். அவன் மார்பு எடுத்தவா?
0: நீங்க நெஞ்சு எடுக்கிறீங்க.
2: நான் நெஞ்சு எடுத்து நெறியணும்னு சொல்லி பாக்குறேன். நெறியவனும் பெரியவன் தானே. ஆசிரியர் பெரியவர் இருந்தாலும் ஆசிரியருக்கு
0: அறிவு கண்ணை திறப்பவர்களையும் திறப்பவர்களையும் மற்றது
2: வைத்தவர்களையும்
0: வர சொல்லு பிள்ளைமினா வந்து ஆண்பால பற்றி சிந்திக்கல. மாஸ்டர் வந்து ஆண்பாலா பெண்பாலா?
2: முடியலாம் சில வேளையில. என்னண்டு தெரியல. வேற ஒரு சொல்லும் இருக்கலாம்.
0: நன்றி. வாழ்த்துக்கள். நெஞ்சிலிருந்து நெஞ்சிலிருந்து
2: நெறியோன் இல்ல நாங்க நெறியோன் சாதாரணமாக சொல்லி பாக்குறது.
0: நன்றி சௌதரி. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பீங்கள். நன்றி.
2: நன்றி அண்ணா. நன்றி அண்ணா.
0: அவர் சகோதரி ராணி சம்பந்தர் அவரை தொடர்ந்து நீண்ட நேரமா காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா அண்ணா.
0: வணக்கம் சகோதரி புஷ்பவதி அவர்கள். நலமா இருக்கீங்களா?
3: நல்லா
0: பாசம் சரியான பாசம் வருது. இந்த பாசம் இல்ல இப்பதான் சரியான பாசம்.
3: ஒன்றும்
0: பெறாது. குறை ஒன்றும் பெறாது. குறை ஒன்றும் இல்லை. என்ன மூர்த்தி?
3: மறைமூர்த்தி. நானும் முதல் மார்புதான் யோசிச்சு எடுத்து போட்டு வந்தது கண்டு வருது இல்ல.
0: மார்பில் இருந்து பின்னுக்கு தெரியுது இல்லையா சௌதரி?
3: இன்னால
0: சொல்ல போறீங்களா? நீங்க தானே இங்கிலீஷ் நாட்டுல இருக்கிறீங்க. மாஸ்டர்ன்றா இங்கிலீஷ் இல்ல பிள்ள?
3: மாஸ்டர் இங்கிலீஷ் தான்.
0: அது ஒண்ணும் செய்யலாம்னு சொல்லக்கூடாது. இப்படி சோதனை எழுதினா போய்
3: கண்டுபிடிச்சு தேடுவான்.
0: நான் தேடுங்க. உங்களால முயற்சி உங்களோட சிங்க உங்களோட உதவியாளர்
3: உதவியாளர் இருக்கிறேன்.
0: இருக்கிறாரா?
3: ஓ
0: சும்மா இருக்கிறாரா? அவர் சகோதரி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் இணைந்து கொண்டார் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து. அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அன்புகளை நீங்கள் வைபர் ஊடாகவும் பிரான்சில் இருப்பவர்கள் இணைந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் அது திருவினுடைய நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. நீங்கள் அறம்புறமாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பீர்கள். அப்பொழுது ஒரு போனால நீங்கள் வந்தாரம் அவருக்கு இடைஞ்சலாக இருக்கும். நீங்கள் ரெண்டு பிரான்சில் இருப்பவர்களும் வைபர் ஊடாக நீங்கள் இணைந்து கொண்டு அவருக்கு பதில் சொல்லலாம் என்பதனையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வேகமாக இணைந்து கொள்ளலாம் அன்பு உறவுகளை. நீங்கள் வேகம் தராவிட்டால் நாங்களும் பாவமாக பதங்கிடுவோம். ஆகவே நல்ல பாடல் அறிவான எங்களுக்கு ஒரு நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பாடலும் அமைந்திருக்கின்றது. சிந்தினோம் வேறு சிந்தினோம் எல்லாம் செய்தோம் என்ற கடவுள் கண்விழிப்பார் என்று நினைக்கிறோம்.

0: வந்திருக்கும் அடுத்த கண்மணியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம் கண்மணி. வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: நிலைமை புது பட்டம் ஒன்று சுத்திட்டேன் கண்மணி.
1: அன்பு
0: கணவர்
1: அவர் வந்து கொஞ்சம் வெளியில நடக்க போயிட்டாரு.
0: அவருக்கு
1: நிலைமை
0: இருக்கிறாரு
1: இல்ல அவருக்கு விருப்பம் வெளிக்காத்து
0: பிடிக்கிறதுக்காக போயிட்டு நடக்க போறது
1: வெளிக்காத்துக்கு கொஞ்சம் நடந்து ஆறுதல
0: போயிட்டு வருது.
1: நீங்கள்
0: சமையல செய்ய அவர் வெளியால வெளிக்காட்ட பிடிச்சிட்டு வேற.
1: நானும்
0: அந்த காலத்திலிருந்து உடம்பு ஒரு ஒரு பெரிய பர்சனாலிட்டியா இருப்போம் பார்த்து
1: நானும்
0: கவலைப்படுறேன். கொஞ்சம் பெறவனும் உடம்பு
1: நன்றி
0: சோதரம். அவர் சௌதரி ராதா கனகராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் அவது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் சரியாக 5:22 ஐக்கியராஜ்யத்தில் 4:22 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனி நேரம் செவ்வாய் வியாழன் வெள்ளி ஆகிய 3 தினங்கள் 5:00 to 6:00 வரை இடம்பெறுகின்றது அன்பு உறவுகளே. வலிமையாக உங்களுக்காக ஒரு கேள்வியை கேட்டிருந்தால் அந்த கேள்விக்கான பதிலோடு நீங்கள் எங்களோடு வேகமாக இணைந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. அதாவது கடும் சுகவீனம் காரணமாக உதயன் அவர்கள் வைஃபில் வந்திருக்கிறார். கடும் சுகவீனம் காரணமாக உங்களிற்கும் மற்றவர்களுக்கும் உடல் உறுப்பு ஒன்றில் தாக்கமாக இருந்ததை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து சிறுவயது ஆரம்ப பாடசாலைகளில் கல்விக்கண்ணை திறந்தவர்களை திறப்பவர்களை அவர்களின் தொழில் சார்ந்த ஆண் பால் பேரினை நீங்கள் விடையாக பெறலாம் என்று உங்களிடம் கேட்கிறேன். அதற்கான பதிலோடு திரு உதயன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் உதயன்.
2: வணக்கம் ராஜன். வணக்கம் வணக்கம்.
0: நல்லா இருக்கிறீங்களா
2: உதயன்? ராஜன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா?
0: நல்ல சௌக்கியமா இருக்கிறோம். மல்லி தங்கச்சி எப்படி இருக்கா?
2: ஆறு மணிக்கு
0: உங்கள் விருப்பம். அவன் விருப்பம் பாட்டல் பாடல். 7 மணிக்கு தமிழோட விளையாடுறா. நீங்க எத்தனை சொல்றீங்க? உதயன்ற விளையாட்டை பாருங்களேன். நாங்கள் உதயனுக்கு அவன் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை அங்கே வேலையும் செய்து போட்டு ஓடி வந்து உதயன் மாதிரி எத்தனை நேயர்கள் பாவங்கள் என்ன திரு உதயன் மாதிரி எத்தனை நேயர்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டு ஓடி வாரீங்க நீங்க வேர்க்க வேர்க்க. அதுதானே இங்கே கிட்ட வாங்க இங்கே கிட்ட. ஆ உதயன் என்னம்மா அப்படி இல்லையா தங்கச்சி? அப்போ என்னட்ட வரவே உங்கள்கிட்ட வர இல்லையா? வரணும்மா. அது அப்படி இல்லை, நாங்கள் அப்படி சொல்கிறோம் இல்லை. அவள் எப்போ எல்லாரும் பார்த்தீங்களா உதயன் பொண்ணு தப்பான மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். இங்கே வந்தாங்க வாங்க இதில் வந்துருங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது வானொலியில். எல்லாருக்கும் எல்லாரோடையும் போகணும்
2: என்ன,
0: அது கிட்ட பழக்கம். அது அப்படி ஒருத்தரோட போய் ஒருத்தரோட போகாமல் இருக்கிறது அப்படின்னா ஒரு ஐடியா நிற்கும் வானொலியில் வராமல். வந்தா படப்படண்ட இல்ல இருந்த திரு என்ன கேள்வி கேட்டீங்க டாக்குன்னு சொல்லுங்க. உடனே பாஞ்சு வந்து பதிலே சொல்ல விடும். ஃபேன் எல்லாம் வச்சிருக்கிற 5 வேறுங்க. சின்ன ஃபேன் வச்சிருக்கிற முகத்துக்கு மட்டும் பிடிக்கிறது தெரியுமா? இந்த சீனக்காரன் என்ன மாதிரி அந்த காலத்துல இருந்த சோதரம் இந்த காப்பு இந்த தேர் திருவிழா போனா வாங்குற காப்புல இருந்து எல்லாம் வந்து அன் ப்ரொடக்ஷன் முழுக்க
2: முன்னேற்றம்
0: என்ன என்ன சொல்றேன், உற்சாகத்தையும் மருந்துகள் விட்டமின் சி மாதிரி
2: அரசியலுக்கும்
0: நன்றி. நன்றி சகோதரர். அவர்கள் அன்புக்குரிய சகோதரர் உதயன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நன்றி. இந்த பாட்டை நாங்கள் மீண்டும் ஒரு முறை ஒளிபரப்புவோம். திருநல்ல பாடல் எங்களுக்கு எழுதின மாதிரி எழுதியிருக்கிறார் வைரமுத்தர். இந்த நேரத்தில் திருமதி ஜியா நடேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சௌதரி.
3: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கீங்களா திருமதி ஜியா நடேசன்?
3: நீங்க
0: வரீங்களா திருவிண்ட நிகழ்ச்சிக்கு? ஓடி ஓடி வருவீங்க.
3: ஆனா
0: நீங்க காலப்புந்தலுக்கு வர இல்லையே?
3: காலப்புந்தலுக்கும்
0: நித்திர உள்ளீங்களா அல்லது நீங்கள பிபிசியில போய் வேலை செய்யறீங்களோ தெரியல? அந்த நேரத்துல நீங்க பிபிசியில நின்றாலும் நிப்பீங்க? அந்த நேரம் பிபிசியில வேலை செய்வீங்க? அங்க கூட சம்பளம்
3: தானே?
0: நல்லமா இருக்கிறீங்களா?
3: நன்றி
0: நன்றி. நீங்கள் என்று நலமாக இருக்கணும்னு எம்பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு சகோதரம். அதுதான் நீங்க நெடிலும் தானே கூட இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறீங்க. கவனம் கவரம் கவனம் என்று சொல்லி அக்கறையோட
3: நினைக்கிறதா
0: யாரா இருந்தாலும் அவர்களோட நாங்கள் கடவுள் மேலே ஒருத்தன் பார்த்து கொண்டிருப்பான். அந்த கடவுளுடைய தீர்ப்பு தான் எங்களுக்கு எந்த நேரத்திலும் ஒரு ஆபத்த பாண்டவனாக வந்து கிருஷ்ணர் நிற்கிற மாதிரி நீங்க செய்யற முன்னுக்கு செய்யற பின்னுக்கு செய்யற வினைகளும் வந்து உங்களை வந்து பிடிக்கும். அதே மாதிரி நீங்க நல்லதை செய்து கொண்டிருந்தா அது உங்களுக்கு நல்லதாகவே நடந்து கொண்டிருக்கும்.
3: பொய்மைக்கு நாங்கள் வாழையில்லை.
0: பொய்மைக்கு வாழக்கூடாது. கத்தோலிக்கர் வந்து நேர்மையா தான், கொஞ்சம் நேர்மை இருக்கவே இல்லை. புறாண்மை போட்டியல் இருக்கு கடவுளுக்கு தான் தெரியும். அவர்கள் மற்றவர்கள் இறக்குற தன்மை இறக்கத்தன்மை அது இயேசுநாதர் மாதிரி அந்த இறக்கத்தன்மை இருக்கூட
3: உண்மைதான்.
0: இறங்குறது அவர்கள் இறங்கும் கூட அந்த வகையில். என்னம்மா சொல்ல போறீங்க? விட மகள் செய்யறது மகள் செய்யறத பார்த்தான். இப்ப அப்பனுமா மனுஷன் கணவன் மனைவி வீட்டுல இருந்து சண்டை பிடிச்சிட்டு இருந்தா அந்த பிள்ளைகளும் எதிர்காலத்துல அந்த பிள்ளைகளும் போய் அதுவும் எதிர்காலத்துல சண்டை பிடிக்கும்.
3: ராஜா நான் இது சொல்லல, எங்களோட அம்மா அப்பாவும் ஒரு கோயிலே வச்சு முழுக்க அவையதான் எல்லாம் பொறுப்பிட்டு எல்லாம் செய்யறாரு. அந்த ஒரு கோயில் இருக்குதாங்க, சென்ட் சேவியர்ஸ் கோயில் அண்டு சேர்ச் அண்டு முழுக்காவே தான் இருந்தது. அது கோயில் வேலை பார்க்கறதுங்கிறது அம்மா அப்பா வந்தால் ஜாதின்படி தான் நாங்களும் வந்த இதைத்தான் நாங்களும் கைப்பிடிச்சல் வார.
0: நன்றி சகோதரி. முற்பகல் செய்ய பிற்பகல் அரசு நன்றிருப்பான். தெய்வம் நின்று கொள்ளும். ஓகே, ஆகவே நாங்கள் அதுகளுக்கெல்லாம் போகாம நாங்கள் நடந்த வழியில முள்ளு கிடந்தா எடுத்து ஒரு பக்கத்துல போட்டுட்டு அவனுக்கு தானே ஊத்த போதும். நான் தப்பிட்டு தான் நின்று போனீங்களா கூறாது.
3: அப்படியா? அப்ப அது மாதிரி தான் நாங்களும் வாழ்ந்தோண்டு.
0: ஆனா சில விஷயங்கள் செய்ய வெக்கமா இருக்கும் சகோதரம். எனக்கு அந்த ரேம்ல வரைக்கும் அந்த கொக்கோ கோலா குடிச்சிட்டு அந்த டின் எல்லாம் கிடக்கும், அதை எடுத்து வெளியால போடணும் போல இருக்கு, அது கிடிங்கிடிங்கிடிங்கிடிங்கிடிங்கிடிங்கிடிங்கிடிங்கிடிங்கிடிங்கிடிங்கிடிங்க அதான் மூடி இங்கேயும் மூடிக்கிட்டுருக்கும், அதை தூக்கி அதை வெளியால கொண்டு போய் போடணும் போல இருக்கும், வெக்கமாக கிடக்கு. என்னத்துக்கு நான் எனக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தேடுபடுது, மற்றவர்களுக்கு கெடுபடாதோ இந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது, அந்த வெக்கத்தை எடுத்து தூக்கி போட்டால் தான் கடவுள் எங்களுக்கு ஒரு மைனஸ் ப்ளூஸ் ஆக்குவார்.
3: வாழ்த்துகள்
0: சகோதரி, நன்றி. இவ்வளவு நேரம் நான் கதைக்கிறேன் பாத்தீங்க, ஒருத்தரும் பேர இல்ல போல. சரி, நாங்கள் இந்த நேயர்கள் இருந்து பணங்கள் எல்லாம் அள்ளி தந்திருக்கிறார்கள், நாங்கள் கேட்காமலே அள்ளி தந்த அன்பு உறவுகளை நான் விட்டுருப்பேன் என்று நினைக்கின்றேன். அவர்களும் உண்மையாக அவர்கள் எங்களுக்காக தங்களுடைய திட்டத்தை பிழிந்து உழைக்கின்ற காசிலில் எங்களுக்காக அள்ளி தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பொய் வழக்குக்காக நாங்கள் எங்கள் உங்களுடைய கஷ்டப்பட்ட காசை ஒரு லோயருக்கோ ஆறுக்கோ இருக்கிறதுக்கு தான் கொடுக்க போகிறோம். அந்த வகையில் நன்றியம்மா, வாழ்த்துக்கள் உங்களுக்கும். தந்த எல்லாருடைய பேரையும் சொல்லுகின்றேன் நண்புறவுகளை, இந்த நேரத்தில் நான் சொல்வதில்லை ஒரு நாளும், இப்பொழுது சொல்லுகின்றேன். நான் காலப்பந்தில்தான் செய்ய சொல்கிறது, நீங்கள் உங்களுடைய வருகை குறைவாக இருக்கின்றது. திருமதி ஜோகேஸ்வரி அம்மா மங்களகரமாக ஆரம்பித்து பெற்றார் 500 யூரோக்கள். அவரை தொடர்ந்து திருமதி கமலவேணி அவர்கள் 300 யூரோக்கள், திருமதி வதனா தயாளன் அவர்கள் 100 யூரோக்கள், திருமதி பிலோமினா ஆண்டன் அவர்கள் 100 யூரோக்கள், ரமேஷ் அவர்கள் 100 யூரோக்கள், பாடகர் மகேந்திரன் அவர்கள் 150 யூரோக்கள், திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் 250 யூரோக்கள், திருமதி கலாராணி வரதராஜன் அவர்கள் 200 யூரோக்கள், செல்வி தனுஷா ஜெயக்குமார், அதாவது பாடகி தனுஷா அது ஜெயக்குமார் சித்ரான் அன்பு கணவர் 200 யூரோக்கள் கொண்டு வந்து அந்த பிள்ளை தான் கொடுத்து, அந்த பிள்ளை தான் அந்த தாயிட்டம் கொடுத்து குடும்பம் கொண்டு சொல்லி அனுப்பி வைத்தது. தனுஷா வரவில்லை என்று தாயிடம் கொடுத்து விட்டார். செல்வன் சுகிர்தரன் சுப்பிரமணிய மனோகரியனுடைய அன்பு மகன் 150 யூரோக்கள், எங்கள் பாடகர் விபி அவர்கள் விபி பத்மநாதன் அவர்கள் 100 யூரோக்கள், திருமதி சோதி புஷ்பா அவர்கள் எங்களுடைய மெட்ரிக்லே 300 யூரோக்கள், திருமதி பாமா ராஜரெட்னம் அவர்கள் பிறந்தநாள் புகழ் 200 யூரோக்கள், திருமதி ராஜேஸ்வரி விஸ்வநாதன் அவர்கள் வயதானவர்கள் ஒரு எங்களுடைய வானொலியை நீண்ட காலமாக வீட்டிலிருந்து கேட்கின்றார்கள், அந்த தாய் எங்களுடைய இந்த இடத்திற்கு தேடி வந்து தன்னுடைய உதவி 201 யூரோக்களையே தந்திருந்தார். அவரை தொடர்ந்து சகோதரர் உமாபதி அவர்கள் நீண்ட காலமாக எங்களுடைய வானொலியை கேட்கின்றார், உடல்நலக்குறைவு இருந்தாலும் எங்களுடைய வானொலிக்கு 520 யூரோவை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார், எங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார். அவரை தொடர்ந்து திருமதி தேவி தனராஜ் அவர்கள் 150 யூரோக்கள், அவருடைய தொடர்ந்து திருமதி ஸ்கந்தா அவர்கள் 300 யூரோக்கள், திரு முத்து அவர்கள் அன்று தொடக்கம் இன்று வரை எங்களுடைய வானொலி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதிலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு உறவு 100 யூரோக்கள், பாடகர் துறை டென்மார்க்கிலிருந்து 100 யூரோக்களை அவருடைய உறவினர் மூலம் அனுப்பியிருக்கின்றார், திருமதி சசிகலா சுதன் சர்மா அவர்கள் 200 யூரோக்களை தந்திருக்கின்றார், அவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். செல்வன் அபிவரதன் பாடகர் சத்யராஜ் அவர்கள் 500 யூரோக்களை அவர்கள் எடுத்தவுடன் எல்லாத்துக்கும் எங்களுக்கு தந்திருக்கிறார், இது ரெண்டாவது முறை என்று 500 500 500 தான் தருவார்கள். அவர்களுக்கும் ஆண்டவனுடைய அருக்கடாச்சம் கிடைக்கணும், அவர்கள் நல்லா இருக்கணும், அந்த சத்திய அம்பிதரது நல்லா படித்து முன்னுக்கு வர வேண்டும். திருமதி பிரேமா ஹைலாயநாதன் அவர்கள் 250 யூரோக்கள், திருமதி ராசாத்தி தியாகராஜ் அவர்கள் 150 யூரோக்கள். அவர்களை தொடர்ந்து ஃப்ரான்ஸில் இருக்கின்ற அன்பு நேயர்கள் மல்லாகன் ரவி அவர்கள், அவரும் எடுத்த உடனே 500 500 500 எங்களுக்கு அந்த காலத்திலிருந்து உதவி செய்து கொண்டிருக்கின்றார். அவர் வானொலிக்கு வரமாட்டார், எந்த நேவஸ் எங்களோட தான் நேவஸ் படுவார், வானொலிக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை வரட்டா வா திருப்பாச்சி அதுபால எடுத்துக்கொண்டு அது நல்ல நண்பர் நல்ல நானும் வர உண்டாதான் ஜெர்மனிக்கு வந்து சேர்ந்தோம். அன்றிலிருந்து என்னோட நல்ல உயிராக இருக்கிறார் சிறைவாசனுடைய அண்ணன் மல்லாகம். எங்களுடைய அடுத்தவரும் எங்களுடைய வானிலை நல்லா ரசித்து கேட்கின்ற செல்வகுமார் அவர்கள் குஷன்வில்லில் இருக்கின்றார், அவர் 200 யூரோ எழுதியிருக்கிறார். அதை நாங்கள் போய் வாங்குவதற்கு நேரம் இல்லாமல் இருக்கின்றோம். திருமதி பாமினி உமாகாந்தன் அவர்கள் 150 யூரோ, எங்களுடைய அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள் 500 யூரோ நோர்வேலிருந்து, எங்களுடைய பாடகர் ஆகியில எங்களுடைய ரேடியோனுடைய ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு இளைஞன் பன்முகத்தன்மை கொண்டவர் அகில நார்த்திகன் அவர்கள் 500 பேங்கில் போட்டிருக்கிறார்கள். திருமதி சவுந்தலா தியாகராஜா எங்களுடைய ரகுவினுடைய தங்கை 100 யூரோ, பிபி சிவா அவர்கள் 500 யூரோ பேங்குக்கு அனுப்பியிருப்பதாக சொல்லியிருக்கிறார். லாலா ரவி அவர்கள் பேங்கில் அனுப்பி கிடைத்திருக்கின்றது 150 யூரோ. லாலா ரவி இவ்வளவு பேரும் பிரான்ஸில் இருக்கின்றவர்கள். நான் யாரையாவது விட்டிருந்தால் பேங்கில் இருக்கின்ற தகவல்களை தர்சன் அவர்கள் தந்தவுடன் அவர்கள் மிச்சம் ஆரம்பி அனுப்பியிருந்தால் நான் இன்னும் பதிவு எனக்கு வராமல் இருக்கின்றது. அவர்களுடைய பேர்களை நான் திரும்ப அறிவிக்கின்றேன். அன்பு உறவுகளே, எங்களுடைய அன்பு அறிவிப்பாளர்களும் தங்களால் இயன்ற உதவியையும் செய்திருக்கின்றார்கள். தர்சன் அவர்கள் தொகையை குறிப்பிட மாட்டார், அவர் ஒன்றும் பணத்தையும் கையாள தொடமாட்டார். மற்ற பிலிப் தேவா இன்னும் பதியவில்லை. கேது அவர்கள் 1000 யூரோவை தந்திருக்கின்றார். ரகு அவர்கள் 500 யூரோவை தந்திருக்கின்றார். ராஜா 150 யூரோ. திருமதி திரு அவர்கள் 200 யூரோ. கீமா அவர்கள் 500 யூரோ. சோபிதா அவர்கள் 100 யூரோ வழங்கிவிட்டார். ஜெகன் அவர்கள் 250 யூரோ. கணேஷ் அவர்கள் வழங்கிவிட்டார் 100 யூரோ. சுரேஷ் அவர்கள் 100 யூரோ. இந்திரன் அவர்கள் 100 யூரோ வழங்கிவிட்டார். அருள்மொழித்தவன் அவர்கள் 100 யூரோ வழங்கிவிட்டார். கேதுவும் வழங்கிவிட்டார் பணத்தை, ரகுவும் வழங்கிவிட்டார். அவரை தொடர்ந்து சுவிஸில் இருந்து திருமதி தர்மபதி ரவீந்திரன் அவர்கள் 500 சுவிஸ் பிராங்க். பாடகர் ராஜன் அவர்கள் அடிக்கடி வந்து கதைப்பார் நேரத்தில், மற்றது இரவில் வெள்ளிக்கிழமையில் அவருடைய குரலில் பாடலுக்கு பேர்கள் 300 சுவிஸ் பிராங்க் தந்திருக்கின்றார். இனி ஜெர்மனிலிருந்து எங்களுடைய அன்பு பாடகி மீனா மகேஸ்வரன் அவர்கள் 250 யூரோ. எங்களுடைய அன்பு சகோதரி சுபாஷினி பத்மநாதன் அவர்கள் 200 யூரோ. சாந்தினி வடிவேல் அவர்கள் 150 யூரோ. எல்லாம் இது பத்மநாணியிடம் போன காசுகள். மேரி மெக்லின் அவர்கள் 200 ரூபா அனுப்பியிருக்கின்றார்கள். அதற்கான பணம் இன்னும் வந்து சேரவில்லை. மற்றது இந்திரா விட்டியாண்ட இரண்டு சகோதரிகள் ஜெர்மனி இத்தாலியைச் சேர்ந்த 200 யூரோ. உதயன் அவர்கள் 200 யூரோ பத்மராணியிடம் கிடைத்துவிட்டது. ரஜினி நாகேந்திரம் அவர்கள் 400 யூரோ கிடைத்துவிட்டது. ஜெயந்தி மாலா அவர்கள் 150 யூரோ கிடைத்துவிட்டது. பத்மராணி ராஜரெட்னம் அவர்கள் 300 யூரோ கிடைத்து பேங்குக்கு அனுப்பிட்டார். திருமதி தேவேந்திரம் அம்மா 100 யூரோ அனுப்பிவிட்டார். திருமதி சிவசுந்தலிங்கம் அவர்கள் 200 யூரோ அனுப்புவதாக கூறியிருந்தார். என்னிடம் வாய்வார்த்தை அனுப்பியிருப்பார் என்று நினைக்கின்றேன். நான் பத்மராணி அக்கா சொன்னாதான் தவமலர் அவர்களுடைய காசு கிடைத்து விட்டது என்று சொல்லியிருந்தார் பத்மராணா. மதனி மோகன் அவர்கள் 200 ரூபா. ஷியாமலாவை நான் நெடிலும் மறக்கிறேன் மறக்கிறேன் என்று பத்மராணி அடிக்கடி முறப்பாடு செய்திருந்தார், காரணமே செய்திருந்தார். ஆனால் ஷியாமலாவை நான் மறக்கவில்லை. ஷியாமலா சர்குமாரன் 300 யூரோக்கள் பத்மராணியிடம் அனுப்பியிருக்கின்றார். இன்னமொரு எங்களுடைய வேலனையை சேர்ந்தவர் 150 யூரோ ஜெர்மனியில் இருக்கின்றார். திருமதி ரெட்னேஸ்வரி அவர்கள் பத்மராணிக்கு அனுப்பியிருக்கின்றார். ரஜினி அன்டன் அவர்கள் 100 யூரோ பதிந்திருக்கின்றார். எங்களுடைய அன்பு பாஸ்கரன் அவர்கள் சாந்தி பாஸ்கரன் அவர்கள் 200 யூரோ பத்மராணியிடம் கிடைத்திருப்பதாக சொல்லியிருந்தார். ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் 100 யூரோ பத்மராணி கிடைத்துள்ளதாக சொல்லி கூறியிருக்கிறார் பேங்கில். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் 150 யூரோக்கள் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து. திருமதி ஜெனி அன்டன் 125 யூரோக்கள். சரி, இவ்வளவு பேரும் எங்களுக்காக அன்பு உதவியாக தந்திருக்கின்றார்கள். நாங்களும் என் நன்றி கொண்டவருக்கும் உய்வில்லை உய்வின் செய் நன்றி கொன்ற மகற்கு என்று சொல்லியிருந்தார் பிள்ளை சொல்லிக்கிறார். அதே மாதிரி எங்களுக்கு உதவி செய்கின்றவர்கள் நாங்களும் அடுத்த பிறப்பில் நீங்கள் திரும்பவும் ஒரு பிள்ளையாக பிறந்து கொடுக்க வேணும். வந்து கொஞ்சம் காலம் உண்டாலும் நீங்கள் உங்களுக்கு தான் போகிறீங்க. எங்களுடைய அன்பு நேர்கள் கண்ணம் நான் தாளாட்டு பாடுறேன் கேட்டுருக்கிறார். இல்லை, நல்ல நேரம் எனக்கு கிடைச்சது. பாவங்கள் எல்லாரும் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுடைய நித்தத்தை புழிஞ்சு நிச்சயமாக உங்களுடைய இல்லத்தில் ஒரு 100 ரூபாவுடன் எடுக்கிறேன்டா. இவ்வளோ கஷ்டப்படுவோம் என்ன திரு திருவும் 200 ரூபா வந்திருக்கிறோம். நன்றி திரு. உங்களை நீங்கள் எப்படியும் எங்களை நேர்களுக்கு உழைச்சி கொடுக்க தான் போகிறீங்க. கட்டாயம் கொடுப்பீங்க. ஓகே, இந்த நேரம் பைபர் ஊடாக வந்திருக்கும் ஷியாமலா. பாருங்க பேர் சொன்னா தான் பருவா ஷியாமலா. என்ன
3: உங்களுக்கு
0: என்ன சொல்லிட்டு அசைக்கல உங்களோட காசு அங்க வந்து சேர்ந்துட்டு தான் அப்படி விழுந்துட்டு தான் பிறகு
3: அது சரி
0: நிகழ்ச்சி சூடாகுமா
3: அது சரி பெண்கள் கோவிக்க போய்
0: ஒரு நாளும் கோவிக்க மாட்டார்கள் ஏன் கோவிக்கிறார்கள் நாங்கள் என்ன வச்சுக்கொண்டா
3: வஞ்சிக்கலாம்
0: வந்து நிகழ்ச்சி சிறப்பிச்சா
3: அவைக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லுவீங்க அவைக்கு பிடிச்ச நிகழ்ச்சியில வந்து கலந்து
0: வந்து கலந்து நீங்க தமிழோட நல்லா விளையாடுறீங்களா
3: தமிழோட விளையாடுறேன்னா தமிழ் பிள்ளைகள் தமிழோட விளையாடத்தறி தமிழ் படிச்சாங்க தமிழோட விளையாடலாம் தானே என்ன இதுல கொஞ்சம் கூட கற்றுக்கொள்ளுறோம் அவளா இருந்தா
0: கற்றுக்கொள்றீங்க
3: அறியாததுகளை அறிஞ்சு கொள்ளுறேன்
0: ஒரு டெலிபோன் வேலை செய்யல இன்றைக்கு பாருங்க நிகழ்ச்சி எப்படி போகுதுண்டு
3: அது சரி
0: அப்ப நீங்க சொன்னதுக்கு நன்றி சகோதரம்
3: நன்றி ராஜா நான் பின்னுக்கு ஆசான் சரி வரும் நினைக்கிறேன் முன்னுக்கு ஆவன் அவ்வளோ ஒரு சொல்லும்
0: வரையில அதான் சொல்லிடுறீங்க நன்றி
3: நன்றி
0: உங்கள் திருவிளையாளருக்கும் நன்றி அவர் ஷியாமலா அவர்கள் ஷியாமலாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் எட்டாவது அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்
4: வணக்கம் அண்ணா எப்படி இருக்கிறீங்க
0: சுவாசினி நான் நலமா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சுவாசினி
4: நாங்களும் நலமா இருக்கோம் நீங்களும் அப்படியே நலமா இருக்க உண்டு வேண்டிக்கொண்டு
0: உங்களோட பேர் சொன்னானா சுவாசினி
4: ஓ பேருங்க காலமேஞ்சனுங்க இப்ப வந்து
0: உண்மையாவா
4: உண்மையா
0: தங்கஞ்சின் பேரு வழியா
4: சொல்றேன்
0: மறக்காம சொல்றேன் ஆலக்கரையிலிருந்து ஆசா நீங்கள் எப்படி நலமா இருக்கிறீங்களா வீட்டில் எப்படி இருக்கிறார்கள்
4: எல்லோரும் நலமா இருக்கிறார்கள்
0: நன்றி பாப்பா அப்படியே சொல்லுங்க பாப்பா
4: நான் வந்து கண்ணில இருந்து
0: நீங்க கண்ணில இருந்து கண்ணின் மணியே போராட்டம் ஆண்டு கண்ணில இருந்து
4: கணக்காயர் என்று சொல்றேன் ஆசிரியர் என்று சொல்றேன்
0: கணக்காளர் அன்பு உறவுகள் அதாவது அன்பு உறவுகளை நாங்கள் உங்களுடைய ஒரு சிறிய உதவி கேட்கணும் அதாவது உங்களுடைய பிள்ளைகள் யாராவது அக்கௌண்டன்ல படிச்சு பட்டம் பெற்றவர்கள் இருந்தால் எங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு நாங்கள் கணக்காளர் ஒருவரை தேடுகின்றோம் அவ்வாறு இருக்கின்றவர்கள் தயவு செய்து எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் இருந்தால் எங்களுக்கு உதவி ஒரு உதவிக்கு உதவி கேட்கின்றோம் உங்களிடம் அப்படி கணக்காய் அதாவது பட்டதாரி கணக்காய்வாளர் அக்கௌண்டன்சி கொண்டாபிடி சுவாசனை விட்டுட்டு ஓடிட்டு பாத்தீங்க சுவாசனையேன்னு விட்டுட்டு ஓடினீங்க இந்த கதையை கேட்காம கணக்காவாளர் படிப்பை படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நாங்கள் ஒரு உதவிக்காக கேட்கின்றோம் உங்களுடைய தாயை அதாவது உங்களுடைய பிள்ளை யாராவது அக்கௌண்டன்சியில் இங்கே கொண்டாபிலிட்டியாக படித்து கொண்டிருக்கிற திருமாரி படித்து கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக நீங்கள் வந்து உதவி செய்யலாம் அவங்களுக்கு எங்கள் திரு வந்து படித்து கொண்டு தான் இருக்கிறேன் என்ன முடிக்க இல்லை இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் வணக்கம்
5: வணக்கம் அண்ணா
0: வணக்கம் சித்ரா நலமா இருக்கீங்களா
5: ஓம் அண்ணா நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்கள்
0: அல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்களும் நல்லா இருங்க நன்றி
5: நன்றி என்ன நீங்களும் நல்லா இருக்கணும் கொண்டு ஒரு ஜெயவிக்கமனை விராட்டி கொண்டு இருவுக்கும் வணக்கத்தை சொல்லி கொண்டு
0: ஓகே
5: நான் வந்து கண் எடுத்து
0: நீங்களும் கண் எடுக்கிறீங்க சுவாசினி மாரி
5: அணிந்திருக்கும்
0: மீனா மகேஸ்வரன் அவர்கள் வணக்கம் மீனா
6: வணக்கம்
0: நலமா இருக்கிறீங்களா மீனா
6: உற்பத்தி
0: பொருட்கள் ஓகே
6: அந்த இல்ல இல்ல இன்ஜினியரிங் அந்த வேலை வீடு கட்டுறேன்.
0: ஆ ரைட் ரைட் ரைட் ஓகே.
6: ஆ அந்த ப்ராடக்ட்ஸ் மேனேஜ்மென்ட் தயாரிப்பு இன்ஜினியர் கூட்டு தயாரிப்பு ஆ அதால அந்த ஒவ்வொரு நாடுகளையும் சேர்த்து செய்யற ராஜாண்ணா
0: சேர்த்து செய்யறது.
6: ஆமா அதால அந்த நாடுகளுக்கு போய் வரோம்
0: நாடுகளுக்கும் போயிட்டு வரோம்.
6: ஆமா கல நாடுகளுக்கு அமெரிக்கா எல்லாம் போயிருக்கலாம். அமெரிக்கா கனடா தாய்லாந்து துருக்கி
0: அமெரிக்காவில் கொச்சக்கமான துருக்கியில் இருக்கிறார்கள். அன்றைக்கு தான் அந்த ஃபுட்பால்ல வாதக்கேக்கு தான் தெரிஞ்சது துருக்கியின் டாட்டாஸ்.
6: ஆமாம் அந்த துருக்கி அந்த அவரண்டைக்கு அமெரிக்க ராஜான்னு சொல்லியிருக்கல அந்த இடத்துக்கு கிட்ட தான் சாணாங்க மீட்டிங் நடந்தது ரொம்ப ராஜான்னு சொல்லியிருக்க உடனே ஞாபகம் வந்துச்சு. அமெரிக்க ராஜான்னு அந்த இடத்துக்கு தான் அந்த மீட்டிங் நடந்தாண்டு போன் வா.
0: அன்றைக்கு என்ன விட கண்டுபிடிச்சிங்க?
6: நான் நெஞ்சில் இருந்து நெறியாளன்
0: நெறிப்படுத்துறவர் நெஞ்சில் இருந்து பாட்டில இருந்து நெஞ்சு எடுத்து நெறியாளன் சொல்றீங்க.
6: பெரிய பின்னுக்கு பெருசா இல்ல நான் சும்மா சொல்லி பாக்கிறேன். நன்றி
0: வாழ்த்துகள்.
6: அவர்
0: மீனா மகேஷ் சொன்னவர்கள் அவர்களை தொடர்ந்து பானலில் வந்திருக்கும் 11வது அன்புரா வணக்கம்.
7: கல்வியாளர்
0: நன்றி வாழ்த்துக்கள். அவர் ஜெயந்திமாலா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வேகமாக வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வந்திருக்கும் அன்புறவை வணக்கம். வணக்கம். ஒரு வேகமாக வந்தவர் ஓடிட்டார். அடுத்த அன்புறவு ஷியாமலா மீண்டும் இணைந்திருக்கிறார். ஷியாமலா சொல்லுங்கள். ஷியாமலா
8: வணக்கம். ராஜா
0: வணக்கம். வணக்கம்.
8: நீங்க உடல் உறுப்பில் தாக்கமாக இருக்கிறத நிகழ்த்துறீங்க.
0: என்ன தங்கச்சி
8: முதல்
0: கேள்வியே சொல்லட்டா? கடும் சுகவீனம் காரணமாக உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உடல் உறுப்பு ஒன்றில் தாக்கமாக இருந்ததை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து.
8: அப்ப நான் தீயண்டு வந்தது
0: தீயா?
8: சில இதுகள் தீப்பட்ட மாதிரி எரியறது தீப்பட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்றவே இல்ல. அதுல இருந்து தீர்த்தனன் சொல்றேன்.
0: தீர்த்தனன். ஓகே வாழ்த்துகள் நன்றிகள்.
8: நன்றி ராஜா.
0: அவர் சகோதரி ஷியாமலா. ஷியாமலாவை தொடர்ந்து பானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
9: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் பிரியமா. நலமா இருக்கிறீங்களா?
9: நாங்க நலமா இருக்கிறோம். நீங்க?
0: நாங்களும் நல்ல உற்சாகமா கலகலப்பாக இருக்கின்றோம்.
9: நான் வந்து கண் எடுத்தீங்கள்
0: அவர் பிரேமா ஹைலாந்தன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து அறம்புறமாக அழைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
10: நீங்களும்
0: கண் தான் எடுக்கிறீங்க. முக்கியம் கண் தான் முக்கியம்.
10: முதல் கண்ணில இருந்து என்ன சொன்னா
0: கண்ணுக்கு ரெண்டு சொல்லியா மூணு சொல்லியா?
10: முதல்
0: முக்கியம். முதல் எம்பெருமான கும்பிடுங்க முதல் சிறசில முட்டி அதெல்லாம் உயிர் இருக்கிறது.
10: கண்ணத்தான்
0: உடம்புக்கு சிறசே பிரதானம். எட்டடுக்கு மாளிகையில் எட்டி வைத்த என் கணவன் விட்டு விட்டு சென்றான்.
10: அருமையான பாடல், அருமையான பாடல் வரிகள் எல்லாம் எல்லாம் மாயை.
0: இல்ல கண்ணதாசன் கவி வரி நல்லமா அல்லது சுசிலாண்ட குரல் வடிவா அல்லது எங்களோட விஸ்வநாதனுடைய
10: எல்லாம் எல்லாம் எல்லாம் அண்ணா மூண்டும் சேர்ந்ததான் தேனும் பாலம் போடுவீங்கதானே
0: மூன்று மண்டா சுசிலாம் அந்த குரலுக்கு இங்க எங்க இருந்து இத்தனை
10: கவிதை முதல் கவிதை கவிதை வரி எடுக்கணும் அண்ணா முதல் கவிதை அதுக்கு உயிர் கொடுக்கறது குரல்
0: நூறு கோடி ஆக்கள்ல அந்த பிள்ளை இடுபட்டு இருக்கே வந்து
10: ஓ
0: என்ன சுசிலா ஓ
10: அந்த முதல் கவிதை தான் முதல் முக்கியம் அடுத்தது எடுத்து கொடுக்கறது குரல் அந்த குரலுக்கு எங்களை காதுக்கு இனிமையாகிறதுதான் இசை முதல் கவிதை அந்த கவிதை வரிகளை உள்வாங்கி அந்த குரல் இனிமையான குரல்ல பாட்டு தந்து அந்த இசையை தான் எல்லாத்துக்கும் சேர்த்து மெருகூட்டுறது அப்ப மூன்றும் வேணும் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் நலமா இருக்கணும் வந்து நாமலட்சிய வேண்டி விட
0: பெறுகிறேன்
10: கண்ணுக்கு நான் பிரேம என்ன சொன்னவா
0: கண்ணு கல்விமான்
10: அப்ப அதாங்க
0: அதையே கோப்பி எடுக்கிறீங்க ஓகே நன்றி வாழ்த்துக்கள்
10: நன்றி
0: அவர் சகோதரி திருமதி தேவி தனராஜ் அவர்கள் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நேரம் சரியாக 5:51 ஐக்கியராட்சியத்தில் 4:51 நீங்கள் வரும் வரை ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை ஒளிபரப்புகின்றோம்
7: உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ் 35 வருடங்களுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ் உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ் வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடன் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ் இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் மாலை மரம் தென்னம் குறித்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ் அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ் வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 21 மணி வரை திறந்திருக்கும் புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம் மேலதிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38/5 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604-707-1-57 அல்லது 604-902-43-44 மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com இணையதள முகவரி www.jiabrothers.com உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ் சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான

0: அருமையான பாடல் வரிகளை கேட்டீர்கள். இந்த வரிகளிலிருந்து நான் கேட்ட கேள்விக்குரிய சொல்லை நீங்கள் கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். அன்புறவுகளை வேகமாக இணைந்து கொண்டால் நான் உங்களை இணைத்துக் கொள்வேன். இனி தெருவுக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன். அன்புறவுகளை ஒரு லேண்ட் போன் உங்களுக்கு வேலை செய்யவில்லை என்று நான் உங்களுக்கு 100 தரம் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இந்த 0148 32 15 40 தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. மற்ற நம்பர் 09 தொடங்குகிற 0951 வேலை செய்யவில்லை என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: மகிழ்ச்சியோடு சொல்கிறோம்
0: எல்லாம் நீங்கள் ஓய்வு எடுக்கிறதுக்கு சரி. அன்பு உறவுகளை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உற்சாகமான பொழுதாக மலர இறைவனை பிரார்த்தித்து தொடர்ந்து வரும் நிகழ்வோடு திரு அவர்கள் உங்களை சந்திக்கின்றார். அவர்களுக்கும் உங்களுடைய ஆதரவை கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே,
2: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்க கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 92 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604 707 01 57 அல்லது 604 902 04 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை லட்சத்தி 50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி விதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ்
1: இலக்கம் 5 அருகாமையில்.
2: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
2: 07-8-928-58.
3: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இப்பொழுது முதல் 6 மணி முதல் 7 மணி வரை எனது விருப்பத்தில் சில திரை இசைப்பாடல்கள். 7 மணியிலிருந்து 8 மணி வரை தமிழோடு விளையாடு. 8 மணியிலிருந்து 9 மணி வரை பிரதான செய்திகள். அதனைத் தொடர்ந்து உதவுவோமோ அனைத்து நிகழ்ச்சிகளிலும் இணைந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு, கலியக நேரம் சரியாக 6 மணி 4 நிமிடங்கள். முதலில் எனது விருப்பத்தில் ஒரு சில திரை இசைப்பாடல்கள் தருவதற்கு முதல் வளமே போல் ஒரு சிறு கதை தத்துவமோ என்னவோ ஒரு கதை உண்டு. ஒரு 2-3 சிறுவர்கள் வந்து என்ன செய்தார்கள் என்று சொல்லி சொன்னால், தங்களது சேமிப்பை எடுத்துக்கொண்டு கோல்ட் பீஸ் வேண்டி அதை வந்து தாங்கள் வந்து தங்கள்கிட்ட இருந்த பணம் முழுவதையும் போட்டு நிறைய கோல்ட் பீஸை

சொல்லிக்கிட்டார்கள். அடுத்த சொக்கன் என்ன செய்தார்கள் என்று சொல்லி சொன்னால், இந்த மீனை வந்து நாங்கள் வந்து அவ்வளவு நிறைய மீனுங்கள் தங்களோட சொத்து போயிட்டுது, ஆனாலும் அடுத்த சொக்கன் என்ன செய்வார்கள், அந்த மீனை வந்து காப்பாற்ற, அந்த மீன்கள் எல்லாத்தையும் காப்பாற்ற வேணும், உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற மீனை வந்து காப்பாற்ற வேணும் என்று சொல்லி அந்த மீன்களை எல்லாம் தொட்டியில வந்து அந்த பக்கத்துல இருந்த வாய்க்காலுக்கு டடக் டக் டக்ன்னு தட்டி தட்டி தட்டி அந்த மீன்களை வந்து தங்கள்ட சொத்து போனாலும் பரவாயில்லையானு அந்த மீன்களை வந்து உயிர்ப்பிக்கிற உயிர் கொடுக்கிறார்கள், மீன்களுக்கு உயிரை கொடுக்கிறார்கள், மீண்டும் மறுவாழ்வு கொடுக்கிறார்கள். இதுல இது வந்து என்ன எங்களுக்கு என்னத்த சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு நாங்க வந்து எங்களுக்கு அது வந்து அவர்களுக்கு பெரிய ஒரு இழப்பு, அப்படி இருக்கையும் அந்த இழப்பை இழப்புன்னு தாங்க முடியாத இழப்பு தான், ஆனா அந்த இழப்புக்கு அடுத்ததாக ஒரு ஒரு ஒரு மனித நேயம், மனிதாபிமானம், மனித நேயம்ன்றது வந்து அந்த தாங்கள் இழந்தாலும் பரவாயில்லை, தங்களோட சொத்து போனாலும் பரவாயில்லை, தங்களோட தாங்கள் சேமித்து வைத்த பணம் போனாலும் பரவாயில்லை, அந்த மீன்கள் உயிரோடு இருக்கணும், அந்த மீன்கள் எல்லாத்தையும் பிடித்து அந்த பக்கத்தில் உள்ள வாய்க்கால் தண்ணீரில் விட்டு அந்த மீன்கள் சந்தோஷமாக போய் ஓடி போய்விட்டன. இதே மாதிரி தான் எங்களுக்கும் வந்து சில இழப்புகள் வந்து எங்களையும் அறியாமல் எங்களையும் மீறி சில இழப்புகள் வந்து எங்களுக்கு வந்து சேருது. அப்படி நாங்கள் வந்து சேரும்போது அந்த இழப்பை நாங்கள் எங்களால் ஈடு செய்ய முடியாட்டியும் எங்களால் தாங்க முடியாட்டியும், ஆனால் அந்த இழப்புக்கு பதிலாக அடுத்ததாக நாங்கள் வந்து என்ன செய்ய வேணும், அடுத்ததாக நாங்கள் வந்து அது செய்வதால் வர நன்மைகள் என்னன்னு சொல்லி நினைத்து அந்த அதுக்கு நாங்கள் வந்து எங்களை நாங்கள் வந்து தயார்படுத்தி கொள்ள வேணும் என்று சொல்லி நான் சொல்லிக்கொண்டு ஒரு திரைசை பாடலை தருகிறேன். அதற்கு முதல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் எனது விருப்பத்தில் சில திரை செயற்பாடுகள் ஒளிபரப்பாகின்றன. கலியக நேரம் சரியாக 6:15. ஒரு விளம்பர இடைவெளிக்கு போய்விட்டு அடுத்ததாக சிறு தகவல்.
1: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கட்டுமையாக்கல் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான. தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: ஆமாம், இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா மோபரி 422-1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0674-0440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
0: நீங்கள் கட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெரிவில் சில திரை இசைப்பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:18. தொடர்ந்து ஒரு ஒரு சிறிய கதை மாதிரி கதை தான். கதை என்று சொல்வதை விட நான் யாருக்குமா யாரையும் குத்துவதற்காகவோ அல்லது யாரது மனதை நோக வைப்பதற்காகவோ இதுவரை சொல்வதில்லை. இது இந்த சம்பவங்கள் வந்து எங்களது வாழ்க்கையோட பின்னி பிணைந்து தினமும் நாங்கள் யாராவது ஒருவர் இந்த நிகழ்வுகளுக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் தான் நான் இதுகளை வந்து இவற்றை வந்து நான் உங்களுக்கு சொல்வது. மற்றபடி எந்த ஒரு ஒரு தவறான நோக்கமும் இல்லை. அடுத்ததாக வந்து நான் சொல்வது என்னென்னு சொல்றது வந்து என்னென்னு சொன்னால், ஒரு மனிதன் வந்து ஒரு தொகை நண்டுகளை வந்து ஒரு வாளியில் வந்து போட்டு விட்டுருக்கிறான். அப்படி போட்டு விட்டிருக்கேக்கில் அந்த 3 நாள் கழித்தும் அந்த நண்டுகள் வந்து எதுவுமே வெளியால் போகவில்லை. என்ன காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த நண்டு வந்து ஒன்று மேலேறி வெளியால் போகைக்குள்ள வந்து கீழே இருக்கிற நண்டுகள் வந்து என்ன செய்யும், பிடித்து இழுத்து விட்டுடும். மேலே போறியா, மேலே ஏன் போகணுமென்ற மாதிரி மேலே தங்களை விட்டு போறதுக்கு. இந்த வாளிக்குல கிடந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனா நீ மேல போகக்கூடாது. அப்ப ஒவ்வொரு நண்டு முயற்சி செய்யும் தாங்கள் மேலே போவதற்கு, ஆனா மேலே போக முடியாது. என்ன சொல்லி சொன்னா, கீழே இருக்கிற நண்டுகள் வந்து ஒவ்வொன்றும் இழுத்து கீழே விழுத்தி விடும். அப்ப 3 நாள் கழித்தும் அந்த நண்டுகள் வந்து அதுக்குள்ளேயே தான் இருக்கின்றன. உண்மையில வந்து இதுக்கு காரணம் என்னன்னு இதை நாங்கள் பார்க்கல. இப்படித்தான் எங்கண்ட வாழ்க்கையில இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு ஒரு எங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு ஒரு உங்களோட ஆளுக்கு ஒரு புதுசாக வந்து ஒன்று செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஒரு முயற்சி செய்வீங்க. அந்த முயற்சி செய்யக்கல வந்து அதை வந்து நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்டையோ அல்லது உறவுகள்ட்டையோ சொல்லும் போது உடனே என்ன சொல்லலாம், உங்களுக்கு உனக்கே என்ன தேவையில்லாத வேலை, உந்த வேலையை விடு, அல்லாட்டி நீங்கள் ஒரு காலையில எழும்பி ஒரு வேலையை செய்ய வேணும் அப்படி என்று சொன்னா, சீச்சி இன்றைக்கு செய்ய, அதை நாளைக்கு செய், அதை பிறகு பார்த்து கொள்ளலாம், அல்லது என்னவாவது ஏதாவது ஒன்று நீங்கள் புதிதாக செய்ய ஆரம்பிக்கும் போது போது ஏதாவது தடை சொல்லி கொண்டிருப்பார்கள். இப்போது விலப்புறதுன்னு சொல்லி தாங்களும் வெளியில போக மாட்டார்கள். தங்களோட சேர்ந்து மற்றவர்களும் கஷ்டப்பட வேணுமென்று நினைப்பவர்களை தவிர மேலே போவதற்கு சில நேரம் அதிகமான நேரங்களில் பலர் மேலே போறதுக்கு தாங்கள் கஷ்டப்பட்டதை மற்றவர்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு உதவுபவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த நண்டு கோட்பாடு மாதிரி அந்த மேலே போவதற்கு விடாமல் பிடித்து பிடித்து இழுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். தப்பித்தவரை வந்து இவர்கள் நீங்கள் போய் வந்து எல்லாத்தையும் நாங்கள் ஒரு எங்களுக்கு இப்படி கஷ்டமா போச்சு, நான் இதை செய்திருந்தேன்டா நல்லா வந்திருப்பேன், நல்லா இதை செய்திருந்தேன்டா எனக்கு சரியா வந்திருக்கும் போய் கேட்டா உடனே என்ன சொல்வார்கள், நாங்கள் தான் சொன்னமெண்டா உனக்கு எங்க போயிட்டு புத்தி, உண்ட சொந்த புத்தியை பாவிக்க தேவை பாவிக்க மாட்டியா என்று கேட்பார்கள். அதால வந்து நீங்கள் வந்து ஒரு முடிவெடுத்து உங்களுக்கு அது சரியண்டு பட்டுதண்டால் நீங்கள் 1000 பேரிட்ட வந்து புத்திமதி கேட்கலாம், அட்வைஸ் கேட்கலாம், ஆனா வந்து முடிவெடுப்பது வந்து நீங்களாத்தான் இருக்க வேணும். ஏனென்று சொல்லி சொன்னா புத்திமதி அட்வைஸ் கேட்பது வந்து எங்களுக்கு வந்து சில வழிகளை காட்டினாலும் நீங்கள் அநேகமான ஆக்கள் ஒரு பிரச்சனைக்கு தீர்வுக்கு ஒரு முடிவை முதலே எடுத்து வைப்பார்கள். எடுத்து போட்டு 1000 பேர்கிட்ட கேட்பார்கள், இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது என்ன செய்யலாம்னு கேட்பார்கள். ஆனால் அவர்களது மூளையில் வந்து ஒரு முடிவு வந்து நிரந்தரமாக வந்து இருக்கும். அந்த முடிவைத்தான் அவர்கள் செயற்படுத்துவார்கள். அப்படி செயற்படுத்துபவர்கள் தான் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். மற்றவர்கள சொல்லை கேட்டு கேட்டு பின்னுக்கு மற்றவர்கள் இந்த நண்டமாக இழுத்து விடுபவர்கள் இருக்கும் மட்டும் எங்க உங்களது புது முயற்சிகள் வந்து வெற்றி அளிக்காது. அதால வந்து நீங்க வந்து உங்களோட முயற்சிகளை வந்து உங்களோட சொந்த கால சொந்த யோசனையில செய்து போட்டு நீங்க மற்றவர்களுக்கு சொல்ல வேணும்னு சொல்லி கூறிக்கொண்டு அடுத்ததாக எனது தெருவில் ஒரு பாடல்.

0: தமிழ் தமிழ் மந்திரம் பட
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெரிவில் சில திரை இசை பாடல்கள்.

0: 6:28. அடுத்ததாக ஒரு சிறு இது வந்து இனி வந்து அந்த தத்துவ கதைகள் எல்லாம் இன்றைக்கு காணும், இரண்டு கதை காணும். அடுத்ததாக நான் சொல்ல போது வந்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் சொல்லுறது போது வந்து அது வந்து எல்லா சமயத்தினருக்கும் பொதுவான ஒரு விஷயம் தான் நான் சொல்ல போறேன்னு சொல்லி சொன்னா, இந்த எலுமிச்ச பழம் இருக்குது தானே, இந்த எலுமிச்ச பழம் வந்து ஒரு எல்லா விதமான கனிகளிலும் விட இந்த எலுமிச்ச பழ கனி வந்து அது தேவ கனி சொல்லப்படுகிறது. இந்த எலுமிச்ச பழத்துல வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஒரு நாளும் வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து நாங்கள் வந்து யாராவது வந்து உங்களுக்கு தானமாக கொடுத்தால் அதை நீங்க வேண்டக்கூடாது. இப்ப கோயிலில் வந்து நீங்க போகும்போது அர்ச்சகர் கொடுக்கும் போது வேண்டிக் கொள்ளலாம். ஆனா வெளியில இருந்து நீங்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் வந்து உங்களுக்கு தானமாக அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க கொடுக்கும் போது அதை வந்து வேண்ட கொள்ளக்கூடாது. ஏன்னு சொல்லி சொன்னா, அவர்கள் வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள்ட கையில கொடுக்கும் போது அவர்களது மனதில் வந்து என்ன இருக்குதோ அது நல்லதா இருந்தா அது உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு தீய ஒரு எண்ணத்தையோ அல்லது தீய குணத்தோட அந்த அதை வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுத்தால் அந்த எலுமிச்சம்பழம் வந்து அதை ஈர்க்கிற சக்தி இருக்குது. அதுக்கு நல்லதையும் இருக்கும் கெட்டதையும் இருக்கும். அதை கொடுப்பவர் வந்து என்ன மனோநிலையில் இருக்கிறாரோ அது வந்து அந்த எலுமிச்சம்பழத்திற்கு வந்து சென்று விடும். அப்ப அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நாங்கள் அதை நீங்கள் அதை வேண்டி கொண்டு போகும்போது அந்த எலுமிச்சம்பழத்தோட நல்லது இருந்தா நல்லது உங்களோட வந்து சேரும், கெட்டது இருந்தா கெட்டது வந்து சேரும். அதற்கு அது நல்லதும் தேவையில்லை கெட்டதும் தேவையில்லை. நீங்கள் வந்து எலுமிச்சம்பழத்தை நீங்களாகவே வேண்டிக் கொள்ளுங்கள், அல்லது கோயிலுக்கு ஆலயங்களுக்கு செல்லும் போது அர்ச்சகர் தந்தா வேண்டிக் கொள்ளுங்கள். மற்றவர்களிடமிருந்து தானமாக எலுமிச்சம்பழத்தை காரணம் கொண்டு நீங்கள் வேண்ட வேண்டாம். அடுத்தது வந்து அந்த அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நான் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த நீங்க இப்பயாவது அந்த எலுமிச்சம்பழத்தை வேண்டி அந்த எலுமிச்சம்பழத்துல வந்து ஒரு பச்சையா இருந்தாலும் சரி மஞ்சளா இருந்தாலும் சரி அந்த எலுமிச்சம்பழத்தில் சின்ன மாசு மறு கூடி இருக்கா இல்லாத ஒரு பழத்தை எடுத்து அந்த வாசலில் வந்து நாங்கள் எங்கண்ட வீட்டு வாசலில் வந்து கட்டி தொங்க விட்டால் அந்த யாராவது வீட்டுக்கு வரும்போது கெட்ட எண்ணத்துடன் வந்தாலோ அந்த அந்த கெட்ட எண்ணத்துடன் வரும்போது அந்த எலுமிச்சம்பழம் அந்த கெட்ட எண்ணத்தை தன்பால் ஈர்த்து கொள்ளும். அவர்களை வந்து அந்த அவர்களோட கெட்ட எண்ணம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து செல்லாது. அப்ப அது வந்து அது வந்து எங்களை வந்து பாதுகாத்து கொள்ளும். அடுத்தது வந்து பூஜை அறையில் வந்து நீங்கள் வந்து இப்போ இதுக்கு வந்து நாங்கள் கிறிஸ்தவராக தான் இருக்கணும், நாங்கள் சைவ சமயமாக தான் இருக்க வேணும், இந்து சமயமாக தான் இருக்கணும்ன்றது இல்லை. எலுமிச்சம்பழம் வந்து ஒரு பொதுவானது. நீங்கள் வந்து நீங்கள் எந்த சமயமாக இருந்தாலும் அந்த எலுமிச்சம்பழம் ஒன்றை வந்து உங்களோட சாமி தட்டில் பூஜை அறையில் வந்து வைப்பது வந்து வச்சு வந்து அதை வச்சா வந்து எலுமிச்சம்பழத்தில் வந்து அது ஒரு அந்த நீங்கள் பூஜை அறைகளை வைக்கும் அதை நான் முதலே சொன்னது மாதிரி அந்த எலுமிச்சம்பழம் வந்து நல்லதை நினைச்சா நல்லது கெட்டதை நினைச்சா கெட்டது. அப்ப நாங்க நல்லதை நினைச்ச அந்த பூஜை அறைகளை வைக்கும் போது அந்த எலுமிச்சம்பழம் வந்து ஒரு தெய்வீக தன்மையை ஈர்த்து கொள்ளும். அதால வந்து அந்த எலுமிச்சம்பழத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சக்தி இருக்குது. அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நாங்கள் அதை வந்து நல்ல விதமாக பாவித்துக் கொள்ளும். நீங்களும் கொடுக்காதீங்க எலுமிச்சம்பழத்தை, நீங்களும் யாரிடமிருந்து பெற்றுக்கொள்ளாதீர்கள். கோயில் ஆலயத்தில் அர்ச்சகர் மூலம் வேண்டிக் கொண்டு வாருங்கள். மற்ற அது என்னன்னு சொல்லி சொன்னா, ஆலயத்திலிருந்து வேண்டும் போது அது வந்து பூஜையில வைக்கும் போது அந்த மந்திரங்கள் அந்த இதுகள் எல்லாம் வந்து அதை வந்து தன்பால் ஈர்த்து கொண்டுதான் தரும். அர்ச்சகர் சில நேரம் கோபமாக தந்தாலும் அது வந்து அதுக்கு போகாது. ஏன்னு சொன்னா அது ஏற்கனவே நிறைய தெய்வீக சக்திகளை வந்து தன்பால் ஈர்த்து கொண்டிருக்கும். அதால வந்து அந்த இது வந்து இதன்னாது. நீங்க வந்து எப்பயும் வந்து எலுமிச்சம்பழம் உண்டை நீங்க ஒவ்வொரு கிழமை ஒரு குறிப்பிட்ட நாளை வந்து பார்த்து நீங்க எலுமிச்சம்பழத்தை உங்களை வாசல்ல வந்து நீங்க கட்டி தொங்க விட்டீர்கள் என்று சொல்லி சொன்னா உங்களுக்கு அந்த கூடாத எண்ணங்கள் ஒரு தீய எண்ணங்களோட வாராக்கள் அல்லது பொறாமை கண் அந்த கண் படுகுதுன்னு சொல்லி சொல்வது தானே, அது ஒன்றும் உங்களுக்கு வந்து சித்திக்காதுன்னு சொல்லி கூறிக்கொண்டு எலுமிச்சம்பழத்தை நீங்க கொடுக்கவும் வேண்டாம் வேண்டவும் வேண்டாம் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்று விட்டு எனது பாடலுக்கு செல்வோம்.
1: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால்வாயோன் குற்றூரியே, 93,120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் எனது தெரிவில் சில திரை இசை பாடல்கள். கலியாக நேரம் சரியாக 6:34 தொடர்ந்து வரும் எனது தெரிவில் ஒரு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரைசே பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:39. அடுத்ததாக சில அடுத்ததாக ஒரு ஆன்மீக தரவுத்தான். இன்னொன்று சொல்லி சொன்னால், நாங்கள் எல்லோருமே காலையிலோ மாலையிலோ எப்போதாவது ஒரு நேரமாவது நாங்கள் விளக்கு ஏற்றுவோம். அது அந்த விளக்கு ஏற்றும் போது நாங்கள் சில தவறுகளை செய்யக்கூடாது. அதை இன்னொன்று சொல்லி சொன்னால், நாங்கள் ஒரு காலத்திலையும் தெற்கு பக்கமாக நோக்கி அந்த விளக்கை வந்து ஏற்றக்கூடாது. தெற்கு அந்த விளக்கின்ற முக இது அந்த திரி போடும் இடம் வந்து தெற்கு பார்க்குவதற்கு தெற்கு நோக்கி இருக்கிறதுக்கு கூடாது. அடுத்தது வந்து எப்பவுமே பழைய திரி அல்லது ஒவ்வொரு அந்த திரி வந்து இங்கே வந்து நிறைய விலை இல்லை. திரி வந்து அப்படியே நிறைய கணக்கு அதிக நிறைய திரி வந்து ஒரு கொஞ்சம் காசுக்கு எடுத்து கொள்ளலாம், வேண்டிக் கொள்ளலாம். அதை நாங்கள் வந்து உண்மையில் வந்து இப்போ காலையும் பின்னேரமும் மாற்றணுமெண்டு இல்லை. ஆனால் நீங்கள் அந்த பழைய திரியை வந்து பழைய திரியில விளக்கு ஏற்றாமல் ஒவ்வொரு நாளும் புது திரியே ஏற்றுவது வந்து நல்ல நீங்கள் அது பெரிய நீட்டு திரியாத்தான் அதை போட்டு நாங்கள் விளக்கு ஏற்றணுமெண்டு இல்லை. ஒரு எப்படியோ விளக்கு வந்து ஒரு கொஞ்ச நேரம் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் தான் நாங்கள் வீட்டில் வந்து விளக்கேற்றப்புறோம். ஏன்னோட சொல்லி சொன்னால், கட்டாயம் நாங்கள் கும்பிட்டு முடிந்த உடனே வணங்கி விட்ட உடனே நாங்கள் அந்த விளக்கை அணைத்து விடுவோம். அதால் வந்து நாங்கள் குறைஞ்சது ஒரு ஆகலும் குறைந்த ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்கு மிஞ்சி நாங்கள் விளக்கேற்ற போகிறதில்லை. அதால் வந்து நாங்கள் அந்த விளக்குன்ற திரியை வந்து புது திரியை வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு சின்ன சின்னனாக வெட்டி வைக்கலாம். பெரிய நீட்டு திரியை வந்து ஒவ்வொரு நாளும் மாற்றணுமெண்டு இல்லை. ஒரு குறிப்பிட்ட அளவு திரியை சின்ன சின்னனாக வெட்டி வச்சு போட்டு ஒவ்வொரு நாளைக்கு நாங்கள் ஒவ்வொரு திரியை வந்து பயன்படுத்தினால் வந்து அந்த திரி அது வந்து நல்ல நாங்கள் இப்போ இன்றைக்கு போட்ட சட்டியை நாங்கள் நாளைக்கு திருப்பி போட மாட்டோம் தானே. அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு அசௌகரியமாக இருக்கும். அப்போ கடவுளுக்கு மட்டும் எப்படி அதை ஒரு நாள் போட்ட திரியை அடுத்த நாள் கொளுத்துவோம். அதில் வந்து நாங்கள் வந்து இந்த கஞ்சத்தனமோ உண்டு வந்து பார்க்கறது வந்து கூடாது. நாங்கள் வந்து அந்த பழைய திரி இந்த தவறை வந்து நாங்கள் செய்யக்கூடாது. பழைய திரியை தொடர்ந்து திருப்பி வந்து பயன்படுத்துவதை வந்து தவித்து கொள்ளலாம். மற்றது வந்து உப்பையும் வந்து நெய்யையும் நல்லெண்ணெய் நெய்யையும் எந்த எண்ணெயா இருந்தாலும் சரி நெய்யோட வந்து இன்னொரு எண்ணெய கலக்காதீங்க. நெய் வந்து தனியா வந்து நெய் விளக்கு ஏற்றுவதுதான் இறைவனுக்கு சிறப்பு. நெய்யோட வந்து மற்ற எண்ணெய கலக்காமல் நெய் தனியா நெய் தீபம் ஏற்றுவதுன்னா நெய் தீபம். ஆனா அந்த பஞ்ச எண்ணெய் அண்டு இருக்குது தானே, அதுக்கு வந்து நெய் வந்து அதுக்குள்ள வராது. அதுக்கு வந்து இழுப்பெண்ணெய், வேப்பெண்ணெய், ஆமணக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடுகெண்ணெய் இது இந்த பஞ்ச எண்ணெய்களை வச்சு நாங்க வந்து விளக்கிடலாம். அதிலே நெய்யை வந்து தனியா வந்து சுத்தமான நெய்யில் விளக்கேற்றுவதுதான் ஆண்டவனுக்கு வந்து இறைவனுக்கு வந்து சிறப்பு. அது நெய்யோட வந்து கலந்தால் கடவுளுக்கு அந்த கலப்பு நெய்யில் வந்து விளக்கு ஏற்றுவது கூடாது. மற்றது வந்து எப்பையும் வந்து அந்த நாங்கள் அகல் விளக்கு ஏற்று வந்தானே பித்தளை விளக்கில் கூட சில நேரத்தில் சின்ன வெடிப்போ அல்லது அகல் விளக்கு நாங்கள் ஏற்றும் போது அந்த மண் அகல் விளக்குன்றது அந்த மண் விளக்கு அந்த விளக்கில் வந்து சின்ன கீறல்களோ சின்ன உடைசல்களோ இருந்தால் அந்த விளக்கில் வந்து இக்காரணம் கொண்டும் அந்த அந்த விளக்கில் விளக்கை வந்து ஏற்ற வேணாம். மன்னித்துக் கொள்ளுங்கள், விளக்கு ஏற்ற வேணாம். அதை வந்து நீங்கள் வந்து உபயோகிக்காமல் இருப்பது நல்லது. மற்றது வந்து அடுத்ததாக வந்து என்னென்னு சொல்லிச்சுனா, விளக்கை ஏற்றும் போது எப்போதும் நேரடியாக அந்த விளக்கை வந்து அந்த சாமி தட்டில் வைக்கக்கூடாது. இல்லை நிலத்திலேயோ அந்த சாமி தட்டில நேரடியாக வைக்கக்கூடாது. அந்த விளக்குக்கு வந்து ஒரு தட்டு வச்சு அந்த தட்டுக்கு மேலே தான் நாங்கள் அந்த விளக்கை வைத்து அந்த விளக்கை வந்து ஏற்ற வேணும். அப்போ அந்த ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த நேரடியாக வந்து விளக்கு வந்து அந்த இடத்துல வந்து நேரடியாக படக்கூடாது. ஒரு தட்டில் வைத்து தான் நாங்கள் விளக்கை வந்து ஏற்றணும்னு சொல்லி கூறிக்கொண்டு ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்று விட்டு அடுத்ததாக எனது தெரிவில் ஒரு பாடலை கேட்போம்.
1: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1 பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
1: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

நீங்கள் கேட்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரைசை பாடல்கள். கலையக நேரம் சரியாக 6:45. அடுத்ததாக வரும் எனது தெருவில் ஒரு பாடலை கேட்டு மகிழ்

செல் நகரில் எமவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவைகளை இவற்றோடு

0: கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசைப்பாடல்கள். அடுத்ததாக ஒரு ஒரு பரிகாரம் மாதிரி பரிகாரம் தான் நான் சொல்லுகிறேன். என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்கள் தூங்க போவதற்கு முன்பு ஒரு இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடித்தா, நம்பிக்கை இருந்தா செய்து பாருங்கள். எல்லாம் நம்பிக்கை தான் வாழ்க்கை, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நாங்கள் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்கள் தூங்குறதுக்கு போறதுக்கு முதல் கடைசியா வந்து நாங்கள் எல்லாம் செய்து படுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தூங்க போறதுக்கு முதல் ஒரு சின்ன சக்கரை துண்டு, ஒரு குட்டி சக்கரை துண்டு, அல்லாட்டி கொஞ்சம் சீனி, ஒரு வாசல்ல வீட்டுக்கு வாசல்ல வந்து ஒரு ஓரமா வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் சீனியை சரி அதுல வச்சு விடலாம். அல்லாட்டி சக்கரை இருந்தா இன்னும் நல்ல, ஒரு குட்டி சக்கரை, அதுக்கு அப்ப என்ன பெரிய சக்கரை கட்டி அந்த வெள்ள அச்சு அப்படியே தூக்கி வைப்பதில்லை, ஒரு குட்டி சக்கரை கட்டி அல்லாட்டி கொஞ்சம் சீனி, அதை வந்து அந்த வாசல்ல வந்து ஓரமா வந்து வச்சுட்டு நாங்கள் தூங்கி செல்ல போயிடணும். நாங்கள் வந்து அடுத்த நாள் வந்து காலையில் எழும்பின் வந்து நாங்கள் அதை பார்க்கும்போது அந்த வெள்ளமோ அந்த சீனியோ இல்லாமல் போயிருந்தால் அந்த உங்களோட வாழ்க்கையில் வந்து படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கும். அந்த சர்க்கரையை வந்து ஏதாவது இப்போ சில நேரத்தில் வந்து அது இப்போ குளிர்காலத்தில் வந்து இங்கே வந்து எறும்புகள் அதுகள் இருக்காது. அதுக்காக அதான் நான் சொல்லணும், பெரிய சர்க்கரை கட்டையில் ஒரு சின்னதாக ஒன்று எடுத்து வச்சு அதை நாங்கள் இப்போயும் தூங்கும்போது வச்சுக்கிட்டு அதை வந்து எறும்புகளோ என்னவோ ஒன்று வந்து அதை உதணும். அதை வந்து அந்த அந்த இரும்புகள் வந்து அந்த சர்க்கரையை அந்த சீனியை உணவாக உண்ணும்போது எங்கெண்ட பாவ கணக்கு வந்து மெல்ல மெல்லமாக குறைகிறதுன்றது வந்து ஒரு ஒரு ஒரு நம்பிக்கை வந்து அதால் வந்து நீங்கள் வந்து ஒரு அடுத்தது வந்து நான் அது அதற்க செய்து பாருங்கள். அந்த மற்றது வந்து தூங்க செல்றதுக்கு முன்னாடி கட்டாயம் வந்து ஒரு ஒரு கிளாஸ்லேயோ ஒரு ஒரு டம்ளர்லேயோ தண்ணியை வந்து அடுப்பில் எங்கண்ட அடுப்பை நாங்களெல்லாம் துப்புரவு செய்த அடுப்பில் வந்து ஒரு சின்ன ஒரு கிண்ணத்து ஒரு வைத்திருக்க வேணும். அந்த அடுப்பங்கரையில் வந்து ஒரு இதில் வந்து வைத்திருக்கணும், ஒரு ஒரு கப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி வைத்திருக்கணும். அதே போல் ஒரு சிறிய ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு சோறை போட்டு தண்ணி ஊற்றி வைக்க வேணும். ஒரு கிண்ணத்தில் தண்ணியும் ஒரு ஒரு கிண்ணத்தில் ஒரு ஒரு கப்பில் தண்ணியும் ஒரு கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் சோறும் தண்ணியும் ஊற்றி அந்த அடுப்பு வந்து வெறும் இதாக வந்து இருக்கக்கூடாது. அதை வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் சமையல் அறையில் வந்து நாங்கள் கொஞ்சம் கவனித்து அதை செய்து பார்ப்போம்னு கூறிக்கொண்டு ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்று விட்டு அடுத்த பாடலை அடுத்த இறுதி நிறைவான பாடலுக்கு செல்லுவோம். அடுத்ததாக ஒரு விளம்பரம்.
1: மரக்கறியாணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille 75 Mindy Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
3: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris Lachapelle Tordre Tolibisi Lakam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள் மரக்கறி வகைகள் உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியிலிருப்பது எனது தெருவில் சில திரை இசைப்பாடல்கள். திரை இசைப்பாடல்களை நிறைவு செய்வதற்கு வரும் பாடல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இப்பொழுது முதல் 8 மணி வரை இடம்பெற இருப்பது தமிழின் சுவையையும் அறிவின் விருந்தையும் ஒன்று சேர்த்து உங்கள் முன் வருவது தமிழோடு விளையாடு. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு வரும் நேயர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன்.
1: பொன்னுப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொன்னுப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொன்னுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுப்பண்டி மார்க்கெட், 1 அவென்யூ எதுவான் பயோ, 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141-55-35-58 அல்லது 0775-17-8-49. மறந்து விடாதீர்கள், பொன்னுப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுப்பண்டி மார்க்கெட்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது முதல் உங்களுடன் 9 மணி வரை உங்களுடன் இணைந்து 8 மணி வரை உங்களுடன் தமிழோடு விளையாடும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள காத்திருக்கிறேன். 0951 48 47 71 தொலைபேசி தற்காலிகமாக வேலை செய்யவில்லை, அதனால் நீங்கள் 0951 48 தொலைபேசியிலேயும் பிரான்சில் வசிக்கும் நேயர்கள் வைபர் ஊடாகவும் யாவரும் வைபர் ஊடாகவும் 0951 48 தொலைபேசியிலும் இணைந்து கொள்ளலாம். 0951 51 48 47 71 தொலைபேசி இலக்கம் தற்காலிகமாக வேலை செய்யவில்லை, அதனால் அந்த தொலைபேசிக்கு நீங்கள் அழைப்பு எடுக்கிறீர்கள், ஆனால் அந்த அழைப்பு வந்து என

மனிதர்கள் வந்து அவர்களுடைய பற்கள் வந்து பற்களை வைத்து அந்த அவர்கள் வந்து இடது கை பழக்கம் உள்ளவர்கள் என்றதை வந்து எப்படி கண்டுபிடித்தார்கள்? இன்றைய விஞ்ஞானிகள் வந்து அதை வந்து தத்ரூபமாக கண்டுபிடித்தார்கள். அதை வந்து எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று நான் கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கான விடை வந்து இன்னும் வந்து எனக்கு வந்து கிடைக்கவில்லை. இடது கை, அதாவது வந்து பனியுக காலத்தில் வாழ்ந்த மக்களின் இடது கை பழக்கம் உள்ளவர்கள் என்பதை இன்றைய விஞ்ஞானிகள் எப்படி துல்லியமாக கண்டுபிடித்தார்கள்? அதற்கான விடை வந்து இன்னும் எனக்கு வரவில்லை என்று சொல்லி அதற்கான விடை தெரிந்தவர்கள் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு தொலைபேசி இலக்கங்கள் மட்டுமே வேலை செய்து கொண்டுள்ளது. வைபர் ஊடாகவும் 0148 அந்த தொலைபேசி இலக்கமும் தான் வேலை செய்கிறது. 0951 48 47 இலக்கம் வேலை செய்யவில்லை. 0951 51 48 47 71 தொலைபேசி இலக்கம் வேலை செய்யவில்லை. அதற்கு நீங்க தொடர்ந்து அடித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். ஆனா இந்த ஃப்ரீ பாக்ஸில் அந்த உங்களது எண் வருகுது, ஆனால் இங்கே வந்து அழைப்பு வரவில்லை. நீங்கள் 0148 48 15 18 40 அந்த தொலைபேசி இலக்கத்துக்கும் வைபர் ஊடாகவும் நீங்கள் உங்களது அழைப்புகளை மேற்கொள்ளலாம் என்று கூறிக்கொள்கிறேன்.

0: சொல்லிட்டுன்னா பனியோ காலத்தில் வாழ்ந்த மக்களின் இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் என்பதை இன்றைய விஞ்ஞானிகள் எப்படி துல்லியமாக கணித்தார்கள் என்ற கேள்வி கடந்த வாரம் கேட்டிருந்தேன். அதற்கான பதில் இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை. அதற்கான பதிலை தெரிந்தவர்கள் வந்து கண்டுபிடித்து சொல்லுமாறு கேட்டுக்கொண்டு
1: அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டி மார்க்கெட்.
2: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
3: இருக்கேன். மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளெல்லாம் உங்களுக்கு குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
3: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
2: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
4: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள். உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
5: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சிய.
6: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
5: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
6: பிரதி சனிக்கிழமை தோறும் 8 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
5: மேலதிக தொடர்புகளுக்கு
7: 65 Fraser Street, Vancouver, Canada.
6: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 இருந்து இரவு 10 வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவு தருகின்றோம்.
5: மேலதிக தொடர்புகளுக்கு
6: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன், 778-882-40-39 அல்லது 604-375-55.
5: மேலதிக தொடர்புகளுக்கு
6: மறந்து விடாதீர்கள்.

0: வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம், கருத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி 0951 48 47 71 தொலைபேசி இலக்கம் தற்காலிகமாக வேலை செய்யவில்லை. 0148 32 15 40 தொலைபேசி இலக்கமும் வைபர் இலக்கமும் வேலை செய்கிறது. அதன் மூலம் நீங்கள் உங்கள் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு அந்த வகையில் வைபர் ஊடாக வந்திருப்பவரை முதலில் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு, நலமா இருக்கிறீங்களா?
1: ஓம் நலமாக இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா? தற்காலிகமாக வேலை செய்யவில்லை. அதனால் இந்த இரண்டு நண்பர்களுடன் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நீங்கள் அந்த கேள்விக்கு விட கண்டுபிடிக்கீங்களா? அந்த பனிக்காலத்துல வாழ்ந்த மக்கள் வந்து மக்கள் சொல்லுங்க, பனிக்காலத்தில் வாழ்ந்த மக்கள்
2: கண்டுபிடிக்கிறார்கள்.
1: அந்த இறைச்சிய வந்து அந்த இறைச்சியை என்ன செய்வார்களாம், அந்த உண்ணும் போது ஒரு பகுதியை வாயில வைத்து கடித்து கொண்டு மற்ற பகுதியை கத்தியால வெட்டு வினமா. அப்படி வெட்டேக்களை வந்து இடது கை பழக்கம் இருக்கிறவர்கள் என்னன்னு சொன்னா, வலமிருந்து இடமாகத்தான வெட்டுவார்களாம். இடதுகை பழக்கம் இருந்தா வலமிருந்து இடமா வெட்டேக்கல அவர்கள பற்கள் வந்து அந்த பற்களை உண்ணி கொண்டுதான் அந்த அப்படி செஞ்சு கொண்டுதான் அந்த இதை வெட்டுவாங்க. அப்படி வெட்டேக்கல அந்த பற்கள்ல வந்து கீரல் இருந்தா இவ இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது. மற்றது வந்து நான் வந்து இன்னொரு கேள்வியொன்னு இப்படியான கேள்வியை நான் அந்த இதுல வந்து நல்ல ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எடுத்து வச்சிருக்கிறேன். நிறைய சுவாரஸ்யமான கேள்வி எடுத்து வச்சிருக்கிறேன். அதான் அந்த சில விஷயங்களை வந்து நாங்கள் அறியாதபடியா அது வந்து அந்த கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. அந்த வித்தியாசமா இருக்கீங்களா கொஞ்சம் ஒரு என்னன்னு சொல்றது ஒரு இன்ற அந்த விருப்பமாயும் இருக்குது. அதை பாக்கலே ஆர்வமா இருக்குதோ. இப்ப நான் வந்து இன்னொரு கேள்வியோண்ட இப்ப இது வந்து இன்னொரு கேள்வி இதை கேட்டு விடுறேன். இதை நீங்க தேடி கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். நான் அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு மற்ற இதை கேள்வியில இந்த இதை இந்த உடனடி கேள்வியில தரேன். என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த பனி யுக காலத்துல வந்து அவங்க வந்து அந்த ஒரு விசித்திரமான பெண் சிலையை உருவாக்கினார்களாம். அந்த பனியுக காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் வந்து ஒரு விசித்திரமான பெண் சிலைகளை உருவாக்கினார்களாம். அந்த சிலைகள் பெண் சிலையா பெண்கள சிலை, அந்த பெண்கள சிலையில வந்து இப்ப நான் அந்த கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். என்னடா உங்களுக்கு அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கட்டும்ன்றதுக்காண்டி, அந்த பெண்கள சிலையில வந்து அந்த கண் கையல் வந்து அந்த தெளிவா இருக்காதாம். அப்ப அந்த சிலைக்கு வந்து இப்ப வந்து ஒரு பெயர் வச்சிருக்கணும் அந்த சிலைகளுக்கு. அந்த பெயர் என்ன? அந்த களிமண்ணால செய்யப்பட்ட அந்த பெண் சிலைகளுக்கு என்ன பெயர்? அடுத்ததா வந்து கேக்குறேன், அந்த சிலை வந்து செய்யும் போது அந்த சிலைக்கு அந்த அவ வந்து மெல்லிய மெல்லிய மெல்லிய ஆக்கள். அந்த அந்த காலத்துல வாழ்ந்த ஆக்கள் வந்து மிகவும் மெல்லிய தோற்றத்தை கொண்டவர்கள். ஆனா இந்த சிலைகள் வந்து உடல் பருமனா இருக்குமா? அந்த ஏன் அவர்கள் வந்து அந்த உடல் பருமனான சிலைகளை செய்தார்கள் என்றதும், அந்த சிலைகளுக்கு வந்து அந்த பெண் சிலைகளுக்கு இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் வைத்துள்ள பெயர் என்ன? இதை வந்து அப்படியே நான் கேள்வியை விட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து மெட்ட கேள்விகளுக்கு நாங்கள் போவோம். அந்த உடனடி கேள்விகளுக்கு போவோம். ஓ, வீனஸ் சிலை. ஓ, வீனஸ் சிலை தான் அது. அது ஏன் சொல்லுங்க பாப்பம், அந்த ஏன் இந்த சைவர் ஒண்ணு 48 வரிகினம் இல்லையாக்கள், அது சும்மா கிடக்குது. அது வேலை செய்யுது. நான் என்ன டெலிபோன்ல இருந்து அடிச்சு பார்த்தேன், அது வேலை செய்யுது. எடுத்து பார்த்தேன், அது வேலை செய்யுது. அது வரலையே, அதுல லைட் எரியல பாப்பம். நான் உங்களோட விட்டு அது அது வந்து அந்த ஏன் வந்து அந்த உடல் பெருமனா இருக்குதுன்னு சொல்லி சொன்னாலாம், அந்த அவை வந்து இந்த வறுமையும் பசியும் தான் அந்த காலத்துல கூடுதலா இருந்தது. அந்த இரண்டு சொன்னா அவர்கள் வந்து உணவு தேடுறதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அவர்கள் உணவை தேடினார்கள். அப்ப அந்த அவைகளுக்கு வந்து அந்த அவைகள் வந்து அந்த செல்வ செழிப்பா இருக்கணும், பலமா இருக்கணும்ன்றதுக்காண்டி அந்த சிலிய வந்து அப்படியே மொத்தமா மொத்தமா செய்துச்சினமா, அதுலயாவது சந்தோஷம் வந்து இருக்கட்டும்னு சொல்லி. ஓ, மற்றது வந்து நான் இன்னொரு கேள்வியும் இப்படி கேட்கிறேன். நீங்கள இதை இது பனி யுகத்துக்கு பிறகு வந்தது கற்கால புரட்சி. அந்த அந்த பனி யுகத்துக்கு பிறகு வந்தது கற்கால புரட்சி. அப்போ அங்கே வந்து இந்த பனி யுகத்தில் இருந்து வாழ்ந்த அடுத்த கட்டத்துக்கு இந்த மனிதன் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கிறான். அப்படி அந்த மனிதர்கள் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கைகளை வந்து அவை வந்து முதல் முதலாக ஒரு பெரிய பெரிய ஆன்மீக வழிபாட்டுக்காக வந்து ஒரு எல்லாரும் கூடி செய்யறதுக்கு வந்து ஒரு இடத்தை வந்து கட்டி இருந்தார்கள். அந்த இடம் வந்து எந்த நாட்டில வந்து அந்த கிராம நாகரிகம் அது வந்து எந்த இடத்துல கட்டப்பட்டது, அந்த இடத்துக்கு வந்து என்ன பெயர், அது வந்து கட்டினா அது எங்க வந்து அந்த இந்த இடத்துல வந்து கட்டினது அந்த அந்த இடத்தின் பெயர் என்னன்றுதான் நான் கேக்குறேன். அத அப்படியே இரு கேக்கல. இப்ப நீங்க நான் வந்து உங்கள்ட்ட கேக்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, முதல் வந்து கொஞ்சம் நான் ரெண்டு கேள்வி கேட்பேன், ஒரு தொடர்பில் ரெண்டு கேள்வி கேட்பேன். அது முதலாவது கேள்வி வந்து குறிலா இருக்கும், அடுத்த கேள்வி வந்து நெடிலா வரும். இப்ப வகுப்பு நிலை முதலாவது வந்து குறிலெழுத்துல நீங்க சொல்லணும், இரண்டாவது வந்து நெடிலெழுத்தா இருக்கணும். தாய்க்கு பின் வகுப்பு நிலை, இது நெடிலுக்கு வந்துட்டது. தரம் நெடிலுக்கு வந்துட்டது. வகுப்பு நிலை தரம். அதே மாதிரி அடுத்த கேள்வி, உறுப்புகளில் ஒன்று, அருஞ்சுவைகளில் ஒன்று. இதுவும் அதான் குறிலாய் நெடிலாயும் பெற வேணும்.
2: உறுப்புகளில் ஒன்று,
1: அறுசுவைகளில் ஒன்று. நன்றி வணக்கம். அடுத்ததாக அவரது தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. அடுத்ததாக வந்திருப்பவரை, வைவர் ஊடக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: மாலை வணக்கம் திரு தேவந்தி ஜான்டேசன்.
1: இனிய மாலை வணக்கம். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
3: என்னத்தை
1: சொல்லுறீங்க?
3: எரிகோ பலஸ்தீனத்துல
1: பனியுகத்துக்கு பிறகு வந்த கற்கால புரட்சியின் பின் அதுக்கு பிறகு வந்த மனிதர்கள் வந்து அவை வந்து ஒரு ஆன்மீகம் அல்லது வழிபாடு செய்வதற்காக, ஒரு பொதுவாக எல்லாரும் கூடி ஒரு இடத்தை சந்திப்பதற்காக ஒரு வழிபாட்டு இடமாக ஒரு இடம் கட்டி இருந்தார்கள். அது வந்து எங்கே அதுக்கு எந்த இடத்துல வந்து கட்டி இருந்தார்கள்? துருக்கியில தான். அந்த இடத்தை பேரை சொல்லுங்க பாப்பா.
3: அனடோலியா
1: இல்ல, நீங்க துருக்கி தான். முதலாக அந்த வழிபாட்டுக்காகவும் ஒன்று கூடலுக்காகவும் கண்டு கட்டப்பட்ட இடம் இங்கிலீஷ்ல சொல்லிக்கல GOBELT கோபிலிக் தேவே தேவே பசை அத வந்து இந்த ஆயுதங்களையும் மரக்குச்சிகளையும் இணைக்கிறதுக்காக இந்த பனியுக காலத்துல அது எப்படி வந்து அந்த பசைய உருவாக்கினார்கள் அதை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த பசைய வந்து எப்படி உருவாக்கினார்கள் இந்த அவையின் மர குச்சிகளையும் ஆயுதங்களையும் இணைப்பதற்காக அவர்கள் வந்து என்ன எந்த வகையில வந்து அந்த பசைய உருவாக்கினார்கள் என்று உங்கள்ட்ட கேட்டுக்கொண்டு நான் வந்து அடுத்ததா வந்து உங்கள்ட்ட கேட்க போறேன்னு சொல்லி சொன்னா என்ன கேள்வி என்று சொல்லி சொன்னா இப்ப ஒத்த ஓசையில முடியும் சொல்ல இருக்கணும் சரியா? இப்ப முதலாவது எழுத்து மட்டும் மாறிக்கொண்டு போகும் இந்த ஒத்தோசையில. கோமாளிகள் செய்வது முதலாவது கேக்குறன், அடுத்தது கேக்குறன் வழக்கம். வழக்கம் இப்ப இப்படி இது வழக்கம்ன்றதுக்கு சொல்லப்படும்.
3: கோமாளிகள் செய்வது,
1: ஓ கோமாளிகள் என்ன செய்வார்கள்? வழக்கமா வாராக்கள் எப்படி சொல்லுவோம் வழக்கமா இப்ப டெய்லி தினமும் பாராக்கள இப்ப கோமாளிகள் என்ன செய்வார்கள் என்ன காட்டுவார்கள்?
3: வித்தை.
1: இல்ல அதை விட இன்னொரு சொல்லு.
3: வித்தைக்கு
1: இன்னொரு சொல்லு. இப்ப வித்தை என்றதுக்கு வந்து நான் அடுத்த கேள்விக்கு அந்த அந்த அந்த அந்த இது வந்து வராது. வழக்கமா வழக்கம் என்பதுக்கு, ஓ வித்தை என்றதுக்கு முதலாவது எடுத்ததை நீங்க இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க அடுத்தது நான் முதலாவதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். கோமாளிகள் செய்வது வந்து வேடிக்கை.
3: வேடிக்கை
1: அப்ப வழக்கம் வேடிக்கை. மற்றது வந்து தம்பிக்கு மூத்தவன். முதலாவது கேள்வி தலையற்றது. அடுத்தது வந்து பொருட்கள். அடுத்தது வந்து விசாலம் என்று சொல்லுவது. அது அடுத்த கேள்வி வந்து எல்லாம் என்பது. இப்ப எல்லாம் ஒட்டுமொத்தமா என்று சொல்றதும் விசாலம். விசாலம் என்றா விசாலம்,
3: அகலம்.
1: ஓ விசாலம் அகலம். அப்ப எல்லாம் என்றா சரி சொல்லுறீங்க. முதலாவது எழுத்த மட்டும் மாத்தலாம், நீங்க சொல்லுறீங்க. அதாவது அந்த பசைய வந்து எப்படி உருவாக்கினார்கள் என்றதை கண்டுபிடித்துக் கொண்டு வர
3: வேணும்.
1: சந்தித்துக் கொள்வோம், கண்டுபிடித்துக் கொண்டு வாங்க. ஓகே, நன்றி, வணக்கம். ஓகே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. இந்த சிறு சிக்கல் இருக்கிறது 0951 48 47 71 தொலைபேசி தற்காலிகமாக வேலை செய்யவில்லை. நீங்கள் வந்து வைபர் ஊடாகவும் தொலைபேசி மூலமும் தான் நீங்கள் இணைந்து கொள்ள முடியும். உங்களது தொடர்புகளை வைபர் தொலைபேசி ஊடாகவும் 0148 38 15 40 ஊடாகவும் இணைந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு கலையக நேரம் சரியாக 7:27.
1: அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0951 51 15 82 3 அல்லது 0669 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிஸ் லாட்சப்பலில் ஷரிமஹால்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழோலி. டிஆர்டி தமிழோலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி கலந்து சிறப்பிப்பதற்கு 0148 38 15 40 என்ற தொலைபேசியும் பைபர் இலக்க தொலைபேசியும் தான் வேலை செய்கிறது. 0951 48 47 71 தொலைபேசி இலக்கம் தற்காலிகமாக வேலை செய்யவில்லை. அதனால் இந்த இரு தொலைபேசி இலக்கங்களிலும் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு அந்த வகையில் பைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு. என்ன
0: ஒருத்தர் ஒரு தொலைபேசியில வந்துச்சு, இது வந்தா பிறகு
2: இணைப்பு
0: துண்டிக்கப்பட்டது, அதுக்கு பிறகு வரவில்லை. இதுலதான்
2: பைபர்லதான் விட்டு பார்த்த நீங்க விளம்பரம் போட்டபடியது
0: வர இல்லையா என்னன்னு தெரியல. பாப்பம் சில நேரம் இது முடிகிற நேரத்துக்கு தான் எது மாறி மாறி வரையினமோ தெரியல. ஏன் அந்த 0509 அடிக்கணும், ஆனா 0509 வேலை செய்யலையே, ஆனா அதுக்குத்தான் அடிக்கிறார்கள் நடுக தொடர்ந்து அடிக்கிறார்கள், ஆனா அது வேலை செய்யல. ஓகே, நீங்க அந்த இதை கண்டுபிடிச்சீங்களோ அந்த பசைய,
2: அது வந்து இந்த பிச் மரப்பட்டுல இருந்து ஹேர்லயும் மற்றது விலங்குகள் பிசின் மற்ற மரத்தின் சாம்பல் அதுல ஒண்ணு
0: தேன் மெழுகு அதை வந்து அதையும் வந்து அந்த அந்த பிரிட்ஜ் மரத்தின் பட்டைய வந்து நெருப்புல வந்து சுடும் போது அந்த கருப்பு நிற தேர் மாதிரி அப்படியே வடிஞ்சு வருமா, அப்படி அந்த தேர் மாதிரி வடிஞ்சு வரையக்குல அதுல வந்து தேன் மெழுகையும் போட்டு கலந்து அதாவது அந்த பச மாதிரி உருவாக்கினார்களாம்.
2: அந்த 300-400 டிகிரியில வெப்பநிலைய கூட்டுறவையா?
0: ஓ, அதான் அப்படி கூட்டிக்கலாம். அது வந்து பசை அந்த அந்த பசை வந்து வந்துதான். அடுத்தது வந்து நான் இப்ப இன்னும் கேக்குறேன் என்று சொல்லி சொன்னா, இது வந்து அந்த கொஞ்சம் என்னன்னு சொல்லி சொன்னா, இது இப்ப நான் கேக்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, 20 அதாவது சங்கல் சங்கம் அரபிய காலத்துக்கு முற்பட்ட காலத்துல வந்து ஒரு அந்த காலத்துல அந்த காலத்தோட ஒரு மனித இனம் வந்து அழிந்து போயிட்டுதான். அந்த மனித இனத்தின் பேர் என்னன்னு கேக்குறேன். இந்த பனியுக காலத்துல வந்து பனியுக காலத்துல இருந்த காலத்துல வந்து அந்த வாழ்ந்த மனித இனம் வந்து முட்டாக அழிந்து விட்டது. அதுல வந்து கொஞ்சம் தப்பின இனம் வந்து அடுத்த கற்கால புரட்சி இனத்தோட சேர்ந்ததாம். ஆனா அந்த ஒரு மனித இனம் வந்து முட்டாக அழிந்து விட்டது. அந்த மனித இனத்தின் பேர் என்னன்னு நான் கேக்குறேன், அதை கொஞ்சம் தேடி பாருங்க. அடுத்ததா வந்து நான் திருப்பி வந்து அதே மாதிரி உங்கள்ட்ட திருப்பி கேக்குறேன், திருமால் வைகுந்தம் அது முதல் இது. அடுத்தது வந்து எடை என்றால் எடை வைகுந்தம் எடை என்றால் எப்படி சொல்லலாம்? இதே குரல் நடில் தான்
2: அடுத்ததான்
0: கை விரல்களில் இருப்பது இது முதலாவது குரல், அடுத்தது நடில. கை விரலில் இருப்பது, மற்றது புற்றுக்குள் இருப்பது. கடவுளிடம் கேட்பது, கடவுளிடம் கேட்போம். ஏழு நாட்கள் கொண்டது. ஓகே, அப்ப இதுல வந்து இதுல இந்த திருமால் வைகுந்தமும்
2: மற்றது
0: ஓகே. நன்றி, நன்றி, வணக்கம். சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தவணோடு விளையாடு என்று தொலைபேசி சிக்கல் காரணமாக ஒரு தொலைபேசி வேலை செய்யவில்லை. 01 48 32 15 40 இலக்கம் வேலை செய்கிறது. அந்த தொலைபேசி இலக்கத்தோடையும் பைபர் ஊடாகவும் தொடர்பு கொள்ளலாம். அந்த வகையில் பைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். திருநாந்தியம் தியானடை சொன்ன.
0: ஓ, நீங்க ஒருக்கா அடுத்த முறை அந்த மெட்ட டெலிபோனுக்கு ஒருக்கா அடிச்சு பாருங்க ஒருக்கா. அந்த 01 40 அந்த நம்பருக்கு ஒருக்கா அடிச்சு பாருங்க. அது இப்ப நீங்க கெடுங்க, பிரச்சனை இல்ல, கதையுங்க. அதுக்கு வருகுதாண்ட ஒருக்கா முயற்சி செய்து பாருங்க.
1: மரவண தொடர்பு சொல்றேன் சொல்றீங்களா?
0: இப்ப அதுக்கு வரையினமா? ஓகே, என்னத்தை கேட்டீங்க? என்ன இதுக்கு மரவண தொடக்க இதன்னு சொல்லுறீங்க? ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள். அந்த பேர்
1: என்ன?
0: நல்ல ஒரு பேர் ஒண்ணு, அது ஆங்கில பேர் தான். அந்த பேரை வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்ததா வந்து நான் வந்து இப்ப உங்கள்ட்ட பாருங்க, அந்த இது வந்து எங்களுக்கு தெரியாது தானே இவ்வளவு காலமும்.
1: கோமோ அறிவியல் பேர்ல கோமோ இல்ல கோமோ தான், கோமோ
0: குளிர்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த இனம் அப்படியே அழிந்து விட்டதா? அடுத்த கேள்வி அதே கேள்வியை கேக்குறேன். அந்த அந்த அக்காலத்துல வாழ்ந்த மனிதர்கள மூளை இன்றைய மனிதர்களின் மூளைய விட பெரிது, அது ஏன்? அக்காலத்து அந்த பெரியோ காலத்துல வாழ்ந்த மனிதர்களின் மூளை இன்று எங்கண்ட மூளைய விட பெரிதாக இருந்ததாம், அது ஏன்? அது அப்படியே இருக்கட்டும், அதை நீங்க தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க, அது தேடணும். ஓகே, நான் வந்து இப்ப உங்கள்ட்ட கேக்குறேன் என்று சொல்லி சொன்னா, நீங்க வந்து ஒரு எழுத்தை நீக்கி, சாரி, ஒரு எழுத்தை சேர்த்து நீங்கள் ஒரு புது சொல்லு கண்டுபிடிக்க வேணும். இப்ப நான் சங்கு என்று சொல்றேன், அதுக்கு நீங்க ஒரு எழுத்தை சேர்த்து இன்னும் ஒரு புது சொல்ல கண்டுபிடிங்க. ஒரு எழுத்தை சேர்க்கணும், இதுல இருந்து நீங்க புதுசா இன்னொரு எழுத்தை போடணும். அதுல
1: படங்கு.
0: ஓ, படங்கு. இன்னொன்று சொல்லுங்க பாபம். நோ, படங்கு வராது. என்னன்னா நீங்க ஒரு எழுத்து மட்டும்தான் சேர்க்கணும்.
1: ஓ, பங்கு தந்திருக்கீங்க.
0: இல்ல, சங்கு. சங்கு தான் தந்தேன் நான்.
1: சங்கு அதந்தேன்.
0: ஓ, சங்கு. ஆ, சங்கு. இல்ல இல்ல, சங்கு.
1: படங்கு.
0: சடங்கு. சடங்கு. சடங்கு. மற்றது கரு.
1: கருவோ?
0: ஓ, ஒரு எழுத்தை சேருங்க.
1: கானரூனாவோ?
0: ஓ, கானரூனா. கரு. ஒரு எழுத்தை சேருங்க. கருதானே இருக்குது, கருவுக்கு முன்னால ஒரு எழுத்து சேரீங்க. ஆனாவை செய்தா என்னண்டு வரும்? அகரு. அகரு என்றும் சொல்லலாம். அகருதல் அகருதல் என்றும் சொல்லலாம். அகரு. அதை விட இன்னும் இன்னொரு எழுத்தை சேர்த்தா
1: இன்னொரு
0: இன்னொன்று சொல்லுங்க பாப்பம்.
1: அருவி.
0: அருவி. அருவி வராது. என்னண்டு
1: வரும்?
0: அருவி. நீங்க வந்து கானா ரூனா நான் தந்தேன்னா நீங்க ஒரு எழுத்தை தான் சேர்க்கணும். அப்ப நீங்க கருவி. சரி, வீணாவை போட்டீங்கன்னா கருவி, மீனாவை போட்டீங்களா கருமி, மையன்னா போட்டீங்களா கருமை. ஓகே, நீங்கள் இப்ப எனக்கு வந்து இந்த இதை கண்டுபிடிச்சு கொண்டு வர வேணும். இந்த ஏன் இந்த மூளை வந்து பெரிதாக இருக்கிறதுன்றதை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். நன்றி, நன்றி. மீண்டும் சந்தித்து மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி. அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்ளுகிறேன். வணக்கம்.
2: தொடர்புடுக்கிட்டாகுது
0: இங்க இருந்து எடுக்கல, தெரியல பாப்பமா. நீங்க அதை கண்டுபிடிச்சீங்களா? ஒரு சொல்ல சேர்க்கணும் நீங்களா? இமை, இமைக்குல ஒரு சொல்ல சேருங்க.
1: இமைக்குல ஒரு சொல்ல சேர்த்தா என்ன வரும்?
0: ஒரு சொல்ல சேருங்க.
1: இளமை.
0: இளமை. இன்னொன்று
1: இளமை, வேற என்னத்தை சேர்க்கிறது? வேற இல்ல.
0: இனிமை.
1: இனிமையா?
0: மேடம் தினம்.
1: லேட்டா
0: வர்றதுக்கு
1: மருதம்.
0: டூனாவ சேத்தீங்களா? மருதம். அந்த வைவர் காக்கள் வரையில அதால திருப்பி உங்கள்கிட்ட கேக்குறேன்.
1: அடுத்தது
0: சனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. கலியாக நேரம் சரியாக 7:41. அந்த வகையில் வைவர் ஊடாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் ஜியானடி.
0: வணக்கம். சொல்லுங்க.
2: நீங்க கேட்ட விளக்கம் அந்த ஏன் மூளை பெருசா இருக்குன்னு அந்த குளிர்பிரதேசங்கள்ல உயர் அட்சரேகை சூரியனு கிட்ட ஒளி வந்த வழியாலண்டா?
0: இல்ல அப்படி என்ன இல்ல. என்னன்னு சொல்லிட்டோம்னா அந்த முந்தியாம வந்து அந்த தப்பி பிழைக்கிறதுக்காக அந்த காட்டில் வந்து வந்தவை தப்பி பிழைக்கிறதுக்காக அந்த நினைவாற்றல், மற்ற திசை அறியும் திறன், ஆபத்துக்களை கணிக்கும் திறன், எல்லாத்தையும் வந்து தனி மனிதனா ஒரு ஆள் தான் செய்ய வேண்டி இருந்தது. அப்ப அவைக்கு வந்து அப்ப வந்து பெரிய மூளையா இருந்ததாம். பிறகு பிறகு அந்த மனித சமுதாயம் மனிதன் வந்து தனியொருவனா இருந்து அவன் வந்து கூட்டா வந்து சமுதாயமாக மாற தொடங்கினான். பிறகு அந்த அறிவு வந்து பகிர்ந்து கொள்ளப்பட்டதாம். அந்த அறிவு பகிர்ந்து கொள்ள கொள்ள அந்த மூளைன்ற அளவு சிறுத்து கொண்டு வந்துட்டுதான். தனியா தான் ஒவ்வொரு ஆபத்துகளையும் கணிக்கிற திறன் வந்து தான் தனியா தான். அதுக்கு பிறகு வந்து மனிதன் இந்த சமுதாயமா சேர்ந்து ஒரு கூட்டமா வாழ்ந்து ஒரு ஒரு தங்களுக்கு ஒரு ஒரு உறவுகளை தேடிக்கொண்டதுக்கு பிறகு அந்த அறிவு வந்து பகிர்ந்து கொள்ளப்பட்டதாம். அந்த அறிவு பகிர்ந்து கொள்ள படையக்களை வந்து மனிதன்ட மூளைன்ற சுமை வந்து குறைஞ்சதாம். மனிதன்ட மூளைன்ற சுமை குறையக்களை மனிதன்ட மூளைன்ற அளவும் சுருங்கிட்டுதான்.
2: வித்தியாசமா
0: இருந்துச்சு. அப்ப அதான் நான் அதை எடுத்து வந்தேன். அந்த இன்னைக்கு வந்து நல்ல இதுகள் எடுத்துக்கொண்டு வந்து இன்னைக்கு இந்த தொலைபேசி பிரச்சனையால வந்து அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் சுவாரஸ்யமா போகுது. ரெண்டு பேர் வந்தாலும் சுவாரஸ்யம் தான், ஆனா கொஞ்சம் ஏன் அது அந்த தொலைபேசியில வரையினம் இல்லைன்னு அதுதான் தெரியவில்லை. மற்றது நான் வந்து கேக்குறேன் வந்து ஓ நான் வந்து கேக்குறேன் சொன்னா விளங்கையில காசோ தெரியவில்லை. அந்த இலக்கத்துக்கு மாறி மாறி அடிக்கிறார்களே தவிர இந்த இலக்கத்துக்கு வருகிறார்கள் இல்லை, தெரியவில்லை. நான் கேக்குறேன் அடுத்ததான் கேக்குறேன் சொன்னா சக்கரம் கண்டுபிடிப்பதற்கு முதல் மனிதர்கள் பெரிய பிரமாண்டமான கற்களையும் சுமைகளையும் எப்படி நகர்த்தினார்கள்? சக்கரம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு மனிதர்கள் பிரமாண்டமான கற்களையும் சுமைகளையும் எப்படி நகர்த்தினார்கள் அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டு வர வேணும். இப்ப நான் வந்து இங்கால வந்து நான் உங்கள்ட்ட கேக்குறேன் என்று சொல்லி சொன்னா ஒரு சொல்லே சேர்க்கணும். ஓகே, நான் இருக்குது நாகன். மற்றது வந்து அடுத்த சொல்லு வந்து நடி, நானா டீனா. அதுக்கு ஒரு எழுத்தை சேர்த்து என்ன வரும்?
2: நடிகை.
0: நடிகை. ஓகே, நீங்க இனி அந்த இதுக்கு ஒருக்கா கலந்து எனக்கு ஒருக்கா கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. அந்த என்ன சக்கரம் கண்டுபிடிப்பதற்கு முன்னும் மனிதர்கள் பிரமாணமான கற்களையும் சுமைகளையும் எப்படி நகர்த்தினார்கள் என்று கண்டுபிடிச்சிட்டு வாங்க. சரி, நன்றி நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. கலையக நேரம் சரியாக 7:46. அந்த வகையில் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருப்பதை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் ராஜினி.
0: நான் நலமாக இருக்கிறேன். எங்க போனீங்க இவ்வளவு நேரம்? இந்த தொலைவில்
3: கொஞ்சம் பாட்டு போகுதான்னு சாப்பாடு செய்து போட்டு இப்ப பாப்பா ஜெயானுஷன்
0: கிடைச்சோம். நாம வந்து இப்ப நாம வந்து உங்கள்ட்ட கேக்குறேன் என்னன்னு சொல்லிட்டுனா ஒரு ரெண்டு ஒரு நான் ஒரு இது தார ஒரு சொல்லு தருவேன், அதை நீங்கள் ஒரு சொல்ல சேர்த்து ஒரு புது சொல்லு கண்டுபிடிக்கணும். பானை நையண்ணா, மூன்று சுழி நையண்ணா, பனை பானா நையண்ணா பனை. நீங்க ஒரு சொல்லு ஒரு எழுத்தை சேர்த்து ஒரு சொல்லு
3: கண்டுபிடிக்கணும்.
0: ஓ எங்க இருக்கலாம் நீங்க?
3: பண்ணை.
0: பண்ணை. அடுத்தது மாலை. மாலையில ஒரு சொல்ல சேர்த்து ஒரு சொல்ல சேருங்க பாப்பா. நடுவுக்குள்ள சேர்க்கலாம், முன்னுக்கு சேர்க்கலாம். இது இந்த பாம்பு லையண்ணா. சரி நீங்க சொல்ல சொல்லுங்க. நடுவில் மாவெண்ணாக்கு நடுவில் ஒரு ஒரு எழுத்த போட்டீங்களா கண்டுபிடிக்கலாம். அவரது தொடர் உங்களுக்கு வேறு
3: என்னோட
0: நீங்க வீணாவை சேர்த்தீங்களா மாவிலை, பூமாலை. சரி, போர் இதுக்கு போர்வை. பாவை. அடுத்தது
3: பார்வை.
0: ஓகே, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டு நான் என்னன்னு சொல்லி சொன்னா சக்கரம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு மனிதர்கள் பிரமாண்டமான கற்களையும் சுமைகளையும் எப்படி நகர்த்தினார்கள் அதை நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வர வேணும். சக்கரம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு மனிதர்கள் பிரமாண்டமான கற்களையும் சுமைகளையும் எப்படி நகர்த்தினார்கள்? அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் சகோதரி, ஜெர்மனிலிருந்து உதயன் பேசுகிறேன்.
0: வணக்கம், உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். முதல் முதலாக வந்திருக்கிறீங்கள் எனது நிகழ்ச்சிக்கு என்று.
4: உண்மையான
0: விளக்கம் எப்படி என்று சொல்லி சொன்னா, அந்த உருண்டையான மரக்கட்டைகளை நிலத்திலே அடுக்கடுக்க அடுக்கி போட்டு அதன் மீது சுமை, அதான் அந்த நெம்புகோளும் அந்த அந்த ஒரு முறை தான், அந்த நெம்புகோள் முறையும் அதை வச்சு தள்ளி கொண்டு போன பிறகு இந்த இதுன்ற விளைவு தானா இந்த சக்கரம் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவினதான். ஓகே, அடுத்தது வந்து நான் கேட்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, அடுத்த கேள்வி வந்து 2007 அதிகாரபூர்வமான நாணயம் வந்து அது வந்து அச்சடிக்கப்பட்டதா, முதலாவது அது வந்து எந்த உலோகத்தின் கலவையா கண்டுபிடிக்கப்பட்டது, எங்கே எங்கே வந்து அது அறிமுகப்படுத்தப்பட்டது, எந்த நாட்டிலே அறிமுகப்படுத்தப்பட்டது, முதல்ல வந்து உலகின் முதல் அதிகாரபூர்வமான நாணயம் ஃபர்ஸ்ட் ஆபிஷியல் காயின் அச்சடிக்கப்பட்டது, அது எந்த உலோகத்தின் கலவை, அது அப்படியே இருக்கட்டும். நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கிறேன் அப்படி என்று சொல்லி சொன்னா, அடுத்த வந்து வந்து நீங்கள் இன்னைக்கு இப்போ நான் வந்து கேட்குறேன் என்னென்னு சொல்லி நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் வாவன் நாவில் பதில் தொடங்கணும். ஓகே, ஆகாயம்
4: வானம்.
0: ஓகே, முக்கனிகளில் ஒன்று.
4: கனிகளில் ஒன்று வாவன் நாவில் தொடங்கணும். வாழைப்பழம்.
0: ஓகே, வாழை. ராமாயணம் என்றால் நினைவுக்கு வருவது
4: வால்மீகி.
0: வால்மீகி. ஓகே, காற்று.
4: வாயு.
0: வாயு. இது உள்ள பிள்ளை பிழைக்கும்.
4: வாய்.
0: வாயுள்ள பிள்ளை. ஓகே, நீங்க இதுக்கு இதுக்கு அந்த காயின்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டதை தேடி கண்டுபிடித்து போட்டு மனு முனைந்து கொள்ளுங்கள். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மனு சந்தித்துக் கொள்வோம்.
4: நன்றி சகோதரி.
0: நன்றி. நன்றி. வணக்கம். அடுத்ததா கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம் திரு.
0: வணக்கம். எதுக்கு கண்டுபிடிச்சீங்க?
5: மாலை கட்டிங்க தானே.
0: ஓமாம்.
5: அதுக்கு காமாலையும் வரும்ல.
0: காமாலையும் வரும்.
5: தனத்துக்கு ஆசனம் வசனம்.
0: ஆசனம் வசனம்.
5: ஓகே,
0: இப்ப நான் வந்து உங்கள்ட்ட கேக்குறேன். நான் கேக்குறதுக்கு நீங்க வந்து பானாவில கேக்குறது எல்லாத்துக்கும் பானாவில தான் விட தொடங்கணும்.
5: அருகில் பக்கம்
0: சொந்தம்
5: பந்தம்.
0: ஓகே, தலையில் கட்டும் துணி ஆலயத்தில்
5: என்ன சொல்றது
0: பானாவில தொடங்கி முன்னால முடியணும்.
5: பரிகாசம்.
0: சதிராட்டம்.
5: சதிராட்டம் அது தெரியல.
0: ரூபாய்.
5: ரூபாய் என்ன?
0: ரூபாய். ரூபாய் காசு.
5: பணம்.
0: பணம். பரபரப்பு.
5: பரபரப்பு என்னது
0: பானாவில தொடங்கி மன்னாவில முடியணும்
5: பரபரப்பு இல்ல பம்பல் வராது.
0: இப்ப நீங்க இதுல மூன்றுக்கு கண்டுபிடிக்க இல்ல, தலையில் கட்டுவது,
5: தலையில் கட்டுவது,
0: சதிராட்டம், பரபரப்பு, இத மூன்றையும் கண்டுபிடித்துக் கொண்டு வாங்க.
5: சரியா?
0: ஓகே, நன்றி நன்றி, முன்ன சந்தித்துக் கொள்வோம். ஓகே நன்றி. அடுத்ததாக வைவர் ஊடாக வந்திருப்பதை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் ஜெயநடேசன். இதை என்னத்துக்கு அந்த இதுக்கு கண்டுபிடிச்சீங்களா?
6: 2100 ஆண்டுகளுக்கு அந்த இதை கண்டுபிடிச்சேன் சொன்னா, அது விலங்குகள் என்ற இதற்கு துருக்கியில கண்டுபிடிச்சவையா?
0: ஓ, துருக்கியில கண்டுபிடிச்சவ. ஓகே, அது சரி. அது எந்த விலங்கின்ட, எந்த விலங்கின்ட முத்திரை?
6: அந்த என்ன, எந்த எந்த
0: தங்கமும் வெள்ளியும் தான். அந்த அந்த வெள்ளி, அதுக்கு அதுக்கு அந்த அதுக்கு ட்ரெண்ட், அதுக்கு பேர் வந்து எலக்ட்ரும். எலக்ட்ரும் எலக்ட்ரமும் தங்கமும் வெள்ளியும் கலந்த கலவை தான் அந்த முத்திரை வந்து சிங்க முத்திரையாம்.
6: ஆமா ஆமா,
0: சிங்க முத்திரை கலந்துதான் அந்த இது வந்து அந்த முதலாவது நாணயம் வந்து வெளியிடப்பட்டது.
6: ஆமா,
0: உலம் ஃபர்ஸ்ட் ஆபிஷியல் காயின் அது வந்து கண்டுபிடிக்க. அடுத்தது வந்து இந்த ஒரு கேள்வி வந்து நல்ல ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. என்னன்னு சொல்லி
6: குறைவா வருது,
0: விளங்கல
6: குறைவா வருது உங்களோட சத்தம்.
0: எனது சத்தம் நான் வடிவத்தம் கூட்டித்தான் வச்சிருக்கிறேன். பாரசீக பேரரசர் முதலாவது டேரியஸ் வந்து அவர் தான் இந்த முதல் ரோயல் ரூட் என்று சொல்லி தபால் பாதையை வந்து உருவாக்கினவர். சரியோ?
6: தபால்
0: தபால் ரூட், அந்த ரோயல் ரோயல் ரோட் அண்டு ரோயல் ரோட்டை அமைத்து அந்த 2500 கிலோமீட்டர் தூரத்துக்கு 2500 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோயல் ரோட் அண்டு ஒரு அந்த தபாலுக்காக அந்த பாதையை அமைச்சவர். சரியோ? நான் கேட்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த தூதர்கள் இந்த தூதர்கள் வந்து எப்படி இந்த தகவலை, இந்த 2500 கிலோமீட்டருக்கு உள்ப அந்த அந்த தூர ரோயல் ரோட் அமைந்த அந்த பாதையில வந்து இந்த தூதர்கள் வந்து எப்படி தகவல்களை கொண்டு சேர்த்தனர், அது வந்து நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் வந்து அது அப்படியே இருக்கட்டும். அதை நீங்க கண்டுபிடிங்க, நான் வந்து திருப்பி வந்து கேட்கிறேன் என்று சொல்லி சொன்னா உங்கள்ட்டயே திருப்பி கேட்கிறேன், திருப்பி அடுத்த கேள்வி கேட்கிறேன். பேசும் பறவை, அந்த நான் வந்து கேட்கிற வந்து ஒரு எல்லாம் பறவைய, எல்லா பறவை பறவைய பற்றி கேட்கிறேன். பேசும் பறவைகள்
6: இன்னொன்று மற்றது காகம்,
0: காகம் பேச மைனா,
6: மைனா மைனா மைனா.
0: ஓ, வீட்டில் வளர்க்கும் பறவை பயன் உள்ளது,
6: வளர்க்கிறதா?
0: மற்றது அடுத்த கேள்வி, வீட்டில் வளர்க்கும் பறவை பயன் உள்ளது, பயனுள்ள வீட்டில் வளர்க்கும் பறவை,
6: கோழி.
0: ஓகே, வேகமாக ஓடும் பறவை,
6: வேகமாக ஓடும் பறவை தீக்கோழி,
0: தீக்கோழி. சிறகு இல்லாத பறவை,
6: கிவி,
0: கிவி. பறக்க முடியாத பறவை,
6: அதுவும் கிவி தான்,
0: இல்ல பென்குயின், பென்குயினும் பறக்காதான்,
6: பென்குயின்.
0: ஓ, பென்குயின். நீங்க எனக்கு வந்து இந்த தூதர்கள் வந்து
6: சிறகு இல்ல,
0: ஓ சிறகு இல்ல, ஆனா அது வந்து அதுவும் பறவையினம் பறக்காது,
7: வணக்கம்
0: தேவி, நலமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு எல்லாம் எல்லாம் சொதப்பெல்லாம் போய் கொண்டிருக்குது. அந்த தொலைபேசி வந்து ஒரு தொலைபேசி வேலை
7: செய்யவில்லை,
0: அது வந்து எனக்கு மற்ற தொலைபேசிக்கு அடிப்பது வந்து இதுல வந்து விழுகுது, ஆனா அது எனக்கு எடுக்கல. அது
7: நீங்க
0: இப்ப என்னத்துக்கு கண்டுபிடிச்சிருக்க, இத கண்டுபிடிச்ச நீங்களும்
7: சினாரா அந்த முந்தின ஆபீசல்
0: என்ன எதற்கு சொல்றீங்க? விலங்கையில நீங்க சொல்றது. ஹலோ, நீங்க சொல்லுறது விலங்கையில எனக்கு என்ன எதுக்கு தினாரீங்க? அந்த முதல் அதிகாரபூர்வமான நாணயம் வந்து அச்சிடப்பட்டது. சரி, அது வந்து எலக்ட்ரம் அதுக்கு அந்த அது வந்து தங்கமும் வெள்ளியும் கலந்த ஒரு கலவை. உலகில வந்து முதன் முதலாக அதிகாரபூர்வமாக வெளிக்கிற அச்சிடப்பட்ட நாணயம் வந்து அதுதான் எலக்ட்ரம். வந்து தங்கமும் வெள்ளியும் கலந்த சிங்கத்தின் முத்திரை பதித்த உலகில் முதல் நாணயம். அடுத்ததான் நான் வந்து கேட்டேன் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த பாரசீக பேரரசர் வந்த முதலாம் டேரியஸ் வந்து அவர் வந்து 2500 கிலோமீட்டர் தீரத்துக்கு முதல் முதலாக ரோயல் ரோட் அந்த பாதையை அமைத்து அது வந்து அந்த தபால்களை வந்து கொண்டு செல்வதற்கு வந்து அந்த பாதையை அமைத்தவர். அதை வந்து அந்த தூதர்கள் வந்து எப்படி அந்த தகவல்களை கொண்டு சேர்த்தார்கள் என்று சொல்லித்தான் நான் அதை கேட்கிறேன். அதுக்கு நல்ல சுவாரஸ்யமான ஒரு தகவல் ஒன்று இருக்குது. நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு தகவல் நான் வைத்திருக்கிறேன், அதை தான் கேட்கிறேன். தபால் சேவைய வந்து ஒரு புதுவிதமாக வந்து அந்த தபால் சேவையை மிக இலகுவாக்கினவர். அது என்னன்றுதான் நான் கேட்கிறேன். அது எப்படி உரு எப்படி அந்த தபால் சேவை இடம் பெற்றதுன்றதை தான் நான்
7: கேட்கிறேன்.
0: நான் அதுக்குரிய
7: அது புரங்க
0: ரோயல் ரோட்டன்னு அரச வீதி தூதுவர்கள் வந்து தகவல்களை பரிமாறினவர். நான் கேக்குறேன் என்ன சொல்லி சொன்னா, அந்த அது வந்து இப்படி அந்த ரிலே ரேஸ் மூலம்தான் அந்த இப்ப நான் அதே ஒரு சின்ன ஒரு தகவலை உங்களுக்கு முதல் குறிப்பு இது உதவிக்கு தாரன். அந்த முதலாம் டேரியஸ் வந்து அவர் வந்து அந்த 2500 கிலோமீட்டர் தூரத்துக்கு உலகிலே முதல் ரோயல் ரோட்டண்ட பாதையை அமைத்து ரிலே ரேஸ் ரிலே ரேஸ் போலதான் அந்த தூதர்களை தகவலுக்கு பயன்படுத்தினார். அது இன்னும் எப்படி அந்த அது முழு விவரத்தை நான்
7: கேட்டேன்.
0: போனது என்றது ஓகே, நன்றி.
7: அந்த கணவாய் வழியா அந்த இதுகள் வழியா போனவையும்
0: இல்ல இல்ல, நான் இப்ப இது இப்ப இன்னொரு நாள் இதுல நிக்கிறார் அவை எடுத்துட்டு நான் அதுக்குரிய விளக்கத்தை நான் உங்களுக்கு வடிவத்தாரு கேளுங்க. சுவாரஸ்யமான தகவல் நீங்க நன்றி கலந்து சிறப்பித்தமைக்கு. அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
8: வணக்கம்
0: உதயன். வணக்கம் உதயன், சொல்லுங்க. நேரம் சொல்றேன். இந்த பாரசீக பேரரசர் வந்து முதலாம் டேரியஸ் வந்து அவர் வந்து சுமார் 2500 கிலோமீட்டர் தூரத்துக்கு உலகின் முதல் தபால் பாதை வந்து ரோயல் ரோட் அமைத்தாராம். அந்த அந்த ரோயல் ரோட்ல அமைத்துட்டு அந்த அந்த தபால் சேவைக்கு ரிலே ரேஸ் போலதான அந்த தூதர்களை பயன்படுத்தினாராம். அது எப்படி என்று சொல்லி சொன்னா, ஒரு குதிரை வீரன் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தானா அந்த கடிதங்களை கொண்டு போவாராம். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு கொண்டு போயிட்டு அங்க வந்து இன்னொரு குதிரை வீரன் தயாரா இருப்பாராம். அதான் அந்த ரிலே ரேஸ் அன்னைக்குலயே கொஞ்சம் யோசிச்சிருக்கோம். அந்த ரிலே ஓட்டம் தடி குடுத்து ஓடுறது, தடி குடுத்து ஓடுறது ரிலேன்றது, தடி குடுத்து ஓட ஓடுற ஓட்டத்தை தான் ரிலே ரேஸ்ன்றது. அப்ப அந்த ஒரு அடுத்த வீரன் என்ன செய்வாராம், அந்த அந்த தவாலை வேண்டிக் கொண்டு போவாராம். இப்படி வந்து 24 மணி நேரமும் குதிரை வீரர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்களாம். குறிப்பிட்ட குறிப்பிட்ட தூரத்துக்கு இன்னொரு இன்னொரு குதிரை வீரன் இருந்து கொண்டே இருப்பாராம். அப்படி மாறிக்கொண்டிருக்கிற சாதாரணமாக ஒரு மனிதர் வந்து 3 மாதமா கடக்க செல்ற பாதைய இந்த தபால் குதிரைகள் வந்து வெறும் 7 நாட்கள்ல கடந்து சாதனைய புரிந்தார்களாம். அப்படித்தான் அந்த முதல் அந்த ஒரு அந்த ஒரு கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து வரையில இந்த தபால் வந்து கடிதங்கள் வந்து வேகமாக வந்து பரிமாறப்பட்டதாம். இது ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமா இருந்தது தானே. இந்த ரோயல் ரோட்டை அமைத்து ரிலே ரேஸ் என்ற முறையில வந்து இந்த தகவல் கடிதங்கள் வந்து கொண்டு கொடுக்க, நான் இவ்வளானாலும் அதை இதை நான் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த ஒரு குதிரை வீரன் இன்னொரு குதிரை வீரன் கொடுத்து இந்த இன்னொரு குதிரை வீரன் அங்கால கொடுத்து கொண்டு வாரதுன்றதை வந்து நான் வந்து இவ்வளானாலும் அதை அறிந்து கொள்ளவில்லை. இப்போதுதான் நான் அறிந்து கொண்டேன். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம். மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள், இணைந்து சிறப்பியுங்கள் நிகழ்ச்சியை. ஓகே ஓகே, நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.

0: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിപ്പത് ടി ആർ ടി തമിഴൊലി ഇടം പെട്ടുകൊണ്ടിരിപ്പത് തമിഴോട് വിളിയാട് തമിഴോട് വിളിയാട് നിഗഴ്ചിയെ നിറവ് ചെയ്വതற்காக வந்திருக்கிற நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம்.
1: என்னட கேட்டதுக்கு நான் விட சொல்ல வந்தேன். மிச்சமெல்லாம் நீங்க சொல்லி.
0: ஓ நீங்க சொல்லுங்க. அந்த சதுராட்டம்.
1: சதுராட்டத்துக்கு வந்து சரதம்.
0: ஓகே.
1: தலைக்கட்டுக்கு பரிசம்.
0: ஓ பரிசம் பரிவட்டம்.
1: ஆ பரிவட்டம். பரபரப்புக்கு என்னது?
0: பரபரப்புக்கு பதட்டம்.
1: பதட்டமா?
0: ஏன் பதட்டமா இருக்கிறீங்களன்னு கேக்குறது தானே. பரபரப்பா இருக்கிறீங்கள் பதட்டம்.
1: அப்படியா?
0: நிறைக்குத்தானே வருகுது. நிலுவையிலே இருக்கு.
1: சந்திப்போம்.
0: ஓகே மீண்டும்.

0: ஆதாயத்துடன் தமிழோடு விளையாடும் நிகழ்ச்சி நிறைவே பெறுகிறது.
1: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@gmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ் 604 707 01 57 அல்லது 604 902 04 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. TRT தமிழொலியில் கலியாக நேரம் சரியாக 8:11 நிமிடங்கள். TRT தமிழொலியில் தொடர்ந்து வர இருப்பது

பாடின் நேரம். கவிதை பாடின் நேரத்துக்காக நீங்கள் படித்து சுவைத்த கவிதைகள், நீங்கள் எழுதிய கவிதைகள் என்ற வகையில் கவிஞர்களையும் கவிதாயினிகளையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்ள காத்திருக்கிறேன். இன்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் 0951 48 47 71 தொலைபேசி இலக்கம் தற்காலிகமாக வேலை செய்யவில்லை. அதற்கு பதிலாக நீங்கள் வைபர் ஊடாகவும், அடுத்தது 0951

0: சைபருண்டு 48 32 15 40 தொலைபேசி இலக்கம் ஊடாகவும் கலந்து சிறப்பிக்கலாம் என்று சொல்லி கூறிக்கொண்டு அந்த வகையில் கவிதை பாடுவதற்காக வந்திருக்கும் முதலாவது நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு, நான் யுவஜெனி குணராஜா கிடைக்கிறேன்.
0: வணக்கம் அம்மா, நலமாக இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமாக இருக்கிறீங்களா?
0: நல்ல நலமாக இருக்கிறேன். உங்கள் குடலை இந்த வாரமும் தொடர்ந்து மீண்டும் வந்து சந்தித்து கலைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது.
1: நன்றி. நீங்களும்
0: தொலைபேசி இலக்கத்துக்கே திருப்பி திருப்பி அடித்துக் கொண்டு
1: இருக்கிறார்கள்.
0: அது அந்த டெலிபோனுக்கு எடுக்க முடியதில்லை, ஆனா திருப்பி திருப்பி அதே டெலிபோனுக்கு தான் அந்த திருப்பி திருப்பி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தெரியவில்லை
1: என்ன கேட்டது. தெரியுது சொல்ல கேட்டது.
0: தொடங்கி காலையில இருந்து வேலை செய்யவில்லை.
1: காலையில இருந்து நச்சிந்தனை அப்படியே இருந்து வேலை செய்யலை. முழுதாய்
0: அதுதான். நீங்க நலமாக இருக்கிறீங்க தானே அம்மா?
1: நலமா இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு நான் படித்த கவிதை புத்தகத்தில இருந்து படித்த கவிதை தருகிறேன்.
0: என்ன கவிதை?
1: நல்லுறவு.
0: நல்லுறவு தாருங்கள்.
1: நன்றி. நாளும் கேட்கும் நல்லுறவு, அல்லும் பகலும் பாடுபடவே, கல்லும் கனியாக்கும் கூட்டுறவு. நாளும் கேட்கும் நல்லுறவு, அல்லும் பகலும் பாடுபடவே, கல்லும் கனியாக்கும் கூட்டுறவு. சொல்லும் செயலும் வல்லுறுதி, கொல்லும் கோளும் வாழுமே, தில்லுமுல்லாய் நல்லு வல்லூராகவே தொல்லையாக்கும் வெட்டுறவு. சொல்லும் செயலும் வல்லுறுதி, கொல்லும் கோளுமே, கொல்லும் கோளும் வாழுமே, தில்லுமுல்லாய் வல்லூராகவே தொல்லையாக்கும் வெட்டுறவு. வல்லவனுக்கு புல்லுமாயுதமே, இல்லாதவனுக்கு சொல்காயுதம். பொல்லாதவன் நம்பிக்கையும், இல்லாதவனின் பெருமூச்சுமே, கல்லாதவனில் ஊறும் கண்ணூறு. வல்லவனுக்கு புல்லாயுதமே, இல்லாதவனுக்கு சொல் காயுதம். பொல்லாதவன் நம்பிக்கையும், இல்லாதவனின் பெருமூச்சுமே, கல்லாதவனில் ஊறும் கண்ணூறு. ஆறிடவே ஒன்றிணையும் அன்பு, கூறிடவே அனைத்தும் ஒற்றுமை, சேரிடவே அமைதி பரிவிறக்கம், வேறிடவே பெருமையோ சேர்த்திட, நல்லோரில் நாலு பேர் போட்டிடும் நல்லுறவு ஆகுமே. ஆறிடவே ஒன்றிணையும் அன்பு, கூறிடவே அனைத்தும் ஒற்றுமை, வேறிடவே அமைதி பரிவிறக்கம், வேறிடவே பெருமையோ சேர்த்திட, நல்லோரில் நாலு பேர் போட்டிடும் நல்லுறவு ஆகுமே. நன்றி. வணக்கம் திரு.
0: நன்றி. நெஞ்சங்கள் இணைந்தால் உலகம் அழகாகும். உறவுகளின் உன்னதத்தை உலகுக்கு உறக்கச் சொல்லும் ஒரு சிறிய கவித்துளிகள் இதோ உங்கள் காதுகளுக்கு முன்னால். விண்ணில் மிதக்கும் அலவரிசையா இங்கு மண்ணில் பலர் படரட்டும் நல்லுறவு. மனித மனங்களை இணைப்பதற்கு இது மௌனம் உடைக்கும் பாலம். வார்த்தை என்னும் வீதிகளில், வார்த்தை என்னும் விதைகளிலே நாம் அன்பை மட்டும் தூவிடுவோம். சுயநலம் என்னும் வேலியினை நம் சுற்றுப்புறத்தில் நீக்கிடுவோம். விட்டு கொடுத்தல் என்றிருந்தால் அங்கு கெட்டு போகாது எந்த உறவும். தொட்டு தொடர நட்பண்பால் நம் தோல் கொடுக்கும் நட்புயரும். சாதி மதம் மொழி தாண்டி ஒரு சகோதரத்துவம் பூக்கட்டுமே. பூமி பந்தின் விளிம்பினிலும் இந்த பூரண அன்பே நிலைக்கட்டும். அலைகள் ஓய்ந்து போகலாம், ஆனால் அன்பின் அலவரிசை என்று மோயாது. நல்லுறவு என்னும் நட்பயிரை நாமே நாளும் வளர்ப்போம் பாருங்கள். நன்றி அம்மா உங்களது கவிதைக்கு. நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம் உங்களுக்கும். உங்கள் கவிதைக்கும் நன்றி. வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு விளைவிருந்து விளைவுறேன். நன்றி. வணக்கம் திரு.
0: நன்றி. வணக்கம் அம்மா. நன்றி. வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம் பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கவிதை பாடும் நேரத்தில் கலையக நேரம் சரியாக 8:16. அந்த வகையில் கவிதை பாடுவதற்காக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். நலமாக இருக்கிறேன் சண்முகநாதன் அவர்களே, உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா? நன்றி. என்ன கவிதை தர இருக்கிறீர்கள்?
1: கவிதையின் தலைப்பு வாய். வாய்
0: வாய்
1: வாய்
0: வாய் இல்லாட்டி வாய் தானே, வாய் இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. வாய் வாய் இருக்கு மட்டும்தான் எல்லாம். வாய வச்சு வாய் இல்லாட்டி முடிஞ்சது. சரி, உங்களது கவிதையை தாருங்கள் பாப்பம்.
1: வாய் அன்றெல்லாம் கிளிவாய், குயில் வாய், பருவாய், தருவாய், பனிவாய், எனிவாய், அன்றெல்லாம் வாய்ப்பாட்டு பாடி வாய்க்காலோரம் வலம் வந்தவரின் வாய்ப்பீச்சனில் மயங்கி வாயூறி வாய்முத்தம் சிந்தி வாய்விட்டு பேசி கழுத்தையும் கொடுத்து நன்றெல்லாம் வாய் காட்டாதே வாய்பொத்து வாய்க்காரி அன்றெல்லாம் வாய்க்கு வந்தபடி தட்டி இன்னையொரு வாயில்லா பிராணி போல நடத்துகிறார் எனக்கு வாய்த்தவர். வங்காளம் என்ன ஓடுவரை போய்விட்டேன். நாளை நாளை வாய்க்கொழப்பு எனக்காக இருக்கா என்பதை தீர்மானிக்கப் போகிறது நீதிமன்றம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. வார்த்தைகளை அள்ளி வீசவும் முடியும், அதே நேரத்தில் வார்த்தைகளால் காயங்களை ஆற்றவும் முடியும். எல்லாத்துக்கும் காரணமான நம் வாய் பற்றி இதோரு குட்டி கவிதை. உடலின் சின்ன சிறிய கதவுதான் இந்த உதடுகள் மூடிய வாய். உலகமங்கும் உலகம் வெல்லும் ஆயுதமும் இங்கே இங்கே உள்ளிருக்கும் நாம். புன்னகை பூக்கும் தோட்டம் இது. சில சில நேரம் புயலை கிளக்கும் கிளப்பும் மேகமும் இதுதான். வார்த்தை என்னும் அம்புகளை என்றும் வடிவமைக்கும் தொழிற்சாலையும் இதுதான். சுவையின் ரகசியம் அறிவதும் சுற்றத்தை அன்பால் நினைப்பதும் கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட்டாலும் பின்னர் கண்ணீரால் துடைக்க வைப்பதும் இதுதான். மௌனம் இருந்தால் முத்தாகும், மரியாதை திறந்தால் சொத்தாகும். ஆலோசித்து நீங்கள் பேசினால் உங்கள் ஆயுள் முழுவதும் புகழாகும். வார்த்தைகளை கொட்டும் முன்னே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் வானொலி நெஞ்சங்களே. நல்லதை மட்டும் பேசிடுவோம், இந்த நாட்டில் அன்பை விதித்திடுவோம். நன்றி, வணக்கம் சண்முகநாதன். உங்களது கவிதைகளுக்கு மீண்டும் அடுத்த வாரம் உங்களது கவிதைகளுடன் எதிர்பார்த்து காத்திருப்பேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് ടിആർടി തമിഴൊലി. ടിആർടി തമിഴൊലി ഇടം പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് കവിതയെ പാടും നേരം കളിയക നേരം ശരിയാക 8:20. அந்த வகையில் அடுத்ததாக கவிதை பாடுவதற்காக வந்திருக்கும் பைபரூடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: மாலை வணக்கம். திரு நாஞ்சியமன்
0: நன்றி. உங்களது கவிதையை தாருங்கள். வணக்கம். வரவேற்றுக் கொள்கிறேன் உங்களையும். ஓகே, தாருங்கள் உங்கள் கவிதையை. கேட்கிறதா கதைக்கிறது? நான் கதைக்கிறது கேக்குதா? உங்களது கவிதையை தாருங்கள். என்ன கவிதை?
1: குழந்தைகள்.
0: ஓகே, தாருங்கள்.
1: குழந்தையின் தெய்வமும் குணத்தால் ஒன்று. குழந்தைகள் தான் நாட்டின் எதிர்காத பிரசைகள். குழந்தையின் தெய்வமும் குணத்தால் ஒன்று. குழந்தைகள் தான் நாட்டின் எதிர்கால பிரசைகள். குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும். குழந்தைகளுக்கு அதிசெல்லம் கொடுக்க கூடாது. குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும். குழந்தைகளுக்கு அதிசெல்லம் கொடுக்க கூடாது. கீட்டதை வாங்கி கொடுத்தால் பணத்தின் உழைப்பின் அருமை தெரியாது. கீட்டதை வாங்கி கொடுத்தால் பணத்தின் உழைப்பின் அருமை தெரியாது. ஒரு குழந்தையின் திறமை பொறுத்ததே எதிர்காலம் அமையும் என்பது உண்மை. ஒரு குழந்தையின் திறமையை பொறுத்ததே எதிர்காலம் அமையும் என்பது உண்மை. தேவைக்கு அதிகமான பணம் கொடுக்க கூடாது. குழந்தைகளுக்கு தேவையானவற்றை பெற்றோர்களை செய்து கொடுத்தல் சிறப்பு. தேவைக்கு அதிகமான பணம் கொடுக்க கூடாது. குழந்தைகளுக்கு தேவையானவற்றை பெற்றோர்களே செய்து கொடுத்தால் சிறப்பு. மற்ற குழந்தைகளோடு ஒப்பிட்டு பார்ப்பது தவறு. குழந்தைகளுக்கு தாழ்ந்த மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடாது. அறிவுக்கு தகுந்த அனுபவங்கள் சொல்லியே ஆக வேண்டும். தேவையான கல்வி ஒழுக்கம் பெற்றோர்கள் கையில். கடமையிலேயே முக்கியமாக அமைகின்றது. கடமைகளிலும் மிக முக்கியமாக அமைகின்றது. நன்றி. வணக்கம் திரு.
0: நன்றி. கவலைகள் இல்லாத உலகம், கள்ளம் இல்லாத சிரிப்பு, நினைத்தாலே நெஞ்சி நிற்கும் குழந்தைகள். இதோ குழந்தைகளுக்காக ஒரு சிறு கவிதை. அழுதால் உலகம் மறந்து போகும், அவர்கள் சிரித்தால் கவலைகள் பறந்து போகும். பிரமன் செய்த சிற்பங்களில் இந்த பிள்ளைகள் மட்டும் பேரழகு. மழலைகள் பேசும் வார்த்தையிலே நம்ம மனதின் பாரம் கரைந்துவிடும். சின்னஞ்சிறு கைகளின் தீண்டலிலே நம் ஜென்ம சாபங்கள் தீந்துவிடும். கள்ளங்கவடம் அறியாதவர்கள் என்றும் கடவுளின் முகவரியாக வாழ்பவர்கள். வண்ணாத்து பூச்சியின் சிறகடித்து நம் வீட்டுக்குள்ளே விளையாடுபவர்கள். பகிர்ந்து உண்ணும் குணம் இருக்கும், பகமே மறக்கும் மனம் இருக்கும். நாளை உலகம் ஆளப்போகும் இந்த நாட்டுகள் என்றும் பசுமையடா. சண்டையிட்ட அடுத்த நொடியே மீண்டும் கட்டி தழுவும் பேரன்பு. குழந்தைகள் வாழும் உலகிலே என்றும் குறையாது மனித நேய பண்பு என்று கூறிக்கொண்டு கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி.
1: உங்களுக்கும் சிறப்பு. பதிலுக்கு பதிலாக அருமையான
0: நன்றி. நன்றி நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். அந்த வகையில் கவிதை பாடுவதற்காக வந்திருக்கும் நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம் கமலவேணி, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்க நலமா இருக்கிறோம்
0: திரு. நான் இப்பதான் வீட்டை வந்தேன். தொலைபேசி இலக்கம் தமிழோட விளையாடு நிகழ்ச்சியும் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் போனது. கொஞ்சம் அந்த
1: புலர்ந்தும் புலரா விடியலிலே புல்லின் புலம்பல் ஓசையிலே புலர்ந்தும் புலரா விடியலிலே புல்லின் புலம்பல் ஓசையிலே விழிகள் மூடி தூங்கிடவே விரையும் பொழுதே நில்லாயோ விழிகள் மூடி தூங்கிடவே விரையும் பொழுதே நில்லாயோ கையும் காலும் கடுகதியாய் செய்யும் வேலை செய்த பின்னே கையும் காலும் கடுகதியாய் செய்யும் வேலை செய்த பின்னே சிவப்பு கோடு தாண்ட முதல் புறப்பட வேண்டும் பொழுதேனில் சிவப்பு கோடு தாண்ட முதல் புறப்பட வேண்டும் பொழுதேனில் நெஞ்ச குகையில் புதைத்திருக்கும் சொந்த சுமைகள் பல கோடி நெஞ்ச குகையில் புதைந்திருக்கும் சொந்த சுமைகள் பல கோடி பிஞ்சு முகங்களை பார்த்தாலே நெஞ்சம் நிறையும் பொழுதேனில் பிஞ்சு முகங்களை பார்த்தாலே நெஞ்சம் நிறையும் பொழுதேனில் சின்னஞ்சிறிய மனமேட்டில் சின்னஞ்சிறிய மனமேட்டில் மென்மை உணர்வை விரட்டிட்டாள் கொடுமை கலைகள் அரும்பாது விடிவை காண பொழுதேனில் கொடுமை கனவை அரும்பாது பொறுமை கலைகள் அரும்பாமல் விடிவை காண பொழுதேனில் வகுப்பறை எங்கள் வீடாக்கி இனப்பகை அனைத்தும் நீராக்கி வகுப்பறை எங்கள் வீடாக்கி இனப்பறை அனைத்தும் நீராக்கி சமத்துவம் பூக்கள் மலர்வதற்கு சத்தியம் செய்தோம் பொழுதேனில் சமத்துவ பூக்கள் மலர்வதற்கு சத்தியம் செய்தம் பொழுதேனில் விழுமியங் கூறும் காவியத்தின் அழகிய பொருளே நாமாகி விழுமியங் கூறும் காவியத்தின் அழகிய பொருளே நாமாகி பழுதிலா உலகை படைத்திடவே பழுதுநிலா உலகை படைத்திடவே எழுகோ மமக்காக பொழுதேனில் நன்றி வணக்கம்.
0: நன்றி. சில நேரங்கள்ல பிடிச்சவர்கள் கூட இருக்கும் போது கடிகாரம் உள்ளே கடத்தி வச்சிடலாம் போல தோன்றும். காலம் அப்படியே உறைஞ்சு நிக்காத ஆண்டு கூட தோன்றும். அந்த காலத்தின் பிடியில் ஒரு கவிதை. இன்பக் கடலில் நீந்தும் போது இதயங்கள் இணைந்து பேசும் போது வேகமாக ஓடும் கடிகாரம் உள்ளே கொஞ்சம் மெதுவாகத்தான் நடப்பாயோ பொழுதே நீ நிற்காயா அதன்பின் மலையின் அன்பின் மலையில் நனையும் போதும் ஆயுள் வரங்கள் கேட்கும் போதும் நழுவி செல்லும் நொடிகள் எல்லாம் என் நாடி நக நகர்வை கொஞ்சம் குறைப்பாயோ பொழுதே நீயே நிற்காயோ துன்பம் நேரத்தில் நிமிடங்களோ இங்கு யுகங்கள் போல் நீள்கின்றது இன்ப நேரத்து மணித்துளியோ நொடி பொழுதில் கரைந்து போகிறது விடைபெற்று செல்லும் மாலையுடம் என் மனசு கொஞ்சம் அடகு வையேன் விடியலை தடுக்கும் சுவர் எழுப்பி இந்த இரவை கொஞ்சம் நீட்டி வையேன் காலச்சக்கரம் சுழன்றாலும் என் காதல் கணங்கள் நினைக்கட்டுமே ஓடும் உலகே நின்றாலும் இந்த இனிய பொழுது மட்டும் தொடரட்டுமே இனிய பொழுதே கொஞ்ச நேரம் நிற்காயோ. நன்றி கமலவேணி உங்களது கவிதைக்கும். மீண்டும் அடுத்த வாரம் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம் தேவி உங்களுக்கு நன்றி.
0: நன்றி நன்றி வணக்கம். மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி.
2: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள், 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ்
3: இலக்கம் 5 அருகாமையில்.
2: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
3: இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 078-920-5858.
2: சுவிசிலே பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடல் நேரம். கலையக நேரம் சரியாக 8:34. நட்புக்காக கவிதை பாடியவருக்காக ஒரு பாடல்.

ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றிருப்பது கவிதை பாடும் நேரம். அந்த வகையில் சண்முகநாதன் அவர்கள் பாடிய கவிதைக்காக தரும் பாடலாம்.

பொதுப்பந்தி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பந்தி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பந்தி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 8 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பந்தி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பந்தி மார்க்கெட்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். அந்த வகையில் கமலவனின் பொழுதிற்கான பாடல், பொழுதேனே நிற்காதே என்றதுக்கான ஒரு எனது தெரிவிப்பு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளியில் கவிதை பாடும் நேரம். அடுத்ததாக ஜோயஸ்ரீ அம்மா தந்த நல்லுறவுக்கான ஒரு பாடல், நல்லுறவு கவிதைக்கான ஒரு பாடல்.

0: இத்துடன் நிறைவுபெறுவது கவிதை பாடும் நேரம். இதுவரை நேரமும் கடந்த 3 மணி நேரம் என்னுடன் பயணித்த அனைத்து நேயர்களுக்கும், இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரமும் உங்களுடன் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்ற அவளுடன் இனிய இரவு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில் நூலுலகம் .com.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று

0: கற்றது படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
3: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க, போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்
5: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
4: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லாகோனே சாசலில்
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
4: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி, பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 சுவிஸ் கோனிக்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர், சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற மனிதாயமான நடவடிக்கையின் போது இலங்கை ராணுவத்தினரால் அந்த பகுதிகளிலிருந்து மீட்கப்பட்ட 161 லட்சம் ரூபாய் பெறுமதியான 10,000 மேற்பட்ட தங்க ஆபரணங்களின் அடவீட்டு பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளதாக குற்றப்புணர்வு திணைக்களம் இன்று கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் அறிவித்துள்ளது. இந்த தங்க ஆபரண தொகுதி தற்போது இலங்கை மத்திய வங்கியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புணர்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. 10,000 அதிகமான இந்த தங்க ஆபரணங்களை அளவீடு செய்து முடிப்பதற்கு சுமார் 1 வருட காலம் எடுத்ததாக குற்றப்புணர்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த தங்க ஆபரணங்கள் தொடர்பான விரிவான அறிக்கையொன்றை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் குற்றப்புணர்வு திணைக்களகத்துக்கு இதன்போது உத்தரவிட்டார். விடுதலை புலிகள் முகாம்கள், சட்டவிரோத வங்கிகள் உள்ளிட்ட கட்டடங்களில் இருந்து மீட்கப்பட்டு தற்போது ராணுவ புலனாய்வு பணிப்பகத்தின் பொறுப்பில் உள்ள இந்த தங்க ஆபரணங்களை தேசிய ரத்தினக்கற்கள் மற்றும் ஆபரண அதிகார சபையிடம் ஒப்படைத்து பரிசோதித்து அது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் முந்தைய வழக்கு தவணையின் போது உத்தரவிட்டிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்க தகவலாகும். நெல் கொள்வனவு பிரச்சனையை முன்னிறுத்தி புலனர்வையில் விவசாயிகள் முன்னெடுத்த வீதி போராட்டத்தில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னாவின் சகோதரரும் கலந்து கொண்டு அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார். இந்த போராட்டத்தின் போது அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் எங்களுக்கு நேர்ந்துள்ள இந்த அவலநிலை குறித்து அரசாங்கத்துடன் பலமுறை பேச்சுவார்த்தை மட்டத்துக்கு சென்று நாங்கள் பேசியிருக்கிறோம். நாங்கள் விடுத்த கோரிக்கை என்னவென்றால், இந்த புலனர்வையில் இருப்பவர்கள் உங்களுக்கு வாக்களித்த மக்கள், இந்த அரசாங்கத்தை உருவாக்குவதற்காக வாக்களித்த மக்கள் அவர்கள். எனவே இந்த விவசாய மக்களின் கோரிக்கை முற்றிலும் நியாயமானது. அதனால் தயவு செய்து அரசாங்கம் தலையிட்டு கூடிய விரைவில் நெல் களஞ்சிய சாலைகளை திறந்து 1 கிலோ நெல்லை 141 ரூபாய் என்ற மட்டத்தில் கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். நெல் களஞ்சிய சாலைகளை திறந்து நெல்லை கொள்வனவு செய்யாவிட்டால் இந்த ஆலை உரிமையாளர்கள் நெல்லை கொள்வனவு செய்ய மாட்டார்கள். எனவே கூடிய விரைவில் நெல் களஞ்சிய சாலைகளை திறந்து இந்த புலனர்வை மாவட்டத்தில் உள்ள நெல்லை கொள்வனவு செய்து விவசாய மக்களின் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் தலையிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைப்பதற்காகவே இன்று இந்த விவசாய மக்களுடன் நாங்களும் வீதியில் இறங்கியுள்ளோம் என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னாவின் சகோதரர் கலந்து கொண்டு அரசாங்கத்துக்கு எதிராக இந்த குரலை கொடுத்திருக்கிறார். இலங்கையின் தென்பகுதியில் வாழும் மக்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களுக்கு பாரிய சுமையாக மாறியுள்ள குடும்ப அட்டை நடைமுறை எந்தொரு தெளிவான சட்ட அடிப்படையுமின்றி தன்னிச்சையாக செயற்பட்டு வருகின்றமை ஐபென் நிறுவனம் மேற்கொண்ட விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. யுத்த காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த நடைமுறை முரண்பாடுகள் முடிவுக்கு வந்து 17 ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையில் இன்னமும் கட்டாயமாக்கப்பட்டு வருவது அந்த மக்களுக்கு எதிரான ஒரு பாகுபாடு என்று பலரும் குற்றம் சாட்டுகிறார்கள். கிராம அலுவலர்களிடமிருந்து சேவைகளை பெற்றுக் கொள்ள வேண்டுமாயின் குடும்ப அட்டை கட்டாயமாக கேட்கப்படுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கிறார்கள். அரசின் உதவி திட்டங்கள், சமுர்த்தி வீட்டு திட்டங்கள் மற்றும் கிராம அலுவலர் சான்றிதழ்களை பெற குடும்ப அட்டை அவசியம். தேசிய அடையாள அட்டை, வாக்காளர் அட்டை போலவே இதையும் கொண்டு செல்ல வேண்டும். பிறப்பு இறப்பு தகவல்களை புதுப்பிக்க ஆண்டுதோறும் 50 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்று யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பத்மராஜா சசிகாந்த் மற்றும் சுமதி தங்கராசு ஆகியோர் குறிப்பிட்டுள்ளார்கள். முன்பு மன்னார் நகரை சூழ உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே கட்டாயமாக இருந்த நடைமுறை இந்த ஆண்டு முதல் மாவட்டம் முழுவதற்கும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக
யசுதரன் கலாதரன் என்பவர் தெரிவித்திருக்கிறார். இந்த குடும்ப அட்டை யாருடைய உத்தரவின் பேரில் எந்த சட்டத்தின் கீழ் செயற்படுத்தப்படுகிறது என தேடி 2016 ஆண்டின் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி ஐபென் நிறுவனம் மேற்கொண்ட விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்துள்ளன. குடும்ப அட்டை என்றால் என்னவென்று எங்களுக்கு தெரியாது என்று பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு கைவிரித்துள்ளது. அத்துடன் எந்தொரு அரசு சேவைக்கும்

பட்டுள்ளது. இந்த விசாரணையின் மூலம் குடும்ப அட்டை என்பது முறையான சட்ட ரீதியான அதிகாரமின்றி மாவட்டத்துக்கு மாவட்டம் மாறுபட்ட வகையில் தன்னிச்சையாக செயற்படுத்தப்படும் ஒரு நடைமுறை என்பது தற்போது உறுதியாகியுள்ளது. மத்திய அரசின் பொது நிர்வாக அமைச்சுக்கு தெரியாமல் மாகாண மட்டத்தில் இவ்வாறான கட்டாய நடைமுறைகள் எவ்வாறு சாத்தியமாகின்றன? சமத்துவமான அரச சேவைக்கான உரிமையை இது பாதிக்காதா போன்ற கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் வெளிப்படையான பதில்களை வழங்க வேண்டும் என்று சிவில் சமூகத்தினர் எதிர்பார்க்கிறார்கள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். சட்டத்தரணி சனத் விஜயவர்த்தன ஊடாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவின் பிரதிவாதிகளாக காவல்துறை மா அதிபர், குற்றப்புணர்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சாணி அபயசேகர மற்றும் அதனிலே பொறுப்பு அதிகாரி மெத்யூ குணவர்த்தன ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளார்கள். 2009 முதல் இதுவரையான காலப்பகுதியில் நிலக்கரி இறக்குமதியின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் டி வி பந்துலசேன உள்ளிட்ட விசாரணை அதிகாரிகள் கடந்த 14 நுரைச்சோலை லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்துக்கு விசேட கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். அங்கு மேற்கொள்ளப்பட்ட களப்பிர சோதனையின் போது நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டது முதல் நிலக்கரி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் வரையிலான முழுமையான செயல்முறைகளும் அவதானிக்கப்பட்டன. குறிப்பாக நிலக்கரியை இறக்குதல், அவற்றை சேமித்து வைத்தல், எழுமாறான முறையில் மாதிரிகளை பெறுதல், மாதிரி பரிசோதனை மற்றும் பிரதான கட்டுப்பாட்டறையின் செயல்பாடுகள் போன்ற விடயங்கள் குறித்து விசாரணை அதிகாரிகள் விசேட கவனம் செலுத்தியிருந்தார்கள். இலங்கையில் நிலக்கரி சார்ந்த மின் உற்பத்தி செயல்முறை ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் இந்த ஏப்ரல் 16 வரை அரசாங்கத்து குறித்தான இலங்கை நிலக்கரி தனியார் நிறுவனம் அல்லது அது சார்ந்த நிறுவனங்கள் இலங்கைக்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்படும் போதும் மின்சார உற்பத்தியின் போதும் முறைகேடுகள் அல்லது சட்டவிரோத செயல்கள் ஏதேனும் இடம்பெற்றுள்ளனவா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்காக ஜனாதிபதி ஆண்டுகுமார் திசநாயக்காவினால் இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது. டிட்வா புயலால் சேதமடைந்த உள்நாட்டு பிரதான தொடருந்து பாதையை சீரமைக்கும் பணிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவடைந்துவிடும் என்று தொடருந்து திணைக்களம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்த போது உள்நாட்டு தொடருந்துக்கு பேரிடரால் ஏற்பட்ட சேதத்தின் மதிப்பு 300 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் கலாநிதி பிரசன்ன குடசேன தெரிவித்திருக்கிறார். பல இடங்களில் சேதமடைந்த தொடருந்து பாதைகள் சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதனியாவிலிருந்து நாவலப்பிட்டியாவுக்கும் கொட்டகலையிலிருந்து நானுயோவாக்கும் செல்லும் ரயில் பாதைகள் தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நானுயோவிலிருந்து அம்பேவில வரையிலான தொடருந்து பாதை சீரமைப்பு பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக தொடருந்து திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். நாவலப்பீட்டியாவிலிருந்து ஹட்டனுக்கும் அம்பேவிலாவிலிருந்து பதுளைக்கும் தொடருந்து சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் பதுளையிலிருந்து நானுவேக்கான தொடருந்து சேவை விரைவில் மீண்டும் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தற்கொலைகள் தொடர்பான காணொலிகள் மற்றும் பதிவுகளை சமூக ஊடகங்களில் பகிர வேண்டாம் என்று பொதுமக்களிடமும் ஊடகங்களிடமும் சுகாதார நிபுணர் டாக்டர் சதுரியா கேட்டிருக்கிறார். இத்தகைய நடவடிக்கைகள் சமூகத்தில் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கொரோனா பெருந்தொற்று காலத்தின் போது பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி நேர்மறையான நடத்தைகளை ஊக்குவிப்பதில் ஊடகங்கள் முக்கிய பங்காற்றின என்பதை சுட்டிக்காட்டிய அவர் அந்த முயற்சிகளை பாராட்டினார். இதே நேரத்தில் பெருந்தொற்று காலத்தில் நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்குவதில் ஊடகங்கள் உதவியது போலவே இதுபோன்ற உணர்வூரான விடயங்களிலும் தங்களது பொறுப்பான பங்களிப்பை தொடர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த கருத்தை வலியுறுத்திய மூத்த ஊடகவியலாளர் சந்தன சூரிய பண்டாரா தற்கொலை தொடர்பான செய்திகளை வெளியிடும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார். சில நேரங்களில் விழிப்புணர்வு பிரச்சாரங்களில் ஈடுபடும் நிபுணர்கள் கூட தற்செயலாக தங்களின் எல்லைகளை மீறி செயல்படுவது தேவையற்ற எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார். ஊடகவியலாளர்களும் ஊடக நிறுவனங்களும் தற்கொலை செய்திகளை மிகப்படுத்தவோ அல்லது அவற்றை ஒரு வீரச் செயலாகவோ சித்தரிக்க முயற்சிக்க கூடாதென்றும் அதற்கு பதிலாக தற்கொலை தடுப்பு மற்றும் விழிப்புணர்வை மையமாக கொண்ட பொறுப்பான ஊடக செயல்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.
நெல்லுக்கான நிர்ணய விலையை அரசாங்கம் வழங்க வலியுறுத்தி

0: கிளச்சி விவசாயிகள் இன்றைய தினம் கவனயீர்ப்பு பேரணி ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். கிளச்சி நகர் சித்தி விநாயகர் ஆலயம் ஒன்றிலிருந்து மாவட்ட செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டு தமது கோரிக்கை அடங்கிய மகஜரை மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரனிடம் ஜனாதிபதி, மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர், விவசாய அமைச்சர் உள்ளிட்டோருக்கு கையளித்திருந்தார்கள். தற்போது அரசாங்கமானது 1 கிலோ நெல்லை 120 ரூபாவுக்கு கொள்வனவு செய்கிறது. இது உற்பத்தி செலவுக்கு போதுமானதாக இல்லை என்றும் 135 ரூபாவுக்கு அரசாங்கம் நெல்லை கொள்வனவு செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் பொய்யுரைக்கும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கலாநிதி சிதம்பரநாதன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இந்த கோரிக்கையை அவர் விடுத்தார். யாழ்ப்பாணம் சர்வதேச விமானத்தில் நடராஜர் சிலை வைப்பதற்காக அனுமதிகள் கோரிய போது அதனை கடத்தொழில் அமைச்சர் மறுத்திருந்தார். இது தொடர்பிலான செய்திகள் வெளியாகிய நிலையில் நாடாளுமன்றில் தான் அவ்வாறு மறுக்கவில்லை என்று பொய்யுரைத்துள்ளார். இவ்வாறான பொய்யர்கள் அமைச்சராக பதவி வைக்க முடியாது, அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். வீட்டு வேலைகளை ஒரு முறையான வேலைத்துறையாக அங்கீகரித்து தொழிலாளர் உரிமைகளை வலுப்படுத்துவதற்கான அடிப்படை நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக தொழிலாளர் அமைச்சு விடுத்துள்ள விசேட ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச தொழிலாளர் அமைப்பு 2011 ஏற்றுக்கொண்ட வீட்டு வேலை தொழிலாளர்கள் தொடர்பான 189 இலக்க உடன்படிக்கையை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு வீட்டு வேலை தொழிலாளருக்கும் கண்ணியம், பாதுகாப்பு மற்றும் கண்ணியமான வேலை என்ற தொனிப்பொருளின் கீழ் நேற்று சர்வதேச வீட்டு வேலை தொழிலாளர்கள் தினம் அனுசரிக்கப்பட்டது. இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் பணியாற்றும் இலங்கை வீட்டு வேலை தொழிலாளர்கள் குழந்தைகளின் பராமரிப்பு, முதியோர் பராமரிப்பு மற்றும் வீட்டு நிர்வாகம் போன்ற சேவைகளை வழங்குவதன் மூலம் நாட்டின் தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதிலும் லட்சக்கணக்கான மக்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளுக்கு பக்கபலமாக இருப்பதிலும் முக்கிய பங்கு வைத்து வருகிறார்கள். இத்தகைய தொழிலாளர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தவும் நவீன மற்றும் உள்ளடக்கிய பணிச்சூழலை உருவாக்குவதற்காக சட்டங்களில் திருத்தங்களை பரிந்துரைக்கவும் தொழிலாளர் அமைச்சின் செயலாளரின் தலைமையில் நிபுணர் குழு ஒன்றை ஏற்கனவே நியமிக்கப்பட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த முன்மொழியப்பட்ட சட்ட திருத்தங்களின் பின்னர் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் 189 இலக்க உடன்படிக்கையில் இலங்கை கையொப்பமிட்டு அதனை அங்கீகரிக்க அரசாங்கம் எதிர்பார்த்திருப்பதோடு இதன் மூலம் பாகுபாடு, சுரண்டல் மற்றும் வன்முறைகளற்ற பாதுகாப்பான பணிச்சூழல் உருவாக்கப்படும் என்று தொழிலாளர் அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. தொழிலாளர் அமைச்சின் இத்தகைய புதிய முயற்சிகளுக்கு மத்தியில் இலங்கையில் வீட்டு பணியாளர்கள் தொடர்பாக தற்போதும் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டவை. உள்நாட்டில் வீட்டு பணியாளர்கள் தொடர்பாக இன்றும் நடைமுறையில் இருப்பது பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட 1871 ஆண்டின் வீட்டு பணியாளர் சட்டமும், 1936 திருத்தப்பட்டது 1912 ஆண்டின் சாரதிகள் சட்டமாகும். இந்த துறை சார்ந்த புள்ளிவிவரங்களின்படி இலங்கையில் வீட்டு பணியாளர்கள் தொடர்பாக இறுதியாக கடந்த 2016 ஆண்டிலே அதிகாரப்பூர்வ கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அந்த கால பகுதியில் ஒட்டுமொத்தமாக நாட்டில் சுமார் 80,000 வீட்டு பணியாளர்கள் இருந்ததோடு அவர்களில் 66,000 பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வீட்டு பணித்துறை, அவர்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் குறித்த சமூக கலந்துரையாடல்கள் அண்மை காலத்தில் மீண்டும் தீவிரமடைவதற்கு காரணமாக அமைந்தது முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதுதீனின் வீட்டில் பணிபுரிந்த இசாலினி என்ற சிறுமியின் மரணமாகும். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த இசாலினி வழக்கு நீதிமன்றில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதை அடுத்து காலாவதியான சட்டங்களை மாற்றி வீட்டு பணியாளர்களுக்கு முறையான சட்ட பாதுகாப்பை வழங்க வேண்டியதன் அவசியம் நாடு தழுவிய ரீதியில் பலராலும் வலியுறுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தடுப்பு காவலில் உள்ள சுரேஷ் சிலைக்கு இழைக்கப்பட்டதாக கூறப்படும் அநீதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வழிகள் திறந்தே காணப்படுகிறது. ஆனாலும் அதற்கு அவர் முதலில் உயிருடன் இருக்க வேண்டியது அவசியம் என்பதால் தனது உண்ணாவிரத போராட்டத்தை உடனடியாக அவர் கைவிட வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்காரா வலியுறுத்துகிறார். உயித்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்தில் ஓய்வு பெற்ற மேஜர் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டு முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தற்போதைய அரசியல் சூழலில் தேவையற்ற ஒரு குழப்பத்தை தோற்றுவிட்டுள்ளது. இந்த முழு விவகாரமும் தற்போதைய நிலையில் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருப்பதோடு பிரதான ஊடகங்கள் அனைத்தும் இதையே முதன்மைப்படுத்தி செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. சலே தொடர்பில் நாட்டில் இருவேறு அரசியல் கருத்துக்கள் மோதிக்கொள்வதை நாம் காண்கின்றோம். கோத்தபா ராஜபக்சாவை ஆட்சிப்பீடம் ஏற்றுவதற்காகவே சுரேஷ் சலேயின் வழிநடத்தலில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஒரு தரப்பினர் கூறுகிறார்கள். மறுபுறத்தில் கோத்தபா ராஜபக்சாவை இந்த விவகாரத்தில் சிக்க வைப்பதற்காகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மற்றொரு தரப்பினர் வாதிடுகின்றார்கள். இவ்வாறு இருவேறு அரசியல் தரப்புகள் மோதிக்கொள்வதால் தேவையற்ற குழப்பநிலையே நாட்டில் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தை ஒரு சாதாரண விசாரணை போக்கில் கொண்டு செல்ல அனுமதித்திருக்க வேண்டும். சலேயை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிறுத்தி அங்கு அவர் வழங்கும் வாக்குமூலங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் அடுத்த கட்ட தீர்மானத்தை எடுத்திருக்க முடியும். அதனை விடுத்து தற்போது சகல தரப்பினரும் பிரிந்து நின்று முழு பிரச்சனையையும் ஒரு அரசியல் பகையாகவும் மோதலாகவும் மாற்றிவிட்டார்கள். சுரேஷ் சலே என்பவர் நாட்டின் ஒரு முக்கிய ராணுவ அதிகாரி என்பதை நாங்களும் அறிவோம். கடந்த காலங்களில் எத்தனையோ முக்கிய ராணுவ அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள், சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள், தண்டனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளார்கள். அவ்வாறு இருக்கையில் இந்த விவகாரத்தை மாத்திரம் ஏன் இவ்வளவு பெரிய அரசியல் வாதமாக மாற்ற வேண்டும்? இருதரப்பிலும் முன்னெடுக்கப்படும் வாதங்கள் காரணமாகவே இந்த முழு பிரச்சனைகளுக்கும் தேவையற்ற அரசியல் சாயம் பூசப்பட்டுள்ளது. எந்த ஒரு அரசாங்கமும் தமக்கு நம்பிக்கையற்றவர்களை உயர் பதவிகளில் அமர்த்துவதில்லை. எனவே இந்த அரசாங்கத்தின் கீழ் ரவி செனவரட்ன மற்றும் சானி அபேசர் ஆகியோர் பதவிகளை பெற்றுக் கொண்டவை குறித்து குற்றம் சாட்டுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது. எமக்கு தேவை நீதிமன்றத்தின் ஊடாக இந்த விவகாரத்துக்கு நீதியை பெற்றுக் கொள்வது. இந்த விடயம் ஒரு வழக்காக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் போது அங்கு நடைபெறும் வாத பிரதிவாதங்கள் மற்றும் சாட்சி விசாரணைகளின் பின்னர் நீதிபதிகள் ஒரு தீர்ப்பை வழங்குவார்கள். நாம் செய்ய வேண்டியது அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றத்தின் ஊடாக கருத்துக்களை முன்வைப்பதே தவிர வெளியில் இருந்து கொண்டு தேவையற்ற அரசியல் குழப்பங்களை விளைவிப்பதல்ல. அவ்வாறு செய்வது நாட்டின் நீதித்துறையையும் சட்ட நடைமுறைகளையும் அரசியலோடு குழப்பிக்கொள்ளும் ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும். இதேவேளை சலே தற்போது மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவரது குடும்பத்தினர் தெரிவிக்கிறார்கள். விசாரணைகளின் போதோ அல்லது தடுப்பு காவலில் வைக்கப்படும் போதோ கைதிகள் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு உள்ளாவது இன்று நேற்று நடக்கும் ஒரு விடயம் அல்ல. அது கடந்த காலங்களிலும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்துள்ளது. அத்தகைய அத்துமீறல்கள் அல்லது துன்புறுத்தல்களை எவரும் அங்கீகரிக்க முடியாது. அது குறித்து நீதிமன்றம் உரிய நடவடிக்கையை எடுக்க முடியும், எடுக்கவும் வேண்டும் என்று வாசுதேவ நாணயக்காரா குறிப்பிடுகிறார். தடுப்பு காவலில் இருக்கும் போது சலேக்கு ஏற்பட்டதாக கூறப்படும் அவமானங்கள் மற்றும் கசப்பான அனுபவங்கள் குறித்து விசாரணை செய்த அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வழிகள் திறந்தே கிடக்கிறது. ஆனால் அதற்கு அவர் முதலில் உயிருடன் இருக்க வேண்டும். எனவே சலே தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட வேண்டும். போராட்டத்தை நிறுத்தி மருத்துவ சிகிச்சைகளை பெற்று உடல் ரீதியாக தேறி தனக்குள்ள அநீதிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கை முன்னோக்கி அவர் நகர்த்த வேண்டும். விசாரணைகளின் போது சலேயின் கணனிக்கான கடவுச்சொல்லை அதிகாரிகள் கோரியுள்ளதாக அறிய முடிகிறது. கணனியின் கடவுச்சொல்லை வழங்க முடியாது, ஏனென்றால் அதற்கான காரணத்தை அவர் தெளிவுபடுத்த வேண்டும். தான் முன்னெடுத்த புலனாய்வு விசாரணைகள் மற்றும் சேகரித்த ரகசிய தகவல்கள் அனைத்தும் அந்த கணனியிலே இருப்பதாக அவர் கூறக்கூடும். ஒருவேளை கடவுச்சொல்லை வழங்கினால் அதில் உள்ள அனைத்து தகவல்களையும் அதிகாரிகள் கைப்பற்றி தமக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடும் என்ற அச்சம் அவருக்கு இருக்கலாம். இதனால் கடவுச்சொல்லை தன்னால் வழங்க முடியாது என்றும் தமக்கு தேவையான முறையில் கணனியை பரிசோதித்துக் கொள்வதற்கான உரிமை அவர்களுக்கு உள்ளதாகவும் அவர் குறிப்பிடலாம் என்று வாசுதேவ நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார். உயித்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் இடம்பெற்று வரும் விசாரணைகள் தொடர்பில் திலித் ஏவீர விமல் வீரவன்ச உதயகம்பன் வில சுகீஸ்வர பண்டார மகிந்த பத்ரான மற்றும் அசங்க நவரட்ன ஆகியோர் ஊடகங்கள் முன்னால் தெரிவித்த கருத்துக்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக குற்றப்புணர்வு திணைக்களம் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தது. குற்றப்புணர்வு திணைக்களம் நேற்று நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்து கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் இந்த விடயத்தை கொண்டு சென்றிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள 6 பேரும் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் விசாரணைகள் தொடர்பில் பொதுமக்களிடம் எதிர்ப்பினை தூண்டும் வகையில் செயற்பட்டு வருவதாக குற்றப்பணி திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் நேற்று தெரிவித்திருந்தார்கள். கனம் நீதவான் அவர்களே, இந்த விசாரணையின் தொடர்புடைய 14 பக்கங்களை கொண்ட அறிக்கை ஒன்றை நீதிமன்றில் சமர்ப்பிக்கிறோம். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இடம்பெற்று வரும் விசாரணைகளை திசை திருப்பும் வகையில் செயற்பட்டமை, இது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த வழக்கில் 3வது சந்தேக நபராக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேசலே இந்த மாதம் 5ஆம் தேதி இரவு முதல் உணவை தவித்து வருகிறார். அதற்கமைய கடந்த 7ஆம் தேதி அன்று சந்தேக நபரான சுரேசலே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு தற்போது வரை சந்தேக நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் 42வது வார்டில் 4 விசேட வைத்திய நிபுணர்களின் கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த 3ஆம் சந்தேக நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட கால பகுதியில் இங்கே குறிப்பிட்ட குழுவினர் நீதிமன்றத்தின் செயற்பாடு குறித்து பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி, சந்தேகம் மற்றும் அவமதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டுள்ளார்கள். இதன் மூலம் நீதிமன்றத்துக்கு எதிராக பொதுமக்களின் எதிர்ப்பை உருவாக்குவதற்கு அவர்கள் முயன்றுள்ளார்கள். இவர்களது இந்த செயற்பாடுகள் விசாரணைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் திட்டமிட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் முன்னெடுக்கப்படுவதாக அதிகாரிகள் குறிப்பிட்டார்கள். அதற்கமைய 2024ஆம் ஆண்டின் 8ஆம் இலக்க நீதிமன்ற தீர்ப்பு அல்லது நிறுவனத்தை அவமதித்தல் சட்டத்தின் பிரகாரம் திலித் ஜெயவீர, விமல் வீரவன்ச, உதய கம்பன்பில, ஜுயீஸ்வர பண்டார, மகிந்த பத்ரன மற்றும் அசங்க நவரட்ன ஆகியோருக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார்கள். கனம் நீதவான் அவர்களே, இந்த நபர்கள் பல்வேறு ஊடக நிறுவனங்கள் வாயிலாக விசாரணைகள் குறித்து வெளியிட்ட அவதூறான கருத்துக்கள் அனைத்தும் இந்த அறிக்கையில் தெளிவாக உள்ளடக்கப்பட்டுள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச, உதய கம்பன்பில, முன்னாள் ஜனாதிபதி கொத்தபா ராஜபக்சாவின் தனிப்பட்ட செயலாளராக கடமையாற்றிய ஜுயீஸ்வர பண்டாரா, அசங்க நவரட்ன மற்றும் மகிந்த பத்ரன ஆகியோர் லத்திரனியல் ஊடகங்கள் மற்றும் முகநூல் ஊடாக நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் வெளியிட்ட கருத்துக்களும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. எனவே இவர்களுக்கு எதிரான விசாரணைகளை நிறைவு செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த வழக்கு ஜூலை 1ஆம் தேதி மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதால் அன்றைய தினம் இவர்களை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்குமாறும் அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார்கள். அதுடன் இந்த விசாரணைகளுக்காக குறித்த கருத்துக்கள் ஒளிபரப்பப்பட்ட 8 லத்திரனியல் ஊடகங்களின் திருத்தப்படாத காணொலிகளை பெற்றுக் கொள்வதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறும் குற்றவியல் நடைமுறை கோவையின் 124வது பிரிவின் கீழ் அந்த காணொலிகளை பதிவு செய்த கமரா தொழில்நுட்ப கலைஞர்கள், செய்தி அறிவிப்பாளர்கள் மற்றும் பணிப்பாளர்கள் உள்ளிட்டோரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய அனுமதி வழங்குமாறும் அதிகாரிகள் கோரிக்கை விடுத்தார்கள். மன்றில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் ஊடக காணொலிகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கான உத்தரவுகளை பிறப்பித்தார். ஆனாலும் அடுத்த வழக்கு தவணையில் திலித் ஏவர உள்ளிட்ட 6 பேரையும் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை பிறப்பிக்குமாறு அதிகாரிகள் விடுத்த கோரிக்கையை நீதவான் நிராகரித்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாத்திரமே நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சட்ட விதிகளின்படி இந்த நபர்களை கோட்டை நீதிவான் நீதிமன்றக்கு அழைப்பதற்கான சட்டபூர்வ அதிகாரம் இல்லை என்றும் நீதவான் சுட்டிக்காட்டினார். ஆகவே விசாரணைகளின் இறுதியில் 2024ஆம் ஆண்டின் 8ஆம் இலக்க நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின் கீழ் மேன்முறையீட்டு நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுமாறும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் அவர்கள் அழைக்கப்படுவார்கள் என்றும் நீதவான் குறிப்பிட்டார். சந்தனவரான சுரேசலையை பார்வையிடுவதற்கு நீதவான் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் என்று விசாரணை அதிகாரிகள் இதன்போது கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேசலை காவலில் வைக்கப்பட்டிருந்த போது பல்வேறு விதமான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் முறைப்பாடு குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து நடைபெற்று வரும் விசாரணையின் ஒரு பகுதியாக குற்றப்பணி திணைக்களத்தின் அதிகாரிகளிடம் இன்று மீண்டும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதாக ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல்ஜி புஷிகோவா தெரிவித்தார். டி காவலில் வைக்கப்பட்டிருந்த போது சுரேஷ் சிலை துன்புறுத்தப்பட்டதாக கூறி அவரது உறவினர்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாட்டை அளித்திருந்தார்கள். அறிக்கைகளின்படி சிலை தடுத்து வைக்கப்பட்டிருந்த தடுப்பு காவலில் ஆணைக்குழுவினர் ஒரு சிறப்பு ஆய்வையும் நடத்தியிருக்கிறார்கள். அந்த ஆய்வில் அவர் ஒரு சாதாரண சிஐடி அறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததும் அங்கு போதிய காற்றோட்டம் இல்லாதது உட்பட பல அடிப்படை குறைபாடுகள் காணப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. சோதனையின் போது கண்டறியப்பட்ட குறைபாடுகள் குறித்து குற்றப்பிணாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. சிலைக்கு அருகிலுள்ள சிறை அறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஏனைய கைதிகள் மற்றும் குற்றப்பிணாய்வுத்துறை அதிகாரிகளிடமிருந்தும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. விசாரணை தொடர்வதால் குற்றப்பிணாய்வுத்துறை அதிகாரிகளிடமிருந்து மேலும் வாக்குமூலங்கள் பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சிலைக்கு வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சையும் ஆணைக்குழு கண்காணித்து வருகிறது. பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் தமக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்று தீர்ப்பளிக்குமாறு கோரி ஜோசித ராஜபக்ச தாக்கல் செய்திருந்த மனு மீதான விசாரணைகள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இது தொடர்பான தீர்ப்பு வரும் ஜூலை மாதம் 3ஆம் தேதி வெளியிடப்படும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரரான ஜோசித ராஜபக்ச சார்பில் சட்டத்தரணி கபில் பாரிஸ் கருத்துக்களை முன்வைத்தார். அதேவேளை சட்டமாதிபர் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டாரா ஆஜராகி கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த பின்னர் விசாரணைகளை நிறைவுக்கு கொண்டு வந்து அமல் ரணராஜா மற்றும் கலாநிதி சுமுது பிரேமச்சந்திர ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதநேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான ஜோசித ராஜபக்ச இன்றைய தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளில் தான் ஆஜராக போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார்.
1: மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் வழக்கொன்றுக்காக ஆஜராக உள்ளதால் இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராக முடியவில்லை என எழுத்து மூலம் யோசித ராஜபக்ச தெரியப்படுத்தியுள்ளார். இலங்கை கடற்படை மற்றும் பிரித்தானிய கடற்படை அகாடமி ஆகியவற்றுடன் அவர் கொண்டிருந்த தொடர்புகள் குறித்து விசாரணைகளை முன்னெடுப்பதற்காகவே அவர் இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இதற்கமைய நாளைய தினம் விசாரணைகளுக்கு முன்னிலையாகுமாறு யோசித ராஜபக்சவுக்கு ஆணைக்குழுவினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆப் தி ஃபிளீட் வசந்த கருணா கூட இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். எவ்வாறாயினும் அழைப்பு கடிதம் தனக்கு கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அடுத்த வாரம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆப் தி ஃபிளீட் வசந்த கருணா கூடவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் அப்போதைய கடற்படை தளபதி அட்மிரல் ஆப் தி ஃபிளீட் வசந்த கருணா கூட பிரித்தானிய கடற்படை அகாடமியில் யோசித ராஜபக்சவை இணைப்பது தொடர்பில் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கடிதம் ஒன்றின் ஊடாகவே அவர் அந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து குறித்த கோரிக்கையை செயல்படுத்த முடியும் என அந்த ஆண்டு நவம்பர் மாத தினம் ஒன்றில் பிரித்தானிய அகாடமியினால் பதிலளிக்கப்பட்டுள்ளது. கடற்படையில் சேர்க்கப்படும் ஒரு பயிற்சி அதிகாரி உயிரியல் அல்லது கணித பிரிவில் உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்திருக்க வேண்டும் என தகுதி நிர்ணயம் காணப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யோசித ராஜபக்ச கலைப்பிரிவில் உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்திருந்ததால் ஆட்சேர்ப்பு தகுதிகள் திருத்தப்பட்டு பிரசுரிக்கப்பட்டமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. டிசம்பர் மாத ஆட்சேர்ப்பின் போது சாதாரண தர பெறுபேறு தொடர்பாகவும் சிக்கலான நிலை எழுந்ததாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. குறித்த திருத்தமும் யோசித ராஜபக்சவின் தகுதிகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான யோசித ராஜபக்ச 2007ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் பிரித்தானியாவுக்கு சென்று 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக பிரித்தானிய கடற்படை அகாடமியில் இருந்துள்ளமை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பயிற்சி புலமை பரிசில் அடிப்படையில் யோசித ராஜபக்ச அகாடமியில் சேர்ந்து கொள்ள முடியாமையினால் அதற்கான அனைத்து செலவுகளும் அரசாங்க பணத்தில் இருந்து ஈடு செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் இது தொடர்பாக வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காகவே யோசித ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆப் தி ஃபிளீட் வசந்த கருணா கூட ஆகியோரை இன்று முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது.
0: தொடர்ந்து யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு எதிராக உயர்நீதிமன்றினால் உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பினை யாழ் மேல்நீதிமன்றம் குற்றவாளிகள் முன்னிலையில் வாசித்து மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. அத்துடன் உயர்நீதிமன்றினால் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட இரண்டு பேரையும் மேல்நீதிமன்றம் நேற்று விடுதலை செய்துள்ளது. கடந்த 2015 ஆண்டு மே மாதம் 13 தேதி பாடசாலைக்கு சென்ற புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த குற்றச்சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கு விசாரணைகளில் குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்ட 7 பேருக்கும் யாழ்ப்பாண மேல்நீதிமன்றத்தின் மூவரடங்கிய விசேட தீர்ப்பாயத்தின் ஊடாக மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பினை ஆட்சேபித்து குற்றவாளிகள் அறிவிக்கப்பட்ட 7 பேரும் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தார்கள். இதனை அடுத்து நடைபெற்ற விசாரணைகளில் 2 பேரை விடுதலை செய்த உயர்நீதிமன்றம் ஏனைய 5 பேரின் மரண தண்டனைகளையும் உறுதி செய்தது. இந்த குற்றச்சம்பவத்தின் வழக்கு விசாரணை காலத்திலேயே மரண தண்டனை கைதியொருவர் நோய்வாய்ப்பட்டு சிறையிலே உயிரிழந்தார். இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்ட ஏனைய 4 தண்டனையையும் யாழ்ப்பாண மேல்நீதிமன்றத்தால் மீண்டும் வாசித்து அறிவிப்பதற்காக குற்றவாளிகள் கடந்த 25 தேதி யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அவர்களில் ஒருவர் சிறைச்சாலைக்குள் தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். அதனால் தீர்ப்பினை உறுதி செய்வதற்காக அன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட இருந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்படாத நிலையில் இந்த வழக்கு நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 5 குற்றவாளிகளில் 2 தற்போது உயிருடன் இல்லாத நிலையில் ஏனைய 3 உயர்நீதிமன்ற தீர்ப்பை மேல்நீதிமன்றம் வாசித்து காட்டி உறுதி செய்தது. நாளாவிய ரீதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காகவும் சித்திரவதைகள் இடம்பெறாதிருப்பதை உறுதிப்படுத்துவதற்காகவும் நேற்று இலங்கையை சென்றடைந்த சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் உபக்குழுவின் பிரதிநிதிகள் இன்று அல்லது நாளை வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கள விஜயத்தை மேற்கொள்ள இருப்பார்கள் என்று நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அல்லது சுதந்திரம் பறிக்கப்படக்கூடிய பிற இடங்களில் உள்ள மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்குரிய நடைமுறைகள் அதிகாரிகளினால் பின்பற்றப்படுகின்றதா என்பதை மதிப்பீடு செய்வதற்காக சுமார் 7 ஆண்டுகளின் பின்னர் நேற்றைய தினம் இலங்கையை சென்றடைந்த சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் உபக்குழுவின் தலைவர் ஐஷா ஜெனே முகமது தலைமையிலான யாக்குபியன் ஷெவக்னிகா குவாரஸ் கெலிகா அனிகா டோம்சிக் ஆகியோர் அடங்கிய பிரதிகள் எதிர்வரும் 24 தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார்கள். இலங்கைக்கு 2019 ஆண்டு மேற்கொண்ட விஜயத்தின் பின்னர் அரசாங்க சித்திரவதைகள் இடம்பெறுவதை தடுப்பதற்காக தேசிய தடுப்பு பொறிமுறையை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இது சித்திரவதைகளை தடுப்பதை இலக்காக கொண்ட பயணத்தின் முக்கிய நகர்வு என்று சுட்டிக்காட்டியுள்ள சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் உபக்குழுவின் தலைவர் ஐசா, எமது தற்போதைய விஜயமானது சித்திரவதை தடுப்பு பொறிமுறையின் செயல்திறனை மதிப்பிடுவதையும் கடந்த காலங்களில் எமது பரிந்துரைகள் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன என்பது பற்றி ஆராய்வதையும் பிரதான நோக்கங்களாக கொண்டிருப்பதாக தெரிவித்தார். அதேவேளை சித்திரவதைகளை தடுப்பதற்கான கூட்டு முயற்சிகளின் ஓர் அங்கமாக இலங்கை அரசினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் தேசிய தடுப்பு பொறிமுறையுடன் இணைந்து பணியாற்றுவதற்கும் கூட்டாக கள விஜயங்களை மேற்கொள்வதற்கும் தாங்கள் திட்டமிட்டிருப்பதாக ஐசா குறிப்பிட்டார். சித்திரவதைக்கு எதிரான பிரகடனத்தின் தெரிவு செய்யப்பட்ட நெறிமுறையை 2017 ஆண்டு இலங்கை ஏற்றுக்கொண்டது. அதன் பிரகாரம் இந்த நெறிமுறையை ஏற்றுக்கொண்ட உறுப்பு நாடுகளுக்கு முன்னறிவிப்புடன் மக்களின் சுதந்திரம் முடக்கப்பட்ட அல்லது முடக்கப்படக்கூடிய இடங்களுக்கு முன்னறிவிப்பின்றியும் சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் உபக்குழுவின் பிரதிநிதிகள் விஜயத்தை மேற்கொள்ள முடியும். அதற்கமைய நாட்டை சென்றடைந்திருக்கும் இந்த குழுவின் பிரதிநிதிகள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு, தேசிய போலீஸ் ஆணைக்குழு, தேசிய சித்திரவதை தடுப்பு பொறிமுறை உள்ளிட்ட கட்டமைப்புகளின் பிரதிகளுடனும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுடனும் பரந்துபட்ட கலந்துரையாடல்களை முன்னெடுக்கிறார்கள். அது மாத்திரமன்றி சிறைச்சாலைகள், தடுப்பு காவல் நிலையங்கள் உள்ளடங்களாக சித்திரவதைகள் இடம்பெறக்கூடும் என்று சந்தேகப்படும் இடங்களுக்கு கள விஜயங்களையும் அவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள். அதன் ஊரங்கமாக இன்று அல்லது நாளைய தினம் அந்த பிரதிகள் வெலிக்கடை சிறைச்சாலைக்கும் கள விஜயம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். இலங்கைக்கான சீன மக்கள் குடியரசின் தூதரகத்தின் புதிதாக நியமிக்கப்பட்ட பாதுகாப்பு ஆலோசகர் சிரேஷ்ட கேர்னல் போசியா, பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசிகராவை நேற்று கொழும்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தம் சந்தித்திருக்கிறார். இதன்போது பாதுகாப்பு பிரதியமைச்சரும் சீன பாதுகாப்பு ஆலோசகரும் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பில் சுமூக கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார்கள். வளைகுடா பிராந்திய பதட்டங்கள் தணிந்து உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை ஸ்திரத்தன்மை அடைந்திருக்கின்ற நிலையில் அதன் உண்மையான லாபத்தை உடனடியாக நாட்டு மக்களுக்கு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கரணுவக்க தெரிவிக்கிறார். உலக சந்தையில் எண்ணெய் விலை குறைவடைந்துள்ளது. இந்த அரசாங்கம் போர் தொடங்கிய ஆரம்பத்தில் 35 நாட்களுக்கு தேவையான எண்ணெய் இருப்பு தங்களிடம் உள்ளதாக கூறியது. ஆனால் அடுத்த 7 நாட்களுக்குள் எண்ணெய் விலையை உயர்த்திவிட்டது. இதன் மூலம் அவர்கள் ஒரு பெருந்தொகையான மேலதிக பணத்தை ஈட்டியிருப்பார்கள். எனவே தற்போது எண்ணெய் விலை குறைந்திருப்பதால் மார்ச் மாதத்தில் மக்கள் பணமாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட அந்த பழைய பெருந்தொகை பணத்தை மீண்டும் மக்களிடமே வழங்கி இந்த எண்ணெய் விலையை குறைக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். அதேபோல் எண்ணெய் விலை இதே மட்டத்தில் நீடிப்பதை கருத்தில் கொண்டு மின்சார கட்டண திருத்தம் ஒன்றை மேற்கொண்டு அது தொடர்பிலும் புதிய தீர்மானம் ஒன்றை எடுக்குமாறு நாம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம். ஏனென்றால் இந்த அரசாங்கத்தின் நிலக்கரி ஊழல் காரணமாகவும் அதேபோல் டீசல் ஊழல் காரணமாகவும் பெருமளவிலான மக்கள் பணம் வீணடிக்கப்பட்டது. இப்பொழுதாவது மக்களுக்கு நீதியை நிலைநாட்டும் வகையில் எண்ணெய் விலையை குறைத்து மின்சார கட்டணத்தையும் குறைக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தங்க கடன்களை வழங்குவதை மட்டுப்படுத்த மத்திய வங்கி முன்னெடுத்த நடவடிக்கை சிறந்த நடவடிக்கை என்று ஃபிச் ரேட்டிங் என்ற சர்வதேச கடன் தரப்படுத்தல் நிறுவனம் தெரிவித்துள்ளது.
1: கடந்த மே மாதம் 25ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தங்க நகைகளை அடகு வைத்து வழங்கக்கூடிய அதிகபட்ச கடன் இல்லையை அதன் மதிப்பில் 70% கட்டுப்படுத்துவதற்கு மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. நிதி நிறுவனங்கள் தங்களின் மொத்த கடன்களின் பெரும்பகுதியை தங்கத்தின் மீது வழங்கியுள்ளமையினால் சந்தையில் ஏற்படும் சில மாற்றங்கள் காரணமாக கடுமையான பாதிப்பு ஏற்படும் சூழ்நிலை உருவாகியிருந்ததாக ஃபிச் ரேட்டிங்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. வங்கிகளுடன் ஒப்பிடுகையில் நிதி நிறுவனங்களுக்கு இதில் அதிக பாதிப்பு இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய வங்கி, வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் ஆகிய இரு துறைகளுக்கும் தங்கத்தின் மீதான கடன்களை வழங்கும் போது ஏற்படும் தாக்கத்தை சமமாக கணக்கிட்டுள்ளமையை ஃபிச் ரேட்டிங்ஸ் நிறுவனம் பாராட்டியுள்ளது. உலக சந்தையில் தங்கத்தின் விலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படாத பட்சத்தில் நிதி நிறுவனங்களுக்கு இருக்கும் இந்த தாக்கம் மேலும் குறையும் என்பது ஃபிச் நிறுவனத்தின் கருத்தாகும். இதற்கமைய சம்பந்தப்பட்ட சிக்கலானது மதிப்பிடப்பட்ட அளவை விட மேலும் குறைந்த மட்டத்திலேயே காணப்படுவதாகவும் ஃபிச் ரேட்டிங்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது.
0: தொடர்ந்து லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவின் 23 பிராந்திய அலுவலகங்களை திறப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
1: இந்த வருட டிசம்பர் மாதத்துக்குள் இந்த அலுவலகங்கள் திறந்து வைக்கப்படும் என அந்த ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசா நாயக் தெரிவித்துள்ளார். இந்த அலுவலகங்கள் மூலம் முறைப்பாடுகளை பொறுப்பேற்றல், வழக்கு தொடர்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்கும் சாட்சியம் அளிப்பதற்கும் பொதுமக்கள் தற்போது கொழும்புக்கு வரவேண்டியுள்ளதாக பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். பிராந்திய அலுவலகங்களை நிறுவுவதன் மூலம் பொதுமக்கள் எதிர்நோக்கும் இந்த அசௌகரியங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். புதிதாக ஆரம்பிக்கப்படும் பிராந்திய அலுவலகங்களுக்காக 971 அதிகாரிகள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். அவர்களில் சட்ட அதிகாரிகள் மற்றும் தடுப்பு அதிகாரிகளும் அடங்குவர். தற்போது இந்த அலுவலகங்களை திறப்பதற்கான கட்டடங்கள் மற்றும் இடங்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாக பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து முகாமைத்துவ சேவை உதவியாளர்கள் சேவைக்காக 1600 பேர் இணைத்துக் கொள்ளப் போவதாக பொது நிர்வாக அமைப்பு தெரிவித்துள்ளது.
1: திறந்த போட்டி பரீட்சையொன்றின் பின்னர் அவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சர் சந்தன அபே ரத்ன குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் மாதம் 3ஆம் தேதி அவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். நேர்முக தேர்வு ஒன்றை நடத்தி திறமையின் அடிப்படையில் அவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர்.
0: தொடர்ந்து 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடத்த தீர்மானித்துள்ளமை 2ஆம் மற்றும் 3ஆம் தடவையாக பரீட்சைக்கு தோற்றவுள்ள பரீட்சார்த்திகளுக்கு கிடைக்கும் அநீதியாகும். பரீட்சையை நடத்த தீர்மானித்துள்ள தினத்தை அரசாங்கம் பிற்போட வேண்டும், இல்லையேல் உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்ய நேரிடும் என்று பிவிதிருக்கல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில தெரிவித்திருக்கிறார். 2026 ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடத்துவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. 2025 ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி தான் வெளியாகியிருக்கிறது. இந்த ஆண்டு பரீட்சைக்கு இரண்டாவது மற்றும் மூன்றாவது முறையாக தோற்றுவதற்கு தீர்மானித்துள்ள மாணவர்களுக்கு 133 நாட்கள் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகி 178 முதல் 198 நாட்களுக்கு பின்னரே பரீட்சைகள் நடத்தப்படும். ஆனால் இந்த முறை 133 நாட்கள் மாத்திரமே வழங்கப்படுகிறது. 2026 ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு முதன்முறையாக தோற்றும் மாணவர்களுக்கும் போதுமான காலம் வழங்கப்படவில்லை. கடந்த 4 வருட காலங்களில் உயர்தர மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு 28 முதல் 32 மாத காலம் வழங்கப்படும். ஆனால் இந்த முறை 21 மாத காலம் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளது. சட்டத்தில் அனைவருக்கும் சம உரிமை மற்றும் அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்று அரசியலமைப்பின் 12வது முதலாவது பிரிவில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் 2026 ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைக்கான தியதி அறிவிப்பு முதன்முறையாக தோற்றுகின்ற பரீட்சார்த்திகளுக்கும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் முறையாக தோற்றுகின்ற மாணவர்களுக்கும் முரண்பாடான தன்மையிலே காணப்படுகிறது. திட்டமிட்ட வகையில் பரீட்சை உரிய தினத்தில் நடத்தப்படும் என்று பிரதி கல்வி அமைச்சர் பாராளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். மாணவர்களுக்கு போதுமான கால அவகாசம் வழங்காதுவிடின் அது அரசியலமைப்பின் 12வது முதலாவது பிரிவை மீறும் ஒரு செயற்பாடாக கருதப்படும். ஆகவே மாணவர்கள் உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்யலாம் அல்லது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட்மனு தாக்கல் செய்யலாம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் காலத்திலும் இவ்வாறான பிரச்சனை ஒன்று தோற்றம் பெற்றது. மாணவர்களுக்கு போதுமான கால அவகாசம் வழங்காமல் பரீட்சையை நடத்துவதற்கு கல்வி அமைச்சர் எடுத்த தீர்மானத்தில் உள்ள பிரச்சனை மற்றும் சட்ட சிக்கலை சுட்டிக்காட்டி ஊடக சந்திப்பு நடத்தினேன். அதன் பின்னர் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எனக்கு தொலைபேசியில் அழைப்பெடுத்து வழக்கு தாக்கல் செய்தால் மாணவர்கள்தான் நெருக்கடிக்கு உள்ளாவார்கள், ஆகவே இதில் சட்ட சிக்கல் காணப்படுகிறது. இந்த விடயம் குறித்து கல்வி அமைச்சரான சுசில் பிரேமஜெந்தாவுடன் கலந்துரையாடி ஒரு தீர்மானத்தை எடுங்கள் என்று தெரிவித்தார். இதன் பின்னர் அப்போதைய கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெந்த என்னுடன் தொடர்பு கொண்டு கலந்துரையாடி பரீட்சைகள் திணைக்களகத்துடன் பாராளுமன்றத்தில் கலந்துரையாடி பரீட்சை தினத்தை மாற்றி அமைத்து பரீட்சையை பிற்போட்டார். இதனால் எமக்கு எந்தவித பயனும் கிடைக்கவில்லை, மாணவர்கள்தான் பயனடைந்தார்கள். இந்த அரசாங்கம் தன்னிச்சையான முறையில் தான் தோன்றித்தனமாக செயற்படுகிறது. எவர் குறிப்பிடுவதையும் கேட்பதில்லை. மாணவர்களின் கல்வி விடயத்தில் அவ்வாறு இருக்க முடியாது. 2026 உயர்தர பரீட்சை தினத்தை பிற்போட வேண்டும், இல்லையென்றால் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு செல்ல நேரிடும் என்று அவர் குறிப்பிட்டார். பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் உடல் பருமன் அதிகரித்து வரும் நிலை தொடர்வதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது.
1: 13 முதல் 17 வயதுக்கிடைப்பட்ட பாடசாலை மாணவர்களில் 17.4% கார்பன் அடங்கிய பானங்களை பருகுவதே இதற்கான முக்கிய காரணம் என ஊட்டச்சத்து பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் மோனிகா விஜயரத்ன தெரிவித்தார். சீனியுடன் கூடிய பானங்களை 28% உப்பு கலந்த பானங்களை 28.5% நாளாந்தம் பயன்படுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுகாதார அமைச்சும் கல்வி அமைச்சும் இணைந்து ஆரோக்கியமான பாடசாலை உணவு வழிகாட்டல் கோவையை வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த வழிகாட்டல் கோவையை வெளியிடுவதற்கு இரு அமைச்சர்களிடமிருந்தும் பாரிய ஒத்துழைப்பு கிடைத்துள்ளதாகவும் ஊட்டச்சத்து பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் மோனிகா விஜயரத்னம் மேலும் கூறியுள்ளார்.
0: தொடர்ந்து குத்தகை அடிப்படையில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் நபர் ஒருவர் தனது காணியில் வனவிலங்குகள் மற்றும் பிற உயிரினங்களை வேட்டையாடுவதற்காக சட்டவிரோதமாக கம்பி பொறிகளை அமைத்திருந்தார். இதுகுறித்து தகவல் வழங்கிய ஊடகவியலாளர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திம்பில பத்தன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டகலை கொமர்ஷியல் நேத்ரா பிளேஸ் பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர் கட்டன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறார். கிடைத்த தகவலின்படி அந்த ஊடகவியலாளர் தொழில் நிமித்தமாக கொழும்பில் இருந்த வேளையில் அவரது விவசாய காணியின் எல்லை பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கம்பி வலையில் அவரது வளர்ப்பு நாய் சிக்கியுள்ளது. இதனை அடுத்து விவசாயத்தில் ஈடுபட்டு வந்த நபரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட ஊடகவியலாளர் அந்த பகுதியில் சுற்றித் திரியும் வனவிலங்குகள் மற்றும் செல்லப்பிராணிகளின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய இந்த சட்டவிரோத பொறிகளை அகற்றுமாறு கோரிக்கை விடுத்தார். ஆனால் அதற்கு பதிலளித்த அந்த நபர் கம்பி வலைகள் எனது காணிக்குள் அமைக்கப்பட்டுள்ளன, இதில் எவரும் தலையிட தேவையில்லை என்று கூறியதோடு தகாத வார்த்தைகளால் திட்டி அச்சுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஜூன் 10ஆம் தேதி வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளிடம் இதுகுறித்து ஊடகவியலாளர்கள் தகவல் வழங்கினார்கள். அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு சென்ற அதிகாரிகள் மேற்கொண்ட தேடுதலில் பல சட்டவிரோத கம்பி பொறிகளை மீட்டதோடு சம்பந்தப்பட்ட நபரை விசாரணைக்காக அழைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இதற்கு பழிவாங்க நோக்கில் மல்லிகைப்பூ சந்தி பகுதியில் வைத்து அந்த ஊடகவியலாளர் தாக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இயற்கை சூழலையும் அப்பாவி உயிரினங்களையும் பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். அந்த பொறுப்பனர்வோடு செயற்பட்ட ஒருவரே தாக்குதலுக்குள்ளாக வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பது கவலைக்குரிய விடயமாகும். சட்டவிரோத வீட்டு நடவடிக்கைகள் குறித்து தகவல் வழங்குவோர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய பொறுப்பு அதிகாரிகளுக்கும் சட்ட அமலாக்க அமைப்புகளுக்கும் உள்ளது. ஆனால் இவ்வாறான சம்பவங்களில் உரிய நடவடிக்கைகள் தாமதமாகவோ அல்லது அலட்சியமாகவோ மேற்கொள்ளப்படுமானால் எதிர்காலத்தில் சமூக நலனுக்காக குரல் கொடுப்பவர்கள் அச்சமடையக்கூடிய சூழல் உருவாகும் என்று சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வனவிலங்குகளின் உயிர் பாதுகாப்பு மற்றும் ஊடக சுதந்திரம் ஆகியவை பாதுகாக்கப்பட வேண்டிய அடிப்படை விடயங்கள். இத்தகைய சம்பவங்கள் தொடர்பில் அரசாங்கமும் போலீசாரும் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் பக்க சார்பற்ற விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். ராகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொடி விகம்புர பகுதியில் நேற்று வலான மத்திய ஊழல் ஒழிப்பு படையினரால் நடத்தப்பட்ட முற்றுகையின் போது பெருந்தொகையான சட்டவிரோத மதுபானத்துடன் சந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீர்கொழும்பு பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் நடத்தப்பட்டு வந்த விபச்சார விடுதியொன்றை வலான மத்திய ஊழல் ஒழிப்பு படையினர் முற்றுகையிட்டு 3 சந்தேக நபர்களை கைது செய்தார்கள். நேற்று நீர்கொழும்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொப்ரா சந்தி பகுதியில் வலான மத்திய ஊழல் ஒழிப்பு அதிரடிப்படை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் இந்த முற்றுகை நடத்தப்பட்டது. இதன்போது அந்த விடுதியை முகாமைத்துவம் செய்த பெண்ணொருவரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக அங்கு தங்கியிருந்த மேலும் 2 பெண்களும் கைது செய்யப்பட்டு மேலதிக நடவடிக்கைகளுக்காக நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட பெண்கள் 31, 35 மற்றும் 40 வயதுடையவர்கள் என்று தெரிவிக்கப்படுவதோடு இவர்கள் வாரிய பல புசா மற்றும் மத்துகமா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தங்கச்சங்கிலி கொள்ளை உள்ளிட்ட பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய தேடப்பட்டு வந்த சந்தனவர் ஒருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் கட்டானா போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 10ஆம் தேதி கட்டானா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடுவிலகம பகுதியில் 6 கிராம் 210 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் இந்த சந்தனவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது பூகொட மற்றும் கிரிந்திவல கொஸ்கம பாதக மற்றும் கட்நாயக்கா வீரம்புக்கு எதிர நாரம்மல பொல்காவில மற்றும் மினுவாங்குடை ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற தங்கச்சங்கிலி கொள்ளைகள் மற்றும் சொத்து திருட்டுக்களுடன் இவர் தொடர்புடையது என்று தொடர்புடையவர் நபர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த குற்றச்செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மோட்டார் சைக்கிள், ஒரு வாள் மற்றும் கொள்ளையடிக்கப்பட்ட தங்க சங்கிலிகளில் இருந்து உருக்கப்பட்ட 9 தங்க கட்டிகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள். ஜால தேசிய சரணாலயத்தினுள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டங்களை மீறி சபாரி வாகனங்களில் இருந்து இறங்கி நடந்து சென்ற 5 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார்கள். ஜால தேசிய சரணாலயத்தின் சுதுவெளிமுள்ள பகுதியில் சபாரி சுற்றுலாவுக்காக 2 ஜீப் வாகனங்களில் சென்ற குழுவினரை வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயத்தின் விதிமுறைகளை மீறி செயற்பட்டுள்ளார்கள். அவர்கள் தங்களது வாகனங்களை விட்டு கீழே இறங்கி சரணாலய பகுதிக்குள் ஆபத்தான முறையில் நடந்து சென்றிருக்கிறார்கள். இதன்போது அங்கிருந்த வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகள் அவர்களை எச்சரித்த போது அந்த குழுவினர் அதிகாரிகளை அச்சுறுத்தும் வகையிலும் வாய்த்தர்க்கத்திலும் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து வனவிலங்கு சட்டங்களை மீறியமை மற்றும் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் 5 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதேவேளை யால தேசிய சரணாலயத்தினுள் ஜீப் வாகன சாரதிகளோ அல்லது வேறு நபர்களோ சட்டங்களை மீறி செயற்பட்டால் அவர்களை கைது செய்வதற்கும் சம்பந்தப்பட்ட ஜீப் வாகனங்களுக்கு சவாரி சேவைகளில் ஈடுபட தடை விதிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜால ஜீப் வாகன சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. ஆனாலும் தற்போதைய சம்பவத்துடன் தொடர்புடைய ஜீப் வாகனங்களுக்கு எதிராக இதுவரை உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அந்த வாகனங்கள் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவில்லை என்றும் அந்த சங்கத்தினர் குற்றம் சாட்டுகிறார்கள். மேற்கு சப்ரகமுவ மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவல்லியா மாவட்டங்களிலும் பல சுற்றும் மழை இன்றும் பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியுள்ளது. அந்தனகல கரஸ்னாகல நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக கம்பகா மாவட்டத்தின் பல பகுதிகளில் நீர் விநியோகம் தடைபட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது.
1: இதற்கமைய மினிவாங்குடை, அஸ்கிரிய, உடுகம்பொல, ஓப்பாத்த மற்றும் அதனை சூழலுள்ள பகுதிகள், கம்பகா மாநகர சபை பகுதி, கம்பகா பிரதேச சபை பகுதி, வலிவீரிய, வெலும்மகர, ரத்மஸ்தல மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளுக்கு நீர் விநியோகம் தடைபடும் என தேசிய நீர்வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை குறிப்பிட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக மகர பிரதேச சபை கல்லிக்குட்பட்ட மகரகம சிவரலுமுள்ள கிரிக்கித்த கினிகம எடிகேகல்ஹல்ல மற்றும் அதனை சூழலுள்ள பகுதிகளிலும் நீர்வெட்டு அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரன் பகுடுகம வீட்டு திட்டம், ஊரா போல அத்தனகல்ல, பட்டலிய, வதுபிட்டிவல மற்றும் அதனை சூழலுள்ள பகுதிகள், நிட்டம்புவ, வயங்குட, கலகிரிகேன, திகாரிய, நைவல மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளுக்கும் நீர் விநியோகம் தடைபடும் என நீர்வழங்கல் சபை தெரிவித்துள்ளது. அத்தனகல்ல கரஸ்நாகல நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாகவே இவ்வாறு நீர் விநியோகம் தடைபட உள்ளது.
0: தொடர்ந்து இலங்கையில் டெங்கு நோய் தாக்கத்தின் வீரியம் தற்போது ஒரு பாரிய தொற்று நோய் மட்டத்துக்கு தீவிரமடைந்துள்ளதாக நிர்வாக சபைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபயரண்ண தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக நாடாளாவிய ரீதியில் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருந்த 74 டெங்கு அதி அபாய வலயங்களின் எண்ணிக்கை தற்போது 84 உயர்வடைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொழும்பு, கம்பகா, களுத்துறை, காலி, மாத்தரை, அம்பாந்தோட்டை, குருநாகல், புத்தளம், ரட்னபுரி, கேகாலை, கண்டி, மாத்தளை, மட்டக்களப்பு, பதுளை ஆகிய மாவட்டங்களில் டெங்கு நோய் வேகமாக பரவி வருகிறது. தற்போதைய சூழ்நிலையில் பாடசாலை மாணவர்கள் இந்த டெங்கு வைரஸ் தொற்றுக்கு ஆளாகும் சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக காணப்படுவதாக சுகாதார பிரதியமைச்சர் கன்சக விஜயமணி சுட்டிக்காட்டுகிறார். எனவே பாடசாலை வளாகங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறு பெற்றோர்களுக்கும் அதிபர்களுக்கும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை வேகமாக பரவி வரும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தின் 2 நாளான இன்றைய தினமும் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது.
2: இன்றும் நாளையும் அனைத்து பொது இடங்களையும் கேந்திரமாக கொண்டு டெங்கு ஒழிப்பு வெளித்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. மகரகமையில் இன்று முன்னெடுக்கப்படும் டெங்கு ஒழிப்பு வெளித்திட்டத்தில் பிரதமர் கலாநிதி ஹரணிய முரசூரியை கலந்து கொண்டிருந்தார்.
3: இதனை உங்களுடைய பொறுப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வேலை செய்யும் இடமாக இருக்கலாம், உங்களுடைய வீடாக இருக்கலாம், அல்லது உங்களை அண்மித்த பிரதேசமாக இருக்கலாம். அந்த இடங்கள் டெங்கு பரவும் இடங்களாக மாறாமல் இருப்பதை நாம் அனைவரும் ஒரு பொறுப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நான் நினைக்கின்றேன். அதற்கு மேல் நாம் செயற்பட்டால் இந்த சவாலையும் நம்மால் வெல்ல முடியும். இது ஒரு வாரத்திற்கான வேலை அல்ல, இது நாம் இந்த காலம் முழுவதும் செய்ய வேண்டிய ஒரு விடயமாகும். இந்த வாரத்தை ஒரு விசேடமான வாரமாக, ஒரு விசேடமான நாளாக, பெரிய திட்டமாக நாம் மாற்றி அமைத்துள்ளோம். நாடு முழுவதும் நாம் இதனை
2: எதிர்வரும் 18 திகதி நாட்டின் கல்வித்துறை சார்ந்து அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களையும் கேந்திரமாக கொண்டு டெங்கு ஒழிப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் நிறுவன வளாகங்களை கேந்திரமாக கொண்டு டெங்கு ஒழிப்பு திட்டம் 19 திகதி நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. வீடுகள் மற்றும் வீடுகளை சுற்றியுள்ள வளாகங்களை பரிசோதிப்பதற்கும் தூய்மைப்படுத்துவதற்கும் இந்த மாதம் 20 திகதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 70 டெங்கு அபாய வலயங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர தெரிவிக்கின்றார். நாடாந்தும் சுமார் 600 டெங்கு நோயாளர்கள் பதிவாகுவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்தது. நாடளாவிய ரீதியில் இதுவரையில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 42,232 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீர தெரிவிக்கின்றார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 24 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்துள்ளனர்.
0: இனி செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுனொன்று 4000 ரூபாவால் அதிகரித்து 3,62,500 ரூபாவாகவும், 22 கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை 45,313 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டு கால ஆட்சியில் சாதாரண மக்களின் வாழ்வை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தியதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை பெருநகர பகுதியில் பல அடுக்குமாடி திட்ட அனுமதி வழங்கும் அதிகாரம் சிஎம்டிஏ என்று சொல்லப்படுகின்ற சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்துக்கு மாற்றி முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.
5: இதுநாள் வரை சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தால் பல அடுக்குமாடி கட்டிடங்களுக்கான திட்ட அனுமதியானது அபிவிருத்தி செய்பவர்களால் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டு அந்த விண்ணப்பத்தை கள ஆய்வு மற்றும் கூர்ந்தாய்வு செய்து பல அடுக்குமாடி கட்டிட குழுவின் முன் சமர்ப்பிக்கப்பட்டு பல அடுக்குமாடி கட்டிட குழுவால் பரிசீலனை செய்து அக்குழுவின் பரிந்துரையின்படி அரசுக்கு சமர்ப்பித்து அரசாணை பெற்ற பின் பல அடுக்குமாடி திட்ட அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் உத்தரவின்படி சென்னை பெருநகர பகுதியில் பல அடுக்குமாடி கட்டிட திட்ட அனுமதியை எளிமையான முறையில் விரைவில் பெறுவதற்காகவும் ஏற்கனவே பின்பற்றப்படும் நடைமுறையினால் ஏற்படும் கால தாமதத்தை தவிர்ப்பதற்காகவும் இனிவரும் காலங்களில் அபிவிருத்திதாரருக்கு ஏற்படும் காலதாமதம் குறைப்பதற்காகவும் குறைந்த நேரத்தில் ஒப்புதல்களை வழங்கவும் கட்டிட விதிமுறைகள் மற்றும் கட்டிட விதிகளுக்கு உட்பட்டு பல அடுக்குமாடி கட்டிட குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் பல அடுக்குமாடி கட்டிடங்களுக்கான திட்ட அனுமதியை சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமமே வழங்கலாம் என அரசு ஆணை பிறப்பித்துள்ளது.
0: தொடர்ந்து தமிழக காவல்துறையில் ஒரு டிஐஜி, 55 எஸ்பிக்கள் என்று 56 காவல்துறை அதிகாரிகள் நேற்று பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டார்கள். சென்னை, கோவை, திருச்சி, சேலம், ஆவடி, தாம்பரம் ஆகிய மாநகர காவல்துறைகளிலும் பல்வேறு பிரிவுகளுக்காக புதிதாக 29 எஸ்பிக்கள் நியமிக்கப்பட்டார்கள். தமிழக அரசின் முழு ஒப்புதல் இல்லாமல் மேகதாதுவில் அணை கட்ட முடியாதென்று திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலர் துரைமுருகன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். பயிர்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தஞ்சையில் விவசாயிகள் கையில் திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள்.
6: மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி விஜய் தலைமையிலான தாவேக அரசு கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், இடுபொருட்கள் மற்றும் உரங்களின் விலையை குறைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் முழக்கம் எழுப்பினர். 5 ஏக்கருக்கு கீழ் உள்ள விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி என அறிவித்துவிட்டு இப்போது 50,000 ரூபாய் வரை பயிர்கடன் தள்ளுபடி என அறிவித்திருப்பது விவசாயிகளை ஏமாற்றுவதாக உள்ளதாக குற்றம் சாட்டினர்.
7: விவசாயிகளின் நிலைமை கருதி நீங்க உடனடியாக முழு சதவீதம், அதாவது முழுவதும் பயிர்கடனை வந்து தள்ளுபடி செய்யணும். இல்லைன்னா வந்து தலைமை செயலகம் முற்றுகையிட்டு தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாய சங்கம் போராட்டம் நடத்தும். அதே மாதிரி இன்னைக்கு குருவி சாகுபடி தஞ்சை மாவட்டத்தில் காவிரிட்டா பகுதியில் குருவி சாகுபடி தண்ணி இல்லை, தண்ணி பெற்று தரவில்லை. கர்நாடகாவிலிருந்து ஒரு நாளைக்கு 1 TMC தண்ணி பெற்று தரணும்.
6: பயிர்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் உள்ளதாக விவசாயிகள் கூறினர். காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த சட்டப்பூர்வ நடவடிக்கையை தமிழக அரசு விரைந்து எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர்.
0: தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்தில் போதிய அளவு யூரியா உள்ளிட்ட உரம் இருப்பு இல்லாததால் சாகுபடி பணிகளை மேற்கொள்ள முடியாமல் விவசாயிகள் தவித்து வருவதாக குறிப்பிடுகிறார்கள்.
5: வடகிழக்கு பருவமழையை நம்பி 80,000 ஹெக்டேரில் நெல் நடவு பணிகள் நடைபெறுவது வழக்கம். இது தவிர நெல், வாழை, கரும்பு, பருத்தி உள்ளிட்டவையும் பயிரிடப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் யூரியா தட்டுப்பாடு நிலவுகிறது. உரிய நேரத்தில் யூரியா மற்றும் உரங்கள் கிடைக்காமல் போவது பயிர்களின் வளர்ச்சியை பாதித்து மகசூல் இழப்பை ஏற்படுத்துவதாக விவசாயிகள் கூறினர். அரசு நிர்ணயித்த விலைக்கு உரம் கிடைக்காததால் தனியார் கடைகளில் கூடுதல் விலை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். சில இடங்களில் தேவையில்லாத இணை பொருட்களை வாங்கினால் மட்டுமே யூரியா தரப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எடுத்துள்ளன.
8: வந்து உர தட்டுப்பாடு, குறிப்பா வந்து யூரியா வந்து எங்கேயுமே திருப்பாச்சல இருக்கிற கடையில கிடைக்கல. அதே மாதிரி மலவரத்தில் தொடக்க எல்லாமே கூட்டுற வங்கிலையும் உர தட்டு அங்கேயும் உரம் இல்லைன்றாங்க. அருகாமையில் இருக்க கல்லூரி இடைக்காட்டு கேட்டாலும் அங்கேயும் அப்படித்தான் இருக்கு. மாவட்ட நிர்வாகம் உரங்கள் கிடைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
5: வளைகுடா போர் காரணமாக யூரியா வரத்து குறைந்து விட்டதாகவும் போதிய அளவு யூரியா இருப்பு வைக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் விவசாயிகள் கூறினர். யூரியா தட்டுப்பாடு காரணமாக கரும்பு பயிரிட்டு 3 மாதங்கள் ஆகியும் போதிய வளர்ச்சியின்றி உள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர்.
0: தொடர்ந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதற்கட்டத்தில் 2.3 கோடிக்கு அதிகமான மக்கள் டெல்லியில் வசித்து வருவது கணக்கெடுப்பாளர்களால் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். கடந்த மே 3 இந்தியாவில் நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வில் வினாத்தாள் கசிந்ததாக எழுந்த புகாரை தொடர்ந்து நடைபெறவுள்ள மறுதேர்வை முன்னிட்டு டெலிகிராம் செயலிக்கு மத்திய அரசு தற்காலிக தடை விதித்துள்ளது. மே 3 நடைபெற்ற நீட் தேர்வை நாடு முழுவதும் சுமார் 22 லட்சம் மாணவர்கள் எழுதியிருந்தார்கள். ராஜஸ்தான், பீகார் உள்ளிட்ட பல மாநிலங்களில் தேர்வுக்கு முன்பே வினாத்தாள் கசிந்து விற்பனை செய்யப்பட்டதாக புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து இதன் அடிப்படையில் பலர் கைது செய்யப்பட்டிருப்பது நேர்கள் அறிந்ததே. இதன் விளைவாக தேசிய தேர்வு முகமை முன்னதாக நடைபெற்ற தேர்வை ரத்து செய்து எதிர்வரும் 21 மறுதேர்வு நடைபெறும் என்று அறிவித்திருந்தது. வினாத்தாள் கசிவை தடுக்கும் நோக்கில் மத்திய அரசு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை தற்போது மேற்கொண்டு வருகிறது. வினாத்தாள் தயாரிப்பாளர்கள், மதிப்பீட்டாளர்கள் மற்றும் மொழிபெயர்ப்பாளர்கள் அனைவரும் இணைய வசதி இல்லாத ரகசிய இடங்களில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மறுதேர்வின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் தேசிய தேர்வு முகமையின் கோரிக்கை ஏற்று தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 பிரிவு 69 அவசரகால விதிகளின் கீழ் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மே 3 நடைபெற்ற நீட் தேர்வுக்கான வினாத்தாள் டெலிகிராம் செயலி வழியாகவே முன்கூட்டியே பரவியதாக கண்டறியப்பட்டது. இத்தகைய முறைகேடுகள் மீண்டும் நிகழாமல் இருக்கவும் நீட் மறுதேர்வு சுமூகமாகவும் பாதுகாப்பாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யவும் தேர்வு முடியும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் என்று மின் அணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜெய்ப்பூர் போராட்டத்தில் கரப்பான் பூச்சி கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கே மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வு முறைகேடு, CBSE+2 தேர்வு முறைகேடு தொடர்பாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி சார்பில் இந்தியா முழுவதும் போராட்டம் நடந்து வருகிறது. இதில் அந்த கட்சியின் நிறுவனர் அபிஜித் திப்கே கலந்து கொண்டு வருகிறார். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற போராட்டத்தின் போது தனது ஆதரவாளர்களின் தோள்களில் அமர்ந்து சென்று கொண்டிருந்த அபிஜித் திப்கேவை சிலர் சுற்றி வளைத்து கன்னத்தில் அறைந்தார்கள். ஏராளமான இளைஞர்கள் திரண்டிருந்து சகித் ஸ்மாக் பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக 2 இளைஞர்களை பிடித்து வைத்துள்ளதாகவும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தார்கள். இந்த சம்பவத்தை திப்கே ஒரு கோழைத்தனமான செயல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17 முதல் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த 6 முதல் 8 வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார்.
5: முந்தைய திமுக ஆட்சியில் 2022 செப்டம்பர் 15 அன்று அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க இத்திட்டத்தை அப்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மதுரை அரசு பள்ளியில் தொடங்கி வைத்தார். இதையடுத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இத்திட்டத்தை கடந்த 2024 ஜூலையில் விரிவாக்கம் செய்து உத்தரவிட்டார். இத்திட்டம் மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் காலை உணவு திட்டம் 8 வரை விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அவரது தலைமையில் சமூக நலன், மகளிர் உரிமைத் துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 8 வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு விரிவாக்கம் செய்ய ஏதுவாக தந்தை பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17 இத்திட்டத்தை செயல்படுத்த துறை அலுவலர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தினார். மாணவ மாணவிகள் பசியின்றி பள்ளிக்கு வருதல், ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்படாமல் இருத்தல், ஊட்டச்சத்து நிலையை உயர்த்துதல், பள்ளிகளில் மாணவர்களின் வருகையை அதிகரித்தல், வேலைக்கு செல்லும் தாய்மார்களின் பணிச்சுமையை குறைத்தல் ஆகியவற்றை இத்திட்டம் மேம்படுத்தியுள்ளதாக ஆய்வுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து செலவைக்கியா நாட்டுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டு பாரம்பரிய முறைப்படி பான் ரொட்டி உப்பு கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1993 செலவைக்கியா விடுதலை பெற்ற பிறகு முதல் முறை செல்லும் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் மோடி பெற்றிருக்கிறார். ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் செலவைக்கியாவுக்கு பிரதமர் மோடி ஒருவார கால அரசுமுறை பயணத்தை கடந்த சனிக்கிழமை தொடங்கியிருந்தார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோனுடன் நேற்று முன்தினம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். புத்தாக்கம், வர்த்தகம், முதலீடு, நிலையான வளர்ச்சி, பாதுகாப்பு, கலாச்சாரம், மக்கள் ரீதியிலான தொடர்புகள் குறித்து பிரதமர் மோடி விவாதித்தார். இதனைத் தொடர்ந்து நேற்று செலவைக்கியாவுக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டார். தலைநகர் பிரஸ்லாவில் பிரதமருக்கு வந்தே மாதரம் பாடி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதேபோன்று செலவைக்கியா நாட்டு சார்பில் ரொட்டி அதாவது பான் மற்றும் உப்பு கொடுத்து பாரம்பரிய முறைப்படி அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தனது எக்ஸ்தள பக்கத்தில் பிரதமர் மோடி பதிவிட்டிருக்கிறார். பிரஸ்திலாவில் அளிக்கப்பட்ட வரவேற்பில் ரொட்டி மற்றும் உப்பு வழங்கும் பாரம்பரிய முறை இடம்பெற்றது. இது செலவைக்கியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் அவர்கள் போற்றும் நல்லெண்ணம் மற்றும் நட்புறவு விழுமியங்களை பிரதிபலிப்பதாக பதிவிட்டிருக்கிறார். ரொட்டி உப்பு கொடுத்தது ஏன், அதாவது பான் உப்பு கொடுத்தது ஏன்? செலவைக்கியாவில் பான் கொடுப்பது அந்த நாட்டின் வளம் மற்றும் மிகுதியை குறிக்கிறது. அது மட்டுமன்றி நாட்டுக்கு வரும் விருந்தினர் பசியுடன் இருக்கக்கூடாது என்ற பாரம்பரிய நோக்கத்துக்காக இது கொடுக்கப்பட்டு வருகிறது. இதே போன்று விருந்தினர் மீதான மதிப்பு, நட்புறவு மற்றும் நம்பிக்கையை குறிப்பிடும் வகையில் பான் உப்பு வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு தடைகளுக்கு பிறகு இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட இருப்பதால் இந்திய ஏற்றுமதியாளர்களிடையில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது.
5: இந்தியா அமெரிக்கா இடையிலான வரலாற்று சிறப்புமிகு இடைக்கால

0: பகுதிகள் வரி சலுகை அறிவிக்கப்படும். எரிசக்தி ஒத்துழைப்பை அதிகமாக்கும் வகையில் இந்தியா அமெரிக்காவிடம் இருந்து திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு மற்றும் கச்சா எண்ணெய் இறக்குமதியை பெருமளவில் அதிகரிக்கும். கடந்த பிப்ரவரி மாதம் இந்த ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் இந்திய மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் இறுதிக்கட்ட ஒப்பந்தத்தை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்ய ஜாமிசன் கிரீர் தலைமையிலான அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் குழு வரும் 22ஆம் தேதி இந்தியா வருகிறது. இதனை உறுதிப்படுத்தியுள்ள மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் அகர்வால், அந்த குழு இந்தியாவில் 2 நாட்கள் தங்கி ஒப்பந்தத்திற்கு இறுதி வடிவம் அளிக்கும் என்று கூறினார். இதன் முடிவில் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என வர்த்தக அமைச்சகத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த ஒப்பந்தம் முழுமையாக அமலுக்கு வரும்போது அமெரிக்காவில் $30 டிரில்லியன் மதிப்பிலான சந்தை இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு திறக்கப்படும்.
1: நாங்கள் ஒருபோதும் பாகிஸ்தானியர்களை நம்புவதில்லை என்று இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் ருவான் அசார் நேற்று தெரிவித்தார். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய போர் பேச்சுவார்த்தையில் முடிவெட்டப்படாமல் இருந்த காரணத்தால் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதனால் உலகின் பல நாடுகளில் அத்தியாவசிய பொருட்கள் விலையேற்றம் கண்டுள்ளன. உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை தூண்டிய இந்த 107 நாள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை அமெரிக்காவும் ஈரானும் இறுதி செய்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இன்று காலை அறிவித்தார். இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுப்புகளில் தொடர்ந்து மத்தியஸ்தம் செய்ததன் மூலம் ஒப்பந்தம் இறுதியானதில் பாகிஸ்தான் முக்கிய பங்காற்றியுள்ளது. இறுதி ஒப்பந்தம் சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். இதுகுறித்து இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் ருவன் அசார் பேசுகையில், நான் இதை பல நேர்காணல்களில் கூறியுள்ளேன், எங்களுக்கு பாகிஸ்தானியர்கள் மீது நம்பிக்கை கிடையாது, அவர்களின் செயல்பாடுகளை நாங்கள் கண்டிக்கிறோம், இஸ்ரேல் மீதான அவர்களின் அணுகுமுறை, அவர்களின் பாதுகாப்பு அமைச்சரின் யூத விரோத கருத்துக்கள் போன்றவற்றை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்று இஸ்ரேல் தூதர் குறிப்பிட்டிருக்கிறார். மணிப்பூரில் இரு பிரிவினரிடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 இளையவர்கள் காயமடைந்தார்கள்.
2: மணிப்பூரில் கடந்த 2023ஆம் ஆண்டு மே 3ஆம் தேதி குக்கி மற்றும் மெய்தி சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் இதுவரை 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் மணிப்பூரை விட்டு வெளியேறி சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வசிக்கும் அவல நிலை உள்ளது. இந்நிலையில் குக்கி சமூகத்தினர் பெரும்பான்மையாக வாழும் காங்போபி மாவட்டத்தில் லெய்லோன் வைபே கிராமத்திற்கு அருகே இரு பிரிவினரை சேர்ந்த ஆயுதமேந்திய நபர்கள் பரஸ்பரம் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தில் கென்லாங்மாங் வைபே, லீன் லியாண்டாவ் வைபே மற்றும் பாவ்கோலால் ஆகிய 3 இளைஞர்கள் காயமடைந்தனர். உடனடியாக அவர்கள் பாதுகாப்பு படையினரால் சிகிச்சைக்காக இம்பாலில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இச்சம்பவத்தை அடுத்து மணிப்பூர் முழுவதும் மீண்டும் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இதனைத் தொடர்ந்து கூடுதலாக துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டு மருத்துவமனை வளாகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மணிப்பூரில் கடந்த 3 ஆண்டுகளாக அரங்கேறி வரும் வன்முறை சம்பவங்களால் மாநிலத்தில் அமைதி சீர்குலைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
1: தொடர்ந்து புதுடில்லி விமான நிலையத்தில் வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானின் ஆலோசகர் 2.5 மணி நேரம் காத்திருந்து சொந்த நாடு திரும்பிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அதுகுறித்து இந்திய துணை தூதருக்கு அழைப்பாணை அனுப்பி வங்கதேசம் அவரிடம் மிகுந்த அதிருப்தியை தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடலோர நாடுகள் கூட்டமைப்பின் மூத்த அதிகாரிகள் குழு கூட்டத்தில் பங்கேற்க வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானின் ஆலோசகர் சாகிர் உர் ரஹ்மான் நேற்று முன்தினம் மாலை புதுடில்லியில் உள்ள இந்திரா காந்தி விமான நிலையம் சென்றார். அப்போது வழக்கமான பாதுகாப்பு சோதனையின் போது அவரின் பெயர் மறு ஆய்வுக்குட்படுத்தப்பட்டது. அத்துடன் விமான நிலையத்தில் இருந்த குடியேற்ற அதிகாரிகள் சாகிர்த்திடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பி விசாரித்தார்கள். மேலும் விமான நிலையத்திலே அவர் சுமார் 2.5 மணி நேரம் காக்க வைக்கப்பட்டார். பின்னர் அவரை விமான நிலையத்திலிருந்து புறப்படுவதற்கு இந்திய அதிகாரிகள் அனுமதி அளித்தார்கள். ஆனாலும் இந்த சம்பவத்தால் அதிருப்தி அடைந்த சாகித் கூட்டத்தில் பங்கேற்பதை கைவிட்டு விமான நிலையத்திலிருந்து மீண்டும் வங்கதேசம் திரும்பினார். சிறப்பு ராஜ்ய கடவுச்சீட்டை வைத்திருக்காமல் சாக் விசாவுடன் சாதாரண வங்கதேச கடவுச்சீட்டுடன் சாகித் வைத்திருந்ததால் இந்த தாமதம் ஏற்பட்டதாக இந்திய தரப்பில் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வங்கதேச தலைநகர் டாக்காவில் இந்திய துணை தூதர் பவன் பதையை நேற்று நேரில் வரவழைத்து வங்கதேசம் மிகுந்த அதிருப்தியை அவரிடம் தெரிவித்திருக்கிறது. இந்த சம்பவம் துரதிருஷ்டவசமானது என்றும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை வங்கதேச அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் கலிலுர் ரகுமான் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளுவர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி அருகே வடமாநில குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு

0: வயது பெண் குழந்தை வட மாநில இளைஞரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு புதரில் வீசப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த குழந்தை நேற்று உயிரிழந்தது. இதையடுத்து ஆவேசமடைந்த அந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வட மாநில இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்தியா தனது வான்வழி மற்றும் கடல்வழி பாதுகாப்பு திறனை மேம்படுத்தும் வகையில் அடுத்த தலைமுறை ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது.
1: ஒடிசாவில் உள்ள APJ அப்துல் கலாம் தீவில் சோதனை நேற்று நடைபெற்றது. நீண்ட தூர நிலத்தடி இலக்குகளை துல்லியமாக தாக்கும் இந்த ஏவுகணையானது இலக்கை துல்லியமாக தாக்கி சாதனை படைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணையானது எதிரி நாடுகளின் உள்ளே சென்று முக்கிய இலக்குகளை தாக்க முடியும் என்பதை உலகுக்கு பறைசாட்டும் வகையில் இருந்தது. தன்னிறைவு பெற்ற இந்தியா திட்டத்தின் கீழ் பொது மற்றும் தனியார் துறை பங்களிப்புடன் இந்த ஏவுகணை உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் மற்றும் அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றின் செலவுகள் குறையும் என DRDO தெரிவித்துள்ளது. இந்த சோதனையானது இந்தியாவின் நீண்ட தூரம் சென்று துல்லியமாக தாக்கும் திறனில் முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை நடுவானில் தடுத்து அழிக்கும் மல்டி லேயர் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை நிரூபித்ததன் மூலம் இந்த வசதியை பெற்றுள்ள உலகின் ஒரு சில நாடுகள் கொண்ட பட்டியலில் இந்தியா இணைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து சர்வதேச யோகா தின விழாவையொட்டி கும்மிடிப்பூண்டியில் செயல்படும் ஸ்ரீ சங்கரி யோகா பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தைச் சேர்ந்த 75 மாணவர்கள் தொடர்ந்து 5 நிமிடங்கள் லகு வஜ்ராசனம் என்ற யோகாசனத்தில் நின்று நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்திருக்கிறார்கள். கும்மிடிப்பூண்டியில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கரி யோகா பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் யோகா மையத்தின் 14th ஆண்டு நிறைவு விழா, 12th சர்வதேச யோகா தின விழா மற்றும் உலக சாதனை நிகழ்வு என்று முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. கும்மிடிப்பூண்டி அடுத்த பெத்திக்குப்பத்தில் நடைபெற்ற விழாவில் கும்மிடிப்பூண்டி முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் சிவகுமார் தலைமை வைத்தார். ஸ்ரீ சங்கரி யோகா பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பயிற்சியாளருமான சந்தியா, கவிஞர் விஜயன், தமிழக வெற்றி கழக மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் இஸ்டாத், NSR நிஜாம், கார்த்திக், வழக்கறிஞர் அரவிந்த் ஏகநாதன், சூர்யா, ஓய்வு பெற்ற உதவி தலைமை ஆசிரியர் புஷ்பலதா, சூரியன் நாராயணன் முன்னிலை வைத்தார்கள். நிகழ்வின் போது பயிற்சி மையத்தின் மாணவ மாணவியர் 75 பேர் தொடர்ந்து 5 நிமிடங்கள் லகு வஜ்ராசனம் என்ற யோகாசனத்தில் நின்று உலக சாதனை படைத்தார்கள். இவர்களது சாதனை நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. இந்த உலக சாதனை நிகழ்வில் நோபல் உலக சாதனை தீர்ப்பாளர் என் ஹேமந்த் குமார் பங்கேற்றார். தொடர்ந்து உலக சாதனை படைத்த மாணவ மாணவியர் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு உலக சாதனைக்கான சான்றுகள் மற்றும் பதக்கங்களை கும்மிடிப்பூண்டி ஒன்றிய குழு முன்னாள் தலைவர் சிவகுமார், தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் இஸ்ராத், நிஜாம் உள்ளிட்டோர் வழங்கி வைத்தார்கள். தமிழ்நாடு மற்றும் கடலோர பகுதிகளில் மீன்வரத்து அதிகரித்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள்.
1: 61 நாட்கள் மீன்பிடி தடை காலத்திற்கு பின்பு கடலுக்கு சென்று திரும்பிய தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மீனவர்களுக்கு அதிக அளவில் மீன்கள் கிடைத்தன. நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீன்பிடிக்க சென்று கரை திரும்பிய படகுகளில் சீலா, வஞ்சிரம், பாறை, ஊளி போன்ற உயர் ரக மீன்கள் அதிக அளவில் கிடைத்துள்ளன. அவற்றை வாங்க கேரளா போன்ற அண்டை மாநிலங்களில் நிலவும் மீன்பிடி தடைக்காலம் காரணமாக தூத்துக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கேரள வியாபாரிகள் அதிக அளவில் குவிந்தனர். வியாபாரிகளிடையே கடும் போட்டி நிலவியதால் மீன்களுக்கு அதிக லாபம் கிடைத்ததாக அவர்கள் கூறினர்.
2: ஒரு 250 போட்டு நீ கடலுக்கு போனோம், நல்ல பரவாயில்லாம ஒரு பாடு, நல்ல ஒரு மீன் வருவாய் இருந்தது. அதுக்கு ஏத்த மாதிரி மீன் விலைகளும் இருக்குது. இன்னைக்கு கேரளால இருந்து பல வகையான வியாபாரிகள் வந்திருக்காங்க. அதிக வியாபாரிகள் வந்தது மீனவர்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு. மீன்கள் அதிக விலைக்கு போகுது, மீன் கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கு.
1: பாறை மீன் கூடை 7000 ரூபாய்க்கும், அயிலை உள்ளிட்டவை கூடை 5000 ரூபாய்க்கும், நெத்திலி கூடை 3800 ரூபாய்க்கும் விற்பனையாகின. தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 2 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக மீனவர்கள் தெரிவித்தனர்.
0: தொடர்ந்து டெல்லியின் பல்வேறு பகுதியில் நேற்று பிற்பகல் வானிலை மாற்றம் ஏற்பட்டு புழுதி புயல் தாக்கியது. இதனால் வீதிகள் கண்ணுக்கு தெரியாத வகையில் புழுதி மூட்டம் அங்கு படர்ந்திருந்தது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் June 26 முதல் 28 வரை வருடாந்த ஜேஷ்டா அபிஷேகம் நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதத்தில் கேட்ட நட்சத்திரத்தில் முடிவடையும் வகையில் 3 நாட்களுக்கு ஜேஷ்டா அபிஷேகம் செய்யப்படுகிறது. இன்று சென்னையில் ஆமண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,480 ரூபாவாகவும் கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,060 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் ஒரு கிராம் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 275 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். உக்ரைனின் முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா நேற்று அதிகாலை நடத்திய பயங்கர வான்வெளி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்தார்கள், 53 பேர் காயமடைந்துள்ளார்கள். உக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் இரண்டாவது பெரிய நகரான கார்கிவ் ஆகியவற்றை உலுக்கிய இந்த தாக்குதலில் கீவ் நகரில் மட்டும் 5 பொதுமக்கள் மற்றும் மீட்பு பணியாளர்கள் உயிரிழந்தார்கள். அங்குள்ள 25 அடுக்குமாடி குடியிருப்பு வணிக வளாகங்கள் தீக்கிரையாகின. குறிப்பாக 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற யுனெஸ்கோ பாரம்பரிய ஆன்மீக தலமான பேச்சர்ஸ் லாவ்ரா தேவாலயம் மேற்கூரை தீப்பற்றி எரிந்து சேதமடைந்தது.
3: This was a sustained attack by
4: இது ரஷ்யர்களால் நடத்தப்பட்ட 4 மணி நேரத்துக்கும் மேலாக நீடித்த தொடர் தாக்குதலாகும். யுக்ரைன் முழுவதும் பல்வேறு இடங்களை நோக்கி 70க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் அதில் 50 ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டதாகவும் யுக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதாவது 20 ஏவுகணைகள் இடைமறிக்கப்படவில்லை. இதில் குடியிருப்பு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. கீழே விழுந்த ஏவுகணை சிதறல்களால் சில கார்கள் தீப்பிடித்து எரிந்தன. மேலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததும் 1000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமுமான பெச்சர்ஸ் கிளாவ்ரா மடாலயமும் இதில் பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு அந்த மடாலயம் தீப்பிடித்து எரிவது போன்ற காட்சிகள் பரவலாக பகிரப்பட்டன. இன்று யுக்ரைனிய அதிகாரிகளும் மத தலைவர்களும் ரஷ்யாவின் இச்செயலை கடுமையாக கண்டித்துள்ளனர். இது யுக்ரைனிய மக்களுக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் எதிரான செயல் என்றும் அவர்கள்
3: விவரித்துள்ளனர்.
0: தொடர்ந்து அமெரிக்க ஈரான் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறுகிறார். வரும் வெள்ளிக்கிழமை ஜெனிவாவில் ஒப்பந்தம் நேரில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாக திட்டமிடப்பட்டுள்ளது. ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள விவரங்கள் வெளியிடப்படவில்லை. ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியான் ஒப்பந்தம் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் தமது நாட்டுக்கு அது ஒரு மரியாதைக்குரிய ஆவணமாக கருதப்படும் என்று குறிப்பிட்டார்.
5: முதலில் இதில் விரிவான விவரங்கள் அதிகம் இல்லை. இது புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டுமே. இறுதி ஒப்பந்தம் அடுத்த 60 நாட்களில் விவாதித்து இறுதி செய்யப்படும். அந்த 60 நாட்களுக்குள் மோதல்கள் முழுமையாக நின்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டொனால்ட் டிரம்பை பொறுத்தவரை எண்ணெய் விநியோகத்தை மீண்டும் தொடங்குவதே முன்னுரிமை என்பது தெளிவாக தெரிகிறது. அதாவது ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதே இதன் நோக்கம். அதுவே அவர் கூறுவதாகவும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் எழுதப்பட்டுள்ளதாகவும் உள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த விரிவான விவரங்கள் இதில் எதுவும் இல்லை. அது குறித்து அடுத்த 60 நாட்களில் விவாதிக்கப்பட வேண்டும். செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் ஒப்படைக்குமா? இது பல்வேறு கட்டங்களில் நடக்க வேண்டும் என்று டிரம்ப் வலியுறுத்திய ஒரு விஷயமாகும். ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தின் நிலை என்னவாக இருக்கும்? போரின் பல்வேறு கட்டங்களில் அத்திட்டம் நிறுத்தப்பட வேண்டும் என்று அதிபர் டிரம்பும் பிரதமர் நெத்தன்யாகுவும் கூறியிருந்தனர். ஆனால் அந்த விஷயம் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படவே இல்லை.
0: இந்த நேரத்தில் இஸ்ரேலிய படைகள் லெபனான், சிரியா, காசா ஆகிய பகுதிகளில் இருந்து வெளியேறப் போவதில்லை. கால வரம்பின்றி அங்குதான் இருக்கும் என்று தற்காப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறியிருக்கிறார். அமெரிக்காவும் ஈரானும் செய்து கொண்ட உடன்பாட்டில் லெபனானில் நடக்கும் போரையும் முடிவுக்கு கொண்டுவர இணக்கம் காணப்பட்டது. லெபனானில் தொடரும் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைக்கு எதிராக ஈரான் இஸ்ரேலை தாக்கினால் பதிலடி கொடுக்கப்படும் என்று காட்ஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதற்கிடையே இஸ்ரேலிய வலசாரி அமைச்சர்கள் இருவர் அமெரிக்க ஈரான் அமைதி உடன்பாட்டுக்கு கண்டனம் தெரிவித்தார்கள். இதனிடத்தில் இஸ்ரேல் நேற்று முன்தினமும் லெபனானில் தாக்குதல்களை தொடர்ந்தது.
6: தெற்கு பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் காலையில் இஸ்ரேல் மீது ஹெஸ்போலா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதையும் தாண்டிய ஒரு நடவடிக்கையாக இருந்தது. தங்களுடைய ட்ரோன்களில் ஒன்றிலிருந்து பதிவு செய்யப்பட்ட தெற்கு பெய்ரூட்டில் ஏற்பட்ட பாதிப்பு குறித்த காணொலியை இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கான ஒப்பந்தத்தின் விளைவாக ஈரான் இதனை சேர்த்துக் கொள்கிறது என்பதற்காகவே லெபனானில் இஸ்ரேலின் தாக்குதல் முடிவுக்கு வராது என்பது ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு விடுக்கப்பட்ட ஒரு செய்தியாகவும் உள்ளது. சில நாட்களுக்கு முன்பு குண்டுவீச்சுக்கு உள்ளான தெற்கு பெய்ரூட்டின் இதே பகுதியில் போரில் தங்கள் தரப்பிற்கு ஆதரவை வெளிப்படுத்துவதற்காக ஹெஸ்போலா ஆதரவாளர்கள் ஒன்று திரண்டனர். அங்கு ஈரானின் புதிய அதி உயர் தலைவரின் படங்களுடன் ஹெஸ்போலாவின் மஞ்சள் நிற கொடிகளும் ஈரானின் சிவப்பு, வெள்ளை மற்றும் பச்சை நிற மூவர்ண கொடிகளும் காணப்பட்டன. ஹெஸ்போலாவினர் அங்கு இசைக்கும் தங்களின் பரப்புரை செய்திக்கும் ஏற்பாடு செய்திருந்தனர்.
7: எங்களுடைய கடைசி மூச்சு வரை நாங்கள் ஈரானுடன் நிற்போம், அந்த தலைவருடன் நிற்போம். இந்த பாதையிலிருந்து நாங்கள் ஒருபோதும் மாறமாட்டோம். தெற்கு பகுதிக்காகவும் எங்கள் மக்களுக்காகவும் எங்களை நாங்களே தியாகம் செய்கிறோம்.
6: ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் போர் மத்திய கிழக்கை மாற்றியமைத்து வரும் விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. ஹெஸ்போலாவுக்கு மட்டுமல்லாமல் மேலும் துணிச்சல் பெற்றுள்ளதும் அதிக அபாயங்களை எதிர்கொள்ள தயாராக உள்ளதுமான ஈரானிய ஆட்சிக்காகவும் இந்த மக்கள் ஆரவாரம் செய்கின்றனர். இதற்கு பின்னணியில் உள்ள காரணம் என்னவென்றால், அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களும் இணைந்து நடத்திய தாக்குதல் என்ற மிக மோசமான கொடுங்கனவை இந்த ஆட்சி எதிர்கொண்டு அதிலிருந்து தப்பி பிழைத்திருக்கிறது. பெய்ரூட்டில் உள்ள ஹெஸ்போலாவுக்கு ஆதரவான இந்த ஏழ்மையான பகுதியைச் சேர்ந்த பெரும்பாலான மக்கள் பெரும்பாலான ஈரானியர்களைப் போலவே ஷியா பிரிவை சேர்ந்த இஸ்லாமியர்களாவர். நகர மையத்தில் இருந்து அதிக தொலைவில் இல்லாத இந்த தெருக்களில் இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டு உயிரிழந்த உள்ளூர் வீரர்கள் ஹீரோக்களாக கருதப்படுகிறார்கள். போருக்கு தியாகிகள் தேவை. பொதுமக்களுக்காக வருத்தப்படுகிறோம், ஆனால் இந்த நிலத்திற்கு தியாகம் தேவைப்படுகிறது என்று சதாலா யூசப் கூறுகிறார். ஆனால் லெபனானின் பிற முக்கிய சமூகங்களான சுன்னி இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களில் பலர் ஹமாஸ் மற்றும் ஈரான் போன்ற மற்றவர்களின் போரில் தங்களையும் இழுத்துவிட்டுள்ளதாக ஹெஸ்போலா மீது குற்றம் சாட்டுகின்றனர். பெய்ரூட்டுக்கு வடக்கே உள்ள பாட்ரூனில் மக்கள் மத்திய கிழக்கு போரை விடுத்து உலகக்கோப்பை தொடர்பாக கவனம் செலுத்தி முக்கிய போட்டிகளை நேரலையில் கண்டு ரசிக்கின்றனர். கடற்கரையோர இந்த நகரத்தில் வசிப்பவர்களில் பெரும்பான்மையினர் கிறிஸ்தவர்களாவர். இந்த போர் மிகவும் தொலைவில் இருப்பது போல தோன்றுகிறது. அவர்களும் நிலைமை அப்படியே நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். உள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெப்ரான் பாசில் லெபனானின் மிகவும் பிரபலமான கிறிஸ்தவ தலைவர்களில் ஒருவராவார். லெபனானில் தற்போது பல சிக்கல்கள் உள்ளன. அதில் மிகப்பெரிய சிக்கல் எது?
8: 1948 இஸ்ரேல் உருவானதில் இருந்து தொடர்ச்சியான மற்றும் முடிவுறாத போர்.
6: ஹெஸ்போலா யாருக்காக போரிடுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? லெபனானுக்காகவா அல்லது ஈரானுக்காகவா?
3: Unfortunately,
8: ஹெஸ்போலா லெபனான் பகுதிகளை பாதுகாப்பதற்காக போராடுகிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக ஈரானிய திட்டத்தை அது பின்பற்றுகிறது. அதுவே அதன் மக்கள் செல்வாக்கையும் அங்கீகாரத்தையும் இழக்க செய்துள்ளது.
6: தெற்கு நோக்கி சில மணி நேரங்கள் பயணித்தால் இஸ்ரேல் எல்லைக்கு அருகில் உள்ள டயர் நகரத்தை அடையலாம். பல மாதங்களாக நடத்தப்பட்ட இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களால் இந்த நகரம் தற்போது மக்கள் நடமாட்டமின்றியும் கடுமையாக சேதமடைந்தும் காணப்படுகிறது. எல்லை நகரங்களை பாதுகாப்பது மற்றும் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுப்பதே தன் நடவடிக்கை என இஸ்ரேல் தரப்பு நியாயப்படுத்துகிறது. இந்த போர் ஹெஸ்போலா மற்றும் ஈரானுக்கு எதிரானது தானே தவிர லெபனான் மக்களுக்கு எதிரானது அல்ல என்று இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு கூறுகிறார். ஆனால் டயர் நகரில் தொடர்ந்து தங்கியிருக்கும் ஒரு சிலரில் ஒருவரான கலில் முட்டோகா இது உண்மையில்லை என்று கூறுகிறார்.
5: இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், ட்ரூஸ் சமூகத்தினர் என அனைத்து பொதுமக்களும் இஸ்ரேலால் கொல்லப்பட்டுள்ளனர். 2 மாதங்களுக்கு முன்பு பெய்ரூட்டில் நடந்த தாக்குதலின் போது ஒரே நேரத்தில் 1 மணி நேரத்திற்குள் 100 கணக்கான குண்டுகள் வீசப்பட்டன என்பது உங்களுக்கு தெரியுமா? இது எப்படி சாத்தியம்? ஹெஸ்போலாவை மட்டுமே இலக்கு வைத்து தாக்குவதாக அவர் பேசுகிறார். ஆனால் யார் ஹெஸ்போலா? ஹெஸ்போலாவினர் இங்கு வாழும் மக்கள் தான். அவர்கள் வேறு ஒரு நாட்டில் இருந்தோ அல்லது வேறு கிரகத்தில் இருந்தோ வரவில்லை. ஹெஸ்போலா என்பதன் உண்மையான அர்த்தம் கூட அவருக்கு தெரியவில்லை. பாருங்கள்,
6: 2023 அக்டோபர் 7 அன்று காசாவில் இருந்து இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலுடன் தொடங்கிய போரின் தொடர்ச்சிதான் இவை அனைத்தும். மேலும் இது அரேபியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே 100 ஆண்டுக்கும் மேலாக தீர்க்கப்படாமல் இருக்கும் மோதலின் பின்னணியில் இருந்து உருவானதாகும். கடந்த 2.5 ஆண்டுகளில் தலைவர்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் தங்களுக்கு கிடைத்த பல்வேறு வெற்றிகளை பற்றி நம்ப முடியாத வகையில் உரிமை கோரியுள்ளனர். கடந்த 2.5 ஆண்டுகால பகுதி நிச்சயமாக உணர்த்தும் பாடம் என்னவென்றால், ஒரு இராணுவ தீர்வு என்பது இத்தகைய பாதிப்புகளையே மேலும் மேலும் உருவாக்கும் என்பதே ஆகும். இதற்கு வேறு ஏதேனும் ஒரு தீர்வு இருந்தாக வேண்டும். இது கவனமாக திட்டமிடப்பட்ட ஓர் அரசியல் உத்தியாக இருக்கலாம். ஆனால் போர் சூழலால் ராஜ்ய நடவடிக்கைகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு வருகின்றன. டயர் நகரில் அண்மையில் தங்கள் வீடுகளை இழந்தவர்கள் கடற்கரையில் முகாமிட்டுள்ளனர். தங்களின் குண்டுகள் மட்டுமே டெஹ்ரான் ஆட்சியை வீழ்த்திவிடும் என்ற அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கணிப்பால் அடுத்தடுத்து ஏற்பட போகும் விளைவுகளை உலக நாடுகளுடன் சேர்ந்து இவர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.
0: தொடர்ந்து அமெரிக்க ஈரான் அமைதி ஒப்பந்தம் தொடர்பான மேலும் சில தகவல்கள்.
6: எண்ணெய் விநியோகம் மீண்டும் தொடங்குமா? அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது போல கப்பல்கள் இயங்க தொடங்கி ஹோர்முஸ் நீரிணை உடனடியாக திறக்கப்படுமா? ஒருவேளை அப்படி நடக்காமல் போகலாம். இந்த குறிப்பிட்ட கால ஒப்பந்தத்தின் முக்கியத்துவத்தை பார்த்தால் இது பொருளாதார ரீதியானதை விட அரசியல் ரீதியானது என்று நான் நினைக்கிறேன். இன்னும் தீர்க்கப்பட வேண்டிய பல சிக்கல்கள் உள்ளன. இந்த ஒப்பந்தம் இன்னும் கையெழுத்தாகவில்லை. அவற்றில் மிக முக்கியமானது லெபனான் விவகாரமும் இதற்கு இஸ்ரேல் அளிக்க போகும் எதிர்வினையுமே ஆகும். ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை அமெரிக்கா விலக்கிக் கொள்ள எவ்வளவு காலமாகும்? ஈரான் விதித்துள்ள நிபந்தனைகளில் ஒன்று அந்நாட்டின் எண்ணெய் மீதான சர்வதேச தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்பதாகும். அத்தகைய மாற்றங்கள் ஒரே இரவில் நிகழ்ந்து விடுவதில்லை.
0: தொடர்ந்து அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கூகுள் நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நிகழ்ச்சியில் இருந்து மாணவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறியதால் சலசலப்பு ஏற்பட்டது. தெற்கு கலிபோர்னியாவின் மொஜாவே பாலைவனத்தில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தில் B-52 ரக குண்டுவீச்சு விமானம் ஒன்று புறப்பட்ட சிறிது நேரத்திலே விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்தெறிந்ததில் அதில் பயணம் செய்த 8 பேரும் பலியானதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள்.
9: தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள எட்வர்ட் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட குறுகிய நேரத்தில் விமானப்படையின் B-52 ஸ்ட்ராட்டோஃபோஸ்ட்ரஸ் விமானம் விபத்துக்குள்ளானதில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக குறித்த தளத்தின் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். குறித்த விமானம் வழக்கமான ஒரு சோதனை பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் அவரும் உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என்பதை ஆரம்ப கட்ட சோதனைகள் காட்டுவதாக குறித்த விமானப்படை தளம் முன்னதாக தெரிவித்திருந்தது. விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வருவதாகவும் எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் உயிரிழந்தவர்களின் பெயர்கள் வெளியிடப்படும் எனவும் கர்னல் ஜேம்ஸ் ஹைஸ் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து எட்வர்ட் விமானப்படை தளத்தின் ஓடுதளத்துக்குள்ளேயே முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் தற்காலிகமாக அந்த தளத்தின் செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.
0: சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே வன்முறை வெடித்துள்ளது. இவியன் நகரில் G7 உச்சநிலை கூட்டம் நடக்க இருக்கும் வேளையில் அந்த சம்பவம் நடந்துள்ளது. பொதுவாக G7 மாநாடு தொடங்கும் போது சிலர் ஆர்ப்பாட்டம் நடத்துவது வழக்கம். இந்த முறையில் நடக்கிறது. ஐக்கிய நாடுகள் நிறுவன கட்டிடம் அருகே தொடங்கிய வன்முறை மாலை வரை நீடித்தது. காவல்துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்தும் கண்ணீர் புகையை பயன்படுத்தியும் கூட்டத்தை கலைத்தார்கள். நகரின் நடுவே ஊர்வலம் சென்ற ஆர்ப்பாட்ட கார்கள் ஒரு டெஸ்லா காருக்கு தீ வைத்தார்கள். வங்கி ஜன்னல்களை உடைத்தார்கள். காவல்துறையினர் மீது கற்களை எறிந்தார்கள். பேரணியில் சுமார் 20,000 பேர் கலந்து கொண்டதாக தெரிய வருகிறது. G7 கூட்டணி வேண்டாம் என்று சொல்லுகின்ற அமைப்பு பேரணியை வழிநடத்தியிருந்தது. அரசியல் பொருளாதார அதிகாரம் பெரும் பணக்கார நாடுகளான G7 நாடுகளின் வசம் இருப்பதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவிக்கிறார்கள். சூடான் மோதலில் ட்ரோன் தாக்குதல்களில் இந்த ஆண்டு மட்டும் 1,000 மேற்பட்டோர் கொல்லப்பட்டார்கள். சூடானில் ராணுவத்துக்கும் துணை ராணுவ படையான விரைவு படைக்கும் இடையே கடந்த 2023 ஆண்டு ஏப்ரல் முதல் மோதல் நடைபெற்று வருகிறது. இதில் ட்ரோன் தாக்குதல்கள் மிகவும் தீவிரமாக மாறிவிட்டது. ட்ரோன் தாக்குதல் காரணமாக இந்த ஆண்டு தொடங்கியதிலிருந்து மட்டும் இதுவரை 1,000 மேற்பட்டோர் பலியானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுபற்றி ஜெனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சிலில் உரையாற்றிய உயர் ஆணையர் வோல்கர் டக் சூடானில் ட்ரோன் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதால் கொடூரமான மோதல் மற்றும் தாக்குதல்கள் மேலும் தீவிரமடைவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டு ஜனவரி முதல் மே வரையான ட்ரோன் தாக்குதல்களில் மட்டும் இதுவரை 1,000 மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். இதனை நாங்கள் ஆவணப்படுத்தியுள்ளோம். இது மட்டுமன்றி அங்கு பாலியல் வன்கொடுமைகளும் குற்றங்களும் அதிகரித்து செல்வதாக அவர் வருத்தம் தெரிவித்தார். சூடானில் மோதல் காரணமாக இதுவரை 1,000,000+ மக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் 1,00,000+ மேலான மக்கள் தங்கள் வசிப்பிடங்களை விட்டு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். இது உலகின் மிகப்பெரிய இடப்பெயர்வுகளில் ஒன்றாக பார்க்கப்படும் நிலையில் அங்கு பஞ்சமும் பட்டினியும் தொடர்கின்றது. பாகிஸ்தானில் காவல்துறை அதிகாரி ஒருவர் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த சிறுமியை தவறுதலாக சுட்டுக் கொன்றார். கொள்ளை சம்பவத்தின் போது சந்தனவர்கள் ஒரு காரில் இருந்த குடும்பத்தை பிணைபிடித்து வைத்திருந்தார்கள். அப்போது நடந்த துப்பாக்கிச் சூட்டின் போது அந்த 10 வயது சிறுமி சுடப்பட்டார். அவரது தந்தையும் சாதுரரும் காயமுற்றார்கள். சந்தனவர்கள் அந்த காரில் தப்ப முயல்வதாக நினைத்து அந்த அதிகாரி சுட்டதாக பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநில காவல்துறை தெரிவித்தது. இறந்த சிறுமியின் தந்தை புகார் கொடுத்திருக்கிறார். இது சம்பந்தமாக காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆஸ்திரேலியாவின் பேத் நகரைச் சேர்ந்த அந்த குடும்பம் உறவினர்களை சந்திக்க பாகிஸ்தான் சென்றபோது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. சம்பவம் வெளிப்படையாகவும் முறையாகவும் விசாரிக்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாக ஆஸ்திரேலிய பிரதமர் அன்டனி அல்பன்சி குறிப்பிட்டிருக்கிறார். ஜப்பான் மத்திய வங்கி தனது வட்டி வீதத்தை 1 விழுக்காடாக உயர்த்தியுள்ளது.
9: ஜப்பான் மத்திய வங்கி 7-1 வாக்குகள் அடிப்படையில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளதுடன் உடல்நல குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஜப்பான் மத்திய வங்கி ஆளுநர் தனது வாக்கினை பயன்படுத்தவில்லை. மஸ்கு எண்ணெய் விலை அதிகரிப்பு வணிகங்களுக்கு இடையிலான பரிவர்த்தனைகளை பாதித்துள்ளதாகவும் இதனால் எதிர்காலத்தில் நுகர்வோர் பொருட்களின் விலை உயர்வடையக்கூடும் எனவும் ஜப்பான் மத்திய வங்கி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அடிப்படை பணவீக்கமும் மத்திய வங்கியின் கணிப்புகள் மற்றும் இலக்குகளை விட உயர்மட்டத்துக்கு செல்லும் அபாயம் காணப்படுவதால் வட்டி விகிதங்கள் உயர்த்தப்படுவதாக ஜப்பான் மத்திய வங்கி மேலும் அறிவித்துள்ளது.
0: தொடர்ந்து போலந்தில் ஒரு வீட்டில் 29 சிசுக்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பில் மக்லேனா என்ற பெண் மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு வயது 57. அதிர்ச்சி தரும் அந்த சம்பவம் போலந்தில் நடந்திருக்கிறது. கட்டுமான ஊழியர்கள் வீட்டின் வாகன பாதையை தோண்டிய போது விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. சம்பவ இடத்தில் மருத்துவ கழிவுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. காவல்துறையினர் மருத்துவ நிபுணர்கள் உள்ளிட்டோர் சம்பவ இடத்துக்கு சென்றார்கள். கண்டுபிடிக்கப்பட்டது சிசுக்களின் சடலம் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவர் மக்தலேனா 2 ஆண்டுக்கு முன்பு வீட்டை வாங்கியதாக தெரியவிருக்கிறது. அண்மையில் அவர் ஒரு தம்பதிக்கு வீட்டை விற்றது விசாரணையில் கண்டறியப்பட்டது. மக்தலேனா பணத்தை மிச்சப்படுத்த சடலங்களை முறையாக அகற்றாமல் வீட்டு தோட்டத்தில் புதைத்திருக்கலாம் என்று அதிகாரிகள் சந்தேகிக்கிறார்கள். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 12 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். சீனாவில் நாய் மாமிச விற்பனை மீண்டும் பேசு பொருளாகி இருக்கிறது. சுடோ எனப்படும் பிரபல நாயின் மறைவு அதற்கு காரணம். அந்த பாட்டர் கோலி ரக நாய்க்கு வயது 8. சமூக ஊடகத்தில் அது 1 மில்லியனுக்கு அதிகமான ரசிகர்களை ஆட்கொண்டிருக்கிறது. ஆனால் அண்மையில் சூடோ திருடப்பட்டது, இறைச்சிக்காக கொல்லப்பட்டது என்ற தகவல் பின்னர் வெளியானது. ஒரு உணவகம் சூடோவை சுமார் $25 வாங்கியதாக நம்பப்படுகிறது. அந்த சம்பவத்தால் சீனாவில் பெரும் சர்ச்சை வெடித்திருக்கிறது. இந்த நிலையில் சீனாவில் நாய் மாமிச விற்பனை பற்றி CNA ஆராய்ந்திருக்கிறது. சீனாவில் நாய் இறைச்சி சாப்பிடுவதை தடை செய்ய நாடு தழுவிய சட்டம் இல்லை. திருடப்படும் நாய்களை பெரும்பாலும் மாமிசத்துக்காக கொல்லப்படுகின்றன. அதுவே பெரிய சிக்கல் என்று வழக்கறிஞர் ஒருவர் தெரிவிக்கிறார். ஆனாலும் அண்மையில் கொண்டுவரப்பட்ட மாற்றங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். 2020 நாய் செல்ல பிராணியாக வகைப்படுத்தப்பட்டது. அதற்கு முன்பு அது கால்நடையாக கருதப்பட்டது. ஷென்ஷென், ஷுகாய் உள்ளிட்ட நகரங்களில் நாய் அல்லது பூனை இறைச்சியை சாப்பிடுவது சட்டவிரோதம் என்று தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. நாய் இறைச்சி சாப்பிட விரும்புவோரின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக சீன பொதுமக்கள் நினைக்கிறார்கள். நாய்கள் செல்ல பிராணிகளாக வாழ்வில் அங்கம் வைப்பதாக சிலர் குறிப்பிடுகிறார்கள். சீனர்கள் எவ்வளவு நாய் மாமிசம் உட்கொள்ளுகிறார்கள் என்று அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது. ஆனாலும் பழைய புள்ளிவிவரங்களின்படி 2012 நாய் மாமிச விற்பனை உச்சத்தை எட்டியிருந்தது. ஆண்டுக்கு 10,000 மேற்பட்ட நாய்கள் இதற்காக கொல்லப்பட்டிருந்தது. 2015 அந்த எண்ணிக்கை 2,000 சரிந்துள்ளது. அரசாங்க சார்பற்ற அமைப்புகள் மாமிசத்துக்காக பிடிபடும் நாய்களை மீட்கின்றன. அமைப்புகள் நாயின் நலத்தை உறுதி செய்து அவற்றை தத்துக் கொடுக்கின்றன. நாய் பூனை இறைச்சி விற்பனையை தடை செய்ய சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று ஆர்வலர்கள் தெரிவிக்கிறார்கள். சீனாவின் கெனான் மாநிலத்தில் தொடர்ந்து 2 குளிர்ந்த பானங்களை அருந்திய சிறுவர் ஒருவர் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். 7 வயது சிறுவர் வெளியே வெயிலில் விளையாடி கொண்டிருந்தார். அதிக வெப்பமாக இருந்ததால் ஐஸ் கோலா குளிர்பானத்தை அருந்தினார். உடனே ஐஸ் மில்க் டீ குளிர்பானத்தையும் அவர் குடித்தார். பின் வயிற்று வலி, வாந்தி என்று செரிமான கோளாறை அது வெளிப்படுத்தியதாக குறிப்பிடப்படுகிறது. சோதனையின் போது சிறுவருக்கு நெக்ரோசிஸ் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். அது குடலில் உள்ள உயிரணுக்களையும் திசுக்களையும் அழிக்கும் ஒருவித நோயாகும். 3 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வெப்பமான நாட்களில் திடீரென அதிகளவு குளிர்ந்த நீரை அருந்துவதை தவிர்க்க வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். முதியோரும் அளவுக்கு அதிகமான குளிர்ந்த நீரை அருந்தக்கூடாது என்று நிபுணர்கள் ஆலோசனையாக தெரிவிக்கிறார்கள். உலகின் முன்னணி யூடியூபரான மிஸ்டர் பீஸ்ட் யூடியூப் வரலாற்றில் முதன்முறையாக 500 மில்லியன் 50 கோடி சந்தாதாரர்களை பெற்று வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார். கடந்த 2025 ஜூன் மாதம் 400 மில்லியன் சந்தாதாரர்களை கடந்த அவர் சரியாக ஓராண்டுக்குள் மேலும் 100 மில்லியன் சந்தாதாரர்களை பெற்று இந்த புதிய மைல்கல்லை எட்டியிருக்கிறார். இந்த அசாத்திய சாதனையை பாராட்டி யூடியூப் தலைமை நிர்வாக அதிகாரி நீல் மோகன் மிஸ்டர் பீஸ்டின் சிறுத்தை லோக வடிவில் பிரத்தியமாக தயாரிக்கப்பட்ட 500 பிளே பட்டன் விருதை அவருக்கு நேரில் வழங்கி கௌரவித்திருக்கிறார். தனது புதிய வீடியோவின் இறுதியில் இந்த விருதை பெற்றுக் கொண்ட ஜிம்மி பூச்சியத்தில் தொடங்கிய தனது ஆரம்ப கால ஜூட்டி பயணத்தை நெகிழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்தார். பிரமாண்டமான சவால்கள் மில்லியன் டாலர் பணப்பரிசுகள் அடங்கிய காணொளிகள் மூலம் உலக போல் பெற்ற மிஸ்டர் பீஸ்ட் பீஸ்ட் பிலான்த்ரோபி மற்றும் டீம்ரீஸ் போன்ற அமைப்புகள் மூலம் உலகளவில் பல்வேறு தொண்டு பணிகளையும் அவர் செய்து வருகிறார். இனி விளையாட்டுச் செய்திகளில் முத்தரப்பு ஒருநாள் தொடரில் சூப்பர் ஓவரில் இந்தியா ஏ அணியை வீழ்த்தி இலங்கை ஏ அணி அசத்தல் வெற்றி பெற்றுள்ளது. மன அழுத்தத்துடனும் போராடியதாகவும் கிரிக்கெட் விளையாடுவதை கைவிட தான் ஒரு சந்தர்ப்பத்தில் நினைத்ததாக இந்திய வீராங்கனை சிரேயங்கா பட்டேல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் ஜியோ ஸ்டோரில் பேசுகின்ற போது, காயம் காரணமாக தான் நீண்ட காலம் அணியில் இடம்பெறாமல் இருந்தேன். இந்த காலகட்டத்தில் நான் மன அழுத்தத்தில் இல்லை என்று கூறினால் நான் பொய் கூறுகிறேன் என்ற அர்த்தம். நான் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்தேன். கிரிக்கெட் விளையாடுவதை கைவிட நினைத்தேன். அதன்பின் எனக்குள் இருந்த குரல் உனக்கு பிடித்த கிரிக்கெட்டினை எந்த ஒரு காரணத்துக்காகவும் கைவிடக் கூடாது என்று கூறியது. நான் இங்கு இருப்பதற்கு காரணம் எனக்கு கிரிக்கெட் மிகவும் பிடிக்கும் என்ற ஒன்றே ஒன்றுதான். இந்த கடினமான காலகட்டத்தில் என்னுடைய குடும்பம் எனக்கு உறுதுணையாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விராட் கோலி திமிர் பிடித்தவர், அடங்காதவர் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி நேற்று தெரிவித்தார். நியூசிலாந்தில் நடைபெறும் நேசன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி தனது முதல் ஆட்டத்தில் 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை நேற்று வென்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் ஸ்வீடன் துனிசியா இடையான போட்டியில் 5-1 என்ற கணக்கில் ஸ்வீடன் வெற்றி பெற்றுள்ளது. உலக கிண்ண கால்பந்தில் முதல் முறையாக களமிறங்கியிருக்கிற கப்வேர்ட் எச் பிரிவு குழு சுற்று ஆட்டத்தில் அது ஸ்பெயினுக்கு எதிராக ஆடிய ஆட்டம் முடியும் வரையில் ஸ்பெயின் ஆதிக்கம் செலுத்தியது. 27 முறை கோல் போட முயன்றது, ஆனால் பலனில்லை. ஆட்டம் கோல் எதுமின்றி சமநிலையில் முடிவுக்கு வந்தது.
1: 48 அணிகள் பங்கேற்றுள்ள இத்தொடர் அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ நாடுகளில் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் நேற்று நடைபெற்ற எச் பிரிவு ஆட்டத்தில் நடப்பு யூரோ சாம்பியனான ஸ்பெயின் எளிதில் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டது. அதற்கு ஏற்றாற் போல ஆட்டம் தொடங்கியது முதல் 74% பந்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஸ்பெயின் அணி கேப் வெர்டேவின் கோல் பகுதியை முற்றுகையிட்டது. ஆனால் ஸ்பெயினின் திட்டத்தை கேப் வெர்டேவின் கோல் கீப்பர் தவிடுபொடியாக்கி அதிர்ச்சி வைத்தியம் அளித்தார். இதனால் முதல் பாதியில் கோல்கள் எதுவும் அடிக்கப்படாத நிலையில் இரண்டாவது பாதியிலும் கேப் வெர்டேவின் கோல் கீப்பர் ஓசின்ஹா மிக லாவகமாக ஸ்பெயின் அணியின் வாய்ப்புகளை முறியடித்ததால் 0-0 என டிரா ஆனது. சியாட்டில் நகரில் நடைபெற்ற ஜி பிரிவு லீக் ஆட்டத்தில் எகிப்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் மோதின. தொடக்கம் முதலே கோல் அடிக்க இரு அணிகளும் தீவிரம் காட்டிய நிலையில் 20வது நிமிடத்தில் எகிப்து அணியின் சலாக் பந்தை கடத்தி தர அதனை சரியாக பயன்படுத்திக் கொண்ட எமாம் அசவுட் அதனை கோலாக மாற்ற முதல் பாதியில் எகிப்து முன்னிலை பெற்றது. இரண்டாவது பாதியில் 3 வீரர்களை பெல்ஜியம் மாற்றியது. இது பலன் தர ஆட்டத்தின் 66வது நிமிடத்தில் பெல்ஜியம் அணியின் முகமது ஹானி கோல் அடிக்க சமநிலையானது. அதன் பின்னர் கோல் அடிக்க இரு அணிகளும் தீவிரம் காட்டிய போதிலும் அவை பலன் தராததால் போட்டி டிரா ஆனதாக அறிவிக்கப்பட்டு இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கப்பட்டது.
0: தொடர்ந்து மற்றொரு எச் பிரிவு ஆட்டத்தில் சவுதி அரேபியாவும் உருகுவேயும் மோதின. 1-1 என்ற கோல் கணக்கில் ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. ஜி பிரிவில் உள்ள பெல்ஜியம் எகிப்து அணிகள் சந்தித்தன. அந்த ஆட்டமும் சமநிலையில் முடிந்தது. அணிகள் தரப்புக்கு 1 கோல் போட்டன. கால்பந்து தொடரின் ஜி குழுவுக்கு இடையிலான போட்டியில் ஈரான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் நிறைவுக்கு வந்துள்ளது. உலகெங்கும் அனைவரின் கண்ணும் உலக கிண்ண கால்பந்து போட்டி மீது இருக்கிறது. ரசிகர்கள் பல்வேறு விதத்தில் விருப்பமான அணிக்கு ஆதரவை தெரிவிக்கிறார்கள். பங்களாதேஷில் உள்ள தீவிர ரசிகர் தமது வயல் மீது பெரிய கொடியொன்றை விரித்து போட்டுள்ளார். சிவப்பு மஞ்சள் நிறங்களில் தென்படும் ஜெர்மனியின் கொடி அது. அந்த கொடி 7.5 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அகமது ஹுசைன் முதன் முதலில் 2006 ஆம் ஆண்டில் நடந்த உலக கிண்ண கால்பந்து போட்டியில் கொடியை விரிக்க தொடங்கினார். அப்போது கொடியின் நீளம் 1.5 கிலோமீட்டர். கிசன் பிறகு படிப்படியாக கொடியின் அளவை அதிகரித்தார். அவரை சிலர் கேலி செய்வதும் உண்டு, ஆனால் அவர் அதை பொருட்படுத்தவில்லை. ஒரு நாள் ஜெர்மனி அணியை நேரில் காண்பது அவரது கனவாக இருக்கிறது. பங்களாதேஷ் உலக கிண்ண கால்பந்து போட்டிக்கு இதுவரை தகுதி பெறவில்லை. ஆனாலும் அந்த நாட்டு ரசிகர்கள் பல நாடுகளின் கொடிகளை பறக்க விட்டபடி தங்கள் ஆதரவை புலப்படுத்தி வருகிறார்கள். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் கால்பந்து ரசிகர்களை ஏற்றிச் சென்ற 5 பள்ளி பேருந்துகள் சேதமடைந்தன. மன்ஹாட்டன் வட்டாரத்தில் இருந்து மெட்லைஃப் கால்பந்து அரங்கத்துக்கு கால்பந்து ரசிகர்களை ஏற்றிச் செல்ல 9 மஞ்சள் பள்ளி பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அரங்கத்திலிருந்து மன்ஹாட்டனுக்கு பேருந்துகள் திரும்பும் வேளையில் அமெரிக்காவின் NBA கூடைப்பந்து போட்டியை நியூயார்க் நிக்ஸ் அணி வென்றிருந்தது. அதனால் மன்ஹாட்டன் தெருக்கள் ஆயிரக்கணக்கான நிக்ஸ் ரசிகர்களால் நிரம்பி வழிந்தன. பெரும் கொண்டாட்டத்தில் இருந்த ரசிகர்கள் கூட்டத்துக்குள் நுழைந்து செல்ல முடியாததால் பேருந்துகள் பாதியிலே கைவிடப்பட்டன. ஒரு பேருந்தில் தீப்பற்றியது. மற்ற பேருந்துகள் பெருமளவு நாசப்படுத்தப்பட்டன. மட்டைகளை வைத்து பேருந்துகளை அடிப்பது, பேருந்துகளின் மேலேறி குதிப்பதென்று பல நாச வேலைகளில் நிக்ஸ் ரசிகர்கள் ஈடுபட்டார்கள். பேருந்துகளில் பயணிகள் இல்லை, யாருக்கும் காயமில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். பேருந்தில் தீ கொழுந்துவிட்டெறியும் காட்சி சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. அமெரிக்காவின் மிசோரி மாநிலத்தில் வான்குடை சாகச விமானம் விழுந்து நொறுங்கியதில் 12 பேர் இறந்தார்கள். அவர்களில் ஒருவர் விமானி, 11 பேர் வான்குடை சாகச வீரர்கள் ஆவார்கள். விமானம் நெடுஞ்சாலையில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 385.40 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.57 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 332.76 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.62 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 418.27 ரூபாய், இந்திய பெறுமதியில் 118.95 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445.82 ரூபாய், இந்திய பெறுமதியில் 126.76 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.61 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.57 ரூபாய். கேட்டது TRT தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றார்கள். சுவிஸில் உள்ள VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: சீயாட்டி தமிழ் ஒலி ஒலி
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: இதற்கெனை கொள்வதும் கொன்று கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கின்றால் உம்முடன் கூடியிருப்பதுண்டோ கூடியிருப்பதுண்டோ.
1: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வானலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
0: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலை என்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ தாங்கிட நாடி உண்டோ.
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.
0: கும்பிட சொல்லுகிறேன், உங்களை கும்பிட்டு சொல்லுகிறேன்.

0: வர வரம் இந்த நேரத்திலே பேராசிரியர் அவர்கள் கலந்து சிறப்பித்து வந்திருந்தார். இரண்டு வாரங்களாக அவரால் தொடர்பு கொள்ள முடியாத நிலைமை இருந்தது. இன்று நேரடியாகவே இங்கே பேராசிரியர் அவர்கள் வானொலிகளிலே காத்திருக்கின்றார். அவரை வரவேற்று அழைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் பேராசிரியர்களே.
1: வணக்கம் அன்பு திருச்சன் அவர்களே. வணக்கம் அன்பு நேயர்களே. நீங்கள் சொன்னதுதான் நானும் சொல்ல நினைச்சேன். நீங்களே முந்தி விட்டீர்கள். ரெண்டு கிழமையாக தொடர்பு கொள்ள முடியாமல் போனது ரொம்ப கவலைக்குரிய விஷயம்தான். தவிர்க்க முடியாமல் போயிட்டு உங்களுக்கு தெரியும், நான் இந்தியாவில் இருந்தபடியால் தொடர்பு கொள்ள
0: அவரது தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மீண்டும் இணைவார் என்று நம்புகிறோம்.

0: பிரதமர் இந்தியாவில் இருக்கிறேன் என்று சொன்னபோது தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது மீண்டும் இணைப்பு கிடைத்திருக்கிறது. பேராசிரியர் அவர்கள் தொடருகின்றார், தொடருங்கள்.
1: வணக்கம். வணக்கம். நாங்கள் சந்திரமே போய் சந்திப்பது சந்தோஷம். நாங்கள் இன்றைக்கு ஏதாவது எங்களுடைய நேர்கள் ஏதாவது கேள்வி வைத்திருக்கிறார்களா?
0: இல்ல, ஒரு கல்வியும் வைத்த மாதிரி தெரியல.
1: ஐயங்கள் ஒன்றும் ஏதும் இல்லை. அத இந்தியாவுக்கு போனதுதான் கொஞ்சம் உடல்நிலை அங்க வந்து சரியான வெயில் கிட்டத்தட்ட 50% அளவை
0: டெல்லியில் இன்னும் கூடுதலாக இருந்து.
1: ஓ, அப்ப இங்க வந்து குளிரும் மழையுமான காலத்துல வர்ற பொழுதுதான் அந்த காய்ச்சல் இது மாதிரி தனிமனை தான் வந்தது. அதனாலதான்
0: அங்க மருத்துவமனைக்கு செல்ல வண்டி ஏற்பட்டதா இல்லையா? என்ன
1: செல்ல முடியாது, அவ்வளவுக்கு பேர் ஒரு நாள் மட்டும் ஒளியில எங்குமே போக முடியல. என்னால் மட்டும் ஏனென்றா எனக்கு ஒளியில ஒளிக்கிற தலை சுத்து வந்துட்டு. தலை சுத்தல் வந்தால் எனக்கு என்ன எனக்கு ஒண்ணு தெரியாது. அப்ப ஆஸ்பத்திரி போறது தவித்துக் கொள்றதுக்காக நான் ஹோட்டல் ரூமிலே இருந்துட்டேன் ஒளியில போவே. அதுக்கு பிறகுதான் இரவு ஒரு கட்டு இரவு என்ன மாலை 6 மணி போல்தான் வெளியில போகக்கூடியதா இருந்தது. நடந்து பார்த்தா நடக்கக்கூடியதா இருந்தது. ஸோ நடந்து போய் சொல்லியிருந்தேன் அந்த எழுத்தாளர் சிவசரி அங்க அவருடைய சிவசரிய வந்து பிரெஞ்சில மொழிபெயர்த்தது ரெண்டு புத்தகம். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அவருக்கு அனுப்பமன்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து உடனே அனுப்பி வைத்தேன். அவர் கிடைச்சதாக சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அன்றைக்கு பகல் பூரா அதே என்னால் செய்ய முடியாம போச்சு. எலும்பினா தலைச்சுட்டு விழுந்துருவாரு. அது ஒரு இந்த சமநிலை குழப்பம், அதை பற்றி நாங்கள் கலக்கி இருக்கோம். இந்த சமநிலை குழப்பம் ஏன் வருதுன்றதை பற்றி பேசலாம். இந்த தலைச்சுத்து அந்த சமநிலை குழப்பம் விழுகிற மாதிரி உணர்வு அது ஒரு எல்லாருக்கும் வரக்கூடியது. சில சமயத்தில் அதை பற்றி நாங்கள் நல்லா கலைக்கிறோம். இன்றைக்கு வந்து உளவியல் சார்ந்து சிக்மன் ஃப்ரைட அறிஞரை பற்றி கலைக்கலாம் நினைக்கிறோம். நாங்கள் கடைசியாக இப்போ 2 கிழமைக்கு முதல் கலைச்சிருக்கிற புடையங்கள் ரசி பகமண்டம் அதை பற்றி கலைச்சிருந்தோம். அதை பற்றி அடிப்படையாக சொல்லியிருந்தேன். அதை பற்றி மேலும் அறிய விரும்பினா கலைக்கலாம், அதை பற்றி சொல்லலாம். ஆனால் அதை எந்த அளவுக்கு பயன் அளிக்கும் நம்ம இப்படி ஒன்று இருக்கின்றதை தெரிஞ்சு கொள்வது தேவை. அது இது ஆழமாக அறிஞ்சு உள்ளவன் முன்ன ஆற்றல் நேர்களுக்கு ஆர்வம் இருந்தால் அதை பற்றி கலைக்கலாம். அதே மாதிரி இன்னொரு மனம் இருக்கு, அதுக்கு சிராமணம். சிராமணம் என்ற ஒரு மனம் மதம் தமிழருடைய வாழ்க்கை சம்பந்தமா அதையும் பற்றி நாங்கள் தேவைப்பட்டால் கலைக்கலாம். இன்றைக்கு தான் கலைக்கிறது ஒரே உடையத்தை பற்றி கலைக்காமல் ஒரு விஞ்ஞானம் சார்ந்து மனம் சார்ந்து கலப்பமே என்று யோசித்தேன். அந்த வகையில் தான் அந்த சிக்மன் ஃபிராய்டை பற்றி கலைச்சிருப்போம் கலைக்கிறான்னு யோசித்தேன். நான் வேற ஏதாவது கலைக்கணும்னா அதை பற்றி கலைச்சது இருக்கு.
0: இல்லை, இது இது நீங்கள் சொன்ன இந்த இதை பற்றி பேசுவோம்.
1: இல்லை, வாழ்க்கையில் நிறைய உடைகளை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும். ரெண்டு இணைக்கிறது தெரிஞ்சு கொள்ள முடியாத சூழ்நிலை அமைஞ்சு போயிடும். ஆனால் தெரிஞ்சதை சொல்லணும் இன்னைக்கு எதை சொல்கிறது எதை சொல்லணும் அதை கேட்குறவர். இப்போ நாங்கள் ஒரு பொருள் அழைக்கிறது பேசுறது உரையாடுறது என்று சொல்ற பொழுது பெரும்பாலும் ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அதை தமிழில் சொல்லுவாங்க தன்மை முன்னிலை பழக்கிய. அப்போ தன்மை என்று சொன்னால் கதைக்கிற ஒருவர், அதை கேட்குற ஒருவர் முன்னிலை இருக்கிறவர். அது தூரத்தை இருப்பவங்க கேட்பார்கள். அது 3rd ஆள் அதை வந்து பழக்கி என்று சொல்லுவோம். அதை மாதிரி நாங்கள் பேசுகிற பொழுது கதைக்கிற பொழுது வந்து சொல்றவர்கள் அவர் கேட்கிறவர்களாக இருக்கணும். அப்போ ரெண்டு பேருக்கும் தொடர்புடைய புடையத்தை பற்றி பேசுவது தான் ஒரு மொழி. இந்த கருத்தை பற்றி பரிமாறுறோம், அப்போ தான் அந்த கருத்து பயனுள்ளதாக அமையும். அப்போ அந்த வகையில் தான் நான் இந்த சிக்மன் ஃப்ரைட்டை பற்றி சொல்லலாம் சொன்னால், இப்போ இந்த உலகத்தில் நாங்கள் 4 பேருடைய பேரை எப்போவும் சொல்லிக்கொண்டே இருக்கோம். அறிவியல் சார்ந்து மதம் சார்ந்து அறிவியல் சார்ந்து ஒரு கருத்தியல் சார்ந்து கருத்தியல் மீன்ஸ் பொருளியல் சார்ந்து எல்லாம் அழைக்கிற பொழுது நாங்கள் இந்த 4 பேரை எப்போ கலைப்போம். காலம்போ அவர்கள் இருந்து வந்த பல அறிஞர்களை பற்றியும் அந்த துறை சார்ந்து நாங்கள் கலைக்குவது வழக்கம். அந்த வகையில் சொல்லி இன்னும் உடல்நலம் 100% சரியாகவில்லை. கொஞ்சம் நேரம் படுத்திருந்துட்டு தான் எழும்பி கலப்பேன், எழும்பி இருப்பேன். இடையில தடங்கள் ஏற்பட புறக்கப்பட வேண்டாம். ஸோ அந்த 4 பேர் ஆர் எந்த காலகட்டத்திலும் எந்த நாட்டிலும் கலைக்கக்கூடிய பேர் தான் அந்த 4 பேர்கள். அது அறிஞர்கள் பட்டியலில் அவர்கள் வைக்கப்படுகின்ற பேர். உதாரணம், நாங்கள் 6 பேரை கலைக்கலாம் என்று சொன்னால் பொதுவாக இயேசுநாதரை பற்றி கலைப்போம். இயேசுநாதர் என்னை பற்றி மத ரீதியாக கலைக்காவிட்டாலும் அவருடைய அவரை பற்றிய சொல்லாடல், அவரை பற்றி கருது கலைக்கிற விடயங்கள் எல்லாம் வாழ்க்கையில வந்த ஒன்று. இன்றைக்கு நாங்கள் ஜூன் 16 2026 என்று சொன்னோம்னா காலம் அப்படி அப்போ இயேசுநாதரை பிறந்து இன்றைக்கு 2026 6வது மாதம் 16வது நாள் இருக்கணும். அப்போ இது இயேசுநாதர் பிறந்த நாளை வச்சுக்கொண்டு கணக்கிடப்பட்ட காலம். அது மதம் சார்ந்த ஒரு தலைவராக கருத்தப்பட்டாலும் அதாவது அவரை வந்து பார்க்குற விதத்தை பொறுத்து கடவுளாகவும் பார்க்கலாம், கடவுளின் மகனாகவும் பார்க்கலாம். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு தேர்தலில் வெற்றி பெற்ற பொழுது சட்டசபையில் உரையாற்றும் பொழுது தற்போதைய மாண்புகளை அமைச்சர் பேசும்பொழுது நாங்கள் கடவுளின் மைந்தன் தேவ மைந்தன் அல்லது தேவதூதன் இந்த தேவதூதன் வந்து யார், அது வந்து இப்ராஹிம். அப்ப முஸ்லிம்கள் என்று சொன்னால் இப்ராஹிம் அல்லது கத்தோலிக்கர் என்று சொன்னால் ஆப்ராஹாம் என்றவர். அது கடவுளின் தூதன், ஆனால் கடவுளின் மகன் நினைக்கா ஜீசனாக பார்க்கும். ஸோ அந்த ஜீசனாகவே அப்படி பார்க்கிற பொழுது எல்லா மதங்களும் சில கிறிஸ்துவத்தை அடிப்படையாக வந்து இப்போ எத்தனையோ மதங்கள் அதில் கிளை மதங்களாக வந்து அது குட்டி மதங்களாகவும் வந்தது. இப்போ கிளை மதங்கள் வர குட்டி மதங்கள் வர மதங்களில் பெரியவர்கள் நிறைய வந்துட்டு அதுக்கு ஜீசனாருடைய அந்த பெயர் ஒரு காரணம். அடுத்து வந்து நாங்கள் பேசுவது யார் பேசுவோம், எப்போவுமே எதை பற்றி யார் கலைச்சாலும் கூட காசை பற்றி பொருளை பற்றி கலைக்காமல் நாங்கள் இருக்க முடியாது. உயர்வு தாழ்வு பற்றி கலைக்காமல் நாங்கள் இருக்க முடியாது. உயர்வு தாழ்வு வந்து யார்கிட்ட கூடுதலாக பணம் இருக்குது, யார்கிட்ட பணம் இல்லாமல் உலகத்தில் பெரிய கோடீஸ்வரர் வேறென்ற பெயர் எடுத்து பார்த்தால் அது ஒரு லிஸ்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். பொருளியல் படியாக வச்சு பொருளாதார வாதம் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறான்னு சொன்னால் அது கால் மார்க்ஸ். அந்த கால் மார்க்ஸ் தான் மனிதர்களுடைய செல்வங்கள் வளங்களின் அளவை பெற்று பிரிவுகளை உருவாக்கி தான் நாடுகளும் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் ஐரோப்பிய பீஸ்லையும் இந்த G7 இந்த கிரேட் இந்த உலகத்தில் உள்ள பெரிய வல்லரசு நாடுகளின் கூட்டம் இன்றைக்கு நடந்த பொழுது நாங்கள் பார்க்கணும் அந்த நாட்டில் எந்தெந்த பற்றி பேசுவோம். இந்த யூரோப் நேட்டோ நாடுகளை பற்றியே பேசி தான் பேசுவோம். அப்போ ஐரோப்பியர்களுடைய எல்லா நாடுகளும் அதில் கலந்து கொள்ளையது. 6 வல்லமை தாங்கள் என்று சொல்லி கொள்ளினமோ அவர்கள் வந்து தங்களுக்குள்ள ஒரு கூட்டம் வச்சு கொண்டு வைக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கு நடந்தது. அது தளத்தை வச்சு அடிப்படையாக
0: இதிலேயே ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஈரானை பொறுத்தவரையில் அதாவது தங்கள் மீது அமெரிக்கா தாக்குதலை அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போது அந்த நாடுகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அல்ல அந்த நாடுகளிலே தளங்களை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் தாக்குதலை நடத்தியதனால்தான் இன்றைக்கு உலகம் ஒரு ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு போக முடிய. அதே மாதிரி உக்ரைனுக்கு உதவி செய்த நாடுகள் மீது ஈரானும் என்ன ரஷ்யாவும் தாக்குதல் நடத்துவதற்கான உரிமை இருக்குதானே, தங்களோட நாடு மீது தாக்குதல் நடத்துவதற்கு இவர்களுக்கு உதவி செய்தால். ஈரான் எப்படி ஒரு கொள்கை ரீதியாக அதன் தாக்குதல்களை நடத்தியதோ அதே போல் ரஷ்யாவும் தங்கள் மீது தாக்குதல் நடத்துகிற உக்ரைனுக்கு உதவி செய்கிற நாடுகள் மீதான தாக்குதலை நடத்துவதற்கு ரஷ்யாவுக்கும் உரிமை இருக்கிறதானே.
1: உரிமை இருக்கிறது சொல்லியிருக்கிறது. உதாரணம் இது எப்படி ஒருதரும் வந்து ஒரு நான் இந்த கொள்கையின் அடிப்படையில் இதை செய்யறேன் என்று ஒருதரும் வந்து சொல்ல முடியாது. ஒரு காலத்துல கலைக்கப்பட்டது, சொல்லப்பட்டது, எழுதப்பட்டது, உலக நீதி எல்லாம் சொல்றது இந்த அறமன்று சொல்றது. ஸோ அந்த அறமன்று சொல்றது வந்து அது ஆளாளத்தால் அது மாறுபட்ட கருத்தே அவருடத்தை உயிரை கொள்வது பாவம் நினைப்போம், அவருடத்தை உயிரை கொள்றதுதான் அது ஒரு வீரம் நினைக்கிறதும் இருக்கும். அப்போ அவையாவது அந்த தத்துவம, இந்த தத்துவம் சார்ந்துதான் நாங்கள் இன்றைக்கு சொல்றதெல்லாம் சொல்லி போட்டு அந்த தத்துவம் பற்றி கதப்போம். தத்துவம்ன்றதை சொல்லி இந்த உளவியலுக்கு, உளவியல் மிக முக்கியமான உடைய அதை பற்றி பிரிவாக நாங்கள் கிடைக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அதை பார்க்குற பொழுது எந்த நாடகம் எடுத்துக்கொண்டாலும் கூட ஒருவர் இன்னொருக்கு உதவி செய்கிறேன் என்று வாராருன்றதுன்னா அங்கே ஆதாரம் இல்லாமல் ஆற்றோட போவான சக்தி என்று ஒரு பழமொழி. யாருக்கும் இப்போ அமெரிக்கா இந்த பிரான்ஸ் அது வந்து பாருங்கள் ஒருவருடைய எண்ணங்கள் வந்து மறைச்சி செய்ய இயங்குகிற ஒரு வழக்கம் இருக்கு. வெளியில சொல்றதுண்டு உள்ளுக்கு வச்சுக்கிறதும் இது இன்றைக்கு மக்களும் இதில் முக்கியமாக இருக்கிறார். மக்களும் சந்திக்கிறதுக்காக ட்ரம்ப் வர இருக்கிறார் சூசனாயிருந்து. அப்படி பார்க்கறதுலேயே ஒரு மிக மிக சூழ்நிலம் மறைந்த சூழ்நிலை. சூழ்நிலத்தில் ரெண்டு வகை இருக்கு, ஒன்று தெளிவான சூழ்நிலம், ஒன்று மறைவான சூழ்நிலம். அந்த களவு சூழ்நிலம் என்ன களவு மன்னிக்க ஒன்று திருமுகத்துக்கு அது என்ன மறைவான ஒன்று அது எப்போ மனிதன்ல இந்த ரெண்டு எண்ணம் இருக்கும், ஒன்று தெளிவானது ஒன்று மறைவானது. எந்த விதத்தில் உதவி பார்த்தாலும் அமெரிக்கா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னீங்கள் அமெரிக்காவுக்கு சார்பாக இருக்கின்ற அமெரிக்காவினுடைய தளங்களை வச்சிருக்கிற நாடுகள் இந்த நாங்கள் சொல்கிறோம் சவுதி அரேபியா, பணக்கணக்கில் துபாய், கத்தார், குவைத் அந்த நாடுகளை பார்க்கணும். அந்த குவைத் அந்த நாடு வந்து ஈராக், இப்போ ஈராக்கு ஏன் உதவி செய்ய வேண்டாம் நாங்கள் பார்க்கலாம். ஈரானும் ஈராக்கும் அந்த அந்த காலத்தில் இருந்து ஒரு ஒரே நாடமாக தான் முந்தைய இருந்த சுமேரியா, சுமேரியான்ற ஒரு நாடு இருந்து அதில் இருந்து எழுத்துகள் மொழிகள் எல்லாம் உருவாங்கி வளர்ந்து வளர்ந்து எகிப்து வரை வந்து அப்படியே போயிருந்திருக்கிற காலம். ஆனால் இந்த ஈரானுக்கும் ஈராக்குக்குமான ஒரு பரம்பரை யுத்தம் மாதிரி ஒரு மக்கள் உருவாக்கிட்டார்கள். அதுக்கு இந்த அமெரிக்காக்கள் ஒரு காரணம், ஐரோப்பியர் ஒரு காரணம். எந்த வகையில் போனால் ஈரானும் ஈராக்கும் சலாம் ஹுசைன் இருந்தார். சலாம் ஹுசைன் இருந்தபோது சலாம் ஹுசைனும் ஈரான் இருந்த கொய்மினி இந்த ரெண்டு பேரும் பார்க்குற பொழுது இந்த கொய்மினியை அழிக்கணும் என்றால் மதம் சார்ந்து பார்க்க இஸ்லாமில் என்ன மதம் சியாத், சியாத் என்ற மதம். அந்த சியாத் மதம் வந்து ஒரு பஞ்சையில் குறிக்கிற ஒரு மதம். இஸ்லாமில் மூன்று பிரிவு இருக்கு, ஒன்று வந்து சுனி, சியாத் ஒன்று மகமதியன் என்று மூன்று மதம் இருக்கு சார். ஸோ சதாம் ஹுசைன் வந்து ஒரு சுனித்து மதத்தை சேர்ந்தவர், குழமையாக்கள் ஷியா என்ற மதத்தை சேர்ந்தவர். இப்போ நீங்கள் சொல்கிறத இப்போ இந்த சண்டையில் சொன்னீர்கள், லெபனானம் பற்றி குறிப்பிட்டீர்கள், இந்த இஸ்ரேல் இன்றைக்கும் இஸ்ரேல ஒரு தாக்குதல் செய்திருக்கு. இத்தனையும் லெபனான கிழக்கு தெற்கு பகுதியை அழித்து அந்த ஊர்களை எல்லாம் நாசமாக்கி போட்டு மக்களை எல்லாம் அகதிகளாக்கி போட்டு வந்து என்ன உடலை சார்ந்த இடத்தை பிடிக்கலாம். ஏன்னா இஸ்ரேலுக்கு இப்போ ஒரு இடம் பூமி தேவையாது, பூமி என்ன என்ன நிலம் தேவையாது, காணி தேவையாது. அப்போ பக்கத்து பக்கத்து நாடுகளை சுருண்டி சுருண்டி சொல்ற தொட்டு தொட்டு சண்டையை உருவாக்கி அந்த சண்டையை உருவாக்கிற பிடிச்ச இடத்த கொடுப்பது. அந்த காலத்திலிருந்தே இந்த அரசர்கள் நாடுகள் ஏன் சண்டையை உருவாக்கினார், ஏன் சண்டையை உருவாக்கினார் என்று சொன்னால் முதல் தமிழில் ஒரு மரபு இருக்குது, எதிர்நாட்டு பசுக்களை கவர்றது.

0: அமெரிக்காக்கானது வந்து என்ன அட்டாக் பண்ணுவோம்.
1: அமெரிக்காவை பொறுத்தவரையில் வந்து அதாவது முதலாவது விடயம் அமெரிக்காவுக்கு இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை இல்லாமல் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த ஏரோ நாணயம் வந்ததனால் டொலர் ஊடாக செய்யப்பட்ட வர்த்தக ரீதியான நடவடிக்கைகள் வந்து அதனால் அமெரிக்க பணத்துக்கு முன்னர் உலகத்திலே இருந்த இடையிலேயே அவர்களுக்கு கமிஷன் ஊடாக பெரிய அளவு பணம் கிடைத்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது நாடுகள் யூரோ ஊடாகவும் வர்த்தகங்களை மேற்கொள்வதனால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கமிஷன் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அதனை விட இவர்கள் பலவீனமாக இருந்தால்தான் அமெரிக்கா தொடர்ந்து பலத்தோடு இருந்து கூடுதலான ஆயுதங்களை விற்கக்கூடியதாக இருக்கும். அதை விட அவர்களிடம் பெட்ரோலை சேகரித்து வைச்சிருக்கின்ற வசதி பெரிய அளவில் இருக்கிறபடியால மதிவான காலத்திலே அவர்கள் வாங்கி வைத்து விட்டு இப்படியான சண்டைகளை உருவாக்கி கூடுதலான விலைக்கு வித்து ஆதாயம் காணுகிறார்கள்.
0: சண்டை உடைக்கலாம் அல்லது ஒரு சண்டை உடைய சண்டைகள் ஈடுபடுற நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அங்க வாரதுன்னா அங்க ஒரு சுயநல தேவை இருக்கு. மக்ரோன் இப்போ இப்போ பிரான்ஸ் வரலாற்றில் பார்த்தோம்னா பிரெஞ்சு ஜனாதிபதிகளை இருந்தவர்கள் தனக்கு ஆதாயம் இருக்கோ இல்லையோன்றது அப்பாது செய்கிற விஷயம் அநியாயம் என்றுட்டு தலையிடாமல் இருக்கிறோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஈராக்கை பற்றி சொன்னீங்க. அப்போ ஈராக்குடைய போரில் வந்து யார் இந்த ஜோர்ஜ் புஷ் இந்த ஓழமண்டு எப்படி இந்த உதாரணம் இந்த வசந்த மாதிரியில் ஒரு கட்டம் உணவுண்டு கதாநாயகனாக இருக்கின்ற சிவாஜியை காதலிக்கிற வீரக்கவியாக இருக்கின்ற வானசரி என்ற ஒன்று சொன்னேன். அந்த வீரக்கார பொண்ணு வீட்டில் தங்களை சங்கிலியை கொண்ட பட்டிக்கை வச்சுட்டு நீ கதை கொடுத்துட்ட அப்போ நீ இந்த வீட்டு நீ இருக்கிறாது அப்போ அப்போ சொல்லுவேன் நீ நினைச்சா நீ இந்த என்னுடைய பட்டிக்குள்ளே எங்கேயுமே நீ இந்த உன்னுடைய பொருளை கொண்டு வச்சுட்டு எங்களை ஒரு குற்றக்கட்சமத்தலாம் ஒரு பொய்யான சாட்டுகளை சாட்டலாம். அதே மாதிரி பதமாக உள்ளவன் வந்து இன்னொரு பலம் இல்லாத இடத்துல போய் ஒன்று வச்சிருக்கா நீ தான் எடுத்த நீ உதாரணத்துக்கு ஒரு கதை நாங்களும் இருக்கிறதா அது இந்த அடுத்த மாதம் நாங்கள் அதை பற்றி கதைக்கு போகணும். வேறன்னா பிரான்ஸில் உள்ள ஒரு ஷோன்டெலா ஃபொண்டேன் ஷோன்டெலா ஃபொண்டேன்ற ஒரு அறிஞர் வந்து இந்த மனுஷனுடைய நடைமுறை கொடுமைகள் நீதியற்ற வாழ்க்கை முறைகளை மையமாக வச்சு துணை கதையை எழுதினது. அது எல்லா நாடுகள்லையும் இருக்கும் ஒவ்வொரு பேரில் உதாரணம் நாங்கள் காகம் நரியும் என்ற கதையை சொல்லணும். அதே மாதிரி ஒரு என்ன ஒரு கழுதையை வைக்கிறதுக்கு தகப்பனும் மகனும் சந்தையை கொண்டு போகணும். சந்தைக்கு கொண்டு போய் அதை எப்படி கொண்டு போகணும்னு பார்த்துட்டு ஆக்க குறை சொல்கிற ஆக்கிறதுக்காக தான் நாங்கள் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம். என்னது என்னத்தை பார்த்து கழுதையை பார்த்து குருடனை போல் என்ன பார்த்தாலும் என்ன சொல்வேன்ன்ற மாதிரி தங்களுக்கு என்னென்ன தோணுதோ அது மாதிரி கதை வைக்கிற வழக்கு அந்த வகையில் தான் இந்த கதைகளை உருவாக்கினாரு சோண்டலை சொந்தேன். அது எல்லா மொழிகள்லையும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது. அதன் பேர் பரமாத்த குரு கதைகள். அப்போ அந்த பரமாத்த குரு கதைகள் அல்லது இலங்கையிலே அதுக்கு பேர் அபி விவேக பூரண குருவும் சீடர்களை மன்ற கதை. அப்போ இலங்கையில் வழங்கப்பட்டது அபி விவேக அபி நாங்கள் அசிவம்ன்ற மாதிரி விவேகம்ன்றது புத்து காலத்தை அது செய்தா விவேகம் இல்லாததுக்கு என்ன ஆனால் சேர்த்து விட்டா அபி விவேகம் மானம் அவமானம் மரியாதை அவமரியாதைன்னு சொல்கிறேன். ஸோ அந்த அவிவேக பூரண குருவும் சீடர்களை கொண்டு இலங்கையில் பேர் அது இந்தியாவில் பரமாத்த குரு கதைகள். அது ஐரோப்பாவில் உள்ள கதைகளை ஈரமான்ற ஒரு இத்தாலியன் அவருடைய உண்மையான பேர் கொன்ஸ்டான்டின் பெஸ்கி ஜோசப் என்று வரது ஜோசப் விஜய் என்று வருது ஜோசப் கொன்ஸ்டான்டின் என்று வரது. ஸோ ஜோசப் கொன்ஸ்டான்டின் தான் தமிழில் முதல் என்ன உரநடை கதைகளை எழுதினான். அதுக்கு முதல் தமிழில் உரநடை இல்லை. அப்போ தமிழில் உரநடையை கொண்டு வந்தார் ஒரு இத்தாலிய மதகுருதான். அப்படி கொண்டு போகிற ஒரு கதைகள் தான் இந்த நாங்கள் இங்கே சொல்ல வர்றதுக்கு ஏன் நடந்த கதைகளை இங்கே சொல்ல அமெரிக்கா ஏன் தலையிடுது மற்ற நாடுகளில் ஏன் பிரான்ஸும் இந்த ஜெர்மனியும் இங்கிலாந்தும் வந்து போலந்தோடு சேர்ந்து உக்ரைனுக்கு சார்பாக ஏன் நடந்து கொள்ளினோம் அங்கே வந்து என்ன போ உக்ரைன் மக்களை பிடிக்கணும் கொல்லினம் அறத்தை பிடிக்கணும்ன்ற ஒரு ஒளிவை சொல்லப்பட்டாலும் கூட உள்ளூர என்ன அந்த நாட்டில் உள்ள மூலங்கள் செல்வங்களை சில்லியா

0: அந்த லித்தியம், லித்தியம் மற்றது இந்த எண்ணெய் வளங்கள் இதில் பிடிச்சு எங்கேயுமே பாருங்க. ஏன் அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானை அட்டாக் பண்ணும், ஈரானை பிடிச்சு அந்த கோஸ்மிக்கு கால்வாயில் போய் இதை எடுத்து இந்த எண்ணெய் பொருளை கொண்டு வராமன்றது. அப்போ என்ன தான் இந்த காலத்தில் ஒரு வணிகப் பொருள், ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு காலப்பகுதியில் வணிகப் பொருளாக இருக்கிற ஒரு பொருள் மாறும். ஒரு காலத்தில் தங்கமாக இருந்தது, ஒரு காலத்தில் தேயிலையாக இருந்தது, இப்போ இந்த காலத்திலே அந்த என்னது பெட்ரோல். ஏன்னா அதை இல்லாட்டிக்கு ஒன்றும் இயக்கம் இல்லை. இப்போ இயக்கத்துக்கு தேவையானது என்ன? இந்த பெட்ரோல் எண்ணெய் பொருள், அதை எங்கே கலவு எடுக்கலாம், எங்கே பறிக்கலாம், எங்கே விரட்டி எடுக்கலாம் என்றால் இந்த ஈரானின்ற நோக்கம். அந்த வேலை நாங்கள் பார்த்தோம், அண்மையில் நடந்ததெல்லாம் பார்த்தோம். அது மாதிரி ஈரானே அவன் காலங்காலமாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பரம்பரை கோபம் இருக்கு நீண்ட காலம். ஏற்கனவே ஜோர்ஜ் அவர் பேர் ஃபோர்ட் எண்ணெய்க்கும் நல்ல பிரசன் எண்ணெய்க்கும் ஜோஷ்க்கு முதல் அப்ப வெற்றி எடுத்தவர் வந்து அவர் அநியாயத்துக்கு போக பின்னிக்கிற ஒரு அந்த அவருடைய கட்சி அப்படியானதான். இந்த டொனால்ட் ட்ரம்ப் இந்த கட்சி மாதிரி எடுத்த உடனே அழிச்சு போட்டு வரான்னு நினைக்கிறது. அப்ப அப்ப நான் சொல்ல அந்த விஷயத்தை விட்டேன். அப்ப ஈராக்கு அட்டாக் பண்ணணும் உண்டு பொய்யான ஒரு காரணத்தை கொண்டு வந்தேன். என்ன பொய்யான காரணம்?
1: முடிவு செய்பவர்களாக இருக்கிறார்கள், யுத்தத்தை நடத்துவதா இல்லையான்னு சொல்லி. வெளியில தெரியாவிட்டாலும் அவர்கள் தான் எல்லா அரசுகளிலும் முக்கியமான பாகம் வகிக்கிறார்கள். யூதர்கள் என்ற அடையாளம் காட்டாமலே அவர்கள் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள். அது இஸ்ரேலை மையப்படுத்தித்தான் கூடுதலாக இப்போ லிபியா எல்லாம் பலம் பெருந்தின நாடாக மாறினால் அது இஸ்ரேலுக்கு ஆபத்தாக போய்விடும். சிரியா பலம் பெருந்தின நாடாக மாறினால் இஸ்ரேலுக்கு, அதே மாதிரி ஈராக் பலம் பெற்றால், இப்பொழுது ஈரான் பலம் பெற்றால் எதிர்காலத்தில் இஸ்ரேலுக்கு அது சவால் விடுகின்ற ஒரு நாடாக மாறிவிடும் என்பதும் இந்த யுத்தங்களுக்கு மறைமுகமான காரணமாக இருக்கிறது.
0: நீங்கள் சொன்னது உண்மையிலும் உண்மைதான். அப்படின்னு நீங்கள் சொன்னது கரெக்ட். அந்த ஒரு இந்த உலகத்தை பூராக மரபமாக ஆட்சி செய்கிறது, ஆட்சி படைக்கிறது இந்த ஜூதர். இப்போ நான் ஏற்கனவே ரெண்டுக்கு எடுத்துக்கொண்ட பொருள் சிக்மன் ஃபிரைட்டை பற்றி சொல்ல வந்தேன். சொல்ல வந்த நேரத்தில் மூன்று அறிஞர்களை பற்றி பேசினேன். ஒன்று வந்து கேசவாங்க, அடுத்தது வந்து கார்ல் மார்க்ஸ்னு சொன்னோம், அடுத்தது சிக்மன் ஃபிரைட், அடுத்தது வந்து ஐன்ஸ்டைன்.
1: சிக்மன் ஃபிரைட் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத யூதர் இல்ல மிஞ்சானத்துல ஈடுபாடு பெற்றவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் விமர்சித்து கொண்டுதானே இருந்தார். மதங்களை வந்து கண்டித்து இல்ல வந்தார் அவர் முன்னர் இப்போ உள்ள நாங்கள் ஹிஸ்டோரியில் இருக்கிற இவர் அந்த நத்தியாங்கோ
0: அப்படியான யூத கொள்கைகளும் இதுக்கு முதல் இருந்த பிகின் வந்து அதுக்கு பிறகு அந்த சுட்டு கொல்லப்பட்டார்கள் அவருடைய பேரிலேயே இஷாபின் என்ற ஒருத்தர் அவர்தான் ஒப்பந்தம் எடுத்ததுக்காக அது வரைக்குமே இருந்த பிறந்தவங்க ஓரளவு யூதர்கள் நியாயமானவன் எப்பவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவர் மற்றவனுக்கு அநியாயம் செய்தும் தங்களுடைய ஆட்சியை கொண்டு வர நினைக்கிறார்கள் தான். இந்த வரலாற்றிலே இப்ப நீங்க சொன்ன மாதிரி இஸ்ரேல இப்ப இருக்கிற அந்த எல்லை பகுதிகள், முந்தைய சினாய் பகுதி அங்கே சினாய் பகுதி
1: சமாதானம் முந்தி
0: அதான் அது அன்பர் சதாத்தோட சமாதான ஒப்பந்தம் செய்யப்பட்டால் அதை விட்டுருக்கலாம்னு சொல்லி வந்தேன். ஆனால் மற்ற இடங்களில் பிடிச்ச இடத்த ஒன்றையும் கொடுக்கவே இல்லை. இப்போவும் வந்து நீங்கள் சொன்ன சிரியாவில் பிடிக்கப்பட்டிருக்கு, ஈராக்கில் கொஞ்சம் பிடிக்கப்பட்டிருக்கு, ஈரானில் லெபனானில் நிறைய பிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த லெபனான் எப்போவுமே ஒரு சாபத்துக்கு உள்ளான ஒரு நாள் அந்த காலத்தில் இருந்து அந்த லெபனானை நாங்கள்
1: எதிராக என்ன ஒரு யூதர் ஆயுதம் எடுக்க கூடாது என்ற அடிப்படையில வந்து இருக்கிற போதுதான் இவர் சிமோன் ஃபிரேஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலை செய்தவர் பிரதமராக வந்த ஏரியல் ஷரோன் அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர். அது சரி, ஆனா அவர் பின்னால இத்தனை காலத்துக்கு பிறகு கோமா நிலையில இருந்து அவர் இறக்க வேண்டி ஏற்பட்டது.
0: பாலஸ்தீனியர்களுக்கு கொடுமை செய்த அதிகமான கொடுமை செய்தார் இந்த ஏரியல் ஷரோன். அதே மாதிரி இப்ப இருக்கிற இவன் நெத்தியாங்கோ, நெத்தியாங்கோ பாருங்க, ஏன் நெத்தியாங்கோ வந்து இப்படி தொடர்ந்து காவியாவை அழிச்சு என்னமே முழுமையா பிடிக்காம இல்ல, மக்களை குடும்பப்படுத்தினதை ஒழிய அந்த நான் இதை பிடிக்கிறேன். அதே மாதிரி ஹமாஸை முழுமையா அழிக்க முடியும். இங்க வந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா லெபனான இது சொன்னா அவன தேவை, அவன் ஒரு குற்றவாளி. என்னத்தையும் அவங்க வந்து நிறைய பணத்தை சூதாடின ஒரு ஆள். அப்ப பதவியில இல்லையே என்று சொன்னால் இப்ப என்ன நடக்க போகுது? இந்தியாவில் என்ன வெள்ளை அறிக்கை தமிழ்நாட்டில் வெளியிட்ட பொழுது ஏன் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படுது? இப்ப அடுத்த இடமே அதை பெரிய விரிவான வெள்ளை அறிக்கை வரப்போகுது. அந்த வெள்ளை அறிக்கையில தான் வரப்போகுது திமுக என்ன செய்யறது இந்த 5 வருஷ காலம் என்னன்னா, மத்திய அரசிட்ட இருந்து காசு வாங்கி இவங்களை என்ன செய்வாங்க? அத சும்மா பேர்ல முன்னிலையில இருக்கு தமிழகம் எல்லாம் தேர்தல் மூட்டை பேசி போட்டு பார்த்தா அந்த அந்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லை. இப்ப வரவு செலவு நாட்டுக்கான வரவு அவ்வளவு செலவு வந்து பார்க்க பொழுது செலவு கூடுதலா இருக்கு, வரவு குறைவா இருக்கு. அப்ப நாட்டில் தான் இருக்கு கடனை வாங்கி போட்டு கங்கடை சொற்களை அடிச்ச மாதிரி. அப்ப இவர்கள் என்ன நடக்க போகுது? தொடர்ந்து நடந்தால் இந்த திமுக செய்யற அநியாயங்களை தான் முடித வரப்போ ஊழல்கள் எல்லாம். அது மாதிரி தான் இப்போ நித்தியாங்க தொடர்ந்து தேர்தலில் வெற்றிய போறவில்லையே இரண்டு சாதாரண ஒரு என்ன இருந்தால் அவருக்கு மீது கேஸ் போடலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் அப்படித்தான் நடந்தது. இப்போ பிரான்ஸ் எல்லா நாடுகளையும் அப்படித்தான். பிரான்ஸ்லையும் ஷாக்ஷராக் போன்ற இந்த நிக்கோலஸ் சார்க்கோசி இந்த மக்ரோன் போன்ற ஆக்கள் இருக்க பொழுது ஏதோ விதமாக பழி வாங்குவாங்க அல்லது என்றுனா நீங்க ஒதுங்கிப்போ அறிவு வரப்போன்னு சொல்லி பயமுறுத்தி நடத்துறோம். அப்ப நாங்க சொல்ல வந்த அப்போ என்ன, ஈராக்க கவர்மெண்ட் ஜோர்ஜ் புஷ் தாக்க போற பொழுது எல்லா நாடும் போமோ நாங்களும் உங்களோட வாரம், நாங்களும் உங்களோட வாரம் வந்து கூட போயிட்டாங்க. அது போலந்து தான் முதல் போனது. என்னென்னா போலந்துக்கு ஓடர் இந்த ஈராக்க நாங்கள் அழிச்சு அந்த கட்டிடங்களுக்காக அழிச்சோம்னா அந்த கட்டிடங்களை நிர்மாணப்படுத்துற கான்ட்ராக்ட் உனக்கு தரலாம். கட்டிடங்களை எல்லாம் அழிக்கிறோம், வீடுகள் எல்லாம் இல்லாம செய்யறோம், தோட்டுகள் எடுக்கலாம், நீங்க திருப்பி கொடுக்க போறணும், கட்டிடங்கள் கட்டணும்னா அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் உங்களுக்கு தரணும்னுதான் போறத கூப்பிட்டு ஜோர்ஜ் புஷ். ஆனா அந்த எல்லாரும் அநியாயமா கெமிக்கல் வெப்பன்ஸ் ஒரு இசையான ஆயுதம் அங்க ஈரான்ல இருக்கு, ஈராக்ல இருக்கு. அதனாலதான் சடாமசன் வச்சு அந்த ஆக்களை கொண்டவன் ஆர்மீனியன்ஸ், ஸோ அதை தாக்கணும்னு போயிட்டாரு சொல்லி. அப்ப அங்க இன்று வரைக்குமே அந்த இசையான கண்டுபிடிக்கப்படையில் இல்லாத ஒன்று இருக்கிறதா சொல்லித்தான் இந்த அமெரிக்கா எல்லா நேரம் கூட சுண்டை இல்லாம சடாமசனை ஒரு கிடங்குக்குள்ள எப்படி ஒரு அரசனா இருந்த எத்தனை விதமான இனங்க மதங்களை ஆட்சி செய்த நாட்டை முன்னுக்கு ஓனந்த ஒரு சடாமசன் கடைசியில அண்டர்கிரவுண்ட்ல ஒரு கிடங்குக்கு அப்புறம் ஒழிச்சிருந்து போட்டிருந்த கோட்டையே அவங்க படித்தவங்க அமெரிக்கன் தூக்கு போடும் முன்னாடி. அப்ப அது இப்படி ஒரு ஈராக்கை கொண்டு வந்த பொழுதுதான் ஈராக் ஒரு பக்கம் நல்லா வளர்ந்து கொண்டு வருது, ஈரான் இன்னொரு பக்கம் நல்லா வளர்ந்து கொண்டு வருது. அப்ப அதனாலதான் சடாமசன் சப்போர்ட் பண்ணி ஈரான வளர விடாம ஈரானுக்கு ஈராக்க முடியல சண்டை, ரெண்டு பக்கத்துல நடக்கிறதுல சண்டை. ஈரானும் ஈராக்கும் ஒரு காலத்துல சுமேரியாவின்ற பகுதியாக, அப்ப அவர்கள் தான் வரலாற்றில் பாதிக்கப்பட இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் என்று நாங்கள் சொல்ற பொழுது அந்த இந்தோ வாரதுக்கான லாங்குவேஜஸ் இந்த ஈரானிய மொழிகள் அப்படின்லாம் இருக்கிற பொழுது அதை அழிக்கணும். அது அடிப்படையில் நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா அந்த மதம் அங்கே இஸ்லாம்ன்றது அங்கே இருக்கும், ஆரப்பை இவங்களை அடிக்கிறாங்க இந்த இஸ்லாம் அங்கே இருக்கும். அப்ப அமெரிக்காவை எதிர்த்து நிற்க முடியாத ஆக்கள் ஓகே நாங்கள் உங்களுக்கு சேவகம் செய்யறோம்னு சொல்லிவிட்டு இடங்களுக்கு சவுதி அரேபியாவும் கட்டாரும் சரி குவைத்தும் சரி ஓமானதுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் அப்ப ஜெமன் தான் கொஞ்சம் இது. ஸோ இந்த துபாய் ஆக்கள் தங்க இவையில் பலம் படுத்தணும்னா யார்ட்டு அறிவு அமெரிக்கன் அறிவு அவருக்கு இந்த படிப்பு தேவை. அப்ப அதுக்காக நான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு ஓகே நீங்க வந்து படியுங்கோ, அவருக்கு உங்களை நாட்டவும். ஏன்னா கடலே இல்லாத தண்ணியே இல்லாத மனாந்தரத்தை தண்ணியை உள்ள நாடாக்களை எப்படி இருக்கு? அப்ப அதே மாதிரி இப்ப நாங்க கட்டா வெய்யா போட்டு டொகா வெய்யா போட்டு பார்த்தோம் சொன்னா ஒரு மனாந்தரம், அந்த மனாந்தரம் எப்படி ஒரு பசங்க சோழமே இருக்குது. அப்ப அதுக்கெல்லாம் அறிவியல் அமெரிக்கனுடைய உதவியும் அங்கே இருக்கு. ரெண்டு பேரும் நான் ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு உதவி செய்தா தான் இன்னொரு ஆள் வாழலாம். ரெண்டு பக்கம் கொடுத்து வாங்கிறது. அப்ப அமெரிக்கன் வந்து பாதுகாப்பும் கொடுத்து படிப்பையும் கொடுத்து முன்னேற்றத்தையும் கொடுத்தனால அங்க தங்க வேண்டி இருக்கு. அதனாலதான் சவுதி அரேபியாவும் இந்த போன்ற மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்காவை சப்போர்ட் பண்றதுக்கு காரணம் நான் உணவு பாதுகாப்பு தான். அப்ப பாதுகாப்பு தாருன்னு சொன்னா என்னுடைய நாட்டில் வந்து நான் இராணுவ தளங்களே அமைக்கணும்னு அங்க அமைச்சிருக்கிறாங்க. அட்டாக் பண்ண நான் திருப்பிய உங்களுக்கு பாதுகாப்பு சொல்லித்தான் செய்கிறோம். அதே மாதிரி தான் இப்பொழுது இந்த இன்றைக்கு நடந்த உக்ரைன் பிரச்சனையில வந்து கொஞ்சம் கொஞ்சம் மூன்று நாடும் சேர்ந்து போலந்து நாலு நாடு பிரான்ஸ் இங்கிலாந்து ஜெர்மனி எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஃப்ரைட் ரைஸ் பேர் அந்த ஜெர்மனிய சாஞ்சலருக்கு போலந்து சேர்ந்து வந்து இந்த உக்ரைனுக்கு சப்போர்ட் ஆயிருக்கணும்னு சொன்னேன். அங்க உள்ள வளத்தை தாங்க எடுக்கும். ஏன்னா உக்ரைன் வந்து ஒரு வளமான நாடு, விவசாயம் சார்ந்து எண்ணெய் சார்ந்து இந்த லித்தியம் என்ற பொருள் சார்ந்து அதை எடுக்கலாம். அமெரிக்கா சார் உனக்கு சமாதானம் செய்து சண்டையை நிப்பாட்டம் கொண்டு வந்து சொன்னபடி அந்த லித்தியத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டான். இப்ப அதில் யார் எடுக்கிறது இருக்கு? மக்ரோனுக்கு ரொம்ப இருக்கு. மக்ரோனுக்கு தான் நான் உனக்கு சப்போர்ட் மாதிரி நைசா நடிச்சு சமாதானம் வந்த உடனே கொஞ்சம் ஆயுதங்களை கொடுத்து அங்கே வைப்பேன். அப்ப இந்த அரசியல் மனுஷன் வந்து எப்பவுமே பஞ்சாயத்தன்மையுடைய இன்னொருதுல கெடுக்கிறதுல திட்டம் திட்டி கொண்டு இருக்கிறவன் இந்த மனுஷன். ஏன்னா இவன் இல்ல கூட தன்னை வளர்ந்துருவனுடைய மனிதன் எலும்ப வச்சு அடிபடுறதுல காட்டுல வாழ்ந்த மனிதன் எலும்பையோ அல்லது கல்லையோ ஆயுதமா பயன்படுத்தி இன்னொருதுல கொண்டான். அவன் வந்து தனக்கு எதிரியா வந்துடுவான், நான் செய்த விஷயத்துக்கு பங்கம் உழைச்சிடுவான் என்றுதான் இந்த மனிதன் பகமையா வளர்த்து இந்த வளர்ச்சிதான் மனிதன் எந்த காலத்திலயும் எவ்வளவு முன்னேற்றம் வந்து படித்து வந்தேன் இது வந்தேன் அடிப்படையில எங்களை அதை பற்றி சிக்மெண்ட் ஃபிரைட் பற்றி கிடைக்க வந்தது காரணம் எங்களுக்கு இந்த மனது வந்து மூன்று வகையான மனம் இருக்கு. அடிமனத்துல என்னென்ன இருக்கு? அப்புறம் ஆள் மனம், திடை நடுமனம், புறமனம் வந்து மூன்று மனம் இருக்கு. அந்த மனங்கள்ல இருக்கிற எண்ணங்கள் தான் இந்த மனிதன் செய்யற காரியங்களுக்கு. இதுக்கு மதமும் நாகரிகமும் படிப்பும் ஒரு கவசமா இருந்தாலும் கூட அடிப்படை என்ன இருக்கும் அந்த வகையில தான் இந்த போர்கள். அந்த அப்பவே இதை சொல்றதுன்னா ஆதி இயல்பு உயிரினங்களுக்கு ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு ஆதி இயல்பு. நான் ஏற்கனவே நாங்கள் அந்த நிகழ்ச்சி பேசியிருக்கோம் ஆதி இயல்பு என்னன்னு சொன்னா நாங்கள் மனிதன் வந்து இத்தனை வகையான மனிதன் ஏழு வகையான மனிதன் இந்த எனக்கு வந்திருக்கோம் ஹோமோ சேபியன்ஸ் சேபியன்ஸ் என்று நாங்கள் இப்ப இருக்கிறோம். அப்போ ஹோமோ சேபியன்ஸ் சேபியன்ஸுக்கு முதல் ஹோமோ ஹேபிலிஸ் ஹோமோ எரெக்டஸ் அதுக்கு முதல் என்ன பேர் நேதாந்தர் அவனுக்கு முதல் ஒவ்வொரு பேர் அதுக்கு முதல் இந்த ஆஸ்ட்ரலோபிதாகஸ் அப்ப இந்த குரங்கும் மனிதனுக்கும் விடப்பட்ட அந்த இனத்துக்கு பேர் தான் ஆஸ்ட்ரலோபிதாகஸ் அதுல இருந்து அவனுக்கு வந்து ஹோமோ சேபியன்ஸ் ஆயிருக்கணும். இப்ப சிந்திக்க தெரிஞ்சவன் ஏன்னா முந்தி எங்களுக்கு மூளை பெருசு மனிதனுக்கு எங்களுக்கு மீன்ஸ் உண்மைதானே. அப்ப மனிதனுக்கு முந்தி அதாவது இந்த தொண்டையில வந்து ஒரு எலும்பு இருக்கு, அந்த எலும்புக்கு பேர் வந்து ஹியோட்டிக் ஹியோட்டி கொண்ட எலும்பு. அந்த நாங்கள் வாயை ஆட்டி ஆட்டி பெருசா வாயை திறந்து சாப்பிடுற பொழுது அந்த ஹியோட்டி கண்ட எலும்பு வந்து மேல் நோக்கி போய் நாக்கே அசைக்க வைக்கும். நாக்கே அசைக்க வைக்கிறதால தான் எங்களுக்கு கதைக்க வந்தோம். அந்த பிறந்த மனிதன் எல்லாம் ஆரம்பத்துல கதைக்கலாம் மூளையும் சின்ன சிந்திக்கிற தன்மையும் குறைவு நாக்கு பக்கத்தில் அந்த ஈயோட்டி கண்ட என்பில் உள்ளுக்கு போய் இருந்தது அதை வாயை ஆட்டி ஆட்டி செய்யத்தான் அது வெளியில வந்து கதைக்கிற அந்த எல்லா மனிதனும் அந்த காலத்தை கதைக்க முடியாது. இப்ப தனது சபதம் நாங்கள் பார்த்தோம் சொன்னால் ஊமையா இருக்கிற ஒருவர் இருக்கிற பொழுது கோவிலுக்கு முன்னால பூசைக்கு அவருக்கு பேச்சு வருது அம்மாண்டு ஐயாண்டு இப்படி ஆனாவில் தோங்கின மாதிரி கொண்டு வந்து சின்ன பிள்ளை எப்படி சொல்ல முயற்சிக்குமோ அதே மாதிரி முயற்சி தான் அவருக்கு பேச வருது சரஸ்வதி சோதனம் படத்தில். ஸோ அதுக்கு அந்த சிந்தனை ஒரு வாயாற்ற தன்மை ஒரு காரணம். எப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக் கொண்டு போறோம். நாங்க நீங்க சொன்ன இதுக்கு வர்றோம். அப்போ மனிதனுடைய சுயநலமான ஒரு எண்ணம், நான் இங்கே இருந்து என்னத்தை எடுக்கலாம், நான் இவர்கிட்ட இருந்து என்னதை பறிக்கலாம், நான் என்னதை குறுக்கமாக கொடுத்து வாங்கலாம் நினைக்கிறதான இந்த அமெரிக்கா இந்த ஐரோப்பிய நாட்டுக்கு வருது. அதனால இந்த உக்ரைனை போய் என்ன செய்ய போறேன், உக்ரைன் அமெரிக்கா நீங்க சொன்னீங்களா போற அமெரிக்கா ஒரு சண்டியன், அடுத்த சண்டியன் ரஷ்யா, இன்னொரு சண்டியன் இப்ப வந்தோன்றது சீனா. சீனாவை எதிர்க்க முடியுமா நேரடியா அமெரிக்கா? ஏன் போய் சமாதானம் பேசப்படுறது இப்ப கொஞ்சம் அனுபவம் முதல் போய் பக்கத்தில் உள்ள தைவான காப்பாற்ற மாதிரி சொன்னாலும் கூட அமெரிக்காவோட நேரடியா சீனாவோட வந்து அமெரிக்கா நேரடியா சண்டை பிடிக்க முடியாது. அமெரிக்கா சீனாவும் ரஷ்யாவும் கூட்டு சேர்ந்தாங்கன்னு சொன்னா அமெரிக்கா என்னவாகும், இந்த யூரோப் என்னவாகும்? அதனால உன்னோட சமாதானம் அவருடைய சண்டைன்னு சொல்லித்தான் இந்த மக்களின் இந்த நேட்டோ என்று சொன்னா அல்லது ரஷ்யா மற்ற நாடுகள் இருக்கு. என்னுடைய எதிரி என்னுடைய நண்பர்ன்ற மாதிரி தான் இப்ப ரஷ்யா எல்லா நாடும் நடந்தோன்று இது தொடர்ந்தோன்றுதான் நடக்கும். மனிதன் தன்னுடைய சூழ்நிலை காலத்துக்காக அதுக்கு பேர் அரசியல், அதுக்கு பேர் அறிவு புத்திசாதுரியம் பல்லம் என்று சொல்லி பேசி இன்னொரு நாட்டை அழிக்கிறது மனிதன் இயல்பாக இருப்பது பொருள். இதுக்கு நாங்கள் நியாயத்தை எங்க கிடைக்க முடியும், அறமண்டன் என்று சொல்ல முடியும். ஒரு நாட்டுக்கு ஒரு ஊருக்கு பேச்சு, இன்னொரு நாட்டுக்கு அது ஒரு ஏச்சு. அப்போ ஒரு நாட்டுக்கு பேச்சாயிருக்கோ இன்னொரு நாட்டுக்கு போகும் பேச்சாயிருக்கோ அவர் ஏச்சாயிருக்கும். அது மாதிரி தான் நாங்கள் வாழ்க்கை தத்துவம் அமெரிக்கா சொல்றது இந்த யூரோப் சொல்றது. நாங்கள் யூரோப்பில் இப்போ போலந்து அங்கே நடந்த எலெக்ஷன் ஹங்கேரி ஹங்கேரி என்னாச்சு? இப்பதான் எலெக்ஷன் நடந்து யூரோப்பு சார்பானவரால் பிரதமராக
1: தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ரஷ்யாவுக்கு சார்பானவர் ஒருவர் வந்திருக்கிறார்.
0: பல்கேரியா பொறுத்தே உங்களுக்கு தெரியல, நான் சோவியத் பார்க்கிற பொழுது அந்த காலத்துல சோவியத் தோன்றியவன் பார்க்கிற பொழுது கம்யூனிசம் எந்தெந்த நாடுகள் இருந்தோ அது பக்கத்துல பல்கேரியா
1: பல்கேரியாவில முதல் இருந்தவர் ஐரோப்பாவோட ஒன்றிணைந்து வேலை செய்யக்கூடியவர் அவர் இப்ப தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்.
0: அதை மாதிரி தான் இப்ப இந்த பக்கத்து நாடு ஒன்று இருக்குதானே
1: ருமேனியாவா?
0: ருமேனியா எப்பவுமே பேசாம இருக்கிற நாடு மாதிரி தானே ருமேனி, அது வரமேயம் அது கம்யூனிஸ்ட் இல்லை. அந்த சக்கரவர்த்தியா அந்த ஜனாதிபதியா இருந்த நல்ல பேர் என்னன்னு சொன்ன
1: அவரை கொலை செய்தவர்கள். டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் நேரத்தில் நடந்தது, அந்த நேரத்தில் நான் அங்க
0: நின்றேன்.
1: புடபெஸ்ட் என்ன இங்கே ரோமானியா புக்காரெஸ்ட்ல புக்காரெஸ்ட்ல நின்றேன். அவர் இறந்ததுக்கு பிறகு மக்கள் சரியா கவலைப்பட்டார்கள். அவருக்கு எதிராக போராடியவர்களே மக்களே பல சொன்னார்கள். என்ன முன்னரண்டு சொல்லி சொன்னா எல்லாருக்கும் எல்லாமே இலவசமாக கிடைச்சது, இப்ப யார்கிட்ட காசு இருக்கோ அவர்களுக்கு தான் வாழ்க்கை என்ற மாதிரி எல்லாம் பின்னால் மக்கள் சொன்னார்கள். அப்ப சாசேஸ்கியும் அவருடைய மனைவியும் இங்க பிரான்சுக்கு வந்திருந்த நேரத்துல மனுஷிய வாக்கு டயனாவோ ஏதோ பேர், அப்போ அவர் வந்து இங்கே பிரான்சின் அரச மாளிகையில் தங்கிய போது அங்கிருந்த முள்ளுக்கரண்டி அதுகள் எல்லாத்தையும் ஒழிச்செடுத்து கொண்டு போயிட்டார். அப்போ அவர்கள் லண்டனுக்கு போகிற நேரம் பிரான்ஸ் அறிவிச்சிருந்தது இப்படி வருவார்கள் கவனமாக இருங்க எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போயிடுவார்கள்.
0: அந்த வகையில் தான் ரூமேனியா இப்ப பாருங்க, ரூமேனியாவில் வந்து எந்த ஒரு இங்க இந்த பிரான்ஸ்ல வாழுகின்ற மக்கள்
1: ஜித்தான் அவர்கள் இந்தியா அடி என்று தானே சொல்லுகிறார். ஜித்தானை வந்து இந்தியாவில் இருந்து வந்தவர்கள் என்று தானே சொல்லுகிறார்.
0: அப்படித்தான் சொல்லுகிறார்கள்.
1: அவருடைய கலாச்சாரங்களும் தங்கம் சேர்த்து வச்சிருக்கிறது பார்த்தால் கிட்டத்தட்ட அவர்கள் சொல்றதுல உண்மை இருக்கு போல. அடக்கு புல்கேரியாவிலும் கூடுதலாக இருக்கிறார்கள், ஹங்கேரியிலும் கூடுதலாக இருக்கிறார்கள் ஜித்தான் ரூமேனியாவில.
0: ஆனா நீங்க சொன்னது கரெக்ட். இப்ப ஹங்கேரியான்னு சொன்னீங்க, ஹங்கேரியாவில் உள்ள மக்களுக்கு ஹன்ஸ் அந்த இனம், இந்த ஹன்ஸ் அந்த இனம் நீங்க சொன்ன மாதிரி இந்த இந்தியாவிலிருந்து வந்தான்னு அவர்கள் நம்புறாரு. உதாரணம் வந்து நீங்க சொன்னதுக்காக நான் ஒரு கதை சொல்றேன், அது கிட்டத்தட்ட ஒத்து வாரம் இருக்கேன்னா. இப்ப ஹாஸ்பிட்டல்ல கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்த பொழுது என்னுடைய போன் வந்து சார்ஜ் இல்லாம போயிட்டு, சார்ஜ் இல்லாம போன பொழுது கட்டில படுத்து இருக்கும், ஒருத்தரோடையும் கதைக்க முடியாத சூழ்நிலை, போன்ல சார்ஜ் இல்லை. ஒரு மேனேஜர் எங்கால போய் போய் வந்தவன் வந்து அதை நான் கேட்டேன், உங்களோட சார்ஜ் அதை கொஞ்சம் இதாவது தர முடியுமா? ஓகேன்னு சொல்லி அவ கொண்டு வந்து தந்துட்டு நான் நம்ம படுத்திருந்த பெட்டுலயே போட்டு கொண்டு திருப்பி போவதுக்கு ஆளை காணே கண்ணு சாச்சியெல்லாம் கேறிட்டு அதான் அப்புறம் திருப்பி வரவே இல்லை. அப்ப நான் தேடிக்கொண்டு போறேன், என்ன அவளு சேச்சிய மினக்கிட்டு சாச்சியை தந்தாவிட்டு எப்படி அபகரிக்கிறது? அந்த எண்ணமே அவ்வளவு நான் அப்ப கட்டுக்கால இறங்கி நடந்து போய் தேடுறேன், ஒரு கத்தனை பாத்தனேன் தேடிக்கொண்டு போய். அது அப்ப என்ன என்னம்னா இந்திய சாயல விலை இருக்கு, இந்திய சாயலும் இருக்கு, சங்கேதிய சாயலும் இருக்கு.
1: நீண்ட காலமாக அவர்கள் நாடோடிகளாக வாழ்ந்து இருக்கிறார்கள்.
0: அப்ப நான் சாட்சியை கொடுத்துட்டு நன்றி என்று கணவனுக்கு
1: அவர்கள் தங்க நகைகளை பாவிப்பவர்களாக இருக்கிறார்கள்.
0: ஆமா கரெக்ட், அதன் அப்போ அதை வாங்கிட்டு
1: பார்த்தா அவர்களிடம் ஒன்றும் இல்லை என்று மாதிரி இருக்கும். ஆனால் அவர்கள் பெரிய பணக்காரர்களாகத்தான் இருப்ப இந்தியாவில வந்து சாதாரண குடிசையில கூடி ஏழையா இருப்பார்கள். ஆனால் அவர்கள வீட்டுக்குள்ள தேடினே கண்டா இவ்வளவு நிறைய தங்கங்கள் வைத்திருப்பார்கள்.
0: நீங்க தங்கம் சொல்ற பொழுது இப்ப அவர்கள் இப்ப தங்கம் இயல்பாக பெண்களுக்கு இருக்க ஒரு ஆசை. இலங்கை ஆக்களையும் இலங்கை இந்திய நாட்களையும் பொதுவாக பாருங்க, அப்ப தங்கட நாடுகள்ல இருந்து இப்படியான நாடுகளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா உழைக்க பழகி காசு வந்த அப்புறம் அவர்கள கழுத்திலையும் கையிலேயும் நகை இருக்கோ இல்லையோ என்ன கொடுத்தா
1: பார்த்துட்டு கட்டுவார்கள்.
0: அப்ப அந்த அது பவுன் அது ஒரு நோக்கம், அதுதான் எங்களுடைய வாழ்க்கையான லட்சியம் மாதிரி இருக்கும். கையில மணிக்கூடு மணிக்கூட்டோட வளையம் இருக்கு, அந்த வளையம் தங்கத்திலான வளையம் பிடிக்கிறதுனால ஆசை தங்கம் போறது இருக்கு என்றுதான் யோசிச்சேன். அது மாதிரி ஆக்களுக்கு இருக்கு. அப்ப அவ எனக்கு சொன்னாங்க அந்த சாச்சர் சொல்லிட்டு சொன்னா நாங்களும் உங்களுடைய ஆக்கள் தானே சொன்னாக்கள் அப்படி நாங்களும் இந்தியாவிலிருந்து வந்து கங்கேரியாக்கு வந்து இங்க வந்து சித்தனா ஆயிட்டோம்.
1: அப்படித்தானே அவர்கள் நீங்க சந்தர்ப்பம் கிடைச்சு ஹங்கேரி பக்கம் அங்க போனீர்களானால் கிராமப்புறங்கள்ல எங்களை கண்டா கொஞ்சம் மரியாதையோடையே அணுகுவார்கள்.
0: அது அடிமனதிலே சொல்லப்பட்டிருக்கு, அடிமனதிலே சொல்லப்பட்டிருக்கா நாங்கள் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள். அப்ப இனம் இருந்ததானே சேரும்.
1: நாடோடிகளாக திரிபவர்கள் இருக்கிறார்கள், இன்னொரு கூட்டம் இருக்குது, அது அந்த பெரிய குழுக்களாக இணைந்திருப்பவர்களாக இருப்பார்கள், படித்தவர்களாக இருப்பார்கள், பெரிய பணக்காரராக இருப்பார்கள். அவர்கள் இப்ப ஒரு வங்கிய கொள்ளையடிக்கிறது என்று ஒரு 20 பேரை சேர்ந்து கொள்ளையடிப்பார்கள் ஏதாவது பெரிய பெரிய இடங்களை, அல்லது இப்ப கார் கம்பெனிகள்ல வந்து காரை உடைச்சி எடுத்துக்கொண்டு போறோம் அப்படி ஒன்று. அதுல வந்து போலீசாரிடம் இருந்து தப்புவதற்கு 2 பேர் அல்லது 3 பேர் பிடிபடுவார்கள். ஆனா அவர்கள் வெளியில வர மட்டும் மற்ற நண்பர்கள் அந்த குடும்பத்தை பார்க்க வேணும். அடுத்த முறை நடத்துகிற போது இன்னொரு 3 பேர் போவார்கள், இவர்கள் அந்த குடும்பத்தை பார்க்க சேர்த்து பார்க்க வேணும். அப்படி அவர்களுக்குள்ள இருக்க, ஆனா அவர்கள் பெரிய பணக்காரர்களாக இருப்பார்கள்.
0: நீங்க சொல்ற பொழுது நான் பாக்குறேன். அப்ப நீங்க சொன்ன கருத்து அதுல அப்படி உடன்பாட்டமா இருக்கு. இவர்கள் எப்படி இந்தியாவிலும் வடக்கு பகுதியில இருந்து
1: வந்தவர்கள்,
0: சமதள பூமியில இருந்து வந்து மில்லியனர் ஆண்டுகளுக்கு முதல் வந்துதான் ஒவ்வொரு நாட்டையும் இப்படி குடிக்கிறாரு. இப்ப நீங்க சொன்னது பெரிய பணக்காரரா இருந்திருக்கிறார்,
1: மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்கிறான். ஆனா அவர்களுடைய நீங்க பாப்பீங்கன்னால் அவர்கள் சின்ன சின்ன இடங்கள்ல ரோட்டு வழியே தான் படுப்பார்கள், ஆனா பணக்காரர்களாக இருப்பார்கள்.
0: ஆனால் அவர்கிட்ட நீதி நியாயம் என்று ஒன்று இருக்காது. அந்த கியூல பாருங்க, நாங்க சுப்பமாக கடவுளையும் நிற்போம், வருவாங்க சாப்பிட பொருட்களை எடுத்து போட்டு கியூல நிக்காம தங்கட வரல முன்பு போய் போவேன். அந்த பழக்க வழக்கம் அந்த கொலை செய்யறதுக்கு எல்லாம் பிந்துகிறதுக்காக
1: உங்களுக்கு தெரியும். நாட்டிய நடனங்களை பார்ப்பீர்களானால் அது இந்தியாவோடைய ஒத்து போகக்கூடிய மாதிரி தான் இருக்கிற. ஒரு மாதத்திலே ஒரு நாள் அவர்கள் உலகம் உள்ள நாடோடிகள் எல்லாம் கூட்டி சேர்ந்து ஒரு விழாவை நடத்துவார்கள்.
0: அதுக்கு இன்னொரு பேர் நீங்க சொன்ன மாதிரி ரோம் சென்ற பேர், அது ரோமானியா என்னதான் இருக்கலாம். அது சில மாதிரி இந்த மனிதன் அப்படி மனிதன் வந்து எந்த நாட்டு சொந்தம் உண்டு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப மனித வரலாற்றை பற்றி நாங்கள் ஒரு நாளைக்கு கதைப்போம். மனிதன் தோன்றினது அப்படி எப்படி வந்து இப்படி எல்லாம் போனோம்னு பாக்கீங்க. அப்போ நான் சொன்னது மாதிரி இந்த ஆஸ்ட்ரலோபிதெகஸ் அப்புறம் வந்து ஹோமோ எரெக்டஸ், அதாவது வந்து மரங்கள் ஏறி இருந்த இந்த மனிதன் எப்படி முதல் இருந்தது, மிருகங்களுக்கு பயந்தால் என்ன தர வாழ்க்கமா இருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு எதிர்கொள்றோம். மிருகங்கள் இருக்கு, இப்ப கரடி புலி சிங்கம் இப்படி யானை எங்களை அட்டாக் பண்ணும், அதுல இருந்து மனிதன் தன்னை காப்பாற்றி கொள்ளணும்னா மரங்கள்ல ஏறுவோம். மரங்கள்ல இருந்தா வாழணும், மரங்கள்ல ஏறி வாழ்ந்து வாழ்ந்து அந்த பயங்களை எல்லாம் குறைஞ்சா போறேன். நடக்கிறதுக்கு எப்படி ஆகும், குழிஞ்சு மரங்கள்ல நாங்கள் ஏறும் பொழுது எப்படி ஏறும், அப்ப குழிஞ்சு வளைஞ்சுதான் ஏறுவோம், நிமிந்தோண்டு ஏற முடியும், கொப்பி இருந்தா அப்படி சொல்ல ஏறலாம். அப்படி ஏறுற பொழுது அப்பதான் மனிதன் இனி நான் மரத்துல இருக்க வேண்டியது இல்லை, தரையில வாழணும்னு வர்ற பொழுதுதான் நாலு காலில் வாழ்ந்தோம், ரெண்டு காலில் நிமிந்தான். அந்த மனிதனுக்கு தான் பேர் ஹோமோ எரெக்டஸ். அப்ப ஹோமோ எரெக்டஸ் என்றது வளைஞ்சு வந்து நாலு காலம் இருந்த மனிதன் ரெண்டு காலில் நடக்க ஆரம்பிச்ச பொழுதுதான் ஹோமோ எரெக்டஸ் என்றது மனிதனுக்கு பேர் இனம் வந்தது. அது காண பல ஆண்களுக்கு பிறகு சூழலுக்கு தக்க மாதிரி சிவாக்கம் ஆயிடும், குளிரண்டா குளிர், அதுக்கு தக்க மாதிரி உடுப்ப போடுறது, மிருகங்களை வேட்டையாடி வேட்டையான மிருகங்களின் தோல்ல உடுப்ப போடுறதுதான் இந்த குளிர்கள் இருந்து தங்கி தப்பி கொள்ளலாம். அப்ப வேட்டையாடுற மிருகங்களின் எலும்புகள்ல இருந்து ஆயுதங்களை செய்யறோம். அப்ப முதல் செய்த ஆயுதத்தை வந்து எப்படி, நாங்க இப்ப ஒரு கை எந்த கோழியோ எந்த மிருகமா இருந்தாலும் அந்த கையை நாங்கள் எடுத்து பார்ப்போம், சாப்பிடக்கு பார்ப்போம், இது கையை வாதம் இல்லையா. அப்ப கால எழுந்துமே கையெழுந்தே நாங்கள் பார்த்தோம்னா கால எழுப்பு எங்களுக்கு அதை பயன்பாடு முழங்கால் இப்ப தொடையில இருந்து முழங்கால் எழுப்புவோம். அந்த எலும்பா அந்த எலும்பாவது அதுக்கு பேர் செமியர், அந்த எலும்பாவது நாங்கள் ஒரு ஆளுக்கு அடிக்கலாம், ஆனால் அதுக்கு பழம்பான். ஆனால் கையில் உள்ள எலும்பு நாங்கள் எழுதி பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் கையை வச்சுட்டு எப்படியும் ஒரு ஆளுக்கு அடிக்கலாம். அந்த அந்த கையை அந்த கையெலும்பை அடிக்க பாவிச்சால்தான் மனிதனுடைய முதல் ஆயிரம். அப்போ எலும்பை பாவிச்சு பாவிச்சு அது உடைய ரெண்டு பார்த்துட்டுதான் கல்லில் செய்யலாம், கல்லில் செய்யலாம் முதல் கோடாளி, கல் கல்லில் செய்த முதல் கோடாளி தான் மனிதன் தன்னை எதிரியே கொலை செய்வது. ஒரு பொருட்களை கண்டுபிடிச்சது என்ன மிருகங்களை வேட்டி ஆடி போட்டு அதை வெட்டி வெட்டி எதுக்கு பயன்படுது, இந்த கையை கல்லால் செய்யப்பட்ட போடாது. அப்படி செய்யப்பட்டதான் ஒரு மிருகத்தை ஜான ஏதோ ஒரு பெரிய மிருகத்தை மனிதன் காட்டுத வாடுற மனிதன் பிடிச்சிட்டான். பிடிச்சு போட்டு ஒரு மனிதன் ஒரு மிருகத்தை முழுமையாக வெட்ட முடியாது, கொல்லலாம், பட் பிச்சு பிச்சா பாச பாச பங்கு போடுற மாதிரி பங்கு போடலாம். பங்கு போடுற பொழுது ஒவ்வொருத்தர் இருந்தா நீ காலை விட்டு நான் கையை விட்டுறேன் நீ கழுத்தை விட்டுறேன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்கு, அந்த தொழில் பங்கு கொடுத்த உடனே நீ விட்டு நான் விழுக்கிறேன் நீ அதை தூக்கு என்ன மாதிரி எல்லாம் கதை வர்ற பொழுதுதான் லாங்குவேஜ் உருவானும் பாசி அப்பதான் உருவானும். இப்ப ஒரு பாருங்க இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி நான் கேள்விப்படும், ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஸர் அமெரிக்கன் வேறு வருஷம் போய் ஆராய்ச்சி இருக்கிறேன் பிரேசில்ல ஒரு இடம் அந்த அமேசான் காடு, அமேசானி காட்டில் போய் ஏழு வருஷம் வாழ்ந்து அந்த மக்களின் மொழியை பற்றி ஆராய்ச்சி செய்திருப்பேன். அந்த மொழி அந்த மக்கள் இன்று வரை அந்த மக்கள் இன்று வரைக்குமே வேட்டையாடுறதும் பழங்களை கூட சாப்பிட்றதும் மரக்கறிகளை சமைச்சு சாப்பிட்றதும் இந்த தொழில் பெருசாக சமையல் ஒன்றும் பெருசாக காய்ச்சி அவிச்சு சாப்பிட்ற மாதிரி ஒன்றும் தெரியாது, பச்சையாக சாப்பிட்றதும் பழங்களை சாப்பிட்றதும் காய்களை பறிக்கிறோம். அப்ப அதை சொல்றது என்னன்னா வேடுதலும் பறித்தலும் இப்ப மனிதன் வாழ்க்கையில இது ஒரு பாகம்.
2: ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திரு பசுபதி அவர்கள் இணைந்திருக்கின்றார், அவரையும் வரவேற்று நினைத்துக் கொள்ளுகின்றோம்.
3: வணக்கம் தர்ஷன், வணக்கம் ஐயா, உங்களோடு உரையாடுவது மகிழ்ச்சி. நீங்க சொன்னது போல அந்த மனிதர்கள் உருவாகிய இதுகளை பற்றி எடுத்துட்டு வாங்குவோம். இது நாடுகளை பற்றி கலைச்சு கொண்டிருக்கீங்க. இந்த கைலாசான நாட்டுல அந்த எங்களுடைய இந்தியாவில இருந்து நித்யானந்த சுவாமி சொன்னதெல்லாம் உண்மைதானான்றது தெரியவில்லை, அதை பத்தி உங்களுக்கு தெரிந்தால் கூறுங்கள் என்று கேட்கத்தான் வந்தேன்.
0: சொல்வோம் நாடுகளை பற்றி மக்களை பற்றி நாங்க சொல்வோம். நான் இந்த நிகழ்ச்சி நடந்துகொண்டிருக்கிறவங்களுக்கு உங்களை பற்றி எண்ணம் வந்தது, உங்களுக்கு ஆயுசு புஷ்பாவதி அப்படியே புஷ்பவதி மாதிரியே இருப்பீங்களா, அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு சந்தோஷம். வேண்டாம், ஒரு நிகழ்ச்சி உங்களோட பர்த்டே அண்டு அந்த நிகழ்ச்சியை நீங்கள் எனக்கு வாழ்த்து சொல்றதுக்காக நான் செய்ததுக்காக என்று நான் மறக்காம இருக்கணும், அதுக்காக நன்றி. நாங்கள் இந்த நாளை பற்றி கதைப்போம், அது பெரிய இன்ட்ரெஸ்ட்.
3: நீங்க இது பற்றியும் கொண்டு வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க என்ன நடக்குது, அப்படி ஒரு நாட்டுல ஒரு ஆள் போய் அப்படி செய்யலாமா, அதுகளில் அவங்களுக்கு நீங்க ஒரு நாடுகளை பற்றி சொல்லிக்க போறோம், நீங்க எனக்கு தெரியாது. இப்ப தர்ஷன் நீங்க கதை கேட்கலாம் எனக்கு தெரியுது, அது இந்தியா வம்சாவளி ஆக்கள் ருக்கீனம் அவர்கள் எங்களோட இதுகள் எல்லாம் இருப்பது என்று கூறும் பொழுது முடியானவற்றை தெரிஞ்சு கொள்றதுக்கு நல்லா இருக்கு. நீங்க யோசிக்காம இதுகளை கொண்டு வாருங்கள் எங்களுக்கு.
0: ஜோசிக்காமல் என்று சொன்னீங்க தானே, இப்ப நாங்க சிக்மன் ஃப்ரைட பத்தி கதைக்கலாம் எனக்கு உழைக்கிட்டது அந்த மனித வரலாற்றை பற்றி நாங்கள் கதைப்போம், அதை கண்டிப்பா கதைக்கணும். அதாவது நான் தான் நம்பி இருக்கின்ற ஒரு கருத்தை வச்சுக்கொண்டு, ஏன்னா சின்ன அந்த அமெரிக்கன் போய் 7 வருஷம் அமசோனி காட்டு நதிக்கரையில போய் வாழணும், மொழியை பற்றி மக்களை பற்றி ஆராய்ச்சிகள் அப்படி ஆராய்ச்சிதான். இப்ப புஷ்பாவதி சொன்னதுனால இப்ப ஆராய்ச்சி செய்ய ஒன்று போய்தான் மனிதனை பற்றி கண்டுபிடிக்கிறது. லுசி என்று நாங்கள் சொல்லியிருக்கோம், இப்ப லுசி என்று சொன்னால் லுசி அல்லது லுசியா, லுசியா என்று சொன்னால அது முதல் கண்டுபிடிக்கப்பட்ட மனிதன், முதல் மனிதன் என்று சொல்றது அறிவியல் முறையில லுசி, லூசியா அல்லது பிரெஞ்சில் லூசி இங்கிலீஷில் லூசியா. அதுக்கப்புறம் இந்த மத ரீதியாக உதாரணம் கத்தோலிக்க மதம் தேசம் கொடுத்து முதல் மனிதன் ஆதாம், அவருடைய மனைவி ஏவா, அந்த ஆதாமின் விழாவில் இருந்துதான் ஏவா தோன்றான்னு சொன்னது. என்ன சொன்னால் அந்த ஆணுக்கு முதல் பெண் தோன்றதை, சாரி பெண்ணுக்கு முதல் ஆண் தோன்றதை கதையை கட்டுறதுக்காகத்தான் அதை உருவாக்கப்பட்டது. அந்த மத ரீதியானது நம்பிக்கையானது ஏடம் என்ற தோட்டத்தில் இருந்துச்சாம் அப்படி தொடர்ந்து சொல்லி அதை தொட்டது என்றெல்லாம் கதை வாடுற பொழுது. ஸோ எப்படி ஒரு விழாவில் ஆம்பளை எப்படி முன்னால் வர முடியும், பெண்களை பிள்ளைகளை உருவாக்குறதா ஒரு இனத்தை பிறப்பது ஒரு பெண், அது தாவரமாக இருந்தானே விலங்காக இருந்தானே ஒரு இனத்தை பிறப்புறது உருவாக்குறதும் பெண், பெண்ணை இருந்தாவிட்ட எப்படி உருவாக முடியும். ஆனா ஆம்பளை நினைச்சு கொள்றது என்ன, ஏன் இந்த பெண்ணோட அடக்குமுறை வந்து இந்த பைபிள சொன்ன மாதிரி ஆதாமியுடைய விழா தோன்றான் சொல்றது இருந்தா இந்த ஆண ஆதிக்கத்தை முன்னுக்கு கொண்டு வாரு, உண்மையை மறைச்சு உண்மைக்கு புறம்பான கருத்தை பரப்புறதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த கருத்து. அது மாதிரி பல கருத்துகள் இருக்கு. இப்போ நாங்கள் மதங்கள்ட்ட நாங்கள் லூசியான்னு சொல்ல வாரது என்னன்னா லுசியாண்ட ஒரு எலும்பு 3 மீட்டர் தான், 3 அடி தான் நான் உயரம் நம்மளை பெண்மணியாக கருதப்படுறேன். ஏன்னா மூளை பழிச்சு குறைவு, இந்த 8 வகையான மனித இனம் இருந்தது, மனித வளர்ச்சி சும்மா குரங்காய் இருந்து அப்புறம் மனித குரங்காய் இருந்து அப்புறம் வந்து நிமிந்த குரங்காய், உழுப்பு போடுற குரங்காய், சமைச்சு சாப்பிட்ற குரங்காய், அப்போ சாப்பிட்ட குரங்குக்கு போன முறையே நாங்கள் கதைச்சிருந்தோம். மனிதன் காட்டில் வாழும் பொழுது வேட்டை ஆடினான், வேட்டை ஆடுற பொழுது என்னத்தை சாப்பிட்டான், சாப்பிட்ற பொழுது பச்சை வச்சியில் தானே சாப்பிட்டான். அப்போ பச்சை வச்சியில் சாப்பிட்டு பல்லுக்குள்ளே கொண்டு தண்டி தண்டி சாப்பிட அந்த பல்லு வந்து பலமாகிறது, பெரிய பல்லு தேவை. அது வயிற்றுக்குள்ளே போடுற பச்சை வச்சு செவ்வாறடியாக டைம் இருக்கும், அப்போ சாப்பிட்ற உடனே கலப்பு வந்துடும், படுத்து நிறுத்த விடுறான்னு வெளியாகும் சிந்திக்க முடியாமல். அப்ப நாற்போ எப்படி நெருப்பை கண்டுபிடிச்சானோ, நெருப்பை கண்டுபிடிச்சாப்ப வேட்டையாடின பச்சரிச்சிகளை கொண்டு நெருப்பில் போட்டு வாட்டி சாப்பிடப்ப டேஸ்டாகவும் இருக்கு, பல்லு கடிக்க சோமாயம் இருக்கு. அப்ப சோமாயம் இருக்கிற வயிற்றுக்கு போன அந்த அவிச்ச வச்சி காய்ச்சின வச்சி வந்து சாப்பாடு ஈஸியா போச்சு, ஷார்ட் பீரியட். ஸோ சும்மா மனிதனுக்கு ஒரு சாப்பிட உணவு சாப்பாடுக்கு எவ்வளவு டைம் ஆகும், சாப்பிட்ற பொருளை பொறுத்து இருக்கு. இருந்தாலும் கூட பொதுவாக 2.5 மணி நேரம் ஒரு சாப்பிட்ட உணவு இருக்கு டைமாக இருக்கும். நாங்கள் என்ன சாப்பிட்றோம்ன்றதை பொறுத்து இப்போ பச்சை இப்போ காய்கறிகளையும் சாப்பிட்றோம், மரக்கறி சாப்பாடு ரெண்டு வைப்போம். மரக்கறி சாப்பிட்ட உடனே எங்களுக்கு கட்டக்கரை கொஞ்சம் தேவை, நைசா ஒரு லிட்டரை வைப்பாங்க. அந்த லிட்டரை வந்தோடனே நாங்கள் கொஞ்சம் சாஞ்சிடுவோம், ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்போ நாங்கள் மச்சங்க சாப்பிட்றதுக்கும் காய்கறி சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நேரத்தால் உடம்பு என்ன விதமான நிலையை பெறும் என்று சொன்னால், மரக்கறியை சாப்பிடக்க எங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வரும். ஆமாம், ஆனால் ரச்சி வகையை சாப்பிட்றதுக்கு ஒரு உற்சாகத்தன்மை வரும். ஏனென்று கேட்டால் மரங்களுக்கும் மரங்கள் தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் பார்த்தோம்னா முந்தைய எத்தனை கதைச்சிருக்கோம். ஒரு தாவரம் எப்படி உருவாச்சு, விலங்கு எப்படி உருவாச்சுன்னு பார்க்கணும். உயிரினத்தை ரெண்டாக பிரிக்கும், தாவரம் வேண்டும் விலங்கு வேண்டும். அப்போ தாவரத்துக்கும் விலங்குக்கும் என்ன விரிவு பார்க்கலாம் என்றால், தாவரத்தின் கலங்கள் வந்து எப்பவுமே இந்த உயிருள்ள பொருளும் கலங்களால் ஆக்கப்படும். நான் செல்லுன்னு கலங்களால் ஆக்கப்படும், கலங்களால் ஆக்கப்படும். ஒரு கலம் பலகலம் இருகலமாகி பலகலமாகி தான் இந்த மனிதன்ற உயிரினம் தோன்றுறோம். அப்போ ஒரு கலத்தால் தான் முதல் உயிரினம் இருந்தது. அதுக்கு பேர் தாவரமாக இருந்தால் அதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் கிளாமிடோமோனஸ், கிளாமிடோமோனஸ் ஜூக்ளினா. இது ரெண்டு தான் ஒரு கலத்தாலான கண்ணுக்கு தெரியாத ஒரு கல விலங்கு, ஒரு கல தாவரம், ஒரு கல விலங்குன்னு அதான் அமீபா அண்ட் பரமேசியம். இதுதான் ஒரு கலத்தான மிக மிக நுண்ணியமான விலங்கு. இது குறை ரெண்டு கிலமாகி ரெண்டு கிலமாக உதாரணம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரா, ஹைட்ரான்னு ஒரு உயிரினம் இருக்கு, அது ரெண்டு கலத்தால் ஆனது. பிறகுதான் பல கலங்களாக ஆனது. நாங்கள் வந்து பல கலமாக மீன் பறவைகள் ஊர்வன ஈருடக வாழ்வியல் இதுகளெல்லாம் பார்க்க போகலாம், எல்லாம் பல கலங்களால் ஆனது. அப்போ நாங்கள் பல கலங்கள் பல கலங்கள் மல்டி செல்லுலேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த தாவரத்தின் கலங்கள் உருவாகிற பொழுது அந்த எந்த ஒரு உயிரினமும் கருவால் கலத்தால் ஆக்கப்படும். கலத்துக்குள்ளே என்ன இருக்கும், அதாவது ஒரு முட்டை எடுத்துக்கொள்ளும், முட்டைன்னா என்னென்னு நாங்கள் நினைப்போம், முட்டையை அவிச்சு போட்டு பார்த்தோம்னா எல்லாமே ஒரு திண்மத்தன்மையாக இருக்கும். அவிக்காமல் பச்சை முட்டையை நாங்கள் பார்த்தோம்னா நடுப்பகுதியில் மஞ்சள் கருவும் ஒளிப்பகுதியில் வெண்கருவும் இருக்கும். அப்போ அந்த வெண்கருமானது தான் எங்கள்கிட்ட கலமும் இருக்கும். அதுக்கு பேர் வந்து குளியவுரு, குளியவுருன்னு பேர், சிட்டோபிளாஸ்ட் அதுக்கு பேர். அந்த சிட்டோபிளாஸ்ட் சுற்றி ஒரு சுவர் இருக்கும். இப்போ எப்படி முட்டைக்கு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ஓடி லாட்டிக்கு எப்படி அதை உடைச்ச அப்புறம் நாங்கள் ஊற்றுற பாத்திரத்துக்குள்ளே பொறுத்து அதோட வடிவமாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாத வரைக்கும் முட்டையைக்கு அந்த கோடு தான் வடிவம், ஏன்னா மூடிய ஒரு வடிவம். அப்போ அந்த அதே மாதிரி தான் எங்கள்கிட்ட கலங்கள் வந்து இருக்கிற பொழுது விலங்கு கலத்துக்கு ஒரு முட்டை கோது இல்லாத முட்டைமை. ஆனால் தாவரத்தின கலத்துக்கு முட்டை கோதுள்ள முட்டைமை, அதுக்கு பேர் கலச்சுவர். அந்த கலச்சுவர் வந்து செல்லுலோஸ் லாக்டோஸ் குளுக்கோஸ் லாக்டோஸ் சுக்ரோஸ் மோல்டோஸ் என்று எல்லாம் சொல்ற மாதிரி தான் அந்த கலத்தின் தாவர கலத்தின் சுகர் வந்து செல்லுலோஸ் ஆன கலச்சுவர். அது சர்வாரடைய டைம் எடுக்கும். அதான் நாங்கள் மரக்கறியை சாப்பிட்டா சர்வாரடைகளுக்கு டைம் எடுக்கும். உடனே சாப்பிட்ட உடனே நித்திரை வர மாதிரி அடைகிறதுக்கு டைம் எடுக்கும். கூடுதலாக விலங்கு சாப்பிட்டோமோ சாப்பிட்டோமா நல்லா டேஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தரலும்பி அடமானம் கூடியதாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இந்த மனித வாழ்களை பற்றி சொல்லி அது வெரி இன்ட்ரெஸ்டிங். அதை பற்றி கலைக்க மேலே நான் இதை சொல்ல வந்தேன்னா எனக்கு ஒரு நான் பெற்றோர் அறிவை உங்களுக்கு சொல்ல வரும். என்னென்னா இந்த முட்டை பொழியல், முட்டை பொழியலுக்கு என்ன தர்சம் என்ன சொல்லுவோம் பொருளா?
2: முட்டை முட்டை பொரியலையா?
0: ஓ, பொதுவா எல்லாரும் சொல்ற சொல்லு, எல்லாரும் சொல்லுங்க, ஒரு பொது சொல்லு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். நார்மலா நீங்க முட்டை பொரியல்னு சொல்லி கூட வேற ஒரு சொல்லு பயன்படுத்துகிறோம்.
2: என்ன சொல்லு
0: உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லு தான், நீங்களோ நானும் ஆரம்பாலும் அதை நான் முட்டை பொரியல் ஒம்பளை கொண்டு சொல்றேன்.
2: ஆங்கிலத்தில் இருக்கிறீர்கள்?
0: அதோ பொதுவாக
2: நான் நிஜம் தமிழ்ல ஏதோ சொல்லியிருக்காங்க.
0: இல்ல, தமிழ்ல முட்டை பொரியல் தான் எதுவா இருந்தாலும், இலங்கை தமிழ்ல தான் முட்டை பொரியல், இந்தியாவில் முட்டை பொரியல்னு சொல்றது பொதுவா ஆம்லெட் அவன் வரும் ஆம்லெட். அது இங்கிலீஷ் எழுதுற பொழுது ஓ ஆம்லெட். ஏன்னா இந்தியாவில் இங்கிலீஷ், அதாவது சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில் ஆங்கிலேயர் படித்து வைத்த பொழுது அந்த இந்தியர்களுக்கு ஆங்கிலம் படிப்பவர்கள் வந்து அயர்லாந்துக்காரர். அப்ப அயர்லாந்துக்காரர்கள் ஆங்கிலம் கிடைக்கும் பொழுது ஓவே ஓவிஸ் காலேஜ் கொலேஜ் காலேஜ் இப்படித்தான் இதோட ஆக்சிஜன் ஆக்சிஜன் அந்த
2: வந்து பால் என்று சொல்வார்.
0: அப்போலோ அது பால் அந்த பேரில் மாறி சொன்னா பால் என்ன அப்படி வரும் ஜோன் பால் ஜோன் பால் ஜான் பால் ஜோன் பால் JOHN PAUL பால் ஜோன் பால் அவங்க கேட்க ஜான் பால் அதே வரும் அது அது மாதிரி எப்போ அப்போ ஐரிஷ்ல காரணம் தான் முதல் இந்தியர்களுக்கும் பாகிஸ்தானிக்கும் இங்கிலீஷை பிழைச்சோம் இலங்கைகளாக இங்கிலீஷ்காரர் தான் பிழைச்சோம் இலங்கையர்கள் இலங்கையில் நாங்கள் ஆஃபீஸ் என்று சொல்றோம் ஆஃபீஸ் தான் காஃபி என்று சொல்கிறோம் இல்லை காஃபி தான் அப்போ ஏன் காஃபி என்று சொல்கிறோம் காஃபி என்று சொல்கிறோம் அது ஐரிஷ் பீப்புள் படிப்பிச்ச முடியாது பாகிஸ்தானுக்கும் இந்தியா அப்போ உண்டா தான் இருந்தது பாகிஸ்தானும் இந்தியா ஸோ அதே மாதிரி அந்த ஆம்லெட் ஆம்லெட் என்று சொல்லப்படுறேன் நீங்கள் சொன்ன மாதிரி முட்டை பொரியல்ன்ட்டு இந்தியாவில் சொல்ல மாட்டோம் ஒரு ரெஸ்டாரண்ட்லேயோ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ற பொழுது சாப்பாடு கேட்க அந்த சாப்பாட்டின் சொல்லப்படுற பொருள் சொல்ல வச்சு அதை ஆரண்டு கண்டு கொடுப்பேன் எடுத்து நாங்கள் போய் சோறு இருந்தா கொண்டு வாங்க கொண்டு சொல்லுவோம் சோறு என்ன சாப்பிட போறீங்க என்ன எடுக்க போறீங்க சோறு ஓகே இந்தியாவில் சோறு இருந்தா என்ன சொல்லுவோம் ரைஸ் என்று சொல்லுவோம் சாதம் என்று சொல்லுவோம் மீல்ஸ் என்று சொல்லுவோம் சோறுன்னு சொன்னால் கிராமத்தவனுண்ட கருத்து சாதி குழந்தைகளுண்ட கருத்து அப்போ அது அப்படி சொல்ல வச்சிருவா கண்டுபிடிச்சிருவானே ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் என்னதுக்காக இல்லை ரைஸ் பிரியாட்டிக்கு சாதம்னு சொல்லிக்கோங்க சாதம்ன்ற சொன்னால் உயர்வான சாதியாக்க சொல்றது சாதம் ரைஸ் என்று சொன்னால் படித்தாக்க ஆரியமானாக்க சொல்றது சோறு என்று சொன்னால் படிப்பு குறைஞ்சு கிராமத்தாக்கள் ஆரியமானாக்க சொல்றாண்டு இந்தியாவில் ஒரு முறை இருக்குது அது மாதிரி தான் ஆம்லெட் முட்டை பிரி என்று சொல்லாமல் ஆம்லெட் என்று சொல்கிறோம் ஆம்லெட் என்ற இந்த ஓவனாவே ஆவனான்னு சொல்கிறோமே அப்போ ஆம்லெட் என்ற சொல் எப்படி வந்தாங்கன்னு தான் நான் இன்றைக்கு அந்த சொக்கலை பற்றி ஆராய்ச்சி எப்படி பிறந்ததுண்டு எல்லா மொழிகளில் அந்த அந்த ஆராய்ச்சி ஒரு ஆயுதம் இருக்கு ஆயுதம் பிளேட் பிளேட் மாதிரியான ஆயுதத்துக்கு பேர் லாம் லாம் என்று சொல்றது லாம் எல்ஏஎம்இ லாம் அதுல சின்ன பொருளை சொல்றது மெல்லிசா துண்டு துண்டா நுண்ணிய பொருளாக பெற்ற பார்த்த ஆயுதத்து பேர் லமெல் அந்த லமெல் என்ற பொருள் நாளடைவில் லமைத்தண்டாய் அப்போ லமைத்தண்ட இருக்கிற பொழுது அதே லமைத்தண்ட மெல்லிசாக பெற்ற ஒரு ஆயுதம் அதுக்கும் ஆம்பளத்துக்கும் என்ன சம்மந்தம் ஒன்று பார்த்தேன் நாங்கள் பிரெஞ்சில் இப்போ டென்னிஸ் துவங்கி முடிஞ்சது ரோலாங் கார்ஸ் விம்பிள்டன் துவங்க போது இப்போ குயின்ஸ் கணக்கு நினைக்கும் இன்றைக்கு ஜெர்மனியில் நடந்திருக்கு இவரே இப்போ வெட்டி எடுத்திருக்கு மூணு செட்டில் ஸோ அந்த ரெண்டு செட்டில் ஒரு செட் அவருக்கு போயிட்டு ஸோ அந்த டென்னிஸ் அந்த வர்ற பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோம் இப்போம் லவ் ஓல் ரெண்டு பேருக்கும் சைவராக இருந்தால் லவ் ஓல் அப்போ லவ் ஓல்ன்றா என்ன அன்பு எல்லாருக்கும் அன்புண்ட பொருள் இல்லை லவ் சொன்னால் ஃப்ரெஞ்சு சொல்லு தான் நாங்கள் லவ் லவ் அண்ட் லவ் LOEUS லவ்னா முட்டை அப்போ முட்டைன்னா சைவர் அப்போ டென்னிஸ் விளையாடுக்கு பேட்மிண்டன் விளையாடுற பொழுதெல்லாம் நாங்கள் லவ் ஓல் என்று சொன்னால் ரெண்டு பேருக்கும் சைபர் ரெண்டாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் லவ் ரெண்டாக இருக்க வரா அது எப்படி வந்தாண்டா பிரெஞ்சில் லவ் எல் அப்போ OEUS லவ் ஓவனா முட்டை ஸோ இதுதான் அந்த அப்போ இங்கிலீஷில் லத்தீனில் ஒவியும் ஒவியும் பிரெஞ்சில் லவ் அப்போ ஒம் லெத்தண்டு வரைக்கும் ஒம்லெத்தண்டு ஆச்சு அப்போ லட்டின் லட்டின் பிளட்டா லட்டின் அண்டு லெட் அண்ட் ஃப்ரெஞ்ச் வேர்ட் இதுதான் அந்த ஒம்லெட் என்று சொல்லி உருவானது எப்படி அந்த சொற்களின் பிறப்பு எப்படி வந்தான்னு நாங்கள் பார்க்குற பொழுது தான் நிறைய சொற்களின் பிறப்பு எப்படி ஆரோக்கியம் எப்படி சொற்கள் வந்திருக்கும் சும்மா சொல்ல இடஒறு பெயர் சொற்களுக்கு சொற்களை உருவாக்குற பொழுது எல்லா மொழிகளையும் வந்து இடஒறு பெயர்ன்ற காரணம் இல்லாமல் பெயர் வைக்கணும் காரணத்தோட பேர் வச்சா அதுக்கு பேர் காரணம் பேர் ஏன்னு வீடு கண்டு வச்சிருக்கிறோம் வீடு ரெண்டு கண்ணா காரணம் சொல்ல முடியும் ஆனால் பறவை என்ற என்ன சொல்லலாம் பறக்கக்கூடியா பறவை அப்படி சொல்ற மாதிரி தான் இடஒறு பேர் காரணம் பேர் கதை சொற்கள் வந்து காரணம் பேராக இருக்கும் தமிழே அப்படித்தான் இப்போ அறிவு கண்டா என்னென்னு வந்திருக்கும் அறிவு என்பது ஒரு காரண பெயர். எப்படி அறிவு என்பது காரண பெயர் என்ன? அறிவுன்னு சொன்னா என்ன? நாம புதுசாக தெரிஞ்சு கொள்ற விஷயம், முந்தைய தெரியாமல் புதுசாக தெரிஞ்சு கொள்ற விஷயம் தான் அறிவு. அப்ப அறிவுன்னு சொன்னா என்ன? பிரிச்சு பார்க்கலாம், ரெண்டு பொருளை எடுத்து நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம், இது பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு, மெல்லிசா இருக்கு, நீளமா இருக்கு, ஏதோ ஒன்று பிரிச்சு பார்க்கற இயல்பாங்க வந்துடுது. அந்த பிரிச்சு பார்க்கறது அப்ப என்ன? எப்ப நாங்கள் பிரிச்சு பார்க்கலாம் ஒரு பொருளை, மேலும் ஒரு பொருளை சின்னதாக ஆக்கணும் நாங்கள் என்ன செய்வோம்? மேலும் மேலும் வெட்ட வேணும், வெட்ட வேணும், அரிய வேணும், நறுக்க வேணும், ஆய வேணும். நாங்கள் ஆயிரம் மீனே ஆயிரம்னு சொல்றது நம்ம இந்த பறந்து ஒரு வயானன் தனுஷன் ஒரு படம் வந்து அதுல ஒரு பாட்டு வந்து என்ன பாட்டு என்று சொன்னாங்க தமிழ் பையன் உட்கார் அந்த நல்ல ஒரு பாட்டு

0: சாரி ட்ரை பண்ணேன் வரல.
1: ஏன் ரமான் தப்பு பண்ணிட்டாரு? அவரு தொண்ணூறுகள்ல உங்களை பாட வச்சிருந்தா அவருக்கு ஒண்ணுக்கு ரெண்டுக்கு நாலு ஆஸ்கர் ஜெயிச்சிருப்பாரு.
0: விருதுகளை வந்து குவிக்க
1: மேடையே அலர வச்சிருப்பீங்களா? நீங்க யாரு? நீங்க
0: அதேதான். நான் யாரு?
1: அதான் நானும் கேக்குறேன். நீங்க யாரு? நீங்க யாரு?
0: நாங்க யாரு? நாங்க ரெண்டு பேரும் வந்தா உங்களுக்கு வணக்கம் சிங்கே.
1: வாவ்.

0: பத்தாம் திருமணத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. ஈராக்கிற்கும் நோவேக்கும் இடையிலான ஆட்டம். இந்த ஆட்டத்தின் தற்போதைய நிலவரம், ஈராக் 0 நோவே 0.
1: காலை 9 மணிக்கு மேல் இப்பொழுது வந்து உலக கிண கார்பந்து போட்டிகளின் வெற்றியாளர்களாக, தற்போதைய வெற்றியாளர்களாக இருக்கும் அர்ஜென்டினா, அவங்க வந்து அல்ஜீரியாவை சந்திக்கிறாங்க காலை 9 மணிக்கு மேல.
0: ஆமா, 12 மணிக்கு ஆஸ்திரியா ஜோர்டான் பொருதும் ஆட்டம் இடம்பெறும். இந்த ஆட்டங்களை நீங்க நேரடியா பார்க்கலாம் மீ வாட்ச் வாயிலாக இல்லையா?
1: ஆமா நேயர்களே, மீ வாட்ச் செயலியை நீங்க பதிவிறக்கம் செய்யலாம் அல்லது mewatch.sg என்ற இணையபக்கத்தை நீங்கள் நாடலாம்.
0: FIFA உலக கிண கார்பந்து போட்டிகள் 2026 அதிகாரப்பூர்வ ஊடக பங்காளர்
1: மீடியா கோப்.
0: 6:10 ஆயிடுச்சு. அடுத்தடுத்து உங்க அபிமான பழைய பாடல்கள் இடம்பெற போக இல்லையா சஜினி?
1: ஆமாம், அந்த வரிசையில தொகுப்பின் முதல் பாடல விரும்பி கேட்டிருக்காரு மைக்கேல். அண்ணாவின் ஆசை திரைப்படத்தில் இருந்து டி என் சௌந்தரராஜன், பி சுசிலா, ஏ எல் ராகவன் பாடியிருக்கும் பாடல நாம கேட்க போறோங்க.
0: அதனை அடுத்து படகோட்டி பட பாடல் வரப்போகுது. விஸ்வநாதனுடைய இசையில டி என் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடிய இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஆல்வின் சொன்னாரு. அவருக்கான பாடல் இடம்பெறும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இது வணக்கம்
1: சிங்கே.

வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333

விவரங்களுக்கு செல்லுங்கள்.

0: செலவுகளில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 7600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிக்னி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். பகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிராவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: இப்ப பேச போறீங்களா? போனை வச்சுட்டுமா?
4: ஹலோ,

0: தொடரும் தினம் பார்க்கிஜினை
1: தர்மம் தலைகாக்கும் திரைப்படத்தில இருந்து டி எம் சவுந்தரராஜன் பிசி சிலா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. இந்த பாடலை எனக்காக ஒளிபரப்புங்க கிருஷ்ணம்மா சொல்லியிருந்தாங்க.
2: எழுபதுகள்ல வந்த பாடல் உங்களுக்காக வரப்போகுது. ரோஷக்காரி படத்துல இருந்து அடுத்த பாடலை கேட்க போறோம்.
1: மணிப்பயல் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெறும்.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: 6:24 ஆகிவிட்டது. வாகனங்கள் பழுதாகியுள்ளன. SLE CTE செல்ல வழியில் மண்டாய் எக்ஸிட் அங்கே.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: பணமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. நீத்து உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து பிரமாதம். எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க. கே மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன். பெரியவங்களும் வரலாமா? ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம் பாட்டு வாத்திய இசை வகுப்புகளும் இருக்கு. அட வகுப்புகள் சிங்கப்பூர்ல 8 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineArts.com அல்லது 850-94-123 வழி தொடர்பு கொள்ளலாம்.
2: இந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரம் செயல்பட்டிருக்காரு இல்லையா சஜினி?
3: ஆமா, 2024 ஜம்மு காஷ்மீரின் குல்காம் அப்படிங்கிற பகுதியில ஒரு கடுமையான துப்பாக்கி சண்டை நடந்தது.
2: ஆமா, குறிப்பா தீவிரவாதிகளோட போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு மீனாட்சி சுந்தரம். அப்போ எதிர்பாராத விதமா அவர் முகத்திலேயோ இதர பகுதிகளிலயோ அவரு துப்பாக்கி சூட்டை வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டாரு.
3: ஆனா மீனாட்சி சுந்தரம் தொடர்ந்து செயல்பட்டாரு, துணிச்சலோடு தீவிரவாதிகளை வீழ்த்தினாரு.
2: இதுக்காகவே அண்மையில அவருக்கு இந்தியாவில வழங்கப்படுற, குறிப்பா ராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்படுற ஆக உயரிய விருதுகள்ல 2 நிலை இருக்கிற கீர்த்தி சக்ரா அப்படிங்கிற விருது வழங்கப்பட்டது.
3: இவருடைய துணிச்சல எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் 9:08 எங்களுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிக்கிறோம்.

0: நேரம் இப்பொழுது காலை 6:36 ஆகிவிட்டது. BKEயை நோக்கி செல்லும் SLE அப்பர் தாம்சன் ரோடை நோக்கி செல்லும் அந்த வழியில் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: காலங்கா தல பொன்மொழிகளை கேட்கும் போது அதை நாளையே பிரகாசமாக்கும். அப்படிப்பட்ட ஒரு பொன்மொழியை தான் அடுத்து நாங்க எடுத்து வச்சிருக்கோம்.
1: ஜெரினா இந்த பொன்மொழியை அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்களுடைய பொன்மொழி என்ன சொல்லுது அப்படின்னா, 20 வயசுல இருக்கும் பொழுது மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு கவலைப்படுவோம். 40 வயசாக இருக்கும் பொழுது யாரு என்ன நினைச்சா என்ன, எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம்.
0: உண்மைதான்.
1: 60 வயசை எட்டிய பிறகுதான் நமக்கு தெரிய வருது யாருமே நம்மளை பத்தி யோசிக்கல அப்படின்னு.
0: அத சொல்லுங்க, அவ்வளவுதாங்க வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க, செயல்படுங்க, உங்க வாழ்க்கைய முழுமையா வாழ்ந்துடுங்க.
1: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்க.
3: இது வணக்கம் சிங்கை.

0: மூக்குத்தி மட்டும் மினுமின்னு மின்னா போதுமா, முகமும் மின்ன வேணாமா? திருமணத்துக்கு தயாராகும் போது முதல்ல உங்க முகம் மின்னுறத உறுதி செய்துக்குங்க. திருமண ஏற்பாடு ஜாம் ஜாம்னு இருக்கும், அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. ஆனா முகத்தை பராமரிக்கிறதுக்கு நூற்று கணக்குல தான் செலவாக போகுது. அதை செய்யறதுக்கு சில பேர் தயங்கலாம். டிசம்பர்ல உங்களுக்கு திருமணம்னா இப்பவே முகத்தை பராமரிக்க ஆரம்பிச்சா தானே உங்களுடைய முகம் டிசம்பர்ல பாக்குறதுக்கு மினுமின்னு மின்னும். திருமண தண்ணிக்கு எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு உங்க முகம் பல பலன்னு மின்னணும் அப்படின்னு சொல்றாங்க.
1: 101 ஸ்ட்ராங்கன் சாலை, குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும்

0: ரவியும் நானும் எங்களுடைய முதல் வீடியோ வீட்டை வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு இருக்கோம்.
1: நல்ல விஷயம் தானே, எந்த இடத்துல வீடு வாங்கலாம் இருக்கீங்க?
0: நகரத்துல, அதுவோ வேலை இடத்துக்கு பக்கத்திலேயே வாங்கலாம்னு இருக்கோம். MRT நிலையத்துக்கு பக்கத்துல நல்ல வசதிகளோட இருந்தா நல்லா இருக்கும்.
1: அப்படிப்பட்ட இடங்கள்ல வீட்டு விலை அதிகமா இருக்குமே.
0: இப்படிப்பட்ட வீடியோ வீடுகளுக்கு சந்தை தள்ளுபடிகள் இருக்கிறதால மறு விற்பனை வீட்டை விட குறைவான விலையிலேயே வாங்கலாம். அதோட நகரத்தின் மைய பகுதியில பிரைம் அல்லது பிளஸ் வீடுகளை வாங்கும் போது எங்களுக்கு கூடுதல் நிதி உதவிகளும் கிடைக்கும்.
1: நிதி உதவி கிடைச்சாலும் இதனால இன்னும் சில பொருளாதார சுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களால சமாளிக்க முடியுமா?
0: கவலைப்படாதீங்கப்பா. சந்தை தள்ளுபடிகளையோ கூடுதல் நிதி உதவிகளையும் தவிர எங்களை போன்ற முதல் முறை வீட்டியோ வீடுகளை வாங்கும் தம்பதிகளுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியங்களையும் வழங்குறாங்க. எங்க கிட்ட சேமிப்போ CPF பங்களிப்பு இருக்கிறதால மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகைகளை எங்களால எளிதாக நிர்வகிக்க முடியும்.
1: நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
0: விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்துதான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்பா.
2: அறிவிப்பு செய்யலாம்.
3: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்கிற்கு பதிவு செய்யுங்க.
2: சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை மீடியா வளாகத்தில்
0: அலிபத் சலுகை முடிவடைந்து விட்டது. இப்போது முதல் பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
3: பதிவுகள் June 22 இரவு 11:59 நிறைவடையும்.
4: பதிவுக்கு go.mediaacademy.sg/oli-apw.
3: மேல் விவரங்களுக்கு 6333388.
5: ஒளியின் வளரும் படிப்பாளர் பயிலருக்கு 226.

0: வெற்றிகரமாக அமைந்ததால் அமைதி உடன்பாடு எட்டப்படும் சாத்தியம் குறித்து புது நம்பிக்கை பிறந்துள்ளது. ரஷ்ய உக்ரைன் போரை நிறுத்த தன்னால் முடிந்ததை செய்யவிருப்பதாக திரு டிரம்ப் கூறியுள்ளார். எனினும் மாஸ்கோவுக்கு நெருக்குதல் தரும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவரம் ஏதும் வெளியிடப்படவில்லை. இங்கிலீஷ் கால்வாயில் சென்று கொண்டிருந்த பிரிட்டிஷ் சொகுசு படகை எச்சரிக்கும் வகையில் அங்கிருந்த ரஷ்ய போர்க்கப்பல் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. சொகுசு கப்பல் ஆபத்தான முறையில் நெருங்கிக் கொண்டிருந்ததாகவும் விபத்தை தவிர்க்கவே அவ்வாறு செய்ததாகவும் ரஷ்யா கூறுகிறது. பிரான்சில் G7 தலைவர்கள் கூடியிருக்கும் வேளையில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. உக்ரைனில் ரஷ்ய ஆக்கிரமிப்பை நிறுத்தும் முயற்சிகளை முடுக்கிவிட தலைவர்கள் எண்ணும் நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. அமெரிக்க ஈரான் இடைக்கால அமைதி உடன்பாடு தெஹ்ரானின் அணுவாற்றல்களை முடக்கும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். ஒப்பந்தத்தின் விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றார் அவர். ஈரான் எண்ணெய் விற்க அந்த ஒப்பந்தம் அனுமதிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஹார்முஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையும் அதில் உள்ளது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை இந்த வாரம் தொடங்கும். அது 2 மாதங்களுக்கு நீடிக்கும் என்று ஈரான் சொல்கிறது. வெள்ளி மாளிகையில் தாக்குதல் நடத்தும் திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்பில் 5 தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக மத்திய புலனாய்வு பிரிவு தலைவர் கேஷ் பட்டேல் கூறினார். வெள்ளி மாளிகையில் நடக்கவிருந்த கலப்பு தற்காப்பு கலை நிகழ்ச்சியின் போது தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் அதிபர் டிரம்பும் கலந்து கொள்ளவிருந்தார். அந்த பகுதியில் வெடிகுண்டு ஏந்திய ஆளில்லா வானூர்திகளை பறக்கவிட்டு அனைவரும் பதற்றத்தில் வெளியேறும்போது சில முக்கிய நபர்களை தொலைவிலிருந்து சுட சந்தேக நபர்கள் திட்டம் தீட்டினர். சிங்கப்பூர் ஆகாயப்படை அருங்காட்சியகம் இன்று முதல் பொதுமக்களுக்கு திறந்துவிடப்படும். 8 மாத புதுப்பிப்பு பணிகளுக்கு பிறகு அருங்காட்சியகம் மீண்டும் திறக்கப்படுகிறது. ஆகாயப்படையின் திறன்களையும் செயல்பாடுகளையும் பார்வையாளர்கள் நேரடியாக பார்த்து அறிந்து கொள்ளலாம் என்கிறார் சிங்கப்பூர் ஆகாயப்படையின் தளபத்திய தலைவர் சரவணன்.
1: ஆர்எஸ்எஃப்-இன் கதைகளை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஆகாயப்படை வீரர்களின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ளவும் நமது வான் பரப்பை பாதுகாக்கும் பணியின் நுணுக்கங்களை சிறப்பாக புரிந்து கொள்ளவும் இது ஒரு நல்ல வாய்ப்பாகும்.
0: அருங்காட்சியகத்தில் டிஃபெண்டிங் அவர் ஸ்கைஸ் என்ற தலைப்பில் இருவழி தொடர்பு அம்சங்களும் வருகையாளர்களுக்கு காத்திருக்கின்றன. ஆப்பிரிக்க நாடுகளில் இபோலா நோய் பரவலின் நிலை இதுவரை காணாத அளவு மோசமாக இருக்கலாம் என்று ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு நிலையம் தெரிவித்துள்ளது. உடனடி நடவடிக்கை எடுக்காமல் அதனை தாமதமாக கையாள்வது $1 பில்லியன் கணக்கில் செலவை ஏற்படுத்தலாம் என்று அது சொன்னது. தற்போது ஏற்பட்டிருக்கும் நோய் பரவல் பூண்டி புஜியோ ரக கிருமியால் உண்டாகிறது. அதற்கு தடுப்பூசியோ சிகிச்சையோ இல்லை. கொங்கோ குடியரசில் சுமார் 840 பேருக்கு இபோலா நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்நோயால் அங்கு கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 4 மாண்டனர். வியட்நாமில் இறைச்சிக்காக திருடப்பட்ட 400க்கும் அதிகமான பூனைகள் காப்பாற்றப்பட்டுள்ளன. பூனைகளை திருடும் கும்பலை அந்நாட்டு அதிகாரிகள் பிடித்துள்ளனர். 9 கைது செய்யப்பட்டனர். கடந்த 3 ஆண்டுகளாக தென் வியட்நாமில் பூனைகளை பொறி வைத்து பிடித்ததாக கும்பல் ஒப்புக்கொண்டது. தேனின் மாநிலத்திலும் ஹோச்சிமின் நகரிலும் உயிருடன் இருந்த 400 பூனைகளையும் மாண்ட 80 பூனைகளின் உடல்களையும் அதிகாரிகள் கைப்பற்றினர். வியட்நாமில் நாய்களையும் பூனைகளையும் சாப்பிடுவது சட்டப்படி குற்றமாகும். இனி விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. ஐ பிரிவின் பிரான்சும் செனகலும் பொருதிய ஆட்டம். பிரான்ஸ் 3 செனகல் 1. பிரான்சுக்காக கிலியன் எம்பாப்பே 2 அடித்தார். தேசிய அணியில் ஆக அதிகமான கோல்களை போட்ட விளையாட்டாளர் எனும் புதிய சாதனையை படைத்தார். ஈராக்கும் நார்வேயும் சந்திக்கும் ஆட்டம் தற்போது நடைபெறுகிறது. முதற்பாதி நிறைவடைந்திருக்கும் நிலையில் கோல் விவரம் ஈராக் 1 நோர்வே 2. ஜே பிரிவின் அர்ஜென்டினாவும் அல்ஜீரியாவும் காலை 9 மோதுகின்றன. ஆஸ்திரியாவும் ஜோர்தானும் களமிறங்கும் ஆட்டம் நண்பகல் 12 தொடங்கும்.

0: சொல்லும் பொருளும்
1: இமீடியட் உடனடியாக. விபத்தில் சிக்கியவர்களுக்கு உதவ மீட்பு பணியாளர்கள் உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்து செல்வர். இமீடியட் உடனடியாக. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: வணக்கம் சிங்க, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: நலம் தரும் தினம் ஆர்கேஜினை.
1: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 கார்டு இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
3: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.

0: வணக்கம் சிங்கே.
1: தீபா அவர்களிருந்து பாடலை கேட்டீங்க. விஜய் ஜெயசுதாஸ், கைலாஷ்கர் மற்றும் சரண்லதா பாடிய பாடல் ஹரிஜராஜோட இசையில இடம் பெற்றது. தற்போதைய நிலவரம் ஈராக் 1, நார்வே 2. குறிப்பா 29வது நிமிடத்திலேயோ 43வது நிமிடத்திலேயோ எர்லிங் ஹாலண்ட் நார்வேக்கு கோல்களை புகுத்தி இருந்தாரு.
2: 39வது நிமிடத்துல ஐமன் ஹுசேன் அவர் ஈராக்கிற்கு கோலை புகுத்தி இருக்காரு.
1: சரி, அவனுடைய வெற்றி ஒரு பக்கம் இருக்க, நீங்க வெற்றி பெறணும். குறிப்பா ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி அவலன்னு நினைச்சா என்ன செய்யணும்?
2: தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருக்கணும்.
1: இது வணக்கம்
3: 96 போக்குவரத்து நிலவரம்.
2: துவாசை நோக்கி செல்லும் PIE பைலேபா ரோடிற்கு பிறகு சாலையில் தடை ஒன்று ஏற்பட்டுள்ளது. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும். சாங்கியை நோக்கி செல்லும் PIE ஜலன் யூனோஸ் நுழைவாயில் அங்கே வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வெளியூருக்கு பயணம் மேற்கொள்றீங்களா? வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சட்டை துணிமணிகளை மட்டும் நம்ம பேக் பண்ணாம இந்த சட்டைக்கு எந்த நகை பொருத்தமா இருக்க சொல்லிட்டு ஒரு 10 பீசஸ் பேக் பண்ணி வைக்கிறது உண்டு. ஆனா அது உங்க பயண பெட்டியில நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்னு இருக்குதுங்க. அதை நீங்க அழகான முறையில பராமரிச்சு பேக் செஞ்சாதான் அந்த பயண பெட்டியை நீங்க செக் இன் பண்ணும் போது அது பாதுகாப்பாகவும் உடையாமலும் சேதமடையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைசஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகை பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயண பெட்டியில அதாவது உங்க லக்கேஜ்ல வைக்கும் போது உங்க பயண பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதுதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகை பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாயலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
0: First Bench Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 27 மணிக்கு தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 மணிக்கு ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு

0: வியாபார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: வணக்கம் சிங்கை, நிகழ்ச்சியில நீங்க இணைஞ்சிருக்கீங்க. அடுத்து உங்களுக்காக 80களில் வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற
3: வருகின்றன.
0: ஜல்லிக்கட்டு படத்துல இருந்து பாடல் வரப்போகுது, அதனை அடுத்து
2: மோகினி ராஜா திரைப்படத்துல இருந்தும் நாம பாடல கேட்க இருக்கோங்க.
0: இரண்டாவது
2: தகவல், இன்று உலக முதலை தினம் அனுசரிக்கப்படுகின்றது. மூன்றாவது தகவல், பிரான்ஸ் செனகல் சந்தித்த கார்பந்து ஆட்டத்தில் எம்பாப்பே 2 கோல்களை புகுத்தினார்.
0: இந்த மூணுல எது தவறான தகவல்? சரியா சொல்ற முதல் இரண்டு நேர்களுக்கு ஜோதி ஸ்டாப் புஷ்பகடை வழங்கும் லவிஸ்டா காஃபி பரிசா காத்துக்கிட்டே இருக்கு.
2: இப்பவே உங்களுடைய பதில்கள் அனுப்பி வச்சிருங்க 9678 9689 என்ற எண்ணுக்கு.

0: மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/readysetgo.
2: இது ரவிஜி சஜினி வழங்கும் வணக்கம் சிங்கை.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: இரண்டாவது தகவல், உலக முதலை தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது. மூன்றாவது தகவல், பிரான்ஸ் செனகல் புரதிய கார்பந்து ஆட்டத்துல எம்பாப்பே 2 கோல்களை புகுத்தி இருந்தாரு.
2: இந்த மூணுல தவறான தகவல் எதுவென்றால்
0: எதுவுமே கிடையாது.
2: என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
0: எல்லா தகவல்களும் சரியான தகவல்கள் தான்.
2: எதுக்காக இப்படி ஒரு விபரீத விளையாட்டு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த பாருங்க, நாளை இருந்து சஜினி விடுப்புல போறாங்க. அவங்க போறதுக்கு முன்னால வணக்கம் செய்ய நிகழ்ச்சியில ஒரு கலவரத்தை உண்டாக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க.
0: ஆமா,
2: அந்த முடிவின் பிரதிபலிப்பு தான் மூணுமே சரியான தகவலா கொடுத்து உங்க எல்லாரையும் குழப்பணும் நினைச்சது.
0: நான் வந்து இப்ப 3 வருஷமா நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு வரேன் இல்லையா.
2: சரி,
0: இந்த 3 வருஷத்துல நம்ம நேயர்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கோம், சஜினி வந்து ஏதாச்சும் சொன்னாங்கன்னா இதுல ஏதாச்சும் உள்குத்து இருக்கும், நாம சரியா ஆராய்ச்சி செய்து விட்டு பதில சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா பல பேர் அந்த மாதிரி செய்யல,
2: அதனால எங்களால யாருக்கும் பரிசு கொடுக்க முடியலங்க.
0: இருந்தாலும் இதுல இருந்து உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியை கேட்கும் பொழுது வித்தியாசமா நாங்க புது ரங்கங்களை வழங்குவோம்.
2: இனிமே உங்க பேரு சஜினி கிடையாது, கிக்ரி புக்ரி சஜினி.
0: நல்லா இருக்கே.
3: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
2: 7:39 சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரை சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்பர் தாம்சன் சாலை புக்கெட்டி மாநில நோக்கி செல்லும் வழியில் மேல்மான் லேனுக்கு பிறகு 2 தடத்தில்
0: போக்குவரத்து நிலவரம்.

0: அருமையாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: எவ்வளவுதான் பாத்து பாத்து சமைச்சாலும் பாட்டு வைக்கிற மீன் குழம்பு மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்னு புலம்பு போறாங்க. நீங்க இருந்தீங்கன்னா அதுக்கு சில ரகசியங்களும் இருக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல் ரகசியம், மீன் கறிக்கு தேவை மண் சட்டிங்க. நீங்க சமைச்சு இறக்கினதுக்கு அப்புறமும் மண் சட்டியில இருக்கக்கூடிய அந்த சூடு மசாலால நல்லா இறங்கி உங்க மீன் கறிய சுவையானதாக்கும். ரெண்டாவது ரகசியம், நீங்க மீன் கறிக்கு பயன்படுத்தக்கூடிய வெங்காயம், இப்பொழுதுமே சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துங்க, அதுதான் சுவைய கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது அதுல பச்சை மாங்காவை சேர்த்துருங்க. மீன் குழம்போட அது கலக்கும் போது சுவை ஜம்முன்னு இருக்கும். நிறைவா மண் சட்டியில மீன் கறி ஆக்கின உடனே சாப்பிடாதீங்க, அந்த மீன் கறிய மூணு நாலு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு பாருங்க, ஜம்முன்னு இருக்குங்க. தரமான பஞ்சு போன்ற நறுமணம் உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 27 மணிக்கு தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச் சீட்டுகள் அனைத்தும் விற்று முடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச் சீட்டுகளும் வேகமாக கூடுதல் 80 வெள்ளிக்கு ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி போட்டி தன்மை இந்த சூழலில் மீனக்கம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மீனிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மீ விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready set go.

0: இளையராஜாவோட இசையில இரண்டு பாடல்களை கேட்டீங்க. கண்ணே ராதா படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால மீண்டும் ஒரு காதல் படத்துல இருந்து பாடல் உங்களுக்காக இடம் பெற்றது.
1: மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழ்ல எப்படி தன்னம்பிக்கையா பேசுறது, வானொலி மேடை நிகழ்ச்சிகளை இப்படி சிறப்பா படைப்பது, அது மட்டும் இல்ல சமூக ஊடக காணொலிகள்ல நீங்க எப்படி சிறப்பா அறிவிப்பு செய்யலாம், இது போன்ற உத்திகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படும்.
0: சனிக்கிழமை ஜூன் 27 தேதி காலை 9 முதல் மாலை 6 வரை மீடியாக்கா வளாகத்தில் நடக்க போற இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய பிள்ளைகள் நிச்சயம் பயன்பெறுவாங்க. அதன் வாயிலா அவங்க அடுத்தடுத்து 9:06 வசந்த முனி வழி இவற்றில வர நிகழ்ச்சிகளையும் பங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகரிக்குது.
1: சலுகை முடிவடைந்து விட்டது. இப்போது முதல் பதிவு செய்தால் நீங்கள் செலுத்த வேண்டிய கட்டணம் 150 அதோடு 9 ஜிஎஸ்டி கட்டணமும் உண்டு. அப்படின்னா மொத்தத்துல நீங்க 163 கட்டுவீங்க.
0: ஜூன் 22 தேதி இரவு 11:59 பதிவு செய்வதற்கான கால அவகாசம் முடிஞ்சிடும். காலத்தை கடத்தாதீங்க, உடனடியா பதிவு செய்யுங்க. மேல் விவரங்களுக்கு நீங்க போக வேண்டிய இணைய பக்கம் முகவரி
1: go.mediaacademy.sg/OLI-APW.
0: மேல் விவரங்களுக்கு அழைக்கலாம்
1: 6333388888.
0: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.

0: சுந்தரி தனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா.
1: வணக்கம் சிங்க, நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது சரியாக காலை 7:56. பொறுத்தவரையிலும் நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு

0: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
0: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். அமெரிக்க ஈரான் இடைக்கால அமைதி உடன்பாடு தெஹ்ரானின் அணுவாற்றல்களை முடக்கும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். ஒப்பந்தத்தின் விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றார் அவர். ஈரான் எண்ணெய் விற்க அந்த ஒப்பந்தம் அனுமதிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஹார்முஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையும் அதில் உள்ளது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை இந்த வாரம் தொடங்கும். அது 2 மாதங்களுக்கு